0: அர்த்தமா என்பது தெளிவாக தெரியவில்லை. குகைக்குள் சிக்கியிருந்த 7 பேரில் 5 அண்மையில் மீட்கப்பட்டனர். தங்கம் தேடும் எண்ணத்தில் சில கிராமவாசிகள் குகைக்குள் சென்றனர். திடீரென மழை பெய்ததால் குகைக்குள் வெள்ளம் சூழ்ந்தது. பிறகு அதிலிருந்து வெளியேற முடியாமல் அவர்கள் சிக்கிக் கொண்டனர். துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹகான் ஃபிடான் சிங்கப்பூருக்கு வருகை அளித்திருக்கிறார். வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனின் அழைப்பை ஏற்று அவர் 2 பயணம் மேற்கொண்டுள்ளார். வெளியுறவு அமைச்சராக திரு ஃபிடான் சிங்கப்பூருக்கு வருவது இது முதல் முறை. பிரதமர் லாரன்ஸ் வாங், உள்துறை அமைச்சர் கா சண்முகம், டாக்டர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோரை அவர் சந்திக்கவிருக்கிறார். சிங்கப்பூரும் துருக்கியவும் நீண்டகால உறவை கொண்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்தது. 2014 ஆண்டு அது உத்திபூர்வ பங்காளித்துவமாக அடுத்த நிலைக்கு உயர்த்தப்பட்டது. நாள்பட்ட சிறுநீரக நோயால் பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு முற்றிய நோய் தணிப்பு பராமரிப்பு சேவைகள் முன்கூட்டியே வழங்கப்படவிருக்கின்றன. 4 5000 மேற்பட்ட நோயாளிகளை சென்றடைவது திட்டம். மருத்துவ தேவைகள் மட்டுமின்றி உடல் செயல்திறன், மனநலன், உளவியல் சுகாதாரம் போன்றவற்றிலும் கவனம் செலுத்த அது கை கொடுக்கும். அதற்காக லியன் ஆர நிறுவனம் 9 மில்லியன் வெள்ளி நிதியுதவி வழங்கியிருக்கிறது. சிங்கப்பூரர்களில் 14 விழுக்காட்டினர் நீண்டகால சிறுநீரக நோயால் அவதியுறுகின்றனர். ரெனசான்ஸ் எனப்படும் புதிய திட்டம் நோய் தணிப்பு பராமரிப்பை சிகிச்சைக்கு பிறகு அல்லாமல் சிகிச்சையுடன் இணைந்து முன்கூட்டியே வழங்க உதவும்.
1: சொல்லும் பொருளும் டே ட்ரீம் பகற்கனவு. வெறும் பகற்கனவுகள் லட்சிய பாதையில் ஒருபோதும் வெற்றியை தேடித்தராது. டே ட்ரீம் பகற்கனவு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: செவ்வாய்க்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: நான் முகத்தை நல்லதா பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க. அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
5: 101 ஸ்ரீரங்கம் சாலை குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
6: எல்லா நாளும் நல்ல நாளே. Have a good day.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
9: ஜோதி ஸ்டார் புஷ்பகர்.

0: நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்கும்?
1: இடியுடன் கூடிய மழையை நீங்க இரவு நேரத்துல எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தா.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஒரு அமெரிக்க டாலர்
1: ஒரு வெள்ளி 29 காசு,
0: ஒரு யூரோ
1: ஒரு வெள்ளி 50 காசு,
0: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: ஒரு வெள்ளி 73 காசு,
0: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
1: 93 காசு,
0: 100 இந்திய ரூபாய்
1: ஒரு வெள்ளி 37 காசு,
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு,
0: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
1: 3 வெள்ளி 11 காசு. இத்தகவலை வழங்கியோர்
3: ஜோயலி காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: நீங்க வந்து உங்களை பத்தி கொஞ்சம் சின்னதா அறிமுகம் செய்யலாமே.
1: சிறுவர்கள் வந்து ஒரு நாலு வயசுலேருந்து அடல்ட்ஸ் வந்து ஒரு 70-80 வயசு வரைக்கும் என்னாச்சும் மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சுன்னா வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நான் பாக்குறது.
0: ஓகே, இப்ப டாக்டர் ஹனுசியா, இப்ப நம்ம பலரும் வந்து சின்னதா வந்து ஒரு பொருள் வந்து இடமுட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்போம், அல்லது வந்து எல்லாமே வந்து சீரா இருக்கும்னு நினைப்போம், ஓசிடி எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா உண்மையிலேயே ஓசிடி, ஒப்சசிவ் கம்பல்சிவ் டிஸ்ஆர்டர்னா என்ன?
1: ஓகே, ஸோ ஆக்சுவலி ஓசிடி எனக்கு வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன், நிறைய தவறான எண்ணங்கள்லாம் இருக்கு. ஸோ ஓசிடி வந்து மூணு கம்போனன்ட் வந்து டயக்னோஸ் பண்ணோம்னா வந்து மூணு கம்போனன்ட்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் கம்போனன்ட் வந்து இப்ப ஏற்படக்கூடிய எண்ணங்கள் வந்து திருப்பி திருப்பி தொடர்ந்து அந்த திருப்பி வந்துட்டே இருந்துச்சுன்னா அது பேர் ஒப்சஷன், அது வந்து ஃபர்ஸ்ட் கம்போனன்ட். ஸோ இப்ப வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி அது இங்கிலீஷ்ல வந்து வி கால் இட் இன்ட்ரூசிவ் தாட்ஸ், இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து திருப்பி திருப்பி, ஈவன் இஃப் ஐ டோன்ட் வாண்ட் இட், எனக்கு வேணாம்னு சொன்னா கூட அந்த எண்ணங்கள் வந்து திருப்பி திருப்பி திருப்பி கச்சுரு பண்ற மாதிரி அந்த மாதிரி எண்ணங்கள் வந்துட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து செகண்ட் கம்போனன்ட் வந்து அந்த மாதிரி எண்ணம் வந்தோன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இல்லாட்டி என்ஷியஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்தோடனே நம்ம மூணாவது என்ன செய்யறோம்னா வந்து அந்த ஃபீலிங்ஸை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாட்டி மென்டல் ஆக்டிவிட்டி என்னாச்சும் பண்ணா அது பேரு கம்பல்ஷன். ஸோ அந்த மூணு கம்போனன்ட் இருந்தாதான் வந்து ஓசிடின்னு ஆக்சுவலி டயக்னோஸ் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு வந்து சும்மா வந்து ஓ எனக்கு வந்து பப்ளிக் டாய்லெட் போக பிடிக்காது, வீட்டை வந்து ரொம்ப சுத்தமா இருக்கணும், எல்லாம் ஜாமாவும் வந்து ஒழுங்கா வைக்கணும்னா அது வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஜஸ்ட் பர்சனாலிட்டி. அது வந்து
2: ஆமா, பெரும்பாலானோர் என்ன பண்றாங்கன்னா இந்த ஓசிடி அப்படிங்கிற வார்த்தையை வந்து சர்வசாதாரணமா பயன்படுத்துறாங்க, அதுக்கு பின்னால இருக்கிற நுணுக்கங்கள் அல்லது அதன் அறிகுறிகள், அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தெரியாமலேயே அதை சர்வசாதாரணமா அப்படியே பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்காங்க. அது தவறு. அதன் விழிப்பு, அதாவது ஓசிடினா என்ன அப்படிங்கிற தெளிவையும் விழிப்பையும் கொடுக்கற மாதிரி மருத்துவர் ஹனுசியா இன்னும் பல தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க காத்துட்டு இருக்காங்க. ஒரு சிறு விளம்பர இடைவெளிக்கு தொடர்ந்து நாம அவங்களோட உரையாடுவோம். இந்த உரையாடல நீங்க வானொலியில கேட்கிற அதே நேரத்துல பேஸ்புக் லைவ்லயும் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தா நீங்க அங்க பதிவு செய்யலாம். நேரம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த கேள்விகளுக்கான பதில்களை ஹனுசியா தர காத்துட்டு இருக்காங்க. எங்களோட இது ஒலி 968
0: கேட்டாலே பரவசம்.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. நகரத்தை நோக்கி செல்லும் ஜாலான் புரோ புஞ்சூரு ரோடு இருக்கு. பிறகும் அப்பச்சாங்கி சிம்ஸ் அவென்யூ சாலை சந்திப்பு சீமே அவென்யூ அந்த பகுதியில் அப்பச்சாங்கி ரோடு ஈஸ்ட் இருக்கு. முன்பும் விபத்துகள் நேர்ந்துள்ளன. அந்த வழியாக செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில ரவிஜி சஜினி எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இப்ப நாங்க வானொலியில மட்டும் இல்லைங்க, பேஸ்புக் வாயிலாகவும் நேரடியா நாங்க இணைஞ்சிருக்கோம். இன்று ஓசிடியை பற்றி மேல் விவரங்களை தராங்க, நம்மோடு இணைந்திருக்காங்க டாக்டர் ஹனுசியா ராஜ்.
1: சரி, இப்ப ஓசிடின்னு சொல்லும் போது டாக்டர், இது ஒருத்தருடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை எப்படி பாதிக்குது? இப்ப ஒவ்வொரு நாள் வாழ்க்கைன்னு சொல்லும் போது அவங்க செய்யற நடவடிக்கைகள், வேலை, அது மட்டும் இல்ல உறவுகள், இப்படி ஒட்டுமொத்தமா ஓசிடி எப்படி ஒரு நபரை பாதிக்கும், அதை பத்தி சொல்லுங்க.
2: ஓசிடி வந்து அது ஏன் டிஸ்ஆர்டர்னு கூப்பிடுறோம்னா வந்து பிகாஸ் வந்து ரொம்ப எல்லாம் பேருக்கும் எல்லாம் பார்ட்ஸ் ஆஃப் தியர் லைஃப்லயும் வந்து அஃபெக்ட் பண்ணும். சோ இப்ப நீங்க பாருங்க, சோ ஓசிடி வந்து கம்போனன்ட் வந்து நிறைய மாதிரி இருக்கு. சோ சில பேர் வந்து கிளீன் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப செக் பண்ணிட்டே இருப்பாங்க, சில பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஓ நான் தப்பு செஞ்சுட்டேன் அந்த மாதிரி வந்து சோ அப்பாலஜைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப செக் பண்ணிட்டே இருப்பாங்க, நான் என்னச்சும் செஞ்சேனா, நான் அவங்களை வந்து அப்செட் பண்ணனா, அந்த மாதிரி கேள்வி பண்ணிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ரிப்பீட் பண்ணிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டே இருப்பாங்க. நீ அந்த மாதிரி அது வந்து ஜஸ்ட் பார்ட் ஆஃப் ஓசிடிஸ் பிரசன்டேஷன் தான். சோ ஜஸ்ட் வித் தட் நீங்க நினைச்சீங்கன்னா, இஃப் ஐம் ஸ்பெண்டிங் சோ மச் டைம் டூயிங் அந்த மாதிரி கம்பல்ஷன்ஸ், நான் வந்து எனக்கு இப்ப நான் வந்து ஸ்டூடெண்ட் இருந்தேன்னா வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் நான் வந்து டீச்சர் வந்து எழுத சொல்றாங்க, நான் எழுதிட்டு வந்து என்னோட ஓசிடி என்ன எண்ணங்கள் வந்து ஓ இது வந்து அழகா இல்ல, இது நல்லா இல்ல, இது அசிங்கம் எழுதுனா வந்து டீச்சர் ஏசுவாங்க, இல்லாட்டி வந்து நான் எக்ஸாம் ஃபெயில் பண்ணிடுவேன். சோ கேன்சல் பண்ணிட்டு திருப்பி எழுது, கேன்சல் பண்ணிட்டு திருப்பி எழுதுனா அது ரொம்ப டைம் எடுக்கும். சோ அதே மாதிரி வந்து நான் செக் பண்ணிட்டே இருந்தேன்னா வந்து இட் டேக்ஸ் அப் அ லாட் ஆஃப் டைம். சோ வித் ஓசிடி என்ன செய்யறதுன்னா வந்து பிகாஸ் ஆஃப் இட் டேக்ஸ் அப் சோ மச் ஆஃப் டைம், எனக்கு வந்து நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேன்னா வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு பி அ குட் ஸ்டூடெண்ட், வேற I'm not able to give 100% attention. இப்ப பாஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க, ஆனா என்னோட எண்ணங்கள் வந்து

0: but they are not able to. So OCD is a disorder that affects every part of their life.
1: அப்போ ஒரு குறிப்பிட்ட செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்து அதற்கு வந்து அதுலேயே வந்து அதிக நேரத்தை செலவழிக்கிறதுனால அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து பாதிப்புகள் நிறைய ஏற்படுது அப்படின்னு சொல்லலாமா?
0: ஆமா சொல்லலாம். சில பேருக்கு வந்து அந்த எண்ணங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வியர்டான எண்ணங்கள்லாம் நிறைய வரும். ஓசிடி சோ சில பேருக்கு வந்து எண்ணங்கள் வந்து ஓ என்ன ஒன் இஃப் ஐ ஆக்சிடென்ட்லி கில் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி எண்ணங்கள் கூட வரலாம். சோ அந்த மாதிரி வந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ அன்கம்ஃபர்டபுள் இந்த மாதிரி ஐ லவ் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் ஏன் வருது பரவாயில்ல நான் வந்து அவங்ககிட்ட இருந்தா வந்து அவங்களுக்கு தான் வந்து டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஐசோலேட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி வந்து எண்ணங்கள் வந்து நிறைய இருக்கிறதுனால கம்பல்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் வந்து ஓசிடினால வந்து கூட டிப்ரெஷன் வரலாம்.
2: எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் டாக்டர். நான் வந்து தேசி சேவை செய்யும் போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேர் சொல்ல நான் விரும்பல. அவர் என்ன பண்ணுவாருன்னா எப்போதுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை அவர் பைய திறந்து திறந்து பாப்பாரு அவர் இருக்கிற பொருள்லாம் இருக்கா அப்படிங்கறத திரும்ப திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது தேசிய சேவையில உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அங்க தங்கணும் இல்லையா தொக்கோங்கள. அப்ப எங்களுடைய இந்த பாங்க்னு சொல்லுவாங்க அந்த அறை அதுக்குள்ள வந்து எல்லாருக்கும் ஒரு அலமாரி இருக்கும் பொருள்களை வைக்கிறதுக்கு. அருந்தரம செய்வாரு அவருடைய பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருவாரு அலமாரியில அழகா அடிக்கிடுவாரு சுத்தமா இருக்கும். அந்த அலமாரிக்கு முன்னால நாக்காளி போட்டு உட்காந்து அப்படியே இப்படி பார்த்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பொருள்லாம் அங்கே சரியா இருக்கா அப்படிங்கறத கண்காணிக்கணும் அவரு. இது ஒரு வித ஓசிடி அப்படின்னு சொல்லலாமா?
0: சொல்லலாம். ஆனா வந்து டயக்னோஸ் பண்றதுக்கு வந்து அவருதான் வந்து கேட்கணும் அவருக்கு என்ன மாதிரி எண்ணங்கள் இருக்கு என்ன மாதிரி அந்த மாதிரி எண்ணங்கள் வந்தோடன வந்து என்சைட்டி இருக்கா இல்லையான்னு. சில பேருக்கு வந்து அது அது வந்து ஒரு ஆசை மாதிரி அது வந்து ஓசிடி இல்ல இல்ல எனக்கு வந்து அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஓசிடி அது வந்து just preference personalityன்னு சொல்லலாம். ஓசிடி வந்து மாதிரி எண்ணங்கள் வந்தோடன எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ரொம்ப என்சைட்டி எல்லாம் வர மாதிரி அதனாலதான் வந்து என்ன கம்பல்ஷன்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி திருப்பி திருப்பி திருப்பி செய்யறது. சோ அந்த என்சைட்டி கம்போனன்ட் இல்லைன்னா வந்து அது ஓசிடி இல்லை. சோ அந்த அவரோட கொலிக் வந்து அவர ஓசிடி இல்லையா இருக்கிறது வந்து அவரதான் வந்து இன்டர்வியூ பண்ணி கேட்கணும்.
1: அப்ப மன திருப்திக்காக ஒன்றை வந்து தொடர்ந்து செய்வது ஓசிடி கிடையாது. அப்ப எனக்கு வந்து இது வந்து இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கும் அதனால நான் இப்படி வைக்கிறேன் அதனாலதான் அப்ப இப்ப வாழ்க்கையில இப்ப சில சம்பவங்கள்னால ஓசிடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அந்த ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த ஓசிடிய வந்து இன்னும் கடுமையாக்குறதுக்கு
2: அந்த வீரியத்தை அதிகரிக்கும்.
0: சோ ஆக்சுவலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து அடல்ட்ஸ் வந்து ஓசிடி இருக்கிறது வந்து அவங்க ஓசிடி வந்து யூஷுவலி ஸ்டார்ட்ஸ் இன் சைல்ட்ஹுட். சோ ரொம்ப ரொம்ப ரே வந்து சைல்ட்ஹுட்ல வந்து சின்ன வயசுல வந்து ஓசிடி எல்லாம் ஒன்னும் இல்லாம திடீர்னு வந்து அடல்ட்ஹுட்ல வந்து ஓசிடி வருது வந்து இருக்கும். ஆனா வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைவு. சோ அது ஏன் ஓசிடி ட்ரிகர் பண்ண சைல்ட்ஹுட் இல்லாட்டி அடல்ட்ஹுட்ல வந்து ட்ரிகர் பண்றது வந்து யூஸ்வலி வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இல்லாட்டி வந்து காம்பினேஷன் வந்து பெரிய ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த மாதிரி வந்தா தட் யூஸ்வலி வந்து இட் கேன் சேஞ்ச் வந்து நம்மளோட பிரெயின் கெமிஸ்ட்ரி வந்து சேஞ்ச் பண்ணும். சோ அதனால வந்து ஓசிடி வரும் வர வாய்ப்பு இருக்கு வரணும்னு இல்ல வர வாய்ப்பு இருக்கு.
2: இதெல்லாம் காரணமா அமையலாம் இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க.
0: இல்ல சோ சம்டைம்ஸ் வந்து சைல்ட்ஹுட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முக்கவாசி பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பிஎஸ்எல்இ வயசுலதான் வந்து அந்த ஓசிடி டெண்டன்சிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வரும். பிகாஸ் அது வந்து காம்பினேஷன் ஒன்னு வந்து பிஎஸ்எல்இ அந்த பிரைமரி சிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறனால அது ஒண்ணு. சோ நம்ம அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல்லே வந்து கொஞ்சம் ஹை. இன்னொன்னு வந்து அப்பதான் வந்து பியூபர்ட்டினால வந்து அவங்களோட ஹோர்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் நிறைய வரும். சோ அந்த மாதிரி வயசுல வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் ஹை சான்சஸ், இல்லாட்டி சில பேருக்கு வந்து பிரெக்னன்சி டைம் வந்து அப்ப கூட ஓசிடி ட்ரிகர் பண்ணலாம். இல்லாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நினைச்சு ரொம்ப ட்ரோமேட்டிக்கான இவன் என்னாச்சும் நடந்துச்சுன்னா இல்லாட்டி ஒர்க்ல வந்து வேலையில வந்து ரொம்ப

0: ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ட்ரிகர் பண்ணலாம்.
1: சரி,
0: ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் ஓசிடி மட்டும் ட்ரிகர் பண்ணாது, வேற என்னாச்சும் மனநோயை கூட ட்ரிகர் பண்ணும்.
1: ஆழமா போய் பாக்கணும் மருத்துவரை இல்லையா புரிஞ்சுக்கிறதுக்கு. கண்டிப்பா நீங்க சொல்றதுல நல்லா தெரியுது. இங்க வந்து ஆண்டாள் சுப்ராஜ் அப்படிங்கிற நேரு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப சிறு வயதுல ஏற்படுற இந்த ஓசிலிருந்து வெளிவரதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க.
0: சோ என்ன வயசுல வந்தாலும் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு என்ன தெரியணும்னா வந்து ஓசிடிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கு. சோ பெஸ்ட் பிராக்டிஸ்னு சொல்றது வந்து ஓசிடிக்கு ட்ரீட்மெண்ட் வந்து அது பேரு வந்து இங்கிலீஷ்ல வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி வித் எக்ஸ்போஷர் அண்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன் சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய வார்த்தை, பட் தானால செய்யறது இது இல்ல, இது வந்து ஓசிடி, ஓசிடி இப்படிதான் வரும், இந்த மாதிரி ரொம்ப எடுக்கேட் பண்ணுவாங்க. எடுக்கேட் பண்ணிட்டு வந்து பிகாஸ் ஓசிடி வந்து ஆக்சுவலி ஒரு மனநோய், ஒரு நியூரலாஜிக்கல் கண்டிஷன்னால தே வில் டீச் யூ ஸ்ட்ராட்டஜிஸ், நீங்க எப்படி வந்து எண்ணங்களை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எப்படி வந்து இந்த மாதிரி பயம் ரொம்ப வருதா, அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணதுக்கு வந்து கத்து கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து ஓசிடி சிம்டம்ஸ் ரொம்ப சிவியரா இருந்துச்சுன்னா சைக்காயத்ரிஸை பார்த்துட்டு மருந்து சாப்பிட்ற மாதிரி, லைக் அது பேர் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஆன்டி டிப்ரெசன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இட் வில் ஹெல்ப் ஓசிடி அஸ் வெல். சோ அது காம்பினேஷன் சொல்லுவோம் நம்ம, சிபிடி பிளஸ் மெடிக்கேஷன். சில பேருக்கு வந்து அந்த தெரப்பி மட்டும் போடும், சில பேருக்கு வந்து தெரப்பியும் மெடிக்கேஷனும் வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அவங்களுக்கு.
2: டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப நீங்க வந்து பல பேஷண்ட்ஸ வந்து பாத்திருப்பீங்க, பலரை வந்து சந்திச்சிருப்பீங்க, ஓசிடில இருந்து மீண்டு வந்திருக்காங்களா யாராவது?
0: நிறைய பேர்
1: வந்திருக்காங்க.
0: சோ நிறைய பேர் வந்து ஐ மீன் எஸ்பெஷலி வந்து சின்ன வயசுல வந்து அவங்க வந்தாங்கன்னா வந்து அவங்க ஓசிடி வந்து இப்போ இப்பதான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து அந்த ஓசிடி வந்து இன்னும் ஹேபிட் ஆகல. சோ அது வந்து சம்டைம்ஸ் அதனாலதான் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நான் ரொம்ப வருஷமா பண்ணிட்டேனே, இந்த மாதிரிதான் நான் இருக்கேன், இந்த மாதிரி தானே நான், இந்த மாதிரி கம்பல்ஷன்ஸ் தான் தானே வந்து ரொம்ப வருஷமா 20 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன், நான் எப்படி வந்து இப்ப மாத்துறது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா நீங்க இப்ப பாருங்க, இப்ப சின்ன பிள்ளைங்க இல்லாட்டி ஒரு யாங் அடால்ட், ஒரு 20 வயசு 25 வயசுல வந்து அவங்களுக்கு வந்து ஓசிடின்னு வந்து கொஞ்சம் இன்னொரு அவ்வளவு வருஷமா வந்து அந்த மாதிரி கம்பல்ஷன்ஸ் ரிப்பீட் பண்ணல. சோ அவங்களுக்கு வந்து இந்த சிபிடி வந்து கத்து கொடுத்தோன்னு அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷனும் அந்த மாதிரி, இப்ப அவங்க அவங்க வீட்டுக்கு போனோன்னா அவங்க ஹோம்ஒர்க் எல்லாம் அந்த ஓசிடி ஹோம்ஒர்க் வந்து பண்ணிட்டு அவங்களே வந்து தானால வந்து தே கேன் ரிகவர் ஃப்ரம் ஓசிடி. நிறைய பேரு ஓசிடி
1: அதுல இருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. இந்த மீண்டு வரும் பயணம் எவ்வளவு நாளுக்கு இருக்கும், எவ்வளவு ஆண்டுகளுக்கு இருக்கும், எத்தனை மாசத்துக்கு இருக்கும்னு சொல்லுவீங்க?
0: அது ரொம்ப கஷ்டமான கேள்வி ஆன்சர் பண்ணிருக்கு, பிகாஸ் அதெல்லாம் பெரும் வந்து வேற மாதிரி. ஆனா வந்து நான் ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவேன், யூஸ்வலி பேஷண்ட்ஸ் இல்லாட்டி ஃபேமிலி யாராச்சும் வந்தாங்கன்னா வந்து ரிகவரி வந்து டிபெண்ட் ஆன் 2 things. ஒண்ணு வந்து இன்சைட், செகண்ட் வந்து மோட்டிவேஷன். சோ இன்சைட் வந்து இது வந்து என்னோட தாட்ஸ் இல்ல, என்னோட எண்ணங்கள் இல்ல, இது வந்து எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வேண்டான்னு அது வந்து இன்சைட். எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வேண்டாம், இந்த மாதிரி கம்பல்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்றேன், ஆனா எனக்கு பண்ணாம இருந்தா வந்து நல்லா இருக்கும், அந்த மாதிரி வந்து ஒரு இன்சைட் இருந்தா இட் இஸ் ஈஸியர் டு ஃபைட் ஓசிடி. சில பேருக்கு வந்து இல்ல ப்ராப்ளமே இல்ல அந்த மாதிரி வருவாங்க. ஆமா நான் கழுவுறேன், ஆனா கழுவாம எனக்கு இருக்க முடியாது அந்த மாதிரி குறை, அது வந்து இன்னும் கஷ்டம், அந்த மாதிரி ஓவர் கம் பண்றதுக்கு வந்து கஷ்டம். செகண்ட் வந்து மோட்டிவேஷன். சோ மோட்டிவேஷன் தான் வந்து இப்ப அந்த வந்து சைக்காலஜிஸ்ட் பாக்குறாங்களா, சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லுவாங்க இங்க வந்து இன்னைக்கு வந்து மேபி ஒன் ஸ்மால் ஸ்டெப், இன்னைக்கு வந்து கை வந்து நீங்க மேபி வந்து வால தொட்டுட்டு நீங்க கை கழுவாதீங்க, அது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கா நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியுமா இல்லையா? நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்து நீங்க அந்த பிராக்டிஸும் அந்த இன்சைட் வந்து இல்ல, இது வந்து நான் என்னோட தாட் இல்ல, என்னோட எண்ணங்கள் இல்ல, இது வந்து ஓசிடி எண்ணங்கள், அது ரெண்டும் இருந்தா வந்து ரிகவரி இஸ் மச் ஃபாஸ்டர். சோ சில பேருக்கு வந்து ஒரு 10 செஷன்ல வந்து ரிகவர் பண்ணலாம், சில பேருக்கு வந்து 20 செஷன் 30 செஷன்ஸ், இட் டிபெண்ட்ஸ், அது வந்து அவங்களோட இன்சைட் ஆஃப் மோட்டிவேஷன்ல இருக்கு.
1: சில பேர் நினைப்பாங்கன்னா சரி இது வந்து ஒண்ணு உயிர் போற ஒரு சம்பவம் இல்ல, கோளாறு இல்ல, அப்படியே விட்டுருவோமே பெண்ணா அப்படின்னு கூட சில பேருக்கு தவறான மனப்பான்மை இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன
0: நிறைய பேர் இருக்காங்க. பிகாஸ் நீங்க அந்த சிங்கப்பூர் மென்டல் ஹெல்த் ஸ்டடி வந்து ரீசன்ட் மென்டல் ஹெல்த் ஸ்டடியில வந்து என்ன என்ன ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா வந்து ஓசிடிக்காக வந்து பீப்புள் யூஸ்வலி வெயிட் 11 வருஷம் வெயிட் பண்ணிட்டு தான் வந்து ட்ரீட்மெண்ட். சோ இட்ஸ் 11 இயர்ஸ் ஆஃப் வெயிட்டிங். பரவாயில்ல இது போயிடும். சம்டைம்ஸ் வந்து பேரண்ட்ஸும் அதான் சொல்லுவாங்க, என்ன பிள்ளை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் பண்ணுது, பரவாயில்ல இது மேபி வந்து பார்ட் ஆஃப் சைல்ட்ஹுட் தானால போயிடும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் கூட இருக்கலாம். சோ ஆனா ஓசிடி வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஓசிடி வந்து தானால போவாது, அது மேபி வந்து கொஞ்சம் சப்சைட் பண்ணும், கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல இருக்கும், ஆனா திருப்பி எப்பயாச்சும் ஸ்ட்ரெஸ்ஸோட இவெண்ட் திருப்பி நடந்துச்சுன்னா
2: வெக்கப்படுறாங்க, சங்கடப்படுறாங்க, கொஞ்சம் கூச்சமா இருக்கும், அல்லது எனக்குதான் வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இது வந்து தீர்க்க இதுக்கு வந்து ஒரு தீர்வே இல்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து உனக்கு ஒரு பெரிய குறைபாடு இருக்கிற மாதிரி அவங்களை வந்து நடத்துவாங்க, ஒரு ஸ்டிக்மா மாதிரி அவங்களை வந்து நடத்துவாங்க இல்லையா. இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: ஆக்சுவலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வந்து அவங்க அவங்களுக்கு வந்து தெரியும் நான் வந்து ஓசிடிக்கு வந்து ரிகவரி இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இல்ல இந்த இது ஓசிடிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இல்ல, இல்லாட்டி நிறைய பேர் வந்து நீ வந்து பாக்குறவங்க கூட வந்து சொல்லுவாங்க இது வந்து குறைய சும்மா ஓசிடி வந்து குறையலாம், ஆனா வந்து ஓசிடி வந்து கண்டிப்பா போகாது தானே, அந்த மாதிரிதான் கேள்வி கேட்பாங்க. ஆனா வந்து ஆக்சுவலி OCD can be treated. நீங்க வந்து திருப்பி வந்து you can go back to the life that you had before you had OCD. But it will take time. நிறைய எஃபர்ட் எடுக்கும், நிறைய வந்து நீங்க வந்து முயற்சி போடணும், நிறைய வந்து ஃபைட் பண்ணணும், ஆனா வந்து அந்த மாதிரி ரிகவரி பாசிபிள். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தா வந்து ஸ்டிக்மா குறையும். செகண்ட் வந்து ஆக்சுவலி ஓசிடி பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஹை. சிங்கப்பூர்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 3%, 1 in 28 பீப்புள், 28 பேர்ல வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஓசிடி இருக்கு. ஸோ
1: தெரிந்த ஒருத்தர், அது நம்மளுடைய உற்றார் உறவினர் நண்பர் அல்லது சமுதாயத்துல இருக்கிற ஒரு நபர், நீங்க சொன்னது போல 28 பேர்ல ஒருத்தருக்கு இருக்கு, அந்த நபருக்கு ஒரு சமுதாயமா நாம எப்படி உதவி செய்ய முடியும், என்ன செய்யலாம் நினைப்பீங்க?
0: ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஓசிடி பத்தி பேசணும், என்ன வந்து ஆக்சுவலி ஓசிடி, என்ன வந்து ஓசிடி இல்லைன்னு வந்து அந்த கன்வர்சேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பிரபலனா இருக்கணும். அப்பதான் வந்து சில பேர் இருந்தா it will be a bit easier. And also maybe sometimes on the nariya website irukku OCD patti information kudukkuradhukku, so adha website kuda neenga vandu paarenga indha condition ku vandu treatment irukku, nariya per recover pannirukanga, andha mari or motivation kudutha sometimes it becomes easier for them. Ana neenga vandu we can't change someone else, neenga number we can only direct them to that path and help them and the motivation irukkuradhukku vandu that's what we can do.
2: OCD குறைபாடை பற்றி தெளிவா விளக்கிய டாக்டர் அனுசியா ராஜ், உங்களுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையா எங்களுடைய கேள்விகளுக்கும் நீங்க பதில் அளிச்சிருந்தீங்க, நம்ம நேயர்களுக்கும் இன்னும் தெளிவு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாம நம்புறோம். வாய்ப்பு கிடைத்தா உங்களை மீண்டும் சந்திக்க நாங்க ஆசைப்படுறோம் டாக்டர் அனுசியா. நேரத்தை ஒதுக்கி இணைந்ததற்கு மிக்க நன்றி.
1: உடனடியா நீங்க மென்டல் ஹெல்த் ஹெல்ப் லைன் நாடலாம். அழைக்க வேண்டிய எண் 6389
2: அழைக்கலாம். உங்களுக்கு தெரிந்த யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் அவங்களுக்கும் நீங்கள் அழைத்து அவங்களின் சார்பாக நீங்க அழைத்து கூட சொல்லலாம், ஆலோசனை பெறலாம்.
1: இணைந்திருங்க எங்களோட. வணக்கம் சிங்க நிகழ்ச்சி உங்களுக்காக தொடர்ந்து வானொலியில இடம்பெறும். சஜினி
2: ரவிஜி
1: ஒலி 968
2: கேட்டாலே பரவசம்.

0: தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: நிவாரணம்
2: வழங்க உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: ஜிவி பிரகாஷின் இசையில் மதராச பட்டினம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. ரூப்குமார், ராசோட், ஹரிணி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு தமிழின் இசையில் ஈஸ்வரன் திரைப்படத்திலிருந்து சிம்பு ரோஷினி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது.
1: போக்குவரத்து நிலவரம்
0: ஐந்தாம் தடத்தில் போக்குவரத்து நிலவரம்

0: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்ல அவங்க பாதுகாப்பு நினைச்சா கவலையா இருக்கு.
1: உன் அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் விடுமுறை திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
0: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
1: ஈஸ் தனியார் விடுமுறை திட்டம் தனியார் வீடுகள்ல வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
0: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
2: 80 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் ஜூலை முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு ease-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
3: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 தஸ்டா தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றமடைந்துவிட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 வெள்ளிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
4: உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்லி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கை.
1: புலி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது தேவிஸ்ரீ பிரசாத். நீ செய்ய
3: சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன சஜினி? இந்த பாடலை இசையமைத்த பிற்பாடு தேவிஸ்ரீ பிரசாத் ரொம்ப பகிரங்கமா ஒரு தகவலை வெளியிட்டாரு.
1: என்ன சொன்னாரு?
3: இந்த குறிப்பிட்ட பாடல், அதாவது தளபதி விஜய் ஸ்ருதி ஹாசன் பாடிய இந்த பாடல, நான் இசைஞானி இளையராஜாவுக்கு அர்ப்பணம் செய்யறேன். அவரு என்னுடைய மானசீக குரு. அவருக்காகவே ஒரு பாடலை இசையமைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அது இந்த பாட்டு, இது அவருக்கு சமர்ப்பணம் சொல்லி அவர் வெளியிட்டதா தகவல்கள் சொல்லுது.
1: அடேங்கப்பா, தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்த பல பாடல்கள்ல எனக்கு பிடித்த ஒரு பாடல்னா அது இந்த ஒரு பாடல் தான்.
3: நிச்சயமா, இளையராஜா பேரை சொன்னாலே அந்த பாட்டை தானா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்புறல.
2: ஒருத்தர் பார்த்தோம்,
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக புது பாட்டு திரைப்படத்துல இருந்து பாடல் இடம்பெற இருக்கின்றது.
3: இளையராஜாவோட கைவனத்தில் உருவான பாடல்கள் இதோ உங்க சேவிக்கு. பரதன் படத்திலிருந்து இசைஞானி இளையராஜா, எஸ் ஜானகி பாடலோட வராங்க.

0: உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாய் அலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
5: அனைவருக்கும் வணக்கம், நான் தானியா. நான் ஒளி 9:08 இளையர் பயிலரங்கிற்கு 4 முறை சென்றிருக்கிறேன். இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் எனக்கு தமிழில் சரளமாகவும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் பேச முடிந்தது. இந்த பயிலரங்கிலிருந்து எனக்கு மிகவும் பிடித்தமான 2 விஷயங்கள். ஒன்று, அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகள். மற்றொன்று, அனைவரையும் குழு குழுவாக பிரித்து செய்தித்தாளை கொடுத்து அந்த செய்தியை படிப்பது போல வாசிக்க சொல்வார்கள். நான் இந்த பயிலரங்கிற்கு சென்றிருந்ததால் ஒளி படைக்கும் மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிட்டன. உங்களுக்கும் இம்மாதிரியான வாய்ப்புகள் வேண்டுமா? வாங்க வாங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேன்.
3: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை June 27 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 Stars Avenue மிரிகாப்பில். ஏர்லி பேர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. June 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. June 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க. go.mediaacademy.sg/oli-APW. மேல் விவரங்களுக்கு 6333388 633388.

0: நிலவரம்.
1: சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி மரீன் பரேடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது. எம்சிஇயை நோக்கி செல்லும் ஏ ஜூரோங் டவுன் ஹால் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: தினம் ஆர்கேஜி நெய்
1: உங்களுக்கு தெரியுமா,
2: ஜூன் 2ஆம் தேதியான இன்று இத்தாலியில குடியரசு தினம் அனுசரிக்கப்படுது. ஆக இத்தாலி பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போமா.
1: இத்தாலிக்குள்ளேயே 2 நாடுகள் இருக்கின்றன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? உலகின் ஆக சிறிய சுதந்திர நாடான வேட்டிகன் நகரம் ஒன்று, அடுத்தது உலகின் ஆக பழமையான குடியரசு ஆன சன் மரீனோவும் இத்தாலிக்குள்ள அடங்கியிருக்கு.
2: உலகத்திலேயே தொடர்ந்து செயல்பட்டு வரும் ஆக பழமையான பல்கலைக்கழகம் அப்படின்னு வர்ணிக்கப்படுற யூனிவர்சிட்டி ஆஃப் பொலோனியா அப்படிங்கிற பல்கலைக்கழகம் 1088 இத்தாலியில திறக்கப்பட்டது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: உலகத்திலேயே ஆக அதிகமான யுனெஸ்கோ மறுமுடைமை தளங்கள் இத்தாலியில் அடங்கியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மொத்தம் 61 தளங்கள் இத்தாலியில் உள்ளன.
2: தகவலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: இசைஞானி இளையராஜாவின் இசையில் அவதாரம் பாட்டு பாடவா திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
3: ஜனவரி நிலவே நலம் தானா,
4: என் உயிர் நீதானே படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. கண் எதிரே தோன்றினால் படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற உள்ளது.
2: இரண்டு பாடல்களுமே தேனிசை சென்ற தேவாவின் இசையில் இடம்பெற்றுள்ளன.
4: ஜூன் 27 சனிக்கிழமை காலை 9 முதல் மாலை 6 வரை ஒன் ஸ்டார்ஸ் அவென்யூ மீடியா காப் வளாகத்தில் நடைபெற போகுது ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு. 2026
2: ஏழு வயதுல இருந்து 15 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் இந்த பயிலரங்குல கலந்து கொள்ளலாம். தமிழ்ல எப்படி தன்னம்பிக்கையா பேசுறது, வானொலி மேடை நிகழ்ச்சிகள்ல எப்படி வந்து சிறப்பா அறிவிப்பு செய்யறது, அது மட்டும் இல்ல தொலைக்காட்சியிலயும் நீங்க எப்படி வந்து சிறப்பா படைக்கலாம் போன்ற தகவல்கள் உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படும்.
4: பாருங்க, உங்களுக்காகவே ஏர்லி பேர்ட் சலுகை நீட்டிக்கப்பட்டிருக்குது. ஜூன் 10 நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா நீங்க செலுத்த வேண்டிய மொத்த கட்டணம்
2: 147 வெள்ளி.
4: அதுவே ஜூன் 11 பிறகு நீங்க பதிவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய மொத்த கட்டணம்
2: 163 வெள்ளிக்கு அதிகரிக்கும்.
4: எதை நீங்க செலுத்த போறீங்க அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்க. மேல் விவரங்களுக்கு நீங்க போக வேண்டிய இணைய பக்கம் முகவரி
2: go.mediaacademy.sg/oli-apw.
4: அல்லது நீங்க அழைக்க வேண்டிய எண்
2: 633-33-888.
4: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க.
2: இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. 22 தங்கம் கிராமுக்கு தள்ளுபடி விலையில் 177 வெள்ளி 70 காசு.
0: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: இது வணக்கம் சிங்கே.

0: 9:39 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க நின்றிருக்கீங்க. வாகனங்கள் பழுதாகியுள்ளன. இசிபி சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் மரீன் பரேட் பகுதிக்கு பிறகு துவாசை நோக்கி செல்லும் பிஐஇ அப்பர் ஜூரோங் சாலை கேபிஇ இசிபி எக்ஸிட் இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: செல்வராஜ் இயக்கத்துல வெளிவர போற ஆறாவது திரைப்படத்தின் பேர் மஞ்சரத்தி அப்படிங்கிற தகவல் அண்மையில வெளிவந்துச்சு. இப்ப வெளிவந்திருக்கிற தகவல் என்னன்னா, இசைஞானி இளையராஜா முதல் முறையா மாரி செல்வராஜ் படத்துக்கு இசை வழங்க போறதா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு.
1: இந்த திரைப்படத்துல கயாடு, லோஹார், பிரியங்கா மோகன் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தின் போஸ்டரை சமீபத்துல பிரியங்கா மோகன் அவங்களுடைய சமூக வலைதளத்துல பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
2: Hey!

0: பெரிய பெரிய உலக புகழ் பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜாயாலுகாசில் தங்கம், வைரம், போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: ஜாயாலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
2: சிரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமீ சைவ உணவகம்.
4: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
5: மொழியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
6: என் பெயர் குகல். மூத்த விருதம் ஒளி பயிலரங்குக்கு போல இந்த முறையும் உங்க குகல் நான் வரேன். வானொலி படைப்பாளர்கள் சும்மா மைக் முன்னாடி பேசுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், பிளான் பண்ணணும்னு தெரிஞ்சப்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பயிலரங்கில் கலந்துகிட்டதால எனக்கு ஒளி 9 நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள பல வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த அனுபவங்கள் சும்மா வேற லெவல். போன வருடம் உரிமை மேலம், கருகாட்டம், கொஞ்சம் புரிய அங்கங்கள் இருந்துச்சு. இந்த வருடம் என்ன புரிய அங்கங்கள் இருக்கும்னு பார்க்க ஆர்வமா இருக்கு. ஜூன் மாதம் பயிலரங்குக்கு சேரலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிக்காதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட பெருமைகளையும் வளர்த்து கொள்ளலாம். நம்ம டிஜேஸ் அண்ணா அக்கா நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்க காட்டுக்கிட்டிருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும்.
0: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 காலை 9 முதல் மாலை 6 வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரக்காப்பில். அர்லி பேர்ட் சலுகை இப்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 10 பதிவு செய்தால் சலுகை கட்டணம் 135 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. ஜூன் 10 பிறகு பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 விழுக்காடு GST கட்டணமும் உண்டு. பதிவுக்கு இப்போதே செல்லுங்க. go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-3388-633-888.
7: இது ரவிஜி சஜினி வழங்கும் வணக்கம் சிங்கை.

0: பெரிய தம்பி படத்துல இருந்த பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால புதையல் படத்துல இருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
1: போக்குவரத்து நிலவரம்.
2: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE சீமே அவென்யூ எக்ஸிட், அங்கேயும் துவாசையை நோக்கி செல்லும் PIE அப்பர் ஜூரோங் ரோட் எக்ஸிட், KPE ECP எக்ஸிட், அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: உங்களை பத்தி ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னாங்க.
1: போச்சு, மறுபடியும் முதல்ல இருந்தா
0: என்னன்னு கேட்க மாட்டீங்களா?
1: நான் கேட்கவே மாட்டேன், எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல.
0: ஆனா உங்களை பார்த்த பிறகுதான் தெரியுது அவங்க சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைன்னு.
1: மக்களே, இப்படி ஒரு நாலஞ்சு தடவை என்ன சொல்லி தேவையில்லாம எனக்குள்ள இருக்கிற அண்ணியனை வெளிக்கொண்டு வந்தாங்க சஜினி. அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்க பார்க்கணும் ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டிக்டாக், பேஸ்புக்ல காணொலி இருக்கு. போதுமா
0: சொல்லிட்டேன். நீங்க எழுந்து போறத பாக்கணும், கோவப்படுறத பாக்கணும், அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
1: அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. அடுத்த நாலஞ்சு நாட்களுக்கு நீங்க நல்லா வேலையை பாருங்க. ஏன் தெரியுமா? நான் விடுப்புக்கு போறேன். பாய்.
0: சொல்லவே இல்லை.

வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேளாண் துறை சாதனங்கள் மீது விதிக்கப்பட்ட 25 விழுக்காட்டு வரியை 15 விழுக்காட்டுக்கு குறைத்திருக்கிறார். அத்தகைய தொழிலியல் சாதனங்கள் பட்டியலில் கூடுதல் இயந்திரங்களையும் சாதனங்களையும் அவர் சேர்த்திருக்கிறார். இப்போது புல்டோசர், ஃபாக்லீஃப் போன்ற சாதனங்களுக்கும் 15 விழுக்காடு வரி பொருந்தும். உள்நாட்டு வேளாண் குடியிருப்பு உற்பத்தி போன்றவற்றில் முதலீட்டை முடுக்கிவிட இது உதவும் என்று அமெரிக்கா கூறுகிறது. இந்த வரி மாற்றங்கள் தற்காலிகமானவை, அடுத்த ஆண்டு இறுதி வரை நடப்பில் இருக்கும். அமெரிக்கா சண்டை நிறுத்தம் குறித்து முன்வைத்த பரிந்துரைகளை ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொண்டுள்ளதாக லெபனானுக்கான அமெரிக்க தூதரகம் கூறுகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேலையும் ஹிஸ்புல்லாவையும் சண்டையை நிறுத்துமாறு வற்புறுத்தியதைத் தொடர்ந்து அந்த அறிவிப்பு வந்தது. ஹிஸ்புல்லா இஸ்ரேலை மீண்டும் தாக்கினால் லெபனானின் பெய்ரூட்டில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு எச்சரித்தார். ஹிஸ்புல்லா தாக்குதல்களை நிறுத்த உறுதியளித்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானும் உட்பட்டிருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி கூறினார். ஒரு தரப்பு அதை மீறினால் அது ஒப்பந்தத்தையே மீறுவதாகும் என்று அவர் எச்சரித்தார். ஈரான் அமெரிக்காவுடன் சமரச பேச்சுகளின் உதவியின்றி அமைதி பேச்சை நடத்துவதாக அறிவித்த போதும் ஈரானுடன் அணுக்கமாக தொடர்பில் இருப்பதாக பாகிஸ்தான் கூறுகிறது. அமைதி பேச்சுக்கு பாகிஸ்தான் உதவி வருகிறது. இப்போது ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அராக்சியுடன் தொடர்பில் இருப்பதாக அது சொன்னது. வட்டாரத்தில் பதற்றத்தை குறைக்க தொடர்ந்து உதவுமாறு திரு அராக்சி கேட்டுக்கொண்டதாக பாகிஸ்தான் கூறியது. அதோடு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டை நிறுத்தத்தை கட்டிக்காக்க ஆதரவு தரும்படியும் அது கேட்டுக்கொண்டதாக பாகிஸ்தான் கூறியது. ஜப்பானின் ஒகினாவா வட்டாரத்தில் ஜாங்மி புயல் கனத்த மழையையும் கடுங்காற்றையும் கொண்டு சென்றுள்ளது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று முன்னுரைக்கப்படுகிறது. சில இடங்களில் பேரலைகள் எழலாம், நிலச்சரிவுகள் ஏற்படலாம். வானிலை மாற்றத்தால் விமான பயணங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. 200-க்கும் அதிகமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதிவேக ரயில் சேவைகளும் இடையூறை சந்திக்கக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். கென்யாவில் அமெரிக்க குடிமக்களுக்காக அமைக்கப்பட்ட இபோலா தனிமைப்படுத்தும் நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் வெடித்துள்ளது. ஆயிரக்கணக்கான கென்யா மக்கள் திரண்டு அந்த நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். கூட்டத்தினரை கலைக்க காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியது. நான்யூகி நகரில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அங்குள்ள லாய்கீபியா ஆகாயப்படை தளத்தில் தனிமைப்படுத்தும் நிலையம் கடந்த வெள்ளிக்கிழமை திறக்கப்படவிருந்தது. பொது சுகாதார காரணங்களுக்காக அதற்கு எதிராக கென்யாவின் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த நிலையம் அமெரிக்கர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து நாட்டினருக்கும் திறந்துவிடப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறுகின்றனர். லாவோஸ் குகைக்குள் சுமார் ஒரு வாரமாக சிக்கியிருக்கும் மேலும் இருவரை காப்பாற்றும் முயற்சி தொடர்கிறது. அவர்களை சென்றடைய மீட்பு பணியாளர்கள் வேறொரு பாதையை தேடுகின்றனர். குகையில் இருந்து தட்டும் சத்தம் கேட்பதாக மீட்பு பணியாளர்கள் கூறுகின்றனர். அது குகையில் சிக்கியிருப்போர் எழுப்பிய சத்தமா என்பது தெளிவாக தெரியவில்லை. குகைக்குள் சிக்கியிருந்த 7 பேரில் 5 அண்மையில் மீட்கப்பட்டனர். தங்கம் தேடும் எண்ணத்தில் சில கிராமவாசிகள் குகைக்குள் சென்றனர். திடீரென மழை பெய்ததால் குகைக்குள் வெள்ளம் சூழ்ந்தது. பிறகு அதிலிருந்து வெளியேற முடியாமல் அவர்கள் சிக்கிக் கொண்டனர். அமெரிக்காவின் புளோரிடா மாநிலம் ஓபன் ஏஐ மீதும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் மீதும் வழக்கு தொடுத்துள்ளது. ஓபன் ஏஐ அதன் சாட் ஜிபிடி தளத்தின் வழி பிள்ளைகளை அபாயத்துக்கு ஆளாக்கியிருப்பதாக அந்த மாநிலம் குற்றஞ்சாட்டுகிறது. சாட் ஜிபிடி தளத்தை பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வெளியிட்ட போது அதில் இருக்கும் ஆபத்துகளை அந்நிறுவனம் மறைத்ததாக புளோரிடா மாநிலத்தின் தலைமைச் சட்ட அதிகாரி சொல்கிறார். தற்கொலை செய்ய நினைத்த பிள்ளைகளுக்கு சாட் ஜிபிடி தளம் ஆலோசனை கொடுத்ததாக புளோரிடா மாநிலம் குற்றஞ்சாட்டுகிறது. பயணிட்டாளர்கள் குற்றச்செயல்களுக்கு திட்டமிடவும்
தீங்கு விளைவுக்கு கூடிய நடத்தையை ஊக்குவித்ததாகவும் மற்ற சில குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. சிங்கப்பூர் சுங்கத்துறை வரி செலுத்தப்படாத 26,000 அதிகமான சிகரெட் பொட்டலங்களை பறிமுதல் செய்துள்ளது. சுமார் 485,000 வெள்ளி பொருள் சேவை வரி ஏய்க்கப்பட்டதாக அது கூறியது. 3 வாரங்களுக்கு முன் சுவாச்சுகாங் டெம்பனிஸ் வட்டாரங்களில் சுங்கத்துறை சோதனை நடத்தியது. அதில் 8 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 4 சிங்கப்பூரர்கள், 4 இந்தோனேசியர்கள். அவர்கள் மீதான வழக்கு விசாரணை நடத்தப்படுகிறது. சிங்கப்பூரில் பொருள் சேவை வரியை ஏய்ப்பது குற்றம். அத்தகைய குற்றம் புரிவோருக்கு ஏய்க்கப்படும் வரி தொகையில் 40% வரை அபராதம் அல்லது 6 வரை சிறை தண்டனை அல்லது 2 விதிக்கப்படலாம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: குடும்பதாரி எட்டு கேட்டாலே பரவசம். இது ஆனந்தம் ஆரம்பம். நல்லதொரு பாடலோடு உங்களுக்காக நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது. இது நம்ம பூமி. இந்த திரைப்படத்திற்காக வாலியின் வரிகள் இளையராஜாவின் இசையில எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடல் தான் முதல் பாடலாக ஒலித்தது. உங்களுக்கு தெரியும், இசைஞானி இளையராஜா அவருக்கு இன்று பிறந்த நாள். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய பாடல்களை நீங்க வந்து கேட்டு மகிழலாம். இன்னும் ஒரு சில பாடல்களை நீங்க கேட்கலாம். நிகழ்ச்சியை உங்களுக்காக மீண்டும் இன்று பழக்க வந்திருக்கின்றேன் யாஸ்மின் அரிஃபா. ஜூன் மாதம் 2 செவ்வாய்க்கிழமை நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். வானொலி பக்கமா இருக்கும் நேயர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜூன் மாத பள்ளி விடுமுறையும் தொடங்கிவிட்டது. பிள்ளைங்கள் எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. எனக்கு என்னன்னா அதை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச இருக்கேன். ஆனா அதற்கு முன்பாக இன்றைய கூற்று பார்த்துருவோம் நேயர்களே. ஜார்ஜ் பெர்னர்ட் ஷோ, ஆங்கில இலக்கிய மேதை, இவர் கூறிய ஒரு பொன்மொழி, ஒன்றுமே செய்யாமல் வெட்டியாய் கழிக்கும் ஒரு வாழ்க்கையை விட பிழைகள் செய்து வாழும் வாழ்க்கை பயன்மிக்கது பெருமை மிக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிந்திக்க வேண்டிய ஒன்று இல்லையா? ஏன்னா நம்முடைய நேரம், நம்முடைய ஆற்றல், வளங்கள் இவற்றை ஒரு சிறப்பான முறையில திறம்பட பயன்படுத்தும் போதுதான் நாம வந்து ஆக்ககரமாக செயல்படுறோம். ஏதேனும் ஒன்றை செய்து முடிக்கும் போது பிறக்கும் தன்னம்பிக்கையும் மன திருப்தியும் அளவிட முடியாத ஒன்று இல்லையா? யோசிச்சு பாருங்க, நீங்க செய்யும் சின்ன சின்ன செயல்கள் கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷத்தையும் பெருமையையும் வழங்கலாம். சின்னதுதானே அப்படின்னு குறைச்சி எடை போட்டுறாதீங்க. ஏன்னா ஒன்றுமே செய்யாமல் வெட்டியாய் கழிக்கும் ஒரு வாழ்க்கையை விட பிழைகள் செய்து வாழும் வாழ்க்கை பயன்மிக்கது பெருமை மிக்கது அப்படின்னு ஜார்ஜ் பெர்னர்ட் ஷோ கூறியிருக்காரு. நான் யாஸ்மின் அரிஃபா, இது ஆனந்தம் ஆரம்பம்.
1: தன் முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: ஞான தேசிகன், அதாவது இளையராஜா இசையமைப்புல இரண்டு பாடல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒளியேறின மைடிய மார்த்தாண்டன் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடல் வாலி வரிகளை கொடுத்திருந்தாரு. அதற்கு முன்பாக இளையராஜாவின் இசையில புன்னகை மன்னன் திரைப்படத்திற்காக வைரமுத்து வழங்கிய வரிகள் அவை. எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா கொண்டு வந்த பாடல் ஒளியேறியது. போக்குவரத்து தகவல்களை பார்ப்போம். பிஐஏ நோக்கி செல்லும் பிகேஇ அங்கு விபத்து நேர்ந்துள்ளது. புக்கே பாஞ்சாங் ரோடுக்கு அப்பால் சாலையின் இரண்டாம் தடத்தை அங்கு தவிர்த்துடுங்க. பைட்ஃபர்ட் ரோடு, இதனை நோக்கி செல்லும் கேன்ஹில் ரோடு, கேன்ஹில் சர்க்கிள், அதற்கு பிறகு இரண்டாம் தடத்தை தவிர்த்துடுங்க. அங்கும் விபத்து நேர்ந்துள்ளது. அதே நிலைதான் ஜூரோங்கை நோக்கி செல்லும் பிஐஇ, ஜூரோங் வெஸ்ட் எவன்யூ இரண்டுக்கு அப்பால் மூன்றாம் நான்காம் தடங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன விபத்தின் காரணமாக. பர்ல்ஸ் ஹில் டெரஸ், இதனை நோக்கி செல்லும் யூ தாங்சன் ஸ்ட்ரீட், நியூ பிரிட்ஜ் ரோடுக்கு அப்பால் முதல் தடத்தை தவிர்த்துடுங்க. அங்கும் விபத்து ஏற்பட்டுள்ளது. நிக்கல் ஹைவே, ஷென்டன், குறிப்பாக கலமார்ட் ரோட், மவுண்ட் பேட்டன் சாலைக்கு முன்பாக முதல் தடம் பாதிக்கப்பட்டுள்ளது. விபத்து அங்கும் நேர்ந்துள்ளது. இந்த காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாலை விபத்துகள் நேர்ந்துள்ளன. அதனால வாகன மூட்டிகள் பார்த்து பத்திரமா கவனமா வாகனத்தை செலுத்துங்க.
1: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது

0: நேரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலிக்கு 40% கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: பாரம்பரியம் மிக்க சுவையோடு பற்பல வகையான தமிழ்நாடு மற்றும் கேரளா சைவ அசைவ உணவு வகைகளோடு
2: கம கம மனத்துடன் ஆரம்பம். நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
1: பார்த்து சேர்த்து அரைச்சு வைக்கிற 6 விதமான குழம்புகளோட அட்டகாசமான சாப்பாடு,
2: பிரியாணி, ஆப்பம், பரோட்டா, இப்படி சொல்லிக்கிட்டே போகட்டா.
1: நியூ பட்டுக்கோட்டை காமாட்சி மெஸ்
2: என் 1 டிக்சன் சாலை, சிங்கப்பூர்.
3: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிள் கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
0: நேர்களே, ஒலி 9:00 ஆனந்த மார்பம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சற்று முன்பு நான் கூறியது போல ஜூன் மாதம் பள்ளி விடுமுறை தொடங்கிவிட்டது. பிள்ளைகள் எல்லாம் வந்து வீட்டுல இருப்பாங்க. இந்த பிள்ளைங்களுடைய நேரத்தை பயனுள்ள வழியில கொண்டு செல்லணும் அப்படின்னு பெற்றோர்கள் ஏற்கனவே பல வகுப்புகளுக்கு சிலர் வந்து திட்டமிட்டு இருக்கலாம். அதாவது இந்த வளமூட்டும் வகுப்புகளுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க. ஆனால் அதுவே சில நேரங்கள்ல அளவுக்கு அதிகமாக போகும்போது பாதகமாக கூட அமையக்கூடும். வளமூட்டும் வகுப்புகளுக்கு நீங்க அனுப்புவீங்க, அதாவது சில நேரங்கள்ல துணைப்பாட வகுப்புகள்லாம் இருக்கலாம், சில பாடங்கள்ல சில பிள்ளைங்க வந்து நல்லா செய்யாம இருக்கலாம். ஆனா இந்தந்த வகுப்புகளுக்கு கண்டிப்பா பிள்ளைங்க போகணும், இது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் முடிவெடுத்து அல்லது பிள்ளைங்களிடம் நான் கேட்டேங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான வகுப்புகளுக்கு போக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க, அதனால என் பிள்ளைங்களை நான் அனுப்புறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். 9678898 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய செய்திகளை அனுப்பி வச்சிருக்கீங்க. எந்த வகுப்புகளுக்கு உங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் போறாங்க, எங்க நீங்க அனுப்பணும்னு ஆசைப்பட்டீங்க, பகிர்ந்து கொள்ளுங்க.
4: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

விறுவிறுப்பான இரண்டு பாடல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக ஒலியறின நம்முடைய இளையராஜாவின் இசையில பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஜூன் மாதம் 2ஆம் தேதி இன்று அவருடைய பிறந்த நாள் அப்படின்னு அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. அதனால அவருடைய பாடல்களை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மல்லுவேட்டி மைனர் இந்த திரைப்படத்திற்காக மனு கே எஸ் சித்ரா கொண்டு வந்த பாடலை நீங்க கேட்டீங்க. புலமை பெத்தன் கற்பனையில பாடல் ஒலியேறியது. அதற்கும் முன்பாக கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்காக கங்கை அமரன் வரிகளை கொடுக்க இளையராஜாவின் இசையில மலேசிய வாசுதீபன் குழுவினர் கொண்டு வந்த பாடலும் உங்களை நல்ல ஆட்டம் போட வச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இன்றைய உரையாடல் அங்கம் அப்படின்னு சொல்லும் போது எந்த மாதிரியான வகுப்புகள், அதாவது வலுமூட்டும் வகுப்புகளாக இருக்கட்டும் அல்லது துணைப்பாட வகுப்புகளாக இருக்கட்டும், எந்த மாதிரியான வகுப்புகளை பிள்ளைங்களை நீங்க அனுப்புறீங்க? ஏன்னா இப்ப ஜூன் மாதம் பள்ளி விடுமுறை இல்லையா, பலரும் வீட்டுல இருப்பாங்க. இந்த விடுமுறை காலத்தில் மட்டும் வந்து நீங்க வந்து தனியா வகுப்புகளுக்கு அனுப்புறீங்களா அல்லது வழக்கமான ஒன்றா அப்படின்னு நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பரிமளா வந்து செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. குறிப்பா பிள்ளைங்களுக்கு வந்து என்ன பொறுத்தவரையில் நீச்சல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த வகுப்புகளுக்கு வந்து 3 வயசுலேருந்தே நான் வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போது என்னுடைய மகள் வந்து நல்ல திறம்பட வந்து நீச்சல் அடிக்கிறாங்க. பள்ளியிலையும் வந்து ஸ்விம் சேஃப் அந்த திட்டத்தின் மூலமாகவும் கொஞ்சம் கத்துக்கிறாங்க. ஆனாலும் நான் முன்கூட்டியே அனுப்புனதுனால நல்ல பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க பரிமளா. கணேஷ் என்ன சொல்லிருக்காருன்னா, படிப்பு ரொம்ப முக்கியம், அதனால வந்து பிள்ளைங்க கஷ்டப்படுற அந்த பாடங்கள்ல நான் வந்து துணைப்பாட வகுப்புக்கு அனுப்புறேன், அது அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்ற வகுப்புகள் அப்படின்னு பார்க்கும் போது விடுமுறை காலத்தின் போது அவங்க வந்து வெளியூர் போயிடுவாங்களாம், அதனால வகுப்புகளுக்கு அனுப்பக்கூடிய சாத்தியம் குறைவு. இருப்பினும் மற்ற வகுப்புகளுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அவா இருக்கின்றது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க எப்படி நேர்களே, எந்தெந்த வகுப்புகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புறீங்க? வள்ளமூட்டும் வகுப்பா இருக்கட்டும் அல்ல மற்ற வகுப்புகளாக இருக்கட்டும், எந்த வகுப்புக்கு அனுப்பி இருக்கீங்க, பயன்பெற்றிருக்கிறார்களா அப்படின்னு பகிர்ந்து கொள்ளுங்க.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பறவைகள் இந்த திரைப்படத்திற்காக பாடல் ஒலியேறியது இளையராஜாவின் இசையில. வைரமுத்து வரிகளை கொடுக்க SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலியேறியது. நேரங்களே சரி, போக்குவரத்து நிலவரங்கள் ஜூரோங் ஈஸ்ட் ஸ்ட்ரீட் 32 இதனை நோக்கி செல்லும் ஜூரோங் ஈஸ்ட் அவென்யூ 1 அங்கு விபத்து நேர்ந்துள்ளது. ஜூரோங் டவுன் ஹால் ரோடுக்கு அப்பால் முதல் தடத்தை தவிர்த்திருங்க, ஏன்னா போக்குவரத்து அந்த சாலையில மிதவடைந்துள்ளது. நகரை நோக்கி செல்லும் ஜாலான் போரோ பெஞ்சுரோ சாலைக்கு அப்பால் முதல் தடத்துல விபத்து நேர்ந்துள்ளது. MCE நோக்கி செல்லும் AYE வாகனம் பழுதாகி இருக்கு கெப்பல் ரோடு நுழைவாயிலில். AYE நோக்கி செல்லும் CTE பிரடல் ரோடுக்கும் அங் மோக்யோ அவென்யூ 5 எக்ஸிட்டுக்கும் இடைப்பட்ட சாலையில இப்போது போக்குவரத்து அதிகரித்துள்ளது.
3: அலை கடலில் திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
4: ஓடி போயிட்டாங்க, ஓடி போயிடுங்க,
5: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்கதான் வந்தாகணும்.
6: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
6: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
7: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
6: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
8: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
7: ஒவ்வொரு நாள் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
6: ரஃபி
7: நவீன் வழங்கும்
9: பறக்காம கேளுங்க.
2: ஆமீர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடும் உணவுல புரதச்சத்து இருக்கா, ஆரோக்கியமா இருக்கா, ரத்த அழுத்தத்தை எந்த அளவுக்கு தீர்மானிக்குது அப்படின்னு பல நேரங்கள்ல நம்ம உணர்வதில்ல. பசிச்சா சாப்பிடுறோம், உப்பு மற்றும் காரம் குறைப்பது மட்டும்தான் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னு நம்ம பலரும் நினைத்து கொண்டிருக்கும் வேளையில, நாம அன்றாடம் பயன்படுத்தும் சோயா பருப்பு மற்றும் பயிறு வகைகள்லாம் இருக்கு இல்லையா, இவை யாவும் ரத்த அழுத்தத்தை அதனுடைய அபாயத்தை கணிசமாக குறைக்க வல்லது அப்படின்னு ஆய்வுல தெரியப்படுத்திருக்காங்க. BMJ ஊட்டச்சத்து தடுப்பு சுகாதாரம் என்ற மருத்துவ இதழ்ல வெளியான ஆய்வுகளின் தொகுப்புல பாத்தீங்கன்னா, தாவர அடிப்படையிலான புரதங்களை உணவுல சேர்த்து கொள்வதன் மூலம் கண்டிப்பா ஆரோக்கியம் இன்னும் மெருகுட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து அது முக்கியத்துவத்தை சுட்டி இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் சோயா மற்றும் பருப்பு வகைகளை அன்றாடம் நாம வந்து உணவுல சேர்த்து கொள்ளும் போது அது இதய ஆரோக்கியத்திலும் இரத்த நாளங்களின் செயல்பாட்டிலும் மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு இந்த ஆய்வுல உறுதிப்படுத்திருக்காங்க. சோயா மற்றும் பருப்பு வகைகளை தங்களுடைய உணவு பழக்கத்துல அதிகமா சேர்த்து கொண்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை விட இரத்த அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 20% குறைகிறது அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு நேரடி. அதனால முடிந்த வரையில இந்த உணவுகளை நம்முடைய அன்றாட சமையல சேர்த்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
10: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
11: உலக புகழ்பெற்ற நகை கடையில் இப்போது மாபெரும் நகை விற்பனை. 40 விழுக்காடு தள்ளுபடி. ஆம், ஜோயா லுகாஸில் தங்கம் வைரம் போல்கி மற்றும் நவரத்ன நகைகளின் சீக்கூலியின் மீது 40 விழுக்காடு தள்ளுபடி. இச்சலுகை June 14 வரை மட்டுமே. முந்துங்கள், இந்த மாபெரும் சலுகையை நேரில் சென்று பெற்றுக் கொள்ளுங்கள்.
12: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகல் டெல்ஸ் வலையொலியில்.
13: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
2: துணைப்பாட வகுப்பு வச்சா சிறப்பா இருக்கும் அவர்களுடைய சம்மதத்தோடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி காமாட்சி அனுப்பி வச்சிருக்காங்க. பிள்ளைகளுக்கு வந்து துணைப்பாட வகுப்பு இருக்கு, குறிப்பாக இந்த விடுமுறையின் போதும் அந்த நிலையங்கள் வந்து திறந்திருப்பதனால நான் வந்து துணைப்பாட வகுப்பு பழக்கம் போல அனுப்புறேன். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உற்சாகம்
13: கொடுக்கக்கூடிய இந்த ஜூன் மாத பள்ளி விடுமுறையை நான் சிறப்பா பயன்படுத்துறேன். பையனை வந்து நிஞ்சா கேம்ப்க்கு அனுப்புறேன். அங்க வந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, குழு உணர்வு இது போன்ற விஷயங்களை இன்னும் மெருகூட்ட போன்ற பட்டறைகளுக்கும் நான் வந்து பிள்ளைகளை அனுப்புறேன். ஒலியின் படைப்பாளர் பட்டறைக்கும் நான் வந்து அனுப்ப பதிவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையில பாத்தீங்கன்னா படிப்பும் உண்டு, அவங்க விளையாடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா எனக்கு பிடித்த ஒரு விஷயம், விளையாட்டு மைதானத்திற்கு ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் அனுப்பி வச்சிருவாங்களாம் பிள்ளைங்களை. நல்லது ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க காமாட்சி, மிக்க நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பா இந்த விடுமுறையில ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தெரிய வருது. வாரக் செய்தி அனுப்பி வச்சிருக்காரு, விடுமுறை அப்படின்னு சொல்லும் போது அது பிள்ளைகளுக்கு விடுமுறையாக இருக்கணும், படி படி அப்படின்னு நான் வந்து வற்புறுத்த மாட்டேன். எப்படி வந்து அவங்களுடைய நேரத்தை செலவழிக்கணுமோ அவங்களிடமே விட்டுருவேன். ஆனா வந்து வெளியூருக்கு போகும்போது என் பிள்ளைங்களை கூட்டிட்டு போவேன். அதிக நேரம் செலவழிக்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை. மற்ற அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை பற்றி பேசுவேனே தவிர படிப்பு மட்டுமே மையமாக வைத்து நான் பேசுவது கிடையாது அப்படின்னு பாரக் தெரிவிச்சிருக்காரு.

0: ஆதரவு.
1: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர், இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: இன்று இசைஞானி இளையராஜா அவருடைய பிறந்த நாள். அவருடைய 80கள் 90கள் இந்த காலகட்டத்தில் வெளியான பாடல்களை நீங்க கேட்டு ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புற நேர்களை. எங்க ஊரு காவல்காரன் இந்த திரைப்படத்திற்காக சற்று முன்பு பாடல் ஒலியேறியது. இளையராஜாவின் இசையில பாடலுக்கு வரிகளை கொடுத்திருந்தாரு கங்கை அமரன். அதற்கு முன்பாக அரண்மனை கிளி இந்த திரைப்படத்திற்காக பாடல் ஒலியேறியது. 1993 வெளியான திரைப்படம் இது. இளையராஜாவின் இசையில மனு மின்மினி கொண்டு வந்த பாடலுக்கு வரிகளை கொடுத்திருந்தாரு வாலி. பழைய பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன. எங்களோடு இணைந்திருங்க. இது ஆனந்தம் ஆரம்பம்.
3: 96 போக்குவரத்து நிலவரம்.
2: ஜூரோங் ஸ்ட்ரீட் 32, இதனை நோக்கி செல்லும் ஜூரோங் ஈஸ்ட் அவென்யூ 1 ஜூரோங் டவுன் ஹால் ரோடுக்கு அப்பால் விபத்து நேர்ந்துள்ளது. இதன் காரணமாக ஜூரோங் டவுன் ஹால் ரோடுக்கு பிறகு அந்த சாலை மூடப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு நேர்களே. அந்த விபத்தின் காரணமாக அங்கு செல்லும் வாகன மோட்டிகளுக்கு கவனம் தேவை. ஜூரோங் ஈஸ்ட் அவென்யூ 1 அங்கு விபத்து நேர்ந்துள்ள காரணத்தால் பஸ் எண் 98, 98M, 101, 157, 157, 157, 198, 333, 333, 334, 502 இந்த சேவைகள் இப்போது மாற்றிவிடப்பட்டிருக்கின்றன அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. அதனால அங்கு செல்லும் வாகன மோட்டிகளுக்கு கவனம் தேவை. ஜூரோங் ஈஸ்ட் அவென்யூ 1 அந்த சாலைக்கு செல்லும் வாகன மோட்டிகளுக்கு அதிக கவனம் தேவைப்படுகின்றது. விபத்தின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை இணைந்திருங்க எங்களுடன்.
2: இன்றைய நிகழ்ச்சியில பங்கெடுத்த நேயர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சரி, பிள்ளைகள் அவர்களுடைய வளமூட்டும் வகுப்புகள் இதை பற்றி தான் நம்ம பேசி இருந்தோம். கூடுதலான திறன் வளர்ப்பு வகுப்புகளுக்கு பிள்ளைகளை வந்து அனுப்புவதில் எந்த தவறும் இல்லை. ஏன்னா வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காகவே அந்த வகுப்புகள் செயல்படுகின்றன. ஆனா பிள்ளைகளுடைய வாழ்க்கை படிப்பை மட்டும் சுற்றி இருந்தா அது சரியா வராது இல்லையா? மற்ற பல வகுப்புகள் மூலம் பிள்ளைகள் வந்து குறிப்பிடத்தக்க சில சில திறன்களையும் கற்றுக்கொள்றாங்க. ஆர்வம் ஏற்படுது, அவங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்குது, விடாமுயற்சி ஏற்படுது, வகுப்புகள்ல ஒழுக்கத்தையும் கத்துக்கிறாங்க. மேடை பேச்சு அப்படின்னு சொல்லும் போது அதையும் சில பிள்ளைங்க கத்துக்கிறாங்க. முக்கியமான திறன்களை மேம்படுத்த வகுப்புகளுக்கு அனுப்புனா அது சரியான ஒன்றுதான். ஆனா விருப்பம் இல்லாம சில நேரங்கள்ல கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தும் போதுதான் அவங்களுக்கு வந்து அதிருப்தி ஏற்படுது. வாரந்தோறும் நடைபெறும் வகுப்புகளா, மாதந்தோறும் நடைபெறும் வகுப்புகளா, அல்லது பள்ளி விடுமுறையின் போது மட்டுமே நடைபெறும் வகுப்புகளா அப்படின்னு பார்த்து பெற்றோர்கள் வந்து முடிவு செய்யறாங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைய பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய மன ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம். மீண்டும் பங்கெடுத்த நேயர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இது ஆனந்தம் ஆரம்பம். நான் யாஸ்மின் அரிஃபா. இணைந்திருங்க.

கண்டேன் ஊர்வலம் கண்டேன் சிலையை மட்டும் காணேன். சித்திர தேரின் ஊர்வலம் கண்டேன் சிலையை மட்டும் காணேன். செந்தமிழ் வடிவ பைங்கொடி கண்டேன்.

0: வஞ்சு மலர் கொடி வந்து விழுந்ததும் மார்பில் பூத்ததும் இல்லை காதல் கரும்பு கண்டோம்
1: கலந்து கொண்டோம்
0: காதல் கரும்பு கண்டோம் கலந்து கொண்டோம் கண்ணின் மணி போலே வளரின் பல் கிளையில்

0: மனதுக்கினிய பழைய பாடல்.
1: அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா?
0: ஒவ்வொரு நாளும் பின்னரும் 3 மணியிலிருந்து காலை 5 மணி வரை
2: சிரிக்க சொன்னார் சிரித்தே, பார்க்க சொன்னார் பார்த்தே.
0: கேளுங்க மகிழுங்க, உங்க ஒலியோட தொடர்ந்து இணைந்திருங்க.

0: தினம் ஆர்.கே.ஜி. நெய்
1: மூன்று பழைய பாடல்களை ஒன்றன் ஒன்றாக நீங்க கேட்டிருந்தீங்க. நேர்களி பட்டு சேலை காத்தாட, அழகான பாடல். கிவி மகாதேவன் அவருடைய இசையில கண்ணதாசன் வரிகளை கொடுக்க, டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா கொண்டு வந்த பாடல் தாய் சொல்லை தட்டாதே இந்த திரைப்படத்திற்காக ஒலியேறியது. அதற்கு முன்பாக சி எஸ் ஜெயராமன் ஜிக்கி கொண்டு வந்த பாடல் இடம்பெற்றது. கண்ணதாசன் வரிகளை கொடுக்க, எஸ் ராஜேஸ்வர ராவ் அவருடைய இசையில பாடல் ஒலியேறியது. பெற்ற மனம் திரைப்படத்திற்காக முதல் பாடல் பதிபக்தி திரைப்படத்திற்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய வரிகள், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் ஜிக்கி கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலியேறியது.
2: சூப்பர் சபாடே,
1: சூப்பர் சபாடே. நேர்களே, சூப்பர் சாப்பாடு அங்கத்திற்கு வந்திருக்கின்றோம். இன்று பார்த்தீங்கன்னா இந்திய உணவுதான் ஆரோக்கியமற்றது அப்படின்னு சிலரால கருதப்பட்டாலும் பலருக்கும் பிடித்தமான உணவு அப்படின்னு சொல்லலாம். நல்ல சாப்பிட்டா வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், சைவ உணவு இது. ஆமா, இன்று சூப்பர் சாப்பாடுல பூரி மற்றும் அதனுடன் வரும் கிழங்கு. எங்க சிறப்பான பூரி கிடைக்கும், சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் யாஸ்மின் அப்படின்னு சொல்றீங்களா? அனுப்பி வைங்க உங்களுடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக 9678 9968. பூரி எங்க சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்க பரிந்துரைக்க போறீங்க.
2: சூப்பர் சாப்பாடு,
1: சூப்பர் சாப்பாடு.

0: சுதர்சனம் அவருடைய இசையில கலத்தூர் கண்டமா இந்த திரைப்படத்துக்காக பாடல் ஒளியேறியது. ஏ எம் ராஜா பி சுசீலா பாடிய பாடல், கூமா பாலசுப்ரமணியம் வரிகளை கொடுத்திருந்தாரு. அதற்கு முன்பாக ஏ எம் ராஜா இசையமைப்புல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய கற்பனையில பாடல் ஒலித்தது. ஏ எம் ராஜா பி சுசீலா கொண்டு வந்த பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திற்காக ஒலித்தது. முற்பால் மணி 11:22 நெருங்கிட்டு இருக்க நேரிலேயே உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிக்கிட்டு இருக்கேன். யாஸ்மின் அரிஃபா, இன்று கிடைத்திருக்கும் போக்குவரத்து தகவல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஜூரோங் ஈஸ்ட் ஸ்ட்ரீட் 32, இதனை நோக்கி செல்லும் ஜூரோங் ஈஸ்ட் அவென்யூ 1 ஜூரோங் டவுன் ஹால், இந்த சாலைக்கு பிறகு 2 தடத்தை தவிர்த்திடுங்க. அங்கு போக்குவரத்து அதிக நெரிசலுடன் காணப்படுகின்றது. அடுத்த 2 இடங்கள் வாகனங்கள் பழுதாகி இருக்கின்றன. SLEA நோக்கி செல்லும் CTE அங்மோக்யூ அவென்யூ 1 PIE அதனை நோக்கி செல்லும் BKE KJEக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகி இருக்கின்றன. MCEA நோக்கி செல்லும் AYE ஜூரோங் டவுன் ஹால் ரோட், அதற்கு பிறகு அதே நிலைதான், அங்கு வாகனம் பழுதாகி இருக்கு. AYEA நோக்கி செல்லும் CTE கென்ஹில் சர்க்கிள் எக்ஸிட், அதற்கு பிறகு போக்குவரத்து அதிகரித்துள்ளது. இந்த நேரத்தில்
1: செழிப்பூட்டும் செவ்வாய் கிழமையில் சந்திக்கின்றோம்.
2: நான் முகத்தை நல்லாதான் பராமரிக்கிறேன், அழகா இருக்கிற பாக்குறதுக்கு. என்னுடைய ஒப்பனை மற்றவர்களை கவரதான் செய்யுது, ஆனா யாருமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? இதுதான் உங்களுடைய வருத்தமா? சிலர் வாய் திறந்து சொல்லுவாங்க நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு, சிலர் மனசுக்குள்ளே வைத்துக்கிட்டு உங்களை ரசிப்பாங்க. சில கணவன்மார் அப்படிதான், மனைவி அழகா இருக்காங்கன்னு வாய் திறந்து பாராட்டிட மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வைத்திருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே பாராட்டலைங்கிறதுக்காக நீங்க செய்யறத செய்யாம இருந்துடாதீங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நல்லா இருக்கும் போது சொல்ல மாட்டாங்க. அதுவே கொஞ்சம் ஒரு நாள் நீங்க ஒப்பனை போடாம போய் பாருங்களேன், ஏய் எப்போது நல்லா இருப்பியே, ஏன் இன்னைக்கு நல்லா இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? முகத்தை பராமரிச்சு நம்பிக்கையோட செயல்படுங்கன்னு சொல்றாங்க.
3: 101 ஸ்ட்ராங்கன் சாலை, குட்டி பியூரிஃபாலர். இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
4: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
5: நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
6: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு A2B தானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால A2B-ன் சுவை சுண்டி இழுக்கும்.
7: ஸ்ரீரங்கம் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் JB-யில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
10: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
10: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
10: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
11: சூப்பர் சப்பாடே,
12: அம்மா
13: சூப்பர் சப்பாடே.
0: இன்று பூரி எங்க கிடைக்கும், சிறப்பான பூரி சிங்கப்பூர்ல எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். வாஹித் வந்து செய்தி அனுப்பி வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சாந்தி விலாஸ் கஃப்ரூல இருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அவங்களுடைய பூரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. AK அவர் வந்து மனைவியை பாராட்டியிருக்காரு, என்னுடைய மனைவி செய்வது தாங்க ஆக சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேபான் கார்டன்ஸ் அங்க வந்து ஒரு கடை இருக்குங்க, அங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பூரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோமல விலாசம் மறக்க முடியுமா, அங்கதாங்க சிறப்பான பூரி இருந்துச்சு அப்படின்னு பீஷான்ல இருந்து குணா அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப செயல்படுறது இல்ல, ஆனாலும் அங்க வழங்கப்பட்ட பூரி வந்து பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு குணா தெரிவிச்சிருக்காரு. நன்றி உங்களுடைய செய்திக்கு. இன்றைய சூப்பர் சாப்பாடுல சிறந்த சிங்கையின் சிறந்த பூரி எங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய செய்திகளை அனுப்பி வைங்க. 9688 9688 நிகழ்ச்சிகளை இன்று உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கேன். யாஸ்மின் அரிஃபா, இன்று பார்த்தீங்கன்னா இளையசேனியானி இளையராஜா அவருடைய பிறந்த நாள். அவர் தான் இவ்வாறு கலைஞராக வலம் வந்துகிட்டு இருக்காரு. இதய கோவில் இந்த திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில சித்ரா அவரோடு பாடும் பாடல் உங்களுக்காக இடம்பெறுகின்றது. கேட்டு மகிழுங்கள்.

0: பத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: 1985 வெளியான திரைப்படம் தான் இதய கோவில். மணிரத்னம் அவருடைய படம் இது. அவருக்கும் இன்றுதான் பிறந்த நாள், அதனாலதான் அந்த பாடல் உங்களுக்காக ஒலியேறியது. இளையராஜாவின் இசையில வாலி கொடுத்த வரிகள் இளையராஜா சித்ரா கொண்டு வந்திருந்தாங்க. சற்று முன்பு உங்களுக்காக
3: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி

0: நித்யா படிக்கும் டீ கடை நிகழ்ச்சி மாலை 4 மணிக்கு ஒளியேறும். இன்று உங்களை சந்திக்க விமலா வந்துருவாங்க தன்னந்தனியாக. அவங்களோட நீங்க இணைந்திருக்க மறவாதீர்கள். சரியா, நேரம் சரியாக 11:32.
1: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70.

0: இரண்டு பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டீங்க. சத்தியம் திரைப்படத்திற்காக கே வி மகாதேவன் அவருடைய இசையில கல்யாண கோவிலில் அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக ஒலியேறியது. கண்ணதாசன் வரிகளை கொடுத்திருந்தாரு. எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா கொண்டு வந்த பாடல் சற்று முன்பு ஒலியேறியது. அதனையும் தொடர்ந்து பெண்ணின் வாழ்க்கை இந்த திரைப்படத்திற்காக பாடல் ஒலியேறியது. பி ஜெயச்சந்திரன் பி சுசிலா கொண்டு வந்த பாடலையும் நீங்க கேட்டீங்க. காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை சிறந்த பூரி எங்க கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன்.
1: வணக்கம் நந்தினி பேசுறேன்.
0: வணக்கம் நந்தினி.
1: என்ன கேட்டீங்கன்னா கோவிலா அவங்க பூரி வந்து அப்படியே பொசு பொசுன்னு எடுத்துட்டு வருவாங்க தெரியுமா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே மீட் செட் பூரினா
0: என்ன செய்வது,
1: மற்றபடி நான் வீட்டுல சொல்ற பூரி.
0: நன்றி நந்தினி, நன்றி. ஓம்நாதன் அவர் வந்து அனுப்பி வச்சிருக்காரு. மர்ச்சன்ட் ரோட் அங்க வந்து ஒரு பூரி கடை இருக்குங்க, ரொம்ப பிரமாதமா இருக்கும் அப்படின்னு. ஆனா இப்போதைக்கு வந்து அங்க சில பணிகள் நடந்து கொண்டிருப்பதால அங்க வந்து செயல்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லில்லி வந்து ஏபிசி உணவகம் ஜூரோங் வெஸ்ட்ல இருக்கு, அங்க பூரி பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கோக்கியோல இருக்குங்க ஒரு கடை, நான் பார்த்து சொல்றேன் பிளாக் நம்பரு, அங்க ரொம்ப பிரமாதமா இருக்கும். காலை உணவுக்கு வந்து விற்க ஆரம்பிச்சிருவாங்க, பார்த்தீங்கன்னா 9 மணிக்கெல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி லில்லி, எந்த பிளாக் அப்படின்னு சொல்லுங்க. அங்கதான் சிறந்த பூரி இருக்கு, பூரி மசாலாவும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கடைசியா அந்த வெங்காயத்தை மேல தூவி விடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா மதிய நேரம் ஆகுது, ஆக போகுது, பசியும் எடுக்குது. பலரும் வந்து நீங்க அப்படியே நடை போட்டுட்டு இருக்கலாம் மதிய உணவு வாங்குறதுக்கு. அப்படியே ஒரு பூரிய கடைய பாத்து போங்க சரியா. ஜூன் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நிலவரத்தை பார்த்துருவோம் நேர்களே. ஓர் அமெரிக்க டாலர் 1.29 வெள்ளி, ஓர் யூரோ 1.50 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.73 வெள்ளி, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 93 காசு, 100 இந்திய ரூபாய் 1.37 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3.11 வெள்ளி.
2: இத்தகவலை வழங்கியோர்
3: ஜோயல் காசில் தங்கம் வைரம் போக்கி பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது செய்கோலுக்கு 40% கழிவு உண்டு, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: 11:43
4: நெருங்கிடு.
0: விகேஏ நோக்கி செல்லும் SLE வாகனம் பழுதாகி இருக்கு. உட்லண்ட்ஸ் அவென்யூ 12 நுழைவாயிலில் வாகனம் ஓட்டிகளுக்கு கவனம் தேவை. சாங்கியை நோக்கி செல்லும் PIE அங்கும் வாகனம் பழுதாகி இருக்கு. புக்கெட் பாத்தோக் ஈஸ்ட் அவென்யூ 3 அப்பால். சரி, ஜலந்தந்திரம் அங்க வந்து விபத்து நேர்ந்துள்ளது, குறிப்பாக பேருந்து நிலையத்திற்கு முன்பாக. அதன் காரணமாக பேருந்து எண் சேவைகள் 21 மற்றும் 129 இப்ப வந்து மாற்றி விடப்பட்டிருக்கு. அங்கே செல்லும் வாகனம் ஓட்டிகளுக்கும் கவனம் தேவை, விபத்து நேர்ந்துள்ளது. மீண்டும் கூறுகின்றோம், ஜலந்தந்திரம் குறிப்பாக அந்த பேருந்து நிலையத்திற்கு முன்பாக BS 52049 அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு முன்பாக விபத்து நேர்ந்துள்ளது.
5: இது என்ன நிகழ்ச்சி?
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: சீர்வரிசை திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா கொண்டு வந்த பாடலை கேட்டீங்க. அதற்கு முன்பாக எனக்கு ஒரு மகன் பிறப்பான் இந்த திரைப்படத்துல இருந்து எம் ராஜா சிக்கி கொண்டு வந்த பாடலையும் நீங்க கேட்டிருந்தீங்க.
1: சூப்பர் சபாடே,
0: சூப்பர் சபாடே,
2: உங்களுக்கு தெரியுமா
0: இன்று சூப்பர் சாப்பாடு அங்கத்துல நேர்களே, பூரி இந்திய உணவு இத பற்றி தான் நம்ம பார்த்திருந்தோம். பிரபலமான ஒரு உணவு வகை அப்படின்னு சொல்லலாம், ரொட்டி வகையை சார்ந்தது, எண்ணெயில பொரித்த ரொட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமா கோதுமை மாவு, உப்பு, தண்ணீர் இதெல்லாம் கலந்து பிசையப்படுகின்ற ஒரு உணவு. சிலர் வந்து இதுல ரவா மற்றும் கொஞ்சம் சீனியும் வந்து சேர்த்து கொள்வாங்க. சிறிய சிறிய உருண்டைகளாக உருட்டி வட்டமாக நல்ல தட்டையாக தேய்க்கப்பட்டு சூடான எண்ணெயில அப்படி பொரித்து எடுத்திருக்கனால நல்ல பந்து மாதிரி உப்பி வரும். இந்த பூரிய வந்து உருளை கிழங்கு மசாலா, அப்புறம் வந்து இல்லனா கொண்ட கடலை கறி, இல்லனா குருமா இனிப்பு வகைகளுடன் இந்த பூரிய வச்சு சாப்பிடுறது உண்டு. ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து அதிகமாக பூரியில இருக்கு. ஏன்னா எண்ணெயில பொரிக்கப்படுவதால கலோரிஸ் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அளவாக சாப்பிட்டா நல்லது. சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, பூரி இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம் மற்றும் மற்ற வங்காள தேசம் போன்ற நாடுகளிலும் பரிமாறப்பட்டு வருகின்றது. ஒரு பிரபலமான இந்திய உணவு. பலரும் உங்களுடைய பிடித்தமான பூரி கடைகளை பற்றி நீங்க சொல்லிருந்தீங்க. ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில தோன்றிய இந்த உணவு முகலாயர் காலத்துல காய்கறிகள் மற்றும் சாறு வகைகளுடன் உண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. காலப்போக்கில் இது இந்தியா முழுவதும் பரவி தற்போது காலை உணவு, மதிய உணவு இல்லனா இரவு உணவா கூட பலரும் எடுத்துக்கிறாங்க. பூரிய எப்படி சாப்பிட்டா என்னங்க பூரணமான ஒரு உணர்வு தருது இல்லையா, முழுமையான ஒரு உணர்வு தருவதாலதான் இதற்கு பூரி அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது. இன்றைய சூப்பர் சாப்பாடு அங்கத்துல பங்கெடுத்த அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நேர்களே.
3: இத்தகவலை வழங்கியோர்
4: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது, நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
4: சுவையாக சமைக்க
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: முதல்வன் படத்தில் இடம்பெற்ற இந்த மீன் குழம்பு காட்சிய மறக்க முடியுமா?
7: உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு எல்லாம் வயிற்று வலிக்கும், அதுக்குதான் பயமா இருக்கு. 4 மீனும் ஒரு கை சோறு போட்டு கொடுக்கறேன், சாப்பிடியா?
8: என்ன புள்ள பெரிய தொந்தரவா போச்சு, நான் இதெல்லாம் சாப்பிடுறது இல்லைங்கிறேன். சரி சரி, உனக்கு வயிற்று வலிக்க கூடாது பாரு, அதுக்காக கொஞ்சம் சாப்பிடுறேன் போதும் போதும் அப்படிதான். அதுக்கு மேல வேணாம், பரவாயில்ல, இன்னொரு மீன் போடு. பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, பசியாம இருக்கும் போதே ருசியா இருக்கு. இந்த பசி சாப்பிட்டா
4: உங்க மீன் குழம்பு சாப்பிடுறவங்களோ இப்படி புகழணுமா? அப்படின்னா குழம்புல மீன் அப்படியே போடாம கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் தடவி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அந்த மீனை பொரிச்சிருங்க. பொரிச்ச அந்த மீன் மீன் குழம்புல சேர்த்துருங்க. மீன் உடையாது, மீன் கறியும் ருசியா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்து உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
9: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
10: அனுபவம் எப்படி?
9: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
11: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ், 3 கிளைகள் அனைத்தும் எம்ஆர்டிஆர்ல இருக்கோம். நமக்கு வசதியா போச்சு.
9: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயிர் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 9921-5363.
12: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB-1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
0: 12 மணி செய்திகளுக்கு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரே ஒரு பாடலை கேட்க நமக்கு நேரம் உள்ளது நேரடி. உலகம் சுற்றும் வாலிபன் இந்த திரைப்படத்திற்காக கண்ணதாசனின் வரிகள், மெல்லிசை மன்னருடைய இசையில டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா கொண்டு வரும் பாடல் இந்த தொகுப்பின் நிறைவு பாடலாக இடம்பெறுகின்றது. உங்களுக்காக ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியை படிச்சுக்கிட்டு இருக்கேன் யஸ்மின் அரிஃபா. 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரும் பிரிட்டனும் அணுசக்தி பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் கூட்டாக பணியாற்ற இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. அதற்கான இணக்க குறிப்பில் தேசிய சுற்றுப்புற அமைப்பும் பிரிட்டனின் அணுசக்தி கட்டுப்பாட்டு அமைப்பும் கையெழுத்திட்டன. தகவல் பரிமாற்றம், நிபுணத்துவ பரிமாற்றம், திறனாளர்களுக்கு பயிற்சி போன்றவற்றில் இருதரப்பும் இணைந்து செயல்பட இணங்கின. சிங்கப்பூர் அணுசக்தியை பாதுகாப்பாக பயன்படுத்தும் திறன்களை வளர்த்துக் கொள்ள விரும்புகிறது. அணுசக்தியை சிங்கப்பூரில் பாதுகாப்பாக செயல்படுத்தும் வழிகளையும் ஆராய விரும்புகிறது. அதற்கு இந்த இருதரப்பு ஒத்துழைப்பு உதவும். அதிபர் ஆலோசகர் மன்றத்தின் புதிய தலைவரும் உறுப்பினர்களும் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர். திரு தன் சோங்மிங் மன்றத்தின் தலைவராக செயல்படுவார். திரு பியூஷ் குப்தா, திரு பரின் ஷாரி, திரு வட்டி சுவா சொக் குங், திரு பீட்டர் சியா லிம்ஹாட், திருமதி மில்ட்ரட் டன் சிம் பெய்மே, திரு சாவ் ஹிக்டின், திரு கன் சியாவ் கி ஆகியோர் மன்ற உறுப்பினர்களாக செயல்படுவர். அவர்களில் யாரேனும் பணியை நிறைவேற்ற இயலாவிட்டால் திருமதி தன் சிங் இ அவர்களிடத்தில் சேவையாற்றுவார். நாட்டின் இருப்பை பாதுகாக்கும் அதிகாரம் அதிபருக்கு உண்டு. அந்த அதிகாரத்தை செயல்படுத்த அவர் அதிபர் ஆலோசகர் மன்றத்தின் ஆலோசனையை நாடுவது கட்டாயம். இதற்கிடையே 2019 ஆண்டு முதல் மன்றத்தின் தலைவராக சேவையாற்றி பணியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள திரு இடிஜியோவுக்கு அதிபர் தர்மன் சண்முகரத்னம் நன்றி தெரிவித்துக் கொண்டார். கோவிட் தொற்று காலத்தில் இருப்பிலிருந்து நிதி எடுக்க அரசாங்கம் கோரியிருந்தது. சிங்கப்பூரின் நீண்டகால நலன்களை கருத்தில் கொண்டு கவனமாக முடிவெடுக்க திரு தியோ ஆற்றிய பங்கை அதிபர் நினைவு கூர்ந்தார். மன்றத்தின் ஒழுக்கத்தை நிலைநாட்டியவர் திரு தியோ என்றார் அதிபர் தர்மன். ஜப்பானில் ஜாங்மி புயலால் ஒகினாவா வட்டாரத்தில் குறைந்தது 9 பேர் காயமடைந்தனர். ஒகினாவாவில் 17,000 மேற்பட்ட வீடுகளிலும், காகுஷிமா வட்டாரத்தில் 30,000 அதிகமான வீடுகளிலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஜப்பானில் 2 பெரிய விமான சேவை நிறுவனங்களான ஆல் நிப்பான் ஏர்வேஸ், ஜப்பான் ஏர்லைன்ஸ் ஆகியவை நாளை வரை சுமார் 600 விமான சேவைகளை ரத்து செய்திருக்கின்றன. ஒகினாவா தீவை கடந்து புயல் வடக்கு நோக்கி நகர்கிறது. புயல் நெருங்க நெருங்க தலைநகர் டோக்கியோவிலும் அருகிலுள்ள மற்ற நகரங்களிலும் போக்குவரத்து இடையூறு ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வேளாண் துறை சாதனங்கள் மீது விதிக்கப்பட்ட 25 விழுக்காட்டு வரியை 15 விழுக்காட்டுக்கு குறைத்திருக்கிறார். அத்தகைய தொழிலியல் சாதனங்கள் பட்டியலில் கூடுதல் இயந்திரங்களையும் சாதனங்களையும் அவர் சேர்த்திருக்கிறார். இப்போது புல்டோசர், ஃபோக்லீஃப் போன்ற சாதனங்களுக்கும் 15 விழுக்காட்டு வரி பொருந்தும். உள்நாட்டு வேளாண், குடியிருப்பு, உற்பத்தி போன்றவற்றில் முதலீட்டை ஊக்குவிக்க இது உதவும் என்று அமெரிக்கா கூறுகிறது. இந்த வரி மாற்றங்கள் தற்காலிகமானவை, அடுத்த ஆண்டு இறுதி வரை நடப்பில் இருக்கும். இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல் நடத்துவது பிரதேச உரிமையை மீறும் செயல் என்று ஐக்கிய நாட்டு நிறுவன பாதுகாப்பு மன்றம் குற்றஞ்சாட்டுகிறது. 2006 எட்டப்பட்ட தீர்மானத்தை இஸ்ரேல் மீறுவதாக மன்றத்தின் துணை தலைமைச் செயலாளர் மாதா அமா ஆக்கியா போபி சொன்னார். லெபனானின் தென் எல்லை பகுதியில் இருந்து படையினரை இஸ்ரேல் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற தீர்மானம் அப்போது எட்டப்பட்டது. நபட்டியா நகர் அருகில் உள்ள ஒரு அரண்மனையை கைப்பற்றியிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்ததைத் தொடர்ந்து பாதுகாப்பு மன்றம் அத்துமீறல் பற்றிய அவசர கூட்டம் நடத்தியது. கென்யாவில் அமெரிக்க குடிமக்களுக்காக அமைக்கப்படவிருந்த இபோலா தனிமைப்படுத்தும் நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் வெடித்துள்ளது. நூற்றுக்கணக்கான கென்ய மக்கள் திரண்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அந்த நிலையம் அமெரிக்கர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து நாட்டினருக்கும் திறந்துவிடப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறுகின்றனர். கூட்டத்தினரை கலைக்க காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியது. நன்யூக்கி நகரில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அங்குள்ள லாய்கீபியா ஆகாயப்படைத்தளத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை தனிமைப்படுத்தும் நிலையம் திறக்கப்படவிருந்தது. பொது சுகாதாரத்துக்கு அது கேடு விளைவிக்கும் என்று தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணையில் இருப்பதால் கென்யாவின் உயர்நீதிமன்றம் நிலையத்தை இப்போதைக்கு திறக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டது. தாய்வானில் ராணுவ விமானம் விழுந்து நொறுங்கியதில் இரண்டு விமானிகள் மாண்டனர். பயிற்சியின் போது அசம்பாவிதம் நேர்ந்ததாக ஆகாயப்படை தெரிவித்தது. அசம்பாவிதத்திற்கான காரணத்தை கண்டறிய சிறப்பு பணிக்குழுவை அது அமைத்தது. அது பீச் கிராஃப்ட் T-34 ரகத்தைச் சேர்ந்த பயிற்சி விமானம். 40 ஆண்டுக்கும் மேலாக அந்த விமானம் பயிற்சியில் பயன்படுத்தப்பட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.

9:08 உங்களுக்காக ஆனந்த மாறுபம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேர்களே, செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கின்றோம். நிகழ்ச்சிகளை உங்களுக்காக இன்று வழங்கிக்கிட்டு இருக்கேன் யாஸ்மின் அரிஃபா. நல்ல பல பாடல்கள், புதிய பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற இருக்கின்றன. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் இந்த நேரம் அப்படின்னு சொன்னா 12 மணிக்கு மேல உங்களுக்காக தமிழை மையமாக வைத்து ஒரு கேள்வியும் இடம்பெறும். அந்த கேள்வியும் வர இருக்கு இன்னும் சற்று நேரத்துல. அதனால தொடர்ந்து இணைந்திருங்க. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இந்த திரைப்படத்திற்காக பாடல் ஒலியறுகின்றது. ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில நா முத்துக்குமார் கொடுத்த வரிகள், உதித் நாராயணன், ஷாலினி வராங்க.

இரண்டு பாடல்கள் ஒலியேறின. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலியேறியது. அதனையும் தொடர்ந்து உங்களுக்காக கிளிண்டன் சீனிவாஸ் கொண்டு வந்த பாடல் அலை பாய்தி திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்புல ஒலியேறியது. அடுத்து உங்களுக்காக பாண்டிய நாடு, இந்த திரைப்படத்திற்காக மதன் கார்கி கொடுத்த வரிகள், டி இமானோட இசையில ரம்யா நம்பிசன் கொண்டு வரும் பாடல் இடம்பெறும். அதனையும் தொடர்ந்து கேள்வி காத்துக்கிட்டே இருக்கு. இன்றைய கேள்வி, இணைந்திருங்க எங்களுடன்.

0: ஆனந்த மாரவம் நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேர்களே, சரி, இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒரு பழமொழியதான் நான் தேடுறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், ஆனா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அரசன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இந்த பழமொழியில இடம்பெற்றிருக்கும். ஆனால் அரசன் இந்த பழமொழியில மன்னர் என்று பொருள்படாது. அதாவது அரசன் என்பது மன்னருக்கு பொருள்படாது, மாறாக ஒரு அடக்கு முறைய அது வந்து குறிக்குது இந்த பழமொழி. எந்த பழமொழி அது? அதாவது அரசன் அப்படிங்கிற வார்த்தை இந்த பழமொழியில இடம்பெற்றிருக்கும். ஆனா அரசன் என்பது நாட்டை ஆளும் மன்னர் அப்படிங்கிற பொருள்படாது, அடக்கு முறை, ஒரு அடக்கு முறைய அது குறிக்குது. இந்த பழமொழியை தான் நான் தேடுறேன். பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப் அனுப்புக 9678889 புலனம் வாயிலாக உங்களுடைய பதில்களை நீங்க அனுப்பி வைத்தால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பெயரையும் குறிப்பிட மறந்துடாதீங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை இன்று வழங்கிக்கிட்டு இருக்கேன் யாஸ்மின் அரிஃபா.
1: 9678 நிலவரம்.
0: 12:22 கிடைத்திருக்கும் போக்குவரத்து தகவல்களை பார்ப்போம். ஏஒய்இயை நோக்கி செல்லும் சிடிஇ அங்க வந்து போக்குவரத்து அதிகரித்துள்ளது. கின்ஹில் சர்க்கிள் எக்ஸிட்டில் ஏஒய்இயை நோக்கி செல்லும் சிடிஇ போகித்திமா ரோட் அங்க வந்து போக்குவரத்து அதிகரித்துள்ளது. எம்சிஇயை நோக்கி செல்லும் ஏஒய்இ அங்க வாகனம் பழுதாகி இருக்கு ஜாலான் புன்லேக்கு அப்பால். சரி, சாங்கியை நோக்கி செல்லும் பிஐஇ சிடிஎஸ்எல்இ எக்ஸிட்ல இப்போது வாகனம் பழுதாகி இருக்கு. சாலையின் 5 தடத்தை வாகனம் ஓட்டிகள் தவிர்த்துடுங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 7:00 த ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றமடைந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
5: நீரகோபின் FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் ஒளிபரப்பை வழங்குவோர் டைகர் புரோக்கர் சிங்கப்பூர். உலகின் மிகப்பெரிய கால்பந்து போட்டி மீண்டும் பிரம்மாண்டமாக இடம்பெற உள்ளது. FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 ஆட்டங்களை உங்களுக்கு வழங்குகிறது நீரகோர். FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 தவற விடாதீர்கள். இப்போதே 118 வெள்ளிக்கு சந்தா செலுத்தி உடனடியாக பெற்றுக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சாதனத்திலிருந்தும் கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெறும் 104 ஆட்டங்களை கண்டரசியுங்கள். மீ வாட்சில் நீங்கள் FIFA உலகக்கிண கால்பந்து போட்டிகள் 2026 கண்டு மகிழுங்கள். ஒப்பந்தம் இல்லை, பொருத்த தேவையில்லை, உடனடியாக பெற்றுக் கொள்ளலாம். பிரசித்தி பெற்ற கோப்பைக்காக உங்களுக்கு பிடித்த அணிகள் மோதும் ஆட்டங்களை இப்போதே சந்தா செலுத்தி கண்டு மகிழுங்கள். மேல் விவரங்களுக்கு mewatch.sg/FIFAWorldCup. FIFA உலகக்கிண கால்பந்து போட்டிகள் 2026 அனைத்து நிகழ்வுகளையும் மீடியா காப்பில் கண்டு மகிழுங்கள். சிங்டெல், ஸ்டார்ஹப் ஆகிய தளங்களிலும் நீங்கள் காணலாம். பிரதான ஆதரவாளர் Sing Life, a better way to financial freedom. McDonald's, Cycle and Carriage Kia, Matrum, Feel It All with Coca-Cola.
3: Only 9:08.
6: என்னரபோ நாங்க உங்களுக்குடியே இருப்போம்.
7: சகியே சகியே சகித்தால் என்ன
3: உங்க விருப்ப பாடல்களோ

0: கேள்வி இதுதான் நேர்களே.
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
0: ஒரு பழமொழியை நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த பழமொழியில அரசன் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெறும். ஆனா அதுக்கு மன்னர் அப்படின்னு பொருள்படாது. ஒரு அடக்குமுறைய அது வந்து குறிக்குது. அது என்ன பழமொழி அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். வந்திருக்கும் குரல் பதிவு ஒன்று.
2: என் பெயர் தாரதி, நான் புக்கிபாத்தூர்ல இருந்து பேசுறேன். அந்த பழமொழி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை.
0: அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த பழமொழிக்குதான் நேயர்கள் வருவாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா அது பதில் கிடையாது. ரஃபி என்ன சொல்லிருக்காருன்னா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பதிலதான் கவிக்குமார் நீங்களும் வந்து சொல்லிருக்கீங்க. ஈஸ்வர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போமா?
3: அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்.
0: சகாயமூர்த்தி என்ன சொல்லிருக்காருன்னா, பழமொழி என்னன்னா, அரசன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி அப்படின்னு சொல்லிருக்காரு. நல்ல முயற்சி, ஆனா நான் எதிர்பார்க்கும் பதில் அது கிடையாது.
4: ஹாய் அஸ்மின், அரிபா மலிநேர வணக்கங்கள்.
0: வணக்கம்.
4: நான் நினைக்கிறேன் அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா?
0: இல்லமா, நான் எதிர்பார்க்கும் பதில் அது கிடையாது. கேரலைன் நீங்களும் வந்து அதே தான் வந்து சொல்லிருக்கீங்க. ஒரு அடக்கு மொழி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இல்ல, உதவி குறிப்பு நான் இன்னும் சற்று நேரத்தில் தரேன். சரியா, முயற்சி செய்யுங்க. 9678896 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க. நேரம் சரியாக 12:38 நெருங்கிட்டு இருக்கு. இரண்டு பாடல்களும் ஒன்றன்பின் ஒன்றாக நாம் கேட்டு மகிழ்ந்தோம். வைரமுத்துவின் கற்பனையில தேவாவின் இசையில் பஞ்சதந்திரம் திரைப்படத்திற்காக மனோஹரிணி கொண்டு வந்த பாடல் இடம்பெற்றது. அதற்கு முன்பாக இளையராஜாவின் இசையில பழனி பாரதி வரிகளை கொடுக்க பிரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா மற்றும் விஜய் யேசுதாஸ் சௌமியா ராவ் கொண்டு வந்த பாடலும் உங்களை மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு நம்புற நீர்களே.
5: 9:06
0: சாங்கியை நோக்கி செல்லும் ECP அங்கு வந்து விபத்து நேர்ந்துள்ளது. பேஷாருக்கு பிறகு சாலையின் 3 தடுத்து அங்கு தவிர்த்திருங்க. போக்குவரத்து மெதுவடைந்துள்ளது. AYE நோக்கி செல்லும் CTE டனல் ஹேவ்லாக் ரோட் எக்ஸிட்டுக்கு அப்பால் 2 தடுத்து தவிர்த்திருங்க. அந்த சாலையில வாகனம் பழுதாகி இருக்கு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்கு. TPE கிட்டி செல்லும் KPE டனல் PIE எக்ஸிட் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கும் சாலை பணி.
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
0: உதவி குறிப்பு தரேன் அப்படின்னு நான் சொல்லி இருந்தேன் இல்லையா? என்ன உதவி குறிப்புனா, அந்த பழமொழியில மற்றும் ஒரு வார்த்தையை சொல்றேன், கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். மூங்கில் என்பதுதான் மற்றும் ஒரு சொல். சரியா, இரண்டு வார்த்தைகள் இருக்கும், அரசனும் இருக்கும் மூங்கிலும் இருக்கும். யோசிச்சு பாருங்க. பதில் தெரிந்தா வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 968

0: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
0: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
1: ரவிஜி
0: சஜினி
2: வணக்கம் சிங்கே,
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: வந்திருக்கும் சில பதில்கள் மேலும் பார்ப்போம்.
4: அரசு நன்றி கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்.
3: ராஜா வந்து செய்தி அனுப்பி வச்சிருந்தாரு. அதற்கு பிறகு ஷீலா பணிவே அரசனாக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றி உங்களுடைய செய்திக்கு. அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும், இதுதான் வந்து. அததான் நிஷி நீங்களும் அனுப்பி வச்சிருக்கீங்க. சுஸ்வீட்டி வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. முதல்ல சொன்ன பதில் தாங்க, அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது அப்படியா, அரச மரத்தை நம்பி ஏமாந்தது போல அப்படியான்னு கேட்டிருக்காங்க. ஜஹாங்கீர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, மற்றொரு குறளை வந்து அவர் குறிப்பிட்டு இருக்காரு. அரசன் இல்லாத நாடு அரசில்லா தேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல ஒரு முயற்சி, வித்தியாசமான முயற்சி, ஆனா நான் எதிர்பார்க்கும் பதில் கிடையாது. சற்று முன்பு ஒரு உதவி குறிப்பு கொடுத்திருந்தேன் இல்லையா, அதை வச்சு யோசிச்சு பாருங்க. அரசன் மூங்கில், 2 வார்த்தைகளும் வரும் இந்த பழமொழியில.

0: மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
2: அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் விடுமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
1: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல
3: விண்ணப்பிக்கலாம். 70 அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் ஜூலை முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். 65 அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு east-private.gov.sg செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
4: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB-1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: சந்தோஷமா இருக்கு நேர்களே, ஏன்னா பல நேர்களும் வந்து முயற்சி செய்து அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அனுப்பின பிறகு இதுவா பதில் யாஸ்மின், இதுவா இந்த பதிலா அப்படின்னு கேட்டு இருக்கீங்க. நன்றி. ஆனா நான் எதிர்பார்த்த பதில வந்து சிவபிரகாசம் கொடுத்திருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க. சிவபிரகாசம் கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பாக நிஷி, கேரலைன், அப்புறம் வந்து புஷ்பா எல்லாம் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்க. நன்றி உங்களுடைய பதிலுக்கு.
6: வணக்கம் யாஸ்மின் அரிஃபா, நான் மீனா இம்பியான்மா ஸ்டீபில் நினைக்கிறேன். நீங்க பழமொழி அடங்காத மாட்டுக்கு அரசன் மூங்கில் தடி, அப்படி என்றால் அடங்காத மாட்டை அடக்குவதற்கு மூங்கில் தடி வந்து அரசன் மூங்கில் தடி என்று தடியை கொண்டு அடக்குவார்கள். அதே போல அடங்காதவர்களும் சரிப்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறை அரசன் தேவை என்பது இந்த பழமொழியின் விளக்கமாகும். நன்றி.
5: மற்ற நேர்கள் வந்து சரியான பதில சொல்லிருக்கீங்க. ராமா, கவிக்குமார், சுஸ்வீட்டி, குழந்தை வேலு, சிவா, பிரதிபா, சகாயமூர்த்தி, சின்னசாமி எல்லாரும் வந்து கடைசி நேரத்துல வந்து சேர்ந்துட்டீங்க. இரண்டாவது உதவி குறிப்பு கொடுத்ததுக்கு பிறகு பங்கெடுத்த அனைத்து நேர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ஆனந்தம் ஆரம்பம் நிகழ்ச்சியில வழக்கமா இந்த நேரத்துல ஒரு கேள்வி இடம்பெறும். இன்னைக்கு நான் வந்து அழகான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஒரு பழமொழி சார்ந்த கேள்வி பங்கெடுத்திருந்தீங்க, மிக்க நன்றி.
7: அடங்காத
5: மாட்டுக்கு அரசன் மூங்கில் தடி என்பதுதான் நான் தேடும் முழுமையான அந்த பழமொழி. அரசன் அப்படின்னு இந்த பழமொழியில நீங்க பாத்தீங்கன்னா நாட்டின் மன்னரை அது குறிக்கல, மாறாக வந்து அந்த மாட்டை அடக்குவதற்காக பயன்படுத்தப்படும் அந்த ஆட்சி செய்யும் மூங்கில் தடி அதான் அது குறிக்கிறது. என்னன்னா பிடி கொடுக்காம இந்த முரட்டு காளைகள்லாம் இருக்கும் இல்லையா, அத வந்து சரியான வழிக்கு கொண்டு வரதான் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த பழமொழி அதை குறிக்குது. வார்த்தைகளாலேயோ அன்பாலேயோ பலன் இல்ல. இந்த மூங்கில் தடியால ஒரு லேசாக அடி அடிச்சாதான் இந்த மாடுகளை கட்டுப்படுத்த முடியும், வழிக்கு கொண்டு வர முடியும் என்பதை தான் இந்த பழமொழி உணர்த்தது. அடங்காத மாட்டுக்கு அரசன் மூங்கில் தடி என்பதுதான் நான் தேடும் சரியான பழமொழி. ஒரு போடு போட்டாதான் இந்த மாடுகள்லாம் சரியா வரும் அப்படின்னு இந்த மூங்கில் தடிய வச்சு அடிக்கிறத லேசா அப்படி பயம்புறுத்துறதுதான் அந்த ஆட்சி முறைய குறிக்குது. இன்றைய நிகழ்ச்சியில பங்கெடுத்த அனைத்து நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் அந்த பழமொழி உங்களுக்காக, அடங்காத மாட்டுக்கு அரசன் மூங்கில் தடி.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்க நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் காலை ஒலிபரப்பான வணக்கம் தபுலடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய வணக்கம் தபுலடியில் மங்கள வாத்திய சாக முதன்மை நாதேஸ்வர தவிலிசை

கடைசியாக நாதேஸ்வர தபதிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் என தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதல்ல விநாயகர் துதியாக

கேட்ட விநாயகர் துதியை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் என்னை தொடர்வது கிறிஸ்தவ கீதம் அருட்சோதரி கேமா ஜோன் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக அருட்சௌதரி ஹேமா ஜோன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வடக்கம் தமிழதியில். இனி இஸ்லாமிய கீதமாக முகமது ஃபாசிர்

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது முகமது அபாசிர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தபலரியில். வணக்கம் தபலரியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையிலே என்னை திருமுருகன் புகழுடன் தெக்கம்பட்டி சுந்தரராஜன் பாடியது.

முருகன் புகழாக தேக்கம்பட்டி சுந்தரராஜன் குழுவினர் பாடியது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியில். வடக்கம் தமிழதியில் பக்தி பாமலைகள் வரிசையிலே இனி தொடர்ந்து வருகின்ற கிறிஸ்தவ கீதம்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது இறையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தபுலதியின் வணக்கம் தபுலதியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இறை தொடர்கின்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்திப்பாமலைகள். பக்திப்பாமலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக யலானி கடார் குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக மலேசியா ஜலானினி கடார் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலையின் நிறைவாக கிருஷ்ண காணமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது.

சிறுநக்கானமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழொலியில் வடக்கும் தமிழொலியில் பக்தி பாமாலைகள்.

0: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உட மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0 சைபர் 44 440 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0 79 30 80 04.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:03 தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழ்நொழியில் நச்சிந்தனை நேரம், நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: நன்றி
0: தாருங்கள். உங்கள் நச்சிந்தனையை
1: நன்றி. உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் உரையும் 108 கயமை. மக்களே போல்வர் கயவர் அவர் அன்ன ஒப்பாரியாம் கண்டது இல். கயவர்கள் உருவத்தால் முழுவதும் மக்களையே ஒத்திருப்பர், குணங்களால் மனிதராகார். அதுபோன்ற ஒப்புமை வேறு எந்த பொருள்களிடத்தும் யாம் கண்டது இல்லை. நன்றி அறிவாரின் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலவிலர். அறிவுடையவரை காட்டிலும் கீழ் மக்கள் நன்மை உடையவர் ஆவர். ஏனெனில் கயவர் தம் நெஞ்சில் எதைப்பற்றியும் கவலை இல்லாதவர். தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்து ஒழுகலான். கயவர்கள் தேவர்க்கு ஒப்பாவார். எங்கனமெனின் தேவர்களைப் போல கயவரும் மனம் போன போக்கில் தாம் விரும்பியவற்றை செய்து ஒழுகுவர். அகப்பட்டி ஆவாரே காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். கீழ்மை குணமுடையவன் தன்னிலும் குறைந்தபடியாய் ஒழுகுபவரை கண்டால் தான் அவரினும் உயர்ந்திருப்பதால் தன் மிகுதியை காட்டி இருமாப்பு அடைவான். அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாம் தெரிவு. கீழ் மக்களிடத்து ஏதேனும் நல்லொழுக்கம் காணப்பட்டால் அது அச்சமே ஆகும். இல்லையே யாரிடத்திலேனும் பொருளை பெறும்போது நடிப்பார்கள். அரைபறை அன்னர் கயவர்தாம் கேட்ட மறைபுறக்கு உய்த்து உதக்கலான். கீழ் மக்கள் தாம் கேட்ட இரகசியமான செய்திகளை தாங்கி சென்று அவற்றை பிறக்கு கூறுதலால் அறையப்படும் பறையினை ஒப்பர். இயற்கை விதிரார் கயவர் கொடிறு உடைக்கும் கூன் கையர் அல்லாதவர்க்கு. கயவர் தம் கன்னத்தை பற்களை உடைப்பதாக முறுக்கிய கையினை உடையவர் அல்லாதவர்க்கு தாம் உண்டு கழுவிய கையையும் தெரிக்க மாட்டார்கள், உதவிட மாட்டார்கள். சொல்ல பயன்படுவர் சார்ந்தோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். பெரியோர்களிடம் குறைகளை சொன்னவுடன் மனமிறங்கி உதவி செய்து பயன்படுவர் கீழ் மக்கள். கரும்பை முறித்து புளிவது போல வலியவர்கள் நெய்ய நெருக்கிய போதுதான் பயன்படுவர். உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ். பிறர் நன்றாக உடுப்பதையும் சுவையோடு உண்பதையும் கீழ் மகன் கண்டால் அவற்றை பொறாமல் அவர் மேல் பழி உண்டாக்க முயல்வான். எற்றிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து. கயவர் தமக்கு யாராயினும் துன்பம் நேருமாயின் விரைந்து தம்மை பிறக்கு விற்றற்கு உரியவர். அதுவன்றி வேறு எந்த தொழிலுக்கும் உரியவர் அல்லர். நன்றி. இறைவனும் நீயும் என் உள்ளத்தில் எழுந்தருள்வர்கள். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து தென்னி குறிதரும்

0: അണ്ട പിരാനുണ്ട തൊണ്ടർദമക്കു അധിപനാക്കി അരയ്ക്കും നാം ഉണ്ടകലമും ഉറുപ്പനവും ചൂടുപനവും ഉണക്കാക ചണ്ഡീശനുമാം പദം തന്തോമുണ്ട് അങ്ക് അവർ പോറ്റിട മുടിക്കു തുണ്ടമതി കേസടെ കൊണ്ടൈ മാലൈ വാങ്കി ചൂട്ടിനാറ് തിരുച്ചിറ്റമ്പലം. നന്ദി, വടക്കം ഉണ്ടാക്കിയാ
1: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி.
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா, குலநாயகி பசுபதி.
1: வணக்கம் திருமதி குலநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நலமா இருக்கிறேன். நீங்கள் நலம் தானே?
1: நலமா இருக்கின்றோம். நன்றி, சாருங்கள் உங்கள் நச்சிந்தனையை.
2: நன்றி நன்றி. எல்லோருக்கும் எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு பட்டினத்தார் மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் ஒரு நாள் அத்தனை செல்வத்தையும் துறந்து விட்டு துறவரம் பூண்டார். கோவணத்துடன் கிளம்பினர். கையில் திருவோடு வைத்திருப்பது கூட உண்மையான துறவுக்கு எதிரானது என்பது அவர் கருத்து. ஒருமுறை ஒரு வயல் வழியாக நடந்து சென்றவர் மிகவும் கலப்படைந்தார். அப்படியே வரப்பில் படுத்து உறங்கினார். வளர்ந்திருந்த நெச்செடிகள் காற்றில் அசைந்து அவரின் சட்டை அணிந்திராத உடம்பில் குத்தி நனப்படுத்தின. ஆனாலும் அதை பற்றி கவலைப்படாதவராக அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். அப்போது பெண்கள் சிலர் அந்த வரப்பு வழியாக நடந்து வந்தார்கள். பட்டணத்தார் வரப்பின் மீது படுத்திருந்த காரணத்தால் அவர்களால் அவரை தாண்டி செல்வது கடினமாக இருந்தது. அவர்களுக்கு அவர் பட்டணத்தார் என்பது தெரியாது. யாரோரு சாமியார் என்று நினைத்தனர். அப்போது அதில் ஒரு பெண், யாரோரு மகான் உறங்கிக் கொண்டிருக்கிறார், அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூறி வரப்பை விட்டு கீழே இறங்கி நடந்தார். இதை கேட்ட இன்னொரு பெண்மணியோ, இவரா பெரிய மகான், ஆசையை அடக்க முடியாமல் தூங்குவதற்கு கூட வரப்பை தலையணியாக பயன்படுத்தி கொண்டு தூங்குகிறார் பாரு என்று இளக்காரமாகவும் கோபமாகவும் பேசினாள். இதனை கேட்ட பட்டினத்தார் அதிர்ச்சியடைந்தார். அந்த பெண்ணுக்கு இருக்கும் புத்தி கூட தனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று வேதனைப்பட்டவர் அந்த பெண்கள் அங்கிருந்து கடந்து போனதும் வரப்பில் இருந்த தலையை கீழே வைத்து படுத்தார். சற்று நேரத்தில் அந்த பெண்கள் திரும்பி வந்தனர். அப்போது அந்த சாமியார் வரப்பில் இருந்து கீழே படுத்திருப்பதை பார்த்த அந்த பெண்மணி, பார்த்தாயா, நீ சொன்னதை கேட்டு வரப்பில் இருந்து தனது தலையை கீழே வைத்து படுத்து விட்டார். இப்போது சொல், அவர் பெரிய மகான்தானே என்று அகமழ்ந்து கூறினாள் ஒருவர். இவரா பெரிய மகான், இந்த வழியாக போறவர்கள் எல்லாம் தன்னை பற்றி என்ன பேசி செல்கிறார் என்று ஒட்டு கேட்டு அதை பற்றி கவலைப்படுகிறார். இவரை போய் பெரிய மகான் என்று சொல்கிறாயே என்றால் அந்த இரண்டாவது பெண்மணி. இதை கேட்டு பட்டினத்தார் உண்மையிலேயே அறிந்து போனார். இனிமேல் யாருடைய விமர்சனத்திற்காகவும் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வது கூடாது என்று அப்போது முதல் அவர் திடமாக முடிவெடுத்தார். விமர்சனத்தில் இரண்டு வகையுண்டு. ஒன்று நேர்மறை, இன்னொன்று எதிர்மறை. நேர்மறையான எண்ணம் கொண்டவர்களின் விமர்சனம் எப்போதும் திருப்தி அளிக்கும் விதமாகவே இருக்கும். அந்த முதல் பெண்மணி கூறியதைப் போலவே அது இருக்கும். எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் செய்யும் விமர்சனம் எப்போதும் குற்றம் குறைகளை காண்பதாகவே இருக்கும். அதாவது அந்த இரண்டாவது பெண்மணியைப் போல நியாயமான விமர்சனம்தான் உண்மையானதாக இருக்கிறது. ஆனால் அந்த வகை விமர்சனம் கிடைப்பது என்பது மிகவும் அரிது. அதில் குற்றம் குறைகள் சுட்டி காட்டப்படவும் செய்யும், நல்ல நன்மைகள் பாராட்டப்படவும் கூடும். எனவே இதுபோன்ற நேர்மையான விமர்சனங்களுக்காக காத்து கிடக்காமல் நமது உள்ளத்திற்கு எது நேர்மையானதாக தெரிகிறதோ அந்த பாதையில் நமது பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம். விமர்சனங்களை புறக்கணித்து விடுவோம். இந்த மண்ணுலகில் பிறந்து விட்டோம். நல்லதை செய்து நலமாக வாழ்வோம் என்று கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்
1: பத்மராணி, நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்களும் அவ்வாறே இருக்கிற இறைவேளர்களை வேண்டிக் கொண்டு
1: தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
3: மணலுக்குள் மறைந்திருந்த முருகனை மீட்டெடுத்த மகாபுருஷர். திருப்போரூர் ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள். எங்கே போரூர்? அந்த இந்த ஒரு தேடல் தான் இன்றும் நாம் காணும் பிரமாண்டமான திருப்போரூர் கந்தசாமி திருக்கோயிலின் அஸ்திவாரம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மறைந்து போன ஒரு பொக்கிசத்துக்கு பொக்கிசத்தை உலகுக்கு மீட்டெடுத்த ஸ்ரீ சிதம்பர சுவாமிகளின் மெய் சிலிர்க்க வைக்கும் வரலாறு இது. மதுரையில் பிறந்த சிதம்பர சுவாமிகள் அன்னை மீனாட்சியின் அருளால் இளமையிலேயே ஞானம் பெற்றவர். அவரது கனவில் தோன்றிய முருகப்பெருமான், யாம் போரூரில் தனை மரத்து காட்டிற்குள் மறைந்து கிடக்கின்றோம், உம்மை வெளிப்படுத்துக என்று ஆணையிட்டார். தன் குருநாதர் அருணந்தி சிவாச்சாரியாரின் ஆசையுடன் கால்நடையாகவே தொண்டை மண்டலத்தை நோக்கி புறப்பட்டார் சுவாமிகள். போரூர் எது வழிநடுக பலரிடம் கேட்டும் விடை கிடைக்காமல் தவித்த போது ஒரு முதியவர் ரூபத்தில் வந்த முருகன் இவரை வழிநடத்தி தற்போதைய திருப்பூருக்கு அழைத்து வந்ததாக வரலார். அன்று திருப்போரூர் முழுவதும் மணல் மேடாகவும் தனைமரங்கள் நிறைந்த காடாகவும் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட தனைமரத்தின் அடியில் சுவாமிகள் தன் கைகளாலேயே மணலை அள்ளத் தொடங்கினர். அதிசயம், அங்கே சுயம்புவாக முருகப்பெருமான் வீற்றிருப்பதை கண்டார். சுவாமிகள் கண்டெடுத்த அந்த சிலையை இன்றும் நாம் கருவறையில் தரிசிக்கும் மூலவர். சுயம்பு மூர்த்தி என்பதால் அவருக்கு சேதம் ஏற்படாமல் இருக்க அபிஷேகம் செய்யாமல் சுப்பிரமணிய சந்திரத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாட்டு முறைகளுக்கு முறைகளை வகுத்து கொடுத்தார். சந்திர ஸ்தாபனம். முருகனின் ஆணைப்படி ஆமை பீடத்தில் மேல் 300 திருப்பெயர்கள் கொண்ட சக்தி வாய்ந்த சந்திரத்தை பதித்தார். இன்றும் திருக்கோயிலின் பிரதான சக்தியாக இந்த சந்திரமே காணப்படுகிறது. புராதன சின்னம். இக்கோயில் அமைப்பை ஓம்கார வடிவில் வடிவமைத்த பெருமையும் இவரையே சாரும். இலக்கிய பங்களிப்பு. சுவாமி வெறும் திருப்பணி செய்தவர் மட்டுமல்ல, திருப்போரூர் சந்நிதி முறை என்ற அற்புத நூலையும் தொகுத்தவர். இதில் உள்ள பாடல்கள் இன்றும் திருத்தலத்தின் திருமுறைகளாக பாடப்படுகின்றன. திருப்பணிகள் அனைத்தையும் முடித்த சுவாமிகள் கோவிலுக்கு அருகிலேயே மடம் அமைத்து தங்கினர். வைகாசி விசாகத்தன்று அவர் அங்கேயே ஜீவ சமாதி அடைந்தார். இன்றும் திருப்பூர் செல்லும் பக்தர்கள் கோயில் தரிசனத்துக்கு பிறகு சுவாமிகளின் மடத்துக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பளதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். பத்மநாணியை ராஜரண்டம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: முத்துக்குமார சுவாமி எல்லாம் இல்ல சத்யசாய் பகவான் தேவிகள் செவ்வாய்க்கிழமை பக்தி மார்க்கத்தில் கடமை எவ்வளவு முக்கியமானது. பகவான் என்று அன்பாகவும் அதே சமயம் உறுதியாகவும் நமக்கு நினைவூட்டுகிறார். நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தின் மீது உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். அந்த நமது நாடான பாரதம் இத்தகைய பரிதாபகரமான நிலைக்கு வந்ததற்கு இதுவே மூல காரணம். மக்கள் தங்கள் கடமையை சரியாக செய்வதில்லை. பக்தியை பற்றி கேட்டால் என்ன, அது ஒரு மருத்துவராக இருந்தாலும் சரி, வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, அவர் தங்கள் கடமையை அர்ப்பணிப்புடன் செய்வது மிகவும் முக்கியம். நோயாளிகள் துன்பப்படும் போது மருத்துவர்கள் சுவாமியார் ஆரத்தியில் பங்கேற்பதற்காக கோயிலுக்கு ஓடினார். இது பக்தியாகுமா? அது பக்தியே இல்லை, அது சுத்த வைத்தியாரத்தன் முட்டாள்தனமாகும். உங்கள் பொறுப்பில் உள்ள நோயாளிகளை அவர்கள் சிறிதும் துன்பப்படாமல் இருக்க நேர்மையுடனும் உண்மையான அக்கறையுடனும் கவனித்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் சேவை, இது உங்கள் கடமை. இவ்வாறு உங்கள் கடமையை புறக்கணிப்பவர்களால் பக்தியை பற்றி எவ்வளவுதான் கேட்டாலும் ஒருபோதும் பக்தியை வளர்த்துக் கொள்ள முடியாது. 10 துளைகள் உள்ள பாத்திரத்தில் பாயாசம் ஊற்றுவதால் என்ன பயன்? நீங்கள் எவ்வளவு பாயாசம் ஊற்றினாலும் அந்த பாத்திரம் எப்போதும் காலியாகவே இருக்கும். அதுபோலவே உங்கள் இதயத்தில் சிறுநிலம் மற்றும் தன்னலம் தன்னலம் என்ன ஓட்டைகள் இருந்தால் அதை பக்தியால் நிரப்புவதால் என்ன பயன்? எனவே நீங்கள் உங்கள் கடமையை முறையாகவும் உண்மையாகவும் காட்டுவதே முக்கியம். ஒரு உண்மையான சாதகன் எனக்கு ஒப்படைக்கப்பட்ட ஒவ்வொரு செயலையும் இறைவன் மகளிப்பதற்கு அதன் மூலம் இறைவனின் பீடத்தை இறக்குவதற்குமான ஒரு வழிபாடு போல செய்வான் என்று உரையில் கூறியிருக்கொண்டு மட்டுமே நாளை சந்திக்கிறேன். உங்களை முறை நீடிக்கும்
1: நன்றி சண்முகநாதன். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நச்சிந்தனை நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் ராணி சம்பந்தரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம் ராஜண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
5: ஆமா, நான் நிலமா இருக்கிறேன் நந்தியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமில்லை, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு. ஆணி மாதம் 2ஆம் தேதி புதுக்காலம் 9ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை பேதுரு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 3 இறைவசனங்கள் 12-15 மற்றும் 17-18 வரை. அன்பிற்குரியவர்களே, கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் பானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகம் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றீர்கள். கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளில் கவர்ந்தெழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாய் இருங்கள். நம் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் அருளிலும் அறிவிலும் வளர்ச்சி அடையுங்கள். அவருக்கே இன்றும் என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமேன். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு, சீசருக்குரியது சீசருக்கு, கடவுளுக்குரியது கடவுளுக்கு. ஏரோதியர்கள் ஏரோதை மெசியா என்று கருதி அவரின் குடும்பத்தோடு நல்லிணக்கமாய் வாழ்ந்த கிரேக்க கலாச்சாரத்தை சார்ந்த ஜூதர்கள் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று கேட்டு அவர்கள் இயேசுவை அரசியல் ரீதியில் சிக்க வைக்க முயல்கின்றனர். நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருந்த உருவை பார்த்து சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுத்து நாணயமாய் வாழ இயேசு கற்பிக்கின்றார். இவ்வுலகில் வாழும் போது உலக தலைவர்களோடும் அரசியல் அமைப்புகளோடும் நாம் இணைந்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் போது நாம் கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் கடவுளின் உடனிருப்பில் வாழ்ந்து உலகை அப்பிரசன்னத்துக்குள் கொண்டு வந்து எல்லோரையும் எல்லாவற்றையும் மீட்கும் பணியில் கவனம் செலுத்த வேண்டும். இதுவே கடவுளுக்கு நாம் பட்டிருக்கும் கடனாகும். நன்றி. வணக்கம் ராஜண்ணா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து நச்சிந்தன இடத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரோ வணக்கம்.
6: வணக்கம்
1: ராஜா.
6: நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்து இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தியாக புனித மார்க்கு எழுதியது அதிகாரம் 12 திருவசனங்கள் 13-17 முடிய பரிசேயர் இயேசுவை அவருடைய பேச்சில் சிக்க வைக்க ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பி வைத்தனர். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கு ஏற்ப கற்பிப்பவர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, நாங்கள் செலுத்தவா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவர் அவர்களுடைய வெளிவேடத்தை புரிந்து கொண்டு, ஏன் என்னை சோதிக்கின்றீர்கள், என்னிடம் ஒரு தெனாரியம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், சீசருடையவை என்றார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, ஒருவரை மற்றவரை குற்றவாளியாக்க விரும்பினால் எப்படியும் கேள்விகளால் மடக்கிவிடலாம். நீதிபதி ஒருவர் ஒரு குற்றவாளியை பார்த்து கேட்கின்றார், நீ உன் மனைவியை அடிப்பதை நிறுத்திவிட்டாயா? நிறுத்திவிட்டேன் என்று சொன்னாலும் குற்றவாளி, இல்லை என்றாலும் குற்றவாளிதான். இதுபோல இயேசுவின் மீது குற்றம் சுமத்தி மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பலையை ஏற்படுத்த வேண்டும் என புனையப்பட்ட கேள்விதான் இது. இயேசு அவர்களது நாணயத்தை கொண்டு, சீசருக்கு உரியதை சீசருக்கும், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று வாயை அடைத்தார். நமது குடும்ப உறவுகளில், நட்பு வட்டத்தில் மற்றவர்களுடன் பழகும் போது அவர்கள் குற்றவாளிகள் என்ற பார்வையில் உள்ளோமா, உண்மையான நட்புடன் உறவுடன் வாழ்கின்றோமா? இங்கே இயேசு ஆழ்ந்ததோர் உண்மையை அறிவிக்கின்றார். சீசரின் உருவம் இருந்தது நாணயத்தில், ஆனால் கடவுளின் உருவமும் சாயலும் இருப்பது மனிதரில். ஏனென்றால் கடவுள் மனிதரை தம் சாயலிலும் உருவிலும் உருவாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். எனவே மனிதர் கடவுளுக்கு சொந்தமானவர்கள். அவர்கள் கடவுள் ஒருவருக்கே பணிந்து நடக்க கடமைப்பட்டவர்கள். இவ்வுலக அதிகாரம் மனிதரை அனிமைப்படுத்துவதும் அடக்கியாள்வதும் தவறு. இந்த உண்மையை இயேசு அழகாக எடுத்துரைத்தார். இன்று நாம் மனிதரில் கடவுளின் சாயலை காண்பது, அவர்களுடைய மாண்பை நாம் மதிப்பதில் அடங்கும். மனிதர் மனிதரை அடிமைகளாகவோ தங்கள் சொத்தாகவோ கருதுவது முறையன்று. நாம் அனைவரும் கடவுளுக்கு உரியவர்கள் என்னும் முறையில் கடவுளையே நம் கதியாக ஏற்றிட வேண்டும். அப்போது பிறருடைய மாண்பினை போற்றி ஏற்றிட நாம் முன்வருவோம். இறைவா, மனிதர் அனைவரையும் உமது சாயல் மனிதர் அனைவரையும் உம் சாயலில் படைத்துள்ளீர் என நாங்கள் உணர்ந்து மனித மாண்பை மதித்திட எங்களுக்கு அருள்தாரும் என்று வேண்டிக் கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதுநிலை இந்த இறை வேண்டதவை சிந்தனையில் நினைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து, எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, உலக நாடுகளிலும் மக்களை மதித்து மாண்புடன் போற்றி வாழ வேண்டும் என்றும் இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். ராஜா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் சகோதரி ஜெயா நடேசன் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சகோதரம். வணக்கம் திருமதி ஜெயா நடேசன்.
7: இனிய காலை உற்சாக வணக்கம் ராஜா.
1: நல்லமா இருக்கிறீங்களா?
7: நான் நல்லமா இருக்கிறேன். உங்களை நல்லமா இருக்க காலை உறவுகளும் நல்லமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு, இந்திய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாடு அமைய இறைவனிடம் வேண்டிக் கொண்டு, இந்த புதுக்காலத்தின் எட்டாம் மாதத்தின் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை, கிறிஸ்த நச்சிந்தனை. பிரபஞ்சங்கள் இறைவனையும் ஆட்சியின் ஆட்சியை வெளிப்படுத்துகின்றன. வானங்கள் இறைவனையும் ஆட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வழி அவர் தம் கைகளின் வீரை பாட்டை விவரிக்கின்றது. படைகளின் ஆண்டவரே, உம்மை போல் ஆற்றல் மிக்கவர் யார்? இறைவனுடைய ஞானம், வல்லமை, ஆற்றல் அனைத்தையும் பிரபஞ்சத்தில் வாழும் உயிர்கள் அனைத்தும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. காட்டு மலர்ச்செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சலமோன் கடவுள் கூட தன் உண்மையின்மையின் எல்லாம் அவற்றில் உற்றை கூடவும்

0: எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு சிறிய காலத்தில் இறைவனை போழ்ந்து நன்றி கூறி எங்களுடைய மலர்ந்த வாழ்வினால் இறைவனுடைய மாட்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். எங்களை வீடுகளில் வளர்க்கப்படுகிறார்கள் நினைத்துக் கொள்ளும் எங்களை வீடுகளில் வளர்க்க பயப்படுகிறார்கள். சில நோய்களை தடுக்கும் சக்தி இறைவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார். அதை தவிர அதை மனிதர் அறிந்து வீடுகளில் வளர்க்க தொடங்கி விட்டார்கள். எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஏன் திருக்குடும்ப சபை சாவரும் எங்களை முன்மாதிரியாக வைத்து அப்போஸ்தலிக்க பணி செய்யும் சகோதரிகளை கல்லறை கல்லறை அடிவாரத்திலும் வனாந்திரத்திலும் வாழும் மலர் போப்பிடுகின்றார். நாங்கள் வேறுபாடு காட்டுவதில்லை. அனைவரிலும் இறைவனுடைய படைப்புகள் சகோதரர்கள். இறந்தவர்கள் எங்களோடு இருக்கின்றார். உயிரோடு இருப்பவர் அடிக்கடி வந்து போவார்கள். எல்லோரையும் வரவேற்று மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். மனிதர்களாகிய நீங்கள் தான் வேறுபாடு காட்டுகின்றீர்கள். இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் முறுகுறுப்பு செய்கிறீர்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் இறைவன் படைத்தார். இந்த மால் இவ்வளவு வாழ்வு நிலையானதும் அல்ல. எல்லோருக்கும் இந்த கலரை வாழ்வு உண்டு என்பதை உணர்ந்து அனைவரையும் அன்பு செய்து நிலை வாழ்வுக்குரியவர்களாக வாழ முயற்சி செய்வோமாக. எங்களைப் போல உங்களுடைய வாழ்வால் இவருடைய மாட்சியை வெளிப்படுத்தி அவருக்கு மகிழ்ச்சியை கொடுங்கள். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர், அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். சிந்தித்து செயல்படுவோம் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றியமாக இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவரது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: கனடா வன்கூவர் சரையில் சிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் ஃபிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரி சிட்டின் கவுன்சிலர் லிண்டா ஆனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyvicandracker.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே ஃபிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சார விழா.
1: நேரம் சரியாக 8:32 ஐக்கியராட்சியத்தில் 7:32 இந்த நேரத்தில் தொடர்கின்றது. உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பல பலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 2ஆம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமைக்கு உரியது.
3: மேஷராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் பிரயா

0: கணங்கள் அதிகரிக்கும், தெய்வ தரிசனங்கள் உண்டு, கனவுகள் பலிதமாகும், நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். என்ன பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த பிஸ்னஸ்லுடைய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறும். அப்பா அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். குடும்பத்தில் ஒரு பெரிய ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். வீடு சம்பந்தமான பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, கேஸ் பிரச்சனை, இப்போ பார்த்தாலும் இந்த மழை கொட்டுறது அதாக்கும் இதாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் தொந்தரவெல்லாம் தீர்ந்துடும். அது ஒரு பெரிய மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் உங்களுக்கு நன்மையாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக வரக்கூடிய நாள். படிப்பு விஷயங்களில் அடுத்தடுத்த மார்க்கெல்லாம் பெற்றுடுவீங்க. அதிசயமாக இருக்கும், பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அடாடா எப்படிடா இப்படியெல்லாம் நடந்தது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பெரும் முன்னேற்றம், பதவி பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் அடிபடும். கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கு. முதல்ல ஃபோன் பண்ணலாமா, வீட்டுக்கு ஓடலாமா அப்படிங்கிற ஒரு அதிசயங்கள்லாம் நிகழக்கூடியதாக இருக்கும். பட்ட இடத்துல போடும் கவனம் தேவை. சில நேரங்களில் எதிர்கால விஷயத்தை பற்றி ஒரு குழப்பமெல்லாம் வரும். ஒன்றும் குழப்பம் வேண்டாம், ஜெயிச்சு வந்துடுவேன், சக்ஸஸ் பண்ணிடுவேன். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்தவங்களுக்கு வெற்றிகள் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் கவனம் தேவை. இரவு நேர பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து பண்ணுங்க. வா வா வா வான்னு நாலு தடவை கூப்பிட்டோம்னா அவங்க வேலைக்கு கூப்பிட்றா, நம்ம எதுக்கு போகணும். முந்தி இப்படி தான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணியே நம்ம வைஃப் போச்சு. நான் எத்தனை நாள் இப்படி உபயம் பண்ணி என்னென்ன கரெக்டாக டயத்துக்கு யூஸ் பண்ணிப்பா, அதுக்கப்புறம் அவளுக்கு காரியானதுக்கப்புறம் விட்டு விடுவா. இனிமேல் அப்படி இருக்க போகிறதில்ல, என்னோடய டயத்தை நான் வேல்யூபிளாக பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு மனுஷா பக்கத்தில் வரமாட்டான். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்பா, காசெல்லாம் கொடுக்க மாட்டான். இத்தனை நாள் அப்படி இருந்தது, இனிமேல் அப்படி இருக்க போகிறலா? இல்லை, நல்ல தெளிவான சிந்தனைகள் மனசில் ஓடும். தண்ணீர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், ஜூஸ் கடை வச்சுட்டுருக்கோம், எண்ணெய் கடை வச்சுட்டுருக்கிறவங்க, விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க, பர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சின்ன சின்ன விஷயங்களில் இன்றைக்கி பிரயாணத்தை இருந்ததுன்னா தவிர்த்துக்கிறதே நல்லது, தப்பு கிடையாது. கோபம் வரும், ஆத்திரம் வரும், அவா பேசுறது இவா பேசுறது நம்ம பேசுறது பிடிக்காமல் இருந்துட்டுருக்கும். இதெல்லாம் சமாளித்து போகிறது நல்லது. நமக்கு டைம் எப்படி இருக்குது அதனால் இப்படி இருக்குன்னு யோசனை மட்டும் மனசில் வச்சுக்கணும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சில நேரம் சில காரியம் தட்டி போச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏதோ இறைவன் கொடுத்த வர இந்த காரியம் தட்டி போச்சுன்னே மனசில் நினைங்க. எஸ் அப்படியாச்சே இப்படியாச்சேன்னு வருத்தப்படாதீங்க. யாராவது உங்ககிட்ட வந்து ஏன் என்னாச்சுன்னு கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, எதுவும் நடக்காது. அதனால் இதெல்லாம் நல்லதுக்கு தான், ஆல் ஃபார் குட் அப்படின்னு மனசில் எடுத்துகிட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முனீஸ்வர வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடுங்க. மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்ல நாள். ரொம்ப நாளாக இருந்தால் கவலைகள் தீரும், ரொம்ப நாளாக இருந்தால் மன ஏக்கங்கள் போகும், திருமண காரியம் கைகூடி வரும், பிறர் மூலமான காரிய வெற்றிகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயத்தை உட்கார்ந்து பேசுறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் தீரக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக ஒன்றொன்றாக தீரும். சில நேரங்களில் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் வந்தால் திருப்பியும் ஒன்று சேர்ந்துருவே, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். சகோதர சகோதரிக்கு ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில நேரம் பொருட்களை எங்கேயா விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டு ஃபோன் பண்ணி என் பொருள் அங்கே இருக்குது கொஞ்சம் எடுத்து அடுத்த நாள் பார்சல் பண்ணி விட்டுறலாம், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்வேன். வெளிநாடு, வெளியூர், தூர பிரயாணம், அமெரிக்கா போன்ற நாடுகளில் விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்த வாழ்க்கு தீரும், கவலைப்பட வேண்டாம். முடிவே இல்லாமல் நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை, நல்ல நண்பர்கள் மூலமான சில அறிவுரைகள் உங்களுக்கு கிடைக்கும். மிதுனராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலைவாய்ப்பு கூடி வரும், ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்றைய தினத்தில் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காதும் காதும் வச்ச மாதிரி பேசுறது நல்லது. பிறருக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லுவாங்க, அந்த கருத்துக்கள் சில நேரம் எடுக்கும், சில நேரம் எடுக்காது. அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. குரு நல்ல இடத்துல வரப்போகிறார், அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி சந்திரனுடைய நிலை உங்களுக்கு சுய வெற்றி, செல்ஃப் சக்ஸஸை கொடுக்கும். அதே சமயத்தில் சில நேரங்களில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நம்ம முடிவெடுக்கிறதுல நமக்கே ஒரு சந்தேகம் வரும், அப்படி இருக்கப்படாது. எடுத்தோம்னா ஒரே முடிவு, எடுக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது, எடுத்ததுக்கப்புறம் மாற்றக்கூடாது. பிரயாணங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு பண வரவுகள் தேடி வரும், கவலைப்பட வேண்டாம். சின்ன சின்ன பிரச்சனையில் இருக்கிறவங்க பிரச்சனை மாறும், அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பெரிய பதவிகள் கிடைக்கக்கூடியதாகும். நடந்தது நடந்தவையா இருக்கட்டும், இனி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போன்ற பிரயாணம் மிகப்பெரிய மாற்றத்தை தரும். இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்னைக்கு இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய மாற்றமாக இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க, பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி இருக்கும், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, அதே சமயத்தில் கிரிக்கெட், அதே மாதிரி ஃபுட்பாலு, வாலிபாலு, இது மாதிரி செஸ் பிளேயிங், இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் என் குழந்தையில விடணும், அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு வெற்றிகள் இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கவங்க, காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்க, மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். சார் பாடா படுத்தது சார், இந்த அஷ்டம சனி மாறிடும், கவலைப்படாதீங்க. அஷ்டம சனியில் பிரச்சனைகள் வரும், மனதளவில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா, மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஃபிசிக்கலி உங்களுக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். மனதில் தியானம் பிராணாயாமம் ரொம்ப அவசியம், அதை மட்டும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக. திடீர் அதிர்ஷ்டங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். எங்கேனா ஒரு விசேஷங்களுக்கு போவீங்க, யாராவது நிகழ்ச்சிகளை கூப்பிட்டா அங்கே போய் சந்திப்பீங்க. நீங்கள் சினிமாவுக்கு போயிட்டுலாம், பார்க்க போயிட்டுலாம், பீச்சுக்கு போயிட்டுலாம் சொல்லும்போது கண்டிப்பாக சாகசங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. சிம்மராசி நண்பர்கள், வழிபடக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டு இந்த நாளை ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பயணம், லாப பிரயாணமாக மாறும். தொழிலுக்கேற்ற முதலீடு கூடக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஐஸ்கிரீம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம், கடை வச்சுருக்கோம், மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், அரிசி சம்மந்தமான கடை வச்சுருக்கோங்க, எண்ணெய் நெய் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டுருக்கவங்க, பெர்ஃப்யூம் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்க, வெளிநாடு வெளியூரில் கார் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்க, ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த நேரத்தில் அது அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில நேரங்களில் நம்ம ஒன்று சொல்லுவோம், அது ஒன்று நடக்கும். சில நேரம் மருத்துவமனை, அதே சமயத்தில் மருந்து சம்பந்தமான செலவுகள் அப்பப்போ ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். எங்கேனா ஹாஸ்டலில் போய் தங்கணும், ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, சாப்பாடு சம்பந்தமான பிரச்சனை, கூட இருக்கிறவங்கனால இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, கன்னிராசி நண்பர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடுங்க. துலாராசி நண்பர்களே, இன்றைக்கி நிறைய சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், நிறைய பிரயாணம் இருக்கும். தம்பி தங்கையின் மூலமாக காரிய அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் நல்லதொரு மாற்றங்கள் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும், கம்யூனிகேஷன் சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தில் ரொம்ப தைரியமாக ஒரு காரியத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில நேரம் நம்ம சொதப்ப மாட்டோம், கூட இருக்கிறவா சொதப்பிடுறாளே சார் அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு அதெல்லாம் மாறி வரும், கவலைப்பட வேண்டாம். எழுத்துப்பூர்வமாக எந்த காரியத்தை வச்சுக்கிறது நல்லது. 10 ரூபா கடன் கொடுக்குறோம், அந்த கடனுக்கு உண்டான எழுத்துப்பூர்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். யார்கிட்ட பேசும்பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் கவனமாக, ஒவ்வொரு சொல்லும், ஒரு சொல் கெடுக்கும், ஒரு சொல் வெல்லும்னு சொல்லுவாங்க, ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும், அந்த மாதிரி வெல்லக்கூடிய சொல்லாக ஒவ்வொரு சொல்லும் சொல்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பிராணிகளை கவனமாக தான், பட்ட இடத்துலையே படும் கவனம் என்பது தேவை. தாயார், அதே சமயத்தில் தந்தை, அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக, ரொம்ப தீராத உடம்பு வியாதி, உடம்பு பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில் தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். கூட இருக்கிறவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்பாதீங்க. கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது மெய், ஒரு விஷயத்தில் தீர விசாரித்து சில காரியங்கள் பண்ணுறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். துலாராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விச்சயராசி நேயர்களுக்கு விச்சயத்துக்கு நல்ல பலன்கள், அமோகமான பலன்கள் உண்டு. குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்கள் பேசி தீர்த்து எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணிடுவீர். அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முடியாத காரியத்தை முடித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. வீட்டில் வந்த கெஸ்டே சந்தோஷப்படுற அளவுக்கு, தங்கமான மனுஷன், தங்கமான நபர்னு சொல்கிற அளவுக்கு எல்லா காரியத்தையும் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. எப்பவுமே தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு ஜாஸ்தி, மனதில் தோன்றக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்து பேசிடுதல். மறைச்சு பேசணும், ஒழிச்சு பேசணும்னு கிடையாது, எதா இருந்தாலும் டக்குன்னு பேசுவேன். சில பேருக்கு நல்லவங்களாக இருப்பீங்க, சில பேருக்கு கெட்டவங்களாக இருப்பீங்க, அது இன்னைக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி முந்தியெல்லாம் கொடுத்து கொடுத்து பழகிட்டு இப்போ கட்டுப்படுத்தி வைக்க முடியல சில விஷயங்களை. நம்ம இனிமே கவனமா இருக்கணும், நமக்கு என்ன, நம்ம குழந்தைகளுக்கு என்னன்னு கொஞ்சம் பாதுகாத்துட்டா தான் எல்லா விஷயமும் நடக்குங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோணக்கூடியதாகும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக அமையும். பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல நாள் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும், மறதி அப்பப்போ இருக்கும். ஒரு பொருளை வச்சதுக்கப்புறம் எங்கே வச்சேன், எங்கே வச்சேன், எங்கே வச்சேன்ற அப்பப்போ வரும். உங்ககிட்ட தானே கொடுத்தேன்னு சொல்லுவாள், அவள் எங்கிட்ட எங்கே கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், மறதிகள் பல யோசனைகளில் மறதி வருது, அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ஞாபகார்த்தமாக இருந்துக்கிறது நல்லது, எழுதி வச்சுக்கிறது நல்லது, ஒரு பொருளை ஒன்றுக்கு நூறு மாதிரி யோசிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா விட்டுட்டோம்னா மற்றவாளுக்கு லாஸு கிடையாது, நமக்கு தான் லாஸ். 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறதுல அதை கவனமாக வச்சுக்கணும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ஃபேமிலி சம்பந்தமான பிரச்சனைகளை வெளியில் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மளுடைய பிரச்சனை நம்மளோடு இருக்கிறது நல்லது. நல்லவர்கள் கூட இருப்பா, கெட்டவர்கள் நம்மளை விட்டு போவா, இதுதான். இதை மட்டும் மனசில் வச்சுட்டா போதும். சில நேரங்களில் நம்ம வந்து சோசியல் மீடியாவை பார்த்துட்டு எல்லாத்தையும் மருந்து மாத்திரையில் எடுத்துக்கப்படாது. டாக்டர்கிட்ட பார்க்கணும், கேட்கணும். ஸ்கின் சம்பந்தமான விஷயங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அதை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது. இதுதான் அதுதான்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்படாது. 10 பேர் சொன்னான்னு சொல்லிட்டு அது உண்மைன்னு நினைக்கப்படாது. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மை. ஒவ்வொன்றையும் தீர விசாரித்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான பிரச்சனை, சின்ன பிரச்சனை, பெரிய போர்க்களம் மாதிரி தெரியும். அதனால் கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சு வந்துடுவீங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு விரயங்கள் அப்பப்போ வந்து கொடுக்கும், செலவுகள் அப்பப்போ இருக்கும், இதெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வரக்கூடிய காலம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. மகர ராசி நண்பர்களே, அனுகூல்யம் தரத்துக்கு உண்டான அற்புதமான நாள். சின்ன சின்ன காரியங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. சில பேர் உங்களுக்கு உதவிகள் செய்வா, சில பேர் உபதிரவம் பண்ணுவா. உபதிரவம் பண்ணுறவா ஃபஸ்ட்டு உபதிரவம் பண்ணுற மாதிரியே தெரியாது, கூட இருந்தே செயல்படுவா. கேட்கும்போது நீங்கள் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டீங்க அவங்கக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அதை பிரச்சனையே பண்ண மாட்டா. நீங்கள் எப்பயாவது கேட்கலன்னும் போது அப்போ சரியான மக்காறுகள்லாம் அப்பப்போ பண்ணுவா. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், பாரு இத்தனை நாள் இப்படி இருந்தால் இப்போ இப்படி மாறி இருக்காளே என்ன இப்படி அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கே தோணக்கூடியதாக இருக்கும். இங்கே ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவா, இந்த மாதிரி மாறுதலான பேச்சுக்கள் நிறையா இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தை மட்டும் கவனம் செலுத்தின்றா போதும். பல நேரங்களில் விரயம் இருக்கும், இன்றைக்கி விரயமாகவும் நாளைக்கு சம்பாதிச்சிருவேல், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சார் குரு நன்னா தான் இருக்காரே சார், ஏன் சார் எனக்கு இப்படி ஆறுது, ஆனால் நாள் நன்னா இருக்கணும் இல்லையா, இன்றைய நாள் நன்னா இருந்தால் தானே சரியாகும், இன்றைய நாள் கொஞ்சம் சரியில்லை, இதை தாண்டி வருவேல், தைரியமாக இருங்க, கவலைப்படவாங்க. சிலது தடங்களாச்சு நல்லது. இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் கொடுத்தார் பகவான் அப்படின்னு நினைங்க. ரெஸ்ட் எடுத்து ஒரு காரியத்தை சாதிக்கிறது நல்லது. இன்னொரு 2 நாள் 3 நாள் அதுக்கப்புறம் பாருங்கள், ஓஹோ ஆஹான் நடக்கும், எல்லா விஷயங்களையும் வெற்றி பெறுவேல், ஜெயிச்சு வந்துடுவீங்க. சில நேரங்களில் சில விஷயத்தை தட்டி கொடுக்கறது நல்லது தான். சில பேர் உதவிகள் பண்ணுவா, சில பேர் உபதிரவமும் பண்ணுவா, இதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் நன்மைக்கே. வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். நான் சில பேர் கூட இல்லை புரிஞ்சு போயிட்டேன், நல்லது தான், ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் கடவுள் இப்படி பண்றார் அப்படிங்கிறதே நினைங்க. மகர ராசி நண்பர்களே, இந்த தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம் இன்னைக்கு. அது சரியில்லை, இது சரியில்லை, அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லைன்னு சொன்னா நமக்கு தான் ஜாதகம் சரியில்லை. கோச்சார கிரகங்கள் சாதகமா இருக்கு, முயற்சி பண்ணா பலன்கள் கிடைக்கும். திருப்பி திருப்பி முயற்சி பண்ணா அந்த காரியத்துல வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். காய்கறி சம்பந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கோம், மார்க்கெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அரசியல் இருந்துட்டு இருக்கவங்க, அரசாங்க உத்தியோகத்துல இருந்துட்டு இருக்கோம், மிகப்பெரிய பொறுப்புகள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். பெஸ்ட் டைம் இந்த தினத்துல, இந்த பெஸ்ட் டைத்தை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா, அந்த பொருட்கள் வந்ததுக்கு அப்புறம் அதை அதிர்ஷ்டம்னு நினைப்பீங்களா, அப்ப இன்றைய தினத்துல சில பொருட்கள் வாங்குங்க, உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமா இருக்கும். பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவான தாட்ஸ், பாசிட்டிவான பேச்சு, இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினத்தில் பல வித்துக்களாக அமைந்து பல பல, அதாவது நீங்கள் இன்றைக்கி விதைய போட்டீங்கன்னா அது செடியாக மரமாக மாறும். அப்போ இன்றைக்கி இன்றைய தினம் எப்படி இருக்குது? த பெஸ்ட் டே, ரொம்ப நல்ல நாள் இந்த நாளை நீங்கள் கொண்டாடுவது சிறப்பு. அதே போன்று வயசானவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சில நேரத்தில் பட்ட இடத்துல படும்னு சொல்லுவார். சில விஷயங்கள்லாம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய நண்பர்களை கூட வச்சுக்கிறதே தவிர்த்துக்கிறது நல்லது. தப்பு கிடையாது, அவா பிரச்சனைகளை சொல்கிறா, இருந்தாலும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாசிட்டிவாக அவங்களுக்கு சொல்லி அனுப்புங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கும்பராசி நண்பர்களுக்கு முக்கியமான துறைகளில் பணியாற்றின்னு இருக்கிறவாளுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம், மலை கோயிலில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஜோதிட துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, லெக்சராக ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கோம், காலேஜில் பணியாற்றிட்டு இருக்கோம், பெஸ்ட் டைம் இந்த டைம். நல்லபடியான முன்னேற்றங்கள் உண்டு. கும்பராசி நண்பர்களை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைய தினத்தில். தொழில் ஸ்தானத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய விஷயங்கள் தொழில் பற்றி பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது. ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இது சரி, இது தவறு, இது ரைட், இது ராங் அப்படிங்கிறத நீங்கள் பிரித்து எடுத்து அதுக்கப்புறம் செயல்படுத்துக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். கேமரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கோம், புது வாய்ப்பு கிடைச்ச டக்குன்னு அந்த காரியத்தில் ஈடுபடுறது நல்லது. 1 ரூபா 2 ரூபா கம்மியாக இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஒர்க் இருந்தாலே அது போதும். நம்ம வந்து கடமையை செய், பலன் எதிர்பார்க்காத பகவான் சொல்கிற, பகவான் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன மாற்றம், முயற்சி முயற்சி முயற்சி பண்ணுங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. திட்டினவா பேசினவா கிண்டல் அடித்தவா உங்கள் முன்னாடி இருந்துட்டு இருக்கவாலாம் தள்ளி போட்டோம், நீங்கள் உங்கள் காரியத்தை மட்டும் ஈடுபட்டலாம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களை நிதானமாக யோசித்து செயல்படணும், சில காரியங்களை இப்போவே இன்றே செய்யணும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த காரியங்களில் இப்போவே செஞ்சால் தான் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக்கப்படாது. அதே சமயத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஜெயிச்சு வர்றது ரொம்ப அவசியமான ஒரு முக்கியமான செயலாக இருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு ஃபேமிலியில் நல்ல சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவேன், அதுக்கு ஆறுதல் குறது மனதில் ஒரு பெரிய நம்பிக்கையும் பெரிய மாற்றமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு மனதில் திருப்தி தரக்கூடிய வழிபாடுங்க. மேஷம் முதல் மீனராசி
1: 12 ராசிகளுக்கான பல பலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள், அவர்களுக்கும் எமது நன்றிகள். நேரம் சரியாக 8:50, ஐக்கியராட்சியத்தில் 7:50 தொடர்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதே நிறைந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: நன்றி.
2: இதுவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அத்தோடு வினோத் மது சத்குணத்தை தம்பி மகள் திருமண நாளை கொண்டாடுங்க. வினோத் மதுஸ் அனைவரும் சவாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோட தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வாழ்த்தி விட விடுகிறேன்.
1: நன்றி. இந்த தகவலை அறிய தந்த உங்களுக்கு மங்கள் இதே நிறைந்த நன்றிகள். இன்று பாரதி அவர்களும் அது அன்பு நேயர் தர்ஷனுடைய மருமகள் லட்சி இருவரும் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அதே போல் சர்ணமையா அவனுடைய உறவினர் வினோத் மதுசி திருமண நாளை இனிதாக கொண்டாடுகின்றார்கள். இந்த 3-4 அன்பு உறவுகளும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று சிரஞ்சீவியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்றார் ரஜினி நாகேந்திரம் அவர்கள். வணக்கம் ரஜினி.
3: வணக்கம் ராஜா. எப்படி நலமாக இருக்கிறீர்களா?
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
3: நாங்களும் அப்படியே இருக்கிறோம் ராஜா. நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பாரதி லக்ஷி இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அத்துடன் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திரு திருமதி மது வினோத் மது தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, உங்கள் அன்பான வாழ்த்துகள். அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வேலை உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம்.
4: வணக்கம், சதீஷ்
1: கதைக்கிறேன்.
4: கொண்டாடி கொடுக்கும் பாரதி லக்ஷி அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தில் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்களுடைய வாழ்த்திக்கொண்டு மற்றும் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கும் வாழ்த்துக்கள் செய்து கொண்டு உடவர்கள். வணக்கம்,
1: நன்றி சதீஷ். உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கும் அவரை தொடர்ந்து வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: வணக்கம்,
1: ராசாத்தி, நலமா இருக்கீங்களா?
5: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பாரதிக்கும் லக்ஷ்மிக்கும் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் நோய் நொடி இல்லாம பல்லாண்டு காலம் வாழணும் என்று பால்க பால்கன் அவர்களை வாழ்த்தி கொண்டு பிறந்த திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் வினோத் மதுஸ் அவர்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். தீர்க்க சுமங்கலியாகவும் குங்குமத்தோடையும் வாழ மனதார வாழ்த்தி கொண்டு விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றிகள். அவர் ராசாத்தி தியாகராஜா. அவரை தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள். வணக்கம்.
6: வணக்கம் ராஜா,
1: நல்லா இருக்கிறோம். நீங்கள்
6: நன்றி. இன்று பிறந்த நாளை காணும் எங்கள் அன்பினேயர் பாரதி அவர்களுக்கும் லக்ஷியும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை எங்கள் குடும்பத்தின் சார்பில் கூறிக்கொண்டு திருமண நாளை காணும் வினோத் மது தம்பதிகளுக்கும் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் பாமா, நலமா இருக்கீங்களா? பாமா
7: நலம், அண்ணா நலமோ?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி,
7: நன்றி. எல்லோரும் நலமா இருக்கோம். எல்லோரும்
1: நன்றி.
7: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பாரதிக்கும் லக்ஷ்மிக்கும் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் வினோத் மத சம்பதிகளும் எல்லா செல்வங்களோட சீரும் சிறப்புமாக தீர்க்கமங்கலியாகவே என்றும் வாழணும் என்று வாழ்த்தி விடப்பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சௌரி, உங்கள் அன்பான வாழ்த்துகளுக்கு மங்கள் நன்றிகள்.
7: நன்றி அண்ணா.
1: அவர் பாமா ராஜரட்னம் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற, வணக்கம்.
8: வணக்கம் ராஜா, யுவசரி குருராஜா கதைக்கிறேன்.
1: யுவசரி அம்மா, நலமா?
8: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நம்பி உங்களை கூறிக்கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பாரதி லக்ஷியா இருவருக்கும் எங்களுடைய நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு திருமண நாளை கொண்டாடும் வினோத் மந்திஸ் அவர்கள் நீடூழி காலம் 16 செல்லங்களையும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு பாசமாக வாழ்த்தி உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் மதனியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற மதனியை மலமா.
9: நலம் அண்ணா, வணக்கம் அண்ணா.
1: நாங்களும் நலம், நன்றி.
9: அப்படியே நீங்கள் இன்றென்றும் நலமாகவே இருக்க வேணும் என்று எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பாரதி லக்ஷ்மி இருவருக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நல் வாழ்த்துக்கள். அத்துடன் வினோத் மது தம்பதிகளுக்கு திருமண நல் வாழ்த்துக்கள். இவர்கள் எல்லோரும் நோய் நொடியின்றி சந்தோஷமாக நின்ற ஆயுளோடு நூறாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி விடை வருகிறேன் அண்ணா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள்.

0: பாடலோடு நிலவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம், இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினோடாக நமது அன்பு நேர் அன்பு சகோதரி பாரதி அவர்களும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அதே போல் தருணனுடைய மருமகள் அவர்களும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் இன்று போல் என்றும் சிறஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கையென டிஆர்டி தமிழ் குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. அதேபோல் சர்க்குடம் அவர்களுடைய உறவினர்
1: சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு
0: வினோத் மது ஸ்தம்பதிகள் என்று போல் என்றும் சிரஞ்சீவியாக தீர்க்க சுமங்கலியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொடர்ந்து வானொலி

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். செம்மணி மனித புதகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் கழுத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் எலும்பு கூடொன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட வளாகத்தினுள் அமைக்கப்பட்டிருந்த விசாக்கூடு சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் தீவிர விசாரணைகளை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்தின் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட வடக்கு தொடருந்து பாதையை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா நேற்று நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். லலித் குகன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் காணொலி வாயிலாக சாட்சியம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்சாவுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதியினை வழங்கியுள்ளது. லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபா ராஜபக்ச சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று முன்னிலை சோசியலிச கட்சி கல்விச் செயலாளர் பொபுது ஜெயக்குட வலியுறுத்தியிருக்கிறார். யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதியின் இடமாற்றத்துக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்திருக்கிறது. அரச நிதியை மோசடி செய்ததற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில்தான் பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். சர்வதேச மட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். சம்பந்த் மனபேரி என்பவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசேட விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு சென்றிருக்கிறார். இலங்கையில் தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் வாழும் முதியோர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து பொதுமக்கள் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என்று காவல்துறை அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்யவும் அதற்கு பதிலாக மின் உற்பத்திக்காக அதிகளவில் எரிபொருளை பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டிருப்பதனாலுமே அரசு எரிபொருள் விலையை உயர்த்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார். நிலக்கரி மோசடியினால் ஏற்பட்ட நேரடி நட்டம் காரணமாகவும் இதனால் மின்சார உற்பத்திக்காக டீசலை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட மறைமுக நட்டம் காரணமாகவும் நிச்சயமாகவும் எதிர்வரும் காலத்தில் மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும். அதே நேரம் சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் வழங்கிய 695 மில்லியன் டாலர் கடனுக்கு 8% வட்டி செலுத்த வேண்டியிருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவுக்க குறிப்பிடுகிறார். மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல்கள் மற்றும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் பணவீக்கம் 7% வரை உயரக்கூடும் என்று மத்திய வங்கி ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். டீசல் விலை அண்மையில் அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதற்கு இணையாக பஸ் கட்டணங்கள் உயர்த்தப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிப்பதற்காக தனியார் பஸ் சங்கங்களின் பிரதிகள் இன்று அரசுடன் அவசர சந்திப்பொன்றை நடத்துகிறார்கள். அரசாங்கத்தின் ஊழல்களால் மக்கள் மீது கடுமையான பொருளாதார சுமை ஏற்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் குறிப்பிடுகிறார். வல்வெட்டித்துறை கொம்மாந்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் 1,15,00,000 ரூபாய் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் 16 வயதுடைய சிறுவன் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் தலைமறைவாகியிருக்கிறார். மோசடிகளில் ஈடுபட்டுள்ளவர் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சுகேஷ் சந்திரசேகர் தொடர்புடைய 200 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் இலங்கையைச் சேர்ந்த பாலிவுட் நடிகை யாக்குலின் பெர்னாண்டோஸ் உட்பட அனைத்து பிரதிவாதிகளுக்கும் எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புனானை பெட்ரி கேம்பஸ் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார். போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் 8 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் சம்பத் கிகந்த குறிப்பிட்டிருக்கிறார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனது 24 வயது மகளிடம் ஆபாச வார்த்தைகளால் பேசி வந்த 60 வயதுடைய தந்தையாரை நேற்று இரவு பாலியல் கொடுமை சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் கீழ் கைது செய்துள்ளதாக அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த போலீசார் தெரிவிக்கிறார்கள். அம்பாறை இறக்ககாமம் பகுதியில் 14 வயது சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபர் ஒரு மௌலவி என காவல்துறை வெளியிட்ட அறிக்கை தவறானது என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. படர்கம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஸ்டார்வத்தை ஆடிமுள்ள பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக ஒருவர் மீட்கப்பட்டிருக்கிறார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட 2,84,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 13 வெளிநாட்டு பயணிகள் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கி அனுமதி பத்திரதாரர்கள் தங்களது துப்பாக்கிகளின் செயல்பாட்டு திறன் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தும் சான்றிதழை பெற்றுக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கிறது. நாட்டில் தென்மேற்கு பகுதிகளில் இன்று முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 33,572 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு 19 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நீர்வரப்பு நோயை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் 5 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையை செலவிடுவதாக தேசிய நீர்வரப்பு நோய் ஒழிப்பு திட்டம் தெரிவித்திருக்கிறது. பிரித்தானியாவில் சட்டபூர்வமாக வசித்து வரும் இலங்கை குடும்பங்கள் பலருக்கு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிரித்தானிய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு கடிதம் அனுப்பியுள்ளது. அங்குள்ள பராமரிப்பு ஊழியர்களின் குடும்ப விசாக்கள் மீதான அரசாங்கத்தின் கடும் கட்டுப்பாடுகளினாலே இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரியவிருக்கிறது. இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,57,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,625 ரூபாவாக நேற்றைய விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழகத்தில் மாநிலங்களவை பதவிக்கு காலியாக உள்ள ஒரு இடத்துக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. இந்த தேர்தல் மூலம் ஆளும் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் கால்பதிக்க உள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற பயிர்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். பயிர் காப்பீட்டு திட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். மேற்குவங்க பாரதிய ஜனதா அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மேற்குவங்கம் மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாநகராட்சி மேயர் புஷ்யமித்ர பார்க்கவ் குழாய் தண்ணீரை குடித்து அதன் சுத்தத்தை நிரூபித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பாதுகாப்பு நலன்களுக்கு எதிரான செயல்பாடுகளை தங்கள் மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் மியான்மர் அதிபர் மின் ஆங் கிளாங் உறுதியளித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வை கணினி வழியில் நடத்த உத்தரவிட முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கிறது. நீட் மறுதேர்விலும் வினாத்தாள் கசிந்தால் நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் ராஜினாமாவை கோர வேண்டியிருக்கும் என்று காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திக்விஜய் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்தியா முழுவதும் உள்ள 23 IITக்களில் சேர்க்கை பெறுவதற்கான ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. CBSEயின் 12 வகுப்பு மறு மதிப்பீட்டு நடைமுறை மற்றும் கட்டணங்கள் குறித்து திருடர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த கட்டண முறையை விமர்சித்திருக்கிறார். தேர்வு தொடர்பான குளறுபடிகள் காரணமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி அமைதி போராட்டம் நடத்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் பிகே வருகின்ற 6ஆம் தேதி டெல்லி வருவதாக அறிவித்திருக்கிறார். கடந்த மே மாதம் சரக்கு சேவை வரி 1.94 லட்சம் கோடி வசூலாகியுள்ளது. இந்தியாவின் எண்ண பண பரிவர்த்தனை தளமான UPI கடந்த மே மாதத்தில் மதிப்பு மற்றும் எண்ணிக்கை அடிப்படையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது.
பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் இருவரை ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் போலீசார் நேற்று கைது செய்தார்கள். இந்த சம்பவத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கடந்த நிதியாண்டில் சென்னை கோட்டத்துக்குட்பட்ட தொடருந்து நிலையங்களில் வீட்டை விட்டு ஓடிச் சென்ற மற்றும் காணாமல் போனதாக தேடப்பட்ட 630 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளார்கள். ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை இந்தியாவில் ஒளிபரப்புவதற்கான உரிமத்தை சீ நிறுவனம் பெற்றிருக்கிறது. விஜய் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் காமன்மேன் என்ற புதிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. கோடை காலத்தில் மாரடைப்பு பாதிப்புகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொது சுகாதாரத்துறை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகமாக தண்ணீர் அருந்தினால் அதற்கான வாய்ப்புகளை குறைக்கலாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்புடன் தொடர்புடைய நபர் உத்தரப்பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் அருகே போந்தவாக்கத்தில் கோசாலையில் கொத்தடிமையாக இருந்த 46 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தங்கத்தின் விலையில் இன்று மாற்றமில்லாமல் 1 கிராம் 14,500 ரூபாவுக்கும் 1 சவரன் 116,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் வரும் செப்டம்பரில் தொடங்கும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடருக்கான தலைவர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க பங்குகள் கிட்டத்தட்ட புதிய உச்சத்தை எட்டுகின்றன. உள்நாட்டு விநியோகத்தை பாதுகாக்கும் பொருட்டு விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கு 6 மாத காலத்துக்கு தடை விதிப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் ரத்து செய்யப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த விவகாரத்தையொட்டி அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் நிறுத்தியிருக்கிறது. அமெரிக்கா சண்டை நிறுத்தம் குறித்து முன்வைத்த பரிந்துரைகளை ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொண்டுள்ளதாக லெபனானுக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கிறது. அமைதி பேச்சுவார்த்தையை நிறுத்திய ஈரான் அமெரிக்காவுக்கு சொந்தமான வணிக கப்பலை ஏவுகணை வீசி தாக்கியதால் பதட்டம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுடனான தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவருக்கு எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வந்திருக்கின்றன. நீங்கள் ஒரு பைத்தியம், நான் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் இந்த நேரம் சிறையில் இருந்திருப்பீர்கள். நான் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இப்போது அனைவரும் உங்களை வெறுக்கிறார்கள். இதன் காரணமாகவே இஸ்ரேலையும் அனைவரையும் வெறுக்கிறார்கள் என்று டிரம்ப் அவரிடம் குறிப்பிட்டதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. கம்போடியா மிகப்பெரிய அளவில் இணைய மோசடி நிலையங்கள் மீது அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. தென்கொரியாவின் கனவா ஏர்ஸ்பேஸ் நிறுவனத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 5 பேர் இறந்து போனார்கள். அமெரிக்காவில் குடும்ப தகராறை தொடர்ந்து நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் உட்பட 7 பேர் அங்கு கொல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவில் பள்ளிகளில் துப்பாக்கிச் சூடு நடத்த வரும் நபர்களை மடக்கி பிடிக்க வானூர்திகள் உதவ முடியுமா? முடியும் என்கின்றது ஒரு அமெரிக்க நிறுவனம். ஜப்பானின் ஒக்கினாவா வட்டாரத்தில் யாங்பி புயல் கலத்த மழையையும் கடும் காற்றையும் கொண்டு சென்றுள்ளது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று முன்னிறைக்கப்பட்டிருக்கிறது. கொங்கோவில் தற்போது 250 மேற்பட்டோரின் உயிரை பறித்துள்ள புந்தி புகியோ எனப்படும் அரிய வகை எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக உலக அளவில் 3 புதிய தடுப்பூசிகளை தயாரிக்கும் பணிகள் அதிவேகமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் நபரொருவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வைத்து 10 நாட்களில் 3000 யுவான் 445 அமெரிக்க டாலர் செலவில் குறும்படம் தயாரித்தார். இப்போது ஹாலிவுட்டில் வேலை செய்ய அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஹாலிவுட்டின் அண்மைய நாட்களில் திரைப்பட அரங்கங்களில் கூட்டம் அலைமோதி வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஜூ 18 ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றுள்ளது. குஜராத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கை மல்யுத்த போட்டியில் வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த பெண் மாற்றுத்திறனாளிகள் தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செவரேவ் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபெல்ஃப் தோல்வியுற்றார். 1930ஆம் ஆண்டு உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் தொடங்கின. ஆனால் 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு அனைத்துலக கால்பந்து சம்மேளனமாக ஃபிஃபா இதற்கான அதிகாரப்பூர்வ பாடல்களை வெளியிட தொடங்கியிருந்தது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 385 ரூபாய் 12 சதம், இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 71 சதம், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330 ரூபாய் 94 சதம், இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 13 சதம், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 420 ரூபாய் 62 சதம், இந்திய பெறுமதியில் 120 ரூபாய் 98 சதம், ஒரு அக்கிராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445 ரூபாய் 33 சதம், இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 10 சதம், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238 ரூபாய் 91 சதம், இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 71 சதம். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிள்ளுக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: Vicky Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolévisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலா கோணிசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:19, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:19. புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: காலை வேளையில் இடமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சிவிட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கம். தூரதேசங்களில் இருப்பவர்கள், அதிகூடிய கட்டணமாக இருப்பவர்கள் வைபர் ஊடாக நீங்கள் இணைந்து கொள்ளலாம். வைபர் தொலைபேசி இலக்கம் 0533-650-7-74-27. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம்
0: சதீஷ், நலமா இருக்கீங்களா? சதீஷ்,
1: நலமா இருக்கேன், நீங்க நலம் தானே?
0: நாங்களும் நலமா இருக்கின்றோம் உங்க அன்போடு, அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும் சதீஷ். பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா.
1: ஆமா,
0: அந்த பாடல் என்ன காரணம்? இந்த பாடல்
1: ஞாபகம்
0: வந்துட்டது. அழகான பாடல்.
1: ஆமா,
0: அதை உங்கள் ஞாபகத்திற்காக அந்த பாடலை தெரிவு செய்கிறீர்கள்.
1: ஆமா,
0: அப்படி போக போது இந்த எப்பொழுதெல்லாம்
1: பொழுது கொஞ்சம் வழக்கமா இருந்தது, மற்றபடி பரவாயில்லை. இவ்வளவுக்கு வர நீர் போய் கொண்டிருக்கின்றது.
0: என்ன சோதரம்?
1: வானொலியில் பொழுது போய் கொண்டிருக்கின்றது.
0: வானொலியில் பொழுது போய் கொண்டிருக்கிறது.
1: ஆமா,
0: வானொலியோடு இருக்க போறீங்க.
1: ஆமா,
0: உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மகளுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.

0: அரசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
1: ஷெரிமஹால் நேரம் சரியாக 9:27 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:27. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் வணக்கம் பாடகர் கணேஷ்.
2: வணக்கம் வணக்கம். என்ன
1: பேர் சொல்லணுமா உங்களுக்கு?
2: கேள்விப்பட்டேன்

0: என்ன
1: பாட்டு கேட்க போறீங்க?
0: எனக்கு பாரதி கண்ணம்மா கலடி அம்மா
1: அந்த பாடலை கேக்குறீங்க? உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். கேட்டு மாடுங்கள். நன்றி சகோதரம்.
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் சகோதரர் பாடகர் கணேஷ் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் வானொலியில் மலர்கின்றது. கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில் வந்த பாடல்.

0: ஒலித்து பாடலை பாடகர் கணேஷ் அவர்கள் ஜெர்மனிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபா, நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல கேக்க
1: போறீங்க?
0: அப்ப பாட்டு உங்களுக்கு விருப்பம் இல்ல?
1: சும்மா
0: அடிச்சு பாத்துறாங்க. அடுத்தவரும் பாப்பாரு, ட்ரை பண்ணுவார், ஆனால் லைன்ல நிக்கிறார்கள். சரி, என்ன ஆசையாக என்ன பாடல கேட்க?
1: நூற்றுக்கு நூறு வடத்திலிருந்து நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
0: வித்தியாசமான ஒரு பாடலாக
1: நடிக்கிறா
0: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை முக கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூடு மார்சல் போஸ்ட், 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. இந்த வெயில் காலத்தை முன்னிட்டு அனைத்து வகையான உங்கள் முக வடிவுக்கேற்ற கூலிங் கிளாஸ்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகளை. உங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற பெண்மணிகள் உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான செல் மாநகரில் வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. உடனடியாக சென்று வாங்குங்கள் அன்பு உறவுகளை. இப்பொழுது சுபாஷினி அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள் ஏன்மனிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு காலை பூந்தன்னல் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலமணி, நலமா இருக்கீங்களா?
1: நாங்க
0: நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்க குரல் நல்லா
1: இருக்கு. உங்களோட தேசிக்காயும் தேனே முட்டு
0: அப்படி குரல் இனிமையா இருக்கணும் என்ன கமலவணி?
1: அடிச்சோட
0: எல்லாருக்கும் அடிச்ச உடனே கிடைக்குது.
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: நான் பத்து மாத பந்தம் அந்த படத்துல இருந்து எதை கேட்பதோ எதை செல்வதோ நான் அறியாத பெண் அல்லவா?
0: இன்னைக்கு அம்மாளாச்சு, இன்னும் அறிய இல்ல இவ்வளவு நாளும்
1: நான்
0: அறியாத பெண் அல்ல. என்ன பயதே வரே இல்ல பத்து மாத பந்தம்
1: கேக்குறீங்க
0: அந்த காலத்துல கேட்டீங்களா?
1: கேட்டான், படமும் பாத்துருக்கேன்.
0: மாமா குட்டி
1: அப்ப
0: பதினெட்டு வயசுல அப்படி பாத்துருக்கேன்.
1: பதினெட்டு
0: வயசுல அப்பா அப்ப மாமா குட்டின்னு பேரு உள்ளிய
1: மாமா தந்த மனுஷி எழுத்து நடந்தது எழுதி போட்டு எங்கள் ரெண்டு பேர் மருமக்களை கூட்டிக்கொண்டு அவ கூட்டிக்கொண்டு போன சாவடியில போய்
0: சாவடியில பாத்துருக்கீங்க? அது எங்க சாவடியில?
1: சாவடியதான் மாமி அத்தைய கூட்டி கொண்டு போனாங்க மாமான்ற மனுஷிய.
0: தாவடியிலதான் எங்க இவர் ஈரா சந்திரசேகர் ஐயாவின் சொந்த இடம் தாவடி.
1: ஓ கலைச்சாங்க.
0: வடிவான சோலையான வீடு வாசல் எல்லாம் இருக்கு.
1: எனக்கு தெரியும், நான் இவர் கூட்டி கண்டு போனவர் அங்க ஒரு போயக்க தாவடியாக்களை பாக்குறது கண்டு கூட்டி கொண்டு போனவர் அப்ப சொல்லி காட்டினவர் இந்த இது அது என்ற வீடு இது என்ற வீடு
0: அப்படி காட்டி காட்டி கூட்டிட்டு போறேன்.
1: ஓ அவர் பல அவர் பிறந்த இடம் தானே ராஜா, அப்ப கூட்டி கொண்டு போவார் தானே?
0: தாவடியில பிறந்தவர்.
1: ஓ இவர் தாவடி தானே?
0: அப்ப உங்களுக்கு அகஜிக்கும் ராஜாவும் பாடிய பாடலு கேப்புமா?
1: கேப்பன் ராஜா.
0: உங்களா கவிஞ உங்களுக்கு இசையமைப்பாளர் முக்கியம் என்ன?
1: அந்த இசையாளுக்கு யார் இதண்டின மண்டோர்
0: கண்ணதாசன் தான் கவிதை எழுதினது. கண்ணதாசனோட முரண்டு பிடிச்சுவா கண்ணதாசன் பிறகு வாக்கா வண்டி முரண்டு பிடிச்ச ஒரு பாட்டு எழுதணும் அந்த பாட்டோட மயங்கிட்டா கவிஞன் தான் ஆள் பெண்ணாத பெண் எம்ஜிஆர்.
1: ஓகே
0: நன்றி
1: நன்றி ராஜா.

0: அழகான பாடலை கேட்டிருந்தார் சகோதரி கமலமணி அவர்கள். கமலமணியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா,
0: ராசாதி நலமா இருக்கிறீங்களா? ராசாதி
1: நன்றி,
0: என்றும் அப்படியே இருக்கணும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு. பிள்ளைகள் எல்லாம் அப்படி இருக்கிறார்கள்?
1: எல்லாரும் நல்ல நலத்தோட இருக்கணும்.
0: நன்றி.
1: இன்னைக்கு நான் ரெண்டு பேரும்
0: என்னம்மா
1: ரெண்டு பேருக்கும் லீவு தானா? அப்ப வீட்டோட நிக்கிறோம்.
0: வீட்டோட நிக்கிறார்கள்.
1: ஆமா.
0: ஓகே. நின்று அம்மாக்கு உத்தரம் கொடுப்பார்களா?
1: நல்ல
0: உற்சாகமா இருக்கிறோம்.
1: நீங்க நல்ல நலத்தோட இன்னும் பல ஆண்டுகள் இருக்க நான் கும்பிடும் அம்மாளாத்திய வேண்டி கொண்டு. நான் இங்கிலீஷ் காரன் படத்துல இருந்தேன்னா அந்த யார் இது இசை விடாது இசைப்பது பிள்ளைகளா, அந்த பாட்டு.
0: அந்த பாட்டு கேக்குறீங்களா?
1: ஆமாண்ணா, நான் முதல்ல கேட்டேன்னா நீங்க தெரியலையாண்ணா.
0: அந்த பாட்டு தெரியலையா?
1: இல்லையாண்டு சொல்லி, நீங்க எடுக்கல கஷ்டமா இருக்குன்றி இப்ப இந்த எடுத்து தெரியலாம்னு சொன்னீங்க, தெரியல.
0: இப்படி ராசாதிக்கு ஒரு நீங்க துருவத்தை செய்துட்டே.
1: இப்ப இல்ல அது கன கால நான் முந்திய ஒரு கேட்டுறேன்.
0: யார் இது யார் இதா?
1: ஆமா, இங்கிலீஷ்காரன் படமா இருக்கணும். என்ன படம் தெரியல, இங்கிலீஷ்காரன் ஞாபகம் இருக்கு. நான் படம் பார்த்தேன்.
0: யார் இது என்ன சொல்லுங்க பாவம்.
1: அது இந்த சத்யராஜின படம்
0: அண்ணா. பாட்டு வரிய சொல்லுங்க.
1: யார் இது, நான் படித்து காட்டுறேன். யார் இது இசை விடாது இசைப்பது பிள்ளைகளா பிள்ளைகளா பிள்ளைகளா.
0: இங்கிலீஷ்காரன் படம் வந்து இங்கிலீஷ்காரன்.
1: ஒலிபரப்புகின்றோம்.
0: நன்றியமாக இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் சகோதரி ராசா.

0: ஒலித்த பாடலை ஸ்ரேயா கோஷல் அவர்கள் பாடியிருந்தார். பாடலை யாத்தவர் நவன்னா முத்துக்குமார். இந்த பாடலை ராசாத்தி தியாகராஜ் அவர்கள் விரும்பிக் கொண்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: மீனா, நலமா இருக்கிறீங்களா?
1: மீனா
0: நல்ல சாப்பிட்டீங்களா?
1: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க?
1: நிற்பதுவே நடப்பதுவே தரப்பதுவே.
0: என்ன பாரதி
1: போயிட்டீங்க?
0: ஆசையா இருக்கு உங்களுக்கு? ஓகே, அந்த பாடலை அனுப்புகின்றேன். கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி. என்ன நீங்கள் சொன்னார்கள்?
0: நன்றி.

செழித்த பாடலை மீனா மகேசன் அவர்கள் விரும்பி கேட்டார். நீங்கள் கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எமது ஈதியபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மடித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். விடுதலை போராட்டத்தின் முதல் வித்து பொன் சிவகுமாரனின் 52வது நவீந்தன் நிகழ்வுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி காலை 8 மணிக்கு வலிகாமம் கிழக்கு பிரதிசபையினால் உத்தியோகமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக வலிகாமம் கிழக்கு பிரதிசபை அறிவித்திருக்கிறது. முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஈழத் தமிழினம் கொன்றொழிக்கப்பட்ட இறுதி போரின் போது சர்வதேச விதிகளை புறந்தள்ளி சீனா எவ்வாறு ஆயுத சூப்பர் மார்க்கெட் போல செயல்பட்டது என்பதை இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஜெயநாத் கொலம்புகே பகிரங்கமாக தற்போது ஒப்புக்கொண்டார். கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி வருவதாகவும், அவர்களது மீன்கள், மீன்பிடி வலைகள் மற்றும் பிற உடைமைகள் கடலில் வைத்து திட்டமிட்ட முறையில் கொள்ளையிடப்படுவதாகவும், மீனவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி HMM ஹாரிஸ் வலியுறுத்தியிருக்கிறார். 2019-2020 காலப்பகுதியில் பொருளாதார கொள்கை மாற்றியமைக்கப்பட்டதால் தான் நாடு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திய தரப்பினருக்கு மக்கள் ஏன் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மையில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் விற்கப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளில் இருந்தும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்னும் கணிசமான நிதி நட்டத்தை எதிர்கொண்டு வருவதாக அதன் தலைவர் ராஜகரண தெரிவித்திருக்கிறார். செம்மணி மனித புதகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வுப் பணிகளின் 2ஆம் பகுதி அகழ்வுப் பணிகள் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் கழுத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் எலும்பு கூடொன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட வளாகத்தினுள் அமைக்கப்பட்டிருந்த விசாக்கூடு சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் தீவிர விசாரணைகளை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்தின் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட வடக்கு தொடருந்து பாதையை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா நேற்று நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். லலித் குகன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் காணொலி வாயிலாக சாட்சியம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதியினை வழங்கியுள்ளது. லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று முன்னிலை சோசியலிச கட்சி கல்விச் செயலாளர் பொபுது ஜெயக்குட வலியுறுத்தியிருக்கிறார். யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதியின் இடமாற்றத்துக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்திருக்கிறது. அரச நிதியை மோசடி செய்ததற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில் தான் பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். சர்வதேச மட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். சம்பந்த் மனபேரி என்பவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசேட விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு சென்றிருக்கிறார். இலங்கையில் தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் வாழும் முதியோர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து பொதுமக்கள் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என்று காவல்துறை அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்யவும் அதற்கு பதிலாக மின் உற்பத்திக்காக அதிகளவில் எரிபொருளை பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டிருப்பதனாலுமே அரசு எரிபொருள் விலையை உயர்த்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார்.
நிலக்கரி மோசடியினால் ஏற்பட்ட நேரடி நட்டம் காரணமாகவும் இதனால் மின்சார உற்பத்திக்காக டீசலை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட மறைமுக நட்டம் காரணமாகவும் நிச்சயமாகவும் எதிர்வரும் காலத்தில் மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும். அதே நேரம் சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் வழங்கிய 695 மில்லியன் டாலர் கடனுக்கு 108% வட்டி செலுத்த வேண்டியிருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவுக்க குறிப்பிடுகிறார். மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல்கள் மற்றும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் பணவீக்கம் 7% வரை உயரக்கூடும் என்று மத்திய வங்கி ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டிருக்கிறார். டீசல் விலை அண்மையில் அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதற்கு இணையாக பஸ் கட்டணங்கள் உயர்த்தப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிப்பதற்காக தனியார் பஸ் சங்கங்களின் பிரதிகள் இன்று அரசுடன் அவசர சந்திப்பொன்றை நடத்துகிறார்கள். அரசாங்கத்தின் ஊழல்களால் மக்கள் மீது கடுமையான பொருளாதார சுமை ஏற்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் குறிப்பிடுகிறார். வல்வெட்டித்துறை கொம்மாந்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் 1,15,00,000 ரூபாய் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் 16 வயதுடைய சிறுவன் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் தலைமறைவாகியிருக்கிறார். மோசடிகளில் ஈடுபட்டுள்ளவர் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சுகேஷ் சந்திரசேகர் தொடர்புடைய 200 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் இலங்கையைச் சேர்ந்த பாலிவுட் நடிகை யாக்குலின் பெர்னாண்டோஸ் உட்பட அனைத்து பிரதிவாதிகளுக்கும் எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புனானை பெட்டி கேம்பஸ் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார். போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் 8 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் சம்பத் இகந்த குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனது 24 வயது மகளிடம் ஆபாச வார்த்தைகளால் பேசி வந்த 60 வயதுடைய தந்தையாரை நேற்று இரவு பாலியல் கொடுமை சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் கீழ் கைது செய்துள்ளதாக அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த போலீசார் தெரிவிக்கிறார்கள். அம்பாறை இறக்ககாமம் பகுதியில் 14 வயது சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபர் ஒரு மௌலவி என காவல்துறை வெளியிட்ட அறிக்கை தவறானது என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. படர்கம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஸ்டார்வத்தை ஆடிமுள்ள பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக ஒருவர் மீட்கப்பட்டிருக்கிறார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட 2,84,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 13 வெளிநாட்டு பயணிகள் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கி அனுமதி பத்திரதாரர்கள் தங்களது துப்பாக்கிகளின் செயல்பாட்டு திறன் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தும் சான்றிதழை பெற்றுக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கிறது. நாட்டில் தென்மேற்கு பகுதிகளில் இன்று முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 33,572 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு 19 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நீர்வரப்பு நோயை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் 5 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையை செலவிடுவதாக தேசிய நீர்வரப்பு நோய் ஒழிப்பு திட்டம் தெரிவித்திருக்கிறது. பிரித்தானியாவில் சட்டபூர்வமாக வசித்து வரும் இலங்கை குடும்பங்கள் பலருக்கு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிரித்தானிய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு கடிதம் அனுப்பியுள்ளது. அங்குள்ள பராமரிப்பு ஊழியர்களின் குடும்ப விசாக்கள் மீதான அரசாங்கத்தின் கடும் கட்டுப்பாடுகளினாலே இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,57,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,625 ரூபாவாக நேற்றைய விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழகத்தில் மாநிலங்களவை பதவிக்கு காலியாக உள்ள ஒரு இடத்துக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. இந்த தேர்தல் மூலம் ஆளும் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் கால்பதிக்க உள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற பயிர்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். பயிர்காப்பீட்டு திட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள்.
மேற்குவங்க பாரதிய ஜனதா அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மேற்குவங்கம் மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாநகராட்சி மேயர் புஷ்யமித்ர பார்க்கவ் குழாய் தண்ணீரை குடித்து அதன் சுத்தத்தை நிரூபித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பாதுகாப்பு நலன்களுக்கு எதிரான செயல்பாடுகளை தங்கள் மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் மியான்மர் அதிபர் மின் ஆங் கிளாங் உறுதியளித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வை கணினி வழியில் நடத்த உத்தரவிட முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கிறது. நீட் மறுதேர்விலும் வினாத்தாள் கசிந்தால் நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் ராஜினாமாவை கோர வேண்டியிருக்கும் என்று காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திக்விஜய் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்தியா முழுவதும் உள்ள 23 IITகளில் சேர்க்கை பெறுவதற்கான ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. CBSEயின் 12 வகுப்பு மறு மதிப்பீட்டு நடைமுறை மற்றும் கட்டணங்கள் குறித்து திருடர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த கட்டண முறையை விமர்சித்திருக்கிறார். தேர்வு தொடர்பான குளறுபடிகள் காரணமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி அமைதி போராட்டம் நடத்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் பிகே வருகின்ற 6 தேதி டெல்லி வருவதாக அறிவித்திருக்கிறார். கடந்த மே மாதம் சரக்கு சேவை வரி 1.94 லட்சம் கோடி வசூலாகியுள்ளது. இந்தியாவின் எண்ம பண பரிவர்த்தனை தளமான UPI கடந்த மே மாதத்தில் மதிப்பு மற்றும் எண்ணிக்கை அடிப்படையில் முன்னப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் இருவரை சிறுவைகுண்டம் அனைத்து மகளிர் போலீசார் நேற்று கைது செய்தார்கள். இந்த சம்பவத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கடந்த நிதியாண்டில் சென்னை கோட்டத்துக்குட்பட்ட தொடருந்து நிலையங்களில் வீட்டை விட்டு ஓடிச் சென்ற மற்றும் காணாமல் போனதாக தேடப்பட்ட 630 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளார்கள். பிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை இந்தியாவில் ஒளிபரப்புவதற்கான உரிமத்தை சி நிறுவனம் பெற்றிருக்கிறது. விஜய் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் காமன்மென் என்ற புதிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. கோடை காலத்தில் மாரடைப்பு பாதிப்புகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொது சுகாதாரத்துறை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகமாக தண்ணீர் அருந்தினால் அதற்கான வாய்ப்புகளை குறைக்கலாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்புடன் தொடர்புடைய நபர் உத்தரப்பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் அருகே போந்தவாக்கத்தில் கோசாலையில் கொத்தடிமையாக இருந்த 46 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தங்கத்தின் விலையில் இன்று மாற்றம் இல்லாமல் 1 கிராம் 14,500 ரூபாவுக்கும் ஒரு சவரன் 1,16,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் வரும் செப்டம்பரில் தொடங்கும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடருக்கான தலைவர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க பங்குகள் கிட்டத்தட்ட புதிய உச்சத்தை எட்டுகின்றன. உள்நாட்டு விநியோகத்தை பாதுகாக்கும் பொருட்டு விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கு 6 காலத்துக்கு தடை விதிப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் ரத்து செய்யப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த விவகாரத்தையொட்டி அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் நிறுத்தியிருக்கிறது. அமெரிக்கா சண்டை நிறுத்தம் குறித்து முன்வைத்த பரிந்துரைகளை ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொண்டுள்ளதாக லெபனானுக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கிறது. அமைதி பேச்சுவார்த்தையை நிறுத்திய ஈரான் அமெரிக்காவுக்கு சொந்தமான வணிக கப்பலை ஏவுகணை வீசி தாக்கியதால் பதட்டம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுடனான தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வந்திருக்கின்றன. நீங்கள் ஒரு பைத்தியம், நான் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் இந்த நேரம் சிறையில் இருந்திருப்பீர்கள். நான் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இப்போது அனைவரும் உங்களை வெறுக்கிறார்கள். இதன் காரணமாகவே இஸ்ரேலையும் அனைவரையும் வெறுக்கிறார்கள் என்று ட்ரம்ப் அவரிடம் குறிப்பிட்டதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. கம்போடியா மிகப்பெரிய அளவில் இணைய மோசடி நிலையங்கள் மீது அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. தென்கொரியாவின் கனவா ஏர்ஸ்பேஸ் நிறுவனத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 5 பேர் இறந்து போனார்கள். அமெரிக்காவில் குடும்ப தகராறை தொடர்ந்து நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் உட்பட 7 பேர் அங்கு கொல்லப்பட்டுள்ளார்கள்.
அமெரிக்காவில் பள்ளிகளில் துப்பாக்கிச்சூடு நடத்த வரும் நபர்களை மடக்கிப்பிடிக்க வானூர்திகள் உதவ முடியுமா? முடியும் என்கின்றது ஒரு அமெரிக்க நிறுவனம். ஜப்பானின் ஒக்கினாவா வட்டாரத்தில் யாங்பி புயல் கனத்த மழையையும் கடும் காற்றையும் கொண்டு சென்றுள்ளது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று முன்னிறைக்கப்பட்டிருக்கிறது. கொங்கோவில் தற்போது 250 மேற்பட்டோரின் உயிரை பறித்துள்ள புந்தி புகியோ எனப்படும் அரிய வகை எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக உலக அளவில் 3 புதிய தடுப்பூசிகளை தயாரிக்கும் பணிகள் அதிவேகமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் நபரொருவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வைத்து 10 நாட்களில் 3000 யுவான் 445 அமெரிக்க டாலர் செலவில் குறும்படம் தயாரித்தார். இப்போது ஹாலிவுட்டில் வேலை செய்ய அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஹாலிவுட்டின் அண்மைய நாட்களில் திரைப்பட அரங்கங்களில் கூட்டம் அலைமோதி வருகிறது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலம் ஓபன்ஏஐ மீதும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் மீதும் வழக்கு தொடுத்துள்ளது. ஓபன்ஏஐ அதன் சாட்ஜிபிடி தளத்தின் வழி பிள்ளைகளுக்கு அபாயம் ஏற்படுத்துவதாக அந்த மாநிலம் குற்றம் சாட்டுகிறது. விளையாட்டுச் செய்திகளில், ஜூ 18 ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றுள்ளது. குஜராத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கை மல்யுத்த போட்டியில் வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த பெண் மாற்றுத்திறனாளிகள் தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செவரேவ் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபெல்ஃப் தோல்வியுற்றார். 1930 உலக கிண்ண காற்பந்து போட்டிகள் தொடங்கின. ஆனால் 1990 பிறகு அனைத்துலக கால்பந்து சம்மேளனமாக பிஃபா இதற்கான அதிகாரப்பூர்வ பாடல்களை வெளியிட தொடங்கியிருந்தது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 385.12 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.71 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330.94 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.13 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 420.62 ரூபாய், இந்திய பெறுமதியில் 120.98 ரூபாய், ஒரு அக்கிராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445.33 ரூபாய், இந்திய பெறுமதியில் 128.10 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.91 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.71 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர். சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie et Tordre-Gelak VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
5: நேரம் சரியாக 10:20 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:20. இந்த நேரத்தில் பேராசிரியை ஜெயந்தாஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரை, அதாவது வெளி விழத் தெரிந்தவனுக்கு எழுந்திருக்கவும் தெரியணும் என்ற தலைப்பிலான பேராசிரியனுடைய உரையை கேட்போம் அன்புறவர்களே.
6: கிடையாது, நன்றியை முதலில் தெரிவித்து விட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த நன்றி கடனை தீர்க்க முயற்சி செய்யறோம் அப்படின்னு தான் பொருள். 114வது அமர்வாக இருக்கக்கூடியது இந்த யாதுமானவள் ரோட்ராக்ட் இருக்கு, அதே மாதிரி இன்ட்ராக்ட் இந்த வருடம் தான் தொடங்கி இருக்கு அப்படின்னு திரு விக்ரம் அவர்கள் எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தார் பக்கத்துல உட்கார்ந்து. இன்ட்ராக்ட் ரோட்ராக்ட், அதற்கப்புறம் அது ரோட்டரியாக மாறும். அதிலிருந்து புறப்பட்ட குழந்தைகள் ஒவ்வொன்றாக படிநிலைகளை கடந்து எந்த பெரியவர்கள் எல்லாம் இன்று மேடையில் அமர்ந்திருந்தார்களோ அந்த பெரியவர்களோடு பெரியவர்களாக குழந்தைகள் அமரப்போகிறார்கள். மறப்பதற்கு முன்னால் நான் நன்றி சொல்ல வேண்டியது இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் பெரிய நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். ஏன்னா ஒரு மீட்டிங் தொடங்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க தொடங்கிடணும், மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமும் நாம்பெல்லாம் கிளம்பினதுக்கப்புறமும் அவங்க பேசி தான் ஆகணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ பெரிய நன்றி, ஒத்திகை பார்த்துருப்பீங்க அதற்கு பெரிய நன்றி. தேங்க்யூ எவர் ஸோ மச். இனி யாதுமானவர்களுக்குள்ள வர்றதுக்கு முன்னால் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு செய்தி இருக்கு. ரோட்டரி குழந்தைங்களுக்கு ரோட்ராக்டுக்கு தெரியுமா இன்ட்ராக்டுக்கு தெரியுமான்னு தெரியல, அந்த பொறுப்பு ரோட்டரிக்கு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. ரோட்ராக்டுக்கும் இன்ட்ராக்டுக்கும் குழந்தைகளை ஆள் சேர்க்கும் பொழுது குழந்தைகளிடம் இந்த ரோட்டரி என்பது எவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு, எவ்வளவு பெரிய ஒரு ஒற்றை கனவு, இவ்வளவு உலகம் முழுவதும் வியாபித்து நிற்கக்கூடிய ஒற்றை கனவு அப்படிங்கிறத எடுத்து சொல்லி ஆகணும். நேற்று மேடையில் நாங்கள் பேசி ரோட்டரியை பற்றி பேசி முடித்ததுக்கப்புறம் ரோட்ராக்ட்லேருந்து வந்த குழந்தை எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொன்ன பொழுது நான் திரும்பி ரோட்டரி அங்கத்தினர்கள்கிட்ட தான் சொன்னேன், இந்த குழந்தைகளுக்கு இது தெரிவிக்கப்பட வேண்டும், பொதுமக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய பணியை என்னை போன்ற ஒரு ரெண்டு பேர்கள் செய்யலாம், ஆனால் ரோட்ராக்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இன்டராக்ட் குழந்தைகளுக்கும் நீங்கள் தான் அதை கொண்டு போய் கொடுக்கணும். பிகாஸ் இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி, இட்ஸ் அ லெஜெண்டரி ஹிஸ்ட்ரி, சாதாரணமான வரலாறு அல்ல, மிக உன்னதமான ஒரு வரலாறு. பாதி தொடங்கி மேடம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் குழந்தைங்க ஓடி வந்தாங்க ரோட்டரி ப்ரேயர் சொல்கிறதுக்காக. எத்தனை பேர் கவனித்தீங்கன்னு தெரியல. அந்த ரோட்டரி ப்ரேயர் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பொதுவான ஒரு ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை. அதனுடைய வார்த்தைகளை எத்தனை பேர் கூர்ந்து கவனித்தீர்கள்னு தெரியாது. அதற்கப்புறம் நான்கு வழி சோதனை, அதையும் ஒரு குழந்தை வந்து சொன்னாங்க, அதையும் எவ்வளோ பேர் உன்னிப்பாக கவனித்தீர்கள்னு எனக்கு தெரியாது. ரோட்டரி அமைப்பிடம் என்னுடைய மிகப்பெரிய விண்ணப்பம், அது ஒரு முறை ஒத்திகை பார்ப்பதற்காக குழந்தைகளை தயார் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ரோட்ராக்ட் குழந்தைகளையும் இன்ட்ராக்ட் குழந்தைகளையும் தெளிவாக நிதானமாக ஒரு நிமிடம் எல்லோரையும் எழுந்து நிற்க சொல்லி கவனத்தை குவித்து இந்த பிரபஞ்சம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய ஒற்றை பிரார்த்தனை அது. அதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, மொழி இல்லை, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. அதை குழந்தைகள் தெளிவாக சொல்லும் பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அதனுடன் வருவார்கள். அது அதைவிட முக்கியமாக நான் கருதக்கூடியது உங்களுடைய நான்கு வழி சோதனை. நான்கு வழி சோதனை என்பது ஏதோ ரோட்டரியில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, யார் வாயை திறந்து பேச நினைத்தாலும், யார் மனதை திறந்து யோசிக்க நினைத்தாலும், யார் தங்களது கைகளாலும் உடலாலும் செயல்களை செய்ய நினைத்தாலும் அந்த நான்கு வழி சோதனைக்குள் வந்து புறப்பட்டு வெளியே வர வேண்டும். இல்லைன்னா வள்ளுவர் சொல்ற மாதிரி யாகாவாராயினும் அப்படின்னு சொல்லி, அது நாகாக்க ஆனாலும் சரி, சிந்தனை காற்றாலும் சரி, செயலை காத்தாலும் சரி, சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டாக தான் இருக்கும். நீங்க கேளுங்க, உங்க ரோட்ராக்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்ட என்ன நீங்க சொன்னீங்க, நாங்க கவனம் எங்கேயோ இருந்தது, நீங்கள் பேசி முடித்ததை கவனிக்கவில்லை அப்படின்னு கேட்டு வாங்குங்க. ரோட்டரி அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. 114வது முறையாக ஒரு மேடையில் ரோட்டரியை பற்றி நான் பேச எனக்கு வாய்ப்பு அல்ல. சிலது வாய்ப்பு என்று சொல்வோம், சிலதை வரம் என்று சொல்வோம். எனக்கு வரம் தான் கிடைத்திருக்கிறது. நான் ரோட்டரியினுடைய மிகப்பெரிய கருணையின் பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஐ எம் எ பெனிஃபிஷியரி, அதனுடைய நற்பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அதற்கான காரணம் உங்ககிட்டயும் சொல்றேன், குழந்தைகளும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் சொல்லணும். மேடையில் உட்கார்ந்திருந்த நபர்கள், ரோட்டரியை சேர்ந்த நபர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தியாக 114வது முறையாக நான் சொல்கிறேன். ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் எனது நன்றி கடன் குறைந்து கொண்டே வரும் என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் அது கூடிக்கொண்டே வருகிறது என்பதுதான் உண்மை. உங்களுக்கு தெரிந்த ஒற்றை நோயாக இப்பொழுது வந்து போனது ஒரு கொரோனா மட்டும்தான். அதைவிட பெரிய ஒரு மகாமாரியை நீங்கள் பார்த்தது கிடையாது. கொடுநோயை தான் நாம் மகாமாரி என்று சொல்வோம், ஒரு ஒரு பேண்டமிக் அப்படின்னு சொல்வோம். எபிடமிக் அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். உலகளாக வரும்பொழுது அது பேண்டமிக்காக மாறுது. நீங்கள் பார்த்துடாத ஒரு பல நோய்கள் இந்தியாவை தாக்கியது உண்டு. அதை சொல்லும் பொழுதெல்லாம் குழந்தைகள் கிட்ட, அதுவும் இன்று நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் நினைக்கக்கூடியது, இந்த 3ஆம் தேதி சொல்ல வேண்டும் என்று நினைத்தது, உங்களுக்கு தெரியாமல் வரலாறு பலது உங்களை கடந்து சென்றிருக்கிறது. வரலாறுன்னு சொல்லி நீங்கள் சரித்திர புத்தகத்தில் படித்ததும் இனிமேல் படிக்கப் போவதும் என்னவாக இருக்கும் என்றால், ஒரு கோடிட்ட இடத்தை நிரப்பு அல்லது மேட்ச் த ஃபாலோயிங், இது மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். நம்மளுடைய வகுப்பு, சரித்திர ஆசிரியர் எடுக்க வேண்டிய வகுப்பு, ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர், இஃப் த டீச்சர் இஸ் இன் நீட் ஆஃப் அனா, அந்த டீச்சர் வில் இமீடியட்லி கெட் ஃப்ரம் தி ஹிஸ்ட்ரி டீச்சர், சரித்திர ஆசிரியர்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா ஒரு மேப் டிராயிங் நோட் புக், அதுக்கு மேலே நம்ம பார்த்ததில்லை. அதற்கு மேலே தான் எல்லாமே இருக்குது, மிக ஆழமானது. மனித இனம் தோன்றி இவ்வளவு மில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கு அப்படின்னா சரித்திரம் ஊடே ஊடே வந்து கொண்டே தான் இருக்கும். அதன்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 1947 நாங்கள் பார்க்கல. அந்த வருத்தத்தை விட இதை விட பெரிய வருத்தம் எனக்கு என்ன அப்படின்னா, 2047 பார்ப்பதற்கான வரம் கிடைக்குமா என்று தெரியாது, இயற்கையும் இறைவனும் அனுமதிப்பார்களா என்று கூட தெரியாது. அப்போ 1947 பார்க்கல, ஆனால் அந்த 47க்கு அப்புறம் வந்த ஒரு 10 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் பிறந்த ஒரு தலைமுறை நாங்கள். நீங்கள் மேடையில் பார்த்துருக்கக்கூடிய அண்ணாச்சியாக இருந்தாலும் சரி, விஜயகுமாரி மேடமாக இருந்தாலும், கீழே அமர்ந்திருந்த என் கணவராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இந்தியா சுதந்திரம் கிடைத்து ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள் வந்த நபர்கள். அப்பொழுது இருந்த இந்தியா அல்ல. 3ஆம் தேதி 9வது மாதம் 2025 உங்கள் கையில் கிடைத்திருக்கக்கூடிய இந்தியா, நாங்கள் பார்த்த இந்தியா, அப்பொழுதுதான் பிறந்திருக்கக்கூடிய இந்தியா, அனாதியாக்கப்பட்டு கையிற நிலையில் விடப்பட்டு போன அந்த ஒரு சூழலில் நின்ற இந்தியா. நான் அதற்கு நேற்றும் குழந்தைகளிடம் அதை தான் ஒப்பிட்டு காமித்தேன். குழந்தை பிறந்த பொழுது பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் என்பதை 3 நபர்கள் தான் அறிவார்கள். ஒன்று, குழந்தை பிறப்பதற்காக அந்த பிரசவத்திற்கு உதவி செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் மருத்துவராக இருக்கலாம், பெண் மருத்துவர் இல்லாத பட்சத்தில் ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம், பக்கத்தில் இருக்கக்கூடிய செவிலி பெண்ணாக இருக்கலாம், நர்ஸாக இருக்கலாம். 3வது, அந்த தாய். அந்த குழந்தைக்கு இதை பற்றி எந்த நினைவும் இருக்க போவதில்லை. இந்த குழந்தை பிறந்து அப்பொழுது பிறந்த குழந்தையை எடுக்கும்பொழுது யாரும் அள்ளி அணைத்துக் கொண்டு உச்சி முந்து முத்தம் கொடுக்கிற மாதிரி அந்த குழந்தை

அது முடியாது, நீ உனக்காக உயிர் வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்ற மாதிரி தலைகீழ பிடிச்சு குலுக்கி குழந்தையே அந்த மயக்கத்திலேருந்து எழுப்புவாங்க. சில சமயம் கிழுவாங்க, அதனுடைய அழுகுறல் கேட்டோடனே வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்ப இந்த குழந்தை, இப்படி இருக்கக்கூடிய குழந்தையை குளிக்க வைத்து நல்ல ஒரு சுத்தமான ஒரு துணியால் போர்த்தி ரொம்ப அழகாக ஒரு பொம்மை போல அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் வெளியே நிற்கக்கூடிய அந்த குடும்பத்தாரிடம் காண்பிப்பார்கள். அந்த குடும்பத்தாருடனே அதை கையில் வாங்கிக் கொள்வார்கள், முத்தமிடுவார்கள், உச்சி மோந்து பெருமிதம் அடைவார்கள். இதெல்லாம் இரண்டாம் கட்டம். இந்தியா குழந்தையாக பிறந்த பொழுது இரத்தமும் நிணமும் சதையுமாக கேட்பார் இல்லாமல் பாரத தாயிடமிருந்து பிறந்து இந்தியா வந்து நின்ற போது பக்கத்தில் நின்று பார்த்த மருத்துவச்சியை போல நின்று பார்த்த தலைமுறை எங்கள் தலைமுறை. இரத்தமும் சதையும் நிணமுமாக அதை காப்பாற்ற யாரும் இருப்பார்களா? இத்தனை மக்கள் சேர்ந்து ஒன்றாக காப்பாற்றுவார்களா? இது எதுவும் தெரியாத சூழ்நிலையில் வந்த தலைமுறை நாங்கள். ஆனால் நீங்கள் எப்படி தெரியுமா? குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி குழந்தையை நல்ல ஒரு துணியால் பொதிஞ்சு வெளியில் நிற்கக்கூடியவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா 2025 எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்தியாவை இப்போ பார்க்குறீங்க. ஆஹா, உலகின் வல்லரசுகளில் நான்காவது இடத்தை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியா இந்த சாதனை செய்திருக்கிறது, அந்த சாதனை செய்திருக்கிறது. எங்கள் வயதொத்த 18-19 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள் செஸ் சாம்பியனாக உலக சாம்பியனாக வராங்க. இந்தியா அதில் வென்றது, இதில் வென்றது. இதெல்லாமே குழந்தை பத்திரமாக கைக்கு வந்தபோது நீங்கள் பார்க்கக்கூடியது. இந்த குழந்தை பிறந்த பொழுது பார்த்த தலைமுறை நாங்கள். அப்போ அந்த குழந்தையை கனவு குழந்தையாக தூக்கி கொண்டு நடக்கணும், யாதுமானவளாக தூக்கி நடக்கணும் அப்படின்னா எங்களால் மட்டும்தான் அது முடியும். உங்க கைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அது அழகூட்டப்பட்ட ஒன்று, மெருகூட்டப்பட்ட ஒன்று, கண்டிப்பாக முத்தமிடணும் தோணக்கூடிய ஒன்று. எப்போ அதை பார்த்து எதுவும் தோணாது, அப்போ பிறந்த இந்தியாவை பார்த்தா அது எதுவுமே உங்களுக்கு தோணாது. அப்படிப்பட்ட இந்தியாவிலிருந்து இன்று வரை நம்ம நகர்ந்து வந்திருக்கோம். அப்போ இந்த பயணத்தில் நாங்கள் பார்த்த கொடுமாறிகள் நிறைய உண்டு. காலரா உண்டு, மலேரியா உண்டு, அம்மை நோய் உண்டு, முகமெல்லாம் தழும்பாக கண்களிலும் தழும்பு வந்து பார்வை இழந்து போய் நிற்கக்கூடிய அப்படிப்பட்ட சகஜீவிகளை இந்தியாவில் பார்த்துருக்கோம். அம்மை நோயை பற்றி நீங்கள் கேள்விப்படுவது மிக மிக குறைவானது. ஏதோ ஒரு பரிசோதனை கூடத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவே தான். காலரா நோய் முற்றிலுமாக முடிந்த அளவுக்கு அதை வெளியில் போயிட்டோம். மலேரியா கொசுக்களை விரட்டும் வரை மலேரியாவை முற்றிலும் ஒழிக்க முடியாது, ஆனால் அதை மிதப்படுத்த முடியும், அதனுடைய கொடுமையை கொஞ்சம் குறைக்க முடியும். அதற்கான தடுப்பூசிகள் இருக்கிறது, கொசுவிலிருந்து தப்பிப்பதற்கான மார்க்கங்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு தெரியாத ஒன்று இளம்பிள்ளை வாதம். இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீ கேட்க போற, அப்பா அம்மாட்ட கேட்க போறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க அளவு அவங்களுக்கு வயசாகலைனாலும் எங்களுக்கு அடுத்த தலைமுறையானதுனால உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இளம்பிள்ளை வாதம் அப்படி அது இளம்பிள்ளைகளுக்கு தான் வரும், ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தான் வரும். வந்து அது போன பின்பு நிரந்தரமான ஒரு சேதத்தை உடலில் ஏற்படுத்தி விட்டு தான் அது போகும். அதுவரை ஆரோக்கியமாக ஓடி ஆடிக்கொண்டு துள்ளிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ஆண் குழந்தையானாலும் சரி, பெண் குழந்தையானாலும் சரி, அந்த குழந்தை அந்த விஷக்காய்ச்சல் வந்து போன பின்பு 2 கால்களும் சூம்பி போய்விடும். எந்த பலமும் இல்லாமல் நிற்க முடியாது. முழங்காலுக்கு கீழே ஏதோ ஒரு சாதாரண கயிறு போல துவண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த கால்கள். நன்றாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பசுமையான ஒரு செடியை பிடித்து எடுத்து வெப்பத்தில் வெளியில் வெயிலில் வீசினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். அப்பா அம்மாவுக்கு நிரந்தரமான சோகமாக அந்த குழந்தைகள் மாறி போவார்கள். இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை பார்க்கறது ரொம்ப குறைவு. எங்கள் காலகட்டங்களில் ஒரு வகுப்பில் 50 பேர் இருக்கோனா குறைந்தபட்சம் 5 பேராவது இளம்பிள்ளைவாதத்தால் பீடிக்கப்பட்ட குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு திருமணத்திற்கு போனோம் அப்படின்னு சொன்னால் கல்யாண வீட்டில் சித்தப்பா பையன் பெரியப்பா பொண்ணு எல்லாம் ஓ ஆண் கத்திக்கிட்டு ஓடிட்டு இருக்கும் குழந்தைங்க. ஓட முடியாமல் மூலையில் உட்கார்ந்து கொண்டு ஏக்கத்தோடு அவர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் குறைந்தபட்சம் 4 குழந்தைகளாக இருப்பாங்க. ஒன்றோ ஒரு மர குச்சியை ஊனிக்கொண்டு ஊன்றுகோல் ஒன்றை வைத்துக்கொண்டு அவங்க வரும்போதே அந்த ஓசை கேட்கும், எங்களுக்கு அந்த ஒலி கேட்கும், டக் டக்குன்னு அந்த ஒலி கேட்கும். எங்கே இந்த மாதிரி மாடியெல்லாம் ஏறி வந்து இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு முடியாது. சமதரையில் நடக்கிறதே ரொம்ப கஷ்டம். பெரும்பாலும் காலை இழுத்து கொண்டு தவழ்ந்து வரக்கூடியவர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா முழங்காலை கையால் பிடித்து கொண்டு தாங்கி தாங்கி வருபவர்களாக இருப்பாங்க. எங்களுக்கு அவங்கள பார்த்தா கிண்டல் தோணினது கிடையாது, கேலி தோணினது கிடையாது, மிதமிஞ்சி போன ஒரு பச்சாதாபம் தோன்றும். இவர்களை காப்பாற்ற ஒன்றும் செய்ய முடியவில்லையேன்னு தாய் தந்தைக்கு அந்த குழந்தைகள் இறுதி நாள் வரை எப்படி இருப்பார்களோ அப்படின்னு அப்படிப்பட்ட நபர்களை கூட நீங்கள் காண்பதருது. அப்படிப்பட்ட நபர்கள் தோன்றாமல் இருக்க அரசோடு சேர்ந்து உதவி செய்த ஒரு இயக்கம் உண்டு என்றால், உலகளாவ உதவியது, இந்தியாவில் இன்னும் கணிசமாக உதவியது. நீங்கள் எல்லோரும் காலை வீசி நடந்து இங்கே வந்து உட்கார உங்கள் கால்களுக்கு உறுதி கொடுத்த நபர்கள் யார் அப்படின்னா, இன்னைக்கு இந்த நிகழ்வை நடத்தக்கூடிய முத்துவண்ணாச்சியிலிருந்து தொடங்கி விஜயகுமாரி மேடமிலிருந்து தொடங்கி இருக்கக்கூடிய அத்தனை ரோட்டரி சேர்ந்த நபர்கள் மட்டும்தான் உங்கள் கால்களுக்கு உறுதி கொடுத்த நபர்கள்.

0: அது எப்படி மேடம் முடியும்? இன்னைக்கு தேடி பாக்குறேம்மா, மொபைல் பயன்படுத்தாதேன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் அல்ல நான். மொபைலை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம பயன்படுத்தாதேன்னு சொல்லக்கூடிய நபர் நான். போனால் வந்தால் ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, ஒரு ஃபேஸ்புக் பார்க்கறது, ஒரு வாட்ஸ்அப் பார்க்கறது அப்படின்னு சொல்லி உன்னுடைய தகுதியை நீயே குறைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான். பெரிய பெரிய சாதனைகள் செய்ய வேண்டிய நீ எதை பார்க்க வேண்டும் ஒன்று இருக்கு. நீ எதை தேடுகிறாயோ அதை வைத்துக்கொண்டு நீ யார் என்று உனக்கு அடையாளம் தெரியும், உன்னை பெற்றவர்களுக்கு அடையாளம் தெரியும், மற்றவர்களுக்கு அடையாளம் தெரியும். இப்போ இன்னைக்கு போய் மறக்காம வீட்டுக்கு போய் பார்க்க போறேன், அப்பா அம்மா வரும்பொழுது அவசர அவசரமா மறைக்காம அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லாம அவங்களுக்கு தெரியாம மறைக்காம உட்காருங்க. இன்னைக்கு வந்தாங்க ஒரு பெண்மணி, எங்க கிட்ட சொன்னாங்க அது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணணும்னு சொன்னாங்க. அதனால நாங்க தேடுறோம் என்ன இந்த இளம்பிள்ளை வாதம், எப்படி அது இந்தியாவை தாக்கியது, இந்தியாவிலிருந்து அது விரட்டப்பட யாரெல்லாம் காரணமாக இருந்தார்கள் அப்படின்னு தேடி பார்க்கும்போது உனக்கு கிடைக்கும். இன்றளவும் போலியோவிற்கான சொட்டு மருந்து 1 கோர்ஸ் 3 கோர்ஸ் தரணும், அது 1 கோர்ஸ் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லல, 275 ரூபாய் இன்னும் கூகுளில் அதுதான் தொகையா போட்டிருக்காங்க. ஒரு குடும்பத்தில் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் 3 தடவை தரணும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதார சூழ்நிலையில் 1980களில் கட்டுப்படி ஆகாத ஒன்றாக இருந்தது, அரசினால் முடியாத ஒன்றாக இருந்தது. நீங்க மேடையில் பார்த்தீங்க இல்லையா, உங்க கூட இருக்கக்கூடிய ரோட்ராக்ட் அமைப்பினுடைய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ரோட்டரி அமைப்பு அண்ணாச்சி இவ்வளவு கொடுத்துருக்காரு. முன்னாலே ஏகேஎஸ் அப்படிங்கிற அவருக்கு ஒரு டைட்டில் வந்திருக்கு, மேடம் இஸ் அ மேஜர் டோனர் அப்படின்னா யாருக்கு பணம் கொடுத்தார்கள், எதற்காக பணம் கொடுத்தார்கள், எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இளம்பிள்ளைவாதம் நோய் இந்தியாவை விட்டு ஒழிவதற்காக அரசுடன் சேர்ந்து நின்று, நீங்கள்லாம் சின்ன குழந்தைங்களா தொட்டில்ல நினைவு தெரியாமல் படுத்திருந்த போது உங்கள் தாய் தகப்பனுக்கு கூட உங்களுக்கு மருந்து தர வேண்டும், சொட்டு மருந்து தர வேண்டும் என்ற பொறுப்பு பூரணமாக புரியாத காலத்தில் உங்களை அள்ளி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் படுக்க வைத்து வாயில் சொட்டு மருந்து 3 டைம்ஸ் ஒரு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு கேப் விட்டு மறுபடியும் அப்புறம் மறுபடியும் அப்படி கொடுத்ததுனால மட்டும்தான் இளம்பிள்ளைவாத நோயிலிருந்து நீங்கள்லாம் தப்பிச்சிருக்கீங்க. இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸுக்கு ஓட போறீங்க, டிஃபென்ஸில் சேர போறீங்க, NCC இருந்ததுன்னா பெரேடில் மார்ச் பண்ண போறீங்க. அது அத்தனையும் உங்கள் காலில் நீங்கள் நிற்கணும்னா முதல்ல உங்கள் கால் உறுதியான காலாக இருக்கணும். அதுக்கு உதவின பெரியவர்கள் இவங்க, இன்றளவும் உதவி கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள். முன்னால போனீங்கன்னா நோட்டீஸ் அந்த உங்களுடைய போர்டில் எழுதியிருக்கு, நான் நின்று படிச்சுட்டு வந்தேன். அது அப்போ கூட மேடம் சொன்னபோது நான் சொன்னேன், மேம் எலக்ட்ரானிக்காக எந்த கேட்ஜெட் கொடுத்தாலும் திடீர்னு பவர் சப்ளை போயிடுச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, இன்னும் கரும்பலகையும் கையில் ஒரு சாக் பீஸும் இருந்தால் கண்டிப்பாக திரும்பி போகும்போது குழந்தைங்க அங்கே என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. இந்தியாவை விட்டு போலியோவை வெளியில் தள்ளுறதுக்கு ஒரு எக்ஸிட் லெவல் வந்தது, இனி உலகளாவ கண்டிப்பாக போலியோ நோய் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்பொழுது அதை தலைமை பொறுப்பை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நபராக முத்து அண்ணாச்சி இருக்கிறார். எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய குழந்தைகள் கால்களுக்கும் பெரிய விஷயம் கண்ணாது, சாதாரணமானதில்லை. நான் சொல்றேன், 114வது முறையாக சொல்லும் பொழுதும் எனக்கு இன்னும் ஐ கெட் கூஸ் பம்ப்ஸ், எனக்கு இன்னும் மெய்சல் இருக்குது, இன்னும் பொறுப்புணர்வு கூடுது. இன்னைக்கு வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட சொல்ல போறீங்க, கண்கண்ட தெய்வம் கண்கண்ட தெய்வம்னு நம்ம சொல்றோம், கண்ணால் காண்பதெல்லாம் தெய்வம் தானா, கண்ணால் காண முடியுமா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு கண்கண்ட தெய்வங்களை நிஜமாகவே பார்த்தோம், எங்க கால்களுக்கு உறுதி கொடுத்த நபர்களை பார்த்தோம். ஏன்னா பெண்ணினுடைய மிகப்பெரிய சுதந்திரம் அவளுடைய உடல் வலிமை தான், அதற்கப்புறம் தான் அவளுடைய கல்வி வரும், அதற்கப்புறம் அவள் பெறக்கூடிய எல்லா சிறப்புகளும் வரும். ஆனா ஒரு பெண்ணினுடைய, அதனால்தான் ரொம்ப அழகாக அந்த குழந்தை சொல்லும்போது நான் நினைச்சேன், தற்காத்து உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் நீ எடுக்கணும் அப்படின்னா உன்னுடைய உடல் ஆரோக்கியம் உன்னுடைய மிகப்பெரிய கேடயம், மிகப்பெரிய கவசம், மிகப்பெரிய போர்வாளது. அப்போ எங்க நினைக்கணுமோ அந்த இடத்துக்கு உன்னால ஓட முடியணும், உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியணும், நாட்டுக்காக ஓடுறது, வீட்டுக்காக ஓடுறது, கல்லூரிக்காக உன் கால்களால் நீ செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்த கண்கண்ட தெய்வங்களை இன்று பார்த்தோம் அப்படின்னு சொல்லு. ராஜபாளையத்தில் நீ எங்கே போனாலும், அது பஸ் ஸ்டாப்பாக இருக்கலாம் அல்லது பல்பொருள் அங்காடியாக இருக்கலாம், எங்கேயாவது இன்னைக்கு மேடையில் இருந்து பார்த்த அந்த நபர்களை, ரொட்டேரியன்ஸை நீ பார்க்க நேரிட்டா, ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது குழந்தைகள் எல்லாம் சீருடையில் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, அங்கே பார்க்க நேரிட்டா மறக்காமல் பக்கத்தில் உங்கள் அப்பாவோ அம்மாவோ அண்ணாவோ அக்காவோ யார் கூட இருந்தாலும் சரி அவங்களையும் கூட்டிகிட்டு போய் இந்த ரொட்டேரியன்ஸ் முன்னால் நின்று முடிஞ்சா கையை பிடிச்சி இல்லைன்னா காலை தொட்டு சொல்லுங்க, மிகப்பெரிய நன்றி, நீங்க உதவி பண்ணின விஷயம் கூட தெரியாம நாங்க உட்கார்ந்திருந்தோம், ஏதோ நாங்க தான் பெருசா ஆயிட்டோம் நினைச்சோம், எங்களுக்கு அந்த வசதி கூட கிடையாது. வசதின்னு சொல்லக்கூடியது பொருளாதார வசதி மட்டும் அல்ல, ஈவன் தி அவேர்னஸ் இஸ் அ ஃபெசிலிட்டி, அதை பற்றி புரிந்துணர்வு கூட மிகப்பெரிய ஒரு வரல ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். நமக்கு தெரியாது நான் எனக்கு வெள்ளூர் போகக்கூடிய வாய்ப்பு, அதில் இதே ரோட்டரிக்காக போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்த பொழுது, பேசும்பொழுது நான் மேடையில் சொன்னேன், அந்த போலியோவுக்காக உதவிய நபர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்னு சொன்ன பொழுது தான் எனக்கு தெரிய வந்த செய்தி. கூகுளில் அந்த செய்தி போட்டிருக்கு, இன்னைக்கு தேடி போய்ப்பார். சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வெள்ளூர், வெள்ளூரில் அங்கே வைரலஜிஸ்ட், வைரஸால் வரக்கூடிய நோய்களை கண்டு அறிவதற்காக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் மருத்துவர்கள், அவர்களை வைரலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ரொட்டேரியன் டாக்டர் ஜேக்கப் ஜான், அவர் அந்த கும்பலில் உட்கார்ந்துருந்தார். அவர் தான் ஊசியாக இதை போடுறதுக்கு பதிலாக சொட்டு மருந்தாக மாற்றி கொடுக்கலாம்னு உலகளாவ கொண்டு வந்த மிகப்பெரிய மனிதர் அவர் தான். இன்னும் சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் ரோட்டரியினுடைய அமைப்பில் அவருடைய புகைப்படம் இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கொரோனாவுக்கு 2 இன்ஜெக்ஷன் கொடுத்தது போக பூஸ்டர் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறதும் போட்டால் மட்டும்தான் கணிசமாக நம்மால் அதை கட்டுப்படுத்த முடியும் என்பதை சொன்னவரும் அவர் தான். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழர் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னா பெரிய விஷயம் அது. கைத்தட்ட தயக்கமே இல்லாமல் நமக்காக யாரோ பாடுபடுகிறார்கள். அப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் ஒவ்வொருத்தருக்கா நன்றி சொல்லிட்டே வந்தேன் அப்படின்னு. ஏன்னா நன்றி கடப்பாடு அப்படிங்கிற உணர்வு மனதில் வரும்பொழுது மட்டும்தான் யாதுமானவளாக ஆகிறதுக்கான அடிப்படை தகுதி நமக்கு கிடைக்கும். மனிதநேயம் நம்ம மனதுக்குள்ள வரும். அதனால அப்பா அம்மாவை கூட்டிட்டு இவங்களை எங்கே பார்த்தாலும் சரி அடையாளம் கண்டுக்கும். ரோட்ராக்ட் குழந்தைங்களுக்கு தெரியும், அடையாளம் கண்டுக்கோ. போய் அவங்களை பார்க்கும்போது எந்த வழியில் பார்த்தாலும் அவங்களுக்கு நின்று ஒரு நன்றியை சொல்லிட்டு போ. நம்மால் இது செய்ய முடியும் தானே, செய்யக்கூடிய செயல் தானே, நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு இவங்க உதவினாங்க. இது ரோட்டரியை பற்றி. அது மட்டும் அல்ல, அடுத்து ரோட்டரி செய்யக்கூடியது எங்கெல்லாம் நிலநடுக்கம் வருகிறதோ, எங்கெல்லாம் பெருவெள்ளம் வருகிறதோ, எங்கெல்லாம் மனிதர்களுக்கு பெரும் துயர் வருகிறதோ, அதை சொல்ல முடியாமல் துடித்து கொண்டு நிற்கிறார்களோ, அதையெல்லாம் நீங்களும் நானும் ஊடகங்கள் வாயிலாக கேட்டு இந்த சேனல் இல்லை அடுத்த சேனலில் பார்க்கலாம், அதுக்கு அடுத்த சேனலில் பார்க்கலாம் அப்படின்னு கையில் ஒரு ரிமோட்டை வச்சுட்டு பொறுப்பில்லாமல் சேனல் மாற்றி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது எந்த இடத்தில் துன்பம் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு காற்றை விட கடவுளை விட வேகமாக சென்று உதவும் நபர்கள் உண்டா என்று உலகத்தில் கேட்டால் ஒற்றை வார்த்தை உண்டு என்று பதில் வரும், ரோட்டரியை சேர்ந்த நபர்கள். அது அணிய வேண்டிய ஆடையாக இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, குடிப்பதற்கு உகந்த சுத்தமான தண்ணீராக இருந்தாலும் சரி, என்ன தேவையோ அந்த தேவையை அந்த நபர் சொல்வதற்கு முன்னால் போய் செய்யக்கூடிய நபர்கள். இன்னைக்கு தேடுக்கண்ணா போய் வாட் இஸ் ரோட்டரி, ஒய் இஸ் ரோட்டரி அப்படின்னு தேடிப்பார், எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு. ஆனால் இன்றளவும் இன்னும் 2 நாடுகளில் இன்னும் உட்கார்ந்துருக்கு இதே இளம்பிள்ளைவாதம்னு சொல்லக்கூடிய போலியோ. போன வாரம் பார்க்கும்பொழுது என் கணவர் சொன்னார், வந்திருக்கு செய்தி 17 நியூ போலியோ கேசஸ் ஹவ் பீன் ஐடென்டிஃபைட் இன் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் ஆப்கானிஸ்தான், நம்மோடு நட்புறவில் இருக்கலாம், நட்புறவில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த நாட்டு குழந்தைகளையும் அந்த தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு தானே பெற்றெடுத்திருப்பார்கள். அந்த குழந்தைகள் கால்கள் சூம்பி போய் அந்த குழந்தைகள் செயலிழந்து போனால் அந்த தாய் தகப்பனுக்கும் வருத்தம் தானே. தாயும் தகப்பனும் எந்த நாட்டை சேர்ந்தால் என்ன, குழந்தை மேல் பொழியக்கூடிய பாசத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை தானே அப்படின்னு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த நோய் வந்துவிடக்கூடாதுன்னு இங்கே இருக்கக்கூடிய ரொட்டேரியன்ஸ் இன்றளவும் பணம் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அது எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. அப்போ யார் உதவி பண்ணாங்கன்னு நமக்கு அடையாளம் தெரியணும், அவங்கள போய் இன்னைக்கு நீ தேடி பார்க்கப்பார், தாய் தகப்பனோட உட்காந்து தேடிப்பார். நீ எதை தேடுறன்னு தெரிஞ்சாலே உங்க அம்மா அப்பாக்கு உன் மேல நம்பிக்கை வரும், உன்னை நினைச்சா உங்களுக்கு பெருமை ஏற்படும். ஏதோ குப்பையை கிளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க நினைக்காம தேவையான விஷயத்தை தான் பாக்குறீங்க அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பெருமைப்படுவாங்க. அடுத்தது நான் சொல்ல வேண்டியது, முத்து அண்ணாச்சியோடு எனக்கு கிடைத்த அந்த நட்பு மிக ஆழமான ஒன்றாக அதை மாறுவதற்கு என்ன காரணமாக இருந்தது. அந்த தேதி வந்த பொழுது, அதாவது சுதந்திர தினம் அன்று ஆகஸ்ட் 15 அண்ணாச்சி அவர்களுக்கு நான் ஒரு குறுஞ்செய்தி கூட அனுப்பினேன். நான் நாம் சந்தித்து எங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பமும் நட்புக்குள் வந்து 10 வருடங்கள் ஆகின்றது, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு எதையாவது ஒன்று கொண்டாடுவாங்க, அன்னைக்கு தான் எனக்கு உங்களை தெரிய வந்தது, அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு அண்ணாச்சிக்கு நான் அனுப்பினேன். ஆகஸ்ட் 15, 2015 அண்ணாச்சியை பார்க்க எங்களுக்கு கிடைத்தது, அதுவும் மதுரையில் பார்க்க கிடைத்தது. மதுரையில் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அவங்களுடைய மீட்டிங் கொடியேற்றி ஆகிவிட்டது, பகல் நேரத்தில் இருந்த மீட்டிங். வாணிபத்தில் அறம் அப்படிங்கிறத பற்றி நான் பேசணும். வந்திருந்தது உங்களை மாதிரி குழந்தைகள் அல்ல, பெரிய பெரிய வியாபாரிகளாக இருந்தவர்கள், எல்லாருமே தொழில் அதிபர்களாக இருக்கக்கூடிய நபர்கள், வயது குறைந்தபட்சம் 50 மேற்கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க. நான் பேசி முடிச்சுட்டு இறங்கும் பொழுது எல்லா இடத்துலையும் பெரும்பாலாக, இப்போ தான் அது சொல்கிறத நான் நிறுத்திருக்கேன், ஏன்னா ரோட்டரி இந்த பொறுப்பை கையில் எடுத்ததுனால, ரோட்டரி அல்லாமல் தொண்டு நிறுவனங்கள் ஏதாவது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அது ஜெய்சீஸாக இருந்தாலும் சரி, லயன்ஸாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த அமைப்புகளுக்கெல்லாம் தனியாக இயங்கவும் தெரியும், 2 பேராக இயங்கவும் தெரியும், ஒன்றாக இணைந்து இயங்கவும் தெரியும். அப்போ நான் மேடை விட்டு இறங்குறதுக்கு முன்னால சொன்னேன், அரசு பள்ளியைச் சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு, ஆறாம் வகுப்பிலிருந்து 12 வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இறங்கிட்டேன். பேச்சு எல்லாரும் எவ்வளவு கேட்கறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன் முன்னால உட்காந்துருக்கிற குழந்தைங்க கூட தொடர்ந்து என்னுடைய பேச்சை கேட்டுட்டே இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. பேசணும்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். இறங்கும் பொழுது இறங்கி நான் என்ன மேடையை விட்டு இறங்கல, என் பின்னால ஒரு 4-5 நபர்கள் வந்து நிக்கிறாங்க. அதுல முத்து அண்ணாச்சும் இருக்காரு. இப்ப எனக்கு அவர் அடையாளம் தெரியற மாதிரி கூட அப்ப எனக்கு அடையாளம் தெரியல. ஏன்னா என் பேச்சை முடிச்சுட்டு அதே வேகத்துல இறங்குறேன். உள்ளாடைகள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்களே, பெட்டிகோட் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு பெரிய சந்தோஷம். அன்றும் இன்றும் என்ன அப்படின்னா, பேச்சுக்கு நடுவில் ஏதோ ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு இதில் ஒரு சந்தேகம் வருகிறது, நீங்கள் சொன்னதும் நான் புரிந்து கொண்டதும் ஒன்றுதானா அப்படின்னு கேட்பதற்காக நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த அவையிலிருந்து ஒரு நபர் மேடைக்கு வந்து என்னிடம் கேட்கும்போது அது எனக்கு மிகப்பெரிய, ஐ கன்சிடர் இட் டு பி அ கிரேட் ரெக்கக்னிஷன். நம்ம சொன்னது ஒரு நபர் இவ்வளோ உள்வாங்கியிருக்காருங்கிறத விட பெரிய பாராட்டு எதுவும் கிடையாது. நான் உடனடியாக திரும்பி சொல்கிறேன், ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பெட்டிகோட்ஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் பேண்டீஸ் அப்படின்னு சொல்கிறேன். பெண் குழந்தைகளோட உள்ளாடைகள் அப்படின்னு சொன்னா, நான் உள்பாவடையை பத்தி சொல்லல, அவங்க உள்ள வேர் பண்ணக்கூடிய ஜெட்டின்னு ஒன்று போடுவாங்க இல்லையா, அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு எல்லாம் இப்போ சிரிப்பு வரலாம், கூச்சம் வரலாம், அப்படி தலையை குமிஞ்சுக்கலாம், உள்ளங்கையை இப்படி பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்டை இப்படி இடிக்கலாம், இதெல்லாம் இந்த வயசுக்குரிய ரியாக்ஷன்ஸ். நாங்கள் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இன்னும் எங்க அப்படி ரியாக்ட் பண்ண முடியாது. முன்னால இருக்குது ஆணோ பெண்ணோ அதை பத்தி கவலை இல்லாம மனிதர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள்ங்கிற ஒற்றை பார்வை இருந்தா மட்டும்தான் வேதனைகளை எல்லோரும் முன்னாலையும் பகிர்ந்து கொள்ள நம்மால முடியும். இதற்காக வேற்று கிரகத்துக்கெல்லாம் போக முடியாது, எங்கே இருக்கோமோ அங்கேதான் பகிர்ந்துக்கணும். சொல்லியாச்சு. சொன்னதுக்கப்புறம் நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கண்ணில் ஒரு சின்ன ஒரு நீர் படலம் வந்த மாதிரி தோன்றியது. அது கற்பனையாக இருக்காதுன்னு இப்போ முத்தண்ணாச்சியோட பழகின போது எனக்கு புரியுது. சட்டென்று உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர் அவர். அது புரிந்து கொள்றதுக்கு எனக்கு இந்த 10 ஆச்சு. அது சொல்லிட்டு நான் சொல்கிறேன், இல்லை சில சமயம் 3 இந்த மாதவிடாய் ரத்தப்போக்கு இருக்கும், சில குழந்தைகளுக்கு 5 கூட இருக்கும். நாப்கின் அரசாங்கம் தரலாம், ஆனால் அந்த நாப்கினை வைக்கிறதுக்கான உள்ளாடைகள் இல்லாததுனால அந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்க. அதனால அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். முடிச்சாச்சு. எண்ணி 15 நாள் இதயம் நிறுவனத்திலிருந்து எனக்கு ஒரு மின்னஞ்சல் வருது. விருதுநகரில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 6 12 வரை படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு 3% உள்ளாடைகள் வழங்கப் போகிறோம், வருகிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி. ரைட், மேபி தட்ஸ் எக்ஸாக்ட்லி வென் ஐ ஸ்டார்டட் ட்ரஸ்டிங் ஹிம் ஹோல் ஹார்ட்டட்லி. முழுமையாக ஒரு நபரை, ஒரு ஒரு நெல்முனை அளவு கூட சந்தேகம் வராமல் முழுமையாக ஒரு நபரை நம்புவதற்கு முன்னால் அதுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவோம். நம்ம அமிலத்தில் ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம். இவ்வளவு இவ்வளவு பொறுப்போடு, இஃப் அ மேன் கேன் டேக் மை வேர்ட் சோ சீரியஸ்லி அண்ட் எக்ஸிக்யூட் இட் இன்டு ஆக்ஷன், வெறும் வாய்ச்சொல்லில் வீரராக இல்லாமல் அதை செயல்படுத்த ஒரு நபரால் முடியும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்கணும். அதுக்கப்புறம் போனோம், அதுக்கப்புறம் இன்றளவும் நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ரோட்டரி அமைப்பு அண்ணாச்சியினுடைய பொறுப்புக்குள் வரக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, 3212 ஹாஸ் ரியலி டேக்கன் இட் அப். அது ராமநாதபுரமாக இருந்தாலும் சரி, விருதுநகராக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, அதுபோக ரோட்டரி அமைப்பு கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூரில், அங்கே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பனியன் போன்ற ஆடைகள் அதற்கான ஹாய்சரி மில்ஸ் இருக்கக்கூடிய இடம், அங்கே இருக்கக்கூடிய ரோட்டரி 100,000 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைக்கு 3% 3,00,000 கொடுத்துருக்காங்க. சென்னையில் ஒரு அமைப்பு அந்த ப்ராஜெக்டுக்கே கண்ணம்மா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா பாரதியுடைய கண்ணம்மா, கண்ணம்மான்னு பேர் வச்சுருக்காங்க. அரசு செய்யுமா செய்யாதா, இவர்கள் செய்வார்களா இல்லையான்னு தெரியாது. இப்போ குழந்தைங்களான உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி, நீங்களும் நானும் ஹீரோக்கள் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம் நம்ம மனதுக்குள்ள வரக்கூடியது ஊடகங்களிலும் திரைப்படங்களிலும் இருக்கக்கூடிய நடிகை நடிகர்களை பார்க்கும்போது ஹீரோ அப்படின்னு சொல்லுவோம். அவர்களுடைய தீவிரமான விசிறிகளாக கூட இருப்போம். அவர்கள் வந்து போகக்கூடிய படங்களில் பாடல் அவங்க பாடப்போறதில்லை, வாயசைத்தால் கூட போதும், அதை அன்று முழுவதும் முணுமுணுத்து கொண்டே இருப்போம். அதனுடைய பொருளில் அநாகரிகம் இருந்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் இந்த பாடலை நம் வீட்டில் தாய் தகப்பன் முன்னால் பாடுவது என்ன, தனியாக இருக்கும்போது பாடுவது கூட கேவலம் அப்படின்னு தெரியாம அதை பாடிக்கொண்டே நடப்போம் இல்லையா. குழந்தைங்க எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போய் அல்லது லைப்ரரிக்கு போய் போகக்கூடிய பழக்கம் இருந்து லைப்ரரி இருக்கும் திசை உங்களுக்கு தெரியுமே, ஆனால் மறக்காம போய் அங்கே பார்த்து டிக்ஷனரி எடுக்கிறீங்க கையில், தமிழில் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்குள்ள டிக்ஷனரி ஆனாலும் சரி, இங்கிலீஷ் டு இங்கிலீஷ் ஆனாலும் சரி, இல்லை தெசாரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைக்கு பல வார்த்தைகளை பொருளாக கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட அகராதியாக இருந்தாலும் சரி, எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஹீரோ ஹீரோயின் என்ற சொற்களுக்கு கண்டிப்பாக இங்கே நீங்களும் நானும் பார்த்து கொண்டாடி ஆஹா என்று மாலையிட்டு பாலபிஷேகம் செய்யக்கூடிய அந்த நபர்களின் ஒருவர் பெயர் கூட அதில் டிக்ஷனரியில் நான் பார்க்கல. நாம் இவங்களெல்லாம் கொண்டாடுறோம் இல்லையா ஹீரோ அப்படின்னு சொல்லி, அவங்களுடைய பஞ்ச் டயலாக், அவங்களுடைய நடையுடைய பாவனை, அவங்க தலையை செலுப்பிக் கொள்வது, தோளை குலுக்கிக் கொள்வது, கையை அசைப்பது, இதெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு அப்படியே மெய் மறந்து சிலிர்க்க வைக்கக்கூடிய காட்சிகளாக இருக்குது. அப்படி எதுவுமே டிக்ஷனரியில் போடலை. டிக்ஷனரியில் ஹீரோ அப்படின்னா செயற்கரிய செய்பவர்கள், வீர சாகசம் செய்பவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் வயசுள்ள குழந்தைங்களுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இதே 2015 சென்னையில் பெருவெள்ளம் வந்த நேரம், அது பெருவெள்ளம் வந்து வெள்ளம் வடிந்த பின்பு கணிசமான பாதிப்பு, கார்கள் எல்லாம் அப்படியே எங்கே போகுதுன்னு தெரியாத அளவுக்கு மக்கள் தனிப்பட்ட முறையிலேயே நிறைய நஷ்டம் அனுபவித்த ஒன்று, பொருட்சேதமான ஒன்று. அது நீரெல்லாம் வடிந்த பின்பு அதில் வீர சாகசம் செய்த நபர்களுக்கெல்லாம் விருதுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விழாவுக்கு செல்லமே அப்படிங்கிற பெயர், அந்த செல்லமே விழாவுக்கு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நான் போனேன். இறையன்பு ஐஏஎஸ் ஐயாவோட பக்கத்தில் உட்காந்து உரையாடக்கூடிய பெரிய வாய்ப்பும் வரமும் எனக்கு கிடைத்தது. அப்போ கூட்டிகிட்டு வந்த குழந்தைங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க, 7-8 வயசு இருந்தால் அதிகம். அந்த குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வராங்க. அன்னைக்கின்னு அவங்களுக்கு ஒரு ஆடை போட்டு விட்ருக்காங்க. நீங்கள்லாம் இப்போ ட்ரையல் ரூமுக்கு போய் என்னுடைய சூரிதார் இங்கே கொஞ்சம் டைட் ஆகணும், அங்கே கொஞ்சம் சரியாகணும் அப்படின்னு அம்மா அப்பா அவன் கையில் இப்படியே பிடிச்சிட்டு நிற்க, நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு போட்டு பார்த்துட்டு, இல்லை இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஒரு இழை இப்படிலாம் கேட்போம் இல்லையா. இந்த ஆடம்பரம் எதுவும் இல்லாத குழந்தைகள், வீடு அவங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், சென்னையில் ஒரு ஏரி திட்டம், சென்னைக்கு குடிநீர் கொண்டு வர ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்திற்காக அவங்க வாங்கியிருக்கக்கூடிய சிமெண்ட் பைப்ஸ், ஹியூஜ் மேசிவ் சிமெண்ட் பைப்ஸ், மிக மிக பெரிய குழாய்கள், அவையெல்லாம் சிமெண்ட் குழாய்கள் பயன்படுத்தினது போக மிச்சம் இருக்கக்கூடியதெல்லாம் சாலையோரத்தில் இருக்கும். அந்த குழாய்களுக்குள் குடும்பங்கள் வாழும். அந்த மாதிரி குடும்பங்கள் தான் முதலில் தாக்கப்பட்டது இந்த மழை வந்தபோது. முதல்ல மழை அங்கே தான் வரும், அடுக்குமாடி குடியிருப்புக்கு கடைசியாக தான் வரும். முதல் மாடி தொட்டு ரெண்டாவது மாடி வரைக்கும் வரணும்னு இவங்கெல்லாம் மூழ்கி போயிருக்கணும்னு அர்த்தம். அந்த குழாய்களுக்குள் இருக்கக்கூடிய 3 குழந்தைகள் அன்னைக்கின்னு அவங்களுக்கு வாங்கி ஒரு டிஷர்ட் போட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய டிஷர்ட்டாக வேறு இருக்குது. நான் சொல்லணும்னா the little boys were sailing inside that. அந்த மாதிரி முழுகிடுற மாதிரி அதுக்குள்ளே இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த சாப்பாடு விதவிதமாக புஃபே இதெல்லாம் ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு ஒழுங்காக சாப்பிடக்கூட தெரில. அந்த குழந்தைங்களுக்கு கூட்டிகிட்டு வந்து கேட்டாங்க, நீங்கள் என்ன அப்படி பெரிய சாகசம் செஞ்சீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த வார்த்தைக்கும் பொருள் புரியல. வீரச்செயல் என்ன செஞ்சீங்க, பிரேவரி அவார்டு வாங்குற அளவுக்கு ஹீரோயிக்காக என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தை கொண்டு வந்து அவங்களை நாங்கள் மிரட்டி கூட பார்த்தோம். அப்போது அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றும் புரியலை. கடைசியாக சாதாரணமாக கேட்டோம், என்ன பண்ணினீங்கடா மழை வந்தபோது, என்ன பண்ணினோன்னு கூட கர்வமாக சொல்ல தெரில. யாருக்காவது உதவினீங்களா, என்ன பண்ணீங்க, ஓ அதுவா, அப்புறம் எதுவாக ரிக்லெக்ட் பண்ணாங்க. மேலேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து சாப்பாடு பொட்டலம் போடுவாங்க. இந்த அடுக்குமாடி குடியிருப்பின் மேலே போய் நின்று எல்லாரும் கையை நீட்டி இந்த சாப்பாட்டுக்காக, ஊருக்கெல்லாம் உணவு கொடுக்கும்போது இருக்கக்கூடிய மனப்பான்மை வேறு, அடுத்த வேளை உணவுக்காக கையை நீட்டும்போது இருக்கக்கூடிய மனது வேறு. ரொம்ப கஷ்டமானது. அப்படி கையை நீட்டி எல்லோரும் நிற்கும்போது அவங்க கையை பார்த்து ஒன்றும் உணவு பொட்டலம் போட மாட்டாங்க யாரும். உணவு பட்டலம் போடும்போது கையிலையும் விழலாம், தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த மழை நீர்லேயும் விழும். அந்த மழை நீரில் விழுந்து அது நனைஞ்சு பயன்படுத்த முடியாமல் போவதற்கு முன்னால் பாய்ந்து நீந்தி ஓடி போய் அதை அள்ளி எடுத்து கொண்டு வந்து இந்த அடுக்குமாடி குடியிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த குழந்தைங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. பெரிய விஷயம் அது. நீச்சல் அடிச்சிட்டு இருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும் இங்கே இருக்குமான்னு தெரியாது. எங்கள் மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி இருக்கக்கூடிய அல்லது சென்னை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியிலெல்லாம் பள்ளி விடுமுறை விட்டாலே குழந்தைங்களுக்கு நீச்சல் பழகிறதுக்கு அனுப்புவோம். அந்த நீச்சல் குளத்துக்குள்ளே கண்டிப்பாக அந்த குழந்தையால் முழுகி போக முடியாதுன்னு நமக்கு தெரியும். பெரும்பாலும் குழந்தைங்க நடந்தே தான் வெளியில் வருவாங்க. முழுகி விடுவோம் என்ற அச்சம் இல்லாதவரை நீச்சல் படிக்க முடியாது. வாழ்க்கையிலே ஆனாலும் சரி, தண்ணீரில் ஆனாலும் சரி, இந்த குழந்தைங்களுக்கு வாழ்க்கைக்கே எதிர்நீச்சல் போட தெரியும். அவங்க சுலபமாக நீச்சலை கற்றுக்கொண்டவர்கள். நீச்சல் அடித்து கொண்டு போய் கொடுத்த போது அந்த மறுபடியும் பேட்டி எடுக்கிற நபர் கேட்டார், எதுக்குடா கீழே அதுக்குள்ளே விழுந்த சாப்பாடெல்லாம் உங்களுக்கு வேணாமா, நீங்கள் சாப்பிட்றத விட்டுட்டு எதுக்கு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னு கேட்டபோது அந்த குழந்தைங்க சொன்ன பதில், ஐயோ நாங்கள்லாம் பசி தாங்குவோம், பசி எங்களுக்கு பழக்கம், அவனுக்கு பசி தாங்க மாட்டானுங்க, அதனால தான் அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய அகராதியில் ஹீரோ அப்படின்னு பெயர், வேற எதுவும் பெயர் இல்லை. என் வலி, என் வேதனை, என் தொய்வு, எனது பிணி, எனது நோவு, எனது வருத்தம், இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னை விட கடுகளவுதான் உனக்கு வருத்தம் இருக்கு அப்படின்னா கூட உன் வருத்தம் மலையளவு பெரிதாக நினைத்து கொண்டு உனக்கு உதவுறேன் அப்படின்னா அதுதான். போய் இன்னைக்கு போய் மறுபடியும் தேடப்பற பிரேவரி அவார்ட் கிவன் டு இந்தியன் சில்ட்ரன் ஆன் தி ரிபப்ளிக் டே அப்படின்னு போய் தேடு. அந்த பிரேவரி அவார்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பிரேவரி அவார்டு யாரு கொடுக்குறாங்கன்னு பாரு. பலதெல்லாம் பாஸ்துமஸா இருக்கும். பாஸ்துமஸ்னா அந்த குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் கிடைக்கிற விருதாக இருக்கும். தாயோ தகப்பனோ அக்காவோ தம்பியோ வந்து வாங்குவாங்க கண்ணீர் மல்க. ஏன்னா அந்த குழந்தை யாரையோ காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிர் போனாலும் போதும் அப்படின்னு. அதுதான் உண்மையான ஹீரோ. இப்ப உண்மையான ஹீரோன்னு எடுத்துட்டோமா, அப்ப யாரு நம்ம ஹீரோ இல்லைன்னு பாக்கணும். கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படின்னதுக்கு அப்புறம் 10 தடவை ஒத்திக பார்த்து 15 தடவை திருத்தப்பட்டு பாஞ்சு 10 பேரை அடிக்கிற மாதிரி நடிச்சு அப்படி நடிக்கவும் முடியாட்டா ஒரு டூப்பை போட்டு எந்த நடிகரை நீயும் நானும் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுறோமோ அவர் மாதிரியே உருவம் உள்ள, அவர் மாதிரியே தோற்றம் உள்ள, அவர் மாதிரியே ஆடை அணிந்து கொண்டு, அவர் மாதிரியே உடல் மொழி இருக்கக்கூடிய ஒரு நபரை அனுப்பி அவர் தான் பாவம் மேலேருந்து கீழே குதிக்கிறது, முழங்கையை உடைச்சிக்கிறது, முழங்கால் உடைக்கிறது எல்லாம் அந்த டூப் அந்த ஸ்டண்ட்மேன் தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம யாரை கொண்டாடுவோம், யாருக்கு ஃபேன் கிளப் நம்ம வைப்போம் அப்படின்னா உண்மையான போலியை நிஜம் என்று நம்பிக்கொண்டு, உண்மையான நிஜத்தை போலி என்று தள்ளிவிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த நபர்களுக்கு என்ன பேர் அப்படின்னா 3 மணி நேரம் நீயும் நானும் கொடுத்த பணத்திற்காக அரை இருட்டில் உன்னை வேறொரு உலகத்திற்கு அழைத்து சென்று மீண்டும் கொண்டு வந்து அப்படியே விட்டுட்டு போறாங்க இல்லையா. அவங்களுக்கு என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னு பேரு, மகிழ்விப்போர்னு பேரு, ஹீரோக்கள்னு பேர் கிடையாது. இனிமே தயவு செஞ்சு அவங்கள ஹீரோக்கள்னு கூப்பிட்டு பழகாது. அவங்க பேரை சொன்னா எப்படி நான் ஒரு ஆசிரியராய்ம, டீச்சர் மாதிரி, ஒரு பிஸ்னஸ்மேன் மாதிரி, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மாதிரி, ஒரு டாக்டர் மாதிரி, ஒரு நர்ஸ் மாதிரி, ஒரு அட்வொகேட் மாதிரி, இது ஒரு தொழில். அதுல நேர்மையும் நியாயமும் இருந்து அவர்கள் செய்தார்கள் என்றால் வணக்கம். அதற்கு மேல அவங்க கிட்ட நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அவங்க சொல்ற வாசகங்கள் எல்லாம் அவங்க சொல்றது இல்லை, யாரோ எழுதி கொடுத்தது. ஆனா எந்த ஒத்திகையும் பார்க்காம, எந்த கேமராவும் ரோல் இல்லாம, ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி எந்த டைரக்டரும் இல்லாம, உள் உணர்வு உந்த, தனது அறம் சார்ந்த மனம் உந்த, அடுத்தவனுக்கு உதவி செய்யக்கூடிய பட்டியல் நான் உன்னை இப்போ கொடுக்குறேன். நீ அப்படியே சாலையில் வருவேன், உங்கள் கல்லூரியினுடைய பேருந்து வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, இல்லை நீ சைக்கிளில் வந்தாலும் சரி, அப்பா கொண்டு விட்டாலும் சரி, சாலை விதிகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் ராங் சைடில் காதில் ஒரு மொபைலை வச்சுட்டு இப்படியே அப்பா ஓட்டிட்டு வந்தாரு அப்படின்னா, அப்பா இப்படி ஓட்டக்கூடாதுப்பா, தப்புப்பா, அது வண்டியை ஓரமாக நிறுத்துங்க, ஒரு வினாடி நான் காத்துட்ருக்கேன், பரவாயில்ல, பேசி முடிச்சுட்டு நான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த காலை கட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லாமல் அப்பா பின்னால் உட்காந்துட்டு இருக்கிற குழந்தைங்க தான் நீங்கள்லாம். ஆனால் இனிமே சொல்லணும், அப்பாவானாலும் தப்பு தானே, ஆனால் அப்பா செய்கிற தப்பை கடிந்து தப்பாக நம்ம சொல்லக்கூடாது, சரியான வார்த்தைகளை வச்சு அழகாக சொல்லணும். அந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரையும் தாண்டி யார் இங்கே நோயாளியாக இருக்காரு, அவருக்கு என்ன உயிருக்கு எப்படி பாடுபட்டு இருக்காரு, அந்த குடும்பத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாமல் அந்த தெருக்களில் பாஞ்சு பாஞ்சு நகராத மனித இதயங்களை தாண்டி ஒரு நபர் ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு போவார் இல்லை, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் இஸ் அ ஹீரோ, பெரிய ஹீரோ அவர். அது புரியணும் உனக்கு. உங்கள் கல்லூரிக்கு உங்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளேயும் கல்லூரிக்குள்ளேயும் வரும்போது அவ்வளோ சுத்தமாக இருக்குது, உதிர்ந்த இலை கூட மரம் கூட உதிரவில்லைன்னு நினைக்கிறேன், இலை உதிர்க்காம பார்த்து பார்த்து சுத்தம் பண்ணி, நீங்கள் சாப்பிட்டுட்டு போட்ட சாக்லேட் பேப்பர்லேருந்து ஆரம்பித்து மத்தியானம் சாப்பிட்டு போடக்கூடிய கருவேப்பிலை மிளகா இது என்னெல்லாம் பண்ணி அம்மா சமைச்சு கொடுத்தாங்களோ அதிலிருந்து ஆரம்பித்து கழட்டி தலையிலிருந்து டெஸ்க்குள்ளே வீசின பூச்சரம் உட்பட அத்தனையும் சுத்தம் பண்ணி கல்லூரியும் பள்ளிக்கூடமும் எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் அன்றாட ஹீரோக்கள். ஞாபகம் ரொம்ப பெரிய விஷயம். அப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ள யாருக்கெல்லாம் கைத்தட்டுறோம், மருத்துவர்கள் இருக்காங்க, செவிலியர்கள் இருக்காங்க, ஃபயர் சர்வீஸ் பீப்புள் இருக்காங்க, காவல்துறை இருக்காங்க, நீயும் நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எல்லையை காப்பாத்திட்டு இருக்கக்கூடிய ராணுவம் உட்கார்ந்திருக்கிறது, இவங்க எல்லாம் ஹீரோஸ். அப்போ அது கடவை பெரியது, கண்கண்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய அம்மாவும் அப்பாவும் அன்றாட ஹீரோக்கள், ஆசிரியர்கள் அன்றாட ஹீரோக்கள். இதெல்லாம் விட்டுட்டு யார் யாரையோ ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கல்ல, இப்போ திரும்பி வா. நீ யார் யாரையோ ஹீரோன்னு சொல்லும்போது அவங்க சொல்கிற பஞ்ச் டைலாக் எல்லாம் உண்மையாக நினச்சிக்குவேன். ஒரு ஆண் நான் யார் தெரியுமா அப்படின்னு அவர் வீராவேசமாக பேசும்போது அப்படியே கை நகத்தை கடிச்சிட்டு காலால் கோலம் போட்டுட்டு தலையை பின்னி நாணப்பார்வை பார்க்க.
1: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை ஜெயந்தாசிரியை பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். விடுதலை போராட்டத்தின் முதல் வித்து பொன் சிவகுமாரனின் 52வது நவீந்தல் நிகழ்வுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி காலை 8 மணிக்கு வலிகாமம் கிழக்கு பிரதிசபையினால் உத்தியோகமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக வலிகாமம் கிழக்கு பிரதிசபை அறிவித்திருக்கிறது. முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஈழத் தமிழினம் கொன்றளிக்கப்பட்ட இறுதிப் போரின் போது சர்வதேச விதிகளை புறந்தள்ளி சீனா எவ்வாறு ஆயுத சூப்பர் மார்க்கெட் போல செயல்பட்டது என்பதை இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஜெயநாத் கொலம்புகே பகிரங்கமாக தற்போது ஒப்புக்கொண்டார். கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி வருவதாகவும், அவர்களது மீன்கள், மீன்பிடி வலைகள் மற்றும் பிற உடைமைகள் கடலில் வைத்து திட்டமிட்ட முறையில் கொள்ளையிடப்படுவதாகவும், மீனவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி HMM ஹாரிஸ் வலியுறுத்தியிருக்கிறார். 2019-2020 ஆண்டு கால பகுதியில் பொருளாதார கொள்கை மாற்றியமைக்கப்பட்டதால் தான் நாடு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திய தரப்பினருக்கு மக்கள் ஏன் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மையில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் விற்கப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளில் இருந்தும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்னும் கணிசமான நிதி நட்டத்தை எதிர்கொண்டு வருவதாக அதன் தலைவர் ராஜகரண தெரிவித்திருக்கிறார். செம்மணி மனித புதகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் கழுத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் எலும்பு கூடொன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட வளாகத்தினுள் அமைக்கப்பட்டிருந்த விசாக்கூடு சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் தீவிர விசாரணைகளை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்தின் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட வடக்கு தொடருந்து பாதையை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா நேற்று நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். லலித் குகன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் காணொலி வாயிலாக சாட்சியம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதியினை வழங்கியுள்ளது. லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று முன்னிலை சோசியலிச கட்சி கல்விச் செயலாளர் பொபுது ஜெயக்குட வலியுறுத்தியிருக்கிறார். யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதியின் இடமாற்றத்துக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்திருக்கிறது. அரசு நிதியை மோசடி செய்ததற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில் தான் பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். சர்வதேச மட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். சம்பந்த் மனபேரி என்பவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசேட விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு சென்றிருக்கிறார். இலங்கையில் தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் வாழும் முதியோர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து பொதுமக்கள் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என்று காவல்துறை அவசர எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கிறது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்யவும் அதற்கு பதிலாக மின் உற்பத்திக்காக அதிகளவில் எரிபொருளை பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டிருப்பதனாலுமே அரசு எரிபொருள் விலையை உயர்த்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார்.
நிலக்கரி மோசடியினால் ஏற்பட்ட நேரடி நட்டம் காரணமாகவும் இதனால் மின்சார உற்பத்திக்காக டீசலை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட மறைமுக நட்டம் காரணமாகவும் நிச்சயமாகவும் எதிர்வரும் காலத்தில் மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும். அதே நேரம் சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் வழங்கிய 695 மில்லியன் டாலர் கடனுக்கு 8% வட்டி செலுத்த வேண்டியிருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவுக்க குறிப்பிடுகிறார். மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல்கள் மற்றும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் பணவீக்கம் 7% வரை உயரக்கூடும் என்று மத்திய வங்கி ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். டீசல் விலை அண்மையில் அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதற்கு இணையாக பஸ் கட்டணங்கள் உயர்த்தப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிப்பதற்காக தனியார் பஸ் சங்கங்களின் பிரதிகள் இன்று அரசுடன் அவசர சந்திப்பொன்றை நடத்துகிறார்கள். அரசாங்கத்தின் ஊழல்களால் மக்கள் மீது கடுமையான பொருளாதார சுமை ஏற்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் குறிப்பிடுகிறார். வல்வெட்டித்துறை கொம்மாந்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் 1,15,00,000 ரூபாய் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் 16 வயதுடைய சிறுவன் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் தலைமறைவாகியிருக்கிறார். மோசடிகளில் ஈடுபட்டுள்ளவர் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சுகேஷ் சந்திரசேகர் தொடர்புடைய 200 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் இலங்கையைச் சேர்ந்த பாலிவுட் நடிகை யாக்குலின் பெர்னாண்டோஸ் உட்பட அனைத்து பிரதிவாதிகளுக்கும் எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புனானை பெட்டி கேம்பஸ் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார். போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் 8 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் சம்பத் இகந்த குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனது 24 வயது மகளிடம் ஆபாச வார்த்தைகளால் பேசி வந்த 60 வயதுடைய தந்தையாரை நேற்று இரவு பாலியல் கொடுமை சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் கீழ் கைது செய்துள்ளதாக அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த போலீசார் தெரிவிக்கிறார்கள். அம்பாறை இறக்ககாமம் பகுதியில் 14 வயது சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபர் ஒரு மௌலவி என காவல்துறை வெளியிட்ட அறிக்கை தவறானது என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. படர்கம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஸ்டார்வத்தை ஆடிமுள்ள பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக ஒருவர் மீட்கப்பட்டிருக்கிறார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட 2,84,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 13 வெளிநாட்டு பயணிகள் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கி அனுமதி பத்திரதாரர்கள் தங்களது துப்பாக்கிகளின் செயல்பாட்டு திறன் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தும் சான்றிதழை பெற்றுக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கிறது. நாட்டில் தென்மேற்கு பகுதிகளில் இன்று முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 33,572 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு 19 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நீர்வரப்பு நோயை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் 5 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையை செலவிடுவதாக தேசிய நீர்வரப்பு நோய் ஒழிப்பு திட்டம் தெரிவித்திருக்கிறது. பிரித்தானியாவில் சட்டபூர்வமாக வசித்து வரும் இலங்கை குடும்பங்கள் பலருக்கு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிரித்தானிய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு கடிதம் அனுப்பியுள்ளது. அங்குள்ள பராமரிப்பு ஊழியர்களின் குடும்ப விசாக்கள் மீதான அரசாங்கத்தின் கடும் கட்டுப்பாடுகளினாலே இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,57,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,625 ரூபாவாக நேற்றைய விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழகத்தில் மாநிலங்களவை பதவிக்கு காலியாக உள்ள ஒரு இடத்துக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. இந்த தேர்தல் மூலம் ஆளும் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் கால்பதிக்க உள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற பயிர்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். பயிர்காப்பீட்டு திட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள்.
மேற்கு வங்க பாரதிய ஜனதா அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கம் மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாநகராட்சி மேயர் புஷ்யமித்ர பார்க்கவ் குழாய் தண்ணீரை குடித்து அதன் சுத்தத்தை நிரூபித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பாதுகாப்பு நலன்களுக்கு எதிரான செயல்பாடுகளை தங்கள் மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் மியான்மர் அதிபர் மின் ஆங் கிளாங் உறுதியளித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வை கணினி வழியில் நடத்த உத்தரவிட முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கிறது. நீட் மறுதேர்விலும் வினாத்தாள் கசிந்தால் நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் ராஜினாமாவை கோர வேண்டியிருக்கும் என்று காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திக்விஜய் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்தியா முழுவதும் உள்ள 23 IITகளில் சேர்க்கை பெறுவதற்கான ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. CBSEயின் 12 வகுப்பு மறு மதிப்பீட்டு நடைமுறை மற்றும் கட்டணங்கள் குறித்து திருடர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த கட்டண முறையை விமர்சித்திருக்கிறார். தேர்வு தொடர்பான குளறுபடிகள் காரணமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி அமைதி போராட்டம் நடத்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் பிகே வருகின்ற 6 தேதி டெல்லி வருவதாக அறிவித்திருக்கிறார். கடந்த மே மாதம் சரக்கு சேவை வரி 1.94 லட்சம் கோடி வசூலாகியுள்ளது. இந்தியாவின் எண்ம பண பரிவர்த்தனை தளமான UPI கடந்த மே மாதத்தில் மதிப்பு மற்றும் எண்ணிக்கை அடிப்படையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் இருவரை ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் போலீசார் நேற்று கைது செய்தார்கள். இந்த சம்பவத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கடந்த நிதியாண்டில் சென்னை கோட்டத்துக்குட்பட்ட தொடருந்து நிலையங்களில் வீட்டை விட்டு ஓடிச் சென்ற மற்றும் காணாமல் போனதாக தேடப்பட்ட 630 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளார்கள். ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை இந்தியாவில் ஒளிபரப்புவதற்கான உரிமத்தை சி நிறுவனம் பெற்றிருக்கிறது. விஜய் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் காமன் மேன் என்ற புதிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. கோடை காலத்தில் மாரடைப்பு பாதிப்புகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொது சுகாதாரத்துறை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகமாக தண்ணீர் அருந்தினால் அதற்கான வாய்ப்புகளை குறைக்கலாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்புடன் தொடர்புடைய நபர் உத்தரப்பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் அருகே போந்தவாக்கத்தில் கோசாலையில் கொத்தடிமையாக இருந்த 46 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தங்கத்தின் விலையில் இன்று மாற்றமில்லாமல் 1 கிராம் 14,500 ரூபாவுக்கும் ஒரு சவரன் 1,16,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் வரும் செப்டம்பரில் தொடங்கும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடருக்கான தலைவர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க பங்குகள் கிட்டத்தட்ட புதிய உச்சத்தை எட்டுகின்றன. உள்நாட்டு விநியோகத்தை பாதுகாக்கும் பொருட்டு விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கு 6 காலத்துக்கு தடை விதிப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் ரத்து செய்யப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த விவகாரத்தையொட்டி அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் நிறுத்தியிருக்கிறது. அமெரிக்கா சண்டை நிறுத்தம் குறித்து முன்வைத்த பரிந்துரைகளை ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொண்டுள்ளதாக லெபனானுக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கிறது. அமைதி பேச்சுவார்த்தையை நிறுத்திய ஈரான் அமெரிக்காவுக்கு சொந்தமான வணிக கப்பலை ஏவுகணை வீசி தாக்கியதால் பதட்டம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுடனான தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவருக்கு எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வந்திருக்கின்றன. நீங்கள் ஒரு பைத்தியம், நான் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் இந்த நேரம் சிறையில் இருந்திருப்பீர்கள். நான் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இப்போது அனைவரும் உங்களை வெறுக்கிறார்கள். இதன் காரணமாகவே இஸ்ரேலையும் அனைவரையும் வெறுக்கிறார்கள் என்று டிரம்ப் அவரிடம் குறிப்பிட்டதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. கம்போடியா மிகப்பெரிய அளவில் இணைய மோசடி நிலையங்கள் மீது அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. தென்கொரியாவின் கனவா ஏர்ஸ்பேஸ் நிறுவனத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 5 பேர் இறந்து போனார்கள். அமெரிக்காவில் குடும்பத் தகராறை தொடர்ந்து நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் உட்பட 7 பேர் அங்கு கொல்லப்பட்டுள்ளார்கள்.
அமெரிக்காவில் பள்ளிகளில் துப்பாக்கிச் சூடு நடத்த வரும் நபர்களை மடக்கி பிடிக்க வானூர்திகள் உதவ முடியுமா? முடியும் என்கின்றது ஒரு அமெரிக்க நிறுவனம். ஜப்பானின் ஒக்கினாவா வட்டாரத்தில் யாங்பி புயல் கனத்த மழையையும் கடும் காற்றையும் கொண்டு சென்றுள்ளது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று முன்னிறைக்கப்பட்டிருக்கிறது. கொங்கோவில் தற்போது 250 மேற்பட்டோரின் உயிரை பறித்துள்ள புந்தி புகியோ எனப்படும் அரிய வகை எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக உலக அளவில் 3 புதிய தடுப்பூசிகளை தயாரிக்கும் பணிகள் அதிவேகமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் நபரொருவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வைத்து 10 நாட்களில் 3000 யுவான் 445 அமெரிக்க டாலர் செலவில் குறும்படம் தயாரித்தார். இப்போது ஹாலிவுட்டில் வேலை செய்ய அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஹாலிவுட்டின் அண்மைய நாட்களில் திரைப்பட அரங்கங்களில் கூட்டம் அலைமோதி வருகிறது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலம் ஓபன்ஏஐ மீதும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் மீதும் வழக்கு தொடுத்துள்ளது. ஓபன்ஏஐ அதன் சாட்ஜிபிடி தளத்தின் வழி பிள்ளைகளுக்கு அபாயம் ஏற்படுத்துவதாக அந்த மாநிலம் குற்றம் சாட்டுகிறது. விளையாட்டுச் செய்திகளில், ஜூ 18 ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றுள்ளது. குஜராத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கை மல்யுத்த போட்டியில் வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த பெண் மாற்றுத்திறனாளிகள் தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செவரேவ் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபெல்ஃப் தோல்வியுற்றார். 1930 உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் தொடங்கின. ஆனால் 1990 பிறகு அனைத்துலக கால்பந்து சம்மேளனமாக ஃபிஃபா இதற்கான அதிகாரப்பூர்வ பாடல்களை வெளியிட தொடங்கியிருந்தது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 385 ரூபாய் 12%, இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 71%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330 ரூபாய் 94%, இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 13%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 420 ரூபாய் 62%, இந்திய பெறுமதியில் 120 ரூபாய் 98%, ஒரு அக்கிராட்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445 ரூபாய் 33%, இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 10%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238 ரூபாய் 91%, இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 71%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விண்ணத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விண்ணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
0: அன்றும் என்றும்
3: விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gala Gones Sasselil,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் நேரம் சரியாக 11:20, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:20. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பவர்களே, நலமாக உற்சாகமாக அலப்பா இருக்கிறீங்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானலை கெடுத்து வருகின்றார்கள். பரிசலாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.
1: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சியப்பல்ல அம்பாளி ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாளி ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சியப்பலில் அம்பாளி ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாளி ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட். நேரம் சரியாக 11:23. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்,
4: உபகாரம் செய்தவர்க்கே அபகாரம் செய்ய எண்ணும் முழு மோசக்காரன் முடிவில் நாசம்

மன்னர் போல் காத்ததே எண்ணம் கொண்ட பாவிகள் மண்ணாய் போக நேரும்.

0: மண்ணாய் போக நேருமே.
1: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ் அவர்கள். பாடலை யாற்றவர் கவிஞர் மருதகாசி அவர்கள். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் மந்திரி குமாரி. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலியில் தேனும் பாலும். இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசை

0: സ്വിസിലെ VTS ഫിനാൻസ് GmbH
1: വൻകുവർക്ക് വന്ന് 15 വർഷം പോയിട്ട് ഒരു ഒന്നും കാണാൻ വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിത്ത് കൊണ്ടു വെച്ചു.
2: എന്റെ വാണി സുമ്മാ പുറത്തോണ്ടിരിക്ക, എന്തിനാലും ഉന്നോട് ഇരിക്കലാ.
1: ஐயோ
2: உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்பா லைசன்ஸும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா. ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரியா வரப்போகுது.
0: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
0: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-24-0-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
4: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால் வயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை செல் 7 83 20 45 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாது.

0: இல்லாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்.
1: உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
2: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய தேனும் பாலும் தேன்பால நிகழ்ச்சியினை சுயம் எடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்ஷ்லா கோணிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். விடுதலை போராட்டத்தின் முதல் வித்து பொன் சிவகுமாரனின் 52வது நவீந்தல் நிகழ்வுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி காலை 8 மணிக்கு வலிகாமம் கிழக்கு பிரதிசபையினால் உத்தியோர்வமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக வலிகாமம் கிழக்கு பிரதிசபை அறிவித்திருக்கிறது. முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஈழத் தமிழினம் கொன்றளிக்கப்பட்ட இறுதிப் போரின் போது சர்வதேச விதிகளை புறந்தள்ளி சீனா எவ்வாறு ஆயுத சூப்பர் மார்க்கெட் போல செயல்பட்டது என்பதை இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஜெயநாத் கொலம்புகே பகிரங்கமாக தற்போது ஒப்புக்கொண்டார். கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி வருவதாகவும், அவர்களது மீன்கள், மீன்பிடி வலைகள் மற்றும் பிற உடைமைகள் கடலில் வைத்து திட்டமிட்ட முறையில் கொள்ளையிடப்படுவதாகவும், மீனவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி HMM ஹாரிஸ் வலியுறுத்தியிருக்கிறார். 2019-2020 காலப்பகுதியில் பொருளாதார கொள்கை மாற்றியமைக்கப்பட்டதால் தான் நாடு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திய தரப்பினருக்கு மக்கள் ஏன் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே கேள்வி எழுப்பியுள்ளார். அண்மையில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் விற்கப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளிலிருந்தும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இன்னும் கணிசமான நிதி நட்டத்தை எதிர்கொண்டு வருவதாக அதன் தலைவர் ராஜகரண தெரிவித்திருக்கிறார். செம்மணி மனித புதகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் கழுத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் எலும்பு கூடொன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட வளாகத்தினுள் அமைக்கப்பட்டிருந்த விசாக்கூடு சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் தீவிர விசாரணைகளை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்தின் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட வடக்கு தொடருந்து பாதையை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா நேற்று நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார். லலித் குகன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் காணொலி வாயிலாக சாட்சியம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி கொத்தபா ராஜபக்சாவுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதியினை வழங்கியுள்ளது. லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கொத்தபா ராஜபக்ச சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று முன்னிலை சோசியலிச கட்சி கல்விச் செயலாளர் பொபுது ஜெயக்குட வலியுறுத்தியிருக்கிறார். யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதியின் இடமாற்றத்துக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்திருக்கிறது. அரச நிதியை மோசடி செய்ததற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில்தான் பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். சர்வதேச மட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார். சம்பந்த் மனபேரி என்பவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசேட விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு சென்றிருக்கிறார். இலங்கையில் தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளில் வாழும் முதியோர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து பொதுமக்கள் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என்று காவல்துறை அவசர எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்யவும் அதற்கு பதிலாக மின் உற்பத்திக்காக அதிகளவில் எரிபொருளை பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டிருப்பதனாலுமே அரசு எரிபொருள் விலையை உயர்த்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார்.
நிலக்கரி மோசடியினால் ஏற்பட்ட நேரடி நட்டம் காரணமாகவும் இதனால் மின்சார உற்பத்திக்காக டீசலை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட மறைமுக நட்டம் காரணமாகவும் நிச்சயமாகவும் எதிர்வரும் காலத்தில் மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும். அதே நேரம் சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் வழங்கிய 695 மில்லியன் டாலர் கடனுக்கு 108% வட்டி செலுத்த வேண்டியிருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவுக்க குறிப்பிடுகிறார். மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல்கள் மற்றும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் பணவீக்கம் 7% வரை உயரக்கூடும் என்று மத்திய வங்கி ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்கே குறிப்பிட்டிருக்கிறார். டீசல் விலை அண்மையில் அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதற்கு இணையாக பஸ் கட்டணங்கள் உயர்த்தப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிப்பதற்காக தனியார் பஸ் சங்கங்களின் பிரதிகள் இன்று அரசுடன் அவசர சந்திப்பொன்றை நடத்துகிறார்கள். அரசாங்கத்தின் ஊழல்களால் மக்கள் மீது கடுமையான பொருளாதார சுமை ஏற்பட்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் குறிப்பிடுகிறார். வல்வெட்டித்துறை கொம்மாந்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் 1,15,00,000 ரூபாய் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் 16 வயதுடைய சிறுவன் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் தலைமறைவாகியிருக்கிறார். மோசடிகளில் ஈடுபட்டுள்ளவர் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சுகேஷ் சந்திரசேகர் தொடர்புடைய 200 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் இலங்கையைச் சேர்ந்த பாலிவுட் நடிகை யாக்குலின் பெர்னாண்டோஸ் உட்பட அனைத்து பிரதிவாதிகளுக்கும் எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புனானை பெட்ரி கேம்பஸ் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்து போனார். போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் 8 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் சம்பத் கிகந்த குறிப்பிட்டிருக்கிறார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனது 24 வயது மகளிடம் ஆபாச வார்த்தைகளால் பேசி வந்த 60 வயதுடைய தந்தையாரை நேற்று இரவு பாலியல் கொடுமை சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் கீழ் கைது செய்துள்ளதாக அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த போலீசார் தெரிவிக்கிறார்கள். அம்பாறை இறக்ககாமம் பகுதியில் 14 வயது சிறுமியொருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபர் ஒரு மௌலவி என காவல்துறை வெளியிட்ட அறிக்கை தவறானது என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. படர்கம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஸ்டார்வத்தை ஆடிமுள்ள பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக ஒருவர் மீட்கப்பட்டிருக்கிறார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்ட 2,84,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 13 வெளிநாட்டு பயணிகள் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கி அனுமதி பத்திரதாரர்கள் தங்களது துப்பாக்கிகளின் செயல்பாட்டு திறன் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தும் சான்றிதழை பெற்றுக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கிறது. நாட்டில் தென்மேற்கு பகுதிகளில் இன்று முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 33,572 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு 19 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நீர்வரப்பு நோயை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் 5 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையை செலவிடுவதாக தேசிய நீர்வரப்பு நோய் ஒழிப்பு திட்டம் தெரிவித்திருக்கிறது. பிரித்தானியாவில் சட்டபூர்வமாக வசித்து வரும் இலங்கை குடும்பங்கள் பலருக்கு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிரித்தானிய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு கடிதம் அனுப்பியுள்ளது. அங்குள்ள பராமரிப்பு ஊழியர்களின் குடும்ப விசாக்கள் மீதான அரசாங்கத்தின் கடும் கட்டுப்பாடுகளினாலே இந்த நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,57,000 ரூபாவாகவும் 1 கிராமின் விலை 44,625 ரூபாவாக நேற்றைய விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய செய்திகளில் தமிழகத்தில் மாநிலங்களவை பதவிக்கு காலியாக உள்ள ஒரு இடத்துக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. இந்த தேர்தல் மூலம் ஆளும் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் கால்பதிக்க உள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற பயிர்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். பயிர்காப்பீட்டு திட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள்.
மேற்குவங்க பாரதிய ஜனதா அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மேற்குவங்கம் மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாநகராட்சி மேயர் புஷ்யமித்ர பார்க்கவ் குழாய் தண்ணீரை குடித்து அதன் சுத்தத்தை நிரூபித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பாதுகாப்பு நலன்களுக்கு எதிரான செயல்பாடுகளை தங்கள் மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் மியான்மர் அதிபர் மின் ஆங் கிளாங் உறுதியளித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வை கணினி வழியில் நடத்த உத்தரவிட முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்திருக்கிறது. நீட் மறுதேர்விலும் வினாத்தாள் கசிந்தால் நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் ராஜினாமாவை கோர வேண்டியிருக்கும் என்று காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திக்விஜய் சிங் தெரிவித்திருக்கிறார். இந்தியா முழுவதும் உள்ள 23 ஐஐடிகளில் சேர்க்கை பெறுவதற்கான ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது. சிபிஎஸ்இயின் 12 வகுப்பு மறு மதிப்பீட்டு நடைமுறை மற்றும் கட்டணங்கள் குறித்து திருடர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த கட்டண முறையை விமர்சித்திருக்கிறார். தேர்வு தொடர்பான குளறுபடிகள் காரணமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி அமைதி போராட்டம் நடத்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் பிகே வருகின்ற 6 தேதி டெல்லி வருவதாக அறிவித்திருக்கிறார். கடந்த மே மாதம் சரக்கு சேவை வரி 1.94 லட்சம் கோடி வசூலாகியுள்ளது. இந்தியாவின் எண்ண பண பரிவர்த்தனை தளமான யூபிஐ கடந்த மே மாதத்தில் மதிப்பு மற்றும் எண்ணிக்கை அடிப்படையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் இருவரை ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் போலீசார் நேற்று கைது செய்தார்கள். இந்த சம்பவத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கடந்த நிதியாண்டில் சென்னை கோட்டத்துக்குட்பட்ட தொடருந்து நிலையங்களில் வீட்டை விட்டு ஓடிச் சென்ற மற்றும் காணாமல் போனதாக தேடப்பட்ட 630 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளார்கள். பிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை இந்தியாவில் ஒளிபரப்புவதற்கான உரிமத்தை சி நிறுவனம் பெற்றிருக்கிறது. விஜய் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் காமன்மேன் என்ற புதிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. கோடை காலத்தில் மாரடைப்பு பாதிப்புகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொது சுகாதாரத்துறை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகமாக தண்ணீர் அருந்தினால் அதற்கான வாய்ப்புகளை குறைக்கலாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்புடன் தொடர்புடைய நபர் உத்தரப்பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். திருவள்ளூர் அருகே போந்தவாக்கத்தில் கோசாலையில் கொத்தடிமையாக இருந்த 46 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். தங்கத்தின் விலையில் இன்று மாற்றமில்லாமல் 1 கிராம் 14,500 ரூபாவுக்கும் 1 சவரன் 1,16,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் வரும் செப்டம்பரில் தொடங்கும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடருக்கான தலைவர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. அமெரிக்க பங்குகள் கிட்டத்தட்ட புதிய உச்சத்தை எட்டுகின்றன. உள்நாட்டு விநியோகத்தை பாதுகாக்கும் பொருட்டு விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கு 6 காலத்துக்கு தடை விதிப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் ரத்து செய்யப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இந்த விவகாரத்தையொட்டி அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் நிறுத்தியிருக்கிறது. அமெரிக்கா சண்டை நிறுத்தம் குறித்து முன்வைத்த பரிந்துரைகளை ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொண்டுள்ளதாக லெபனானுக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்திருக்கிறது. அமைதி பேச்சுவார்த்தையை நிறுத்திய ஈரான் அமெரிக்காவுக்கு சொந்தமான வணிக கப்பலை ஏவுகணை வீசி தாக்கியதால் பதட்டம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகுவுடனான தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வந்திருக்கின்றன. நீங்கள் ஒரு பைத்தியம், நான் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் இந்த நேரம் சிறையில் இருந்திருப்பீர்கள். நான் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இப்போது அனைவரும் உங்களை வெறுக்கிறார்கள். இதன் காரணமாகவே இஸ்ரேலையும் அனைவரையும் வெறுக்கிறார்கள் என்று ட்ரம்ப் அவரிடம் குறிப்பிட்டதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. கம்போடியா மிகப்பெரிய அளவில் இணைய மோசடி நிலையங்கள் மீது அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. தென்கொரியாவின் கனவா ஏர்ஸ்பேஸ் நிறுவனத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 5 பேர் இறந்து போனார்கள். அமெரிக்காவில் குடும்ப தகராறை தொடர்ந்து நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் உட்பட 7 பேர் அங்கு கொல்லப்பட்டுள்ளார்கள்.
அமெரிக்காவில் பள்ளிகளில் துப்பாக்கிச்சூடு நடத்த வரும் நபர்களை மடக்கி பிடிக்க வானூர்திகள் உதவ முடியுமா? முடியும் என்கின்றது ஒரு அமெரிக்க நிறுவனம். ஜப்பானின் ஒக்கினாவா வட்டாரத்தில் யாங்பி புயல் கனத்த மழையையும் கடும் காற்றையும் கொண்டு சென்றுள்ளது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்று முன்னிறைக்கப்பட்டிருக்கிறது. கொங்கோவில் தற்போது 250 மேற்பட்டோரின் உயிரை பறித்துள்ள புந்தி புகியோ எனப்படும் அரிய வகை எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக உலக அளவில் 3 புதிய தடுப்பூசிகளை தயாரிக்கும் பணிகள் அதிவேகமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் நபரொருவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வைத்து 10 நாட்களில் 3000 யுவான் 445 அமெரிக்க டாலர் செலவில் குறும்படம் தயாரித்தார். இப்போது ஹாலிவுட்டில் வேலை செய்ய அவருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஹாலிவுட்டின் அண்மைய நாட்களில் திரைப்பட அரங்கங்களில் கூட்டம் அலைமோதி வருகிறது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலம் ஓபன்ஏ மீதும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் மீதும் வழக்கு தொடுத்துள்ளது. ஓபன்ஏ அதன் சட்ஜிபிடி தளத்தின் வழி பிள்ளைகளுக்கு அபாயம் ஏற்படுத்துவதாக அந்த மாநிலம் குற்றம் சாட்டுகிறது. விளையாட்டுச் செய்திகளில், ஜூ 18 ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றுள்ளது. குஜராத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கை மல்யுத்த போட்டியில் வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த பெண் மாற்றுத்திறனாளிகள் தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செவரேவ் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபெல்ஃபெத் தோல்வியுற்றார். 1930 உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் தொடங்கின. ஆனால் 1990 பிறகு அனைத்துலக கால்பந்து சம்மேளனமாக ஃபிஃபா இதற்கான அதிகாரப்பூர்வ பாடல்களை வெளியிட தொடங்கியிருந்தது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 385 ரூபாய் 12% இந்திய பெறுமதியில் 110 ரூபாய் 71%, 1 அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 330 ரூபாய் 94% இந்திய பெறுமதியில் 95 ரூபாய் 13%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 420 ரூபாய் 62% இந்திய பெறுமதியில் 120 ரூபாய் 98%, 1 அக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 445 ரூபாய் 33% இந்திய பெறுமதியில் 128 ரூபாய் 10%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238 ரூபாய் 91% இந்திய பெறுமதியில் 68 ரூபாய் 71%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விண்ணத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விண்ணமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: Viti Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Prélaque, Viti Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberil, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ். தேங்க் யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாராவாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 044 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.
2: தங்கச்சி காலுக்குரு தங்க
3: கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angayca.com feda@andrechandrasekhar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

0: பாசல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.
1: தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன். அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான் எத்தனை பேருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும். 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே. ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க. நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0160

0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ காசி 58 8005 சூரிச். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 044 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.
2: தங்கச்சி காலுக்குரு
3: கனடா வன்கூவர் சரையில் டிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் ஃபிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fddaanyachandrasekar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே ஃபிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள் இவற்றை

0: கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜ்ஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஈரோ சஜ்ஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜ்ஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.
1: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:38 ஐக்கியராச்சியத்தில், 11:38 வலிமையாக இந்த நேரத்தில் பேராசிரியர் சச்சிதானந்தம் ஆசிரியர் அவர்களும் சர்சன் அவர்களும் தயாரித்து தொகுத்து வழங்கும் உதவுமா நிகழ்ச்சி எமது இணையதளத்தினுடைய ஏற்பட்ட கோளாறு காரணமாக அந்த நிகழ்ச்சியை தர முடியவில்லை. அன்பு உறவுகளே, ஒரு சில திரை இசைப்பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: என்றும் வீட்டி கேஷன் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் பரிசு லாச்சப்பலில்.

0: Tiki Superstore, Gare-la-Gonesse, Sasselil.
1: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
0: Mélodie Todobhulaké, VT Cash and Curry, Paris, Lachapalil, Todobu, Tolibisilakam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanete. Sasel Galagoni Silula, VT Superstore Kana, Todobu Televisilakam, Cyberondre, Muppationdre, Yendatiate, Napationdre, Muppationdre, Marandabada Dirkel, Andrum, Yendrum, Yendrum, VT Cash and Curry, VT Superstore.
2: Vetri made Vetri Bandi and I Cherum.
3: Ramsi Nagari, Vadikalavan, Manakavan, the Nerbanam, Sulan Palberal, Barney Burn. வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள் மரக்கறி வகைகள் உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள் இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம் பட்டுப்படைப்புகள் பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள் சோழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம் ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள் நம்பிக்கை நாணயம் உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம் மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93,700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் சைபர் 1 48 18 72 சைபர் 2 மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம் வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள் மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோன் 93,000 கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் சைபர் 1 41 55 35 58 அல்லது சைபர் 7 58 17 சைபர் 8 49 மறந்து விடாதீர்கள் பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்
4: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் எல்லாம் சரியா இருக்கா பார்
5: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா இதுகளை எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க
4: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா
5: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்
4: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர் இல்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர
0: தரமான பொருட்களை தேடி அழகி வேண்டாம் இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ் அனைத்து வகையான உப உணவு பொருட்கள் கடல் உணவு பொருட்கள் பசுமையான மரக்கறி வகைகள் வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி அட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் உண்மைகள் ஊர்ஜிதம் மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரூடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் பத்தே தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கின சைபர் 1 42 சைபர் 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை குறிஞ்சா இலை கொய்யா நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் கடல் உணவு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன் வகைகள் அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம் பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில் மேலதிக தொடர்புகளுக்கு
6: 7,200 65 Fraser Street, Vancouver, Canada.
3: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375 0055. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சப்பிலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை, பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 9-51-15-82-3 அல்லது 6-69-58-61-61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூடு மார்சல் போஸ்ட், 77-500 செல் தொலைபேசி இலக்கம் 0-1-72-99-61-61. மின்னஞ்சல் முகம்

0: பயிற்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098 கொனிக்ஸ் சுவிஸ் கொனிக்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
2: ബാങ്കുകാർക്ക് വന്ന് 15 വർഷമാ പോയിട്ട് ഒരു ഒഴുങ്ങാന വീടില്ല, ഒരു ലൈസൻസ് കൂടെ എടുക്കില്ല. ഞാൻ ഇതിനെ ഉള്ളിത്ത് കൊണ്ടുപോയി
3: എന്നെ വാണി സുമ്മാ പുറപ്പെടുത്തോണ്ടിരിക്കുക. എന്തായാലും ഇന്നോട് ഇരിക്കലാ പുറപ്പെടുന്നുണ്ട്. വിഷയത്തെ പുറ ഇപ്പൊ ഒരു നാൻ ഇന്ദ്രാട്ട പോറേ.
0: ஆமாம், வன்கூவர் கனடாவில்

0: தமிழ் சிங்கள மாணவர்களிடையில் இன முரண்பாட்டினை ஏற்படுத்தவே இவ்வாறான நாசகாரமான செயல் செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசாங்கத்தின் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட வடக்கு தொடருந்து பாதையை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார். கடந்த வருடம் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுசீரமைப்பதற்காக இந்தியா வழங்கிய 450 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த தொடருந்து பாதை சீரமைப்பு பணி முன்னெடுக்கப்பட்டதாக சந்தோஷியா குறிப்பிட்டார். இதுகுறித்து தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை இட்டுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் போக்குவரத்து இணைப்பை மீண்டும் ஏற்படுத்துதல் மற்றும் மீட்பு பணிகளை விரைவுபடுத்தல் என்று தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மற்றும் காங்கிரஸ்துறை ஆகிய பகுதிகளை நாட்டின் ஏனைய பாகங்களுடன் இணைக்கும் மிக முக்கிய போக்குவரத்து பாதையான இந்த வடக்கு தொடருந்து பாதை கடந்த ஆண்டு வீசிய டிட்வா சூறாவளி காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பேரழிவின் போது வடக்கு தொடருந்து பாதையில் இருந்த 5 பாலங்கள் பலத்த சேதத்துக்குள்ளாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. லலித் குகன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் காணொலி வாயிலாக சாட்சியம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.
1: குறித்த இருவரும் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவர்களின் உறவினர்களினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையின் போதே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. காணாமல் போன இருவர் சார்பில் சட்டத்திரணி நுவான் போபகே ஆஜரானார். கடந்த 2019 அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஜூன் 19 மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ், குகன் முருகானந்தன் ஆகியோர் கடந்த 2011 டிசம்பர் 9 யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்டிருந்தனர்.
0: இதே நேரத்தில் லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று முன்னிலை சோசியலிச கட்சி கல்விச் செயலாளர் புபுது ஜெயக்கொட தெரிவித்திருக்கிறார். மேலும் கோத்தபாய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிப்பதற்கான நடைமுறை தொடர்பில் எதிர்வரும் 19 தீர்மானம் எடுக்கப்படும் என்று யாழ்ப்பாண நீதிமன்றம் அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதியின் இடமாற்றத்துக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் எந்தொரு தொடர்பும் கிடையாது என்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது. இத்தொடர்பில் சமூகத்தில் எழக்கூடிய தேவையற்ற ஊகங்களை தவிர்க்கும் பொருட்டு உண்மைநிலைமையை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையிலே ஆளுநர் செயலகத்தால் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக ஆளுநர் செயலகத்தால் வெளியிடப்பட்ட செய்தி அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண உயர்நீதிமன்றத்திலிருந்து பதுளை சிவில் மேன்முறையீட்டு உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதி அலெக்ஸ் ராஜா கடந்த 31 முதல் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் நீதிபதியின் இடமாற்றம் அரசியல் அழுத்தம் காரணமாக நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் வடக்கு ஆளுநர் உங்கள் அரசாங்கத்தின் அமைச்சர் உட்பட சில அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு தலையீட்டை நாடினார் என்றும் நாங்கள் நம்ப தகுந்த முறையில் அறிந்துள்ளோம் என்று யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலும் குறிப்பிட்டுள்ள நிலையில் ஆளுநர் செயலகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அரச நிதியை மோசடி செய்வதற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில் தான் பசில் ராஜபக்ச இந்த நாட்டை விட்டு தப்பிச் சென்றார். சர்வதேச மட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலா தெரிவித்தார். பாதாள குழுக்களுக்கும் போதைப் பொருள் ஒழிப்புக்கும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இலங்கையின் பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச போலீசாரின் உதவி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. சிலர் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பலர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். வெகு விரைவில் மேலும் பலர் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள். அதேபோல் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்தவாறு இலங்கையில் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அரச நிதியை மோசடி செய்வதற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில்தான் பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதற்கு எதிராக மாத்தறை நீதிமன்றமும் கொழும்பு கோட்டை நீதிமன்றமும் பிடியாணை பிறப்பித்துள்ளது. பசில் ராஜபக்ச அரச நிதியை மோசடி செய்யவில்லையாயின் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தனது தரப்பு நியாயத்தை நிரூபிக்கலாம். இவர்கள் கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்து கொண்டு எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதை மக்கள்

நன்கு அறிவார்கள். பசில் ராஜபக்ச இன்னும் எவ்வளவு நாட்கள் வெளிநாட்டில் பதுங்கியிருப்பார் என்பதை நாங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச மட்டத்தில் இத்தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் வெகு விரைவாக எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். சம்பந்த் மனம்பேரி என்பவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசேட விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு சென்றார். இலங்கையில் தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளிலும் வாழும் முதியோர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து பொதுமக்கள் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என்று காவல்துறை அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி முதியவர்களின் பிள்ளைகள் தொழில் வாய்ப்பு நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பது அல்லது நாட்டின் ஏனைய பகுதிகளில் குடியேறியுள்ளதால் முதியவர்கள் தனிமையில் வாழும் நிலை அதிகரித்து வருவதாக காவல்துறை இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இவ்வாறான வீடுகளை இலக்கு வைத்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் உள்ளிட்ட குற்றவாளிகள் நகை பணம் மற்றும் ஏனைய சொத்துக்களை கொள்ளியடிக்க முற்படுகிறார்கள். அண்மைக்கால விசாரணைகளின்படி இவ்வாறான சம்பவங்கள் வன்முறை தாக்குதல்களாகவும் கொலைகளாகவும் மாறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முதியவர்கள் வாழும் வீடுகளில் இரவு வேளையில் போதிய வெளிச்சத்தை உறுதிப்படுத்துமாறும் அறிமுகமில்லாத நபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிர்க்குமாறும் அண்டிய வீட்டாருடன் தொடர்ச்சியான தொடர்புகளை பேணுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் முதியவர்கள் தனியாக வசிப்பது குறித்து கிராம உத்தியோகத்தர் மற்றும் சமூக காவல் குழுக்களுக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் அவசர தொடர்பு எண்களை வீட்டில் தெளிவாக காட்சிப்படுத்துவதோடு அவர்களுக்கு இலகுவாக பயன்படுத்தக்கூடிய கைத்தொலைபேசிகளை வழங்குமாறும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முதியவர்களை பராமரிப்பதற்காக உள்வாங்கப்படும் வீட்டு பணியாளர்கள் அல்லது பராமரிப்பாளர்களின் பின்னணியை உன்னிப்பாக பரிசீலிக்குமாறும் அவர்களின் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் காவல்துறை சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே முதியவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பொதுமக்கள் முன்கூட்டியே தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு காவல்துறை மேலும் கேட்டிருக்கிறது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்யவும் அதற்கு பதிலாக மின் உற்பத்திக்காக அதிகளவில் எரிபொருளை பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டிருப்பதனாலுமே அரசு எரிபொருள் விலையை உயர்த்தியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச நேற்று நுகைகடையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். கடந்த காலங்களில் அரசுகள் எரிபொருள் விலையை உயர்த்தும் போது அமைச்சர்களுக்கு தரகு பணம் சென்றதாக கூறப்பட்டது. ஆனால் இன்று எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டதற்கான முக்கிய காரணம் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமை. இதனால் ஏற்பட்டுள்ள பெருநட்டத்துக்கு மத்தியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நாளொன்றுக்கு பல லட்சம் லிட்டர் எரிபொருளை மேலதிகமாக எரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உலகிலே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்து அந்த நட்டத்தை இந்த நாட்டு மக்கள் மீது இந்த அரசு சுமத்தியுள்ளது என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். தற்போதைய அரசு மக்கள் குறித்து எந்த விதத்திலும் சிந்திப்பதில்லை. தனது நிர்வாக திறமையின்மை ஊழல் மற்றும் நட்டங்கள் அனைத்தையும் மக்கள் மீதே சுமத்துகிறார்கள். விலைகளை அதிகரிப்பதற்கு அரசு எதற்கென்று அன்று மேடைகளில் கேள்வி எழுப்பியவர்களே இன்று ஆட்சிக்கு வந்து மக்களின் தலைமேல் அனைத்து சுமைகளையும் சுமத்துவதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். நிலக்கரி மோசடியினால் ஏற்பட்ட நேரடி நட்டம் காரணமாகவும் இதனால் மின்சார உற்பத்திக்காக டீசலை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட மறைமுக நட்டம் காரணமாகவும் நிச்சயமாக எதிர்காலத்தில் மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும். அதே நேரம் சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் வழங்கிய 695 மில்லியன் டாலர் கடனுக்கு 108% வட்டி செலுத்த வேண்டியிருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவுக்க குறிப்பிடுகிறார். எரிபொருள் நிவாரணம் வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் 57 பில்லியன் ரூபா மட்டுமே அனுமதித்துள்ளது. அந்த 57 பில்லியன் ரூபா பெரும்பாலும் இந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்துவிடும். அப்படியானால் அடுத்த மாதம் வரும்போது மீண்டும் விலையை அதிகரிக்க வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில்தான் மத்திய கிழக்கில் பணிபுரியும் சகோதர சகோதரிகளின் அதேபோன்று கொரியாவில் பணிபுரியும் பிள்ளைகளின் உழைப்பு நமது ஜனாதிபதிக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட கடின உழைப்பில்தான் டாலர்கள் ஈட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் பெலவத்தையிலிருந்து மோசடி மற்றும் ஊழல் மூலமாக இந்த டாலர்களை கொள்ளியடிக்கும் போது அத்தகைய எந்தொரு இரக்கமும் ஜனாதிபதிக்கு இருக்கவில்லை.
நான் இவற்றை அதிகரிக்கிறேன் என்று ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். நாமும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு மிகவும் தெளிவாக கூறுகிறோம், அவர்களின் நிபந்தனைகளில் நல்லாட்சி நிபந்தனைகளும் ஊழல் எதிர்ப்பு நிபந்தனைகளும் இருந்தன. அவை குறித்து ஆராய்ந்து பார்க்காமல் இந்த அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல அனுமதிப்பது குறித்த நமது எதிர்ப்பை சர்வதேச நாணய நிதியத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாணய நிதியத்திடமிருந்து 695 மில்லியன் டாலர்கள் கிடைத்தன. அதன் வட்டி 8% மிக அதிக வட்டிக்கு கிடைத்த ஒரு கடன் இது. மாறாக சாதாரண சைவதசம் ஒரு வட்டி கொண்ட ஜைக்கா கடன் அல்ல, 8% அதிகமாகவே இது இருக்குமே தவிர ஒருபோதும் குறையாது. அதேபோன்று இலங்கை தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சுருக்கமாக கூறின், பொருளாதார வளர்ச்சி வேகம் 5% 3% குறைந்துள்ளது. இந்த ஆண்டில் அது 3% கூட இருக்காது. அடுத்ததாக பணவீக்கம் மறை தசம் 5% தாண்டிய அளவுக்கு அதிகரித்துள்ளது. அதேபோன்று தேசிய சேமிப்பு மறை தசம் 4%. அதற்கு முந்தைய ஆண்டில் அது நேர் தசம் 7% இருந்தது. இதன் அர்த்தம் என்ன? அரசாங்கத்தின் வருமானத்திலிருந்து அரசாங்கத்தின் மீண்டலும் செலவுகளை கழித்த போது இந்த குறுகிய காலத்துக்குள் அது மீண்டும் மறை பெறுமானமாக மாறிவிட்டது. இதனால் தான் இந்த நாடு வீழ்ச்சியை நோக்கி செல்வதாக நாம் கூறி வருகிறோம். வெளிப்புற வெளிநாட்டு கடன்களின் அளவு 2 பில்லியன் டாலர்களால் அதிகரித்துள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில் முதலீடுகள் 2% குறைந்துவிட்டது. அடுத்ததாக அரசாங்கத்தின் முதலீடு என்று காட்டியிருப்பது ஒரு நகைச்சுவையான இலக்கமாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.8%, அதாவது 2 டிரில்லியன் என்று காட்டியிருக்கிறார்கள். அந்த 2 டிரில்லியன் எப்படி உருவானது? அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசநாயக்கா அரசாங்கத்தின் மூலதன செலவு 1500 பில்லியன் உள்ளதென்றும், டிட்வா சூறாவளியிலிருந்து மீள்வதற்காக மேலும் 500 பில்லியனை ஒதுக்குவதாகவும் கூறினார். அப்படியானால் மொத்தம் 2000 பில்லியன். இந்த ஜூன் 1 வரை கிராமங்களிலோ அல்லது இந்த நாட்டின் வேறு எங்காவது ஏதேனும் அபிவிருத்தி நடந்திருக்கிறதா? அரசாங்கத்தின் முதலீடு ஏதேனும் உள்ளதா? அரசாங்கத்தின் முதலீடு இல்லாத போது என்னென்றாக்கும் நாம் எதிர்பார்க்கும் அந்த பொருளாதார வளர்ச்சி வேகம் மீண்டும் கிடைக்காது. அரசாங்கத்தின் முதலீடுகள் நடக்காததால் அந்த 3% வளர்ச்சி வீதம் கூட கிடைக்காது என்பதை நான் மிகவும் தெளிவாக கூறுகிறேன். ஜனாதிபதி உட்பட இந்த அரசாங்கத்துக்கு அரச நிர்வாகம் குறித்த திறமையும் இல்லை, அறிவுசார் முதிர்ச்சியும் இல்லை. அவர்களிடம் இருப்பது அகந்தை மாத்திரமே. சமூக ஊடகங்களில் சில விடயங்களை விதைத்து கருத்துக்களை பதிவிட்டு அந்த படைகளை இயக்கினால் நாம் தப்பித்து விட்டோம் என்று நினைக்கும் ஒரு சிந்தனை உருவாக்கியிருக்கிறது. அடுத்து முதலீட்டாளர்கள் அல்லது வர்த்தகர்கள் கடன் வாங்க செல்லும் போது 18% வட்வரி 2.5% சமூக பாதுகாப்பு ஈட்டு வரி 12% என இவை அனைத்தும் ஒன்றாக சேரும் போது 100 ரூபாவை முதலீடு செய்தால் 35 ரூபாயை செலுத்தி விட்டுத்தான் தொழிலை தொடங்க வேண்டியிருக்கும். இதனால் எந்தொரு வியாபாரத்தையும் நமது முதலீட்டாளர்களால் செய்ய முடியாமல் போகும் பொருளாதாரம் கீழ்நோக்கி செல்லுகிறது. எனவே மத்திய கிழக்கு போர் காரணமாக இந்த நெருக்கடி எந்த வகையிலும் ஏற்படவில்லை. இதைவிட கடுமையான நெருக்கடிகள் இருந்த காலங்களில் இலங்கையில் அந்த நெருக்கடிகள் முகாமைத்துவம் செய்யப்பட்டன. நான் சுட்டிக்காட்டியதை போல இன்று உலக சந்தையில் எரிபொருள் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருகிறது. ஆனால் நமது அரசாங்கம் எரிபொருள் விலையை அதிகரித்து செல்கிறது. எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளது. அதேபோன்று இலவசமாக கிடைக்கும் சூரிய சக்தி, இலவசமாக கிடைக்கும் காற்று சக்தி மற்றும் மழைக்காலத்தில் இலவசமாக கிடைக்கும் நீர் மின்சாரம் போன்றவற்றை வெட்டி குறைத்து நிலக்கரி மற்றும் எரிபொருட்களை எரித்து நமது மக்களின் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கிறார்கள். மக்கள் மீது சுமையை சுமத்துகிறார்கள். நமது மக்களின் தொழில்கள் வீழ்ச்சியடையும் நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். எனவே நிலக்கரி மோசடியினால் ஏற்பட்ட நேரடி நட்டம் காரணமாகவும், இதனால் மின்சார உற்பத்திக்காக டீசலை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட மறைமுக நட்டம் காரணமாகவும் நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல்கள் மற்றும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் பணவீக்கம் 7% வரை உயரக்கூடும் என்று மத்திய வங்கி ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்கே தெரிவிக்கிறார். எண்ணெய் விலை உயர்வின் தாக்கத்தால் பணவீக்கம் முதலில் 5% தாண்டி தற்போதைய நிலை நீடித்தால் 7% வரை உயரக்கூடும் என்று குறிப்பிட்டார். இந்நிலையை எதிர்கொள்ளும் வகையில் கடந்த வாரம்
பணவியல் கொள்கை கடுமையாக்கப்பட்டுள்ளதாகவும் தேவையை கட்டுப்படுத்தி பணவீக்கத்தை சமநிலைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கி ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிடுகிறார். மேலும் சட்டபூர்வமாக சம்பாதிக்கப்பட்ட எந்தொரு பணத்தையும்

0: லங்கா தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை 3,32,000 ஹெக்டருக்கான உடமானியம் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: ஒரு ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் வீதம் வழங்கப்படுவதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தம்பிக்கு ரணதுங்க தெரிவித்துள்ளார். விவசாயிகள் கமணர் சேவை அலுவலகங்களின் ஊடாக 10,200 ரூபாய்க்கும் மானிய விலையில் உரத்தை கொள்வனவு செய்ய முடியும் என அவர் கூறினார். இம்முறை 450,000 ஹெக்டேரில் நெற்பயிர் செய்கை முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். விவசாயிகளின் விவரங்கள் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்தே உரமானியம் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தொடர்ந்து அரசாங்கத்தின் ஊழல்களால் மக்கள் மீது கடுமையான பொருளாதார சுமை ஏற்றப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். கொழும்பு மலர்வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகின்ற டாக்டர் ராஜித செனரட்ன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் துமிந்த திசநாயக்கா மற்றும் சர்வஜன பலய அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வஜன தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் கோபி லோகநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அங்கு கருத்து வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ், இலங்கையில் கடந்த 5 மாதங்களுக்குள் 7வது தடவையாகவும் எரிபொருள் விலைகள் கணிசமான அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளமையானது சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளுக்கு அரசாங்கம் முற்றாக அடிபணிந்துள்ளமையை காட்டுவதாக குறிப்பிட்டார். கடந்த வாரம் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கிய 695 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியானது சும்மா வழங்கப்படவில்லை என்றும் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களை உயர்த்துவது போன்ற கடுமையான நிபந்தனைகளுக்கு அரசாங்கத்தை இணங்க செய்து இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் வரும் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் எரிபொருள் உள்ளிட்ட அனைத்து மானியங்களையும் ஒழிப்பதற்கு அரசாங்கம் உடன்பட்டுள்ளதால் நாட்டின் வாழ்க்கை செலவு மக்கள் மேலும் தாங்க முடியாத அளவுக்கு உயரும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சியடையும் போது பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அதன் லாபத்தை மக்களுக்கு வழங்கி எரிபொருள் விலையை 22 ரூபாவினால் குறைத்துள்ள போதிலும் நமது நாட்டில் நிலைமை முற்றிலும் தலைகீழாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஏனைய நாடுகளின் தலைவர்கள் தற்போதைய உலகளாவிய நெருக்கடிகளின் போது தங்களது நாட்டு மக்களுடன் வெளிப்படையான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கூட்டு தீர்வுகளை காணுகிறார்கள் என்று தெரிவித்த அவர், ஜப்பான் பிரதமர், சிங்கப்பூர் அமைச்சர்கள் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இதற்காக எடுத்து வரும் நடைமுறை சாத்தியமான உத்திகளை உதாரணமாக காட்டினார்கள். ஆஸ்திரேலியாவின் 3 மாநிலங்கள் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு மக்களுக்கு இலவச பஸ் மற்றும் தொடர்ந்து சேவைகளை வழங்கிய நிலையில் இலங்கை அரசாங்கம் மாத்திரம் மக்களை ஏமாற்றி உண்மைகளை மறைக்கும் கொள்கையே பின்பற்றி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மகா திரைசேரியிலிருந்து 10 தடவைகளுக்கு மேலாக கள்ளக்கணக்கு ஒன்றுக்கு மக்கள் பணம் அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பீரிஸ் அவர்கள், நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு மத்திய கிழக்கு யுத்தம் மாத்திரம் காரணமல்ல, அரசாங்கத்தின் பாரிய ஊழல்களும் மோசடிகளும் காரணம் என்றும் ஜி எல் பீரிஸ் அவர்கள் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள வெளிவுகார அமைச்சர் அங்கு முக்கியமானவர்களுடன் சந்திப்பை நடாத்தியிருக்கிறார்.
1: அமைச்சர் விஜயதகீரத்துக்கும் விக்டோரியா மாநில ஆளுநர் பேராசிரியர் மார்கரெட் கார்ட்னருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று நடைபெற்றுள்ளது. மெல்பர்ன் நகரில் உள்ள அரசு மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, பொதுமக்கள் தொடர்பாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் ஊடாக இலங்கை விக்டோரியா மாநில உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்புக்கான மாநில அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பமாகி 79 ஆண்டுகள் நிறைவடையும் இந்த தருணத்தில் இலங்கைக்கும் விக்டோரியா மாநிலத்துக்கும் இடையிலான உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கான பரஸ்பர அர்ப்பணிப்பை அமைச்சர் விஜயதஹேரத் இதன்போது உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை அமைச்சர் விஜயதஹேரத் இலங்கை விக்டோரியா தொழில்துறை வட்டமேசை மாநாட்டில் நேற்று உரையாற்றினார். விக்டோரியா முதலீட்டு மையத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டினை குளோபல் விக்டோரியா நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. ஆஸ்திரேலியா தொழில்துறை, வர்த்தகம், முதலீட்டுக்கான இணை செயலாளர் டேனி ஜெரட்டும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இலங்கை விக்டோரியா மாநிலத்துக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகம், முதலீடு, கல்வி, சுற்றுலா ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்தை மையமாக கொண்டு உருவாகி வரும் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை

0: ஆராயுமாறு விக்டோரியா முதலீட்டாளர்களுக்கும் தாம் அழைப்பு விடுத்துள்ளதாக அமைச்சர் விஜயதஹேர தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜயசிங்கர் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 114வது வருடாந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இந்த மாநாடு இடம்பெறுகின்றது. சமூக நீதியை முன்னோக்கி கொண்டு சென்று கண்டிகமான வேலைவாய்ப்புகளை ஊக்குவித்தலும் தொழிற்பொருளில் இம்முறை மாநாடு நடைபெற்று வருகின்றது. உலகெங்கிலும் உள்ள சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 187வது உறுப்பு நாடுகளின் அரசாங்கங்கள், முதலாளிமார்கள், தொழிலாளர் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். பிரதி அமைச்சர் மஹிந்த ஜயசிங்கவுடன் தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் எம் பிரியதேச, தொழில் ஆணையாளர் நாயகம் நதிகா வட்டலியத்த உள்ளிட்ட குழுவினர் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். உலகளாவிய தொழிலாளர் துறை சார்ந்த கொள்கை விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடி தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக நடாத்தப்படும் சர்வதேச மாநாடாக இந்த மாநாடு காணப்படுகின்றது. இந்த மாநாடு எதிர்வரும் 12வது தேதி வரை நடைபெற உள்ளது.
1: தொடர்ந்து இலங்கை ராணுவத்தின் 69வது பதவிநிலை பிரதானியாக இலங்கை பீரங்கி படையணியைச் சேர்ந்த மேஜர் நிலந்த பிரேமரட்ன தனது கடமைகளை இன்று உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார்.
0: சமய வழிபாடுகளை தொடர்ந்து அவர் தனது கடமைகளை ஆரம்பித்தார். மாதிரி புனித சர்வீசஸ் கல்லூரியின் பழைய மாணவரான மேல் ஜெனரல் பிரேமரத்ன இலங்கை ராணுவத்தின் பதவிநிலை பிரதி பிரதானியாக கடமையாற்றியுள்ளதுடன் பீரங்கி படையணியின் கட்டளை தளபதியாகவும் பதவி வகித்து வருகின்றார்.
1: தொடர்ந்து வல்வெட்டித்துறை கொம்மாந்துறை பகுதியில் உள்ள வீடொன்றினுள் 1,15,00,000 ரூபாய் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் 16 வயதுடைய சிறுவன் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் தலைமறைவாகியிருக்கிறார். வீட்டின் உரிமையாளரின் முறைப்பாட்டினை அடுத்து வல்வெட்டித்துறை போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரத்தில் வீட்டின் புகைக்கூட்டை உடைத்து உள்ளுறங்கிய இருவரும் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் இருவரையும் கைது செய்து மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் அந்த சந்தனவர்கள் திருடிய பணத்தை நெடுங்கணிக்கு எடுத்து சென்று அங்கு காணியொன்றில் புதைத்து வைத்துவிட்டு இருவரும் யாழ்ப்பாணம் வந்திருந்தது தெரிய வந்தது. அதனை அடுத்து நெடுங்கணிக்கு விரைந்த போலீசார் காணிக்குள் புதைத்து வைத்திருந்த 74 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டிருக்கிறார்கள். அதேவேளை மிகுதி பணத்தினை நெடுங்கணியைச் சேர்ந்தவர் எடுத்துக்கொண்டு தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். மோசடிகளில் ஈடுபட்டுள்ளவர் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சுகேஷ் சந்திரசேகர் தொடர்புடைய 200 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் இலங்கையைச் சேர்ந்த பாலிவுட் நடிகை யாக்குலின் பெர்னாண்டோஸ் உட்பட அனைத்து பிரதிவாதிகளுக்கும் எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்ற நீதிபதி பிரசாந்த் சர்மா இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தான் ஏமாற்றப்பட்டதாக யாக்குலின் கூறி வந்த போதிலும் சுகேஷின் குற்ற பின்னணியை அறிந்திருந்தும் அவரிடமிருந்து அவர் விலையுந்த பரிசுகளை பெற்றுக் கொண்டுள்ளார் என்றும் குற்றப்பணத்தை பயன்படுத்துவதை மறைக்க சுகேஷுடன் கூட்டுச் சேர்ந்து செயற்பட்டுள்ளார் என்றும் முதற்கட்ட ஆதாரங்கள் மூலம் நீதிமன்றம் அவதானித்துள்ளது. சுகேஷின் குற்ற பின்னணி குறித்து தெரிவிக்கப்பட்ட பின்னரும் அவரிடமிருந்து 5.71 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை யக்லின் பெற்றிருக்கிறார். இதன்படி யக்லின் சௌதரியின் கணக்குக்கு 1,72,000 அமெரிக்க டாலர்களும் சௌதரியின் கணக்குக்கு 26,000 ஆஸ்திரேலிய டாலர்களும் மாற்றப்பட்டுள்ளன. குற்றப்பணம் மூலம் தனது பெற்றோருக்கு சிற்றுந்துகள் வாங்கப்பட்டதையும் யக்லின் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் 3வது பிரிவின் கீழ் யக்லின் பெர்னாண்டோஸ் குற்றமளித்துள்ளதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புனானே பெட்டி கேம்பஸ் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனமும் முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த துரஷ்டவசமான விபத்து இடம்பெற்றிருக்கிறது. பிரைத்துறைச்சேனியை பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் பொன்னுறவைக்கு சென்று வீடு திரும்பும் போதே இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். இந்த விபத்தில் ஓட்டோவில் பயணித்த 20 வயதுடைய இளைஞன் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். மேலும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த மூவரில் ஒருவர் அன்றாதபுர வைத்தியசாலையிலும் மற்ற இருவர் மட்டக்களப்பு பூதனா வைத்தியசாலையிலும் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் 8 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்திருக்கிறார். அச்சுவேலி போலீஸ் நிலைய புனாவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இவர்கள் ஆவரங்கால் சந்தி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த சந்தேக நபர்கள் 8 பேரில் ஒருவர் 3 கிராம் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட சந்தனவர்கள் நவாலி, பூநகரி, மானிப்பாய், ஆவரங்கால் பகுதியைச் சேர்ந்த 24 வயது தொடக்கம் 30 வயதுடைய நபர்கள் என்று போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனது 24 வயது மகளிடம் ஆபாச வார்த்தைகளால் பேசி வந்த 60 வயதுடைய தந்தையாரை நேற்றிரவு பாலியல் கொடுமை சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் கீழ் கைது செய்துள்ளதாக அந்த பிரதேசத்தை சேர்ந்த போலீசார் தெரிவித்தார்கள். அந்த மாவட்டத்தில் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய யுவதி கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் கல்வி கற்று வருகின்ற இவர் மீது இவரது தந்தையார் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி வருவதாக பாதிக்கப்பட்ட யுவதி போலீஸ்மா அதிபருக்கு இணையதளம் ஊடாக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார். இதையடுத்து போலீஸ்மா அதிபர் காரியாலயத்திலிருந்து குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் மதுபான சாலை விற்பன் நிலையம் ஒன்றில் கடமையாற்றி வந்த அந்த 60 வயதுடைய தந்தையாரை போலீஸ் நிலையத்துக்கு சம்பவ தினமான நேற்றிரவு வரவழைத்து கைது செய்திருக்கிறார்கள். அந்த யுவதியின் தந்தையார் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி வருவதால் அவருடன் இருக்க முடியாது என்று முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கைது செய்யப்பட்டவரின் கையடக்க தொலைபேசியை பரிசித்த போது அவர் ஆபாச படங்கள், வீடியோக்களை அதிகமாக தரையிறக்கம் செய்து வைத்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கைது செய்தவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தார்கள். அம்பாறை இறக்காகமம் பகுதியில் 14 வயது சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபர் ஒரு மௌலவி என காவல்துறை வெளியிட்ட அறிக்கை தவறானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் இறக்ககாம கிளை இதனை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சான்றிதழ் பெற்ற மௌலவி அல்ல என்றும் அவர் எந்தொரு அரபு கல்லூரியிலும் கல்வி கற்கவில்லை என்றும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. படல்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்டாவத்தே ஆடிமுள்ள பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காயங்குடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக ஒருவர் மீட்கப்பட்டிருக்கிறார். அந்த பகுதியில் காயங்குடன் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக நேற்றிரவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் ஆடிமுள்ள பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு செல்லப்பட்ட 2,84,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 13 வெளிநாட்டு பயணிகள் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா விமானத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட அனைவரும் 28 முதல் 45 வயது கிடைப்பட்ட சீன நாட்டு பிரஜைகள் என்று விமானிய சுங்கப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கி அனுமதி பத்திரதாரர்கள் தங்களது துப்பாக்கிகளின் செயல்பாட்டு திறன் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தும் சான்றிதழை பெற்றுக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான அனுமதி பத்திர புதுப்பித்தலுக்கிடங்க அனுமதி பத்திரத்தை பெற்று அறிவரிடம் 6 மாதங்கள் பூர்த்தியாகும் போது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்து துப்பாக்கியை சமர்ப்பித்து துப்பாக்கியின் செயல்திறன் மற்றும் அதன் இலக்கம் ஆகியவை அனுமதி பத்திர இலக்கத்துடன் ஒத்துப்போகிறதா என்பதை ஆராய்ந்து அதற்கான சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு பாதுகாப்பு சபையால் அனைத்து தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கி அனுமதி பத்திரகாரர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு அறிவரிடத்துக்கு ஒருமுறை பாதுகாப்பு துப்பாக்கி அனுமதி பத்திரதாரர்களின் துப்பாக்கிகள் மற்றும் அனுமதி பத்திரங்கள் இவ்வாறு பரிசோதிக்கப்பட்டு சான்றிதழை வழங்கி தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீஸ்மா அதிபரினால் அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தென்மேற்கு பகுதிகளில் இன்று முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
0: மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாதரை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த பகுதிகளில் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று உவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
1: தொடர்ந்து இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 33,572 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு 19 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள்.
0: இந்த 3 நாட்களிலும் தம் சுற்றுச்சூழலை சுத்தம் செய்யுமாறு சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரஷீனா சமரவீர பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். 74 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேற்கு சம்பர்க்கமூல தென் மாகாணங்களிலேயே பதிவாகியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் தற்போது 33,864 பேர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனர். இவரிடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் 19 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன.
1: தொடர்ந்து நீர்வரப்பு நோயை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் 5 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையை செலவிடுவதாக தேசிய நீர்வரப்பு நோய் ஒழிப்பு திட்டம் தெரிவித்திருக்கிறது. 2030 ஆண்டளவில் இலங்கையில் நீர்வரப்பு நோய் தொடர்பான மரணங்களை முற்றாக ஒழிப்பதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் நிரோசன் கமகே தெரிவித்தார். 5 தசாப்தங்களுக்கு முன்னர் காணப்பட்ட நீர்வரப்பு நோய் மரணங்களின் எண்ணிக்கையை விட கடந்த ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கை மிக வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. 2025 ஆண்டில் இலங்கையில் 14 நீர்வரப்பு நோய் மரணங்கள் பதிவாகியுள்ளன. 2030 ஆண்டில் இந்த மரணங்களை பூச்சியமாக்கி எவரும் உயிரிழக்காத நாடாக இலங்கையை உருவாக்குவதே தங்களது இலக்காக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 2024 ஆண்டில் மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 20 இருந்தது. இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் 3 மரணங்கள் மாத்திரம் பதிவாகியுள்ளது. மக்களுக்கான தடுப்பூசிகளுக்காக மாத்திரம் அரசாங்கம் ஆண்டுக்கு சுமார் 800 மில்லியன் ரூபாவை செலவிடுகிறது. நாய்கள் மற்றும் ஏனைய விலங்குகளுக்கான தடுப்பூசிகளுக்காக சுமார் 2.5 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக நீர்வரப்பு நோயை கட்டுப்படுத்த அரசாங்கம் ஆண்டுக்கு சுமார் 5 பில்லியன் ரூபாவை செலவிடுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் நாய் தொகையானது சுமார் 2.7 மில்லியனாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் பதிவாகும் நீர்வரப்பு நோய் மரணங்களில் 99% நாய் கடித்ததன் மூலமே ஏற்படுகின்றன. ஒவ்வொரு 8 மனிதர்களுக்கும் ஒரு நாய் இருப்பதாக கணக்கெடுக்கின்றோம். இது பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபடலாம். மக்கள் குழுக்களுக்கு ஏற்பவும் இது மாறுகிறது என்ற மதிப்பீட்டின்படி இலங்கையில் 2.7 மில்லியன் நாய்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 3 யானை வழித்தடங்களை பிரகடனப்படுத்துவதற்கு சுற்றாடல் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் யானை மனித மோதலை குறைக்க எதிர்பார்ப்பதாக சுற்றாடல் பிரதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.
0: ஹம்மத்தொட்டை காட்டியானை முகாமைத்துவ காப்பகத்திலிருந்து புந்தலி வரை யானைகள் செல்லும் பாதை, வடகிரா கந்த யானை முகாமைத்துவ காப்பகத்திலிருந்து உடவளவு தேசிய பூங்கா வரை யானைகள் செல்லும் பாதை மற்றும் ஹத்தபானகல ஊடாக தெமோதர வரை யானைகள் செல்லும் பாதை ஆகிய 3 பாதைகளை இவ்வாறு யானை வழித்தடங்களாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளன. எதிர்காலத்தில் இந்த யானை வழித்தடங்கள் வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளன. இந்த யானை வழித்தடங்களில் காணப்படும் வீடுகள் மற்றும் பயிற்சியை மேற்கொள்ளப்படும் வயல்களை அகற்றுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து பிரித்தானியாவில் சட்டபூர்வமாக வசித்து வரும் இலங்கை குடும்பங்கள் பலருக்கு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிரித்தானிய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு கடிதம் அனுப்பியுள்ளது. அங்குள்ள பராமரிப்பு ஊழியர்களின் குடும்ப விசாக்கள் மீதான அரசாங்கத்தின் கடும் கட்டுப்பாடுகளிலே இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. பிரித்தானிய த கார்டியன் பத்திரிகையின் அறிக்கையின்படி கடந்த சில வாரங்களில் மாத்திரம் 5 வயதுடைய சிறுவர்கள் உட்பட குறைந்தது 5 பிள்ளைகள் மற்றும் ஒரு கற்பிணி பெண்ணுக்கு இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்பங்கள் அனைத்தும் பராமரிப்பு ஊழியர் விசாக்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருவதற்கு முன்னரே பிரித்தானியாவுக்கு சென்றிருந்த போதிலும் தற்போது அவர்களை பிரிந்து செல்லுமாறு அல்லது சொந்த நாட்டுக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து ஸ்கொட்லாந்தின் பேர்த் பகுதியில் வசிக்கும் வெரணி ஆராய்ச்சிகே என்ற இலங்கை பராமரிப்பு ஊழியர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தாங்கள் 2022 கிறிஸ்துமஸ் தினத்தன்று பிரித்தானியாவுக்கு வந்ததிலிருந்து சட்டபூர்வமாகவே வாழ்ந்து வருகிறோம். தங்களது விசா 2031 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்னை சார்ந்து வாழும் எனது கணவர் மற்றும் குழந்தைகளை நாட்டை விட்டு வெளியேறுமாறு கூறியுள்ளார்கள். எனது 8 மற்றும் 5 வயதுடைய பிள்ளைகள் இங்குள்ள பாடசாலையில் சிறப்பாக கல்வி கற்று வருகிறார்கள் என்று தனது கவலையை அவர் வெளியிட்டுள்ளார். இதேபோல் 2022 அக்டோபரில் சென்ற மற்றொரு இலங்கை ஊழியரான ரசிக சமரசிங்க தெரிவிக்கையில், நாங்கள் இந்த நாட்டில் அனைத்தையும் சட்டபூர்வமாக செய்துள்ளோம், ஒவ்வொரு வரியையும் சரியாக செலுத்தியுள்ளோம், நாங்கள் காலாவதியான விசாவுடன் தங்கியிருப்பவர்கள் அல்ல, எனது பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்தையே நான் விரும்புகிறேன், எனது குடும்பம் இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 2023 ஆண்டளவில் 100,000 பராமரிப்பு ஊழியர்களுடன் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் 120,000 பேர் வரை பிரித்தானியாவில் இணைந்துள்ளதாக அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த விசா கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டன. அதற்கமைய பராமரிப்பு ஊழியர்கள் தங்களை சார்ந்திருப்பவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது தடை செய்யப்படுவதோடு வெளிநாட்டு ஆட்சேர்ப்புகளும் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கான விசாக்கள் மறுக்கப்படும் சம்பவங்கள் தற்போது கணிசமாக அங்கு அதிகரித்து செல்வதாக சட்டத்தரணிகள் தெரிவிக்கிறார்கள். அங்கு நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான தகுதி காலத்தை 5 ஆண்டுகளிலிருந்து 15 ஆண்டுகளாக உயர்த்தினால் பெருமளவிலான புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறக்கூடும் என்றும், இதனால் பிரித்தானியாவின் பராமரிப்பு துறை கடுமையான நெருக்கடியை சந்திக்கும் என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகிறது. கடல் நீரில் விளக்கெறியும் அற்புத திருத்தலமான வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவம் இனிதே நிறைவுக்கு வந்துள்ளது.
0: வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு வருடாந்தம் முல்லைத்தீவு பெருங்கடலில் இருந்து கடல் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு விளக்கேற்றப்படுவது வழக்கமாக, கடந்த 25 தேதி முல்லைத்தீவு பெருங்கடலில் இருந்து கடல் தீர்த்தம் எடுக்கப்பட்டு முள்ளியமலை காட்டா விநாயகர் ஆலயத்தின் அம்மன் சன்னிதானத்தில் விளக்கேற்றப்பட்டு கடந்த 7 நாட்களும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. காட்டா விநாயகர் ஆலய பொங்கல் உற்சவம் நிறைவடைந்ததை அடுத்து 7 நாட்களாக கடல் தீர்த்தத்தில் ஏற்றப்பட்டிருந்த விளக்கம் மடை பண்டங்களும் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு நேற்று எடுத்து பெறப்பட்டன. இதனையடுத்து பொங்கல் உற்சவம் ஆரம்பமானது. பாரம்பரிய முறைப்படி அம்மனுக்கு பொங்கல் நிகழ்வு பக்தி பூர்வமாக நேற்று நள்ளிரவு நடைபெற்றது.

0: நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வருகை தந்த அதிகளவிலான பக்தர்கள் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர்.
1: இனி இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,57,000 ரூபாவாகவும் ஒரு கிராமின் விலை 44,625 ரூபாவாக நேற்றைய விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: நேரம் சரியாக 2:55, ஐக்கிய ராஜ்யத்தில் 1:55. மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகள். தமிழகத்தில் மாநிலங்களவை பதவி காலியாக உள்ள ஒரு இடத்துக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியது. இந்த தேர்தல் மூலம் ஆளும் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் கால் பதிக்க உள்ளது. கூட்டுறவு சங்கங்களின் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மிக டாட்டுவில் அன்னை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். பயிர் காப்பீடு திட்டத்தை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேற்குவங்க பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஆளுநர் ஆர் என் ரவி 35 சட்டசபை உறுப்பினர்களுக்கு அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் முதல்வர் சுவேந்து அதிகாரி தலைமையிலான அமைச்சரவையின் பலம் 41 அதிகரித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அமலுக்கு வந்தது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை இதன் மூலம் சுவேந்து அதிகாரி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாநகராட்சி மேயர் புஷ்யந்த் மித்ரா பார்க்வா குழாயை தண்ணீரை குடித்து அதன் சுத்தத்தை நிரூபித்து சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பாதுகாப்பு நலன்களுக்கு எதிரான செயல்பாடுகளை தங்கள் மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் மியான்மர் அதிபர் மின் ஆங்லாயங் உறுதியளித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நேற்று மறுதேர்வை கண்ணனி வழியில் நடத்த உத்தரவிட முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்துள்ளது. நீட் மறுதேர்விலும் வினாத்தால் கசிந்தால் நாங்கள் பிரதமர் மோடியின் ராஜினாமா கூற வேண்டியிருக்கும் என்று காங்கிரஸ் தலைவர் திக் விஜய் சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 23 IIT-களில் சேர்க்கை பெறுவதற்கு ஒருங்கிணைந்த நுழைவு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. CPSE-இன் 12 மறு மதிப்பீட்டு நடைமுறை மற்றும் கட்டணங்கள் குறித்து திருடர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தேர்வு தொடர்பான குளறுபடிகள் காரணமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி அமைதி போராட்டம் நடத்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திக்பக்கே வரும் 6 டெல்லி வருவதாக அறிவித்துள்ளார். கடந்த மே மாத சரக்கு சேவை வரி 1.94 லட்சம் வசூலாகியுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் 1.88 லட்சம் ஜிஎஸ்டி வரி வசூலான நிலையில் இது தற்போது 3.2% அதிகரித்துள்ளது. இந்தியாவில் எண்ம பண பரிவர்த்தனை தளமாக யூபிஐ கடந்த மே மாதத்தில் மதிப்பு மற்றும் எண்ணிக்கை அடிப்படையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் இருவரை ஸ்ரீ வைகுண்டம் அனைத்து மகளிர் போலீசார் நேற்று கைது செய்தனர். இந்த சம்பவத்திற்கு கனிமொழி பாராளுமன்ற உறுப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் சென்னை கோட்டத்திற்குட்பட்ட தொடரோந்து நிலையங்களில் வீட்டை விட்டு ஓடி வந்த மற்றும் காணாமல் போனதாக தேடப்பட்ட 630 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளார்கள். ஃபீஃபா உலகக்கிண்ண காற்பந்து போட்டி இந்தியாவில் ஒளிபரப்புவதற்கான உரிமத்தை ஷீ டிவியின் நிறுவனம் பெற்றிருக்கின்றது. இதுவரை போட்டியை ஒளிபரப்ப எந்த இந்திய நிறுவனத்திற்கு உரிமம் வழங்கப்படவில்லை. பல மாதங்களாக உரிமத்தை வெல்ல நிறுவனங்களுக்கிடையே கடும் போட்டி நிலவியது. விஜய் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் ஹோமன்மன் என்ற புதிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உள்ளது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் பிக்பாஸ் கமாண்ட்மேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றால் நேரடியாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் 100 போட்டியில் பங்கேற்கலாம். கோடைகாலத்தில் மாரடைப்பு பாதிப்புகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொது சுகாதாரத்துறை நிபுணர் தெரிவித்துள்ளார். அதிகமாக தண்ணீர் அருந்தினால் அதற்கான வாய்ப்புகளை குறைக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்புடன் தொடர்புடைய நபர் உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் அருகே போந்தவாக்கத்தில் கோசாலையில் கொத்தடிமையாக இருந்த 46 பேர் மீட்கப்பட்டுள்ளார்கள். தங்கத்தின் விலையில் இன்று மாற்றமில்லை. 1 கிராம் 14,500 ரூபாய்க்கும் 1 சவரன் 116,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் VTH ஃபினான்ஸ் GMPH நிறுவனத்தின் அவர்களுக்கும் எமது நன்றிகள். வரும் செப்டம்பரில் தொடங்கும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்ட தொடருக்கான தலைவர் தேர்தல் இன்று நடைபெறுகின்றது. அமெரிக்கா பங்குகள் கிட்டத்தட்ட புதிய உச்சத்தை எட்டுகின்றன. அமெரிக்கா ஈரான் அமைதி முயற்சிகளும் தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய புதிய A1 கணனி நுண்சில்லும் அதற்கு வழிவகுத்துள்ளன. உள்நாட்டு விநியோகத்தை பாதுகாக்கும் பொருட்டு விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கு 6 காலத்திற்கு தடை விதிப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக தடை ஜூன் மாதம் 1 முதல் நவம்பர் மாதம் 30 வரை அமுலில் இருக்கும் என ரஷ்யா அரசு தெரிவித்துள்ளது. லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் ரத்து செய்யப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இவ்விவகாரத்தை ஒட்டி அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுவார்த்தையை நிறுத்தியுள்ளது. அமெரிக்கா சண்டை நிறுத்தம் குறித்து முன்வைத்த பரிந்துரைகளை ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொண்டுள்ளதாக லெபனானுக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடனான தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்ததாக ஆக்சியோஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கம்போடியாவில் மிகப்பெரிய அளவில் இணைய மோசடி நிலையங்களின் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கின்றது.

மோசடி சட்டத்திற்கு புறம்பான சூதாட்ட நடவடிக்கைகள் ஆகியவற்றுடன் தொடர்புடைய நூற்றுக்கணக்கான இடங்களை அது சோதனையிட்டுள்ளது. தென்கொரியாவின் ஹனவா ஏரோபேஸ் நிறுவனத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 5 பேர் இறந்துள்ளார்கள். 2 காயமடைந்து 1 நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் குடும்ப தகராறை தொடர்ந்து நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சந்தேகநபர் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் பாடசாலைகளில் துப்பாக்கிச்சூடு நடத்துபவர் நபர்களை மடக்கிப்பிடிக்க வானூர்த்திகள் உதவ முடியுமா? முடியும் என்கின்றது ஒரு அமெரிக்க நிறுவனம். ஜப்பானின் ஒக்கினவா வட்டாரத்தில் ஜாங்மி புயல் கனத்த மழையையும் கடும் காற்றையும் கொண்டுள்ளது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று முன்னிறைக்கப்படுகின்றது. கொங்கோவில் தற்போது 850 மேற்பட்டோரின் உயிரை பறித்துள்ள புந்தி கியாவோ எனப்படும் அரிய வகை எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு உலக அளவில் 3 புதிய தடுப்பூசிகளை தயாரிக்கும் பணிகள் அதிவேகமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் நபர் ஒருவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வைத்து 10 நாட்களில் 3000 யுவான் $445 செலவில் குறும்படம் தயாரித்தார். இப்போது ஹாலிவுட்டில் வேலை செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்துள்ளது. ஹாலிவுட்டில் அண்மை நாட்களில் திரைப்பட அரங்கங்களில் கூட்டம் அலையி மோதுகின்றது. அமெரிக்காவின் புளோரியா மாநிலம் ஓபின் A1 மீது அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் மீதும் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகள் தொடர்கின்றது. விளையாட்டு செய்திகள். June 18 ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற ஹால் கணக்கில் கொரியாவை வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றுள்ளது. குஜராத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கை மல்யுத்த போட்டியில் வாழைப்பாடி பகுதியைச் சேர்ந்த பெண் மாற்றுத்திறனாளிகள் தங்கம் வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளார்கள். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் முன்னணி வீரரான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் இஸ்ட்ரேவோ காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். ரஷ்யாவின் ஆண்ட்ரோ ரூபலக் தோல்வியை கிடைத்துள்ளது. 1930 உலகக்கிண்ண காற்பந்தாட்ட போட்டிகள் தொடங்கின. ஆனால் 1990 பிறகே அனைத்துலக காற்பந்தாட்ட சம்மேளனம் ஃபிஃபா இதற்கான அதிகாரபூர்வ பாடல்களை வெளியிட தொடங்கியுள்ளது.

நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம் இன்றைய நாணய மாற்றிற்கான சந்தை வழங்குகின்றார்கள் டிஆர்டி tamilolli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலி மறு ஒலிப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஈரோ இலங்கையில் 385 ரூபா 12%, இந்தியாவில் 110 ரூபா 71 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330 ரூபா 94%, இந்தியாவில் 95 ரூபா 13 பைசா. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 420 ரூபா 62%, இந்தியாவில் 120 ரூபா 92 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 445 ரூபா 33%, இந்தியாவில் 128 ரூபா 10 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 238 ரூபா 91%, இந்தியாவில் 68 ரூபா 71 பைசா. இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் புத்தகங்களை விட்டுவர நூலுலகம் நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசல் ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் வி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நேரம் சரியாக 3:09 ஐக்கியராட்சியத்தில் 2:09 தமிழொலியில் தொடர்கின்றது. விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் இசையும் தாளாட்டும். இன்று சற்று தாமதமாக இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாவதையிட்டு அன்பு நேர்களுக்கு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர் திலகம் ஏஎஸ் ராஜா அவர்களுக்கும் மற்றும் சகோதர அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது முதல் உங்கள் நேசத்தோடும் பாசத்தோடும் காட்டெளிகளில் இருந்து உங்கள் வாசல் தேடி வரும்

அறிந்தவர்களை வர சொல்லி அழைக்கிறது வர்ஷ உணவகம். சுவையாக சமைத்த உணவுகளை சுட சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷ உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்ஷ உணவகம். பசித்தவர்கள் பசியாறி புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்ஷ உணவகம். மண் வாசனை

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கிறது. இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 3 மணி வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையும் தாளாட்டும். இன்றைய நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உன் கண் சிமிட்டலில் காணாமல் போன என் இதயம் உன் சிரிப்பினால் இன்னும் துடித்துக்

மங்களா செப்பலில் அமைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் நிறைந்திருக்கிறது அம்பாள் ஸ்டோர். இலங்கை இந்திய மரக்கறி வகைகளை உடனுக்குடன் சமைத்து சுவைக்க தரமான உணவு வகைகளின் சுவை விரும்புவோரின் ஒரே தேர்வு, ஒரே நம்பிக்கை அம்பாள் ஸ்டோர். மறந்து விடாது, நினைவில் கொள்ளுங்கள், பாரிஸ் லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்.

ஹாய் வணக்கம். நான் கலைஞர் மாதிரி கதைக்கிறேன். ஆர்ஜி விஜயின்ற இசையின் தராட்டை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கேன். செம்மையா ஒவ்வொரு வாரமும் போய்கொண்டிருக்கு. நீங்களும் தொடர்ந்து கேளுங்க, அசத்துங்க, அட்டகாசம் பண்ணுங்க. பாய்.

திருப்பதிக்கு சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கால வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழையுங்கள். மகேசனின் திருப்பதி வீடியோவை குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்.

அன்பே, உன் இதயத்தில் இடமொன்று கேட்டேன். அது உன்னால் இயலாவிடின் உன் விழியினை அழித்துவிடு. அந்த விழிகளில் என்னுருவம் நிலைத்திருக்கும் வரை.

0: ஒரு புட்டி
1: மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம்.
2: மாமிச பிரியர்களின் உட்ட நண்பன் ஆசி பூசகன். ஆடு, மாடு, கோழி, காடை என பலவிதமான இறைச்சி வகைகளை ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஆசி பூசகன். சுவைமிக்க இறைச்சி வகைகளை சுத்தமாகவும் தரமாகவும் விற்பனை செய்கிறார்கள் ஆசி ஆசி பூசகன். குடும்பத்தோடு மட்டுமல்ல உறவுகளோடும் தரமான இறைச்சி வகைகளை சமைத்து சுவைக்க நாட வேண்டிய ஒரே இடம் ஆசி ஆசி பூசரி. பூசரி மாமிச பிரியர்களின் உற்ற தோழன் ஆசி ஆசி பூசரி. பூசரி
0: இன்னைக்கு ஒரு புட்டி.

0: கௌசிகன் பேசுகின்றேன். இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியை நான் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நீங்களும் கேட்டு ரசியுங்கள்.
1: காற்றிலைகளில் மிதந்து வந்து உங்கள் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: திருப்பதிக்கு சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவல் திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கால வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழையுங்கள் மகேசனின் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்.
1: யாரு தம்பி கோவிலின நம்மளால பார்த்த
0: உங்கள்

0: நிறைவு பெற்றது இசையும் தாளாட்டம். இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலையரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளுங்கள் நேர்களே. உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆ ஜே விஜி.
1: அன்பு உறவுகள், இதுவரை விஜய் ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய இசையும் தாலாட்டு நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இந்த நேரத்தில் அழைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு உறவுகள், அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: புங்கேவர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
2: நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம். என்ன பாடலுக்கு இருக்க போறீங்க?
2: இத்தனை செல்வங்கள் வந்தாலும் என்ன,
1: இத்தனை செல்வங்கள் வந்தாலும் என்ன,
2: அம்மா பத்து மகன் சுமை அது வந்து உழைச்சி தந்தாக்கா எங்களுக்கு சாப்பாடு இருக்கும். அன்னையும் ஏதாவது ஒன்று சேர்ந்தாக்கா எங்களுக்கு இருக்கும். அன்னைய போய் சொல்லுவ தெய்வம் பெருமா இல்லையா? பெற்று வளர்த்து ஆளாக்கி ஒரு பெரிய ஆளாக்கி விடுவது ரெண்டு பேருக்கும் இருக்கு, அன்னைக்கு இருக்கு அப்பாவுக்கும் இருக்கு. என்ன
1: சொல்றீங்க?
2: வந்து சொல்றோங்க.
1: அன்னையை போல ஒரு தெய்வம் இல்லை பார்த்திருப்பீங்க
2: தானே?
1: அதுதான்
2: பார்த்தது போல இருக்கு. எத்தனை வருஷங்கள் முன்னி பார்த்தா
1: பாத்திரீங்களா? அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் மங்களகரமாக நிகழ்ச்சியை ஆரம்பித்து விட்டார். அடுத்து இணைப்பில் இணைந்திருக்கின்ற அன்பு உறவுகளை சந்திப்பதற்கு முதல் அவருடைய பாடல் வேகமாக வருது இல்லையே. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவர் அடித்தொள்ள மறப்பவர் மண்ணில் மனிதர் இல்லை.

கவிஞர் காமும் ஷரீப் அவர்கள், எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களுடைய இசை பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் பொங்கையூர் மணிக்கவும் ஜி எம் சௌந்தரராஜன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அன்னையின் ஆணை.

0: ஒலித்த பாடலை விரும்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு ராஜா அவர்கள், அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரியமா, நலமா இருக்கீங்களா?
1: நலமா
0: இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: பள்ளிக்கூடத்தோட
0: நடிக்கிறார்
1: சரி,
0: உங்களுக்காக அந்த பாடலை அனுப்பி வைக்கிறேன். பாம்பு படத்தை பார்த்துட்டு ஆரோக்கியத்தில் உள்ளாங்க, வீட்டை வந்துடும்.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

கொண்டிருக்கும் பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து சுசிலா அம்மா அவர்கள். பாடலை ஆற்றவர் புலவர் புலமை பெற்ற இசை அமைத்தவர் சங்கர் கணேஷ். இந்த பாடலை விரும்பி கொண்டிருந்தார் பிரேமா கைலா என தம்பதிகள் இந்த படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் விஜயகுமார் மஞ்சுளா. இந்த பாடல் காட்சி

0: உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த அதிர்ஷ்டசாலி யார் என்று பார்ப்போம். வணக்கம். உங்களோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள்
0: சாப்பிட்டீங்களா? மாதுளம் பழம் சாப்பிட்டீங்களா?
1: இன்னைக்கு மாதுளம் பழம் இல்லை, அப்பிள் தான். அதை தான் சாப்பிடுறது.
0: அப்பிள்
1: அதுதான் அஞ்சு மணிக்கு தான் சாப்பிடுறது.
0: அப்பிள் சாப்பிடுறது?
1: ஓ,
0: என்னம்மா சாப்பிட்டு போட்டுல அப்பிள் சாப்பிடுறது?
1: அது சாப்பிட்டு விடாதீங்க.
0: ஓ,
1: நாங்கள் சாப்பிட்றது முந்திட்டு ஒரு அரை மணிக்கு முந்திட்டு
0: அப்பிள் சாப்பிட்றத எனக்கு வாழ்க்கையில தெரியல.
1: என்ன சாப்பிட வேண்டிய
0: அப்படி எப்படி பழக்க வழக்கங்களும் அப்படி வச்சிருக்க கூடாது.
1: பழம் சாப்பிடுறதுக்கு ஒரு அரை மணிக்கு அது முந்தி எல்லாம்
0: பிள்ளி. வாழைப்பழம் சாப்பிடலாமா? அப்பிள் சாப்பிடலாமா? மாம்பழம் சாப்பிடலாம். மாம்பழம் ஜூஸ் குடிக்கலாம்.
1: என்ன
0: பாட்டு கேட்க போறீங்க?
1: எனக்கு செம்பந்தி படத்துல செம்மீனே செம்மீனே என்ற பாட்டை கேட்க போறேன்.
0: செம்மீனே செம்மீனே எங்கிட்ட
1: அவங்கள தெரியாது.
0: தெரியாதா? ஏன் தெரியாது? எந்த கண் தெரியாது உங்களுக்கு?
1: அது வரிசை பாடல் வரிசை தெரியாது. அப்ப அதுல அதை சொல்ல முடியாமல் சும்மா வசனமா சொல்றேன். செம்மீனே செம்மீனே என்று
0: செம்மீனே சொல்லணுமா?
1: அங்கதான் நீங்க சொல்லினா அங்க
0: என்ன நல்ல பாட்டு இல்ல? சூப்பர் பாட்டு. நீங்க பாடமாக்கி வைக்காம இருக்கிறீங்க.
1: பாடமாக்கணும் என்றது பயிற்சி எடுக்க
0: வேணும் வந்து இரவுல வெள்ளிக்கிழமையில சும்மா அசை அசத்தி விட்டீங்களா? பாடலை கேட்டு எல்லாரும் மயங்கிடுவாரு.
1: அது உங்களுக்கு இருக்கிற ஒரு நேரம் நாளையில நான் பாரது.
0: மற்றபடி வர மாட்டீங்க?
1: அடுத்தபடி முக்கிய வாரத்துக்கு வருவேன்.
0: அப்படியா? சரியான சுயநலவாதி.
1: சுயநலவாதியில இல்லாத
0: போட்டி போட்டு படிக்கணும். அப்பதான் உங்களை கேட்காத நேர்கள் கூட அந்த நேரத்துல கேட்பார்கள். ஒரு சில நேரம் ஒரு சிலர் கேட்பார்கள், ஒரு சிலர் கேட்க மாட்டார்கள். ஆகவே நீங்க எல்லா நேரங்களும் பாடும் போது உங்களுடைய குரல் எல்லாருடைய உள்ளத்திலும் பதியும். ஒருத்தர் வந்துட்டு காணுமா? உள்ள ஆயிரம் பேர் வரணும்.
1: அன்பாக
0: பெரிய நன்கொடையை தந்திருந்தார், ஆர்த்திகனும் தந்திருந்தார். அவர்களால் முக்கியமா ரேடியோவினுடைய எதிர்கால சந்ததியை வரப்போறார்கள். உண்மையா பாருங்க. இருந்து நீங்க
1: எப்படி
0: சண்டை பிடிப்பீங்க? அவருக்கு தமிழ் தெரியுமா?
1: தமிழ் முருகன் சண்டை பிடிப்பேன். தமிழ் முருகன்
0: யாரு சொன்னது? முருகன் தமிழ் கடவுள்.
1: தெரிஞ்ச
0: அளவுல சொல்றீங்க. அப்பா சிவபெருமான எப்படி சொல்லி சொல்லி பொய்ய சொல்லி சொல்லி வளர்ந்து ஆறு கோடியோ எட்டு கோடி தமிழர். அது தமிழர் ஒரிஜினல் தமிழர் இல்ல. எல்லாம் கலப்படம் கலப்படம்
1: தான்
0: கலப்படம்.
1: இங்க வந்து எல்லாம் கலப்படம் அப்பப்படமா போச்சு. இங்க வெளிநாட்டுக்கு வந்து எல்லாம் பப்படமா போச்சு.
0: எல்லாம் பப்படமா போச்சு. அப்ப உங்களுக்கு தரட்டா பாட்டு? ஒரு தாலியும் ஒரு இதையும் செய்து வரட்டா. அந்த செம்மீன் செம்மீன் என்ற பெண் சிவந்த கண்களையுடைய
1: பெண்ணுக்கு
0: வர்ணிப்பு காமவெடியனோ அல்லது பிரசூடன். பிரசூடன் இந்த
1: பாட்டு
0: இந்த பாடல் எழுதியவர். நன்றியம்மா, உங்களோட கதைச்சது மிக்க நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி.
1: நானும் நாளைக்கு கண்ட பாட்டை கேட்போம்.
0: ஓகே,
1: நன்றி.

0: பாடல் வரி பெண்மையின் பெருமையை பாடலாக்கி இருக்கின்றார் கவிஞர் பிரசூடன் அவர்கள். அவளை கால் கெடுக்க காத்திருந்தாவாம், கண் சிவக்க பூத்திருந்தாவாம். உண்மையாக ஒரு காதல் என்றால் அப்படித்தான் வெறி பிடித்து நிற்கும். கால் கடுக்கும் என்றது சொல்கிறது, கால் உலைய உலையே பார்த்து கொண்டு நின்றிருக்கிறார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக லேட்டாக தான் வந்திருக்கிறார். ஆகவே பாடல் வரியை புனை வடித்தவர் எங்களுடைய கவிஞர் பிரசூடன் அவர்கள். இசைஞானி அவர்கள் இதற்கு இசை அமைத்திருக்கின்றார். சுனந்தாவோடு ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடியிருக்கின்றார். இந்த பாடலை வந்து கேட்டிருக்கின்றார் எங்களுடைய தாயம்மா அவர்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றிகள். மூன்று பேர் இணைந்து கொண்டு பாடலை கேட்டார்கள். உங்கள் ராஜா, பிரேமா, கைலாநாதன். மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போனதால் இன்றைய வானொலி சில தடங்கல்களையும் உங்களை தந்திருக்கும் தான் நினைக்கின்றேன். நீங்கள் ஒருவருமே அடிக்கக்கூட இல்லை, நானும் பார்த்து கொண்டே இருந்தேன். சரி பார்ப்போம். இப்பொழுது நல்லபடியாக சந்தோஷமாக வானொலி மலர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து வானொலியில் விளம்பரம் இருக்கின்றது. எங்களுடைய முன்னணி கலைஞர்கள் ரஜினி கோபாலசிங்கம், டீபன் அவர்களோடு விஜி ராஜேந்திரம் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி வானொலியில் விளம்பர காத்திருக்கின்றது. சிந்தனை சிறகுகள், சிந்தனை சிறகுகள் என்ற நிகழ்ச்சியை அவர்கள் அனுப்ப தாமதமாகின்றது என்று நினைக்கின்றேன். அதனை தொடர்ந்து ஜெர்மனிய நேரம் வானொலியில் மலரும். அதுவரை ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை கேளுங்கள்.
1: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
5: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:10 ஐக்கியராஜ்யத்தில் 3:10. இந்த நேரத்தில் வானொலியில் வலம் பெறுகின்றது சிந்தனை சிறகுகள். இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் மூத்த கலைஞர்களோடு விஜய் ராஜேந்திரம் அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சிந்தனை சிறகுகள்.
6: இதுவரை நேரமும் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சிகளை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்.

கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமிப்பு வைத்திருப்பவர்கள் உங்கள் ரசனைக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37, அவனூர் மாரிஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 0172 99 51 61.

0: தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது.
1: சிந்தனை சிறகுகள்.
0: இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: உங்களுடைய மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: மனிதனுக்கு மனிதனே ஆறுதல். மனிதனுக்கு மனிதனே ஆறுதல் விழும் கண்ணீரை துடைக்க வரும் கைதான் இந்த உலகின் உண்மையான சொர்க்கம். பணம் இல்லாமல் வாழலாம், பெரிய வீடு இல்லாமலும் வாழலாம், ஆனால் ஆறுதல் சொல்ல ஒரு உயிர் இல்லேனில் உள்ளம் தினமும் உடைந்து போகும். வெளிவரும் நேரத்தில் நான் இருக்கின்றேன் என்று சொல்லும் ஒரு வார்த்தை போதும் உயிரை மீண்டும் உயிர்ப்படுத்தும். மறந்தால் ஆறும் காயங்கள் உண்டு, ஆனால் மனித அன்பால் மட்டுமே ஆறும் சில இதய காயங்களும் உண்டு. பசியோடு இருப்பவனுக்கு ஒரு தட்டு சோறு ஆறுதல், தனிமையில் அழுவோருக்கு ஒரு தோல் ஆறுதல். வாழ்க்கையில் சுமையால் சுருண்டு போகும் மனிதனை மீண்டும் எழுப்புவது மனித நேசம்தான். அழுகின்ற கண்களை பார்த்தும் அமைதியாக செல்லாதே, ஒரு ஆறுதல் வார்த்தை பேசு. ஏனெனில் உனக்கு தெரியாது அவன் சிரிப்பின் பின்னால் எத்தனை புயல்கள் ஒளிந்திருக்கின்றன என்று. இறைவன் சில நேரங்களில் நேராக வரமாட்டான், மனித உருவத்தில் வந்து ஆறுதல் தருவான். அதனால் தான் சொல்கின்றேன், இந்த உலகில் மனிதனுக்கு மனிதனே ஆறுதல். சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயல்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம். வாழ்க்கையை கண்டு எனக்கு பயமாக இருக்கின்றது, நான் என்ன செய்யலாம்? இது ஒரு தோழியின் கேள்வி. சகோதரி, வாழ்க்கையை பார்த்து பயந்து நீங்கள் இருந்து கொண்டே இருந்தால் உங்களால் ஒரு நாள் கூட சந்தோஷமாக வாழ முடியாது. எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். ஆனால் அதை கடந்து செல்லும் சக்தியையும் இயற்கை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தே இருக்கின்றது. ஒரு குழந்தை இந்த உலகில் பிறக்கும் போது தன் தாய்க்கு வலியையும் வேதனையும் கொடுத்தே பிறக்கின்றது. ஆனால் அந்த வலிக்கு பிறகுதான் ஒரு புதிய உயிரின் மகிழ்ச்சி கிடைக்கின்றது. அதே போல வாழ்க்கையின் கஷ்டங்களும் நம்மை உடைக்க வருவதில்லை, நம்மை வலிமையாக்கத்தான் வருகின்றது. பயம் என்பது உங்களுக்கு மட்டுமில்லை, இந்த உலகில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் பயம் இருக்கின்றது. தண்ணீரில் நீந்தும் மீனை பார்த்து எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை என்று நாம் நினைக்கலாம், ஆனால் அந்த மீனுக்கு எப்போது தூண்டில் வரும் என்று தெரியாது. காட்டில் துள்ளியோடும் மானை பார்த்து அது கவலை இல்லாமல் வாழ்கின்றது என்று நினைக்கலாம், ஆனால் அதற்கு எப்போது புலி தாக்கும் என்ற பயம் இருக்கும். இருந்தாலும் மீன் நீந்துவதை நிறுத்துவதில்லை, மான் ஓடுவதை நிறுத்துவதில்லை. அதே போலத்தான் நீங்களும் பயத்தை நினைத்து நின்று விடாமல் வாழ்க்கையை தைரியமாக கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் பயந்து வாழ்ந்த நாட்கள் வாழ்க்கையாக மாறாது, தைரியமாக கடந்த நாட்கள் தான் ஒரு நாள் அழகான நினைவாக மாறும்.
3: உங்கள் சிந்தனைக்கும் ரசனைக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிறகுகள். சிறகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள். சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள். சிறகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிறகுகள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது
1: அறிவியல் அரங்கம்.
2: மன வேதனைக்கு தீர்வு தற்கொலை அல்ல. ஒரு நிமிட வேதனை ஒரு ஆயுள் இழப்பு ஆகிவிடக் கூடாது. இன்றைய சமூகத்தில் காதல், திருமணம், நம்பிக்கை, துரோகம் போன்ற உறவு பிரச்சனைகள் பலரின் மனநிலையையும் ஆழமாக பாதிக்கின்றன. வெளியில் சிரித்துக் கொண்டிருக்கும் பலர் உள்ளுக்குள் அமைதியாக உடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு உறவில் நம்பிக்கை உடைதல் என்பது சாதாரண விடயமல்ல. அது ஒருவரின் மனதையும் தன்னம்பிக்கையையும் வாழ்க்கை பற்றிய நம்பிக்கையையும் சிதைக்க கூடும். அந்த நேரத்தில் என்னால் இனி வாழ முடியாது என்ற எண்ணம் பெறலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், ஒரு மனிதரின் துரோகம் உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. வலி இருக்கும், கண்ணீர் தரும், தனிமை தோன்றும். ஆனால் இவை அனைத்தும் கடந்து போகக்கூடிய உணர்வுகள். உயிர் மட்டும் திரும்பி வராது. மன அழுத்தத்தில் இருக்கும் போது செய்ய வேண்டியவை, தனியாக அமைதியாக வேதனைப்பட வேண்டாம். நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் பேசுங்கள். அழுவது பலவீனம் அல்ல, உளவியல் ஆலோசனை பெறுவது தவறல்ல. நான் முக்கியமற்றவன், முக்கியமற்றவள் என்ற எண்ணத்தை நம்பாதீர்கள். பல நேரங்களில் ஒரு அன்பான உரையாடல், ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்ற உணர்வு ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். குடும்பங்களுக்கும் ஒரு நினைவூட்டலாக ஒருவர் திடீரென அமைதியாகி விடுதல், அதிகமாக அழுதல், தனிமையை தேடுதல், எனக்கு யாரும் தேவையில்லையே என்று பேசுதல் போன்றவை மன அழுத்தத்தின் அறிகுறிகளாக இருக்கலாம். அவர்களை குறை சொல்லாமல் கேட்டு புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். துரோகம் சில நிமிட சந்தோஷம் தரலாம், ஆனால் அதன் காயம் ஒருவரின் மனதில் ஆயுள் முழுவதும் நீடிக்கலாம். அதனால் உறவுகளில் அன்பையும் உண்மையையும் மரியாதையாக காப்பாற்றுதல் முக்கியமானது. எந்த பிரச்சனையும் உயிரை விட பெரியதல்ல.
3: ரசனைக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிறகுகள். சிறகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க, பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள். சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள். சிறகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிறகுகள்.
2: எந்த சுமையும் என்னை வீழ்த்தி விடாது. மனித குலத்துக்காக நாம் எந்த பணியில் மிக அதிகமாக உழைக்க முடியுமோ அத்தகையதொரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் எந்த சுமைகளும் நம்மை வீழ்த்திவிட முடியாது. ஏனெனில் அவை அனைவரின் நன்மைக்காகவும் நாம் செய்யும் தியாகங்கள் ஆகும். அப்போது நாம் அனுபவிப்பது அற்பமான வரையறுக்கப்பட்ட சுயநலமான மகிழ்ச்சியாக இருக்காது. மாறாக நமது மகிழ்ச்சி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வுடன் இணைந்திருக்கும். நமது மகிழ்ச்சி கோடான கோடி மக்களுக்கு சொந்தமானது. நமது சாதனைகள் நீடித்து நிற்கும் என்றும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும். உன்னதமான மனிதர்கள் வடிக்கும் சூடான கண்ணீரால் நமது சாம்பல் கழுவப்படும். இதை கூறியவர் கம்யூனிஸ்ட் ஆசான் தோழர் கார்ல் மார்க்ஸ்.
3: ரசனைக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிறகுகள். சிறகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க, பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள். சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள். சிறகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிறகுகள்.
2: விலங்குகளின் உலகில் கேட்கும் திறன் நம்மை ஆச்சரியப்படுத்தும் அளவுக்கு அதிசயமானது. மனிதர்கள் கேட்க முடியாத ஒலிகள், அதிர்வுகள் மற்றும் அதிவேக அதிர்வெண்களையும் சில விலங்குகள் எளிதாக உணர்கின்றன. சில உயிரினங்கள் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சத்தங்களை கூட கண்டறிய முடியும். உதாரணமாக மனிதன் 100 முதல் 200 மீட்டர் வரை மனிதர்களின் கேட்கும் திறன் ஒலியின் வலிமை, சூழல் மற்றும் வெளிப்புற இடையூறுகளை பொறுத்து குறுகிய தூரத்தில் மட்டுமே செயல்படுகின்றது. நாய் 4 முதல் 5 கிலோமீட்டர் வரை நாய்களுக்கு மிகவும் கூர்மையான கேட்கும் திறன் உள்ளது. மனிதர்களை விட அதிக தூரத்தில் இருக்கும் சத்தங்களையும் அதிக அதிர்வெண் ஒலிகளையும் அவை உணர முடியும். ஆந்தை சுமார் 10 கிலோமீட்டர் வரை. ஆதிகள் தங்களின் அபாரமான கேட்கும் திறனை பயன்படுத்தி இரவில் கூட சிறிய அசைவுகளையும் இறைகளையும் துல்லியமாக கண்டுபிடிக்கின்றன. டால்பின் 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை. டால்பின்கள் எக்கோ லொகேஷன் என்ற திறனை பயன்படுத்தி திசை அறிதல், பொருட்களை அடையாளம் காணுதல் மற்றும் தொடர்பு கொள்ளுதல் போன்றவற்றை செய்கின்றன. நீல திமிங்கலம் 800 முதல் 1000 கிலோமீட்டர் வரை. நீல திமிங்கலங்கள் உருவாக்கும் குறைந்த அதிர்வெண் ஒளிகள் கடலில் மிக நீண்ட தூரம் பயணிக்கின்றன. இதன் மூலம் அவை மிக பெரிய தூரங்களில் இருக்கும் மற்ற திமிங்கலங்களுடன் தொடர்பு கொள்ள முடிகின்றது. இயற்கை ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதன் வாழும் சூழலுக்கு ஏற்ற அசாதாரணமான உணர்வு திறன்களை வழங்கியுள்ளன.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சுரகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

யாருக்கு யார் சொந்தம் நான் சொல்லவா? எனக்கென்றும் நீயே சொந்தம் மாலை சூடவா. இந்த கேஜே ஜெயசாஸின் பாடல் சிறு வயதில் வானொலியில் அடிக்கடி கேட்டு ரசித்த பாடல். இசை விஜயபாஸ்கர். இந்த பாடலின் படம் மாலை சூடவா. சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம். திரைக்கதையை வெண்ணிற ஆடை மூர்த்தி எழுதியிருக்கின்றார் என்பது ஆச்சரியமான செய்திதான். ஆரம்ப காலத்தில் கமலஹாசன் ஹீரோவாக நடித்த படங்களில் இதுவும் ஒன்று. அவருக்கு ஜோடியாக குமாரி மஞ்சுளா என்கின்ற கன்னட மஞ்சுளா நடித்திருக்கின்றார். இப்போது பாடலை கேட்போமா?

0: உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலங்கரிக்க வருகிறது.
1: பேனா முனை.
0: நாம் படித்த சுவைத்த எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.
2: நான் பசுமையாக இருந்த காலத்தில் எத்தனை உயிர்களுக்கு நான் ஒரு உலகமாக இருந்தேன். பறவைகள் வந்து என் கிளைகளில் கூடு கட்டி தன் குஞ்சுகளை வளர்த்து சென்றது. அதே கிளைகளில் வேடனின் அம்பும் விழுந்தது. பறவையின் குரலும் கேட்டேன், அதன் வலியும் உணர்ந்தேன். மனிதர்கள் வந்தார்கள். வெயிலில் வாடிய உடலுக்கு என் நிழலை விரித்தேன். சுவாசிக்க சுத்தமான காற்றை என் உயிரில் இருந்து கொடுத்தேன். மழை வந்தபோது நினைந்து நடுங்கியவர்களுக்கு நான் குடியாக நின்றேன். அடுப்பெரிக்க பிறகு இல்லை என்று வந்த வீரம்மாவுக்கு என் உதிர்ந்த கிளைகளை சந்தோஷமாக கொடுத்தேன். என் கிளையில் தொட்டில் கட்டி குழந்தையை தாளாட்டு பாடி தூங்க வைத்தாள் பெண்ணம்மா. அந்த சிரிப்பு இன்னும் என் பட்டையில் ஒட்டியே இருக்கு. பருவ பெண்கள் ஊஞ்சல் கட்டி ஆடிய போது அவர்களின் சிரிப்பால் நானும் ஆடினேன். வாலிப பசங்கள் வந்து கிளித்தட்டு விளையாடி என் சுற்றம் முழுக்க சத்தமாய் சிரித்து சென்றார்கள். யாராக வந்தாலும் என்னால் முடிந்ததை செய்தேன். எதையும் எதிர்பார்க்கவில்லை. இப்போது எல்லோரும் போயிட்டார்கள். நான் மட்டும் வெறுமனே நிற்கின்றேன்.
3: தமிழ் தாய்மொழி என்றால் கவிதை ஒரு தர. அந்த கவிதைகளை காவி வருகின்றது பேனா முனை.
0: தாய் கடவுள், அம்மா. குழந்தை பிறந்தவுடன் எல்லா அம்மாக்களும் பிள்ளைக்காக பால் கொடுப்பார்கள், முத்தம் கொடுப்பார்கள், அனைத்து இளைப்பாறுவார்கள். ஆனால் நீதான் அம்மா, நான் பிறந்தவுடன் எனக்காக உயிரை கொடுத்தாய். அம்மா, என் பசிக்கு நீ பாலானாய், என் உறக்கத்துக்கு படுக்கையானாய், படிக்க புத்தகமானாய், என் நோய்க்கு மருந்தானாய், பதிலுக்கு உனக்கு எதுவாகவோ நினைத்த நேரத்தில் ஏன் காலமானாய். ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போகும் போது அங்கே உள்ள சிலைகளுக்கு காட்டிவிட்டு வருகிறேன் என் தாய் கடவுளை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. காட்டலைகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்.
1: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
5: அதை சொல்ல போற
6: என்ன கதைப்பா?
5: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
6: ஒரே ஒரு ராஜாவா? ஊர்ல வேற யாரும் இல்லையா?
5: இருக்காங்க. ராஜாவோட மந்திரிங்க நாலு பேரு கூஜாவா?
6: கூஜாவா?
0: எங்கள் கண்கள் படம் பிடித்த,
1: காதுகளில் வந்து விழுந்த,
0: பயணங்களின் போது நாங்கள் பார்த்து உணர்ந்த,
1: வாழ்க்கை தந்த பாடங்கள்
0: சிறுகதையாக மலர்கின்றது.
2: கார்த்திகை விளக்கீடு. எழுதியவர் வசந்த். யாழ்ப்பாணம் தென்மராட்சியில் உள்ள அழகிய கிராமம்தான் தச்சார். அங்கே கார்த்திகை விளக்கீடு என்றால் எப்போதுமே ஒரு தனி அழகுதான். வீடுகளின் வாசல்களிலும் மதில்களிலும் தனி மரத்து சுற்றாடலிலும் சின்ன சின்ன அகல் விளக்குகள் வரிசையாக எரிந்து அந்த இரவின் இருட்டை மிகவும் அழகாக போட்டுக் கொண்டிருந்தன. சிவகாக்கியம் தனது வீட்டின் முற்றத்தில் இருந்த துளசி மாடத்துக்கு கீழே கடைசியாக ஒரு விளக்கை தட்ட வைத்துவிட்டு நிமிர்ந்தாள். அவளது முகம் அந்த மஞ்சள் வெளிச்சத்தில் மிகவும் சோர்வாக தெரிந்தது. கணவன் கந்தையா இறந்த பிறகு இந்த குடும்பத்தின் மொத்த பாரமும் அவளது தலையில் தான் விழுந்திருந்தது. அவளுக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவளது மூத்த மகன் விஜயன்தான். கொழும்பில் வேலைக்கு சென்றவன் முதல் சில மாதங்கள் அடிக்கடி தொலைபேசியில் கதைப்பான். ஆனால் கடந்த 3 மாதங்களாக அவனிடம் இருந்து

அதிநேரம் வீட்டின் திண்ணையில் சுழ்ந்து படுத்திருந்த பூனை சட்டென்று எழுந்து கண்களை உருட்டி எதையோ அண்ணாந்து பார்த்தபடி உறைந்து நின்றது. சிவசாக்கியம் பயத்தோடு திரும்பி பார்த்தாள். விளக்கு வெளிச்சத்தில் வெள்ளி வாசலின் அருகே நின்று கொண்டிருந்தான் விஜயன். ஐயோ, இந்த ராசா என்று கத்திக்கொண்டே ஓடி போய் அவனை கட்டி கொண்டாள் சிவபாக்கியம். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. விஜயன் இந்த உணர்ச்சியும் இல்லாமல் மிகவும் அமைதியாக நின்றான். அவன் மிகவும் மெலிந்து போயிருந்தான். முகம் மிகவும் சோர்வாகவும் கருத்து போயும் இருந்தது. ஏன் தம்பி, இவ்வளவு காலமா ஒரு போனும் பண்ணில, நான் எவ்வளவு பயந்து போட்டேன் தெரியுமா என்று சிவபாக்கியம் அழுதாள். வேலை கெடுபடி அம்மா, போனும் பழுதா போயிச்சது, நேரமும் இல்ல. இன்னைக்கு காத்து எவ்வளவு கிடையோ அதுதான் உங்களையும் தங்கச்சியும் பார்க்க வேண்டும் என்று பஸ் படிச்சு வந்துட்டேன் என்றான் விஜயன் மெல்லிய குரலில். தர்ஷிகா அண்ணனை கண்ட சந்தோஷத்தில் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள். அண்ணா, எனக்கு என்ன வாங்கி இருந்த நீ என்று கேட்டாள். விஜயன் அவளது தலையை மெதுவாக விரட்டினான். அந்த இரவு வீடு நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் விஜயன் சாப்பிட உட்காரவில்லை. எனக்கு பசிக்கலையம்மா, பஸ்ல வரைக்கே சாப்பிட்டேன் என்று படுக்கைக்கு போய்விட்டார். அடுத்த சில நாட்கள் விஜயன் வீட்டுக்குள்ளேதான் இருந்தார். அதிகமாக வெளியே வரமாட்டான். அம்மா, நான் வீட்டை வந்ததை பக்கத்து வீட்டுக்காரருக்கோ ஊர் ஜனத்துக்கோ சொல்ல வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாயிருக்குது, பிறகு வேலையை விட்டுட்டு வந்துட்டான் என்று கண்ட பாட்டுக்கு கதைப்பினம் என்று மிகவும் கெஞ்சி கேட்டான். சிவபாக்கியமும் சரி, படியின் களைப்புல வந்திருக்கிறான், யாரும் வந்து கேள்வி கேட்டு கரைச்சல் கொடுக்க கூடாது என்று நினைத்து அவன் வந்ததை யாருக்குமே சொல்லவில்லை. இரவு நேரங்களில் மட்டும் விஜயன் தாயுடனும் தங்கையுடனும் நிறைய கதைப்பான். ஒரு நாள் இரவு முற்றத்தில் உட்கார்ந்திருந்த போது விஜயன் சொன்னான், அம்மா, நீங்கள் இங்க சின்னதாக ஒரு தோட்டம் செய்யுங்கோ, நீங்கள் கூலி வேலைக்கு போறதுல எனக்கு விருப்பமே இல்லை, வீட்டின் பின்பளவு சும்மா தானே கிடக்குது, அங்கே ஒரு கோழி கூட ஒன்று அடிப்போம், நீங்கள் ஊர்கோழியில வாங்கி வளருங்கோ, ஊர்கோழி முட்டை பிராத்து கோழி குஞ்செல்லாம் தேடி வாங்கி வினவிங்க, வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வருமானம் பார்க்கலாம். சிவபாக்கியம் தயங்கினாள். அதுக்கு கணக்க காசு வேணுமேடா. விஜயன் உடனே தர்ஷிகாவை கூப்பிட்டான். அவளிடம் ஒரு பேப்பரை எடுக்க சொல்லி, தர்ஷிகா, இது என்ற ஆன்லைன் பேங்கிங், அந்த பேங்க்ல இருக்கிற யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இதுதான், இதுல 2 லட்சம் காசு இருக்குது, நான் நாளைக்கு உனக்கு எப்படி அதை அம்மாவுக்கு எடுத்து கொடுக்கறதுன்னு சொல்லித்தாரன், அதை வச்சு நீங்கள் கோழி பணியை தொடங்குங்கோ என்றான். தர்ஷிகாவுக்கு அதெல்லாம் புதுசு என்றாலும் அண்ணன் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டாள். பிறகு விஜயன் அவளை பார்த்து மிகவும் தன்னம்பிக்கையுடன் சொன்னான், தங்கச்சி, நீ நல்லா படிக்க வேணும், அம்மாக்கு சுமையாக இருக்க கூடாது, என்ன நடந்தாலும் படிப்பை மட்டும் விட்டுடாது என்ன. அடுத்த சில வாரங்களில் விஜயன் நேரடியாக எந்த வேலையிலும் இறங்கவில்லை. ஆனால் அவனது ஆலோசனையின்படி கூலி ஆட்களை வைத்து கோழி கூடு அடிக்கப்பட்டது. தர்ஷிகா அண்ணனின் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுத்து அம்மாவிடம் கொடுத்தாள். சிவபாக்கியம் கோழிகளை வாங்கி வளர்க்க தொடங்கினாள். எல்லாம் மிகவும் நேர்த்தியாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் விஜயனை மட்டும் வீட்டிற்கு வெளியே காண்பது மிக குறைவாக இருந்தது. அவன் தனது அறைக்குள்ளேயே அடைந்து கிடப்பான். 3 மாதங்கள் ஓடிவிட்டன. கோழி வளர்ப்பு நல்ல பலனை கொடுக்க தொடங்கியது. சிவபாக்கியத்தின் முகத்தில் இப்போது ஒரு சின்ன நிம்மதி. ஒரு நாள் காலை வீட்டின் வெளிச்சேற்றில் ஒரு மோட்டார் சைக்கிள் வந்து நின்றது. கொழும்பில் விஜயனோடு தங்கியிருந்த அவனது நண்பன் சிவா தான் வந்திருந்தான். சிவபாக்கியம் வாசலுக்கு வந்தாள். தம்பி, நீங்கள் விஜயனோட வேலை செய்த கலா அக்காவின் மகன் சிவாதானே? கனகாலமா கலா அக்காவையும் இந்த பக்கம் காணல, என்ன அவருக்கு நடந்தது? சிவா மிகவும் தயக்கத்தோடு முகத்தில் ஒரு விதமான சோகத்தோடு சிவபாக்கியத்தை பார்த்தான். அன்றி, நான் ஒரு விஷயம் சொல்ல வேணும், நீங்கள் தாங்கிக் கொள்ள வேணும், ஏனென்றால் இதை சொல்லாமலும் இருக்க இயலாது, இவ்வளவு காலமும் எப்படி சொல்றது என்று தெரியாமல் சொல்லாமலே இருந்துட்டேன் என்றான் குரல் தழுதழுக்க. என்ன தம்பி சொல்ல வேணும்? விஜயன் உள்ளுக்குள்ளதான் நித்திரை கொள்றான், நான் அவனை கூப்பிடட்டேன் என்றாள் சிவபாக்கியம். சிவா அதிர்ச்சியில் உறைந்தே போனான். அவனது கண்கள் பயத்திலும் ஆச்சரியத்திலும் விரிந்தன. என்ன என்று சொல்றீங்க? விஜயன் உள்ளுக்குள்ள இருக்கிறானோ? அது எப்படி ஆண்டி? 6 மாசத்துக்கு முதலே கொழும்பில் ஒரு ஆக்சிடென்ட்ல விஜயன் செத்துல போயிட்டான் ஆண்டி. சிவபாக்கியத்தின் காதுகளில் இடி இறங்கியது போல் இருந்தது. என்ன தம்பி விசக்கதை கதைக்கிற? என்ற படியே நுழுக்கிலேயே படுத்திருக்கிறான், 3 மாசமா என்னுடைய இருக்கிறான் என்று கத்திக்கொண்டே விஜயனின் அறையை நோக்கி ஓடினாள். சிவா அவளுக்கு பின்னால் ஓடினான். இல்லை அண்டி, அண்டிக்கு அவன் ஆஸ்பத்திரியில ஐசியூல இருக்க தான் செத்தாலும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, அம்மாவுக்கு கிருதி, பிறகு அவன் மயங்கி விழுந்துடுவான் சொன்னவன் அண்டி, நாங்கள் தான் அவன் உடம்பை அடக்கம் செய்த நாங்கள். சிவபாக்கியம் விஜயனின் அறை கதவை வேகமாக திறந்தாள். அறை வெறுமையாக கிடந்தது.

0: படுக்கையில் யாரும் இல்லை. அந்த அறையில் விஜயன் இருந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. சிவபாக்கியம் அப்படியே நெஞ்சில் அடித்துக் கொண்டு தரையில் சரிந்து ஐயோ இந்த பிள்ளை என்று கத்தி அழுதாள். தர்ஷிகா ஓடி வந்து அம்மாவை கட்டி கொண்டு அழுதாள். அப்போதுதான் சிவபாக்கியத்துக்கு எல்லாமே புரிய தொடங்கியது. ஏன் நாயும் பூனையும் அவனை பார்த்து பயந்தன? ஏன் அவன் வீட்டின் வெளியே நடமாடுவது குறைவு? ஏன் ஊர் சின்னத்திடம் தான் வந்ததை சொல்ல வேண்டாம் என்று சொன்னான்? ஏன் அவன் நேரடியாக இந்த வேலையிலும் ஈடுபடாமல் ஐடியாக்களை மட்டுமே கொடுத்தான்? விஜயன் உறந்து விட்டான். ஆனால் திக்கத்தை தனது தாயையும் தங்கையும் எப்படி கரையேற்றுவது என்ற அவனது ஆன்மாவின் தவிப்பு அவனை மீண்டும் கார்த்திகை விளக்கீட்டு பேரொழியில் இந்த வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கின்றது. ஊரார் கூடி அழுது புலம்பினார்கள். விஜயனுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமைகளை சிவாவும் ஊர் பெரியவர்களும் சேர்ந்து செய்து முடித்தார்கள். வீடே கண்ணீரால் நனைந்திருந்தது. அன்றைய நள்ளிரவு சிவபாக்கியம் தூக்கமும் விழிப்பும் கலந்த ஒரு அறிதுயில் நிலையில் படுத்திருந்தாள். அவளது கனவில் விஜயன் வந்தான். அவன் முகம் இப்போது சோர்வாக இல்லை. ஒரு நிம்மதியான ஒளி தெரிந்தது. அம்மா அழாதீங்கோ, நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். தர்ஷிகா இனிமேல் உங்களை பார்த்துக் கொள்வாள், அவளுக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லிவிட்டு சிரித்தான். அதே நேரம் தர்ஷிகாவின் கனவிலும் அவன் வந்தான். தங்கச்சி நான் போறேன், இனிமேல் அம்மா வந்து பொறுப்பு, அவை ஒரு நாளும் நோக விடாது, நல்லா படியம்மா என்று அவளது தலையை விரடிவிட்டு தனி மூட்டத்துக்குள் மறைந்து போனான். மறுநாள் காலை வெடிந்தது. முச்சத்தில் நின்ற கோழிகள் இறை தேடி சத்தமிட்டுக் கொண்டிருந்தன. சிவபாக்கியம் கண்ணீரை துடைத்துக் கொண்டு தனது மகன் காட்டிய வழியில் நடக்க தயாரானாள். விஜயன் உடலால் மறைந்திருந்தாலும் அவனது பாசம் அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருந்தது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சுரகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது உங்கள் எங்கள் மனதை தொட்ட பாடல்.
2: சில குரல்கள் காத்தோடு காற்றாக கலந்து விடுவதில்லை. அவை நம் ஆன்மாவின் ஆழத்தில் ஒரு மெல்லிய குரலை ஏற்படுத்திவிட்டு நிரந்தரமாக தாங்கி விடுகின்றன. சொன்னலதாவின் குரல் அப்படிப்பட்டதுதான். அதில் விவரிக்க முடியாத ஒரு சோகம் எப்போதும் நரம்புகளில் இலையோடி கொண்டிருக்கும். சொன்னலதாவின் பாடும் முறையில் இருக்கும் ஒரு தனித்துவமான நுட்பம், மூச்சு காத்தை வார்த்தைகளுக்குள் பொதிந்து வைக்கும் அந்த அசாத்திய லாபகம், சொன்னலதாவின் தொண்டைக்குள் தேங்கிய மூச்சு காற்றில் வெளிச்சொல்ல முடியாத ஏதோ ஒரு பெருந்துயரம் சதா எரிந்து கொண்டே இருந்தது. அந்த வெப்பம் தான் சொன்னலதாவின் பாடல்களை கேட்கும் போதெல்லாம் நம் கண்களை அறியாமல் தணிக்க செய்கின்றது. ஸ்வரலதா உதிர்க்கும் ஒவ்வொரு ஸ்வரத்தின் நுனியிலும் மெல்லிய நடுக்கம் ஒன்று உறங்கிக் கொண்டிருக்கும். அதுவே கேட்பவர்களின் ஆழ்மன காயங்களை மெதுவாக தொட்டு உதிர்க்க செய்யும் வல்லமை கொண்டது. மாலையில் யாரோ மனதோடு பேச என்று சொன்னலதா பாடும் போது நள்ளிரவின் இருளில் தத்தளிக்கும் ஒரு தனிமை பறவையின் சிறகடிப்பை நாம் உணர முடியும். சொன்னலதா வெறும் வரிகளை பாடுவதில்லை. அந்த வரிகளுக்குள் ஒளிந்திருக்கும் அக உளவின் இருட்டை தன் தொண்டையில் இயல்பாக அமைந்திருக்கும் கரகரப்பால் மீட்டெடுத்து நமது தூக்கத்தை கலைத்து தொந்தரவு செய்கின்றார். மனிதர்கள் தங்களுக்குள்ளே ஆழ புதைத்து வைத்திருக்கும் தனிமை, ஏக்கம், குற்ற உணர்வு போன்ற இருந்த உணர்வுகளை சொன்னலதாவின் குரல் ஒரு மெல்லிய ஊசியை போல குத்தி கிழித்து வெளியே கொண்டு வந்துவிடும். சொன்னலதாவின் மூச்சு காற்றின் நுட்பமான அதிர்வுகளில் பல்லாயிரம் பெண்களின் சொல்லப்படாத தனிமையும் நிறைவேறாத ஏக்கங்களும் சிறைப்பட்டு கிடக்கின்றன. ஏஆர் ரஹ்மானின் இசையில் எவனோ ஒருவன் வாசிக்கின்றான் பாடலில் ஒவ்வொரு சொல்லையும் சொன்னலதா உச்சரிக்கும் அந்த வினாடிகள் சாதாரணமானவை அல்ல. அது ஒரு மனித உயிரின் ஆழத்திலிருந்து தீருட்டெழுந்த உண்மையான அழுகை. வார்த்தைகளுக்கு இடையிலான சிறு மௌனங்களை கூட சொன்னலதா தன் பெருமூச்சுகளால் நிவர்த்தி நீங்கள் அடைக்க செய்வார். வாக்கியங்களின் முடிவில் சொன்னலதா வெளிப்படுத்தும் அந்த விசும்பல் போன்ற நுட்பம் நம்முள் உறங்கி கிடக்கும் துயரங்களை அனாயாசமாக தட்டி எழுப்பிவிடும். இளையராஜாவின் கிராமத்து மெட்டுக்களானாலும் சரி, ரஹ்மானின் நவீன இசையானாலும் சரி, சொன்னலதாவின் குரல் தொட்ட உணர்வின் ஆழங்களை வேறு எந்த பாடகியாலும் அத்தனை எளிதில் தொட்டுவிட முடியாது. மிக குறுகிய காலமே வாழ்ந்து மறைந்த அந்த அபூர்வ குயில் தன் தொண்டைக்குள் அத்தனை துயரங்களையும் எப்படி சுமந்து திரிந்தது என்பது இன்று வரை விடை தெரியாத ரகசியம். சொன்னலதா பாடி முடித்துவிட்டு சென்ற பாடல்கள் யாவும் இன்று மனித மனங்களின் வலிகளுக்கான சாட்சியங்களாக காற்றில் மிதந்து கொண்டிருக்கின்றன. சுவர்ணலதா உடலால் மறைந்திருக்கலாமானால் சுவர்ணலதாவின் மூச்சுக்காற்றில் எரிந்த அந்த தெய்வீக சோகம் நமது அந்தரங்கமான உள்ளுணர்வுகளை தட்டி எழுப்பி மீள முடியாத ஒரு துயர பெருவழியில் நம்மை என்றைக்குமாக தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். நீங்களும் சுவர்ணலதாவின் பாடல்களை கேட்கும் போது இப்படித்தான் உணர்வீர்களா, அல்லது வேறப்படி பாடலை கேட்போம்?

0: இதுவரை நேரமும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்கிறீர்கள்.
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு விடுவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.

அந்த உறவுகள் இதுவரை சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் விஜய் ராஜேந்திரம். இவர்களோடு மூத்த கலைஞர்கள் ரத்னி கோபால சிங்கம் தீபன் அவர்கள் இணைந்து குரல் கொடுத்து தயாரித்திருந்தார்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் நமது இதய பெருமான நன்றிகள்.

பொதுப்பந்தி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பந்தி மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பந்தி ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பந்தி மார்க்கெட்.

0: அம்மா, நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறோம் அப்பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சிய. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7 ','','////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
3: வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:04, ஐக்கிய ராஜ்யத்தில் 4:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய மூன்று தினங்களில் வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வலிமைபோல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லின் முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, இதோ உங்களுக்கான கேள்வியையும் அதற்கான பாடலையும் தருகின்றேன். அன்றைய மேலைத்தேய படையெடுப்புகளின் போது, அன்றைய மேலைத்தேய படையெடுப்புகளின் போது எதிரி படைகளை மிரட்டியவற்றில் இதனையும் பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, அன்றைய மேலைத்தேய படையெடுப்புகளின் போது எதிரி படைகளை மிரட்டியவற்றில், எதிரி படைகளை மிரட்டியவற்றில் இதனையும் பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, கடற்கப்பலை செலுத்தும் வல்லமையாளனை அன்று குறிப்பிட்ட பேரினை விடையாக பெறலாம். இரண்டாவது பகுதிக்கான கேள்வி, கடற்கப்பலை செலுத்தும் வல்லமையாளனை அன்று குறிப்பிட்ட பெயரினை நீங்கள் விடையாக பெறலாம். அன்றைய மேலைத்தேய படையெடுப்புகளின் போது, அன்றைய மேலைத்தேய படையெடுப்புகளின் போது எதிரி படைகளை மிரட்டியவற்றில் இதனையும் பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, எதிரி படைகளை மிரட்டியவற்றில் இதனையும் பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, கடற்கப்பலை செலுத்தும் வல்லமையாளனை அன்று குறிப்பிட்ட பெயரினை நீங்கள் விடையாக பெறலாம். அன்று குறிப்பிட்ட பெயர், கடற்கப்பலை செலுத்தும் வல்லமையாளனை அன்று குறிப்பிட்ட பெயரினை நீங்கள் விடையாக கூறலாம். அன்பு உறவுகளே, நல்ல சுகமான கேள்வி உங்களுக்காக அமைந்திருக்கின்றது. பாடலை மிக அவதானமாக கேளுங்கள். பாடலில் சொல்லுண்டு, கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, கே வி மகாதேவன் அவர்களுடைய

0: சரி, அன்பு உறவுகளை ஒலித்த பாடலை கேட்டீர்கள். ஒலித்த பாடலிலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லையும் கண்டுபிடித்திருப்பீர்கள். அன்றைய மேலத்தைய படையெடுப்புகளின் போது எதிரிப்படைகளை மிரட்டியவற்றில் இதனையும் பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து, கடற்கப்பலை செலுத்தும் வல்லமையாளனை அன்று குறிப்பிடப்பட்ட பெயரினை நீங்கள் விடையாக பெறலாம். அன்பு உறவுகளே, விடைதிருந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளலாம். 3 தொலைபேசிகள் உண்டு. 3 தொலைபேசிகள் உங்களுடைய கைகளை அழுத்தி உடனடியாக வந்து பதில்களை கூறுங்கள். இந்த நேரத்தில் தேவன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். தேவனை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் தேவன்.
1: வணக்கம் அண்ணா. ஓடுவாய அண்ணா ஓடுங்கோ.
0: நல்லமா இருக்கிறீங்களா தேவன்?
1: அன்றைய
0: மேலத்தைய படையெடுப்புகளின் போது எதிரிப்படைகளை மிரட்டியவற்றில் ஒன்றினை பாடலில் இருந்து கண்டுபிடிக்கட்டான். எதிரிப்படைகளை மிரட்டியதனை அந்த சொல்லி எடுத்தீங்களா? இப்ப தேவன் என்று எடுத்தீங்களா சகோதரம், அந்த முன்னுக்கு இருக்கிற தேனா வரவணும், பின்னுக்கும் வரவணும், ரெண்டாவது
1: பதிலுக்கும்
0: வரவணும்,
1: முதலையும் கடைசியிலும் வரவணும்,
0: முதலிலும் தொடக்கலும் அடுத்த பகுதிக்கு வந்தால் அந்த பானா நீங்க ரெண்டாவது விட இருக்குல்லவா, அதாவது கடற்கப்பலை
1: நெஞ்சம்
0: உண்டு நேர்மை உண்டு,
1: ஓடு ராஜாவா
0: ஆற்று வெள்ளம் போல எழுந்து ஓடு ராஜா.
1: ஓடு ராஜா
0: ஆற்று வெள்ளம் ஓடுச்சா சொல்லி வேலை இல்லை,
1: என்ன வெள்ளம்
0: ஆடி இடிச்சு கண்டு உங்களை தீக்கி பிரட்டி கண்டு போ. நன்றி தேவன், நன்றி, விடிய கண்டுபிடிச்சு வாங்குவோம். நன்றி சகோதரம். அவர் ஜெர்மனியிலிருந்து தேவன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். தேவனை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணா, நலமா இருக்கிறீங்களா? நன்றி குணா. அப்படி
2: உற்சாக
0: அந்த வரையே இருக்கிறார் சிங்கம்.
2: அன்று நீங்கள் அந்த பாம்புக்கு பின்விட சொன்னீங்களா?
0: என்னமா சொல்லிட்டு நீங்க தானே முதலாவது விட,
2: நீங்க தான் அது பாம்பு சொன்னது.
0: பாம்புக்கு பிறகு பின்னுக்கு வந்து எங்கட ஆறு சொன்னதாண்டா பெரிய கட்டிக்காரி ஒருத்தி சொன்னவா எங்கட இவா வாக்கும் உங்களோட விரும்புறாய்
2: கூட்டி
0: ராணி தான் சொன்னவா. பாம்புக்கு சியாமலாவும் ராணியும் ரெண்டு பேர்ல ஒரு ஆள்
2: என்ன
0: ராஜா சொல்லுதன்னு கூட பாக்காம ஓடிட்டீங்க.
2: வெள்ளிக்கிழமை
0: ஒரு மாதத்துக்கு உங்களை காண கிடையாது, என்ன செய்ய போறோம்னு தெரியாது. இந்த வெயில் வந்தாலே பெரிய உடதான் என்ன
2: நன்றி
0: வாழ்த்துகள். அப்படியே பண்ணுங்க. உடம்பு எதிரிப்படைகளை மிரட்டியதனை மீசியா உள்ள
2: அவங்களோட மீசையை பார்த்து அவங்க பயந்திருப்பாங்க. மீசையில இருந்து கப்பல் செலுத்த மீகாமன்.
0: நீங்க பத்தி அகராதியில பார்த்துட்டு
2: என்ன
0: என்னமா
2: வாழ்த்துக்கள்
0: உங்களுக்கு. இணைந்து கொண்டு சிறப்பித்த வீராதி வீரைக்கு எங்கள் நன்றிகள். ஒரு திரும்பறையில பாத்தீங்களா, இந்த வீராத வீதி வந்த உடனே ஒரு திரும்பறையில் பயத்துல பயத்துல வரையில பயத்துல சரியான பையன் உங்களுக்கு.
2: பூனை
0: சிங்கத்தையும் அடிக்குமே. சகோதரி திருமதி குணநாயகி அவர்கள் இணைந்து கொண்டார். குணநாயகியை தொடர்ந்து அடுத்த ஒரு உரிமை வந்திருக்கின்றார். வணக்கம் உரிமை.
3: வணக்கம்
0: நல்லமா இருக்கு. அன்றைக்கு என்ன பின்பட உள்ள
3: பாடிக்கதை
0: குணநாயகி பாடிக்கதை பாம்பு கண்டுபிடிச்ச குணநாயகி
3: அங்கத்தேன் புதுனங்களை சொல்றா
0: உண்மையாவா
3: தங்கச்சி அங்க தானே
0: தங்கச்சியோட படிச்சுட்டீங்க நீங்க?
3: அக்கா எங்கட அக்காவே எல்லாரும் வேண்ட வீட்டுல அஞ்சு பொம்பளையும் ரெண்டு ஆம்பளையும் எங்கட வீட்டையும் அதே இது எல்லாரும் படிச்சது. அதுக்குள்ள உங்கட ஒரு அக்காவுக்கு வந்து இவன் அண்ணா ஒரு ஆள்ல காணும் அவர் வந்து சொல்லுவாரு திருமங்கலம் என்ன செய்தார் கொண்டக்டரா இருந்தார் தெரியுமே உங்களுக்கு. அப்ப அவருக்கு பெண்ணிடலாம் திருமங்கலம் என்ன செய்தார் நாங்க அக்காவை வச்சு ஓட்டி வந்துருவோம் கொண்டக்டர்
0: ஓட்டுனர்
3: அப்படியெல்லாம் சொல்றது. ஆனா அந்த பேர்ல மாளி ஒன்றுதான் இருக்குது அது என்ன மாளிகை வராது அது ஆற்று வெள்ளமும் அந்த அந்த காலத்துல அந்த இதை விரட்டின அது வெள்ளம் அந்த ஆற்று வெள்ளம் அந்த நேரத்துல அது வெள்ளமா இருக்கேக்கலையும் அது அதுக்குள்ள எல்லாம் போய் போக்குவரத்து எல்லாம் கஷ்டம் தானே அதுவும் செய்தாது. ஆனா அந்த மீகாமன் வந்து மாலுமி அந்த கப்பல் ஓட்டுறவிய தான் நவையே சொல்றது அதால அந்த அந்த சொல்லு எழுத்துக்கு பொருத்தமா மீ என்னவில் மீசதான் இருக்குது வேற எதையும் கண்டுபிடிச்சா வேற
0: நன்றி வாழ்த்துக்கள். அவர் சகோதரி ராணி சம்பந்தர். ராணி சம்பந்தரை தொடர்ந்து வானொலியில் காத்திருக்கும் அடுத்த அன்புரோ வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அடுத்து இணைந்திருக்கும் அன்புரவை அன்போடு வரவேற்று
2: என்னமா பக்கத்துல
0: அப்படியா அது தப்பு தப்பா
2: உங்களோட வெள்ளிக்கிழமையில நான் இது கேட்டுட்டு நான் மூங்கடி கும்பிட போறோம் அதான் அந்த கடைசி சொல்லு அத கவனம் எடுத்து அப்பவும் மேல கேக்குறேன் விட்டுட்டு இப்ப சொன்னது இந்த காலமே இந்த சொல்லு விழுந்தது பாடிக்கத அவ சொன்னது தெரியும் சரியான பதில் தெரியாம போச்சு
0: தெரியாம போச்சு.
2: நன்றி நன்றி பலனா என்னோட கதைக்கு இல்லாத அப்போத கதைச்சுட்டான்
0: அப்போத கதைச்சுட்டான்
2: ராணி நல்லா பொருத்துவா
0: நல்லா பொருத்துவா ராணி பேய் கட்டிக்காரு திருமங்கலத்தின் கதை தெரியுமா உங்களுக்கு?
2: நன்றி
0: வாழ்த்துக்கள். அவர் திருமதி குணா அவர்கள். குணாவை தொடர்ந்து வானொலியில் வைபருடாக இணைந்திருக்கும் ஷியாமலா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் ஷியாமலா, நலமா இருக்கீங்களா?
4: ஓ நாங்க நலமா இருக்கோம். நீங்க
0: சாப்பிட்டீங்களா இன்னைக்கு?
2: வச்சு
0: போட்டு புளியெல்லாம் கணக்கா விட்டீங்களா இல்ல குறைய குறைய விட்டீங்களா?
2: அதெல்லாம் வந்த மாதிரி தான்.
0: சும்மா சொல்லுவீங்க சியாமலா?
2: இன்னைக்கு சமைக்கல, நேத்து சமைச்சேன்னா சோறு மட்டும் இன்னைக்கு போட்டு
0: பாத்துங்க. உங்ககிட்ட விட்ட வந்தா சுடு சோறு சாப்பிடலாம்.
2: குளிச்சு சுவாமி தரிசனம் செய்து
0: அதோட பானை பூசி பிளான் பூசி குடிச்சு சாப்பிட்டு போட்டு
2: அப்படியே
0: செட்டியில போய் அப்படியே ஒரு சின்ன கணக்கடப்பா இருக்க நல்ல பாட்டையும் போட்டு விட அந்த செய்கையில போயிட்டான். பிறகுதான் 8 மணிக்கு சாப்பாடு,
2: 8 மணிக்கு சாப்பிடு.
0: அதுவும் ராணி கூப்பிட்டாதான்.
2: நீங்க
0: பின்ன
2: என்ன மம்பட்டியா
0: பயமா
2: நினைக்கிறேன்.
0: அவர் சகோதரி ஷியாமலா, ஷியாமலாவை தொடர்ந்து வானில் வந்திருக்கும். அடுத்த அன்பு உறவு வணக்கம். என்னடா அப்ப வார போன் எல்லாம் கட் ஆகுது. அடுத்த அன்பு உறவு வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். சுவா நலமா இருக்கீங்களா?
4: ஓ நாங்க நலமா இருக்கோம். நீங்க நலம் தானே?
0: நீங்க என்ன வெளியில போனீங்களா சுவாசினி?
4: இல்ல இல்ல, போயில நான் ரேடியோ நின்றது. நான் அதுக்குல என்ன சொல்றது, அது வேலையா இருந்தபடியா அடிக்கே மேலாவது எழுதேமா போச்சு.
0: என்ன உள்ள நீங்க அடிக்கே மேலாவது
4: நின்றுடுது? பிறகு நான் இங்க அதை நிப்பாடு இருந்தால் பெயிண்ட் அடிச்சு கொண்டு
0: வந்தேன். வந்தது உள்ள
4: நீங்க நீ சுவாசு கேட்க நின்றது இடையேக்க
0: அதுக்குல நான் நிப்பாட்டு நானோ.
4: ஆமா, நீங்க அந்த ஒரு முதலாவது பாட்டு போடக்கே அப்படியே நின்றுடுத்து.
0: அடே கடவுளே, பாத்தீங்களா இந்த மாதிரி
4: பிறகு இந்த பாட்டு அப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருந்தது வாசக்கர் பிள்ளையே. அப்ப கேட்டு கொண்டு பிறகு சேர்ந்து வந்துடுது, சேர்ந்து
0: விட்டுட்டாங்க.
4: இல்ல இல்ல, சொம்மையா கையில் வேறு அந்த பெயிண்ட் அடிச்சா நானும் அந்த கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு அந்த இதுல செய்தோடைய அப்ப கையில ஒண்ணும் செய்யலா போச்சு, கையில எழுதே முடியா போச்சு. அப்ப பிறகு வந்துருந்தாண்டு அப்ப இவரு என்ன போய் என்ன செய்யணும் அப்ப சேர்ந்து வந்துடுது. பிறகு பார்த்தா உங்களோட சத்தத்தையும் காணையில
0: வாயத்துறைகள்
4: என்ன செய்யல அண்ணாக்கு என்ன எடுப்பமண்டு பாத்துட்டு புற நீங்க டப்பண்டு பேந்து வந்துடுது உங்களோட குரல்
0: வந்துட்டு குரல்
4: ஓ பேந்து நீங்க இது முடியா
0: நீங்க குரல
4: குரலக்கானையில பாட்டு போய் கொண்டிருக்கு. சொண்டையும் காணலையும் அண்ணா இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அண்ணா, என்ன தெரியலண்டு யோசிச்சு கொண்டிருக்க. அப்புறம் வந்தோடனே சரி நீங்கள் இவ்வளவு தேரும் பாட முடியாது, இப்ப நீஸ் வருதுன்னு சொன்னோன்னா மேலருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்த.
0: உங்கள் விருப்பம் போச்சு.
4: ஓ, மூன்றாம் காலுக்கு அப்படித்தான் தொடங்கினது நீசு முடிஞ்சு. அது பிறகு நீங்க அதை போட்டுக்கொண்டு இப்ப இது முடிய பாட்டுல போட்டுக்கொண்டு
0: நன்றிகள் சுபாஷினி.
4: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி சுபாஷினி பத்மநாதன், அவரை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும். அடுத்த அன்பு, வணக்கம்.
5: வணக்கம்
0: சித்ரா,
5: நலமா
0: இருக்கீங்களா? வைரவ மடி எல்லாம் துக்கியம்மனுக்கு முடிஞ்சுதா? முடிஞ்சது. உங்களை பலகாரம் எல்லாம் கிடைச்சதா?
5: கிடைச்சது.
0: கொண்டு வந்து கொட்டினார்களா அம்மாளுக்கு?
5: பொங்கல்
0: சாப்பிட்டுவா? நல்ல சக்கரை பொங்கல்
5: சாப்பிட்டுவா?
0: டயபெட்டிக் இல்லையா? சித்ரா மாதிரி அவா கொண்டு வரா.
5: நன்றி.
0: வாழ்த்துக்களம்மா. அவர் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம். அடுத்த தங்கச்சி வந்துட்டான். தங்கச்சி மேல கூடி நான் பெறவா? பாசம் இருக்கிறோம். பாசம் மலர்களுக்கு எனக்கு நடுவில் இருக்கிறார். சரியான இருக்கம் மீனா? என்ன தண்ணி மேரிச்சிருவீங்க, செலவழிக்க
4: மாட்டீங்க.
0: அதான் வந்து ஒரு இடத்து கூட்டிட்டு திரிய விடும். அப்ப செலவாளியால
4: சொல்லுவாரு மீனாட்ட காசு கொடுக்க கூடாது. வாங்கிட்டு வந்துருவாண்டு.
0: நல்ல மருந்து கூட மருந்தோட நல்ல சூப்பரா
4: இருக்கலாம்.
0: அவர் மீசையில அவர் வந்து என்னோட சிரிச்சு காய்ச்சவர்.
4: உங்களோட காய்ச்சிட்டு
0: ராசிதானே? நன்றி, வாழ்த்துக்கள் மீனா. அவர் மீனாவை தொடர்ந்து ராணி மீண்டும் வந்து எனக்கு கொப்பியில வந்து வேலை வைக்கும்.
3: நன்றி
0: சகோதரம். அவர் சகோதரி ராணி சம்பந்தர் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புற வணக்கம். வணக்கம் பிரியம்மா, நலமா? நாங்களும் நல்ல சூப்பரா தான் இருக்கிறோம். வெயில் வெயில் ஆட்டில் போட்டு கொல்லுது.
6: வெயில் கொஞ்சம் பரவாயில்லை,
0: பரவாயில்லையா?
6: கொஞ்சம் குறைவா
0: இருக்கு. வெயில் ஆட்டில் கொல்லுது.
6: மழை பெய்யுதுதானே, கொஞ்சம் குறைவா இருக்குது.
0: உங்களை விட்டு மழை பெஞ்சுதா?
6: இன்னைக்கு இல்ல, இரவு பெய்ததுதானே.
0: ராத்திரியோ?
6: ஓ,
0: என்ன சத்தம் எங்கட விட்டு
6: மாறி
0: வந்தூரம் நடந்து வந்த ஒரு மழையும்
6: சந்தேகமா
0: ஒரு எதிரிய விரட்டுறதுக்கு மீசைய சாத்திய குறா இருக்கும். அவள எதிரி எப்படி இருப்பான் உங்களுக்கு தெரியல? இல்லையா, நீங்க
6: அன்றைய காலத்துல
0: அன்றைய காலத்துல பேங்கிற கட்டிக்காரங்க பீரங்கிங்களை கொண்டாந்து விட்டாங்களா? சாட்டி எதிரிப்படைகளை, அதுவும் எதிரிப்படைகளை, அதுவும் எதிரிகள்டா திரும்பி சொல்ல வாங்கணும். மீசைக்கு ஒரு ஆயுதம் இல்லை, கொலையும் இல்லாத குற்றம் இதுவும் இல்லாத உள்ள அது

0: அன்புரோ வணக்கம்.
1: வணக்கம் திருமதி தேவேந்திரன்.
0: வணக்கம் திருமதி தேவேந்திரன் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நாங்கள். உங்களை வீட்டில் மழை பெஞ்சதா?
1: மழை இப்பதான் துமிச்சது.
0: துமிச்சது
1: காத்து வந்து கொண்டு போட்டு, அதை
0: காத்து வந்து கொண்டு போயிட்டு. பெரிய கவலையா தான் இருக்கு.
1: கவலையா தான் இருக்கு.
0: அப்படிங்க அப்பா, எப்படி இருக்கிறா ஐயா?
1: ஐயா இருக்கிறார், ரூமா
0: சூப்பரா இருக்கிறார்.
1: இருக்கிறார்.
0: டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டீங்களா?
1: அவர் தானே போட்டு தானே குடிப்பேன்.
0: கோப்பியா டீயா?
1: டீ தான்.
0: டீ தான் போடுவேன்.
1: அந்த டைமுக்கு செய்வேன்.
0: அந்த டைமுக்கு தானே செய்வார். என்ன விட கண்டுபிடிச்சிங்க?
1: நானும் மீசை இந்த எடுத்து மீகானா
0: மீகாமன்
1: மீகாமன்
0: மீசக்கார நண்பா, உனக்கு கொஞ்சம் கோபம்
1: அதிகம் இருக்கு.
0: ஓகே, அப்படி
1: அப்படித்தானே வரும்.
0: நாளைக்கு வந்து கேளுங்க. காலை பந்து இல்ல,
1: நாளைக்கா? பாப்பம்
0: பாப்பம். நன்றி.
1: ரெண்டு நாளைக்கு இல்லத்தானே.
0: நன்றி, வாழ்த்துகள்.
1: நன்றி, நன்றி.
0: அவர் திருமதி ரதியம்மா. ரதியம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம். வணக்கம் திருமதி ஜெயா நடேசன். என்ன வரையில வைபர்ல? அவசரப்பட்டு
1: என்ன
0: பிஸ்கட் சாப்பிட்டீங்க?
1: புரதம்.
0: நீங்க தான கேள்வி கணையில பின்னி எறிகிறீங்க. அப்புறம்
1: மச்சத்துக்கு பதிலாக மாம்சத்துக்கு பதிலாக இதை சாப்பிடுறதானே
0: பிரதவிட்டாங்க.
1: கூட இருக்கு பிரதவிட்ட.
0: ஓகே, நான் மீன் சாப்பிட எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கு.
1: மீன் சாப்பிடலாம்.
0: சாப்பிட விருப்பம் இல்லாம இருக்கு.
1: வாங்கி
0: வந்து பாப்போம், வீட்டை வச்சு சாப்பிட்டு பாப்போம். நன்றி, வாழ்த்து. மறக்கிறது நல்ல விருப்பம். இன்றைக்கு வெண்டிக்காய் பால் கறி, கத்திரிக்காய் பொறிச்ச குழம்பு, பக்கத்தில்
1: பொறிக்கிற சாப்பாடுகளை கொஞ்சம் குறையும்.
0: வடிவா வடிவா செய்வா
1: கொஞ்சம் நல்லெண்ணெயில் விட்டு பொறிக்க வடிவா அடுத்து அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும்.
1: சாப்பிட்டு இல்லை தானே. நல்லெண்ணெய்.
0: நன்றி சகோதரன்.
1: நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம்
0: ராஜாங்களுக்கு.
2: நடத்தில்
0: அடக்கு அடக்கு மீச துடிக்கிறேன் சொல்லி
2: எழுதினவர்
0: சக்தி கிருஷ்ணசாமி வசனம். இப்படி ஒரு வசனம் பேசுற ஒரு ஆள் இருக்கிறார் உலகத்துல. ஒருக்கா பார்த்தா காணுமா
2: என்ன?
0: தெய்வத்தை தந்துட்டு தெய்வத்தை பறிச்சிட்டான் கடவுள்.
2: அடிப்பண்டால
0: அவர் தான். அவர் நினைச்சா சரி. அப்படி குடலும் அப்படி அமைஞ்சிட்டு
2: தலைமையில
0: இருந்து அமைஞ்சிட்டு. என்ன சிங்கம் இல்லாத சிங்கம்?

0: நன்றி சகோதரன், நீங்கள் நல்லா இருங்க. அவர் உதயன் அவர்கள், உதயனை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா, உங்களை மறந்தோட. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம்.
0: பேச்சு மூச்சை காணல ராதா, என்ன ஊர் சுற்றுறீங்களா?
1: இல்ல இல்ல, சில அலுவலுக்கு வெளியில போனதால வேறையா வேறையில
0: வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு
1: வெளியில போனா வேறையில தானேண்ணா. இது இன்றைக்கு இங்க ஒழிசுவால சரியான மழை வெள்ளம் என்ன, நீங்க என்ன லாக்டவுன்ல இல்லையன்றீங்க?
0: நான் என்ன செய்ய, இல்லாதது இல்ல உண்மையு போய் சொல்லட்டா?
1: இப்ப வேற போறேன், அவ்வளவு இருத்தி இருக்கு வானம் எல்லாம்.
0: இப்பயோ?
1: ஆமா, நீங்க போக நினைஞ்சுதான் போறீங்க போல
0: டாக்டர். ரொம்ப வாய்ப்பு பயா இருக்கு.
1: நானும் அண்ணா எல்லாரும் சொன்ன மாதிரியே
0: நீங்க காலமில இருந்து வெளியால வரையில.
1: சமைச்சிட்டு
0: என்னன்னா
1: அதெல்லாம்
0: இருக்குது. அவர் ராதா கனகராஜ் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
2: நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: கீரை கிடக்காம சசியம்மா ராதா வீட்டு கிட்ட
2: சமைக்கும்.
0: பேத்தி
2: முதலாளன்
0: அவர் சசியம் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி வதனி, நலமா இருக்கீங்களா? வதனி
3: நலமாகவே இருக்கின்றோம். நீங்க?
0: நாங்கள் நலமா இருக்கிறோம். பதனி, மோகன் வீட்டுல எப்படி இருக்கிறார்கள்?
3: எல்லாரும் நலமாக இருக்கிறார்கள்.
0: நன்றி சொல்லி வேலை இல்ல,
3: சொல்லி வேலை இல்ல.
0: நீங்கள் இந்த கீரை வாங்க இல்லையா?
3: நீங்க கீரை கதை தான் கதைக்கிறீங்க. அது தண்டு கீரை இல்ல, நாங்கள் கீரை வேண்டுவோம். அந்த இடக்கீரை பக்கெட் கழிக்கிறாங்க,
0: அதுதான்
3: ரெங்கட கீரை. நீங்க நல்ல
0: தண்டைக்கு வர்றதுக்கு எவ்வளவு தூரம் உங்க வீட்டுல இருந்து?
3: நாய்ஸ் வந்து நான் நினைக்கிறேன்
0: 250 கிலோமீட்டரா? அதிக கஷ்டம்
3: கண்ணெல்லாம்
0: தெரியுது வடிவா?
3: இப்ப அப்படி எல்லாம் ஓடுறேன் சொல்லிட்டு இப்போதைக்கு ஓட
0: வந்தா
3: ஒரு
0: மனசு அப்படியே இருக்குது.
3: என்ன பலகாரம் அவ சாப்பிட்டு இருக்க மாட்டா, அவளுக்கு கையிலே இருக்க விடம் இல்லாமல் இவ மாலைய கட்டி போட்டுருப்ப, அவ அப்படி எடுத்து சாப்பிடுவா கையா
0: முள்ளுக்கரண்டியால்,
3: இவ வீட்டு தேம்பிட்டு இருப்பா. அம்மன் கண் மட்டும் கண்ணும் தெரியாதுல, அவளை அப்படி பூ மாலைய கட்டி கொண்டே போடுவா. பேரு சாப்பாடு அப்படி அம்மன் சாப்பிடுவா, இவ தீட்ட
0: வேண்டியா
3: அவ பசி இருப்ப, அது சித்திராட அன்பிலே அவ
0: கிடப்பா,
3: அவ இவ குடுக்குற மாலே அவளுக்கு சாப்பாடா இருக்கும் இல்ல,
0: அந்த மாதிரி இருக்கும், ஆனந்தமாக இருக்கும்,
3: நல்ல ஆனந்தமா குளிர்ச்சியா இருப்பா,
0: குளிர்ச்சியா இருப்பா. நன்றி வதனி.
3: அப்ப நானும் அது எடுத்த உடனே அதுதான் அதே விடையத்தான் நானும் சொல்லுகிறேன்.
0: நன்றி வதனி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நல்ல வழியா போய் சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி
3: நன்றி.
0: என்ன நன்றி? அவர் சௌதரி வதனி மோகன் அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும். அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா சித்ரா.
0: வணக்கம் சித்ரா. என்ன சுணக்கம் சித்ரா?
4: நான் முதல்ல இருந்து மீசி எடுத்து வச்சுக்கொண்டு ஆடி ஆடி ஆடிக்குதான் ஒன்றும் பரே.
0: அது உங்களுக்கு மீச ராசி இல்ல?
4: ஒருக்கா நின்றுட்டு ஒருக்கா வந்த லைன் பிற நின்று
0: அதை கட் பண்ணிட்டு இந்த ராசான எடுக்கல உங்களை.
4: கோயிலுக்கு
0: முடிச்சு அபராமி அம்மன் அப்படி எத்தின கோயில பிரசவன் கோயில் அங்க பெரிய நோர்வேல பக்கத்துல பக்கத்துல பெரிய கோயில் இருக்கு. முருகன் கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு, துர்க்கை அம்மன் இருக்கு, ஒரு கோயில் திருத்துறை இருக்கும், பிள்ளையார் கோயில் இருக்கு. அப்படி கோயில் இருக்கு அங்க லாச்சப்பள்ளி ஒரு பிள்ளையார் இருக்கிறார். அப்ப சித்ரா வடியா சாப்பிட்டீங்களா மத்தியானம்?
4: ஓம் நான் சாப்பிட்டேன்.
0: உங்க செல்வ மகள்
4: அவ அங்க இங்க சாப்பிட்டு வேலையில இருக்கா.
0: தனுஷா ஜெயக்குமார். அப்ப என்ன விட கஞ்சி கண்டுபிடிச்சீங்க சித்ரா?
4: அதே என்ன கட்டப்பொம்மன் படம் பார்த்ததானே மீசே
0: மீசையை எடுத்து வச்சுக்கொண்டு நின்றுனீங்களா? ஏப்ல உங்களை யாரும் இருக்க வேணாம்னு சொன்னவியா?
4: இல்ல, இருக்க சொன்னவன்.
0: இருக்க சொன்னவன்
4: அண்ணா, இருக்க சொன்னவன்
0: அண்ணா, இருக்க சொன்னவன் இதுங்கோ. தங்கத்திகளும் நிக்காதீங்கோ, காலுக்கு நோவும். அப்ப நீங்க இரவுக்கு என்ன சாப்பாடு செய்வீங்க?
4: புட்டும்
0: இந்த கொங்கிரீட் கல்லு. அதை சொல்றது, அதை சொல்ற கொங்கிரீட் கல் உண்டு. பாட்டுக்கு
4: போறது
0: பேர் வைக்க
4: சின்ன
0: கப்.
4: என்னடா உள்ளுக்க தண்ணி விடுறது, அந்த அப்பது பால் விடுறது.
0: நீங்க அப்பன் சுடுவீங்களா?
4: எனக்கு தெரியாம அவங்கிட்ட தெரியும், இப்ப எனக்கு தெரியாது.
0: கடவுளே என் பழகே இல்லை
4: எனக்கு, ஆனா வீட்டிலேயே சமைக்க தெரியாது எனக்கு. இப்பதான் இங்க வந்துதான் சமைக்க பழகின.
0: கள்ளக்குணம்
4: உதவி செய்வேன், நானு அம்மா தான் நிறைய சமைப்பேன்.
0: பிள்ளைய விடுறே இல்ல.
4: கொஞ்ச நாள் செய்தேன், கொழும்புல வந்திருக்கேன், கொஞ்ச நாள் செய்தேன்.
0: கொஞ்ச நாள் செய்தீங்க. ஓகே, நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், நல்ல உற்சாகமா இருங்கள்.
4: நன்றி.
0: நன்றி சகோதரம்.
4: நன்றி.
0: அவர் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேரம் சரியாக 5:50, ஐக்கியராஜ்யத்தில் 4:50. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்களில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை வானொலியில் வலம் பெறுகின்றது ஜெர்மனிய நேரம். வலைபோல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடலை ஒலிபரப்பியிருந்தோம். என்னென்ன திரைப்படத்திலிருந்து கவியரசர் கண்ணதாசன், TMS KV மகாதேவன் அவர்களுடைய கூட்டணியில் வந்த பாடல், வாத்தியாருக்காக எழுதிய பாடல். இன்று இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்றதும் திரு அவர்களுடைய நெஞ்சில் நிறைந்த பாடல்கள், அதனை தொடர்ந்து தமிழோடு விளையாட்டு. பிறகு 8 மணிக்கு கவிப்பிரியர்களே, உங்களுக்கு விருப்பமான கவிஞர்களே அல்லது கவிதைகளை எழுதி கொண்டு வந்து திருவிடம் ஒப்படைக்கலாம். அன்புறவர்களே, அவர் அதற்கான ஒரு பாடலை தெரிவு செய்து உங்களுக்காக ஒலிபரப்புவார். மறந்துடாதீர்கள் இரவு பிரதான செய்தி வரை. இவ்வாறு இன்றைய நிகழ்ச்சிகள் நகர்ந்து செல்லும். இன்று செவ்வாய்க்கிழமை உதவும் நிகழ்ச்சி சூசி நிலத்தில் இடம்பெறும். அன்பு உறவுகளே, சரி, இந்த இன்னண்ணன் படத்திலிருந்து பாடலை திரும்ப தருகிறேன்.

0: சோகரம்
1: இல்ல இருந்தாலும் குவைக்காம அந்த எண்ணெயை கொஞ்சம் குவைச்சு கொடுங்க, அதை நல்லெண்ணெய் பார்க்க நல்ல நினைக்கா அதை சொல்லிக்கொண்டு. மற்ற இங்க மழை பெய்யுது, இங்க மழை எங்க இடத்துல நல்ல குளிர்மையா நல்ல மழை பெய்ஞ்சு கொண்டு இருக்கு. முழுக்க
0: தேவன் கவிதை எழுத மாட்டீங்களா?
1: எனக்கு இருந்தா போல வரும், நான் எழுதி எழுதுவானே இருந்தா போல வரும்.
0: நாலு மணிக்கு நல்லா வரும் கவிதை.
1: நான் ஒரு புலவெட்ட மகன் என்று சொல்லிக்கொண்டு நான் இதுக்கு விட வந்துட்டு வந்துட்டுதா
0: என்ன தெரியா கொஞ்சம் நான் தந்திருக்கேன். மீசை மீகாமன்
1: இல்ல, நான் மீகாமன் சொல்றேன். மீகாமன்
0: அப்ப பின்னுக்கும் மீச முன்னுக்கும் மீச. வாழ்த்துகள் சௌரம்.
1: இது வந்து எங்கட சிங்க இந்த தமிழ் சிங்களாக்களுக்கு வந்து அது வேறு ஒன்று இருக்கு. மற்ற மரக்காயன் சொல்லி ஒன்றும் இருக்குது.
0: மரக்காயன் நன்றி சௌரம்.
1: அப்படி இருக்குது.
0: நாங்கள் திருவுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விட வருகிறோம். நன்றி.
1: ஓ திரு சௌரம் கேட்டு சொல்லுங்க. நீங்க எல்லாம் சுகமாங்க. அடுத்த சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்து
1: இளையராஜா எங்களை ஐயாண்டு பிறந்த நாள். இளையராஜா
0: இளையராஜா எனக்கா இருக்கு. அவர் என்னை பற்றி தெரியாது. எனக்கு
1: தெரியாது. எங்க பாட்டுக்கா தெரியாதா?
0: பாட்டு இசையமைக்கிறவர்.
1: ஓ 83rd பிறந்த நாள் ஐயா.
0: இன்றைக்கா
1: 83rd
0: வணக்கம் வணக்கம். அவர் தேவன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரோடு நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சி இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு திரு அவர்கள் தொடர்ந்து இரவு பிரதான செய்தி வரை நிகழ்ச்சிகளோடு உங்களோடு சந்திப்பார் என கூறி உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றேன். வணக்கம் திரு.
2: வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நலமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள்
0: நல்லா இன்றைய சிரிச்ச முகத்தோடு வந்திருக்கிறீங்க.
2: நான் டெய்லி சிரிச்சுதான் வரணும்.
0: சிரிப்பு
2: சந்தோஷமாக தொடங்கணும். சந்தோஷமாக இருக்கணும். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்.
0: நன்றி. நல்ல பொலிசி.
3: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமியம் உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி opt77@goodmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் opt77 வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடன் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் BTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 Swiss franc வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே BTS Finance GmbH.
4: இலக்கம் 5 Garten Straße 3598
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
3: சுவிஸிலே BTS Finance GmbH.
5: வன்கூவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட எடுக்கல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
0: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாத இந்த விஷயத்த போறேன். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
5: இந்த
3: இந்திரா. ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்பா லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர பொருள் இப்ப இந்த கதைக்கு இப்ப எல்லாம் தெரியாத வரப்போகுது.
6: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
5: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
6: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. இப்பொழுது முதல் ஆறு மணியில் இப்பொழுது முதல் ஏழு மணி வரை எனது தெருவில் சில திர இசை பாடல்கள், தொடர்ந்து ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரை உங்கள் விருப்பத்துக்குரிய தமிழோடு விளையாடு, எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை கவிதை பாடு நேரம், தொடர்ந்து பிரதான செய்தி அறிக்கைகள். சகல நிகழ்ச்சிகளிலும் கலந்து சிறப்பித்து கேட்டு மகிழும்படி உங்களை கேட்டுக்கொண்டு வழமை போல இப்பொழுது முதல் எனது தெருவில் சில திரைசை பாடல்களும் சில தரவுகளும் தருவேன். முதலாவதாக எனது பாடலை தந்துவிட்டு அடுத்த பாடலுக்கு முதல் எனது தரவை தருகிறேன். முதலாவதாக எனது பாடல் ஒன்று.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் எனது விருப்பத்தில் சில திரைசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:16. பழமை போல் ஒரு சிறிய ஒரு கதை உண்டு. அந்த நான் வந்து உண்மையில் வந்து இந்த கதையை பார்த்து விட்டு நான் சொல்வதற்கு காரணம் வந்து யாரையுமே குத்தி காட்டுவதற்காகவோ அல்லது யாரது மனதையும் நோகடிக்கிறதற்காகவோ சொல்வதில்லை. எங்களது கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கதைகளும் வந்து அமைகிறது என்ற காரணத்தால் தான் சில விழிப்புணர்வு அப்படி சில ஒரு இதுக்காண்டித்தான் நான் சொல்கிறேனே தவிர யாரது மனதையும் நோகடிக்க வேணும் என்று நான் கடைசி வரை நான் அப்படி நினைப்பதில்லை. ஒரு நானும் இன்னொரு கதை ஒன்று சொல்லி ஒன்று சொல்கிறேன்னு சொல்லுவேன். ஒரு கழுகு வந்து மேலே ஒரு கடலுக்கு மேலால் பறந்து கொண்டு போயிருக்கலாம். ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு மீனை கண்டதாம். அப்போ அந்த மீனை வந்து மேலே இருந்து குறி வைத்து அந்த மீனை பிடிக்கிறதுக்காக பறந்து போய் அந்த தண்ணிக்குள்ளே கீழே அமர்ந்து அந்த மீனை வந்து இறுக்கி தண்ட கொடிய நகங்களால் இறுக்கி பிடித்து கொண்டு இந்த மீன் எனக்கு சொந்தம் என்று சொல்லி இருமாப்போட அது நினைச்சு இந்த மீன் இன்றைக்கு எனக்கு சரி நல்லம் அப்படி ஒன்று சொல்லி அந்த இருமாப்போட நினைச்சு அது என்ற அதை வந்து இறுக பட்டி பிடித்து கொண்டு இருக்கேக்கல அந்த மீனுமோ கடைசி வரைக்கும் போராடி தண்டை உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி போராடி அதை என்ன செய்துச்சு மெல்ல மெல்ல மெல்லமாக கீழே தண்ணிக்கு கீழே வந்து தனது பலத்தை முழுக்களையும் உபயோகித்து தண்ணிக்கு கீழே போய் கொண்டிருந்துச்சுதான். அப்படி தண்ணிக்கு கீழே போகவும் அந்த கழுகு என்ன செஞ்சுதான் இன்னும் இருக்க வந்து தண்ட காலை வந்து அந்த மீனுக்கு மேலே இருக்க இறுகி பிடிச்சு கொண்டு இருக்கேக்கல அந்த கழுகின்ற கழுத்தளவுக்கு மட்டும் தண்ணி வந்துட்டுது. ஆனால் அந்த நேரத்தில் கூடி அந்த கழுகு வந்து அந்த மீனை விட வேணும் என்று யோசிக்கல. ஆனாலும் அந்த மீன் தனக்குத்தான் நான் அந்த மீனை இன்றைக்கு வேட்டியாடியே தீர வேணும் என்று நினைச்சு கொண்டு இருக்கேக்கல அந்த கழுத்துக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வந்த உடனே மீனை விடுவோம் என்று யோசிக்கிறதுக்கு காலம் வந்து தாமதமாகி விட்டது. ஏன்னு சொல்லி சொன்னால் அதுன்ற கால் வந்து அது அந்த காலில் இருக்கிற நகங்கள் வந்து மீனுக்குள்ளே நல்லா இறுக பிடித்ததால் மீனும் இறுதி தண்ட மரண போராட்டத்தில் வந்து இறுக்க அமுக்கி கொண்டு கீழே போகைக்குல வந்து கழுகால் வந்து அந்த இடத்துல இருந்து மீனிலிருந்து விடுபட்டு மேலே பறக்க முடியவில்லை. இறுதியில் அந்த மீனும் கழுகு வந்து இறந்து விட்டது. இந்த கழுகு இறந்ததுக்கு காரணம் என்ன? மீனா? இல்லை, கடைசி வரையும் மீன் இல்லை. அந்த கழுகு தான் அந்த தண்ட இறப்புக்கு காரணம். ஏன்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி தான் நாங்கள் மனிதர்களில் பலரும் வந்து எங்களுக்கு வந்து ஒரு விடயத்தை வந்து நாங்கள் விடா பிடியாக பிடித்து கொண்டு இருந்து கோய்களை ஒரு சுய கௌரவம் வந்து ஒரு தன்மான பிரச்சனையாண்டு சும்மா ஒரு போலி வேஷத்தை நாங்கள் நினைத்து கொண்டு அந்த விஷயத்தை வந்து விடா பிடியாக பிடித்து கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த விஷயத்தை விடுவோம், இந்த விஷயத்தால் வந்து எங்களுக்கு ஆபத்து வரப்போகுது அல்லது இது தேவையில்லையோன்னு நாங்கள் நினைத்தாலும் நாங்கள் விடுவதில்லை. ஆனால் அது வந்து எங்களை கொண்டே சில நேரத்தில் மூழ்கடித்து விடும். அந்த மீனின்ற புத்தி மீனின்ற அந்த மரண போராட்டம் அந்த கழுகை வந்து வலுவிழக்க செய்தது என்று சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு போய்விட்டு அடுத்த பாடலுக்கு போவோம்.
1: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
2: நாக்கு மரத்து போன

0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் திரை இசைப்பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:22. அடுத்ததாக எனது தெரிவில் ஒரு பாடல்.

0: பிழிஞ்சது லம்பாடி லுங்கி. அம்மா
1: கண்ணு
0: தாயே,
2: ஐயோ.

0: நீ அடிச்சு கிளம்ப பாத்தா
1: இல்ல நிஜமா பாருங்க
2: கானகருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா
3: வரியா வரியா
4: வரியா வரியா
3: வரனே வரனே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 6:27. எனது தெரிவில் சில திரை இசை பாடல்கள். இன்னும் ஒரு சிறிய ஒரு தகவல் மாதிரித்தான். என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு புலி வந்து ஒரு மானை வந்து துரத்தி கொண்டு போகிறது. அந்த மானை வந்து வேட்டி ஆடுவதற்காக துரத்தி கொண்டு போகும்போது அந்த மானுக்கு எதிராக வந்து ஒரு இடத்துல வந்து முள்ளு கம்பியால் நிறைந்த ஒரு பாதை. அடுத்த பாதையை பார்க்கல, அது வந்து கண்ணாடி ஓடுகள் நிறைந்த பாதை. இந்த ரெண்டு பாதையும் இருக்கேக்கல, இந்த மான் வந்து ஒரு நிமிடம் வந்து யோசிச்சு கொண்டு இருந்துச்சு. நான் எந்த பாதையை தெரிவு செய்வோம் என்று சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்கேக்கல, அது இந்த கதை முடிஞ்சது. துரத்தி வந்த புலி வந்து அந்த மானின் கழுத்தில் பாய்ந்து அது மானின் கதை முடிந்து விட்டது. அதே போலத்தான் நாங்களும் வந்து இது வந்து எங்கள்கிட்ட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்ததுன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து அந்த முடிவெடுக்கிறதுல வந்து தாமதப்படுத்துவது, இதை செய்வதுன்றங்கன்னா நாங்கள் முடிவெடுக்கிறத தாமதப்படுத்துவது வந்து எங்களை வந்து ஒரு கோழையாக்குது. நாங்கள் முயற்சி செய்யணும், இதை எந்த முடிவு எந்த ஒரு வழின்றது இதுக்கு போமா அதுக்கு போமான்னு யோசிக்கிறது கிடையில எங்கள்கிட்ட காலம் முடிந்து விடும். நாங்கள் ஒரு பயங்கரமான வழியாக இருந்தாலும் அந்த வழியில் வந்து சிறு சிறு காயங்கள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். நாங்கள் யோசித்து கொண்டு இருக்கும் தருணம் வந்து எங்கள்டது வெட்டி வந்து எங்கள்ட கையை விட்டு விலகி போயிடும் என்று சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவேளைக்கு சென்று விட்டு
1: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டுபொண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபொண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwin Bayon 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி கலியக நேரம் சரியாக 6:34. அடுத்ததாக ஒரு தகவல். இது வந்து நெடுகளும் கதை சொன்னாலும் சொல்லுவீங்க இது என்ன தத்துவமா இருக்குது என்று சொல்லி. அதால வந்து இரு ஆன்மீக குறிப்பொன்று தரலாமனு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஆன்மீக குறிப்புகள் ஆன்மீக தகவல்ல கொஞ்சம் நம்பிக்கை அதிகம். இதுல பலருக்கு நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு இங்கேயோ ஒருவர் இருவராவது இந்த தகவல்கள் தங்களுக்கு உதவும் என்று நினைப்பார்கள் என கருதி கொண்டு நான் இந்த தகவலை தாரன். இந்த நாங்க வந்து எப்பயும் வந்து ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடிய வந்து எங்கனது பூஜை அறையில வந்து நாங்க சாமி அறையில வந்து கட்டாயமாக வைத்திருக்க வேணும். திருமணத்தில் கூட அந்த மணப்பெண்ணுக்கு மணமகன் வந்து எல்லா பொருட்களோட மங்களகரமான பொருட்களை கொடுக்கும் போது அந்த கண்ணாடியையும் சேர்த்து கொடுப்பார்கள். அந்த கண்ணாடியில் பார்த்து தான் பொட்டு வைப்பார்கள். அந்த கண்ணாடி என்றது வந்து ஒரு மங்களகரமான ஒரு பொருள். அந்த கண்ணாடியில நாங்கள் முகம் பார்க்கும்போது எங்கள் முகத்தில் எங்கண்ட முகத்தையும் எங்கண்ட அகத்தையும் காட்டுவது வந்து அந்த கண்ணாடி தான். எங்கண்ட முகத்தை பார்த்த உடனே எங்கட மனதில் இருக்கிற கவலை துன்பம் எல்லாம் அந்த கண் சிரித்தால் சிரிக்கும், அழுதால் அழும், அதை உள்ளதை உள்ளபடி காட்டுவது தான் கண்ணாடி. இந்த கண்ணாடியை வந்து நாங்கள் அந்த பூஜை அறையில் வந்து வைக்கும்போது நேர்மறை ஆற்றலை வந்து அதிகரிக்கும். எப்பவும் வந்து நாங்கள் கட்டாயமாக பூஜை அறையில் கண்ணாடி வைத்திருக்க வேணும். அந்த நாங்கள் சாமிக்கு விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்குக்கு எதிர் திசையில வந்து அந்த கண்ணாடி வைக்க வேணும். அந்த கண்ணாடியில வந்து அந்த விளக்கின்ற ஒளி, அந்த விளக்கு வந்து அந்த கண்ணாடியில தெரிகிற மாதிரி இருப்பது வந்து மிகவும் நல்லது. மற்றது வந்து அந்த கண்ணாடி வந்து வைத்திருந்து நாங்கள் காலையில மாலையில விளக்கேற்றி நாங்கள் கும்பிடுவோம். இப்போ எப்படியோ ஒரு நேரம் மாலையில விளக்கேற்ற முடியாதவர்கள் காலையில ஏற்றுவார்கள், காலையில கும்பிட முடியாதவர்கள் மாலையில் கும்பிட ஒரு நேரமாவது கட்டாயமாக இரவு தூங்க போதாது குளித்து விட்டு சாமிக்கு போய் திருநூறு பூசிட்டு தான் அநேகமான நாங்கள் எல்லாரும் தூங்க போவது வளமை. அப்படி நாங்கள் அந்த அப்பொழுது இந்த கண்ணாடி இருக்கும், கண்ணாடி இருப்பதால் நாங்கள் வெளியிலே இருந்து போயிட்டு வரக்குல எங்களை பின்தொடர்ந்து எத்தனை எத்தனையோ தீய சக்திகள் வரலாம். ஆனால் அந்த நாங்கள் அந்த பூஜை அறையில் அந்த கண்ணாடியை வைக்கும் போது எங்களை பின்தொடர்ந்து வர அந்த தீய சக்திகளை கூடி அந்த கண்ணாடி வந்து தான் வந்து ஈர்த்து கொள்ளும். அப்போ அதால் வந்து அந்த கண்ணாடி வந்து மற்றது வந்து இந்த தெய்வத்தின் அந்த நாடி நரம்பையும் மனித நாடி எங்கள் கடவுளுக்குரிய அந்த ஒரு அந்த அந்த என்னன்னு சொல்றது அந்த தெய்வீக அலையையும் எங்கண்ட நாங்கள் மனிதர்களுக்கு எங்களுக்கு நாங்கள் அந்த வீட்டில் இருக்கிற அந்த உறுப்பினர்கள நாடி நரம்புகளையும் ஒன்று இணைக்கிற சக்தி அந்த அந்த எங்கண்ட எங்கண்ட சாமியாரில் இருக்கிற ஒரு கடவுளுக்கு வந்திருக்கிற தெய்வீக தன்மையையும் எங்கண்ட உடம்புல இருக்கிற ஒரு தெய்வீக தன்மையையும் வந்து இணைக்கிற சக்தி வந்து அந்த கண்ணாடிக்கு இருக்கா. மற்றது வந்து அந்த குலதெய்வம் வந்து எங்கண்ட குலதெய்வம் சிலருக்கு வந்து குலதெய்வம் என்றால் என்னென்று தெரியும். இப்போ நான் எங்களுக்கு தெரிந்தாலும் எங்களுக்கு பிறகு வர பிள்ளைகளுக்கெல்லாம் குலதெய்வம் என்று தெரியாது. அந்த குலதெய்வம் தெரியாமல் இருப்பவர்கள் கூடி அந்த கண்ணாடியை நாங்கள் பூஜை அறையில் வச்சு அதுக்கு சந்தனம் போட்டு பூ போட்டு கும்பிட்டு கொண்டு வரையக்கில் அந்த கண்ணாடியிலேயே அந்த குலதெய்வம் வந்து எங்களுக்கு தெரிவுபடுது. அந்த கண்ணாடியே குலதெய்வமாக காட்டும்னு சொல்லி. மற்றது வந்து அந்த கண்ணாடி வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர ஒரு பொருளாகவும் அந்த மங்களகரமான ஒரு பொருளாகவும் இருக்கும். அநேகமானவர்கள் அந்த வீடு புது வீட்டுக்கு போகும் போதே சாமி படங்களுடன் கண்ணாடியையும் கொண்டு செல்வார்கள். தற்சமயம் அநேகமான வீடுகளில் கண்ணாடி வைத்திருப்பீர்கள். அப்படி வைத்திருக்காதவர்கள் ஒரு சிறிய கண்ணாடியை வேண்டி நீங்கள் வைத்து பாருங்கள், உங்களோட வீட்டிலே வந்து கட்டாயமாக முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு செல்வோம்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட் சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள்.

0: வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி ஆட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் இஸ்டோஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: கலியாண நேரம் சரியாக 6:40 நிமிடங்கள். தொடர்ந்து ஒரு எனது தெரிவில் ஒரு திரைசை பாடல்.

0: பேரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ரேஸ் ஸ்ட்ரீட் அண்ட் கூவ் கனடா. சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடகை அலுவலருக்கு அறிவித்திருக்கின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 4025 40 அல்லது 605 சைபர் சைபர் 55.
1: மறந்துவிடாதீர்கள்
0: சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பரிசு லாட்சத்திலே ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பரிஸ் 10 லாஷ்ரபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில இசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:47. தொடர்ந்து ஒரு சிறு குறிப்பு. முன்பும் ஒன்று சொல்லியிருந்தேன், இதே மாதிரி ஒரு தரவு முன்பு ஆரம்ப தொடக்க காலத்தில் சொல்லியிருந்தேன். இது கொஞ்சம் வித்தியாசம். நாங்கள் தூங்குவதுன்னு சொல்லிட்டுன்னா அந்த கட்டில் படுக்கை வந்து இப்போதும் வந்து எங்களுக்கு வந்து அது வந்து இரவு நாங்கள் தூங்கும் நேரம் தான் நாங்கள் நிம்மதியாக எங்களை மறந்து இருக்கும் நேரம். அந்த தூக்கம் வந்து எங்களுக்கு நிம்மதியாக இருக்க வேணும். அதை வந்து தூங்குவதற்கு மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்த வேணுமே தவிர, அந்த கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு இருந்து மாத்திரைகளை அந்த மருந்தை வந்து நாங்கள் சாப்பிடுவதற்கு கூடாது. ஒரு நாளும் சிலர் அந்த மருந்து எல்லாத்தையும் மருந்து குடிக்க வேணுமா, மருந்து நீங்கள் குடிக்க வேணுமா இருந்தால் முதலிலே சோவாவில் உட்கார்ந்து நீங்கள் அந்த மருந்து எல்லாத்தையும் குடித்து விட்டு தண்ணி குடித்து விட்டு வந்து தான் தூங்க போகும்போது மட்டும்தான் அந்த கட்டிலில் வந்து போய் அமர வேணும். அந்த மருந்தை வந்து நாங்கள் கட்டிலில் இருந்து உட்கார்ந்து கொண்டிருந்து நாங்கள் மருந்தை எடுக்கும்போது அந்த மருந்தே பகையாகி விடுமா. கட்டிலில் இருந்து நாங்கள் மருந்து எடுத்தால் அந்த மருந்து எங்களுக்கு பகையாகி போயிடுமாம். அதால் வந்து ஒரு நாளும் மருந்து வந்து கட்டிலில் உட்கார்ந்திருந்து கொண்டு நாங்கள் வந்து மருந்தை வந்து பாவிக்க கூடாது. அடுத்தது வந்து சாப்பாட்டுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு சாப்பாடு வேணுமென்னு சொல்லி நாங்கள் சாப்பாட்டுக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் சாப்பாடு எங்களுக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒருவர் சாப்பாடை நாங்கள் எடுத்து வைத்து போட்டு 100 தரம் சாப்பிடுங்கன்னு நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஏனென்று சொல்லி சொன்னால் அது வந்து அந்த நாங்கள் சாப்பாடை ஒருவருக்கு கொடுக்கறதுக்கோ அல்லது இதன்றதுக்கு சாப்பாடை போட்டு விட்டு வாங்கன்னு கூப்பிடக்கில் வந்து நாங்கள் வந்து அந்த அது வந்து கொடுப்பவரையும் அவமதிப்பதாகவும் சாப்பாடையும் அவமதிப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக அன்னலட்சுமியை நாங்கள் அவமதிப்பு செய்வதாகும். அதால் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்காக காத்து கொண்டிருக்கலாமே தவிர சாப்பாடை ஒரு நாள் அல்லது இந்த போட்டு பிளேட்டில் வச்சுட்டு வந்து அங்கே நின்று அங்கே தெரிஞ்சு அது 68 வேலை பார்த்து போட்டு வந்து அந்த சாப்பாடு வந்து ஆறி போய் அது காஞ்சி பேந்து அதை திருப்பி சூடாக்கி அந்த சாப்பாடை அனாதரவாக நாங்கள் ஒரு நாளும் விடக்கூடாது. சாப்பாடு எடுத்தால் அதை சாப்பிட்டு விட்டு மற்ற வெளியே பார்க்கலாம். அது நாங்கள் வந்து அதில் வந்து 1-2 நிமிடம் வந்து நாங்கள் சாப்பாட்டுக்காக ஒதுக்குவதால் வந்து ஒன்றும் குடிமுழுகி போவதில்லை. அதால் வந்து நாங்கள் அந்த சாப்பாட்டை வந்து ஒரு நாளும் காக்க வைக்கக்கூடா இருந்த மற்ற வந்து எவ்வளவு கோபம் வந்து இருந்தாலும் அந்த சாப்பிடும்போது நாங்கள் கோபமாக சாப்பிடக்கூடாது. நாங்கள் கோபமாக சாப்பிடும்போது அது வந்து செரிமான பிரச்சனையை வந்து எங்களுக்கு கொண்டு வரும். அந்த ஏன்னு சொல்லிச்சுனா இப்போ எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், ஆனால் எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் சில நேரத்தில் நாங்கள் கடைசி எங்கள்ட மூச்சு நிற்கிற நேரத்தில் வந்து எங்களுக்கு பக்கத்தில் சில நேரம் யாரும் இருக்காமல் போகலாம். அப்போ ஒரு வாய் தண்ணி கேட்கறதுக்கு கூடி கேட்டால் எங்களுக்கு தாரதுக்கு கூடி சில நேரம் பிள்ளைகள் இருக்கலாம், எத்தனையோ பேர் உறவுகள் இருக்கலாம், சகோதரங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு கை நீட்டி எடுத்து அந்த தண்ணியை எடுத்து எங்கள்ட வாயில் நாங்கள் குடிப்பதற்கு எங்களுக்கு வந்து உடம்பில் வந்து தெம்பு இல்லாமல் இருக்கலாம், எங்களால் முடியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அப்படி ஒரு நிலை எங்களுக்கு வரக்கூடாது. நாங்கள் சாப்பாடுக்கோ தண்ணிக்கோ வந்து நாங்கள் வந்து கடவுளுக்கு சரியாக நாங்கள் கடவுளுக்கு சரியாக நினைக்க வேணும். சாப்பாடை நாங்கள் ஒரு காலத்திலேயும் அவமரியாதை செய்யக்கூடாது, சாப்பாட்டை காக்க வைக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெரிவில் ஒரு பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். அந்த எனது தெருவில் திரை இசை பாடல்களை நிறைவு செய்வ பாடலாக நிறைவு செய்யும் பாடல் ஒலிபரப்பாக இருக்கிறது. கலியக நேரம் சரியாக 6:56. எனது தெருவில் திரை இசை பாடல்களை நிறைவு செய்ய வரும் ஒரு பாடல்.

செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூடு மார்சல் போல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இப்பொழுது முதல் 8 மணி வரை தமிழின் சுவையையும் அறிவின் விருந்தையும் ஒன்று சேர்த்து உங்கள் முன் வருவது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்கும் வண்ணம் அனைத்து நேயர்களையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, கலையக நேரம் சரியாக 7:06. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் வழமை போல எனது கேள்விகள் உங்கள் முன் வைக்கப்படும். விடை தெரிந்த நேயர்கள் உடனடியாக உங்களது தொடர்புகளை எடுத்துக்கொண்டு இணைந்து கொண்டு வந்து கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக ஒரு கேள்வியை வானலையில் தவள விடுகிறேன். அதை அந்த கேள்வியை அந்த கேள்விக்கான பதில் விடைகளை கண்டுபிடித்தால் தொடர்ந்து இணைந்து கொள்ளுமாறும், அப்படி கண்டுபிடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவங்களுக்காக வேறு பல கேள்விகள் என்னிடம் காத்திருக்கின்றன, அந்த கேள்விகளையும் உங்களிடம் தருவதற்காக நான் காத்திருக்கிறேன். நான் முதலாவதாக ஒரு கேள்வி தருகிறேன் என்று சொன்னால், கடலில் மூழ்கியதாக கூறும் தமிழ் இலக்கியங்கள் வந்து கடலில் மூழ்கியதாக கூறும் தமிழர்கள் வாழ்ந்த பழம் பெறும் நிலப்பரப்பு எது? இலக்கியங்கள் கூறுகின்ற கடலில் மூழ்கியதாக கூறுகின்ற தமிழர்கள் வாழ்ந்த பழம் பெறும் நிலப்பரப்பு எது? இந்த கேள்வியை வந்து நான் உங்கள் முன் வானலையில் தவள விடுகிறேன். இதற்கான பதிலை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். கடலில் மூழ்கியதாக தமிழ் இலக்கியங்கள் தமிழர்கள் வாழ்ந்த பழம் பெறும் நிலப்பரப்பு எது? முதலாவதாக இணைந்து கொண்டிருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி, நான் சிக்கம் நடாசிலிருந்து.
0: வணக்கம், நலமாக இருக்கிறீர்களா?
1: ஆம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
0: நன்றாக நலமாகவே இருக்கிறேன், நன்றி.
1: இதுக்கு குமரி கண்டம் என்று சொல்லி பார்க்க,
0: இன்னும் உண்டு
1: லெமூரியா?
0: அதான் நான் நினைக்கிறேன், குமரி கண்டத்தை தான் லெமூரியான்னு சொல்றதானே?
1: ஆமாம்,
0: குமரிக்கண்ணம். நாம் வந்து இன்னமொரு அந்த இந்த கேள்வி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் அந்த பனி யுகத்தை பற்றி கேள்வியை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த கேள்வியை நான் உங்களுக்கு தாரேன், நீங்கள் அதை கண்டுபிடித்தால் சொல்லுங்கள், இல்லையான்னு சொல்லிச்சுன்னா தேடி கண்டுபிடித்து கொண்டு வாங்க. நன்றி. அடுத்ததாக நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னா, உலகிலே முதல் இந்த வரைபடம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? இது வந்து பனி யுகத்தில தான் ஆரம்பிக்க, 20,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் தான் இந்த முதல் வரைபடம் தொடக்கப்பட்டது. அதுக்கான நான் கேள்வியை வந்து என்னென்று கேட்கிறேன் சொல்லிச்சுன்னா, அந்த வேட்டைக்கு சென்று விட்டு எப்படி வந்து காடுகளில் வழி தவறாமல் திரும்பி தங்களது குகைக்கு வந்தார்கள், அது வந்து எப்படி வந்தார்கள் என்றதைத்தான் நான் இந்த கேள்வியாக கேட்கிறேன். அந்த குகைகளில் வாழ்ந்து விட்டு வேட்டையாடச் சென்ற மனிதர்கள், அந்த கற்கால மனிதர்கள் வந்து எப்படி தவறுதலாகவும் தொலையாமல் திரும்ப தங்களது இருப்பிடத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லி கேள்வியை தவள விடுகிறேன். இது கேள்வி கேட்கிறேன், இதை கேட்டு இதற்கான விடியை கண்டுபிடித்து வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இணைந்து கொண்டிருக்க நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நல்ல சுகமா இருக்கிறேன் திரு. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறேன். ஒரு கிழமைக்கு பிறகு திருப்பி சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. ஒரு உறவுகளை கண்ட மாதிரி இருக்குது. கதைக்கே கண்ட மாதிரி இருக்கு. ஏன்னா முந்தி தெரியாது, இப்ப வந்து அப்படி
2: எல்லாரையும் பார்த்தாச்சு, கொஞ்சம் பேர
0: பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். நீங்க இந்த கேள்விக்கு
2: அது வந்து நான் நினைக்கிறேன், அந்த இலைகளை இந்த மரக்கள் இந்த இலையலை ஒடிச்சு ஒடிச்சு போட்டு போனவையல்லோ?
0: அது வந்து இலையலை ஒடிச்சு போட்டு போனது வந்து ஒரு கதை ஒன்று இருந்தது. அது சும்மா அது வந்து ஒரு ஜப்பானிய ஒருவர் வந்து ஜப்பான் நாட்டிலேயே முந்தி வந்து வயசு போனவர்களை வீடுகளில் வச்சிருக்கிற இல்லையா, ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு என்ன செய்வார்களாம், அந்த பிள்ளைகள் வந்து அந்த வயது முதிர்ந்தவர்களை முதுகில ஏற்றி கொண்டு போய் அந்த காடுகளில் கொண்டு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு நடுக்காடு நடக்கடல்ல விட்டு நடு காட்டுல விட்டுட்டு வந்துடுவீனமா. அப்போ ஒரு முறை ஒரு தாய் என்ன செய்திச்சுதான் அந்த ஒவ்வொரு ஒரு இல்லையா பிச்சு பிச்சு பிச்சு பிச்சு பிச்சு போட்டு கொண்டே போனாவாம். அப்ப அவர் கேட்டார், திரும்பி அந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு போயேக்கல சொன்னதாம், மகனே நீ திரும்பி போயேக்கல, நான் இந்த இலியல எல்லாம் பிச்சு பிச்சு போட்டிருக்கிறேன், நீ அந்த இலிய பாத்துக்கோ, நீ போய் வீட்டை போய் செய்யறன்னு சொல்லி. அதுவும் ஒரு அது ஒரு கதையோ உண்மையோ பொய்யோ தெரியாதா? இது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு வித்தியாசமான இல்ல, இது கிட்டத்தட்ட இப்படித்தான். நீங்கள் அத கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமா தந்தா சரி. ஓகே, நான் உங்களுக்கு தரேன். என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க வந்து நான் கேக்குறதுக்கு வந்து இப்ப வி என்ற எழுத்துல கடைசியா முடிய வேணும். விளக்குக்கு வர வீணா,
2: வீணாவில முடிய
0: நீங்க வீணா
2: தந்திரவாதியோ இல்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்கு மந்திரவாதிக்கு, தெரியல. அடுத்தது
0: சன்னியாசி,
2: துறவி,
0: துறவி. படிப்பு,
2: கல்வி,
0: கல்வி.
2: கன்னிப்பெண்ணுக்கு சொல்றது வருகிறது இல்ல, உடவுறப்புறம் தெண்டுக்கு
0: திருமணம் முடித்தாக்கள் எப்படி சொல்வார்கள், கன்னிப்பெண்ணே எப்படி சொல்வார்கள்?
2: அது கன்னிப்பெண்ண கன்னிப்பெண்ணு சொல்லி நம்பி அதே சொல்றது
0: உதவி செய்தாலும் பேசிவினம் திருமதி என்று சொல்லுவினம் தானே. அப்ப கன்னி பண்ணி எப்படி சொல்லுவினாம்?
2: செல்வி.
0: அதத்தான் கேட்டுனான். சரி, அப்ப உங்கள்ட்ட இப்ப மூணு நாலு கேள்வி கேட்டுட்டேன். அடுத்த சுத்துக்கு திரும்பி வாங்க. இந்த கேள்விக்கு ஒரு வடிவா சொல்லுங்க எனக்கு. அந்த வேட்டியாடி போட்டு
2: பழையனா,
0: அதுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வரவிலக்கணம் ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடித்துக் கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம், என்று சந்தித்துக் கொள்வோம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி, நலமாக இருக்கிறீர்களா?
3: நலமா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லாகவே நன்றாகவே இருக்கிறேன். நீங்க வந்து இப்ப இப்ப நான் வந்து கேக்குறேன், நான் வந்து உங்கள்ட்ட கேக்குறேன் சொல்லி சொன்னா, ஒரு எழுத்தை எடுத்துட்டு ஒரு எழுத்து, அது உங்களுக்கு கஷ்டமா இருக்குமோ தெரியல, ஆனா நீங்க எனக்கு வந்து என்ன சொல்லுங்க, அப்ப வீணாவில முடி டையண்ணாவில முடியற சொல்லு சொல்லுங்க. டையண்ணா இப்ப உதாரணத்துக்கு குதிரை,
3: குதிரை கழுதை.
0: நோ, கழுதை எப்படி வரும்? டையண்ணா குனா தீனா டையண்ணா குதிரை. அப்ப அப்ப குதிரைக்கு பதிலா வேற ஒன்று சொல்லுங்க. அப்ப அந்த மிருகங்கள் தான் சொல்லணும் மண்டியில. இப்ப நாங்கள் நீங்க வந்து டையண்ணாவில முடியற மாதிரி ஒரு ஒரு சொல்லு. இப்ப குதிரை, கதிரை,
3: பறவை.
0: பறவை வராது, டையண்ணாவில முடியும்.
3: கதிரை, மேகை.
0: என்னது
3: மேகை?
0: அப்படி வர. இப்ப நீங்க கடிதத்துக்கு என்னத்தை ஒட்டி அனுப்புவீங்க?
3: கடிதத்துக்கு
0: என்னன்னு சொல்றது தமிழ்ல?
3: தமிழ்ல
0: என்ன சொல்றது?
3: தேம்பர் வந்து
0: முத்திரை.
3: முத்திரை, முத்திரை.
0: ஓகே,
3: நித்திரை.
0: நித்திரை ஒரு மாதம் இருக்கு சொல்லலாம்.
3: தை.
0: நோ, தையில முடிய வேணும்.
3: தை மாதம்.
0: நோ, தையில டையண்ணாவில. இப்ப நீங்க சொல்லலையா நித்திரை, குதிரை, முத்திரை. ஒரு தமிழ் மாதம் இருக்கு சொல்லுங்க. அப்ப
3: தமிழ் மாதம்
0: நாங்கள் பொங்கல் எல்லாம் செய்வோம்.
3: தை மாதம்
0: இல்ல,
3: பொங்கல் செய்யறதுக்கு
0: சித்திரை மாதம்.
3: சித்திரை மாதம், சித்திரை.
0: சரி, நீங்க இப்ப அதுக்கு சொல்லிட்டீங்க. இனி அடுத்த தரம் அப்படி அடுத்த ரவுண்டுக்கு சுத்திட்டு வாங்க. உங்களுக்கு வேற கேள்வி
3: தாரேன்.
0: நன்றி, நன்றி, வணக்கம், சந்தித்துக் கொள்வோம். நன்றி. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் வதனி மோகன், நலமாக இருக்கிறீர்களா?
4: ஆமாம், நலமாக இருக்கிறேன். நீங்க?
0: நானும் நலமாக இருக்கிறேன் நன்றி.
4: அந்த அந்த அந்த பழைய பழைய ஓ அந்த பழைய குகைக்குள்ள திரும்பி எப்படி வரதுன்னு கேட்டீங்களே.
0: அடையாளம்
4: வச்சு அந்த கல்லுகளை அடுக்குவினமாம். கல்லுகளை அடுக்கி
0: நீங்க சொல்ற சரி. அங்க அந்த காலத்துல வந்து ஒரு விசித்திரமான வடிவம் கொண்ட கற்கள் இருந்ததாம். அந்த கற்களையும் அடுக்கி கொண்டு மரப்பட்டகள்ல வந்து குறியீடுகள் மாதிரி செதுக்கி போட்டு போயிடுமாம் ஒவ்வொரு மரங்கள்லயும். அதுதான் அந்த அந்த குறியீடுகளை செதுக்கின அடையாளங்களை உருவாக்கினவர்களாம். அதுதான் உலகின்ற முதல் வரைபட தொடக்கமா. அந்த அதுதான் அந்த வரைபட தொடக்கம். மற்றது வந்து இப்ப நான் இதே மாதிரி இன்னொரு கேள்வியை கேட்டுட்டு நான் உங்களுக்கு மற்ற கேள்வியை போட்டு விடுறேன், சரியா? இப்ப இந்திய காலத்துல வந்து ஒரு ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை பிடித்து விட்டால் அவ வந்து மோதிரத்தை குடுப்பினா அல்லது ஒரு பூக்களை குடுப்பினான், சரியா? அதுதான் நாங்கள் வந்து இக்காலத்துல வந்து நடைபெறுது. இதுவே அந்த காலத்துல இந்த இந்த பனி யூகத்துல இந்த அந்த கட்காலத்துல வந்து எண்ணத்தை கொடு ஆண்கள் வந்து தங்களுக்கு பிடித்த பெண்களுக்கு எண்ணத்தை கொடுத்தார்கள். இப்ப ஒரு பரிசாக வந்து எண்ணத்தை கொடுத்தார்கள். அது அதை நீங்க இப்ப இந்த தேடி பாருங்க. நான் உங்கள்ட்ட வந்து நான் வந்து கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னேன். அடுத்ததா வந்து இப்ப நீங்க நம்ம இப்ப உதாரணத்துக்கு நான் ஒன்ற சொல்லுறேன். நீங்க அதே மாதிரி இந்த என்னன்னு சொல்லுங்க. ஒரு ஒரு எழுத்தை தான் மாத்தணும், முதலாவது எழுத்தை மட்டும் மாத்தணும். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். விரலின் நுனியில் இருப்பது நகம், கண்ணாடியில் தெரிவது முகம். அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். பொருள் வாங்க தேவை, இது ரெண்டு எழுத்து சொல்லு. மற்றது முதல் பகுதி வந்து பொருள் வாங்க தேவை, நாங்க பொருள் வாங்குறதுக்கு இது தேவை,
4: காசு.
0: பந்தை நீ தூக்கி
4: வீசு.
0: ஒன்பதுக்கு அடுத்தது
4: பத்து.
0: சிப்பிக்குள் இருப்பது
4: முத்து.
0: சரி. நிழல் தருவது பெரிய
4: பெரிய மரம்.
0: மரம் செடிகள் சொலிக்கப்படுவதற்கு போடுவது
4: உரம். உரம்
0: உரம். அப்ப நானே அடுத்ததா வந்து உங்கள்ட்ட ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி என்ன கேட்டு விட்டுட்டு உங்களுக்கு அதை தேடி கண்டுபிடிச்சு போட்டு வாங்க. சரியோ? குகைகள் அந்த அந்த அந்த பனியோ காலத்துல அந்த குகைகள்ல வந்து நல்ல வடிவான நல்ல நல்ல நல்ல விதமான ஓவியங்கள் வந்து வரைந்தவர்களா, சரியோ? அந்த ஓவியங்களை வரைவதற்கும் அதுக்கு ஓவியங்களை வரைவதற்கு அந்த ப்ரஷ் வந்து என்ன எதை வந்து ப்ரஷாக பாவித்தார்களும் அந்த வண்ணங்களை எப்படி
4: ஒழுங்கான
0: ஒரு வடிவமைக்கப்பட்ட விடை இருக்குது. குகைகள்ல அந்த மனிதர்கள் அந்த காலத்து மனிதர்கள் பயன்படுத்திய ஓவியங்களை வரைவதற்கு ப்ரஷாக வந்து எண்ணத்தை பாவித்தார்கள். அந்த வண்ணங்கள் அந்த கலர்ஸ் வந்து படி எடுத்தார்கள். அதை கண்டுபிடித்துக் கொண்டு வரீங்களா? அதுக்குள்ள இனி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை நான் உங்களுக்கு
4: தாரேன்.
0: நன்றி. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம் திரு நலமா.
0: நலமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி.
0: நன்றி.
5: நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வர நீங்க சொல்லிட்டீங்க.
0: விடைய இதை கண்டுபிடித்தீங்க கொஞ்சம் சொல்லிட்டாதானே. அப்ப நாம இந்த இதுக்கு கண்டுபிடிச்சீங்களா?
5: என்னது
0: இப்ப இப்ப திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன். வந்து எப்படி தங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கு
5: எலும்பு கூடுகளால செய்த மாலை எல்லாம்
0: ஓ அதுக்கும் இருக்குதோ? அது சரி. நான் அது நீங்க எலும்பு கூடுகளான மாலை அது வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அந்த விலங்குகளின் எலும்பு கூடுகளான எலும்பு கூடுகள மாலை இல்ல. நீங்க அத விலங்குகள பற்களை வந்து அதை வந்து துளையிட்டா அது அதுவும் மற்றது வந்து இந்த கடல் சிப்பிகள் வந்து வடிவான சிப்பிகள் இருக்குமாம், அந்த அரிய வகை சிப்பிகள் இருக்குது, அதுகளை எல்லாத்தையும் தொடுத்து தானே ஒரு நெக்லஸ் மாதிரி மாலை மாதிரி கொடுத்தவையா, அதுகம் வந்து குடுக்கைகளை வந்து என்னன்னு சொல்லி சொன்னா அந்த கடினமான அந்த பயங்கரமான விலங்கு என்ற பல்ல கொடுத்தா பல்லில மாலை செய்து கொடுத்தா தானே அது வீரத்துக்கு அழகா, சும்மா அந்த நேப்பல்லு பூனை பல்ல கொடுத்து பிரயோசனம் இல்ல, சிங்கப்பல்லு புலிப்பல்லு கொடுத்தா தான் வேண்ட வீரம் வந்து போற்றுதலுக்குரியதாக இருக்கும். இப்ப நான் இப்ப திருப்பி கேட்ட கேள்வி வந்து குகைகளில் மனிதர்கள் பயன்படுத்திய ஓவியங்களுக்கு வரைகிறதுக்கு பிரஷாக என்ன தேவை,
5: பறவைகள் அந்த நுனி இருக்கு தானே,
0: அது கொஞ்சத்துக்கு பிறகு இது அதுக்கு முதல் ஆகலும் ஆரம்ப காலத்துல உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க, நீங்க வந்து எனக்கு வந்து இப்ப மூன்று கேள்வி கேப்பன், மூன்று கேள்வி மூணா வரிசையில தான் தொடங்கும்.
5: என்ன வரிசையில?
0: ஊனாவில, ஊனா உப்பு, உப்புக்கு வர ஊனா.
5: சரியா.
0: அமைப்புகளும் குழு மோதல்,
5: அமைப்புகளும் குழு மோதலா, உளவா
0: உளவா
5: உளவு
0: பாக்குறது வந்து அது அது வேற வேற ஒரு விதமானது, உளவு பாக்குறது வந்து மோதல் இல்ல, அது வந்து ஒரு அது அது வந்து ஒரு வகை. இது நான் கேக்குறேன் என்னன்னு சொல்லி, அமைப்புக்குள்ளும் குழு மோதல். இல்ல இது வந்து நான் இது இது வந்து இது ஒரு ஒரு தனி கேள்விதான், தனி கேள்வி. இப்ப நான் கேக்குறதுக்கெல்லாம் நீங்க ஊனாவிலேயே சொல்லி கொண்டு வர வேணும்.
5: அதான் இப்ப ஊனாவிலேருந்து
0: அடுத்தது வந்து நான் கேக்குறேன், சகோதரன் சகோதரி,
5: உறவு,
0: சகோதரன் சகோதரி,
5: சகோதரன்
0: சகோதரி, அக்கா தம்பி அண்ணாவி எல்லாரும் அதை விட இன்னும் நல்ல ஒரு சொல்லி இருக்கு, ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள் எப்படி சொல்வது,
5: உடன்
0: பிறப்பு. பயன்படுத்தப்பட்ட மாமிசம்,
5: என்ன
0: கேள்வி தூரிகைக்கு கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. நன்றி நன்றி. அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் சித்ரா ஜெயக்குமார், நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் சித்ரா ஜெயக்குமார், நலமாக இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
6: ஓம் நலமா இருக்கிறேன். நன்றி
0: நன்றி.
6: வணக்கம், நியத்திக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
6: நல்ல அருமையான இதுகளை கொண்டு சாரிங்களா? அப்படி அந்த எங்களோட அந்த என்ன சிந்து
0: ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது, இப்படி இதுகளை தாரதுக்கு எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது.
6: கடவுளுக்கு நன்றி.
0: நான் வந்து முதல் வந்த இந்த கேள்வியோட கேட்டேன், நான் வீட்டுக்கே அந்த இது அந்த குகை ஓவியங்களை வந்து கீறது வந்து எப்படி என்று சொல்லி
6: கேட்டேன்.
0: குகையில வந்து அவர் வந்து அந்த குகையில வந்து நல்ல வடிவான வடிவான ஓவியங்கள் வரைந்திருப்பினார், அந்த ஓவியங்களை இதை கொண்டு வரைந்தார்கள்.
6: சரியா,
0: அது அப்படியே இருக்கட்டும். நான் இப்ப உங்கள்ட்ட வந்து கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து நான் வந்து ஒரு சொல்லு தருவேன், நீங்க அந்த அந்த சொல்லில இருந்து ஒரு எழுத்து எடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு நான் உதாரணத்துக்கு தரேன், உங்களுக்கு தரேன் ஒரு திட்டம், சரியா? திட்டம் என்று சொல்லி ஒரு சொல்லு தரேன். இதுல வந்து நீங்க விட்டன்னாவை எடுத்தீங்களாண்டா ஒரு புது சொல்லு வருது, திடமண்டு, சரியா? நான் இப்ப உங்களுக்கு சொல்லுறேன் திட்டம். திட்டத்துல நீங்க விட்டன்னா வெட்டினீங்களாண்டா வாரது என்ன, திடம். ஓ, அதே மாதிரி நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், அடுத்து சொல்லித்தரம் கலகம். அதுல நீங்க ஒரு சொல்லி எடுத்து போட்டு ஒரு புது சொல்ல சொல்லுங்க. பாப்பம்
2: மீனாடி
0: எல்லாருக்கும் பொதுவா ஒரு கேள்வி கேக்குறேன். இந்தியாவில வந்து ஒரே ஒரு ஆண் நதி இருக்குது, ஆண் நதி இருக்கு, அந்த ஆண் நதியின் பெயர் என்ன, அதை நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வர வேணும். நன்றி, நன்றி. அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் ஜெயா நடேசன்.
0: வணக்கம் ஜெயா நடேசன், நலமாக இருக்கிறீர்களா?
7: நலமா இருப்பேன், நீங்களும் நலமா இருந்து வாழ்த்துக்கள், நல்ல கேள்விகள் எல்லாம் கேக்குறீங்க.
0: அப்படியும் இல்லை, இன்னும் முடிஞ்சதை எடுத்துக்கொண்டு வரேன். நன்றி. விடிய சொல்லுங்க, வடிவா சொல்லுங்க, இதுதான் அது வருது சொல்லுங்க.
7: அதுதான்
0: எப்படி எடுத்தவ, கலர்களை எப்படி எடுத்தவ? மற்றது வந்து அந்த மெல்லப்பட்ட குச்சி என்று சொல்லி சொன்னா, அந்த சப்பின வாய்க்குள்ள வச்சு சப்பி
7: போட்டு
0: என்ன சொல்லுங்க பாப்பா, இந்த ரோமங்கள் அல்லது இந்த அந்த நூல் இருக்குது தானே, இந்த தையல் நூல் இருக்குது தானே, அந்த தையல் நூல் எந்த நூலா இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த ஒரு ஒரு நிற கலவேக்கில அந்த நூலை தோச்சு போட்டு ஒரு வெள்ளத்தாளுக்கு நடுவுக்குள்ள வச்சு போட்டு அந்த வெள்ளத்தாளை மடித்து போட்டு அந்த நூலை இழுத்து இழுத்து இழுத்து இழுத்து வெளியால் எடுக்கல ஒரு இனியும் ஒரு அழகான ஒரு ஓவியம் வரும், அது அது விதம் விதமான வடிவத்துல வரும், அது நல்ல ஒரு அதுக்குள்ள வந்து டபுள் கலர் போட்டு செய்தோம் என்று சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு சரியான ஒரு தலைக்குல பெரிய சத்தமா வந்து வருகுது, தெரியல பாபம். மற்ற வந்து இந்த கேள்வி இன்னும் முடியல. இப்ப நீங்க சொன்னீங்க மற்ற மெல்லப்பட்ட குச்சி, மற்ற வண்ணங்கள் வந்து தாவரங்களின் தாவரங்களின் சாறு, சரியா? தாவரங்களின் சாறு, அந்த
7: சாறு
0: வந்து என்ன செய்வோம் சொல்லி சொன்னா, அந்த கொழுப்பு விலங்குகள கொழுப்பு இருக்கல்ல, அந்த விலங்குகள கொழுப்பல கலந்து போட்டு தானே அதை செய்யறதா?
7: சரி,
0: அடுத்ததா இதுலயே நான் ஒரு கேள்வி திருப்பி உங்களை கேக்குறேன். இப்ப வந்து அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் இருக்குது தானே, இந்த நாங்க ஸ்ப்ரே பண்றோம் தானே, ஒரு பெயிண்ட வந்து ஸ்ப்ரே பண்ணி செய்யறோம் தானே, அவர்கள் வந்து அந்த ஸ்ப்ரே பெயிண்ட் எப்படி செய்தார்கள்?
7: என்ன
0: செய்தார்களாம், இந்த கேள்வி ஒரே தொடர்புடைய கேள்வி, அவர்கள் என்ன செய்தார்களாம், அந்த வண்ண பொடிய வாய்க்குள்ள வச்சு போட்டு ஃபூ என்று ஊதின உடனே அது வந்து அப்படியே இந்த ஸ்ப்ரேயா போகுமா? உலகத்துல வந்து சுமார் வந்து சுமாரா வந்து 195 நாடுகள் உள்ளது, சரியா? அந்த அந்த நாட்டுக்குள்ளயும் ஒரு நாடு மட்டும் பெண்ணின் பெயரால வந்து அழைக்கப்படுகிறது, அந்த நாட்டின் நாடு எது? அது அப்படியே இருக்கட்டும். உலக இருக்கிற உலகத்துல உள்ள நாடுகள் ஒரே ஒரு நாடு மட்டும்தானா பெண்ணின் பெயரால
7: அழைக்கப்படுது?
0: பெயரா? அது அவங்க பெண்ணின் பெயர். நான் அடுத்ததா வந்து நான் உங்களுக்கு தாரது வந்து அந்த ஒரு ஒரு எழுத்தை நீக்கி நீங்க ஒரு புது சொல்லி சொல்லணும். மதிராணி, மதிராணி,
7: மதிராணியா?
0: மதிராணி, இதுல ஒரு எழுத்தை நீக்கி போட்டு ஒரு புது சொல்லு தாங்க. இதுக்கு வந்த மதிராணி, இதுல ஒரு எழுத்தை நீக்கி போட்டு ஒரு எழுத்த சொல்லுங்க நீங்க. ஒரு எழுத்தை நீக்கிட்டு ஒரு சொல்லு சொல்லுவோம். மதிராணி,
7: மதுராணி, மானதுனா மதுராணி.
0: இல்ல நான் சொல்றேன், ஒரு எழுத்து எடுக்கணும் நீங்க.
7: எடுக்கணுமா?
0: ஒரு எழுத்து எடுக்கணும். ஒரு எழுத்து எடுத்தீங்களா ஒரு சொல்லு வரும்.
7: மதுராணி, மானதுனா வரு
0: மதி தீனா
7: மதிராணி. மதிராணி என்ன?
0: மதிரான்ற ஒரு பேர் தானே. நீங்க உங்களுக்கு சுலபமா மானாவி எடுத்து நீங்க எடுத்து
7: விட்டீங்களேன்.
0: அடுத்தது புவட்டு, ஒரு சொல்லி ஒரு ஒரு எழுத்து எடுங்க. புவட்டு, கட்டு. ஓகே.
7: முரண்டு,
0: ஆண்டுகளுக்கு முற்பட்ட கால பகுதியில வந்து நெருப்பைத்தான் பயன்படுத்தினார்கள், சரியோ? அந்த நெருப்பை பயன்படுத்தும் போது சமைப்பதற்கு வந்து பயன்படுத்திய விசித்திரமான பாத்திரம் அல்லது அந்த சமையல்

0: வணக்கம். நான் மதனி.
1: வணக்கம் மதனி. நீங்க
0: இது அந்த கலரை கேட்டு நீங்க
1: என்ன
0: அத அந்த நீங்க சொன்னீங்க அந்த தாவரங்களில இருந்து செய்யற விலங்குகள்ல இந்த குளத்துல கலந்து செய்யறது
1: கொழுப்புல கலந்துதான் அந்த வண்ணங்களை அந்த உருவாக்கினது. அந்த என்ன சொல்ற அந்த
0: அந்த மரக்கறிகளை அந்த மரக்கறிகளையும் பயன்படுத்தினது நாணல் இது
1: சாறுகள் தாவரங்கள் சாறுகள் சிவப்பு பச்சை மஞ்சள் என்ற கலர்கள் இருக்கு தானே அதுகளை வச்சுத்தான் அதைத்தான் வச்சுக்கிறது.
0: இன்னொன்று செய்திருக்கணும் அந்த பிரஷுக்கு பதில அந்த எலும்புகளையும் அந்த குழாய் மாதிரி செய்து போட்டு அதுக்கு இந்த வண்ணங்களை ஊத்தி
1: அப்படியும் செய்திருக்கணும். ஆனா அந்த ஆரம்பத்துல இருந்து விலங்குகள் ரோமங்களை உண்டா வச்சு கட்டி போட்டு ரோமத்தை தான் வச்சு அந்த இப்பயும் பிரஷ் வந்து கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்குது. அந்த ஒரு நாடுதான பெண்ணின் பெயரால
0: அழைக்கப்படுகிறான்
1: முழு பெயர். மற்றது நான் திருப்பி இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறேன். 20,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த அந்த இதே இந்த காலகட்டத்துலதான் மனிதர்கள் வந்து அப்பையும் நெருப்புத்தான் பயன்படுத்தினார்கள். அப்ப அதுக்கு சமைப்பதற்கு பயன்படுத்திய பாத்திரம் அல்லது அந்த சமையல் முறை இது எப்படி அவர்கள் சமைத்தார்கள். இப்ப நெருப்புல இறைச்சிய வாட்டிச்சு அமைச்சதெல்லாம் அது அதெல்லாம் அது ஓகே அது விடுங்கோ. ஒரு பாத்திரம் பாத்திரம் உண்டு விசித்திரமான ஒரு பாத்திரம் அது எப்படி அந்த பாத்திரத்தை தயாரித்த அந்த என்ன அந்த பாத்திரம் எது அதைத்தான் நான் கேட்கிறேன். அது அப்படியே இருக்கட்டும். நீங்க வந்து இப்ப இல்லில முடிகிற மாதிரி நான் ஒரு கேள்வியை கேட்பேன். அதுக்கு நீ மூன்று கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதுக்கு அதுக்கு இல்லில முடியணும் கடைசியா சரியா
0: தென்
1: ஓ இல்லைன்னா தென் திசை காற்று தென் திசையிலிருந்து வர காற்று அதுக்கு என்ன பெயர் சரி அதை விடுங்க. வாக்களிப்பு நாள்
0: என்ன
1: வாக்களிப்பு நாள் சரி தமிழ்ல சொல்லுங்க எலெக்ஷன் என்ன சொல்றது அட கடவுளே எலெக்ஷன் எப்படி சொல்றது தமிழ்ல தமிழுக்கே வைக்க கேடு. சரி அடுத்ததை சொல்லுங்க. குளறுபடி பேச்சு
0: உளறுதல்
1: குளறுதல் மற்றது வந்து புதைபொருள் என்றா அதுக்குள்ள சொல்லுங்க இல்லாம வந்து முடியும் புதைபொருள்
0: புதையல்
1: குழந்தைய வச்சு ஆட்டுறது தூளி என்ன தூளியில ஊஞ்சல்ல
0: வாட்டியே
1: நீங்க இந்த எனக்கு இந்த என்ன வாக்களிப்பு நாள் என்னென்ன கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க அடுத்த சுத்துக்கு. நன்றி வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பேன் நிறைவேற்றிக் கொள்கிறேன். வணக்கம்
2: வணக்கம்
1: இல்ல அது என்ன சொல்லுங்க இப்ப இப்ப எல்லாரும் அப்படித்தான் பேச போயிடும் அது அந்த இப்படின்னு நான் கொஞ்சம்
2: குறைக்கிறேன்.
1: தேர்தல் ஐயோ கடவுள் தேர்தல் சொல்ல முடியாம நிக்கிறான் மண்டையில இருக்கி நல்லா குட்டு குட்டன்னு

0: ஊனாவில வர ஊனா வரிசை சொற்கள சிவன் கையில் இருப்பது
1: உடுக்கு.
0: உடுக்கு சுலபமாக செய்யும் சாப்பாடு உணவு சுலபமா செய்யறது டக்கன்று செய்த சாப்பாடு
1: உப்புமா.
0: உப்புமா
1: சரியா?
0: உப்புமா தான், உப்புமா தான் நான் வச்சிருந்தேன். எனக்கு உப்புமா தான் தெரியும்.
1: ஓகே,
0: நான் இன்னும் ரெண்டு கேள்வி மட்டும் உங்களை கேட்டுட்டு விடுறேன், போய் அடுத்த சுத்துக்கு வாங்க. சரியா? மயில் முடியும், மயில முடியோட சொற்கள். மயில முடியும் நான் சொல்றேன், மெய் மயில முடியணும். மெய்
1: மலைமேகம்
0: மகிழ முடியும். மலைமேகம் மலைமேகம் எப்படி இருக்கும்? கருமை. சரி, ஓகே. நீங்க நான் இப்ப ஒரு கேள்வி கேட்டேன்,
1: வணக்கம்
0: வணக்கம் சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
2: நலமாக இருக்கிறோம், இப்பதான் நினைப்பு கிடைச்சது.
0: இன்னைக்கு கொஞ்சம் கூட ஓகேயா வந்து கொண்டு பழமையா மாதிரி தான் வந்து கொண்டிருக்கிறோம். அந்த இது கண்டுபிடிச்சீங்களா? அந்த 20,000 மார்கள் முற்பட்ட மனிதர்கள் வந்து
2: நான் கண்டுபிடிச்ச விடுதல் பிரம்மபுத்திரா
0: அந்த
2: எல்லாம் கண்டுபிடிச்சது மற்ற தேர்தல் அப்படியே எனக்கு நினைப்பு கிடைக்கல.
0: இதுக்கு கண்டுபிடிச்சீங்களோ இல்ல? இன்னும்
2: நான்
0: வந்து அந்த கேள்வியும் அப்படியே இருக்கத்தக்கதா. நான் வந்து இன்னமொரு கேள்வியையும் கேக்குறேன். என்ன சொன்னா, அந்த அந்த பனியோக காலத்திலயும் வந்து கணக்கு பார்த்தார்கள், கணிதம் இருந்தது அப்போதையும். அப்ப அந்த காலத்திலயும் கணிதம் இருந்தது. அத வந்து எப்படி அந்த கணக்கு பார்த்தார்கள், அதுவும் அப்படி இருக்கட்டும். நான் வந்து இப்ப உங்களுக்கு வளமையா தார மாதிரி நான் தாரேன். நீங்க வந்து இதுல வந்து ஒரு எழுத்து எடுத்து போட்டு ஒரு சொல்லு கண்டுபிடிக்கணும். அடாரசி ஆனா அடாரசி ஒரு எழுத்து எடுங்க, ஒரு எழுத்து எடுத்தா ஒரு சொல்லு வரும். நீங்க அந்த பேனியால
2: எழுதுல
0: ஒரு சொல்ல வெட்டி பாருங்க. சரி, அடுத்தது நான் தரேன். இது இப்பயே நீங்க கொடுக்கலாம். அதிர்வு ஆனா தீ என்ன இரண்ண பூன, ஒரு எழுத்து எடுங்க. மடந்தை
2: மந்தை
0: மந்தை தசவாரி தசவாரி தசவாரி ஒண்டை எடுத்து ஒண்டை எடுங்க.
2: நன்றி
0: வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். பேசாதீங்க,
3: பேசத்தான் வேணும். கண்ணநேகம்
0: வேண்டிருக்கிறேன். நீங்க கேள்வியை கேட்க. சரி, நான் உங்களுக்கு நீங்க இந்த கேள்விக்கு ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா?
3: நான் அந்த அதுக்கும் இல்ல ஒரு லோகம் ஒரு லோகங்களாலதான் முதற்சி அமைச்சேன் மாதிரி போட்டு
0: லோகம் இல்ல
3: சிரட்டேன்னு இருக்குது
0: சிரட்டேன்னு இல்ல அது சிரட்டையில வச்சு நெருப்புல வச்சு சமைச்சா சிரட்டை எரிஞ்சு
3: அதைத்தான் நான் யோசிச்சேன் நான் ஏன் சிரட்டை போட்டுக்கணும்
0: அது வந்து சில நேரம் அந்த சிரட்டைய வந்து வேக வச்சு போட்டு அதை எடுத்து உணவு உண்டுப்பாங்க உண்டிருப்பினா அதுக்கும் முதல் காலம் ஆரம்ப காலம் இந்த பனி யூகத்துல வந்து அது நல்லொரு பாப்பா நான் சொல்லாவிட்டா நான் அதை சொல்லுறேன் பேந்து வந்து அந்த கணக்கையும் வந்து
3: பாத்தீங்கன்னா
0: சரி ஓகே அதன் இடையில ஒரு தடங்கள் வந்தது ஓகே நான் இப்ப உங்கள்ட்ட திருப்பி இதை கேட்ட மாதிரி சொல்றேன் நீங்க ஒரு சொல்லி எடுத்து போட்டு ஒரு எழுத்து எடுத்து போட்டு ஒரு சொல்லு கண்டுபிடிக்கணும் சரியா ஜுடகம்
3: பஞ்சு
0: ஆச்சாரி ஆச்சாரி
3: ஆசாரி
0: ஆசாரி வளையல்
3: வளையல்
0: வளையல் கொண்டு எடுங்க
3: வயல்
0: அடுத்தது வந்து நான் தார தார இதுல வந்து உங்களோட ரெண்டு கேக்குறேன் இன்னும் ரெண்டு கேட்டுட்டு போறேன் வீல முடியவோ நம்ம
3: வீயா
0: வீணா அந்த இடத்துல முடியவனும் சூரியன் சூரியன் அது கொத்த சொல்லு
3: கண்டுபிடிச்சு
0: கொண்டு வாங்க ஓகே அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
4: வணக்கம் திரு
0: வணக்கம் நீங்கள் அப்படி சுத்தி இப்படி சுத்தி இப்படி
4: வரீங்க
0: பிரச்சனை இல்ல நீங்க சொல்லுங்க என்னத்துக்கு கண்டுபிடிச்சீங்க
4: சமைக்க பயன்படுத்தின கேட்டீங்க
0: சொல்லுங்க
4: அது இந்த மிருகங்கள் இந்த தோல் இப்ப தண்ணி கொதிக்க வைக்க வேண்டாம்
0: கண்டுபிடிச்சீங்க
4: தோலுக்குள்ள தண்ணிய ஊத்தி போட்டு சூடான கற்கள் அதுக்குள்ள போட்டா தண்ணி கொதிச்சிடும்
0: பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த களிமண்ணால பாத்திரங்களை செய்து கண்டுபிடிக்கப்பட்டது 10,000 ஆண்டுகளுக்கு பிறகா அந்த இது விலங்குகளோட தோலை தோலையும் வயிறு அந்த அந்த விலங்குகள் வயிற்று பகுதி இருக்குது தானே அந்த விலங்குகள் அதை எடுத்து போட்டு அதையும் வந்து அடுப்புல எரிஞ்சா வந்து அந்த நெருப்புல வச்சா வந்து தண்ணும் ஆனா என்ன செய்யறதா அப்படின்னு சொல்லி தண்ணிய கொதிக்கிற வைக்கிறதுக்கு எப்படி செய்யறோம்னா கற்களை வந்து நல்லா சூடாக்குறதா கற்களை சூடாக்கி போட்டு அந்த அந்த அந்த தோலுக்கு அந்த வயிற்று பகுதி எதுக்குள்ள அதுக்குள்ள வந்து தோலுக்குள்ள தண்ணியை எடுத்து போட்டு அதுக்குள்ள வச்சு விட்டா அந்த சூடான கற்களை போட்டால் அது வந்து சூடான தண்ணி கிடைக்கும் அதான் நல்ல ஒரு தகவல் இல்ல உண்மையில இது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது அதை வாசி கேக்கல அந்த அது ஒரு
4: வித்தியம்
0: கணக்கு சொல்லுங்க
4: அது வந்து அந்த கயிறுகள்ல முடிச்சு போட்டு
0: அது பிறகு கயிறுல முடிச்சு போட்டது அதுக்கு முதல் இன்னொண்டு இருக்காம் சமனான கோடுகளை கரியாலுக்கு கிரி விடுவார்களாம் அப்படித்தான் கணக்கு போட்டதாம் இப்ப எத்தனை பண்டிய வேட்டையாடினதா அத்தனை அத்தனை அத்தனை கோடுகளை வந்து சமமா கிருவார்களாம் இத கேட்டு வானிலைய விட்டுட்டு கல்விக்கு போறேன் உங்கள்ட்ட என்னன்னு சொல்லிட்டு இப்ப அந்த கால அதே காலகட்டத்துலதான் தங்களை அழகு படுத்துறதுக்கு பயன்படுத்தின லிப்ஸ்டிக் முக பவுடர் அது எது?
5: அழகுபடுத்திய முக பவுடர்.
0: முக பவுடரும் லிப்ஸ்டிக்கும் அது அப்படியே இருக்கட்டும், நாங்க அதை அப்படியே வச்சு கொள்ளுவோம்.
5: ஞாபகம் மாதிரி இல்ல, முந்திய கதைச்ச மாதிரி என்ன கேட்ட மாதிரி கிடக்குது.
0: பாபா இது நான் இதான் நான் இப்ப நான் அது அது யோசிச்சு கொண்டு வர தேடிட்டு வாங்க. நான் வந்து இப்ப நான் வந்து கேட்கிறேன் என்ன சொல்லி சொன்னா, ரெண்டுக்கும் ஒரே விடையா? ஏறுவதுக்கு உதவுவது நூல்களை தேடி
5: படி
0: படி. மற்றது விளையாட்டு குழு ஆடைகளை
5: விளையாட்டு குழு
0: விளையாட்டு குழு ஆடைகளை இப்படி சொல்லுவோம். ஆடைகளை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. முதலாவது அதுல மக்கள், அடுத்தது குளிர்பானத்தை, மக்களை இப்படி சொல்வது குளிர்பானத்தை, குளிர்வானத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க.
5: நன்றி
0: நன்றி. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். பரவாயில்ல, சுத்தி கொண்டு வந்துட்டீங்க. நீங்க இதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா? அந்த லிப்டிக் என்ன, அவை அழகுபடுத்தின முக பவுடரும் லிப்டிக்கும் எப்படி தயாரித்தார்கள்? அப்பயும் அவர்கள் பூசினவர்களாம். அது எப்படி? சரியா, அது இருக்கட்டும். ஓ, அந்த காலத்து 20,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்துல வந்து அவை உபயோகித்தார்கள் நான் கேக்குறேன். அடுத்தது வந்து நான் உங்கள்ட்ட கேக்குறேன் என்னன்னு சொல்லி
6: சொன்னா, இப்ப நீங்க யுவர் கேட்டீங்க
0: விளையாட்டு குழு
6: அணி
0: அணி ஆடைகளை அணி
6: அணி.
0: இரு நாடுகளுக்கு இடையில் நடப்பது தூங்கும்போது பெட்சீட்டை, இப்ப போர்வையை
6: மதி
0: இல்ல, இரு நாடுகளுக்கு இடையில நடப்பது
6: போட்டி.
0: இன்னொண்டு வேற ரெண்டு நாடுகளுக்கு என்ன நடக்கும் இப்ப?
6: போர்.
0: இத போர்.
6: போர்.
0: ஓகே. அடுத்தது வந்து மூணா வரிசையில தொடங்குது, கருத்து பரிமாற்றம். கருத்து பரிமாற்றத்தை எப்படி சொல்றது? இப்ப கருத்து நானும் நீங்களும் இப்ப என்ன செய்யறோம்?
6: கருத்து பரிமாறுவோம்.
0: அது என்ன சொல்றது? மூணா வரிசையில தொடங்குற ஒரு சொல்லு சொல்லுங்க. வடிவா சொல்லுங்க. அத
6: உடை. உடைநடையா?
0: இல்ல, நாங்க இப்ப கதைக்கிறதே எப்படி சொல்லுவோம்? இல்ல, ஊனாவில சொல்லுங்க. உரை உரையானது வடிவா மிச்சத்தை முடியுங்க. வந்து நாங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? உரையாடல். உரையாடல் செய்யறேன் நானு நீங்களும் இப்ப உரையாடி கொண்டிருக்கிறோம்.
6: உரையாடல்.
0: மற்றது குற்ற செயலுக்கு துணை போதல். ஊனா வரிசையிலேயே தான் நீங்க சொல்லணும். குற்றச்செயலுக்கு துணை போதல். உறுதுணை. உறுதுணை என்றது வேற, அதையும் சொல்லுங்க. பாப்பம் உறுதுணை என்றது வந்து ஒரு பக்க பலமாக நிக்கிறதான் உறுதுணை என்று சொல்லலாம். ஒரு ஆள் அது நல்ல உறுதுணையும் வரும், உறுதுணையும் சொல்லலாம் தான். இன்னொன்று சொல்லுங்க பாப்பம். உறுதுணை என்று சொல்றது வந்து ஒரு நல்ல செயலுக்கு தான் உறுதுணையா
6: நிக்கிறது.
0: செயலுக்கு உறுதுணையா நிக்கிறதுன்றது அது சொல்லலாம், சொல்லக்கூடாதுன்ற சொல்லலாம். ஆனா அது அதை விட ஒரு அழகான ஒரு இன்னொரு சொல்லுண்டு இருக்குது. அவரும் இதற்கு இப்படி இருந்தார் என்று சொல்றது. உங்களுக்கு இன்னொரு கேள்விய கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, முக்கூடல் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் யார்? முக்கூடல் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் யார்?
6: கண்டுகொண்டு வரதா?
0: கண்டுகொண்டு வாங்க.
6: உடனடி கேள்வி இல்ல,
0: உடனடி கேள்வி தாரன், பிரச்சனை இல்ல தாரன், கேக்குறீங்க தாரன்.
6: இல்ல இல்ல, யாரையும் வந்து
0: இல்ல உருளக்கிழங்கு இதுக்குள்ள இருக்கிற இது உருளக்கிழங்குல இருந்து நீங்க இந்த சொல்லுக்குள்ள சொல்லு தாங்க பாப்பா.
6: உருளக்கிழங்குல இருந்து உருளை எடுக்கலாம். மதகு கிழங்கும் எடுக்கலாம்.
0: பள்ளிக்கூடம் சொல்லுங்க, பள்ளிக்கூடத்துல சொல்லுங்க.
6: கூடம்,
0: கூடம்,
6: பள்ளி,
0: பள்ளி,
6: படம்,
0: படம்,
6: எங்க வருது
0: இது வருது பழி என்ற பழி என்றது பழிக்கிறது பழி என்றா கொமான மௌள ஒளிதான்
6: பழி.
0: அடுத்த இதை இந்த கல்வியை கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, திரும்ப மீண்டும் அடுத்த தரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் திரு.
0: வணக்கம். எதுக்கு கண்டுபிடிச்சீங்க?
7: உதட்டு சாயம் கட்டிங்க.
0: ஆமா சொல்லுங்க.
7: அது அந்த பூக்கள் இந்த நிறங்கள் இல்ல பழச்சாறுகள்
0: இல்ல அது அது இல்ல. ஏன்னா இப்ப நான் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிய நான் அதை சொல்லுறேன். என்னன்னு சொல்லி சொன்னா சிவப்பு மற்றது அந்த மஞ்சள் களிமண், சிவப்பு சிவப்பு கலர் மஞ்சள் கலர் களிமண் இருந்ததா, அந்த களிமண் விலங்குகள கொழுப்புல கலந்து கலந்துதானா, சிவப்ப கலந்து சொண்டுக்கு பூசுறதா விலங்கின கொழுப்புல, மஞ்சளை கலந்து மோத்துக்கு மேலெல்லாம் பூசுவினமா, அது வந்து அழகாயும் இருக்குமா, மற்றது இந்த பனி காட்டுல வந்து தோலை காப்பாற்றுறதுக்காண்டியும் அந்த மாய்ஸ்சரைசர் கிரீம் மாதிரி பாவிக்கிறதா.
7: இதுலயும் அப்படித்தான் பழச்சாறு பூக்கள்
0: சிவப்பு நிறம் சொண்டுக்கும் மஞ்சள் நிறம் உடம்புக்கும். ஓகே, நான் இது இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டேன், அதுக்கு நீங்க கண்டுபிடிக்க இல்லையா? என்ன
7: ஆசிரியர் அறியப்படவில்லை என்றது வேளாண் சின்ன தம்பி என்பது சரியா?
0: இல்ல, முக்கூடல் பல்லு, முக்கூடல் பல்லு
7: அதுதான் எழுதியவரை இதுவரை அறியப்படவில்லை என்று போட்டிருக்கு.
0: பெரியவன் கவிராயர்.
7: ஒன்று வேளாண் சின்ன தம்பிய வேற நாடக வடிவில் அரங்கேற்றினவர்.
0: இது வந்து பெரியவன் கவிராயர் தான் இந்த முக்கூடல் பல்லு என்ற நூலின் ஆசிரியர் என்று இருக்குது.
7: சரி, இப்ப தேடுவோம்.
0: நீங்க தேடி பாருங்க. மற்றது ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறு மொழியில் வெளியிடுவது, அதாவது வந்து டால்மேஜர் டிரான்ஸ்லேஷன், அத வந்து மொழி பெயர்ப்பு கூறியவர் யார்? இப்ப தமிழ்ல ஒரு ஒரு மொழிய இன்னொரு மொழியில் மொழிபெயர்ப்பை அதை வந்து வெளியிடுவது, இப்ப ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி இன்னொரு மொழிக்கு வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார்?
7: என்னது, விவேகானந்தர் அப்படியே வருமா?
0: இல்ல இல்ல, விவேகானந்தர் இல்ல. இது ஒரு கிட்ட பார்த்தா முஸ்லிம் பேராத்தான் இருக்குது. அடுத்ததாக வந்திருப்பேரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம். நான் முக்கூடல் பல்லுடன்.
0: முக்கூடல் பல்லுக்கு கண்டுபிடிச்சிருங்க. பெரியவன் கவிராயிரண்டா நீங்க வந்து சொல்லுக்குள்ள வந்து சொல்லு கண்டுபிடிங்க. மகாபாரதம்,
8: மகாபாரதம், மகா
0: மகா பெருசு,
8: பெருசு, பாரதம்,
0: பாரதம்,
8: காதம்,
0: காதம்,
6: நிறைய வரும்.
0: இதுல இந்த இந்த இந்த இதுல வந்து நிறைய எடுக்கலாம். இது தலக்கணம்.
6: தலக்கணம்
0: அதுல கண்டுபிடிங்க பாப்ப.
6: தலைகணம் அதை விடுங்க.
0: அது ரெண்டையும் விட்டு
6: நேரடி சொல்ல விடுங்க. தனம் தனம் தனம்
0: தனம்
6: தனம்
0: தனம் தானாவே முன்னுக்கு வச்சு இன்னொன்று சொல்லு வடிவா கண்டுபிடிக்கலாம்.
6: தகனம்
0: தகனம்
6: தலை
0: வரும்.
6: தலை நான் சொன்னேன் தலையும்
0: கலை காணலை
6: கலை. ஓமாம் கலை கலை.
0: ஓகே அப்ப இனி நேரம் ஆயினபடியா அடுத்த முறை சந்தித்துக் கொள்வோம்.
6: நன்றி
0: வணக்கம்.
6: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இறுதியாக வந்து நிறைவு செய்வதற்காக வந்திருக்கு நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இன்னும் ஒருவர் வந்திருக்கிறார். வைவரூடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நிறைவு செய்வதற்கு முதல் வருபவர் மொழிபெயர்ப்ப சொல்ல போறீங்க. மனவை முஸ்தபா என்பதுதான் சரியான பதில்.
9: அடுத்த வாரம் சந்திப்போம். சரி கொஞ்சம்
0: முயற்சி
9: நினைப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் நிகழ்ச்சி சிறப்பு சகோதரி அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் அடுத்த வாரம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
10: வணக்கம். விலப்பட்டு போச்சேன்னு செய்யலாம்.
0: அப்ப என்ன செய்வோம்? அடுத்த வாரம் இன்னும் சந்தித்துக் கொள்வோம்.
10: நானும் வந்த மனவை முஸ்தபாவோட வந்தேன்.
0: அடுத்த வாரம் இன்னும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி.
10: நன்றி வணக்கம். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. நிறைவு செய்ய வந்திருக்கு நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
11: வணக்கம். நேர்த்திக்கு வாழ்த்துக்கள். நான் கவிதைக்கு வந்தேன். எனக்கு
0: அப்படியே இல்லைங்க. நான் பாரன்.
11: சரி நன்றி.
0: ஓகே. ஐயோ நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்று நிறைவு பெறுவது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு போய்விட்டு தொடர்ந்து வருவது
12: நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். பிடிஎஸ் ஜிஎம்பிஎச் சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
13: ஃபைனான்ஸ் GMBH. 5 3998 Swiss.
12: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்பிரதி முகவர் கந்தசாமி குமார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 8:05. தொடர்ந்து வர இருப்பது

0: பாடும் நேரம். கவிதை பாடுவதற்காக இப்பொழுது முதல் 9 மணி வரை உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடுவதற்காக கவிதாயினிகள் கவிஞர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்ள காத்திருக்கிறேன். உங்களது கவிதைகள் படித்து துவைத்த கவிதைகளாக இருக்கட்டும், நீங்கள் எழுதிய கவிதைகளாக இருக்கட்டும், உங்களது கவிதைகளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அந்த வகையில் முதலாவதாக கவிதை பாடுவதற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு யோசேரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் எப்படி? உங்களுக்கு
0: நலமாக இருக்கிறேன். நான் திரும்பவும் அடுத்த வாரம் வந்து உங்களோட சந்தித்து கதைப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
1: நீங்களும் கதைக்கிறத கேட்டுக்கு எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியாக, எனக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. கவிதை தரப்போகின்றேன்.
0: பாருங்கள், என்ன கவிதை தரப்போறீங்க?
1: ராஜமுந்திர எழுதிய புத்தகத்துல கவிதை புத்தகம் அன்னலட்சுமி இல்லம் கவிதை.
0: அன்னலட்சுமி இல்லம்.
1: ஆம்,
0: பாருங்கள்.
1: ஆயிரம் ஆயிரம் ஆண்டு வாழ்ந்தது போல மகுடம் சூட்டிய மாளிகை, தந்தை அன்னைக்காக கட்டிய அரண்மனை, கோபுரத்தில் இரு யானைகள் தூரிகை, அதன் கண்களில் குண்டுமணிகள் பலபடக்க பல வர்ணம் கொண்ட சரிகை. ஆயிரம் ஆயிரம் ஆண்டு வாழ்ந்தது போல மகுடம் சூட்டிய மாளிகை, தந்தை அன்னைக்காக கட்டிய அரண்மனை, கோபுரமதில் இரு யானைகள் தூரிகை, அதன் கண்களில் குண்டுமணிகள் பலபடக்க பல வர்ணம் கொண்ட சரிகை. தாயின் உள்ளமதில் நிறைந்த முத்தான முத்துக்கள் ஐவர், வில்வங்கனி பெற்றெடுத்த உத்தம வித்துக்களோ இருவர், பெருமையிலும் பெருமை சேர்க்க பெரிய இன்பம். தாயின் உள்ளமதில் நிறைந்த முத்தான முத்துக்கள் ஐவர், வில்வங்கனி பெற்றெடுத்த உத்தவ வித்துக்களோ இருவர், பெருமையிலும் பெருமை சேர்க்க பெரிய இன்பம். உள்ளத்தால் இணைந்த ஈருடல் ஓருடலாய் பன்மடங்கு உறவுகள் சேர குட்டி போட்ட கூட்டு குடும்பம். பெருந்தோம்பலில் தேன்கூடாய் விளங்க சேர்ந்தவள் குடையின் கீழ், வளர்த்த திறமை சிறப்பு பேரோடு நிலைக்க வந்தோர் வெத்தகன் வாங்க. உள்ளத்தால் இழந்த ஈருடல் ஓருடலாய் பன்மடங்கு உறவுகள் சேர குட்டி போட்ட கூட்டு குடும்பம். பிறந்தோம்பலில் தேன்கூடாய் விளங்க சென்றவள் குடையின் கீழ், வளர்த்த திறமை சிறப்பு பேரோடு நிலைக்க வந்தோர் வெத்த கண் வாங்க, வந்தோர் வெத்த கண் வாங்க. பார்த்து மெச்சிய குடும்பம், பார்த்து மெச்சிய குடும்பமோ இன்னும் இன்னும் கச்சிதமாய் வளர, எம்மை ஆசீர்வதிக்கும் மண்ணை தந்தையரது முத்துக்கு முத்தான இன்ப சொத்து அன்னை லட்சுமி இல்லமணி இறை ஆகியுடன். பார்த்து மெச்ச குடும்பமோ இன்னும் இன்னும் கச்சிதமாய் வளர, எம்மை ஆசீர்வதிக்கும் அன்னை தந்தையரது முத்துக்கு முத்தான இன்பச் சொத்து அன்னை லட்சுமி இல்லமது இறையுடன் இறை ஆசையுடன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அன்பு விதைக்கும் நந்தவனம் என்றும் அன்னம் பகரும் புண்ணிய வனம், இன்பம் தமது தழும்பும் இல்லம் இது, நம் அன்னலட்சுமியின் பேரருள் இல்லம் இது. வாசல் தெளித்த கோலத்திலே இங்கு வரவேற்கும் தெய்வீக புன்னகையே, பாசம் வளர்க்கும் சுவர்களிலே என்றும் பகையின்றி வாழும் நல்வழியே. அன்னையின் கரம் தரும் உணவல்லவோ இங்கு அமுதாய் மாறும் அதிசயமே, லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்க இந்த இல்லமே என்றும் நல்வாழ்க்கையின் சொற்கம். அமுதமும் அன்பும் குறையாத அகல் விளக்குத்தான் நம் அன்னலட்சுமியின் இல்லம். இந்த அழகிய கவிதையோடு இன்றைய நேரலை தொகுப்பை தொடர்கிறோம். அடுத்து கவிதை பாடுவதற்காக அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அம்மா.
1: உங்களது நன்றி,
0: வணக்கம். என்ன சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

0: ஆட்டி தமிழொலி டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியக நேரம் சரியாக 8:10. அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களோட தொடர்பு தெரியாம தவறுதலாக மாறி தட்டுப்பட்டு விட்டது. மன்னித்துக்
1: கொள்ளுங்கள். உங்களது
0: அது அமர்த்துறதுக்கு டக்கன் கை தவறி
1: விட்டது.
0: உங்களது கவிதையை தாருங்கள். என்ன கவிதை?
1: என் கணவர், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன் பிடிக்கும் என்று கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது, ஏன் பிடிக்கும் என்று கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது, எவ்வளவு பிடிக்கும் என்று கேட்டால் அதை அளவிடவும் தெரியாது, எவ்வளவு பிடிக்கும் என்று கேட்டால் அதை அளவிடவும் தெரியாது, ஆனால் உன்னை எனக்கு பிடித்த அளவுக்கு இதுவரை யாரையும் பிடித்ததில்லை, ஆனால் உன்னை எனக்கு பிடித்த அளவுக்கு இதுவரை யாரையும் பிடித்ததில்லை, இனி யாரையும் பிடிக்க போவதும் இல்லை, இனி யாரையும் பிடிக்க போவதும் இல்லை, என் அன்பே ஜெய். நன்றி.
0: நன்றி. வார்த்தைகள் தேடியலைந்தேன் உன்னை, வர்ணிக்க மொழியின்றி திகைத்தேன், வாழ்க்கை என்னும் பெருங்கூடலில் எனக்கு வாடாத நங்கூரமாய் நின்றாய், நெற்றியில் சூடும் குங்குமமாய் என் நெஞ்சில் வாழும் காதலனாய், சுற்றமன் நட்பும் போற்றிடவே என் சுயமரியாதை காக்கும் காவலனாய் நின்றாய், தோல் கொடுக்க நீ இருந்தால் எனக்கு துன்பங்கள் துதி பாடி நகர்ந்துவிடும், கைப்பிடித்து நீ நடந்தால் இந்த கரடு முடரான பாதை கூட பூவாகிவிடும், என் கணவனாய் நீ கிடைத்தது நான் செய்த புண்ணியமே, உன்னினவில் என்றுமே என் வாழ்க்கை. காதல் என்பது திருமணத்துக்கு பிறகு அப்புறம் திருமணத்துக்கு பிறகும் அழகாக மாறும் என்று சொல்வார்கள். சித்ரா ஜெயக்குமார் தன் கணவர் மேல் இருந்த இல்லையற்ற பாசத்தையும் அன்னலட்சுமியில் இருந்து பாய்ந்து கொண்டாங்க. அடுத்து இது ஒரு நல்ல கணவர்களுக்கு சமர்ப்பணம். நன்றி உங்களது கவிதைக்கு.
1: நன்றி. நீங்களும் எனக்காக அழகாக மிச்ச வரிகளை சொன்னதுக்கு ஆறுதல் அளித்ததற்கு நன்றி.
0: நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் அடுத்த வாரம். நன்றி. வணக்கம். நன்றி. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். தங்களது கவிதைகளை அழகாக தந்து கொண்டிருக்கிறார்கள். கலியக நேரம் சரியாக 8:13. அந்த வகையில் அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: மாலை வணக்கம் திரு.
0: மாலை வணக்கம். உங்களுக்கு இனிய மாலை வணக்கம்.
1: உங்களை சிறப்பான பணிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த கவிதை தலைப்பு தெரியவில்லை.
0: தெரியவில்லை.
1: நிதானமாக குடிக்க தெரியவில்லை, குடித்தும் நிதானமாக நடிக்க தெரியவில்லை. நிதானமாக குடிக்க தெரியவில்லை, குடித்து நிதானமாக நடிக்க தெரியவில்லை. அவசரப்படாமல் அனுபவிக்க தெரியவில்லை, இருப்பதை கொண்டு சுகமாக அனுபவிக்க தெரியவில்லை. அவசரப்படாமல் அனுபவிக்க தெரியவில்லை, இருப்பதை கொண்டு சுகமாக அனுபவிக்க தெரியவில்லை. வேண்டாம் என்பதை சொல்ல தெரியவில்லை, வேண்டுமென்று வாங்கி பிறருக்கு கொடுக்க தெரியவில்லை. வேண்டாம் என்பதை சொல்லி தெரியவில்லை, வேண்டுமென்று வாங்கி பிறருக்கு கொடுக்க தெரியவில்லை. வேண்டியது கேட்டு சாப்பிட தெரியவில்லை, கொடுத்த உணவை பங்கிட்டு கொடுக்க தெரியவில்லை. வேண்டியதை கேட்டு சாப்பிட தெரியவில்லை, கொடுத்த உணவை பங்கிட்டு கொடுக்க தெரியவில்லை. தான் படித்த கல்வியை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்க தெரியவில்லை, தான் அறிவை மற்றவருக்கு கொடுக்க தெரியவில்லை. தான் படித்த கல்வியை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்க தெரியவில்லை, தன் அறிவை மற்றவருக்கு கொடுக்க தெரியவில்லை. சமையல் செய்ய நன்றாக படிக்க தெரியவில்லை, துடிந்த அம்மாடும் கேட்டும் படிக்கவில்லை. சமையல் செய்ய நன்றாக படிக்க தெரியவில்லை, துடிந்த அம்மாடும் கேட்டும் படிக்கவில்லை. தேடல் மூலம் எடுத்த பதிலை பகிர முடியவில்லை, தானே அறிய வேண்டுமென மூட நம்பிக்கை போகவில்லை. தேடல் மூலம் எடுத்த பதிலை பகிர முடியவில்லை, தானே அறிய வேண்டுமென மூட நம்பிக்கை போகவில்லை. நன்றி, வணக்கம்.
0: 1000 நூல்களை படித்து பார்த்தேன், அறிஞர்கள் சொன்னதையும் கேட்டு பார்த்தேன், ஆனாலும் வாழ்க்கை புதிரில் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நேசம் வளர்ந்த நெஞ்சங்கள் சில பாசம் துறந்து போவதேனோ எனக்கு தெரியவில்லை. காலம் நடத்தும் விந்தை கூத்தில் காரணம் ஒன்றும் தெரியவில்லை. சுவாசிக்கும் காற்றுக்கும் உருவம் இல்லை, நேசிக்கும் அன்புக்கும் எல்லை இல்லை. இயற்கை எழுதும் காவியத்தில் என்னிடம் எதுவென்று ஒன்றுமே புரியவில்லை, ஒன்றுமே தெரியவில்லை. ஓயாமல் ஓடும் உலகத்தின் பின்னே நானும் ஏனோ ஓடுகிறேன். லாபம் என்ன, நஷ்டம் என்ன, கணக்கு வழக்கு ஒன்றுமே தெரியவில்லை. எல்லாம் தெரிந்த ஞானிக்கும் கூட நாளை நடப்பது தெரியவில்லை, ஒன்றுமே தெரியவில்லை என்றதான் இந்த இடத்தில். அகந்தை அளந்து அமைதி புறக்கிறதோ, ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை. நன்றி உங்களது கவிதைக்கு.
1: உண்மையாக பதில் கவிதை சிறப்பாக இருந்தது. வடிவாக அழகாகவே படித்திருந்தீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: டிஆர்டி தமிழொலி, டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியக நேரம் சரியாக 8:16. தங்களது கவிதைகளை தங்களது இனிமையான குரலில் அழகாக தந்து கொண்டிருக்கிறார்கள். தந்த கவிஞர் கவிதாயினி அவர் கவிதாயினிகளுக்கும் தருவதற்கு வந்திருப்பவர்களுக்கும் எனது நன்றிகளையும் கூறிக்கொண்டு அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம். அவரது தொடர்பு இணையவில்லை. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலம்தானே? வணக்கம். வணக்கம்.
1: நலம்தானே?
0: உங்களது கவிதையை தாருங்கள். என்ன கவிதை? கேட்கவில்லையா?
1: மலையும் மழலை.
0: ஓகே, தாருங்கள்.
1: காரில் மேகத்தை சிறை பிடிக்க கதிரொளி மறைகிறது. காரிருள் மேகத்தை சிறை பிடிக்க கதிரொளி மறைகிறது. மின்னல் இமை விதிக்க இடி முழக்கம் அதிர்கிறது. மின்னல் இமை விதிக்க இடி முழக்கம் அதிர்கிறது. வானம் விளக்கிறது, ஆகாயம் இறைக்கிறது. வானம் விளக்கிறது, ஆகாயம் இறைக்கிறது. துளி துளியாய் மழை நீரை மண்ணின் மடிமேலே, தனி துளி துளியாய் மழை நீரை மண்ணின் மடிமேலே. தூளியின் நிறத்தில் தூங்கும் மழலை மின்னலாய் மடல் விரித்து தாயை தேடி பலமாய் அழுகிறது. தூளியின் நிறத்தில் தூங்கும் மழலை மின்னலாய் மடல் விரித்து தாயை தேடி பலமாய் அழுகிறது. நீர் முட்டிய சேயின் கண்ணீர் கொட்டுகிறது சாயின் மடியில். நீர் முட்டிய சேயின் கண்ணீர் கொட்டுகிறது சாயின் மடியில். நன்றி.
0: நன்றி. வானில் இருந்து விழுவது மழை, மண்ணில் விழுந்த வான்மலை மழலை, இரண்டுக்கும் இரண்டுமே இந்த பூமிக்கு இயற்கை இலவசமாய் தந்த பேரழகு தூறல். வானில் இருந்து விழுவது மழை, மண்ணில் விழுந்த வான்மலை மழலை, இரண்டும் இந்த பூமிக்கு இயற்கை இலவசமாய் தந்த பேரழகு தூறல். மேகம் கருத்தால் மழை வரும், முகம் சுருக்கினால் அழுகை வரும். மழலையின் சத்தமும் பேரானந்தம், இந்த மழலையின் சிரிப்பும் பேரானந்தம். விண்ணின் மழை மண்ணை குளிர்விக்கும், இந்த கண்ணின் மழலை மனதை குளிர்விக்கும். கை தவறி விழும் மழை துளிகள், கால் தத்தி நடக்கும் மழலை கரணங்கள் இரண்டும் கள்ளங்கபடம் அறியாது. இந்த பிரபஞ்சத்தின் ஆதி அந்தமாகும். நன்றி உங்களது கவிதைக்கும். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.

0: பெண்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவே உள்ளத்து கொண்டு போச்சு.
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுட்டு வந்திருக்க, எந்த நாளும் முன்னாடி இதுக்கு இல்லாதப்பா இந்த நேரம் புரிஞ்சுருந்து கர கர கரண்டு இருப்ப. விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கவன. தங்கச்சி தங்கச்சி
4: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியக நேரம் சரியாக 8:25. கவிதை பாடுவதற்காக வந்திருக்கும் அடுத்த நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திருவக்கா. சரோ பரமேஸ்வரன்,
0: நலமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் தானே?
1: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் நலமாக இருக்க வேண்டிக் கொண்டு.
0: நன்றி, தாருங்கள். உங்களது
1: எனது கவிதையின் தலைப்பு வாழ்க்கை.
0: வாழ்க்கை தாருங்கள்.
1: வாழ்க்கை சில துரோகங்கள் மனிதர்களை புரிய வைக்கும். சில இழப்புகள் நம்மை நாமே தேட வைக்கும். சில துரோகங்கள் மனிதர்களை புரிய வைக்கும். சில இழப்புகள் நம்மை நாமே தேட வைக்கும். வாழ்க்கை எல்லோரையும் ஒரு கட்டத்தில் உடைக்கும். வாழ்க்கை எல்லோரையும் ஒரு கட்டத்தில் உடைக்கும். ஆனால் உடைந்த குரகம் சிரித்து நிற்பவர்கள்தான் உண்மையான பலசாலிகள். ஆனால் உடைந்த குரகம் சிரித்து நிற்பவர்கள்தான் உண்மையான பலசாலிகள். உன்னை மதிக்காத இடத்தில் உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே. உன்னை மதிக்காத இடத்தில் உன்னை நிரூபிக்க முயற்சிக்காதே. ஒரு நாள் நீ அமைதியாக விலகி செல்வதே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலாக மாறும். ஒரு நாள் நீ அமைதியாக விலகி செல்வதே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலாக மாறும். எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயன்ற மனிதன்தான் இறுதியில் அதிகமாக காயப்படுகின்றான். எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முயன்ற மனிதன்தான் இறுதியில் அதிகமாக காயப்படுகின்றான். ஆனால் நினைத்துக்கொள், இன்று உன்னை புரியாமல் விட்டவர்கள் நாளை உன் அமைதியையே தேடி வரக்கூடும். ஆனால் நினைத்துக்கொள், இன்று உன்னை புரியாமல் விட்டவர்கள் நாளை உன் அமைதியையே தேடி வரக்கூடும். ஆனால் கடந்ததை நினைத்து நின்று விடாதே. ஆனால் கடந்ததை நினைத்து நின்று விடாதே. உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. சிறந்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படாமல் தான் இருக்கிறது. உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. சிறந்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படாமல் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. புரியாத புதிராய் தொடங்கும், புரிந்தவுடன் சரித்திரமாகும் இந்த வாழ்க்கை. புரியாத புதிராய் தொடங்கும், புரிந்தவுடன் சரித்திரமாகும். அழுதபடி பிறக்கும் ஒரு தொடக்கம் இங்கு மகிழ்வோடு வாழ வேண்டிய நந்தவனம். தோல்விகள் வந்தால் அது முடிவல்ல, வெற்றிகள் வந்தால் அது மட்டும் வாழ்வல்ல. விழுவதும் எழுவதும் தான் இயற்கையின் விதி. இங்கு துணிவோடு நடப்பதுதான் மனிதனின் வழி. வாழ்க்கை என்பது ஒரு நதி போன்றது. பாறைகள் வந்தாலும் பாதை மாற்றி ஓடும். முட்கள் நிறைந்த பாதையிலும் தன் வாசத்தை வீசும் ரோஜாவாக இருக்க வேண்டும். நேற்றைய பொழுது ஒரு பாடம், நாளைய பொழுது ஒரு ரகசியம். கையில் இருக்கும் இந்த நொடி மட்டுமே நாம் கொண்டாட வேண்டிய நிஜமான காவியம். ஆசைகள் கூடான கோடிகள் இருந்தாலும் அன்பு இங்கே நிரந்தரமானது. விட்டு கொடுத்து வாழுங்கள் இந்த வாழ்க்கை என்றும் கொண்டாட்டம். நன்றி சரோ பரமேஸ்வரன், உங்களது கவிதைக்கு இறந்த சிறப்பித்தமைக்கு மிகவும் நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: உங்களோட கவிதை சொல்லி முதலே சொல்லிட்டு அது சொல்லி வேலே இல்லை.
0: நன்றி,
1: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சந்தித்துக் கொள்வோம்.

0: கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கலியக நேரம் சரியாக 8:29. தங்களது கவிதைகளை அழகாக தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். அப்போதும் அந்த தொடர்பு வரவில்லை, தெரியவில்லை, யாரென்று தெரியவில்லை. ஓகே, வணக்கம்.
1: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னசெல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே, 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவுப் பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
2: உங்கள்

0: கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியக நேரம் சரியாக 8:32. அழகாக தங்களது கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் கமலவேணி, நலமா இருக்கிறீங்க தானே?
1: நாங்க நலமா இருக்கிறோம் திரு. சில வேற இந்த போன் வந்து நான் நிக்கிற இடத்த பொறுத்து சிக்கல் அடிக்கிறது கொஞ்சம் இதாண்டுங்க.
0: பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. நான் அதுக்கேற்ற மாதிரி தன்றேன். தாருங்கள் உங்களுக்கு கவிதையே.
1: உயிரின் தேடல். இது வந்து எனது சிநேத பிள்ளைன்ற ஒரு கவிதை. அவ கவிதை புத்தகம் தந்தவா. நான் சில கவிதைகள் வானொலியில சொல்லியும் இருக்கிறேன். இப்ப உங்களுக்கு இந்த கவிதையை பயிரிடலாம். யுத்த தீயில் தற்றி எரிந்தது நான் பிறந்த மண். யுத்த தீயில் தற்றி எரிந்தது நான் பிறந்த மண். மண் என்ன மனதுந்தான் இடம் பெயர்வு. மண் என்ன மனதுந்தான் இடம் பெயர்வு. காதலியை விட்டு விட்டு நாடு விட்டு நானாகவே கரும்பாயன கோயில். நாடு விட்டு நானாக கரும்பாயன கோயில். விரும்பாத அப்பா விதித்த தடை சட்டம். விரும்பாத அப்பா விதித்த தடை சட்டம். ஆசை தீ பற்ற விடை கேட்க விரும்பாது காதல் தேசத்தை வெளுக்கிடு விரைந்தேன். விடை கேட்க விரும்பாத காதல் தேசத்தை வெளுக்கிடு விரைந்தேன். கணப்பொழுவில் உறவுகளை உதறிவிட்டு உன்னிடமே தஞ்சமென்று நிறைமதியின் பொலிவோடு நிழலாக தொடர்ந்து வந்தாள். கணப்பொழுவில் உறவுகளை உதறிவிட்டு உன்னிடமே தஞ்சமென்று நிறைமதியின் பொலிவோடு நிழலாக தொடர்ந்து வந்தாள். காதலியின் கைப்பிடித்தேன் கடலிலே பயணித்தோம். காதலியின் கை பிடித்தேன் கடலிலே பயணித்தோம். மரண பயம் குரல் வலை அமுக்க ஓலமிட்ட ஓசை தேசம் மறக்க பாசமுடன் அவள் பார்த்தாள். மரண பயம் குரல் வலையை அமுக்க ஓலமிட்ட ஓசை தேசம் அளக்க பாசமுடன் அவள் பார்த்தாள். மனித வெள்ளம் ஆர்ப்பரித்து ஆழ கடலில் அலை நடுவில் அகதி என்ற பெயரில் மோதி தவித்தது. மனித வெள்ளம் ஆர்ப்பரித்த ஆழ்கடலில் அலை நடுவில் அகதி என்ற பெயரில் மோதி தவித்தது. பொங்கினான் கடல் அன்னை அலையாய் பிறந்தெழுந்தாள். படகில் இருந்தோர் பாவம் தூக்கி எறிந்தினால் பேச்சடங்கி

0: பத்திரமாய் உயிர் பிடித்த பரவசத்தில் கிட்ட வந்தோர் சத்தமிட்டார், அவளை விட்டு விடு தண்ணீரில் போகட்டும். கிட்ட வந்தோர் சத்தமிட்டார், அவளை விட்டு விடு தண்ணீரில் போகட்டும். தனியே நீ வா வந்த பொறுமை என்று பொறுத்தேன். தனியே நீ வா வந்தார் பொறுமை ஒன்று பொறுத்தேன். மனம் புழுங்கியது, புத்தி கட்டு போனீரா? பொக்கிசத்தை போக விடுவேனோ? இத்தரை போல பிதற்றாமல் பேசாமல் போமென்றேன். மனம் புழுங்கியது, புத்தி கட்டு போனீரோ? பொக்கிசத்தை போக விடுவேனோ? பித்தரை போல் பிதற்றாமல் பேசாமல் போமென்றேன். உயிர் பிரிந்து போன பின்பு உடல் சுமக்க நேரமேது? கைவிடு என்று கடித்தார் கைப்பிடியை கலற்றினார். உயிர் கருகி சுருண்டேன். உயிர் பிரிந்து போன பின்பு உடல் சுமக்க நேரம் இதோ, கைவிடு என்று கடிந்தார் கைப்பிடியை கலற்றினார். உயிர் கருகி சுருண்டேன். ஆசையாய் கொண்டு வந்தேன், பேசாமல் போனாயோ? தேடியே வருவேன் என்று தெரிந்து நீ போனாயோ? வழியெல்லாம் தேடுகிறேன், வடிவமே தெரியவில்லை. ஆசையாய் கொண்டு வந்தேன், பேசாமல் போனாயோ? தேடியே வருவேன் என்று தெரிந்து நீ போனாயோ? வழியெல்லாம் தேடுகிறேன், வடிவமே தெரியவில்லை. ஓடி நீ போனதெங்கே? உன்னை நினைத்து ஆவி துடிக்குதடி. பாவி நான் சாகவில்லை, பார்த்து விட்டு போவாயோ? ஓடி நீ போனதெங்கே? உன்னை நினைத்து ஆவி துடிக்குதடி. பாவி நான் சாகவில்லை, பார்த்து விட்டு போவாயோ? நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். கருவற இருட்டில் தொடங்கிய பயணம் கல்லறை சாம்பலில் முடியும் வரை நிறுத்தாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த சின்னஞ்சிறு உயிரின் தேடல். பசியை தேடி பறக்கும் பறவை, பணத்தை தேடி அலையும் மனிதன், ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டி உயிர் எதை தேடுகிறது யாரும் அறியார். அன்பை தேடி அலைகிறது ஒரு தரம், அமைதியை தேடி தவிக்கிறது மறுதரம். கூட்ட நெரிசலில் தனிமையை தேடும் தன் தனிமை பொழுதில் துணையை தேடும். கடலின் தேடல் கரையை தொடுவது, நதியின் தேடல் கடலில் கலப்பது. இந்த உயிரின் தேடலோ தனக்கான ஆன்மாவின் அங்கீகாரத்தை பெறுவது. தேடல்கள் உள்ளவரைத்தான் ஜீவன் உண்டு. தேடல் முடிந்தால் அங்கு மரணம் உண்டு. தேடிக்கொண்டே இருங்கள், ஏதோ ஒரு புள்ளியில் உங்களை உங்களுக்கே அடையாளம் காட்டும் இந்த உயிரின் தேடல். நன்றி கமலவேணி, உங்களுக்கும் உங்களது கவிதைக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் திரு.
1: நன்றி நன்றி. சந்தித்துக் கொள்வோம்.

0: டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். கலியக நேரம் சரியாக 8:38. கவிதை பாடுவதற்காக வந்திருக்க நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம். வணக்கம். கவிதை பாடுவதற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். இரிய இரவு வணக்கம் சண்முகநாதன் அவர்களே. நீங்கள் தான் அந்த மற்ற தொடர்பில் வந்ததா? தெரியல, அது அதுல வருகுது. ஆனா பேருந்து நான் எடுத்த உடனே தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. தெரியும். ஓ, 09 ஆக்கும் அது. ஓ, அது கொஞ்சம் இதா இருக்கு. நிலமா இருக்கிறீங்களா? நான் நலமாக இருக்கிறேன். நன்றி. உங்களது கவிதையை தாருங்கள். தாருங்கள் உங்கள் கவிதையை.
1: கவிதையின் தலைப்பு விசித்திரம்.
0: விசித்திரம். எல்லாமே விசித்திரம் தானே இங்கு?
1: எல்லாமே விசித்திரம்.
0: எல்லாமே விசித்திரம் தான்.
1: வானொலி ஏகி கொண்டிருப்பதும் விசித்திரம்.
0: இந்தளவு இல்ல இன்னல்கள் மத்தியிலேயும் சிரித்த முகத்துடன் வந்து நேயர்களும் அறிவிப்பாளர்களும் நிகழ்ச்சி செய்வதே விசித்திரம்
1: தான்.
0: கட்டாயமா தாருங்கள்.
1: நன்றி. அழகான பெண் முழுதான உடையில் கடிதான நடையில் வருவது பவித்திரம். அழகான பெண் முழுதான உடையில் கடிதான நடையில் வருவது பவித்திரம். அவள் ஆடியை குறைத்து இடியை மார்பினை தொடையை காட்சிக்கு வைத்து தலைக்கு குலுக்கி போவது விசித்திரம். அவள் ஆடியை குறைத்து இடியை மார்பினை

0: கொடையை காட்டி வைத்து தலைக்கு தலைக்கு தலைக்கு குளிக்க போவது விசித்திரம். ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் நாடுதலும் கூடுதலும் குழந்தை குட்டிகளை வருதலும் இயற்கையின் சித்திரம். ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் நாடுதலும் கூடுதலும் குழந்தை குட்டிகளை வருதலும் இயற்கையின் சித்திரம். அன்னை திரேசா ஏழைகளை வாழ்விக்க கட்டி எழுப்பியது நம்பிக்கை சுதந்திரம், நம்பிக்கை சத்திரம். அன்னை திரேசா ஏழைகளை வாழ்விக்க கட்டி எழுப்பியது நம்பிக்கை சத்திரம். இந்திய அரசாங்கம் இன்னமும் ஏழைகளை உருவாக்கி கொண்டிருப்பது விந்தையான விசித்திரம். வீராதி வீரர் பிரபாகரன் தமிழீழ மக்களுக்கு சுதந்திர சுகத்தை வழங்க வருந்து கொண்டிருந்தது தன்மான சரித்திரம். வீராதி வீரர் பிரபாகரன் தமிழீழ மக்களுக்கு சுதந்திர சுகத்தை வழங்க வயந்து கொண்டிருந்தது தன்மான சரித்திரம். எந்த தமிழினமும் கண்டிராத இந்த சரித்திரத்தில் பங்கு கொள்ளாது தமிழீழ தாயத்தை விட்டு தமிழர் வெளியேறி கொண்டிருப்பது விசித்திராதி விசித்திரம். நன்றி.
1: படைப்பின் ரகசியம் விசித்திரம். இந்த மனிதனின் மனமோ பேர் அதிசயம். இல்லாத ஒன்றுக்கா ஏங்கி தவிப்பான், அது இருப்பில் வந்ததும் தூக்கி எறிவான். கூட்டத்தின் நடுவே தனிமை என்பான், தனிமை கிடைக்கும் போது துணையை தேடுவான். வார்த்தைகள் இருந்தும் மௌனமாய் நிற்பான், பின் மௌனம் கலைக்க வார்த்தைகளை தேடுவான். பணத்தை தேடி ஆரோக்கியம் இழப்பான், இழந்த ஆரோக்கியத்தை மீட்க மீண்டும் பணம் கொடுப்பான். நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமலே இங்கே ஆயுள் முழுக்க பேராசைப்படுவான், அவனே விசித்திரம். அழுதபடி பிறக்கும் மனிதனின் வாழ்க்கை மௌனமாய் முடியும் விசித்திர கூத்து. இடைப்பட்ட காலத்தில் ஆடும் ஆட்டங்கள் எல்லாம் விடைய தெரியாமல் போகும் மாயஜாலம். புரிந்து கொள்ள முயன்றால் குழப்பமே மிஞ்சும், புன்னகையுடன் கடந்தால் அழகாய் மாறும். விசித்திரங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து முடிப்பதே சுவாரஸ்யமான சரித்திரம். நன்றி. உங்கள் கவிதைக்கும் உங்களுடன் கலந்தது கதைத்து உரையாடியதற்கும் உங்கள் கவிதைக்கும் நன்றியும் சந்தோஷமும். மீண்டும் நீங்கள் நலமாக இருந்து கொண்டு அடுத்த வாரமும் இன்னொரு கவிதையை கொண்டு வர வேண்டும் என்று உங்களுடன் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.
0: கவிதைக்கு பதில் கவிதை வந்தது ஒரு விசித்திரம்.
1: நன்றி. விசித்திரத்துக்குள் விசித்திரம்.
0: விசித்திரத்துக்குள்
1: நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். இந்த கவிதை பாடும் நேரத்தில் தங்களது அழகான குரலில் அழகான கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஒரு சித்ராஜியகுமார் அவர்களின் கவிதைக்கு ஒரு பாடல் ஒன்று.

0: விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ். குறைந்த விலையில் அனைத்து பிரியான ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ். அடுத்து உங்கள் விமான பயணத்தை கிங்ஸ் டிராவல்ஸ் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள். பாரிஸ் லாட்சப்பலில் கிங்ஸ் டிராவல்ஸ்.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். அடுத்ததாக கவிதை பாடுவது

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 21 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: நீங்கள் இதுவரை நேரமும் நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் கவிதை பாடும் நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டீர்கள். கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வர இருப்பது இரவு பிரதான செய்திகள். கடந்த 3 மணி நேரமாக என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் எனது அன்பான இனிய இரவு வணக்கத்தை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் கலந்து சிறப்பிக்க வேண்டுமென்ற அவளுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இனிய இரவு வணக்கம் நண்பர்களே, அன்பு நேயர்களே, நன்றி, வணக்கம்.
1: ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
2: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்த்து

0: தற்போது படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGAM நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
4: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 de Paris
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
4: Mélodie et Tordbrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordbre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசந்தையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசந்தையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர், சாசல் டார்ச்சுடா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். விடுதலை போராட்டத்தின் முதல் வித்து பொன் சிவகுமாரனின் 52வது நினைவேந்தல் நிகழ்வுகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி காலை 8 மணிக்கு வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினால் உத்தியூர்வமாக அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை அறிவித்துள்ளது. உருந்துராய் சந்தியில் உள்ள சிவகுமாரனின் நினைவிடத்திலே ஈகை சுடரேற்றி அனுஷ்டிக்கப்பட உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை முன்னெடுத்து வருகிறது. தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட இன ஒடுக்குமுறைக்கு எதிராக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து போராடிய பொன் சிவகுமாரன் 1974 ஜூன் 5ஆம் தேதி கைது செய்யப்பட்ட போது நஞ்சருந்தி உயிர் மாய்த்துக் கொண்டார். தமிழ் மாணவர்களுக்கு பல்கலைக்கழக அனுமதிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தரப்படுத்தலை சுட்டிக்காட்டி தமிழ் மாணவர் பேரவையில் தன்னை முழுமையாக இணைத்து போராடிய பொன் சிவகுமாரன் உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலை உள்ளிட்ட தமிழ் மக்களுக்கு எதிரான ஆயுத வழியிலான வன்முறைகளையும் அடக்குமுறைகளையும் எதிர்த்து உயிர்த்தியாகம் செய்த இளைஞராக இவர் நினைவு கூறப்படுகிறார். பொன் சிவகுமாரனின் தியாகத்தினை நினைவு கூர்ந்து வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை இந்த ஆண்டும் நினைவேந்தலை வளமை போன்று உத்தியோர்வமாக அனுஷ்டிக்க உள்ளது. அதில் பங்கேற்பதற்காக சகலரும் அழைக்கப்படுகின்றார்கள். முள்ளிவாய்க்கால் மண்ணில் ஈழத்தமிழினம் கொன்றளிக்கப்பட்ட இறுதிப் போரின் போது சர்வதேச விதிகளை புறந்தள்ளி சீனா எவ்வாறு ஆயுத சூப்பர் மார்க்கெட் போல செயல்பட்டது என்பதை இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஏனாத் கொலம்புகே பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். கொழும்பு பண்டார் நாயக்கா சர்வதேச கல்வி மையத்தில் அண்மையில் உரையாற்றிய அவர், 2006 முதல் 2009 வரையான காலப்பகுதியில் கொழும்பு மற்றும் காலி துறைமுகங்களில் சீனா தனது சொந்த பாதுகாப்பு கிடங்குகளை அமைத்திருந்ததாக தெரிவித்தார். பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பத்திரத்துடன் அங்கு சென்று ஒரு ஷொப்பிங் பட்டியலை போல தமக்கு தேவையான பேரழிவு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு போர்க்களத்தில் உடனடியாக பயன்படுத்தியதாகவும் அதற்கான பணத்தை பின்னரே செலுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முள்ளிவாய்க்காலில் தமிழ் மக்களின் உடல்கள் சிதறிக் கொண்டிருந்த போது ஆயுத விநியோகம் செய்த அதே சீன நிறுவனங்கள் தான் போர் முடிந்த மறுதினமே கட்டுமான நிறுவனங்களாக அவதாரம் எடுத்ததாகவும் இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி அட்மிரல் ஏனாத் கொலம்புகே சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்நிலையில் தென்னிலங்கையை தனது கடன் பொறிக்குள் வீழ்த்திய சீனா தற்போது அதிகார அரசியல் ஊடாக வடக்கு கிழக்கின் கடல் வளங்களையும் நிலப்பரப்புகளையும் கைப்பற்ற தந்திரமாக நகர்வதாக தமிழ் தேசிய ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் தமிழர்களுக்கான நீதியை தடுத்து நிறுத்தும் சீனா வாழ்வாதார உதவிகள் என்ற போர்வையில் தமிழ் மக்களின் அரசியல் விழிப்புணர்வை மழுங்கடிக்க முயல்வதாகவும் இந்த சதிவரை குறித்து தமிழ் சமூகம் விழிப்படைய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடுமையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி வருவதாகவும் அவர்களது மீன்கள், மீன்பிடி வலைகள் மற்றும் பிற உடைமைகள் கடலில் வைத்து திட்டமிட்ட முறையில் கொள்ளையிடப்படுவதாகவும் மீனவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சட்டத்தரணி HMM ஹாரிஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இத்தொடர்பாக அவரது கல்முனை அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் கருத்து தெரிவித்த ஹாரிஸ், பல ஆண்டுகளாக கடலையே வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் அம்பாறை மாவட்ட மீனவர்கள் தற்போது பாதுகாப்பற்ற சூழ்நிலையை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். மேலும் இந்த கொள்ளை சம்பவங்களின் பின்னணியில் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவர் தலைமையிலான குழு ஒன்று செயற்பட்டு வருவதாக, மீனவர்களிடமிருந்து தொடர்ச்சியான முறைப்பாடுகள் கிடைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நபர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் செயற்பாட்டாளராகவும் இருப்பதாக பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இவ்வாறான குற்றச்செயல்கள் தொடர்ந்தும் இடம்பெறுவது மீனவர்களின் பொருளாதாரத்தை மட்டுமன்றி அவர்களது வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதித்து வருவதாக ஹரிஸ் சுட்டிக்காட்டினார். தமது உழைப்பின் பலனை இழந்து வரும் மீனவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கடற்படை, போலீசார், மீன்பிடி திணைக்களம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுத்து உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன்னிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதுடன் கிழக்கு மாகாண மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நிரந்தர தீர்வொன்றை அரசாங்கம் அவசரமாக முன்வைக்க வேண்டும் என்றும், கடலில் இடம்பெறும் கொள்ளை மற்றும் அச்சுறுத்தல் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் சிறப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்பதோடு, இந்த விடயத்தில் அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மீனவர்களுக்கான எரிபொருள் மானியத்தை எதிர்வரும் 20ஆம் தேதி முதல் வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கடத்தொழில் பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.
1: இந்த நாட்களில் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட யுத்த சூழல் தீவிரமடைந்ததை தொடர்ந்து எமது நாட்டிலும் எரிபொருள் பிரச்சனை பாரிய அளவில் பாதிப்பினை ஏற்படுத்தியது. இந்த நாட்டின் உழைக்கும் மக்களுக்கும் உற்பத்தி பொருளாதாரத்திற்கு பங்களிப்பு செய்யும் மக்களுக்கும் அரசாங்கத்தினால் மானியம் வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிட்டிருந்தார். இதற்கமைய மீனவர்களுக்காக மே மாதம் 20ஆம் தேதி முதல் இந்த மானியத்தை நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளோம். தற்போது சிறிய படகுகளுக்கான மண்ணெண்ணெய்க்கு மாதம் ஒன்றிற்கு 31,250 ரூபாய் வீதம், 3 மாதங்களுக்கு 93,750 ரூபாயும், அதே போன்று எதிர்வரும் 3 மாதங்களுக்கு பல நாள் மீன்பிடி படகுகளுக்கான டீசல் மானியமாக 1.5 லட்சம் ரூபாயும் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. எனவே நான் மீனவர்களிடம் விசேடமாக ஒரு கோரிக்கையை விடுக்கின்றேன். அவரவர் பகுதிகளில் உள்ள மீன்பிடி பரிசோதகர்கள் ஊடாக உதவி பணிப்பாளரிடம் உங்களது விவரங்களை சமர்ப்பியுங்கள். அத்துடன் உங்களது புதுப்பிக்கப்பட்ட வங்கிக் கணக்கு இலக்கத்தை குறிப்பிடுவதும் அவசியமாகும். ஏனெனில் கடந்த காலங்களில் எரிபொருள் மானியங்களை வழங்கும் போது வங்கிக் கணக்குகள் புதுப்பிக்கப்படாமையினால் நாம் சிக்கல்களை எதிர்கொண்டோம். எனவே உங்களது புதுப்பிக்கப்பட்ட வங்கி கணக்கு இலக்கத்தை உரிய இடத்தில் குறிப்பிடுமாறு மீனவர்களிடம் கோரிக்கை
2: விடுக்கின்றேன்.
0: தொடர்ந்து பல்கலைக்கழக மாணவர்களின் தங்குமிட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நாடு முழுவதும் உள்ள அரச பல்கலைக்கழகங்களில் 55 புதிய மாணவர் விடுதிகளை நிர்மாணிக்கும் திட்டத்தை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் உயர்கல்வி பிரிவு முன்னெடுத்திருக்கிறது.
3: திட்டத்தின் மாடல் ஏ, மாடல் பி என விடுதிகள் கட்டப்பட உள்ளன. மாடல் ஏ வகை விடுதிகளில் 400 மாணவர்களும், மாடல் பி வகை விடுதிகளில் 200 மாணவர்களும் தங்கக்கூடிய வகையில் வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட உள்ளன. குறித்த திட்டத்தின் கீழ் அதிக அளவிலான விடுதிகள் சப்ரகமுவ ரஜரட்ட பல்கலைக்கழகங்களில் அமைக்கப்பட உள்ளன. இந்த பல்கலைக்கழகங்கள் ஒவ்வொன்றிலும் தலா 2,200 மாணவர்களுக்காக 7 விடுதிகள் வீதம் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 2,000 மாணவர்களுக்காக 2 விடுதிகளும், கிழக்கு பல்கலைக்கழகத்தில் 1,600 மாணவர்களுக்காக 5 விடுதிகளும், ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் 1,200 மாணவர்களுக்காக 4 விடுதிகளும் நிர்மாணிக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 600 மாணவர்களுக்காக 2 புதிய விடுதிகள் அமைக்கப்பட உள்ளதுடன் ஓவா வெல்லஸ் பல்கலைக்கழகத்துக்காக 6 விடுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த விடுதிகளில் 1,800 மாணவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்துவதற்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வவுனியா பல்கலைக்கழகத்தில் 1,200 மாணவர்களுக்காக 4 விடுதிகளும், மொரட்டு பல்கலைக்கழகத்தில் 400 மாணவர்களுக்காக 2 விடுதிகளும் அமைக்கப்பட உள்ளன. வயம்பு பல்கலைக்கழகத்தில் 1,200 மாணவர்களுக்காக 4 விடுதிகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. ரகுணு பல்கலைக்கழகத்தில் 800 மாணவர்களுக்காக 4 விடுதிகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. திருகோணமலை வளாகத்தில் 400 மாணவர்களுக்காக 2 புதிய விடுதிகள் நிர்மாணிக்கப்பட உள்ளதுடன் கம்பகா விக்ரமாராஜ் பல்கலைக்கழகத்திலும் 400 மாணவர்களுக்காக 2 விடுதிகளை நிர்மாணிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களின் விலைமனு கோரல்களின் ஆரம்ப கட்டங்கள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது.
0: தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தல், உள்ளூராட்சி சபை தேர்தல், பொது தேர்தல் தொடர்பிலான கருத்துக்கள் யோசனைகளை எதிர்வரும் 15 தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு பொது நிர்வாக உள்ளூராட்சி அமைச்சின் சந்தன அபிவர்த்தன மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: கிடைக்கப்பெறும் அனைத்து கருத்துக்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தி இறுதி அறிக்கையை தயாரிக்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது தேர்தல் முறையை சீர்திருத்தம் செய்வதற்காக விசேட பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. குறித்த குழு ஒரு வருட காலத்துக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும்.
0: தொடர்ந்து 2019-2020 ஆண்டு காலப்பகுதியில் பொருளாதார கொள்கை மாற்றியமைக்கப்பட்டதால் தான் இந்த நாடு பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்திய தரப்பினருக்கு மக்கள் ஏன் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்று இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே கேள்வி எழுப்பியுள்ளார். பொருளாதார நிலை தொடர்பாக அவர் கூறுகையில், சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட செயற்திட்டத்தால் நாடு குறுகிய காலத்தில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்சி பெற்றது. நாணய நிதியத்தின் செயற்திட்டத்தை மாற்றியமைத்ததால் இந்த அரசாங்கமும் நெருக்கடிக்கு உள்ளாகும் என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் விற்கப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளிலிருந்தும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் இன்னமும் கணிசமான நிதி நட்டத்தை எதிர்கொண்டு வருவதாக அதன் தலைவர் டிஜே ராஜகர்ண தெரிவித்திருக்கிறார். உலக சந்தையில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் அரசாங்கம் பெருமளவிலான மானியங்களை வழங்கி பொதுமக்களை பாதுகாத்து வந்ததாக குறிப்பிட்ட அவர், ஆனாலும் இந்த மானியங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி தற்போது வேகமாக தீர்ந்து வருவதாக எச்சரிக்கை விடுத்தார். ஒரு லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாவும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாவும் மானியமாக வழங்குவதற்காக அரசாங்கம் 57 பில்லியன் ரூபாய் என்ற பிரமாண்ட தொகையை ஒதுக்கியிருந்தது. இந்த நிதி நிவாரணமானது கடந்த ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பேணப்பட்டதோடு இந்த ஜூன் மாதத்திலும் தொடரும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆனாலும் இதற்கென ஒதுக்கப்பட்ட நிதி இந்த ஜூன் மாத இறுதியுடன் முழுமையாக தீர்ந்து போக உள்ளதால் நாட்டின் பொருளாதாரத்தில் மேலும் ஸ்திரமற்ற நிலை ஏற்படுவதை தடுப்பதற்கு அரசாங்கம் எரிபொருள் விலைகளை அதிகரிக்க நிர்பந்திக்கப்பட்டதாக அவர் விளக்கம் அளித்தார். எரிபொருள் இறக்குமதிக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் டாலர்களின் அளவு பாரியளவில் அதிகரித்துள்ளமை இந்த நெருக்கடியை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது. முன்னிய மாதங்களில் மாதம் ஒன்றுக்கு 100 மில்லியன் முதல் 120 மில்லியன் டாலர் வரை மட்டுமே காணப்பட்ட எரிபொருள் இறக்குமதி செலவு கடந்த மாதத்தில் 522 மில்லியன் டாலர்களாக கடுமையாக உயர்ந்துவிட்டது. இந்த அசாத்திய டாலர் வெளியேற்றம் வெளிநாட்டு நாணய மாற்று சந்தையை கடுமையாக பாதித்துள்ளது என்று தலைவர் எச்சரித்தார். இந்த நிலை தொடருமானால் அது எரிபொருள் விலையை மட்டுமன்றி நாட்டின் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளிலும் சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்தி பொருளாதார பேரழிவுக்கு உள்ளாக்கும் என்று எச்சரித்துள்ள அவர், எரிபொருள் நுகர்வை வேகமான முறையில் குறைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் கேட்டிருக்கிறார். ஒரு லிட்டர் எரிபொருளுக்கான உண்மையான அடக்க விலை விவரம், கூட்டு தாமதம் எதிர்நோக்கும் நட்டங்கள் குறித்த விவரங்களை அதன் தலைவர் வெளிப்படுத்தினார். ஒரு லிட்டர் ஓட்டோ டீசலின் உண்மையான அடக்க விலை 536 ரூபாவாக காணப்படும் நிலையில் அது சந்தையில் 407 ரூபாவுக்கே விற்பனை செய்யப்படுகிறது. இதன் காரணமாக அரசாங்கத்தின் நிதியுதவியையும் தாண்டி ஒவ்வொரு லிட்டர் டீசல் இருந்தும் கூட்டு தாபனத்துக்கு 29 ரூபாய் தொடர் நட்டம் ஏற்படுகிறது. இதேபோன்று ஒரு லிட்டர் பெட்ரோலை இறக்குமதி செய்து சுத்திகரிப்பதற்கு 494 ரூபாய் செலவாகும் நிலையில் அது 434 ரூபாவுக்கே விற்பனை செய்யப்படுகிறது. இதன் மூலம் ஒரு லிட்டர் பெட்ரோலிருந்து கூட்டு தாபனத்துக்கு 60 ரூபாவுக்கு அதிக நிகர நட்டம் ஏற்படுகிறது. இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக டிஜிட்டல் உள்கட்டமைப்பு அமைச்சுடன் இணைந்து தேசிய எரிபொருள் QR குறியீட்டு முறைமையை 100% கட்டாயமாக்குவதற்கு புதிய கடுமையான கொள்கையொன்றை பெட்ரோலிய கூட்டு தாமனம் அமல்படுத்த உள்ளது. கடந்த காலங்களில் சில எரிபொருள் டப் நிலையங்களில் இந்த QR முறையை புறக்கணித்திருந்ததை ஏற்றுக்கொண்ட தலைவர், ஆனாலும் தற்போதைய செயல்பாட்டு செலவுகளை ஈடு செய்யும் வகையில் எரிபொருள் விற்பனையாளர்களுக்கான கமிஷன் தொகையை கூட்டு தாமனம் ஏற்கனவே அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். புதிய டிஜிட்டல் கண்காணிப்பு முறையின் மூலம் நாளாவிய ரீதியில் உள்ள அனைத்து எரிபொருள் டப் நிலையங்களிலும் QR குறியீடு மூலம் எத்தனை லிட்டர் எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது என்பதை கூட்டு தாமதத்தால் இப்போது துல்லியமாக கண்காணிக்க முடியும். இதுகுறித்து பேசிய கூட்டு தாமதத்தின் தலைவர், இந்த வாரம் முதல் நாங்கள் இதனை முழுமையாக கண்காணிக்க தொடங்குவோம். ஏதேனும் ஒரு எரிபொருள் டப்பல்லியம் வாடிக்கையாளர்களுக்கு எரிபொருளை வழங்கும் போது இந்த QR குறியீட்டு முறையை தீவிரமாக பின்பற்ற தவறினால் அவர்களுக்கு அண்மையில் வழங்கப்பட்ட அனைத்து நிதியுதவிகளும் ஊக்குவிப்பு தொகைகளும் உடனடியாக ரத்து செய்யப்பட்டு வெட்டப்படும் என்று மிகவும் திட்டவட்டமான எச்சரிக்கையும் அவர் விடுத்தார். செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் கழுத்தில் காசு வடிவிலான தாயத்துடன் எலும்பு கூட ஒன்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அது அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் மே மாதம் 9ஆம் தேதி வரையில் 12 நாட்கள் அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. அந்த நிலையில் 9ஆம் தேதியுடன் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அதன்போது கழுத்து பகுதியில் காசு வடிவிலான தாயத்துடன் ஒரு எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டது. அது முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது. இதேவேளை புதகுழி பகுதிக்குள் செத்தல் தேங்காய் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் சில எலும்புக்கூடுகள் இனங்காணப்பட்ட நிலையில் அவற்றை சுத்தம் செய்து அடையாளப்படுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையால் அவற்றை அடையாளப்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் 13 நாட்களில் 22 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் புதகுழிக்குள் இருந்து மூக்குத்தி, நாணய குற்றிகள், ஆணிகள், மஞ்சள் நிறைய வளையல் துண்டு உள்ளடங்களாக 17 பிற பொருட்கள் மீட்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் காசு வடிவிலான தாயத்தும் மீட்கப்பட்டுள்ளது. இதேவேளை செம்மணி புதகுழிக்குள் இருந்து இதுவரையான காலப்பகுதியில் 262 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிற நிலையில் அவை அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமைத்துவ பீட வளாகத்தினுள் அமைக்கப்பட்டிருந்த விசாக்கூடு சேதமாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் தீவிர விசாரணைகளை தற்போது முன்னெடுத்துள்ளார்கள். விசாக் பௌர்ணமி பண்டிகையை முன்னிட்டு சிங்கள மாணவர்களால் பல்கலைக்கழக வளாகத்தினுள் விசாக்கூடுகள் அமைக்கப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அலங்கரிக்கப்பட்டிருந்த விசாக்கூடுகளே நேற்று முன்தினம் இரவு இனம் தெரியாதோரால் சேதமாக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழக மாணவர்களால் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. மாணவர்கள் வழங்கிய முறைப்பாட்டை அடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற கோப்பாய் போலீசார் தடயங்களை சேகரித்திருப்பதோடு விசாக்கூடுகளை சேதப்படுத்திய நபர்களை கண்டறிவதற்காக தீவிர விசாரணையை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதேவேளை பல்கலைக்கழக நிர்வாகமும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இதேவேளை தமிழ் சிங்கள மாணவர்களிடையே இன முரண்பாட்டினை ஏற்படுத்தவே இவ்வாறான நாசகாரமான செயல் செய்யப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசாங்கத்தின் 5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியின் கீழ் மறுசீரமைக்கப்பட்ட வடக்கு தொடருந்து பாதையை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா நேற்று நேரில் சென்று பார்வையிட்டார். கடந்த வருடம் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை மறுசீரமைப்பதற்காக இந்தியா வழங்கிய 450 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த தொடருந்து பாதை சீரமைப்பு பணி முன்னெடுக்கப்பட்டதாக சந்தோஷியா குறிப்பிட்டார். இதுகுறித்து தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் 11 இட்டுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் போக்குவரத்து இணைப்பை மீண்டும் ஏற்படுத்துதல் மற்றும் மீட்பு பணிகளை விரைவுபடுத்தல் என்று தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாணம் மற்றும் காங்கேசன்துறை ஆகிய பகுதிகளை நாட்டின் ஏனைய பாகங்களுடன் இணைக்கும் மிக முக்கிய போக்குவரத்து பாதையான இந்த வடக்கு தொடருந்து பாதை கடந்த ஆண்டு வீசிய டிட்வா சூறாவளி காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த பேரழிவின் போது வடக்கு தொடருந்து பாதையில் இருந்த 5 பாலங்கள் பலத்த சேதத்துக்குள்ளாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. லலித் குகன் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட வழக்கில் காணொலி வாயிலாக சாட்சியம் அளிக்க முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவுக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.
3: குறித்த இருவரும் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவர்களின் உறவினர்களினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணையின் போதே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. காணாமல் போன இருவர் சார்பில் சட்டத்திரணி நிவான் போபகே ஆஜரானார். கடந்த 2019ஆம் ஆண்டு அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக கடமையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தினால் அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு ஜூன் மாதம் 19ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. மனித உரிமை செயற்பாட்டாளர்களான லலித்குமார் வீரராஜ், குகன் முருகானந்தன் ஆகியோர் கடந்த 2011 ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்டிருந்தனர்.
0: இதே நேரத்தில் லலித் மற்றும் குகன் ஆகியோர் காணாமலாக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று முன்னிலை சோசியலிச கட்சி கல்விச் செயலாளர் புபுது ஜெயக்கொட தெரிவித்திருக்கிறார். மேலும் கோத்தபாய ராஜபக்ச நிகழ்நிலை ஊடாக சாட்சியம் அளிப்பதற்கான நடைமுறை தொடர்பில் எதிர்வரும் 19ஆம் தேதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று யாழ்ப்பாண நீதிமன்றம் அறிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதியின் இடமாற்றத்துக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் எந்தொரு தொடர்பும் கிடையாது என்று வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது. இத்தொடர்பில் சமூகத்தில் எழக்கூடிய தேவையற்ற ஊகங்களை தவிர்க்கும் பொருட்டு உண்மைநிலைமையை பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையிலே ஆளுநர் செயலகத்தால் இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக ஆளுநர் செயலகத்தால் வெளியிடப்பட்ட செய்தி அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண உயர்நீதிமன்றத்திலிருந்து பதுளை சிவில் மேன்முறையீட்டு உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதி அலெக்ஸ் ராஜா கடந்த 31ஆம் தேதி முதல் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் நீதிபதியின் இடமாற்றம் அரசியல் அழுத்தம் காரணமாக நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் வடக்கு ஆளுநர் உங்கள் அரசாங்கத்தின் அமைச்சர் உட்பட சில அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு தலையீட்டை நாடினார் என்றும் நாங்கள் நம்ப தகுந்த முறையில் அறிந்துள்ளோம் என்று யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலும் குறிப்பிட்டுள்ள நிலையில் ஆளுநர் செயலகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அரச நிதியை மோசடி செய்வதற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில் தான் பசில் ராஜபக்ச இந்த நாட்டை விட்டு தப்பிச் சென்றார். சர்வதேச மட்டத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்தார். பாதாள குழுக்களுக்கும் போதைப்பொருள் ஒழிப்புக்கும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இலங்கையின் பல்வேறு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள குற்றவாளிகளை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு சர்வதேச போலீசாரின் உதவி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. சிலர் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பலர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார்கள். வெகு விரைவில் மேலும் பலர் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள். அதேபோல் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்தவாறு இலங்கையில் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அரச நிதியை மோசடி செய்வதற்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்ற அச்சத்தில் தான் பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். இதற்கு எதிராக மாத்தறை நீதிமன்றமும் கொழும்பு கோட்டை நீதிமன்றமும் பிடியாணை பிறப்பித்துள்ளது. பசில் ராஜபக்ச அரச நிதியை மோசடி செய்யவில்லையாயின் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி தனது தரப்பு நியாயத்தை நிரூபிக்கலாம். இவர்கள் கடந்த காலங்களில் அதிகாரத்தில் இருந்து கொண்டு எவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். பசில் ராஜபக்ச இன்னும் எவ்வளவு நாட்கள் வெளிநாட்டில் பதுங்கியிருப்பார் என்பதை நாங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்வதேச மட்டத்தில் இத்தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் வெகு விரைவாக எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். சம்பந்த் மனம்பேரி என்பவருக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் விசேட விசாரணை ஒன்றுக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கு சென்றார். இலங்கையில் தனியாகவும் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளிலும் வாழும் முதியோர்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு குறித்து பொதுமக்கள் அதிக அவதானம் செலுத்த வேண்டும் என்று காவல்துறை அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி முதியவர்களின் பிள்ளைகள் தொழில் வாய்ப்பு நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றிருப்பது அல்லது நாட்டின் ஏனைய பகுதிகளில் குடியேறியுள்ளதால் முதியவர்கள் தனிமையில் வாழும் நிலை அதிகரித்து வருவதாக காவல்துறை இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இவ்வாறான வீடுகளை இலக்கு வைத்து போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் உள்ளிட்ட குற்றவாளிகள் நகை பணம் மற்றும் ஏனைய சொத்துக்களை கொள்ளியடிக்க முற்படுகிறார்கள். அண்மைக்கால விசாரணைகளின்படி இவ்வாறான சம்பவங்கள் வன்முறை தாக்குதல்களாகவும் கொலைகளாகவும் மாறியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முதியவர்கள் வாழும் வீடுகளில் இரவு வேளையில் போதிய வெளிச்சத்தை உறுதிப்படுத்துமாறும் அறிமுகமில்லாத நபர்களை வீட்டுக்குள் அனுமதிப்பதை தவிர்க்குமாறும் அண்டிய வீட்டாருடன் தொடர்ச்சியான தொடர்புகளை பேணுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் முதியவர்கள் தனியாக வசிப்பது குறித்து கிராம உத்தியோகத்தர் மற்றும் சமூக காவல் குழுக்களுக்கு அறிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் அவசர தொடர்பு எண்களை வீட்டில் தெளிவாக காட்சிப்படுத்துவதோடு அவர்களுக்கு இலகுவாக பயன்படுத்தக்கூடிய கைத்தொலைபேசிகளை வழங்குமாறும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முதியவர்களை பராமரிப்பதற்காக உள்வாங்கப்படும் வீட்டு பணியாளர்கள் அல்லது பராமரிப்பாளர்களின் பின்னணியை உன்னிப்பாக பரிசீலிக்குமாறும் அவர்களின் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்னர் காவல்துறை சான்றிதழ்களை பெற்றுக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே முதியவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பொதுமக்கள் முன்கூட்டியே தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குமாறு காவல்துறை மேலும் கேட்டிருக்கிறது. தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதால் ஏற்பட்டுள்ள நட்டத்தை ஈடு செய்யவும் அதற்கு பதிலாக மின் உற்பத்திக்காக அதிக அளவில் எரிபொருளை பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டிருப்பதனாலுமே அரசு எரிபொருள் விலையை உயர்த்தியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச நேற்று நுகைகடையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார். கடந்த காலங்களில் அரசுகள் எரிபொருள் விலையை உயர்த்தும் போது அமைச்சர்களுக்கு தரகு பணம் சென்றதாக கூறப்பட்டது. ஆனால் இன்று எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டதற்கான முக்கிய காரணம் தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமை. இதனால் ஏற்பட்டுள்ள பெருநட்டத்துக்கு மத்தியில் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக நாளொன்றுக்கு 1,00,000 லிட்டர் எரிபொருளை மேலதிகமாக எரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. உலகிலே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்து அந்த நட்டத்தை இந்த நாட்டு மக்கள் மீது இந்த அரசு சுமத்தியுள்ளது என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகிறார். தற்போதைய அரசு மக்கள் குறித்து எந்த விதத்திலும் சிந்திப்பதில்லை. தனது நிர்வாக திறமையின்மை, ஊழல் மற்றும் நட்டங்கள் அனைத்தையும் மக்கள் மீதே சுமத்துகிறார்கள். விலைகளை அதிகரிப்பதற்கு அரசு எதற்கென்று அன்று மேடைகளில் கேள்வி எழுப்பியவர்களே இன்று ஆட்சிக்கு வந்து மக்களின் தலைமேல் அனைத்து சுமைகளையும் சுமத்துவதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டார். நிலக்கரி மோசடியினால் ஏற்பட்ட நேரடி நட்டம் காரணமாகவும் இதனால் மின்சார உற்பத்திக்காக டீசலை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட மறைமுக நட்டம் காரணமாகவும் நிச்சயமாக எதிர்காலத்தில் மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும். அதே நேரம் சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் வழங்கிய 695 மில்லியன் டாலர் கடனுக்கு 8% வட்டி செலுத்த வேண்டியிருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவுக்க குறிப்பிடுகிறார். எரிபொருள் நிவாரணம் வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் 57 பில்லியன் ரூபாய் மட்டுமே அனுமதித்துள்ளது. அந்த 57 பில்லியன் ரூபாய் பெரும்பாலும் இந்த ஜூன் மாதத்துடன் முடிவடைந்துவிடும். அப்படியானால் அடுத்த மாதம் வரும்போது மீண்டும் விலையை அதிகரிக்க வேண்டியிருக்கும். அத்தகைய சூழ்நிலையில்தான் மத்திய கிழக்கில் பணிபுரியும் சகோதர சகோதரிகளின், அதேபோன்று கொரியாவில் பணிபுரியும் பிள்ளைகளின் உழைப்பு நமது ஜனாதிபதிக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படிப்பட்ட கடின உழைப்பில்தான் டாலர்கள் ஈட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் பெலவத்தையிலிருந்து மோசடி மற்றும் ஊழல் மூலமாக இந்த டாலர்களை கொள்ளையடிக்கும் போது அத்தகைய எந்தொரு இரக்கமும் ஜனாதிபதிக்கு இருக்கவில்லை. நான் இவற்றை அதிகரிக்கிறேன் என்று ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். நாமும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு மிகவும் தெளிவாக கூறுகிறோம். அவர்களின் நிபந்தனைகளில் நல்லாட்சி நிபந்தனைகளும் ஊழல் எதிர்ப்பு நிபந்தனைகளும் இருந்தன. அவை குறித்து ஆராய்ந்து பார்க்காமல் இந்த அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையை முன்னோக்கி கொண்டு செல்ல அனுமதிப்பது குறித்த நமது எதிர்ப்பை சர்வதேச நாணய நிதியத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாணய நிதியத்திடமிருந்து 695 மில்லியன் டாலர்கள் கிடைத்தன. அதன் வட்டி 8% மிக அதிக வட்டிக்கு கிடைத்த ஒரு கடன் இது. மாறாக சாதாரண சைவதசம் ஒரு வட்டி கொண்ட ஜைக்கா கடன் அல்ல. 8% அதிகமாகவே இது இருக்குமே தவிர ஒருபோதும் குறையாது. அதேபோன்று இலங்கை தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சுருக்கமாக கூறின் பொருளாதார வளர்ச்சி வேகம் 5% 3% குறைந்துள்ளது. இந்த ஆண்டில் அது 3% கூட இருக்காது. அடுத்ததாக பணவீக்கம் 5% தாண்டிய அளவுக்கு அதிகரித்துள்ளது. அதேபோன்று தேசிய சேமிப்பு 4% அதற்கு முந்தைய ஆண்டில் அது 7% இருந்தது. இதன் அர்த்தம் என்ன? அரசாங்கத்தின் வருமானத்திலிருந்து அரசாங்கத்தின் மீண்டலும் செலவுகளை கழித்த போது இந்த குறுகிய காலத்துக்குள் அது மீண்டும் மறை பெறுமானமாக மாறிவிட்டது. இதனால் தான் இந்த நாடு வீழ்ச்சியை நோக்கி செல்வதாக நாம் கூறி வருகிறோம். வெளிப்புற வெளிநாட்டு கடன்களின் உற்பத்தியின் அளவு 2 பில்லியன் டாலர்களால் அதிகரித்துள்ளது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியுடன் ஒப்பிடுகையில் முதலீடுகள் 2% குறைந்துவிட்டது. அடுத்ததாக அரசாங்கத்தின் முதலீடு என்று காட்டியிருப்பது ஒரு நகைச்சுவையான இலக்கமாகும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5.8%, அதாவது 2 டிரில்லியன் என்று காட்டியிருக்கிறார்கள். அந்த 2 டிரில்லியன் எப்படி உருவானது? அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த ஜனாதிபதி ஆண்டகுமார் திசநாயக்கா அரசாங்கத்தின் மூலதன செலவு 1500 பில்லியன் உள்ளதென்றும், டிட்வா சூறாவளியிலிருந்து மீள்வதற்காக மேலும் 500 பில்லியனை ஒதுக்குவதாகவும் கூறினார். அப்படியானால் மொத்தம் 2000 பில்லியன். இந்த ஜூன் 1ஆம் தேதி வரை கிராமங்களிலோ அல்லது இந்த நாட்டின் வேறு எங்காவது ஏதேனும் அபிவிருத்தி நடந்திருக்கிறதா? அரசாங்கத்தின் முதலீடு ஏதேனும் உள்ளதா? அரசாங்கத்தின் முதலீடு இல்லாத போது என்னென்றாக்கம் நாம் எதிர்பார்க்கும் அந்த பொருளாதார வளர்ச்சி வேகம் மீண்டும் கிடைக்காது. அரசாங்கத்தின் முதலீடுகள் நடக்காததால் அந்த 3% வளர்ச்சி வீதம் கூட கிடைக்காது என்பதை நான் மிகவும் தெளிவாக கூறுகிறேன். ஜனாதிபதி உட்பட இந்த அரசாங்கத்துக்கு அரச நிர்வாகம் குறித்த திறமையும் இல்லை, அறிவுசார் முதிர்ச்சியும் இல்லை. அவர்களிடம் இருப்பது அகந்தை மாத்திரமே. சமூக ஊடகங்களில் சில விடயங்களை விதைத்து கருத்துக்களை பதிவிட்டு அந்த படைகளை இயக்கினால் நாம் தப்பித்து விட்டோம் என்று நினைக்கும் ஒரு சிந்தனை உருவாகியிருக்கிறது. அடுத்து முதலீட்டாளர்கள் அல்லது வர்த்தகர்கள் கடன் வாங்க செல்லும் போது 18% வட்வரி, 2.5% சமூக பாதுகாப்பு ஈட்டு வரி, 12% வட்டி என இவை அனைத்தும் ஒன்றாக சேரும் போது 100 ரூபாவை முதலீடு செய்தால் 35 ரூபாயை செலுத்தி விட்டுத்தான் தொழிலை தொடங்க வேண்டியிருக்கும். இதனால் எந்தொரு வியாபாரத்தையும் நமது முதலீட்டாளர்களால் செய்ய முடியாமல் போகும் பொருளாதாரம் கீழ்நோக்கி செல்லுகிறது. எனவே மத்திய கிழக்கு போர் காரணமாக இந்த நெருக்கடி எந்த வகையிலும் ஏற்படவில்லை. இதைவிட கடுமையான நெருக்கடிகள் இருந்த காலங்களில் இலங்கையில் அந்த நெருக்கடிகள் முகாமைத்துவம் செய்யப்பட்டன. நான் சுட்டிக்காட்டியதை போல இன்று உலக சந்தையில் எரிபொருள் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருகிறது. ஆனால் நமது அரசாங்கம் எரிபொருள் விலையை அதிகரித்து செல்கிறது. எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கவும் திட்டமிட்டுள்ளது. அதேபோன்று இலவசமாக கிடைக்கும் சூரிய சக்தி, இலவசமாக கிடைக்கும் காற்று சக்தி மற்றும் மழைக்காலத்தில் இலவசமாக கிடைக்கும் நீர் மின்சாரம் போன்றவற்றை வெட்டி குறைத்து நிலக்கரி மற்றும் எரிபொருட்களை எரித்து நமது மக்களின் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கிறார்கள். மக்கள் மீது சுமையை சுமத்துகிறார்கள். நமது மக்களின் தொழில்கள் வீழ்ச்சியடையும் நிலைக்கு தள்ளிவிட்டார்கள். எனவே நிலக்கரி மோசடியினால் ஏற்பட்ட நேரடி நட்டம் காரணமாகவும், இதனால் மின்சார உற்பத்திக்காக டீசலை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட மறைமுக நட்டம் காரணமாகவும் நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதல்கள் மற்றும் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக இலங்கையின் பணவீக்கம் 7% வரை உயரக்கூடும் என்று மத்திய வங்கி ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்கே

0: குறிப்பிட்டிருக்கிறார். டீசல் விலை அண்மையில் அதிகரிக்கப்பட்ட போதிலும் அதற்கு இணையாக பஸ் கட்டணங்கள் உயர்த்தப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தங்களது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீர்மானிப்பதற்காக தனியார் பஸ் சங்கங்களின் பிரதிகள் இன்று அவசர சந்திப்பொன்றை நடத்தியிருக்கிறார்கள். அனைத்து பஸ் சங்கங்களின் பிரதிகளுடனும் நடத்தப்பட்ட கலந்துரையாடலின் பின்னர் பஸ் சேவைகள் தொடர்பான இறுதி முடிவு எட்டப்படும் என்று லங்கா தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை 3,32,000 ஹெக்டருக்கான உரம் மானியம் வழங்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: ஒரு ஹெக்டேருக்கு 30,000 ரூபாய் வீதம் வழங்கப்படுவதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தம்பிக்க ரணதுங்க தெரிவித்துள்ளார். விவசாயிகள் கமநல சேவை அலுவலகங்களின் ஊடாக 10,200 ரூபாவுக்கும் மானிய விலையில் உரத்தை கொள்வனவு செய்ய முடியும் என அவர் கூறினார். இம்முறை 450,000 ஹெக்டேரில் நெட் பயிற்சியை முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கூறியுள்ளார். விவசாயிகளின் விவரங்கள் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்தே உரமானியம் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தொடர்ந்து அரசாங்கத்தின் ஊழல்களால் மக்கள் மீது கடுமையான பொருளாதார சுமை ஏற்றப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்தார். கொழும்பு மலர் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ் அவர்கள் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வருகின்ற டாக்டர் ராஜித செனரட்ன, ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் பொதுச்செயலாளர் துமிந்த திசநாயக்கா மற்றும் சர்வஜன பலய அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி சர்வஜன தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் கோபி லோகநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அங்கு கருத்து வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிஸ், இலங்கையில் கடந்த 5 மாதங்களுக்குள் 7வது தடவையாகவும் எரிபொருள் விலைகள் கணிசமான அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளமையானது சர்வதேச நாணய நிதியத்தின் கடுமையான நிபந்தனைகளுக்கு அரசாங்கம் முற்றாக அடிபணிந்துள்ளமையை காட்டுவதாக குறிப்பிட்டார். கடந்த வாரம் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு வழங்கிய 695 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதியானது சும்மா வழங்கப்படவில்லை என்றும் எரிபொருள் மற்றும் மின்சார கட்டணங்களை உயர்த்துவது போன்ற கடுமையான நிபந்தனைகளுக்கு அரசாங்கத்தை இணங்க செய்தே இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் வரும் செப்டம்பர் மாதத்துக்கு முன்னர் எரிபொருள் உள்ளிட்ட அனைத்து மானியங்களையும் ஒழிப்பதற்கு அரசாங்கம் உடன்பட்டுள்ளதால் நாட்டின் வாழ்க்கை செலவு மக்கள் மேலும் தாங்க முடியாத அளவுக்கு உயரும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வீழ்ச்சி அடையும் போது பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அதன் லாபத்தை மக்களுக்கு வழங்கி எரிபொருள் விலையை 22 ரூபாவினால் குறைத்துள்ள போதிலும் நமது நாட்டில் நிலைமை முற்றிலும் தலைகீழாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஏனைய நாடுகளின் தலைவர்கள் தற்போதைய உலகளாவிய நெருக்கடிகளின் போது தங்களது நாட்டு மக்களுடன் வெளிப்படையான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு கூட்டு தீர்வுகளை காணுகிறார்கள் என்று தெரிவித்த அவர், ஜப்பான் பிரதமர், சிங்கப்பூர் அமைச்சர்கள் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இதற்காக எடுத்து வரும் நடைமுறை சாத்தியமான உத்திகளை உதாரணமாக காட்டினார்கள். ஆஸ்திரேலியாவின் 3 மாநிலங்கள் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு மக்களுக்கு இலவச பஸ் மற்றும் தொடர்ந்து சேவைகளை வழங்கிய நிலையில் இலங்கை அரசாங்கம் மாத்திரம் மக்களை ஏமாற்றி உண்மைகளை மறைக்கும் கொள்கையே பின்பற்றி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். மகா திரைசேரியிலிருந்து 10 தடவைகளுக்கு மேலாக கள்ளக்கணக்கு ஒன்றுக்கு மக்கள் பணம் அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட பீரிஸ் அவர்கள், நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு மத்திய கிழக்கு யுத்தம் மாத்திரம் காரணமல்ல, அரசாங்கத்தின் பாரிய ஊழல்களும் மோசடிகளும் காரணம் என்றும் ஜி எல் பீரிஸ் அவர்கள் குறிப்பிட்டார். ஆஸ்திரேலியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள வெளிவுகார அமைச்சர் அங்கு முக்கியமானவர்களுடன் சந்திப்பை நடாத்தியிருக்கிறார்.
1: அமைச்சர் விஜயதகீரத்துக்கும் விக்டோரியா மாநில ஆளுநர் பேராசிரியர் மார்கரெட் கார்ட்னருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று நடைபெற்றுள்ளது. மெல்பர்ன் நகரில் உள்ள அரசு மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இதன்போது அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, பொதுமக்கள் தொடர்பாளர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் ஊடாக இலங்கை விக்டோரியா மாநில உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலில் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்புக்கான மாநில அமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பமாகி 79 ஆண்டுகள் நிறைவடையும் இந்த தருணத்தில் இலங்கைக்கும் விக்டோரியா மாநிலத்துக்கும் இடையிலான உறவுகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கான பரஸ்பர அர்ப்பணிப்பை அமைச்சர் விஜயதஹேரத் இதன்போது உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை அமைச்சர் விஜயதஹேரத் இலங்கை விக்டோரியா தொழில்துறை வட்டமேசை மாநாட்டில் நேற்று உரையாற்றினார். விக்டோரியா

0: மீட்டு மையத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டினை குளோபல் விக்டோரியா நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்தது. ஆஸ்திரேலியா தொழில்துறை வர்த்தகம் முதலீட்டுக்கான இணை செயலாளர் டேனி ஜெரட்டும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இலங்கை விக்டோரியா மாநிலத்துக்கு இடையிலான இருதரப்பு வர்த்தகம் முதலீடு கல்வி சுற்றுலா ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பிலும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்தை மையமாக கொண்டு உருவாகி வரும் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயுமாறு விக்டோரியா முதலீட்டாளர்களுக்கும் தாம் அழைப்பு விடுத்துள்ளதாக அமைச்சர் விஜயதேர தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தொழில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜயசிங்கர் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 114வது வருடாந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் இந்த மாநாடு இடம்பெறுகின்றது. சமூக நீதியை முன்னோக்கி கொண்டு சென்று கண்டிகமான வேலைவாய்ப்புகளை ஊக்குவித்தலிடும் தொழிற்பொருளில் இம்முறை மாநாடு நடைபெற்று வருகின்றது. உலகெங்கிலும் உள்ள சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் 187வது உறுப்பு நாடுகளின் அரசாங்கங்கள் முதலாளிமார்கள் தொழிலாளர் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். பிரதியமைச்சர் மஹிந்த ஜயசிங்க தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் எம் பிரியதேச தொழில் ஆணையாளர் நாயகம் நதிகா வட்டலியத்த உள்ளிட்ட குழுவினர் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். உலகளாவிய தொழிலாளர் துறை சார்ந்த கொள்கை விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடி தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக நடாத்தப்படும் சர்வதேச மாநாடாக இந்த மாநாடு காணப்படுகின்றது. இந்த மாநாடு எதிர்வரும் 12வது தேதி வரை நடைபெறவுள்ளது.
1: தொடர்ந்து இலங்கை ராணுவத்தின் 69வது பதவிநிலை பிரதானியாக இலங்கை பீரங்கி படையணியைச் சேர்ந்த மேஜர் நிலந்த பிரேமரட்ன தனது கடமைகளை இன்று உத்தியோகமாக பொறுப்பேற்றுக் கொண்டார்.
0: சமய வழிபாடுகளை தொடர்ந்து அவர் தனது கடமைகளை ஆரம்பித்தார். மாத்திரை புனித சர்வீசஸ் கல்லூரியின் பழைய மாணவரான மேல் ஜெனரல் பிரேமரத்ன இலங்கை ராணுவத்தின் பதவிநிலை பிரதானியாக கடமையாற்றியுள்ளதுடன் பீரங்கி படையணியின் கட்டளை தளபதியாகவும் பதவி வகித்து வருகின்றார்.
1: தொடர்ந்து வல்வெட்டித்துறை கொம்மாந்துறை பகுதியில் உள்ள வீடொன்றினுள் 1,15,00,000 ரூபாய் பணத்தை திருடிய குற்றச்சாட்டில் 16 வயதுடைய சிறுவன் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் மற்றொருவர் தலைமறைவாகியிருக்கிறார். வீட்டின் உரிமையாளரின் முறைப்பாட்டினை அடுத்து வல்வெட்டித்துறை போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் வீட்டில் ஆட்கள் இல்லாத நேரத்தில் வீட்டின் புகைக்கூட்டை உடைத்து உள்ளுறங்கிய இருவரும் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் இருவரையும் கைது செய்து மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் அந்த சந்த நபர்கள் திருடிய பணத்தை நெடுங்கணிக்கு எடுத்து சென்று அங்கு காணியொன்றில் புதைத்து வைத்துவிட்டு இருவரும் யாழ்ப்பாணம் வந்திருந்தது தெரிய வந்தது. அதனை அடுத்து நெடுங்கணிக்கு விரைந்த போலீசார் காணிக்குள் புதைத்து வைத்திருந்த 74 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டிருக்கிறார்கள். அதேவேளை மிகுதி பணத்தினை நெடுங்கணியைச் சேர்ந்தவர் எடுத்துக்கொண்டு தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். மோசடிகளில் ஈடுபட்டுள்ளவர் என்று குற்றம் சுமத்தப்பட்டுள்ள சுகேஷ் சந்திரசேகர் தொடர்புடைய 200 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் இலங்கையைச் சேர்ந்த பாலிவுட் நடிகை ஜாக்குலின் பெர்னாண்டோஸ் உட்பட அனைத்து பிரதிவாதிகளுக்கும் எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்ற நீதிபதி பிரசாந்த் சர்மா இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தான் ஏமாற்றப்பட்டதாக ஜாக்குலின் கூறி வந்த போதிலும் சுகேஷின் குற்றப்பின்னணியை அறிந்திருந்தும் அவரிடமிருந்து அவர் விலையுந்த பரிசுகளை பெற்றுக் கொண்டுள்ளார் என்றும் குற்றப்பணத்தை பயன்படுத்துவதை மறைக்க சுகேஷுடன் கூட்டுச் சேர்ந்து செயற்பட்டுள்ளார் என்றும் முதற்கட்ட ஆதாரங்கள் மூலம் நீதிமன்றம் அவதானித்துள்ளது. சுகேஷின் குற்றப்பின்னணி குறித்து தெரிவிக்கப்பட்ட பின்னரும் அவரிடமிருந்து 5.71 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசுகளை ஜக்லின் பெற்றிருக்கிறார். இதன்படி ஜக்லின் சௌதரியின் கணக்குக்கு 1,72,000 அமெரிக்க டாலர்களும் சௌதரியின் கணக்குக்கு 26,000 ஆஸ்திரேலிய டாலர்களும் மாற்றப்பட்டுள்ளன. குற்றப்பணம் மூலம் தனது பெற்றோருக்கு சிற்றுந்துகள் வாங்கப்பட்டதையும் ஜக்லின் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் 3 பிரிவின் கீழ் ஜக்லின் பெர்னாண்டோஸ் குற்றமளித்துள்ளதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார். வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புனானே பெட்டி கேம்பஸ் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனமும் உச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த துரஷ்டவசமான விபத்து இடம்பெற்றிருக்கிறது. பிறைத்துறைச்சேனியை பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் புலனுறைக்கு சென்று வீடு திரும்பும் போதே இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். இந்த விபத்தில் ஓட்டோவில் பயணித்த 20 வயதுடைய இளைஞன் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார். மேலும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த மூவரில் ஒருவர் அன்றாதபுர வைத்தியசாலையிலும் மற்ற இருவர் மட்டக்களப்பு பூதனா வைத்தியசாலையிலும் மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். போதை மாத்திரைகள் மற்றும் ஐஸ் போதைப் பொருளுடன் 8 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்திருக்கிறார். அச்சுவேலி போலீஸ் நிலைய புனவு போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொண்ட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக அச்சுவேலி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார். இவர்கள் ஆவரங்கால் சந்தி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த சந்தேக நபர்கள் 8 பேரில் ஒருவர் 3 கிராம் ஐஸ் போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்த கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நவாலி, பூநகரி, மானிப்பாய், ஆவரங்கால் பகுதியைச் சேர்ந்த 24 வயது தொடக்கம் 30 வயதுடைய நபர்கள் என்று போலீஸ் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தனது 24 வயது மகளிடம் ஆபாச வார்த்தைகளால் பேசி வந்த 60 வயதுடைய தந்தையாரை நேற்றிரவு பாலியல் கொடுமை சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் கீழ் கைது செய்துள்ளதாக அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த போலீசார் தெரிவித்தார்கள். அந்த மாவட்டத்தில் அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய யுவதி கல்வி பொதுத்தராதர உயர்தரத்தில் கல்வி கற்று வருகின்ற இவர் மீது இவரது தந்தையார் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி வருவதாக பாதிக்கப்பட்ட யுவதி போலீஸ்மா அதிபருக்கு இணையதளம் ஊடாக முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தார். இதையடுத்து போலீஸ்மா அதிபர் காரியாலயத்திலிருந்து குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் மதுபான சாலை விற்பனையம் ஒன்றில் கடமையாற்றி வந்த அந்த 60 வயதுடைய தந்தையாரை போலீஸ் நிலையத்துக்கு சம்பவ தினமான நேற்றிரவு வரவழைத்து கைது செய்திருக்கிறார்கள். அந்த யுவதியின் தந்தையார் தொடர்ச்சியாக ஆபாசமாக பேசி வருவதால் அவருடன் இருக்க முடியாது என்று முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை கைது செய்யப்பட்டவரின் கையடக்க தொலைபேசியை பரிசித்த போது அவர் ஆபாச படங்கள் வீடியோக்களை அதிகமாக தரையிறக்கம் செய்து வைத்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இதையடுத்து கைது செய்தவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தார்கள். அம்பாறை இறக்காகமம் பகுதியில் 14 வயது சிறுமி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நபர் ஒரு மௌலவி என காவல்துறை வெளியிட்ட அறிக்கை தவறானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவின் இறக்ககாம கிளை இதனை குறிப்பிட்டுள்ளது. அதன்படி கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சான்றிதழ் பெற்ற மௌலவி அல்ல என்றும் அவர் எந்த ஒரு அரபு கல்லூரியிலும் கல்வி கற்கவில்லை என்றும் அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது. கடல்கம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்டாவத்தே ஆடிமுள்ள பகுதியில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காயங்கூடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக ஒருவர் மீட்கப்பட்டிருக்கிறார். அந்த பகுதியில் காயங்கூடன் ஒருவர் உயிரிழந்து கிடப்பதாக நேற்றிரவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் ஆடிமுள்ள பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டு செல்லப்பட்ட 2,84,40,000 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் 13 வெளிநாட்டு பயணிகள் இன்று அதிகாலை கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட அனைவரும் 28 முதல் 45 வயது கிடைப்பட்ட சீன நாட்டு பிரஜைகள் என்று விமான நிலைய சுங்கப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கி அனுமதி பத்திரதாரர்கள் தங்களது துப்பாக்கிகளின் செயல்பாட்டு திறன் மற்றும் விவரங்களை உறுதிப்படுத்தும் சான்றிதழை பெற்றுக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. 2026 ஆண்டுக்கான அனுமதி பத்திர புதுப்பித்தலுக்கிடங்க அனுமதி பத்திரத்தை பெற்று அரவரிடம் 6 மாதங்கள் பூர்த்தியாகும் போது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் துப்பாக்கியை சமர்ப்பித்து துப்பாக்கியின் செயல்திறன் மற்றும் அதன் இலக்கம் ஆகியவை அனுமதி பத்திர இலக்கத்துடன் ஒத்துப்போகிறதா என்பதை ஆராய்ந்து அதற்கான சான்றிதழை பெற்றுக் கொள்ளுமாறு பாதுகாப்பு சபையால் அனைத்து தனிப்பட்ட பாதுகாப்பு துப்பாக்கி அனுமதி பத்திரக்காரர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் ஒவ்வொரு அரவரிடத்துக்கு ஒருமுறை பாதுகாப்பு துப்பாக்கி அனுமதி பத்திரதாரர்களின் துப்பாக்கிகள் மற்றும் அனுமதி பத்திரங்கள் இவ்வாறு பரிசோதிக்கப்பட்டு சான்றிதழை வழங்கி தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு போலீஸ்மா அதிபரினால் அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் உட்பட உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் தென்மேற்கு பகுதிகளில் இன்று முதல் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
0: மேல் சப்ரகமோ வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாதரை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குறித்த பகுதிகளில் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று உவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இனியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டல மிகல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது.
1: தொடர்ந்து இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 33,572 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதோடு 19 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள்.
0: இந்த 3 நாட்களிலும் தமது சுற்றுச்சூழலை சுத்தம் செய்யுமாறு சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். 74 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேற்கு சம்பர்க்கமூல தென் மாகாணங்களிலேயே பதிவாகியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் தற்போது 33,864 பேர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளனர். இவரிடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் 19 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன.
1: தொடர்ந்து நீர்வரப்பு நோயை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஆண்டுதோறும் 5 பில்லியன் ரூபாவுக்கு அதிகமான தொகையை செலவிடுவதாக தேசிய நீர்வரப்பு நோய் ஒழிப்பு திட்டம் தெரிவித்திருக்கிறது. 2030 ஆண்டளவில் இலங்கையில் நீர்வரப்பு நோய் தொடர்பான மரணங்களை முற்றாக ஒழிப்பதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் நிரோசன் கமகே தெரிவித்தார். 5 தசாப்தங்களுக்கு முன்னர் காணப்பட்ட நீர்வரப்பு நோய் மரணங்களின் எண்ணிக்கையை விட கடந்த ஆண்டுகளில் அந்த எண்ணிக்கை மிக வேகமாக வீழ்ச்சியடைந்துள்ளது. 2025 ஆண்டில் இலங்கையில் 14 நீர்வரப்பு நோய் மரணங்கள் பதிவாகியுள்ளன. 2030 ஆண்டில் இந்த மரணங்களை பூச்சியமாக்கி எவரும் உயிரிழக்காத நாடாக இலங்கையை உருவாக்குவதே தங்களது இலக்காக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். 2024 ஆண்டில் மொத்த மரணங்களின் எண்ணிக்கை 20 இருந்தது. இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் 3 மரணங்கள் மாத்திரம் பதிவாகியுள்ளது. மக்களுக்கான தடுப்பூசிகளுக்காக மாத்திரம் அரசாங்கம் ஆண்டுக்கு சுமார் 800 மில்லியன் ரூபாவை செலவிடுகிறது. நாய்கள் மற்றும் ஏனைய விலங்குகளுக்கான தடுப்பூசிகளுக்காக சுமார் 2.5 பில்லியன் ரூபாய் செலவிடப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக நீர்வரப்பு நோயை கட்டுப்படுத்த அரசாங்கம் ஆண்டுக்கு சுமார் 5 பில்லியன் ரூபாவை செலவிடுகிறது என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் நாய் தொகையானது சுமார் 2.7 மில்லியனாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் பதிவாகும் நீர்வரப்பு நோய் மரணங்களில் 99% நாய் கடித்ததன் மூலமே ஏற்படுகின்றன. ஒவ்வொரு 8 மனிதர்களுக்கும் ஒரு நாய் இருப்பதாக கணக்கெடுக்கின்றோம். இது பிரதேசத்துக்கு பிரதேசம் மாறுபடலாம். மக்கள் குழுக்களுக்கு ஏற்பவும் இது மாறுகிறது என்ற மதிப்பீட்டின்படி இலங்கையில் 2.7 மில்லியன் நாய்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 3 யானை வழித்தடங்களை பிரகடனப்படுத்துவதற்கு சுற்றாடல் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் யானை மனித மோதலை குறைக்க எதிர்பார்ப்பதாக சுற்றாடல் பிரதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.
0: ஹம்மத்தோட்டை காட்டு யானை முகாமைத்துவ காப்பகத்திலிருந்து புந்தலி வரை யானைகள் செல்லும் பாதை, வடகிராக்கந்த யானை முகாமைத்துவ காப்பகத்திலிருந்து உடவளவு தேசிய பூங்கா வரை யானைகள் செல்லும் பாதை மற்றும் ஹத்தபானகல ஊடாக தேமோதர வரை யானைகள் செல்லும் பாதை ஆகிய 3 பாதைகளை இவ்வாறு யானை வழித்தடங்களாக பிரகடனப்படுத்தப்பட உள்ளன. எதிர்காலத்தில் இந்த யானை வழித்தடங்கள் வர்த்தமானி மூலம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளன. இந்த யானை வழித்தடங்களில் காணப்படும் வீடுகள் மற்றும் பயிற்சியை மேற்கொள்ளப்படும் வயல்களை அகற்றுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து பிரித்தானியாவில் சட்டபூர்வமாக வசித்து வரும் இலங்கை குடும்பங்கள் பலருக்கு அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று பிரித்தானிய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு கடிதம் அனுப்பியுள்ளது. அங்குள்ள பராமரிப்பு ஊழியர்களின் குடும்ப விசாக்கள் மீதான அரசாங்கத்தின் கடும் கட்டுப்பாடுகளிலே இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. பிரித்தானிய த கார்டியன் பத்திரிகையின் அறிக்கையின்படி கடந்த சில வாரங்களில் மாத்திரம் 5 வயதுடைய சிறுவர்கள் உட்பட குறைந்தது 5 பிள்ளைகள் மற்றும் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு இவ்வாறு நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த குடும்பங்கள் அனைத்தும் பராமரிப்பு ஊழியர் விசாக்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருவதற்கு முன்னரே பிரித்தானியாவுக்கு சென்றிருந்த போதிலும் தற்போது அவர்களை பிரித்து செல்லுமாறு அல்லது சொந்த நாட்டுக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து ஸ்கொட்லாந்தின் பேர்த் பகுதியில் வசிக்கும் வெர்னி ஆராய்ச்சியே என்ற இலங்கை பராமரிப்பு ஊழியர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தாங்கள் 2022 கிறிஸ்துமஸ் தினத்தன்று பிரித்தானியாவுக்கு வந்ததிலிருந்து சட்டபூர்வமாகவே வாழ்ந்து வருகிறோம். தங்களது விசா 2031 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்னை சார்ந்து வாழும் எனது கணவர் மற்றும் குழந்தைகளை நாட்டை விட்டு வெளியேறுமாறு கூறியுள்ளார்கள். எனது 8 மற்றும் 5 வயதுடைய பிள்ளைகள் இங்குள்ள பாடசாலையில் சிறப்பாக கல்வி கற்று வருகிறார்கள் என்று தனது கவலையை அவர் வெளியிட்டுள்ளார். இதேபோல் 2022 அக்டோபரில் சென்ற மற்றொரு இலங்கை ஊழியரான ரசிக சமரசிங்கே தெரிவிக்கையில், நாங்கள் இந்த நாட்டில் அனைத்தையும் சட்டபூர்வமாக செய்துள்ளோம், ஒவ்வொரு வரியையும் சரியாக செலுத்தியுள்ளோம், நாங்கள் காலாவதியான விசாவுடன் தங்கியிருப்பவர்கள் அல்ல, எனது பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்தையே நான் விரும்புகிறேன், எனது குடும்பம் இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 2023 ஆண்டளவில் 100,000 பராமரிப்பு ஊழியர்களுடன் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் 120,000 பேர் வரை பிரித்தானியாவில் இணைந்துள்ளதாக அரசாங்கம் மதிப்பிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த விசா கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டன. அதற்கமைய பராமரிப்பு ஊழியர்கள் தங்களை சார்ந்திருப்பவர்களை நாட்டுக்கு அழைத்து வருவது தடை செய்யப்படுவதோடு வெளிநாட்டு ஆட்சேர்ப்புகளும் முழுமையாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கான விசாக்கள் மறுக்கப்படும் சம்பவங்கள் தற்போது கணிசமாக அங்கு அதிகரித்து செல்வதாக சட்டத்தரணிகள் தெரிவிக்கிறார்கள். அங்கு நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான தகுதி காலத்தை 5 ஆண்டுகளிலிருந்து 15 ஆண்டுகளாக உயர்த்தினால் பெருமளவிலான புலம்பெயர் தொழிலாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறக்கூடும் என்றும், இதனால் பிரித்தானியாவின் பராமரிப்பு துறை கடுமையான நெருக்கடியை சந்திக்கும் என்ற எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகிறது. கடல் நீரில் விளக்கெறியும் அற்புத திருத்தலமான வரலாற்று சிறப்புமிக்க வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவம் இனிதே நிறைவுக்கு வந்துள்ளது.
0: வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலய வைகாசி பொங்கல் உற்சவத்தை முன்னிட்டு வருடாந்தம் முல்லைத்தீவு பெருங்கடலில் இருந்து கடல் தீர்த்தம் எடுத்து பெறப்பட்டு விளக்கேற்றப்படுவது வழக்கமாக, கடந்த 25 முல்லைத்தீவு பெருங்கடலில் இருந்து கடல் தீர்த்தம் எடுக்கப்பட்டு முள்ளியமலை காட்டா விநாயகர் ஆலயத்தின் அம்மன் சன்னிதானத்தில் விளக்கேற்றப்பட்டு கடந்த 7 நாட்களும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. காட்டா விநாயகர் ஆலய பொங்கல் உற்சவம் நிறைவடைந்ததை அடுத்து 7 நாட்களாக கடல் தீர்த்தத்தில் ஏற்றப்பட்டிருந்த விளக்கம் வடை பண்டங்களும் வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு நேற்று எடுத்து பெறப்பட்டன. இதனையடுத்து பொங்கல் உற்சவம் ஆரம்பமானது. பாரம்பரிய முறைப்படி அம்மனுக்கு பொங்கல் நிகழ்வு பக்தி பூர்வமாக நேற்று நள்ளிரவு நடைபெற்றது.

0: பாகங்களிலிருந்தும் வருகை தந்த அதிகளவிலான பக்தர்கள் தமது நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர்.
1: இனி இலங்கையில் தங்கத்தின் விலையில் இன்று எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. 22 கரட் தங்கம் பவுன் ஒன்று 3,57,000 ரூபாவாகவும் ஒரு கிராமின் விலை 44,625 ரூபாவாக நேற்றைய விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை காலங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தமிழகத்தில் மாநிலங்களவை பதவிக்கு காலியாக உள்ள ஒரு இடத்துக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று தொடங்கியிருக்கிறது. இந்த தேர்தல் மூலம் ஆளும் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக நாடாளுமன்றத்தில் கால்பதிக்க உள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும், பயிர் காப்பீட்டு திட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறையில் விவசாயிகளின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. மேற்குவங்க பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவை நேற்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. ஆளுநர் ஆர் என் ரவி 35 சட்டசபை உறுப்பினர்களுக்கு அமைச்சர்களாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதன் மூலம் முதல்வர் சுவேந்த அதிகாரி தலைமையிலான அமைச்சரவையின் தளம் 41 அதிகரித்துள்ளது. மேற்குவங்க மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டமும் அமலுக்கு வந்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியை இதன் மூலம் சுவேந்த அதிகாரி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாநகராட்சி மேயர் புஷ்யமித்ர பார்க்கவ் குழாய் தண்ணீரை குடித்து அதன் சுத்தத்தை நிரூபித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய பாதுகாப்பு நலன்களுக்கு எதிரான செயல்பாடுகளை தங்கள் மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடியிடம் மியான்மர் அதிபர் மின்னாங் கிளாங் உறுதியளித்துள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வை கணினி வழியில் நடத்த உத்தரவிட முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுப்பு தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்விலும் வினாத்தாள் கசிந்தால் நாங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் ராஜினாமாவை கோர வேண்டியிருக்கும் என்று காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திக்விஜய் சிங் தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதிலும் உள்ள 23 ஐஐடிகளில் சேர்க்கை பெறுவதற்கான ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வு முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. இதில் பீகார் மாநிலம் கயாவைச் சேர்ந்த சுபங்குமார் என்ற மாணவர் அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றார். மொத்த மதிப்பெண்ணான 360 இவர் 330 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். சிபிஎஸ்இயின் 12 வகுப்பு மறு மதிப்பீட்டு நடைமுறை மற்றும் கட்டணங்கள் குறித்து திருடர்களிடம் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார்.
3: சிபிஎஸ்இ 12 வகுப்பு விடைத்தாள்களை சரிபார்ப்பதற்கு மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கணினி மயமாக்கப்பட்ட நகல் பெறுவதற்கு ஒரு பாடத்திற்கு 100 ரூபாய் எனவும், மதிப்பெண் மறுகூட்டல் செய்வதற்கு ஒரு தாளுக்கு 100 ரூபாயும், மறு மதிப்பீடு செய்வதற்கு ஒரு கேள்விக்கு 25 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. ஒரு மாணவர் தனது விடைத்தாள் சரியாக மதிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவே 2,000 ரூபாய் வரை செலவழிக்க வேண்டிய சூழல் உள்ளது. மத்திய கல்வி வாரியம் இந்த ஆண்டு விடைத்தாள் திருத்தத்தில் அறிமுகப்படுத்திய புதிய முறை மாணவர்களின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ள நிலையில், இதனை சுட்டிக்காட்டியுள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தனது எக்ஸ் தளப்பதிவில் திருடர்களிடம் ஜாக்கிரதை, இப்போது அவர்கள் சிபிஎஸ்இக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறார்கள் என காட்டமாக விமர்சித்துள்ளார். சிபிஎஸ்இயின் பிழை காரணமாக உங்கள் மதிப்பெண்களில் தவறு நேர்ந்தால் உங்களுக்கு கிடைப்பது என்ன? ஒரு கட்டண ரசீதுதான். 400,000 மாணவர்கள் இதுபோன்ற விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் போது அதன் மூலம் சிபிஎஸ்இக்கு எவ்வளவு வருவாய் ஈட்டப்படுகின்றது என்பதை சற்று கற்பனை செய்து பாருங்கள் என பதிவிட்டுள்ள அவர், தவறிழைத்தது சிபிஎஸ்இ என்றாலும் அதற்கான தண்டனையை அனுபவிப்பது மாணவர்களே என கூறியுள்ளார். பாஜக ஆட்சியில் கல்வியானது ஒரு சேவையாக கருதப்படாமல் ஒரு தொழிலாக கருதப்படுவதாகவும் திரு ராகுல்காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதனிடையே தேர்வு குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வரும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இதற்காக வரும் 6ஆம் தேதி அமெரிக்காவில் இருந்து தாம் இந்தியா வரப்போவதாக அறிவித்துள்ள அக்கட்சியின் நிறுவனர் திரு அபிஜித் தீப்கே, நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அரசியலமைப்பு சட்டத்தின் வழி நின்று கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தி குரல் எழுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக இன்ஸ்டாகிராமில் வீடியோ வெளியிட்டுள்ளார். 1 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் இதற்கு திரு தர்மேந்திர பிரதான் பொறுப்பேற்காதது மத்திய அரசின் அலட்சியத்தையே காட்டுவதாக தெரிவித்துள்ள அவர், மாணவர்களின் எதிர்காலத்தை காக்க கரப்பான் பூச்சிகள் அனைவரும் ஒன்றிணைவோம் என அழைப்பு விடுத்துள்ளார்.
1: தொடர்ந்து தேர்வு தொடர்பான குளறுபடிகள் காரணமாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய கோரி அமைதி போராட்டம் நடத்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே வருகின்ற 6ஆம் தேதி டெல்லி செல்ல இருப்பதாக அறிவித்திருக்கிறார். கடந்த மே மாத சரக்கு சேவை வரி ஜிஎஸ்டி 1.94 லட்சம் கோடி வசூலாகியுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் 1.88 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூலான நிலையில் தற்போது 3.2% அதிகரித்துள்ளது. இந்தியாவின் எண்ம பண பரிவர்த்தனை தளமான யுபிஐ கடந்த மே மாதத்தில் மதிப்பு மற்றும் எண்ணிக்கை அடிப்படையில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. கோடைகால பயணம், IPL கிரிக்கெட் போட்டி ஆகியவற்றின் காரணமாக மே மாதத்தில் மட்டும் 29.90 லட்சம் கோடி மதிப்பிலான 2,320 கோடி பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய தேசிய பரிவர்த்தனை கழகம் தெரிவித்துள்ளது. பெண்ணை ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் இருவரை ஸ்ரீவைகுண்டம் அனைத்து மகளிர் போலீசார் நேற்று கைது செய்தார்கள். இந்த சம்பவத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கடந்த நிதியாண்டில் சென்னை கோட்டத்துக்குட்பட்ட தொடருந்து நிலையங்களில் வீட்டை விட்டு ஓடிச் சென்ற மற்றும் காணாமல் போனதாக தேடப்பட்ட 630 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளார்கள். ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்து போட்டியை இந்தியாவில் ஒளிபரப்புவதற்கான உரிமத்தை சீ நிறுவனம் பெற்றிருக்கிறது. இதுவரை போட்டியை ஒளிபரப்ப எந்த இந்திய நிறுவனத்துக்கும் உரிமம் வழங்கப்படவில்லை. பல மாதங்களாக உரிமத்தை வெல்ல நிறுவனங்களுக்கிடையே கடுமையான போட்டி நிலவியது. உரிமத்தின் மதிப்பு வெளியிடப்படவில்லை. ஃபிஃபா $60 மில்லியன் கோரியதாக ரொய்டர்ஸ் ஊடகம் முன்னர் செய்தி வெளியிட்டிருந்தது. இன்னும் 10 நாட்களில் போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. இந்த அறிவிப்புக்கு பின்னர் சியின் பங்கு விலை 7 விழுக்காடு உயர்ந்தது. உரிம ஒப்பந்தத்தின்படி இந்த ஆண்டுக்கான உலகக்கிண்ணம் 2030-2034 ஆண்டுகளில் நடக்க இருக்கும் உலகக்கிண்ண போட்டிகள், அடுத்த ஆண்டு நடக்க இருக்கும் பெண்களுக்கான உலகக்கிண்ண போட்டி ஆகியவற்றை ஒளிபரப்ப சி நிறுவனத்துக்கு உரிமை உள்ளது. விஜய் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் கொமன்மென் என்ற புதிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கிறது. பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் பிக்பாஸ் கொமன்மென் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றால் நேரடியாக பிக்பாஸ் நிகழ்ச்சியில் 100 நாட்கள் போட்டியில் பங்கேற்கலாம். கோடை காலத்தில் மாரடைப்பு பாதிப்புகள் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொது சுகாதாரத்துறை நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகமாக தண்ணீர் அருந்தினால் அதற்கான வாய்ப்புகளை குறைக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்தார்கள். தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்ப எல்லை பதிவாகிறது. அடுத்து வரும் நாட்களிலும் மாநிலம் முழுவதும் வெப்ப எல்லை நீடிக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதித வெப்பத்தில் இருந்தும் அதனால் ஏற்படும் நோய்களில் இருந்தும் தற்காத்துக் கொள்வதற்கு விழிப்புணர்வுடன் இருத்தல் அவசியம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இத்தொடர்பாக பொது சுகாதார நிபுணர் டாக்டர் குழந்தசாமி கூறுகையில், வெயில் காலத்தில் அதிக அளவில் தண்ணீர், மோர், கஞ்சி, இளநீர் போன்றவற்றை அருந்துவது உடலுக்கு நன்மையை தரும். வீட்டிலே இருந்தாலும் அடிக்கடி தண்ணீர் அருந்த வேண்டும். உடலில் நீர்ச்சத்து குறையும் போது ரத்தம் ரத்தத்தில் அயர் ஏற்பட்டு மாரடைப்பு பக்கவாதம் ஏற்படுகிறது. குறிப்பாக குளிர் மழை காலத்தை விட கோடை காலத்தில் மாரடைப்பு பக்கவாதத்தால் உயிரிழப்பது அதிகமாக உள்ளது. வீட்டிலேயே இறப்பதால் பலருக்கு அதற்கான காரணம் தெரிவதில்லை. இத்தொடர்பான விழிப்புணர்வு மேம்பட வேண்டும். முதியோர் இணை நோயாளிகள் தண்ணீர் அருந்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்புடன் தொடர்புடைய நபர் உத்தரப்பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அசம்கார் மாவட்டம் கூதாத்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் முகமது ஷேக் வாட்ஸ்அப் மற்றும் சமூக வலைதள கணக்குகள் மூலம் பாகிஸ்தானின் உளவு அமைப்பு அந்த நாட்டில் செயல்படும் சிசாத் பட்டி தலைமையிலான பயங்கரவாத குழுக்களுடன் அவர் தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. பெண் அரசியல் தலைவரை மிரட்டுவது, கொலை செய்வது தொடர்பான சதி திட்டத்தில் அவர் ஈடுபட்டு வந்தார். இதற்காக கைத்துப்பாக்கி தோட்டாக்களையும் முகமது ஷேக் வாங்கியுள்ளார். மேலும் தனது பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களை பயங்கரவாத அமைப்புகளில் சேரும்படி மூளை செலவை செய்யும் முயற்சியிலும் அவர் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் அருகே பொந்தவாக்கத்தில் கோசாலையில் கொத்தடிமையாக இருந்த 46 பேர் மீட்கப்பட்டுள்ளார்கள். சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த 20 குடும்பங்களைச் சேர்ந்த 46 பேர் நடராஜ் என்பவரின் கோசாலைக்கு பணிக்காக சென்றுள்ளார்கள். தினக்கூலிக்காக சென்றவர்களை கூலி தராமல் ஏமாற்றி கொத்தடிமைகளாக வைத்திருந்தது வேலை வாங்கியதாக புகார் அளித்தது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் அளித்த புகாரின் பேரில் கோட்டாட்சியர் நேரில் சென்று விசாரணை நடத்தினார். விசாரணை நடத்திய அவர் 46 தொழிலாளர்களையும் மீட்டிருக்கிறார். தங்கத்தின் விலையில் இன்று மாற்றம் இல்லாமல் 1 கிராம் 14,500 ரூபாவுக்கும் 1 சவரன் 1,16,000 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் 290 ரூபாவுக்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,90,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் TRT தமிழரியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள்.
4: மியான்மரில் கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் குறைந்தது 45 பேர் உயிரிழந்துள்ளனர். சீன எல்லைக்கு அருகே ஷான் மாகாணத்தில் உள்ள காங்ஜுப் கிராமத்தில் நடந்த இந்த வெடிவிபத்தில் 70 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சுரங்கப் பணிகளுக்காக சேமித்து வைத்திருந்த வெடிபொருட்கள் தீப்பிடித்ததாக இப்பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஜாங் தேசிய விடுதலை ராணுவம் எனும் குழு கூறுகிறது. ஈரானுடனான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் மோதல் காரணமாக வங்கதேச அரசின் நிதிநிலையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை குறைக்கும் வகையில் கடந்த 6 வாரங்களில் 2வது முறையாக எரிபொருள் விலையை அந்நாடு உயர்த்தியுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் போர் தொடங்கியதிலிருந்து இந்தியாவிலும் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயுவின் விலையை 3வது முறையாக அரசு உயர்த்தியுள்ளது. பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் எரிபொருளை சேமிக்கும் ஒரு முயற்சியாக 8 கடைகள், சந்தைகள் மற்றும் வணிக வளாகங்களை மூடுமாறு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள் மீண்டும் அமலுக்கு வந்துள்ளன.
1: வரும் செப்டம்பரில் தொடங்கும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் 81வது கூட்டத்தொடருக்கான தலைவர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. சுழற்சி அடிப்படையில் இந்த முறை ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான தலைவர் பதவிக்கு வங்கதேசம் மற்றும் சைப்ரஸ் நாடுகளிடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. தேர்தலில் வெற்றி பெறுபவர் தற்போதைய தலைவரும் ஜெர்மனிய முன்னாள் வெளியுறவு அமைச்சருமான அனேலா பேர்பாக்கு பிறகு ஓராண்டுக்கு இந்த பதவியை வகிப்பார். வங்கதேசம் சார்பில் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் கலீல் ரஹ்மான் இந்த தேர்தலில் களம் காண்கிறார். முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றிய இவர் கடந்த பிப்ரவரியில் வெளியுறவு அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் வென்றால் 1986 ஜமீன் ரசீத் சௌத்ரிக்கு அடுத்தபடியாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தலைவராகும் 2வது வங்கதேசத்தவர் என்ற பெருமையை அவர் பெறுவார். அதே நேரம் சைப்ரஸ் சார்பில் அந்த நாட்டின் பன்முகத்தன்மைக்கான சிறப்பு தூதர் அன்ரியாஸ் காகூரிஸ் போட்டியிடுகிறார். அமெரிக்காவுக்கான சைப்ரஸ் தூதர் உட்பட 40 மேலான தூதரக அனுபவம் கொண்ட இவர் வெற்றி பெற்றால் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தலைவராகும் முதல் சைப்ரஸ் குடிமகன் ஆவார். ஐக்கிய நாடுகள் புதிய பொதுச் செயலரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டுள்ள சூழலிலும் உலகெங்கும் தீவிரமடைந்து வரும் மோதல்கள் மற்றும் சர்வதேச அமைதியை காப்பதில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் நவும் பிளவுகளுக்கு மத்தியிலும் இந்த தேர்தல் உற்று நோக்கப்படுகிறது. அமெரிக்க பங்குகள் கிட்டத்தட்ட புதிய உச்சத்தை எட்டுகின்றன. அமெரிக்க ஈரான் அமைதி முயற்சிகளும் தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய புதிய நிவேடியா ஏஐ கணினி நுண் செல்லும் அதற்கு வழிவகுக்கின்றன. தொழில்நுட்ப நிறுவனங்களின் பங்கு விலைகள் 2.5% கூடின. அதனால் நாஸ்டாக் குறியீடு 5.42% விழுக்காடு உயர்ந்தது. S&P 500 குறியீடு கால் விழுக்காடு ஏற்றம் கண்டது. இந்த நிலையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனமான அண்டித்ரபிக் அமெரிக்க பங்கு சந்தையில் இடம்பெறுவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறது. அந்த நிறுவனத்தின் சந்தை மதிப்பு 965 பில்லியன் டாலர் ஆகும். பங்கு சந்தையில் இடம்பெறுவதற்கான ஆவணங்களை அமெரிக்க பங்கு சந்தை ஆணையத்திடம் சமர்ப்பித்துள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. எத்தனை பங்குகள் வெளியிடப்படும், அதற்கான விலை போன்ற விவரங்கள் இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை என்று அந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. உள்நாட்டு விநியோகத்தை பாதுகாக்கும் பொருட்டு விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கு 6 மாத காலத்துக்கு தடை விதிப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக தடை June 1 முதல் November 30 வரை அமுலில் இருக்கும் என்று ரஷ்ய அரசு தெரிவித்துள்ளது. உள்நாட்டு எரிபொருள் சந்தையில் விலையை கட்டுப்படுத்தவும் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதான தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. லெபனானில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவுடன் எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் ரத்து செய்யப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த விவகாரத்தையொட்டி அமெரிக்காவுடனான மறைமுக பேச்சுவார்த்தைகளையும் நிறுத்தியிருக்கிறது. அமெரிக்கா ஈரானிடையே கடந்த April 8 போர் நிறுத்தம் அமலில் உள்ளது. இந்த போர் நிறுத்தத்தை மேலும் 60 நாட்களுக்கு நீடிக்கவும் கோர்முஸ் நீரிணியை மீண்டும் திறக்கவும் அண்மையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டது. டிரம்ப் மற்றும் ஈரான் தலைவர்களின் ஒப்புதலுக்காக அது காத்திருக்கும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லெபனானில் பாதுகாப்பு ரீதியாக முக்கியத்துவமான ஃபிஃபோர்ட் கோட்டையை இஸ்ரேல் கைப்பற்றிய மறுநாளில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கில் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு நேற்று உத்தரவு பிறப்பித்தார். அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் கடந்த ஏப்ரல் இறுதியில் ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்தத்தை ஹிஸ்புல்லா அமைப்பினர் பலமுறை மீறியதாக பெஞ்சமின் நெத்தன்யாகு குற்றம் சாட்டுகிறார். இந்த தொடர் சண்டையால் லெபனானில் ஏற்கனவே 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். லெபனானில் இஸ்ரேலின் தொடர் ஆக்கிரமிப்பை கண்டிக்கும் வகையில் மத்தியஸ்தர்கள் மூலம் அமெரிக்காவுக்கு செய்திகளை பரிமாறிக்கொள்வதை ஈரான் பேச்சுவார்த்தை குழு நிறுத்தியிருக்கிறது. இஸ்ரேலையும் அதன் ஆதரவாளர்களையும் தண்டிக்க ஈரான் மற்றும் யமன், லெபனான், ஈராக்கில் உள்ள அதன் கூட்டாளிகளை உள்ளடக்கிய எதிர்ப்பு முன்னணி பொப் எல் மண்டேப் நீரிணியையும் மூடுவதற்கான திட்டத்தை வகுத்துள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதையொட்டி ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் நிறுத்தம் என்பது லெபனான் உட்பட அனைத்து முனைகளுக்குமான போர் நிறுத்தமாகும். இதில் ஒரு முனையில் நடக்கும் மீறல் அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தத்தை மீறுவதாகவும் எந்தவொரு மீறலின் விளைவுகளுக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலுமே பொறுப்பேற்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். ஈரான் ஒப்பந்தம் ஒன்றை எட்ட விரும்புவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் சமூக ஊடக பதிவில் நேற்று தெரிவித்திருந்தார். ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் வெளியிட்ட இந்த புதிய அறிவிப்பு கடந்த 2 மாதங்களாக இழுபறியாக நீடித்து வரும் அமைதி முயற்சிகளை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. சர்வதேச கடற்பகுதியில் பறந்த அமெரிக்க ட்ரோன் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து அந்த நாட்டின் ரேடார் மற்றும் ட்ரோன் தளங்கள் மீது அமெரிக்க ராணுவம் வார இறுதியில் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அமெரிக்க தளம் ஒன்றை குறிவைத்து ஈரான் ஏவுகணை வீசி தாக்கியது. ஈரானின் ஏவுகணைகளை இடமறைத்து அழைத்ததாக அமெரிக்கா குவைத் படைகள் அறிவித்தன. இந்த தாக்குதல்களில் எந்த அமெரிக்க வீரரும் பாதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க சண்டை நிறுத்தம் குறித்து முன்வைத்த பரிந்துரைகளை ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொண்டுள்ளதாக லெபனானுக்கான அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இஸ்ரேலையும் ஹிஸ்புல்லாவையும் சண்டையை நிறுத்துமாறு வற்புறுத்தியதை தொடர்ந்து அந்த அறிவிப்பு வந்துள்ளது. ஹிஸ்புல்லா இஸ்ரேலை மீண்டும் தாக்கினால் லெபனானின் பெய்ரூட்டில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு எச்சரித்தார். ஹிஸ்புல்லா தாக்குதல்களை நிறுத்த உறுதியளித்துள்ளது. லெபனானில் கடுமையாகி வந்த இஸ்ரேலின் தாக்குதல்களால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டை நிறுத்தம் முறிந்து போகலாம் என்று அஞ்சப்பட்டது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எட்டப்பட்டுள்ள சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானும் உட்பட்டிருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி கூறியிருந்தது நேர்கள் அறிந்ததே. இது தொடர்பான மேலும் சில செய்திகளின் தொகுப்பு இதோ.
4: ஈரானிய ரேடார்கள் மீதும் குருக் மற்றும் தீவு நகரமான கஷமில் உள்ள ட்ரோன் தளங்களை தாக்கியதாகவும் அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. சர்வதேச கடல் பகுதியில் செயல்பட்டுக் கொண்டிருந்த அமெரிக்க பிரிடேட்டர் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தியது உள்ளிட்ட ஈரானிய நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல்கள் நடந்ததாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தும் தளங்களை இலக்கு வைத்ததாக ஈரானிய புரட்சிகர காவல்படை கூறியுள்ளது. ஆனால் அந்த இடங்களின் விவரங்களை குறிப்பிடவில்லை. முன்னதாக ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை தாக்குதல்களை தங்களுடைய வான்வழி பாதுகாப்பு கருவிகள் எதிர்கொண்டு வருவதாக குவைத் கூறியுள்ளது. இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் குறித்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. முன்மொழிந்த ஒப்பந்தத்தில் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாகவும் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்ற வேண்டும் என்பது தொடர்பாகவும் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று அதிபர் டிரம்ப் கூறியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் உறுதிப்படுத்தியுள்ளார்.
5: பேச்சுவார்த்தைகளும் தகவல் பரிமாற்றங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. தெளிவான தீர்வு இல்லாத வரை அதனை மதிப்பிட முடியாது. என்னை பொறுத்தவரை உறுதியாக அறிவிக்கப்படும் வரை அனைத்து யூகங்களையும் புறக்கணிக்க வேண்டும்.
4: ஈரான் போர் குறித்து அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஈரான் உண்மையிலேயே ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறது என்றும் இதுகுறித்து அமெரிக்காவிற்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் நல்லதாக இருக்கும் என்றும் டிரம்ப் அந்த பதிவில் கூறியிருக்கிறார். மேலும் கவலையின்றி இருங்கள், எப்போதும் போல அனைத்தும் இறுதியில் நல்லபடியாக அமையும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதிவிட்டிருந்தார்.
6: புரிந்துணர்வு ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுவதற்கான நிலையில் இருப்பதாக அமெரிக்க தரப்பு தகவல்கள் தெரிவிப்பதாக ஊடகங்கள் கூறுகின்றன. மறுபரிசீலனை செய்யும் விதமாக சில திருத்தங்களை கடுமையான வார்த்தைகளுடன் ஈரானியர்களுக்கு அதிபர் டிரம்ப் அனுப்பி இருப்பதாக கூறப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையை வர்த்தக கப்பல்களுக்கு திறப்பது, அந்த நீரிணை முழுவதும் உள்ள கண்ணிவெடிகளை ஈரான் 30 நாட்களுக்குள் நீக்குவது உள்ளிட்டவை இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சேர்க்கப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிகிறது.
7: Mines within 30 days through the strait and then the US in response.
6: இதற்கு பதிலாக வர்த்தக கப்பல்கள் செல்லும் வகையில் கடற்படை முற்றுகையை அமெரிக்கா நீக்கும். முக்கியமான விஷயங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாகவும் இதில் சேர்க்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. நல்ல ஒப்பந்தம் ஏற்படும் என்று டிரம்ப் நம்பிக்கையுடன் இருக்கிறார் என்பதை அவரது சமீபத்திய அறிக்கையிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒப்பந்தம் என்பது இரு தரப்பிலும் ஏற்பட வேண்டும் என்றும் சமீபத்திய முன்மொழிவுகளை ஆராய்ந்து வருவதாகவும் ஈரானியர்கள்
7: கூறுகின்றனர்.
1: போர் தொடங்கிய பிறகு இதுவரை ஈரான் நடத்திய தாக்குதலில் 20 அமெரிக்க ராணுவ தளங்கள் சேதமடைந்துள்ளதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன.
3: பிப்ரவரி மாத இறுதியில் இருந்து மத்திய கிழக்கில் உள்ள 8 நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் குறிவைத்து தாக்கி வருகிறது. இந்த தாக்குதல்களில் வான் பாதுகாப்பு அமைப்புகள், ரேடார்கள், எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் உள்ளிட்ட பல முக்கிய ராணுவ தளவாடங்கள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. மறுபுறம் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற நடவடிக்கையின் கீழ் ஈரானில் 13,000 அதிகமான இலக்குகளை அமெரிக்கா தாக்கியுள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானின் அதிபர் தலைவர் முஷ்டபா காமினேயி அமெரிக்க தளங்கள் மீது தங்களது ராணுவம் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியதாக பெருமிதம் தெரிவித்தார். கடந்த வாரம் வெளியிடப்பட்ட அவரது அறிக்கையில் மத்திய கிழக்கு இனி அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு பாதுகாப்பான பகுதியாக இருக்காது என கூறியுள்ளார். ஈரானின் ராணுவ திறன் பெரும்பாலும் அழிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா பலமுறை கூறி வந்தாலும் செயற்கைக்கோள் படங்களில் பதிவாகியுள்ள சேதங்கள் வேறொரு கதையை சொல்வதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். செயல்பாட்டு பாதுகாப்பு காரணங்களை சுட்டிக்காட்டி பிபிசி வெரிஃபையின் கண்டுபிடிப்புகள் குறித்து கருத்து தெரிவிக்க அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் மறுத்துவிட்டார். அதே சமயம் மோதல் தொடர்பான புதிய செயற்கைக்கோள் படங்கள் வெளியாவதை கட்டுப்படுத்த அமெரிக்கா முயன்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிபிசி வெரிஃபை ஆய்வின்படி சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், கத்தார், குவைத், ஈராக், ஜோர்டன், பஹ்ரைன் மற்றும் ஒமான் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ளன. இந்த தாக்குதல்களில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்தது அமெரிக்காவின் தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கான சேதமாகும். உலகளவில் அமெரிக்கா இயக்கும் தாட் அமைப்புகள் வெறும் 8 மட்டுமே. ஒவ்வொன்றையும் தயாரிக்க சுமார் $1 பில்லியன் வரை செலவாகும்.
8: அது மட்டுமல்லாமல் தாட்டில் இருந்து ஏவப்படும் ஒவ்வொரு இடைமறிப்பு ஏவுகணையின் விலையும் சுமார் 12.7 மில்லியன் டாலர் ஆகும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டனில் உள்ள சில விமான தளங்களில் இந்த அமைப்புகள் சேதமடைந்ததாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. சவுதி அரேபியாவில் உள்ள இளவரசர் சுல்தான் விமான தளத்திலும் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. அங்கு அமெரிக்காவின் எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் கண்காணிப்பு விமானங்கள் தாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக E3 Sentry கண்காணிப்பு விமானம் ஒன்று சேதமடைந்ததாக ஆய்வாளர்கள் அடையாளம் கண்டுள்ளனர். அந்த விமானத்தை மாற்றுவதற்கே சுமார் 700 மில்லியன் டாலர் வரை செலவாகலாம் என அமெரிக்க ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் உள்ள அலி அல் சலீம் விமானப்படை தளம் மற்றும் கேம்ப் ஆரிஃப்ஜான் தளங்களும் தாக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள எரிபொருள் கிடங்குகள், விமான நிலைய கூடாரங்கள் மற்றும் ராணுவ வீரர்களின் தங்குமிடங்கள் அழிக்கப்பட்டதாக செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. பென்டகன் வெளியிட்ட மே மாத மதிப்பீட்டின்படி இந்த முழு மோதலின் செலவு ஏற்கனவே 29 பில்லியன் டாலரை எட்டியுள்ளது. இதில் பெரும்பாலான தொகை சேதமடைந்த ராணுவ உபகரணங்களை பழுது பார்ப்பதற்கும் மாற்றுவதற்கும் செலவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிப்ரவரி மாதத்திலிருந்து குறைந்தது 42 விமானங்கள் அழிக்கப்பட்டுள்ளன அல்லது சேதமடைந்துள்ளன எனவும் அந்த அறிக்கை கூறுகிறது. இதில் F-15 மற்றும் F-35 போர் விமானங்கள், MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள் மற்றும் A-10 தாக்குதல் விமானங்களும் அடங்குகின்றன. இந்த மோதலில் மற்றொரு குறிப்பிடத்தக்க விஷயமும் உள்ளது. அமெரிக்க ராணுவம் விலையுயர்ந்த ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை பயன்படுத்திய நிலையில் அவற்றை குறிவைக்க ஈரான் ஒப்பீட்டளவில் மலிவான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அமெரிக்காவைச் சேர்ந்த ஸ்டின்சன் சென்டர் ஆய்வு நிறுவனத்தின் பகுப்பாய்வாளர் முனைவர் கெல்லி கிரிகோ இது பற்றி பேசுகையில், போரின் ஆரம்ப கட்டத்தில் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல்கள் எண்ணிக்கையை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டவை. அதாவது ஏராளமான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவி வெறும் எண்ணிக்கையின் பலத்தால் எதிரியின் வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை திணறடிப்பதே அதன் நோக்கமாக இருந்தது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ஆனால் சில நாட்களுக்குள் ஈரான் தனது உத்தியை மாற்றியது. சிறிய அளவிலான ஆனால் மிகவும் துல்லியமாக குறிவைக்கப்பட்ட தாக்குதல்களுக்கு மாறியது. மீதமிருந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அதிக மதிப்புள்ள குறிப்பிட்ட இலக்குகளுக்காக சேமித்து வைத்து இலக்கை சற்றே தவறவிட்டாலும் கூட பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் தாக்குதல்களை மையப்படுத்தியது என்றும் கூறினார். இது குறித்து BBC வெரிஃபையிடம் பேசிய MAIAR அமைப்பின் ஆய்வாளர் ஒருவர், போரின் ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்க ராணுவம் ஒருவித மெத்தனமான அணுகுமுறையை கடைபிடித்தது போல தெரிகிறது என குறிப்பிட்டார். போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்போது அமலில் இருந்தாலும் அது எப்போது வேண்டுமானாலும் முறிவடையக்கூடிய சூழலில் இருப்பதாகவும், அப்படி மீண்டும் மோதல் வெடித்தால் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்க தளங்கள் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகும் அபாயம் இருப்பதாகவும் கிரிகோ எச்சரிக்கிறார். மேலும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுவிட்ட வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை உடனடியாக மாற்ற முடியாத நிலை அமெரிக்காவுக்கு புதிய சவாலாக மாறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார்.
1: இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுடனான தொலைபேசி உரையாடலின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்ததாக அக்ஸியோஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரானுடன் அமெரிக்கா சண்டை நிறுத்தம் செய்ததை அடுத்து அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தின் பேரில் வாஷிங்டனில் வைத்து இஸ்ரேலுக்கும் லெபனான் அரசுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. இதனிடையே லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா ஆயுத குழுவினருக்கு எதிராக இஸ்ரேல் படைகள் தாக்குதலை தொடர்ந்த நிலையில் அமெரிக்காவுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை நிறுத்துவதாக ஈரான் நேற்று அறிவித்தது. இதையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாகுவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேற்று பேசியிருக்கிறார். இந்த உரையாடலின் போது ட்ரம்ப் மிகவும் கோபமாக பேசியதாக அக்ஸியோஸ் செய்தி நிறுவனத்திடம் வெள்ள மாளிகை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். நீங்கள் ஒரு பைத்தியம், நான் மட்டும் இல்லை என்றால் நீங்கள் இந்த நேரம் சிறையில் இருந்திருப்பீர்கள். நான் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன். இப்போது அனைவரும் உங்களை வெறுக்கிறார்கள். இதன் காரணமாகவே இஸ்ரேலையும் அனைவரும் வெறுக்கிறார்கள் என்று பேசியதாக அக்ஸியோஸ் நிறுவனத்திடம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அனைத்து விதமான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்றும், இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை தாக்காது அவர்களுக்கு இஸ்ரேலை தாக்க மாட்டார்கள் என்றும் ட்ரம்ப் பதிவிட்டார். இதனைத் தொடர்ந்து ட்ரம்புடனான உரையாடலை உறு செய்த நெத்தனியாக வெளியிட்டுள்ள பதிவில், இஸ்ரேல் நகரங்களையும் மக்களையும் தாக்குவதை ஹிஸ்புல்லா நிறுத்தாவிட்டால் பெய்ரூட்டில் உள்ள பயங்கரவாத இலக்குகளை இஸ்ரேல் தாக்கும் என்று ட்ரம்பிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். எங்களின் இந்த நிலைப்பாடு மாறவில்லை. அதே சமயம் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் திட்டமிட்டபடி தொடர்ந்து செயல்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கம்போடியா மிகப்பெரிய அளவில் இனிய மோசடி நிலையங்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. மோசடி, சட்டத்துக்கு புறம்பான சூதாட்ட நடவடிக்கைகள் ஆகியவற்றுடன் தொடர்புடைய நூற்றுக்கணக்கான இடங்களை அது சோதனையிட்டது. சோதனைகள் தீவிரமடையும் வேளையில் சுமார் 3,00,000 வெளிநாட்டு ஊழியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். மோசடி நிலையங்களில் வேலை செய்யும் கட்டாயத்துக்கு தள்ளப்பட்ட பலர் தங்க இடமின்றி தவிப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அடையாளமின்றி, பணவசதி போதாமல் மீண்டும் நாடு திரும்ப முடியாமல் அவர்கள் சிரமப்படுவதாக தெரிகிறது. உதவி நாடி சென்ற சிலர் தூதரகங்களுக்கு வெளியே தங்குகிறார்கள். ஆனாலும் மோசடி கும்பல்கள் வேறு இடங்களுக்கு மாறி சென்று செயல்படும் சாத்தியம் இருப்பதாக கூறப்படுகிறது. மனித உரிமை சர்ச்சைகளுக்கு அப்பால் கம்போடியாவின் பெயர், சுற்றுலாத்துறை, பொதுமக்களிடையே நம்பிக்கை போன்றவை பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மோசடி நிலையங்கள் களையப்பட்டாலும் நீண்டகால சமூக பொருளாதார தாக்கம் பல ஆண்டுகள் நீடிக்கக்கூடும் என்று கவனிப்பாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். மனித உரிமை சர்ச்சைகளுக்கும் அப்பால் கம்போடியாவின் பெயர், சுற்றுலாத்துறை, பொதுமக்களிடையே நம்பிக்கை போன்றவை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மோசடி நிலையங்கள் களையப்பட்டாலும் நீண்டகால சமூக பொருளாதார தாக்கம் பல ஆண்டுகள் அங்கு நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது. தென்கொரியாவின் கன்கா ஏர்ஸ்பேஸ் நிறுவனத்தில் ஏற்பட்ட வெடிப்பில் குறைந்தது 5 பேர் இறந்தார்கள், 2 பேர் காயமடைந்தார்கள். ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறந்தவர்கள் இன்னமும் அடையாளம் காணப்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். கன்வா ஏர்ஸ்பேஸ் நிறுவனம் தென்கொரியாவின் டெஜியோன் நகரில் அமைந்துள்ளது. அங்கு பெரிய அளவிலான உந்துகணை எரிபொருளையும் ஆயுத முறைகளையும் தயாரிக்கும் முக்கிய இடத்தில் இந்த விபத்து ஏற்பட்டதாக யொன்கோப் செய்தி நிறுவனம் தெரிவித்தது. தென்கொரிய நேரப்படி நேற்று காலை சுமார் 11 மணிக்கு விபத்து நடந்தது. வெடிப்பினால் ஏற்பட்ட தீய அணைக்க 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் உதவினார்கள். தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங் அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி நிலைமையை சீர் செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தார். அமெரிக்காவில் குடும்ப தகராறை தொடர்ந்து நடந்த துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபர் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டார்கள். மஸ்கட்டனைச் சேர்ந்த 52 வயதான நபர் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அமெரிக்காவில் பாடசாலைகளில் துப்பாக்கிச் சூடு நடத்த செல்லும் நபர்களை மடக்கிப்பிடிக்க வானூர்திகள் உதவ முடியுமா? முடியும் என்கிறது ஒரு அமெரிக்க நிறுவனம். அத்தகைய நபர்களை எதிர்கொள்ள ரிங்காரமிடம் ஒரு ராட்சத பூச்சியை போல் வானூர்தியை பயன்படுத்த திட்டமிடுகிறது கம்பஸ் கருடியன் ஏஞ்சல் நிறுவனம். நிறுவனம் முன்வைக்கும் யோசனை இதுதான். துப்பாக்கிச் சூட்டை மேற்கொள்ளும் எண்ணத்துடன் ஒருவர் பள்ளிக்குள் நுழையும் போது ஆசிரியர் கைத்தொலைபேசி வழி எச்சரிக்கை சமிக்ஞை எடுப்ப வேண்டும். காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு வருவதற்குள் முதற்கட்ட பாதுகாப்பாக பள்ளிக்குள் முன்பே நிறுத்தி வைக்கப்பட்ட ஓரிடத்திலிருந்து வானூர்தி இயக்கப்படுகிறது. கருப்பு நிறத்தில் இருக்கும் இந்த வானூர்திகள் சுமார் 1 கிலோகிராம் எடை கொண்டவை. இவை நிறுவனம் உருவாக்கியிருக்கும் 3D வரைபடங்கள் காட்டும் வழியில் பள்ளிக்குள் எளிதாக சுற்றி வரும். வானூர்திகளால் துப்பாக்கிச் சூடு நடத்த முடியாது. மாறாக இவை சந்தேக நபரை திசை திருப்பி தாமதப்படுத்தும். தாமதப்படுகின்ற போது தேவைப்பட்டால் அந்த நபர் மீது மிளகு பசியை தெளிக்கவும் அவற்றால் முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஜப்பானின் ஒகினவா வட்டாரத்தில் யாங்மி புயல் கனத்த மழையையும் கடுங்காற்றையும் கொண்டு சென்றுள்ளது. மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று முன்னிறைக்கப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் பேரலைகள் எழலாம், நிலச்சரிவுகள் ஏற்படலாம். ககோஷிமா பகுதியில் 30,000க்கு அதிகமான வீடுகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது. ஒகினாவிலும் 17,000 வீடுகளில் மின்சாரம் இல்லை. அங்கு புயலால் 9 பேர் காயமிட்டுள்ளார்கள். பலத்த காற்று பொருட்களை கார்கள் மீது வீசியதாலும் காற்றின் வேகத்தை தாங்க முடியாமல் மக்கள் விழுந்ததாலும் அந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. வானிலை மாற்றத்தால் விமான பயணங்கள் பாதிக்கப்பட்டன. 200க்கு அதிகமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. அதிவேக தொடர்ந்து சேவைகளும் இடையூறை சந்திக்கக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்தார்கள். கொங்கோவில் தற்போது 250க்கும் மேற்பட்டோரின் உயிரை பறித்துள்ள புந்திபுகியோ எனப்படும் அரிய வகை எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு உலகளவில் 3 புதிய தடுப்பூசிகளை தயாரிக்கும் பணிகள் அதிவேகமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது ஏற்பட்டுள்ள எபோலா அச்சுறுத்தலானது வரலாற்றிலே மிக மோசமான ஒன்றாக மாறக்கூடும் என்று சர்வதேச எய்ட்ஸ் தடுப்பூசி முன்முயற்சி அமைப்பு எச்சரித்த பின்னணியில் இந்த அவசர மருத்துவ நகர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொற்று நோய்களுக்கான ஆயத்தப்பாடுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான கூட்டணி என்ற சர்வதேச அமைப்பின் நிதியுதவியுடன் 3 பிரதான நிறுவனங்கள் தனித்தனி தொழில்நுட்பங்களில் இந்த தடுப்பூசிகளை உருவாக்கி வருகின்றன. அதன்படி கோவிட் பெருந்தொற்றின் போது பயன்படுத்தப்பட்ட தங்களது சொந்த விசேட தடுப்பூசி தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய எபோலா தடுப்பூசியை ஆக்ஸ்போர்ட் தயாரித்து வருகிறது. இந்த தடுப்பூசி இன்னும் 2 முதல் 3 மாதங்களுக்குள் மருத்துவ பரிசோதனைக்கு தயாராகிவிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புகழ்பெற்ற மருந்து தயாரிப்பு நிறுவனமான மொடர்னா கோவிட் காலத்தில் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்ட தங்களது mRNA தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புஞ்சிப்புகியோ வைரஸை வீழ்த்தும் தடுப்பூசியை உருவாக்கி வருகிறது. எபோலாவின் பொதுவான வகையான சயார் வைரசுக்கு ஏற்கனவே இருக்கும் தடுப்பூசியை புதிய புந்திப்புகியோ வகைக்கேற்ப மாற்றி அமைக்கும் பணியில் இந்த அமைப்பு ஈடுபட்டுள்ளது. குரங்குகளில் நடத்தப்பட்ட சோதனையில் இது 100% பாதுகாப்பை வழங்கியுள்ள போதிலும் மனிதர்களுக்கான பரிசோதனைக்கு தயாராக இன்னும் 7 முதல் 9 மாதங்கள் எடுக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது கொங்கோவில் எபோலோ தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நோயாளர்களின் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளதோடு அண்டை நாடான உகாண்டாவிலும் 9 பேருக்கு தொற்று உறு செய்யப்பட்டுள்ளது. ஆயுத மோதல்கள் நிலவும் மற்றும் போதிய சுகாதார வசதிகள் இல்லாத பகுதிகளில் இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளதால் கடந்த 2014-2016 காலப்போதியில் மேற்கு ஆப்பிரிக்காவில் 11,000 அதிகமானோரின் உயிரை பறித்த உலக பெரும் எபோலா பேரிடரை போல இதுவும் உருவெடுக்கலாம் என்ற அச்சம் மருத்துவ உலகத்தினரிடையே எழுந்துள்ளது. இந்த தொற்று நோய் வேகமாக பரவி வருவதாலும் இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் எதுவும் இல்லாததாலும் இந்த உயிராபத்து மிக்க நோய்க்கு எதிரான பந்தயத்தில் ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமானது என்று தொற்று நோய்களுக்கான ஆயத்தப்பாடுகள் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான அமைப்பின் தலைமை நிர்வாகி வைத்தியர் ரிச்சர்ட் ஹட்சட் தெரிவித்திருக்கிறார். எபோலா வைரஸில் மொத்தம் 6 வகைகள் உள்ள போதிலும் 3 வகைகள் மட்டுமே பெருந்தொற்றை ஏற்படுத்தக்கூடியவை. தற்போது பரவி வரும் புஞ்சிப்புகியோ வகைக்கு இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் எதுவும் கிடையாது. தற்போது தயாரிக்கப்படும் 3 புதிய தடுப்பூசிகளும் வைரஸின் மேற்பரப்பில் உள்ள புஞ்சிப்புகியோ கிளைகோபுர் புரோட்டின் என்ற கட்டமைப்பை கண்டறிந்து அளிக்கும் வகையில் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை தயார்படுத்துகின்றன. இது பாதிப்பில்லாத ஒரு உயிருள்ள வைரஸில் எபோலா புரோட்டினை பூத்தி உடலுக்குள் செலுத்துகிறது. உடல் அந்த பாதிப்பில்லாத வைரசுடன் போராடி எபோலாவை தோற்கடிக்க கற்றுக் கொள்கிறது. இவை மரபணு குறியீட்டின் ஒரு பகுதியை உடலுக்குள் செலுத்தி உடலையே புத்தி புகியோ கிளைக்கோ புரோட்டினை உருவாக்க வைக்கின்றன. உடல் அதனை புறம்பான ஒன்றாக கருதி தாக்க தொடங்குவதன் மூலம் எபோலாவுக்கு எதிரான பலத்தை பெறுகிறது. இந்த புதிய தடுப்பூசி கண்டுபிடிப்பானது தற்போதைய பரவலை கட்டுப்படுத்துவதோடு எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளவும் உலகுக்கு பெரும் பக்கபலமாக அமையும் என்று உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைமை பணிப்பாளர் வைத்தியர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியஸ் தெரிவிக்கிறார்.
9: உங்களுடைய துணிச்சல் தான் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது.

படத்தை சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்தார். மறுநாளே பிரபல AI திரைப்பட தயாரிப்பாளர் பிஜே ஆக்சுட்ரோ அதை கண்டிருக்கிறார். நான் பார்த்த சிறந்த குறும்படங்களில் ஒன்று இது என்று அவர் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். லீவை வேலையில் சேர்க்க விரும்புவதாகவும் அவரை கண்டுபிடிக்க சிரமப்படுவதாகவும் தெரிவித்தார். அவளுதான் லீவின் சோம்பி சவினர் குறும்படம் பிரபலமானது. இணையவாசிகளும் பிஏ ஆக்சுட்ரோவின் விருப்பத்தை லீவிடம் தெரிவித்தார்கள். அவர் அமெரிக்காவுக்கு தனக்கு செல்ல விருப்பமில்லை என்று கூறி வாய்ப்பை மறுத்துவிட்டார். சீனாவில் கவனம் செலுத்தவே தான் விரும்புவதாக அவர் சொல்லியுள்ளார். 3 நிமிட குறும்படம் பொம்மைக்கும் இயந்திர மனித கருவிக்கும் இடையிலான காதல் கதையை தெரிவிப்பதே அந்த படமாகும். அது இதுவரை 60 மில்லியன் முறை பார்க்கப்பட்டுள்ளது. ஹாலிவுட்டில் அண்மை நாட்களில் திரைப்பட அரங்கங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. பேக் ரூம்ஸ், ஒப்சசியன் ஆகிய திகில் திரைப்படங்களை காண, திரைப்படங்களும் பிரம்மாண்டமான தயாரிப்பில் வந்தவை அல்ல. இயக்குநர்களாக மாறிய யூடியூப் நட்சத்திரங்களின் முதல் திரைப்படங்கள். இயக்குநர்களும் தங்களது 20களில் உள்ளார்கள். பேக்ரூமை தயாரிக்க 10 மில்லியன் டாலர், ஒபெசிசியனை தயாரிக்க 1 மில்லியன் டாலர் கூட ஆகவில்லை. திரைப்படங்கள் வசூலிப்பதோ மில்லியன் கணக்கான டாலர். பேக்ரூம் வெளிவந்து முதல் 3 நாட்களில் மட்டும் 81.5 மில்லியன் டாலரை ஈட்டியிருக்கிறது. ஒபெசிசியன் 17.1 மில்லியன் டாலரை ஈட்டியிருக்கிறது. இந்த நிலையில் திரைப்படத்துறையில் புதிய யுகம் தொடங்கிவிட்டதாக பேச்சு எழுந்துள்ளது. திரையரங்குகளுக்கு வர தயங்கும் இளையவர்களை மீண்டும் கவர வழி கிடைத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் பல திரைப்படங்கள் அத்தகைய பாணியில் வெளிவரலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் புளோரிடா மாநிலம் ஓபன் AI மீதும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் மீதும் வழக்கு தொடுத்துள்ளது. ஓபன் AI அதன் ChatGPT தளத்தின் வழி பிள்ளைகளுக்கு அபாயம் ஏற்படுத்துவதாக அந்த மாநிலம் குற்றம் சாட்டுகிறது. ChatGPT தளத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காக வெளியிட்ட போது அதில் இருக்கும் ஆபத்துக்களை நிறுவனம் மறைத்ததாக புளோரிடா மாநிலத்தின் தலைமை சட்ட அதிகாரி தெரிவிக்கிறார். தற்கொலை எண்ணம் கொண்ட பிள்ளைகளுக்கு ChatGPT தளம் ஆலோசனை கொடுத்ததாக புளோரிடா மாநிலம் குற்றம் சாட்டுகிறது. 18 குற்றச் செயல்களுக்கு திட்டமிட அது ஊக்குவித்ததாகவும் சில குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டிருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், ஜூன் 18 ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் கொரியாவை வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றுள்ளது. குஜராத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான கை மல்யுத்த போட்டியில் வாழப்பாடி பகுதியைச் சேர்ந்த பெண் மாற்றுத்திறனாளிகள் தங்கம் வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளார்கள். பெண் மாற்றுத்திறனாளி மஞ்சுளா 60 கிலோ பிரிவில் வலது இடது இரண்டிலும் 2 தங்கப்பதக்கங்களை வென்றார். பவித்ரா 2 வெள்ளிப்பதக்கங்களை பெற்றார். வேலுச்சாமி 90 கிலோ பிரிவில் 6வது இடமும், முருகேசன் 60 கிலோ பிரிவில் 9வது இடமும் பிடித்தார்கள். தங்கப்பதக்கம் வென்ற மஞ்சுளா, வெள்ளிப்பதக்கம் வென்ற பவித்ரா ஆகியோர் இந்த ஆண்டு நடைபெற இருக்கும் சர்வதேச அளவிலான கை மல்யுத்த போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுவிட்டார்கள். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழப்பாடி விளையாட்டு சங்கம், அரிமா சங்கம், நெஸ்ட் அறக்கட்டளை உள்ளிட்ட பல்லுவர் தன்னார்வ அமைப்பினரும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரரான ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரெஃப் காலிறுதி சுற்றுக்கு நேற்று முன்னேறினார். ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபலெஃப் தோல்வியுற்றார். 1930 உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் தொடங்கின. ஆனால் 1990 பிறகு அனைத்துலக கால்பந்து சம்மேளனமான ஃபீஃபா இதற்கான அதிகாரபூர்வ பாடல்களை வெளியிட தொடங்கியது. 4 ஒருமுறை நடக்கும் இந்த உலகளாவிய தொடருக்கான தனிப்பாடல்கள் உருவாகி இருக்கின்றன. அதில் சில உலகளவில் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. த ஹப் ஆஃப் லைஃப், இது பாடகர் ரிக்கி மார்டின் பாடியது. 1998 பிரான்சில் உருவாக்கப்பட்டது. நவீன உலக கிண்ண பாடல்களுக்கான இலக்கணத்தை வகுத்த பாடல் அதுதான் என்று தெரிவிக்கப்படுகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilodi.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 385.12%, இந்திய பிரமதியில் 110.71%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.94%, இந்திய பிரமதியில் 95.13%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 420.62%, இந்திய பிரமதியில் 120.98%, 1 அக்ராச்சிய

இலங்கை பிரமதியில் 445.33% இந்திய பிரமதியில் 128.10% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.91% இந்திய பிரமதியில் 68.71% கேட்டது டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு

0: சீயாட்டி தமிழ் ஒலி
1: ஒலி ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொண்டு கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதும்
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாங்கிட நாதி உண்டோ, தாங்கிட நாதி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
1: உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன்.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது.

0: வலிமையாக இந்த நேரத்திலே பேராசிரியர் அவர்கள் கலந்து சிறப்பிப்பார் என்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் பேராசிரியர் அவர்கள் கலந்து சிறப்பிக்க மாட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய உதவுமா நிகழ்ச்சியிலே உடல் ஆரோக்கியம் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை பார்க்கலாம். முதலே கோடை காலம் இப்பொழுது தொடங்கி இருக்கிறது. உடல் சூடு தொடர்பாக பலரும் குறிப்பிடுவார்கள், தாங்க முடியாமல் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அப்படியானால் உடல் சூட்டை தணிக்கின்ற உணவு ஏதாவது இருக்கிறதா? அப்படியான உணவு வகைகள் என்னென்ன, அவற்றை சமைப்பது எப்படி, குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான உணவுகளை கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பான பார்வை முதலில்.
1: எப்படி வந்து குளிர்காலத்துல ஒரு சில நோய்கள் ஏற்படுதோ அந்த மாதிரிதான் கோடை காலத்திலயும் அதிக வெப்பத்தினாலையும் அதிக வெப்ப அலைகள்னாலையும் நிறைய நோய்கள் வந்து உண்டாகுது. இப்ப பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஜுரம் வந்து பரவிட்டு வருது அதிக வெப்பத்தினால. அது மட்டும் இல்லாம இந்த வெப்ப சொறி அப்படிங்கறதும் ரொம்ப அதிகமாகுது. எதனால இது உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வியர்வை நாளங்கள்ல அடைப்பு ஏற்பட்டாலோ இல்ல வீக்கம் ஏற்பட்டாலோ அரிப்பு அதிகமாகி உடம்பு முழுக்க பாத்தீங்கன்னா கொப்பளம் கொப்பளமா வர ஆரம்பிக்கும். இதை தவிர இந்த உடல் சோர்வு, கண் எரிச்சல், அதே மாதிரி தசை பிடிப்பு, பித்த வெடிப்பு, உமட்டல், இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து வரலாம். இது இல்லாம ஒரு சில பேருக்கு வந்து இப்ப மயக்கம் வரா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரத்த குழல் வந்து விரிவடையறதுனாலையும் இப்ப புவியீர்ப்புனால என்ன ஆகுது, அந்த உடல்ல இருக்கக்கூடிய பாய்மங்கள் எல்லாம் காலுக்கு போறதுனாலயும் நமக்கு அந்த மயக்கம் வந்து உண்டாகலாம். அது தவிர ரொம்ப பொதுவானது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வயிறு உபசம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த செரிமான பிரச்சனை இருக்கு, அதுல ஒரு சில பேருக்கு இந்த வயிறு உபசம் வந்து ரொம்ப மோசமாகலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரத்த நாளங்கள் ஆகட்டும் இல்லாட்டி அந்த நுண்குழாய்கள்னு சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே விரிவடையறதுனாலதான் இந்த பிரச்சனைகள் வருது. அதை தவிர்த்து சில பேருக்கு வந்து நீங்காத தலைவலி இருக்கும் இந்த வெயில் காலத்துல. அதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அதிகமா வெளியேறதுனாலையும் சுற்றுச்சூழல் மாசு, உடல் சோர்வு, இதெல்லாம் சேர்ந்து நமக்கு இந்த தலைவலியை வந்து உண்டாக்கலாம். இப்போ யார் வந்து இந்த வெப்ப கதிர்க்கு வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வெளி வேலையாட்கள், இப்ப இந்த துப்புரவு பணியில இருக்கிறவங்க, பேருந்து ஆட்டோ ஓட்டுநர்கள், போக்குவரத்து துறையில இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் தான் அதிகமா வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த வெயிலுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோடை காலம் வந்தாலே அதிக அளவுல கொட்டி கிடக்கக்கூடிய நம்மளோட தர்பூசணி பழம் ஆகட்டும், நுங்கு, கிர்னி பழம், இந்த மாதிரி நீர் சத்து அதிகம் இருக்கிற பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்தை வந்து அது சீரா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த வெள்ளரிக்காய் ஆகட்டும் இல்ல வெள்ள பூசணி ஆகட்டும், சுரைக்காய் ஆகட்டும், இந்த மாதிரி நீர் காய்களுமே எடுத்துக்கணும். இப்ப பழங்கள் அப்படின்னு சொல்லும் போது இதுல நார் சத்து, நீர் சத்து, உயிர் சத்து அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்கு. அதே சமயம் அதை அளவா எடுத்துக்கும் போதுதான் அதுல இருக்கிற அத்தனை நன்மைகளும் வந்து நம்மளோட உடலுக்கு வந்து கிடைக்கும். அளவுக்கு மீறி எதுவுமே வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். இரண்டாவதா வந்து என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் அப்படின்னா தயிர். ஏன் அப்படின்னா, இதுல இந்த ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல நுண்ணுயிரி இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட இறைப்பையில ஒரு அமிலத்தன்மையான ஒரு சூழலை வச்சுக்கிறது மூலமா இந்த நோய் காரணிகளை வந்து அது அழிக்குது. அது மட்டும் இல்லாம செரிமானத்துக்கும் சரி மனித உடலுக்கு தேவையான இந்த உயிர் சத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குறிப்பா வைட்டமின் B12, வைட்டமின் கே, பிளஸ் இந்த நொதி உற்பத்தி, இதுக்கெல்லாமும் பாத்தீங்கன்னா அது ரொம்பவே வந்து உதவுது. அதனாலதான் மதிய வேலை உணவுல வந்து கட்டாயமா தயிர் அல்லது மோர் இல்லாட்டி மோர் குழம்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வந்து பால், அப்படி பால் பிடிக்கல அப்படின்னா குல்கந்து கலந்த பாலும் எடுத்துக்கலாம். சோ இது எதுக்கு அப்படின்னா, இயற்கையாவே குல்கந்துக்கு உடல் சூட தணிக்கிற ஆற்றல் இருக்கு, அதே மாதிரி நல்ல தூக்கமும் கொடுக்கும். இதை தாண்டி வேற என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோடை காலத்துல ரொம்பவே வந்து பிரபலமானது அப்படின்னா அந்த நன்னாரி சர்பத்து தான். ஆனா கடைகள்ல விற்கக்கூடிய அந்த சர்பத்துல ஒரே பிரச்சனை என்னன்னா, அதிக அளவுல சர்க்கரை சேர்க்கப்பட்டிருக்கும், அது வந்து நம்மளோட உடலுக்கு வந்து நல்லது கிடையாது. இதே நீங்க நாட்டு மருந்து கடையில நன்னாரி வேரோ இல்ல பொடியோ வாங்கி அதை வீட்டுல வந்து நீங்க தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி அதுல எலுமிச்சை சாறு கலந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நன்னாரி பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்ப பசியின்மையால வந்து அவஸ்தப்படுறவங்க இல்ல அதிக பித்தம் இருக்கு, வெள்ளைப்படுதல் நிறைய இருக்கு, ரத்த சோகை இருக்கு, உடல் சோர்வு இருக்கு, இல்ல சிறுநீரக பையில வந்து இப்ப கற்கள் சேராம இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை தடுக்கிற ஆற்றல் வந்து இந்த நன்னாரிக்கு இருக்கு. சோ அதுவுமே வந்து நம்ம இந்த கோடை காலத்துல நம்மளோட உணவுல வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இது தவிர வெட்டிவேர் நீர் நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம பருத்தி பால் சேர்த்துக்கலாம். பருத்தி பால் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிக அளவுல புரத சத்து இருக்கு, நல்ல கொழுப்பு சத்து இருக்கு, மாவு சத்துமே இருக்கு. இந்த பருத்தி பால் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த பருத்தி கொட்டைகளை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதை வந்து சுத்தமான தண்ணீர்ல இரவு முழுக்க நம்ம வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அதை வந்து அரைச்சு அந்த பால் எடுத்து அதை காய்ச்சி அதுல நம்ம வந்து தேங்காய் பால், ஏலக்காய் பொடி, நாட்டு சர்க்கரை இல்ல வெல்லம் அதை கலந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்ப குழந்தைங்களுக்கு கொடுக்கறோம், அவங்களுக்கு அதோட சுவை பிடிக்கல, அந்த சுவையை இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுலயே நம்ம வந்து இந்த உலர்ந்த பழங்கள், இந்த பருப்பு சொல்றோம் இல்லையா, பாதாம் பருப்பு, பிஸ்தா, அந்த மாதிரி நம்மளோட வசதிக்கு ஏத்த மாதிரி என்ன வாங்க முடியுதோ அதை வந்து நம்ம அதுல கலந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். இளநீர் நிறைய எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய் சாலட் எடுத்துக்கலாம், தக்காளி சாறு, அதே மாதிரி எலுமிச்சை பழ சாறு, இதெல்லாம் கூட நம்மளோட உணவுல வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் இத்தனை உணவு வகைகளை சொல்லும் போது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சொல்ற அந்த உணவுகள்லாம் வந்து பணக்காரங்களும் வசதி இருக்கிறவங்க மட்டும்தான் வாங்க முடியும், ஏழை எளிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஆரோக்கியம்ங்கிறது எல்லாருக்குமே வந்து பொதுவானது, அதுல நமக்கு என்ன சிறந்ததா தேர்ந்தெடுக்க முடியுமோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து உடல் ஆரோக்கியம் நல்லாதான் இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட பழைய சாதம், இப்ப வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா இதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க, அதுல அவ்வளவு சத்து இருக்கு அப்படிங்கறது அவங்களே வந்து பேசுறது மட்டும் இல்லாம அதை வந்து எடுத்துக்கவும் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பழைய சாதத்துக்கு மிஞ்சின ஒரு உணவுங்கிறது நீங்க சொல்ற அந்த பணக்கார உணவு வகைகள்ல கூட இருக்காது. அதனால தாராளமா வந்து நீராகாரம் எடுத்துக்கலாம், கம்பு கூழ் எடுத்துக்கலாம், நிறைய தண்ணி குடிக்கலாம். இப்ப நேரடியா வந்து நீங்க வெயில்ல அதிக நேரம் வேலை செய்யறீங்க அப்படின்னாக்க கொஞ்சமா சந்தனம் எடுத்து அதை குழைச்சு அதை உடல் முழுக்க பூசிக்கலாம். அதே மாதிரி தலையில துண்டு கட்டுற வந்து ரொம்ப அவசியம், ஏன்னா நேரடியா அந்த சூடு அந்த அனல் வந்து உங்களை மண்டையில இறங்காம இருக்கிறதுக்காக நீங்க வெளியில வந்து வயல்ல அந்த மாதிரி வேலை செய்யும் போது தலையில துண்டு கட்டுறது ரொம்ப அவசியம். அதிகமா சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதிக உப்பு கொழுப்பு நிறைந்த உணவுகளை வந்து இந்த காலகட்டத்துல நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே அவசியம், ஏன்னா அது செரிமானத்தை வந்து இன்னும் கடினமாக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த கோடை காலம் வந்தாலே இந்த சில்லுன்னு அந்த குளிர்சாதன பட்டியல வச்சு எடுத்த தண்ணியை குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் அது ஏன் நம்ம குடிக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நம்மளோட முகத்தை வந்து நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில வந்து நம்ம கழுவும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த முகத்துல இருக்கக்கூடிய அந்த சருமத்துல இருக்கக்கூடிய துவாரங்கள் எல்லாமே திறக்கும். அப்ப அந்த சருமம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இலகும். இதே வந்து நீங்க குளிர்ந்த நீரில முகம் கழுவும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த துவாரங்கள் எல்லாமே அடைக்கப்பட்டு அந்த சருமம் வந்து நல்லா இறுக்கமாகும். இப்ப இதே இறுக்கத்தை நம்மளோட இறைப்பையில இருந்தது அப்படின்னாக்க நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப செரிமானம் எந்த அளவுக்கு கடினமா இருக்கும். அதே மாதிரி ஒரு உணவை செரிக்கக்கூடிய அந்த வெப்பநிலை வந்து சமநிலையில இருக்கணும், அதுவுமே வந்து மாறுபடும். நம்ம வந்து இந்த குளிர்ந்த நீர் எடுத்துக்கும் போது உணவுல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து உடையணும், அதுவும் என்ன ஆகும்னா ரொம்ப இறுக்கமாக ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் வரலாம், தலைவலி வரலாம், ஒவ்வாமை வரலாம். அதனாலதான் இந்த வெயில் காலத்துல முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி குளிர்சாதன பெட்டியில வச்சிருக்கிற தண்ணியோ இல்ல பானங்களோ தவிர்ப்பது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதிக அளவுல இந்த காஃபி, தேநீர் இதெல்லாம் எடுத்துக்காம இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. சோ கோடை காலம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பொதுவான ஒரு இனிப்பு உணவு அப்படின்னா, பிடித்தமான இனிப்பு உணவு அப்படின்னா அது வந்து ஐஸ்கிரீம் தான். பட் அதுவுமே ஒரு அளவுக்கு மேல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக அளவுல தீங்குதான் விளைவிக்கும். ஏன்னா நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது அது வந்து ஆரம்பத்துல அந்த தொண்டை வரைக்கும் தான் அந்த குளிர்ச்சியை வந்து நம்மளால உணர முடியுமே தவிர்த்து அது உடலுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா உண்மையில அது வந்து உடல் சூடை அதிகதான் படுத்துமே தவிர்த்து உங்களுக்கு குளிர்ச்சியை வந்து தராது. குறிப்பா இப்ப ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும், பால் இருக்கும், அதிக அளவுல சர்க்கரை இருக்கு, கெட்ட கொழுப்பும் நிறைய இருக்கு. இதுல சத்துக்கள்னு வந்து உடலுக்கு பெருசா கிடைக்க போறது இல்ல. நீங்க ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு ஐஸ்கிரீம் வந்து ஏதோ ஒரு நாள் சாப்பிடுறீங்க அப்படின்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனா நிறைய பேரால வந்து அதை கட்டுப்படுத்த முடியாது இல்லையா, அந்த ஐஸ்கிரீம் பார்த்தோன்னே நமக்கு நிறைய சாப்பிடணும்னு தான் தோணும். சோ அதிக அளவுல நம்ம எடுத்துக்கும் போது அதுவும் தொடர்ந்து எடுத்துக்கும் போது இது எல்லாமே என்ன பண்ணும், இந்த எம்டி கலோரிகள்னு சொல்றோம் இல்லையா, சத்து எதுவுமே கொடுக்காது ஆனா நிறைய கேடுகள் விளைவிக்கும் உடம்புக்கு. சோ அதிகமா இந்த வெயில் காலத்துல கூட என்ன ஆகும்னா உடல் எடை வந்து அதிகரிக்கும். அதுல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் பாத்தீங்கன்னா நம்மளோட இதயத்தோட அந்த செயலை கூட வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும், உயர் ரத்த அழுத்தம் வரலாம், அதே மாதிரி தலைவலி கூட நமக்கு வரலாம். அதனால முடிந்த அளவுக்கு அதிக அளவுல இந்த மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிடுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பா கோடை காலம் மட்டும் இல்ல எந்த காலமா ஆனாலும் நம்மளால வந்து ஆரோக்கியமா இருக்க முடியும். பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து 24 மணி நேரத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க பாதிப்பு இல்லை. அண்ட் கட்டாயமா இந்த கோடை காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்மளோட உடற்பயிற்சிக்கு ஏத்த மாதிரி நம்மளோட வயதுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பா நம்மளோட நீரோட அளவை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும். அதே சமயம் ஒரே நேரத்துல இப்ப மடக்கு மடக்கு நான் ஒரு பாட்டில் ஃபுல்லா இருக்கிற தண்ணியை வந்து விழுங்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, முக்கியமா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த உப்பு சத்து அதிக அளவுல வெளியேறும். அந்த மாதிரி வெளியேறும் போது என்ன ஆகும், நம்மளோட ரத்த அழுத்தம் அதிகமாகும், நம்மளோட இதய துடிப்பு வந்து கம்மியாகும், நிறைய இந்த வாந்தி, உமட்டல், தசை பிடிப்பு, தலை சுற்றல், பேச்சுல தடுமாற்றம், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வரலாம். சில நேரத்துல அது உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம். அதனாலதான் ஒரே நேரத்துல அதிக அளவுல வந்து நம்ம தண்ணி எடுத்துக்க கூடாது. தண்ணி மட்டும் இல்லாம நிறைய நீர் சத்து இருக்கிற காய்கறிகள், பழங்கள், காய்கறி சூப்பு, நீர்மோர், பானகம், இந்த மாதிரி நம்ம வந்து தாராளமா அந்த கோடை காலத்துல வந்து எடுத்துக்கலாம். இப்ப பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு முதல் 6 மாசம் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது, அதுலயே வந்து அவங்களுக்கு எல்லா நீர் சத்துமே கிடைச்சிடும். ஆனா அம்மாவுடைய அந்த உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஊட்டச்சத்து நிறைந்ததா இருக்கணும். அதுல வந்து நீர் சத்து நிறைந்த நிறைய உணவுகளை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். இதே கொஞ்சம் பெரிய குழந்தைகளா இருக்காங்க, ஒரு 7 மாசம் 8 மாசத்துல இந்த இணை உணவுகள்லாம் நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது அரிசி கஞ்சி கொடுக்கலாம், தயிர் சாதம் கொடுக்கலாம், கிச்சடி கொடுக்கலாம், காய்கறி சூப் கொடுக்கலாம். அதே மாதிரி இளநீர் கூட வாரத்துல ஒரு 50 to 70 மில்லி அளவுக்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம்.
0: நீங்கள் இதுவரை கேட்டது கோடை காலத்தில் உடல் சூட்டை தடைக்கும் உணவு வகைகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும், அவற்றை எவ்வாறு சமைக்கலாம் போன்ற பார்வையை இங்கே பார்த்திருந்தோம். இனி தொடர்ந்து இந்த கோடை காலத்திலே கூடுதலானவர்களுக்கு இதய பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அவை இந்த இதய பிரச்சனைகளை தடுப்பதற்காக கோடை காலத்தில் கட்டாயம் செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன, அது தொடர்பான பார்வை.
1: கோடை காலம் தொடங்கிடுச்சு அப்படின்னாவே டீஹைட்ரேட் ஆகிறதையும் தாண்டி நம்ம உடல்ல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய செய்திகளை பார்க்க முடியுது. இந்த மாதிரியான செய்திகள் எந்த அளவுக்கு உண்மை, கோடை காலத்துல நம்மளுக்கு உடல் ரீதியான என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும், நம்ம எப்படி அதை தவிர்க்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பேசி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கே மருத்துவர் ஸ்பூர்த்தி நம்மளோட இருக்காங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: ஹீட் ஸ்ட்ரோக்னா என்ன மாதிரி, எப்படி வருது, எதனால வருது?
2: இப்போ சம்மர் காலத்துல தண்ணி குடிக்காம இருக்கிறதுனால இல்ல எக்ஸசிவ் ஸ்வெட்டிங்னால பீப்புள் டீஹைட்ரேட் ஆகும். உடம்பும் வந்து ஹாட் கிளாமி ஸ்கின் அப்படின்ட்டு சொல்லுவோம். இதே நீங்க ஹீட் ஸ்ட்ரோக்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் அது வந்து நெக்ஸ்ட் லெவல். சோ பாடி டெம்பரேச்சர் 104 மேல போயிருக்கும். அண்ட் அவங்களுக்கு எக்ஸசிவ் ஸ்வெட்டிங் ஆக்சுவலி நாங்க பார்க்க மாட்டோம், ட்ரை ஸ்கின் ஆயிடும், எல்லாமே ட்ரை ஆயிடும். அண்ட் மெயினா வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பிரெயின் எஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கன்ஃபியூஷன் பார்க்கலாம். அப்பதான் வந்து நம்ம அப்பப்போ நியூஸ்ல கேள்விப்படுவோம், கான்சியஸ்னஸ் போயிடுச்சு, சில பேருக்கு ஃபிட்ஸ் சீஜர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பிரெயினை எஃபெக்ட் பண்ணி டெம்பரேச்சர் வந்து 104 மேல போச்சுன்னா நாங்க யூஸ்வலி அதை ஹீட் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம்.
1: ஓகே, பட் அது ஃபீவருக்கும் அந்த மாதிரி போகல.
2: ஃபீவர்னாலயா ஹீட் ஸ்ட்ரோக்னாலயா, அது எந்த மாதிரி கண்டிஷன்ல ஆச்சு, எதனால ஆச்சு, அந்த ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணும்போது எங்களுக்கு அது தெரியும்.
1: ஓகே, இப்போ இதுக்கான ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தா என்ன மாதிரி இருக்கும் ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு?
2: ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நேரம் வெளியில இருந்தாங்க, இல்லை இப்போ ரீசெண்டா ஆஸ்பெஸ்டாஸ் ஷெட்ல வந்து ரொம்ப நேரம் கீழே இருந்தாங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து ஹீட் ரொம்ப கலெக்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல இருக்காங்க, இல்லை ரொம்ப நேரம் 4-5 hours வந்து வெளியில ஷாப்பிங் போகணும், சரியா தண்ணி குடிக்கல, கூல் ஏர் எதுவுமே கிடைக்கல. ஸோ அந்த ஹிஸ்டரி பார்க்கும்போது இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் எக்ஸாஷன், டீஹைட்ரேஷன் அப்படின்ட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அதுல ஹீட் ஸ்ட்ரோக்கா ஹீட் எக்ஸாஷனா அப்படின்ட்டு பாக்குறதுக்கு அந்த பேஷண்டோட கண்டிஷன் எப்படி இருக்கு அது வச்சு நாங்க டயக்னோஸ் பண்ணுவோம். இதே ஜோரோன்னா வேற மாதிரி பிரசென்ட் ஆகும் இல்லீங்களா? ஜோரோமோட ஹிஸ்டரி ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் அஸ் நமக்கு தெரியும். அதாவது ஒரு ஹை ஃபீவர், 2-3 நாளுக்கு வருது, அதெல்லாம் வச்சுட்டு ஜோரமா இல்ல ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் எக்ஸாஷன்.
1: இப்ப வெயில் காலங்கள்ல வேற என்னென்ன, இப்போ நம்ம தண்ணி அதிகமா குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா இருக்கிற ஒரு ஹியூமன் பாடிக்கு லைக் நான் பெருசா வெளியில போறது இல்ல, எதுவும் பண்றது இல்ல அப்படின்னாலும் நானும் அதிகமா தண்ணி குடிக்கணுமா?
2: சோ யூஸ்வலி தண்ணி குடிக்கிறத பத்தி நிறைய ஜெனரேஷன்ஸ்ல ஏதாவது ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, 4 to 8 glass குடிக்கணும்வாங்க. சோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சயின்டிபிக்லி பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பர் கேஜி வெயிட்டுக்கு 35 ml ஆஃப் வாட்டர், இல்ல இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும்னா 20 kg 1 liter ஆஃப் வாட்டர். சோ நம்ம 60 kg அப்ராக்சிமேட்லி 3 liter. பட் தண்ணி எவ்வளவு குடிக்கணும்னு பாக்குறது வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு பர்சனலைஸ்டு டெசிஷன். ஏன்னா இது பாடி வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு தண்ணி சொல்லலாம். பட் எதெல்லாம் பேஸ் ஆகும், அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், அவங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்றாங்க, அவங்க எந்த மாதிரி என்வாயர்மெண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க, ஏர் கண்டிஷன்ல உட்கார்ந்தாலும் ஓரளவுக்கு தண்ணி குடிக்கணும். பட் இதே வந்து நம்ம வெளியில சுத்தி இன்னும் நிறைய ஹீட்ல இருக்கணும், ஆப்வியஸ்லி தண்ணி ஜாஸ்தி குடிக்கணும். இதே வந்து நம்ம ஒரு கேம் விளையாடி இருக்கோம், அத்லெட்டிக் இல்லைன்னா ஒர்க்கிங் அவுட் ஜிம் போயிருக்கணும், ஆப்வியஸ்லி அதுக்கேத்த மாதிரி தண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும். சிமிலர்லி ஜுரம், டயரியா, வாமிட்டிங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி தண்ணி குடிக்கணும். இதே கிட்னி ஆர் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க தண்ணி கொஞ்சம் கம்மியா குடிக்கணும் பேஸ்ட் ஆன் தர் கண்டிஷன். சோ அதனால ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி நாங்க சொல்லலாம், பட் அந்தந்த பேஷண்ட்க்கு ஏத்த மாதிரி அவங்க கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஸ்லைட் டிஃபரன்சஸ் இருக்கும்.
1: ஓகே, இப்ப சிலர்லாம் சொல்லுவாங்களே மம்மி எனக்கு தாகமே எடுக்காது, நான் ரொம்ப கம்மியா தண்ணி குடிப்பேன் அப்படின்ட்டு, அப்படியும் இருக்கலாமா?
2: தாகமும் ஹங்கரும் சரிங்களா, இது ரெண்டுமே நம்ம நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஆக்சுவலி சான்சஸ் இருக்கு. நிறைய பேரு தாகத்தை ஹங்கருன்னு நினைச்சு சாப்பிடுவாங்க, அது ஆக்சுவலி தண்ணி குடிக்கணும். சோ நம்ம உடம்பு வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட் இல்ல, சோ ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நீங்க தர்ஸ்ட மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், ஒரு அளவுக்கு உங்களோட பேசிக் தண்ணி ரிக்குவயர்மெண்ட் நீங்க வந்து எடுத்துக்கணும். இன்னொரு வே ஆஃப் ஐடென்டிஃபையிங், யூரின் பாஸ் பண்ணும்போது எந்த கலர்ல இருக்குன்னு பாக்கலாம். பயங்கர டார்க் கலர்ல போகுதுன்னா கட்டாயமா அது டீஹைட்ரேஷன், சோ அதுக்கேத்த மாதிரி தண்ணி குடிங்க. யூரின் கலர் மத்த காரணத்தினாலையும் மாத்தலாம், பட் இதெல்லாம் சில பேசிக் பிரின்சிபிள்ஸ்.
1: சம்மர் வந்துருச்சு அப்படின்னாவே கூல் ட்ரிங்க்ஸ் மத்த இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிற பழக்கம் அப்படிங்கறது அதிகமா இருக்கு, அப்படி எடுத்துக்கலாமா இல்ல நார்மல் தண்ணி குடிக்கிறது தான் நல்லதா?
2: இப்போ எவ்வளவு தண்ணி ஒரு இண்டிவிஜுவல் குடிக்கணும்னு சொல்லும் போது ஃப்ளூயிட் இன்டேக் அப்படின்னு சொல்லும் போது நாங்க மீன் பண்றது தண்ணி தண்ணி தண்ணி ரைட். நிறைய பேர் காஃபி டீ எல்லாமே சேர்த்து சொல்லுவாங்க. காஃபி டீல இருக்கிற கேஃபீனோ சரி இல்ல நம்ம போடுற சுகரோ சரி இதெல்லாமே டயூரெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் ஆக்சுவலி ஜாஸ்தி யூரின் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ நம்ம குடுக்கிற தண்ணி எங்க போகணும், நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸுக்கு யூட்டிலைஸ் ஆகணும், அப்பதான் அது ஹைட்ரேட் பண்ணும். பட் நம்ம இதை காஃபி டீ இல்ல சுகரி ட்ரிங்க்ஸோட எடுத்தோம்னா அது பேசிக்கலி நீங்க ஜஸ்ட் யூரினேட் பண்ணிடுறீங்க. சோ யூரின்ல போயிடுச்சுன்னா தண்ணி வந்து நிஜமாவே உங்க பாடி வந்து யூஸ் பண்ணல. நிறைய பேர் அதே மாதிரி எலக்ட்ரோலைட் ட்ரிங்க் குடிக்கணுமா இல்ல எஸ்பெஷலி ஸ்போர்ட்ஸ் அண்ட் அத்லெட்டிக்ல இருக்கும் போது நிறைய பிராண்ட்ஸ்ல இப்ப எல்லாம் பவுடர்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் குடிக்கிறாங்க. ஆக்சுவலி இது அப்சல்யூட்லி நெசசரி எல்லாம் இல்ல. சம்மர் காலத்துல ஏதாவது ஒரு எலக்ட்ரோலைட் வேணும், நான் ரொம்ப ஸ்வெட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் கோகோனட் வாட்டர் இஸ் மோர் தென் எனஃப். இது நீங்க பாத்தீங்கன்னா நேச்சர்ல கிடைக்கிறது, எந்த ப்ராசஸிங் ஊர்ல அதுவும் நம்ம மாதிரி ஊர்ல வந்து இளநீர் குடிக்கிறது இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். பயங்கரமான அத்லீட் நிறைய வந்து 3-4 hours ஆஃப் பிராக்டிஸ் எண்டூரன்ஸ் ட்ரைனிங் அந்த மாதிரி இருக்கும் போதுதான் வந்து கொஞ்சம் எலக்ட்ரோலைட் பவுடர் போட்டுக்கிறது ஓகே, பட் இன் ஜெனரல் தேவை.
1: பட் சம்மருக்குன்னு சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கலாம் மேம், இப்போ வெளியில போயிட்டு பானகம் அந்த மாதிரி இதெல்லாம் குடிக்கிறது நேச்சரா குடிக்கிறது ஓகே, பட் இந்த சுகரை ஆடட் இது வேணாம் அப்படிங்கிறீங்களா?
2: மோஸ்ட்லி மார்க்கெட்டிங் அதெல்லாம் நிறைய ட்ரிங்க்ஸ் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிவிலயே நிறைய ஆட்ஸ் வந்துரும், கூல் ட்ரிங்க்ஸ்க்கு நிறைய ஆட்ஸ் வரும், அதெல்லாம் நாட் ஹைட்ரேட்டிங், அதெல்லாம் குட் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸ்.
1: ஓகே, அதனால சுகரும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா?
2: ஒரு ட்ரிங்க் குடிச்சா டெஃபினெட்லி சுகர் இன்க்ரீஸ் ஆகும், பட் இன்சுலின் வந்து நம்ம பாடி ரிலீஸ் பண்ணும், அந்த சுகரை வந்து நார்மலைஸ் ஆக்கிடும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்ல பேங்க்ரியாஸ் சரியா இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணல இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அந்த சுகரை வந்து நார்மலைஸ் பண்ணாது. பட் புவர் லைஃப் ஸ்டைல், தட் இஸ் எக்ஸசைஸ் இல்ல, அடிக்கடி இந்த சுகரி ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறோம் இல்ல வெயிட் போட்டோம், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகுதுன்னா தென் அதுதான் வந்து ஸ்லோவா டயபெட்டிஸ் ஆகும். இப்ப டயபெட்டிஸ் நிறைய பேர் இன்னைக்கு டயக்னோஸ் பண்ணி இன்னைக்கு டயபெட்டிஸ் வந்துச்சுன்னு நினைப்பாங்க, அப்படி இல்ல. டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்றதுக்கு ஒரு 5-10 வருஷம் முன்னாடி ப்ரீ டயபெட்டிஸ் ஒன்னு இருக்கும், அதுக்கு ஒரு 5-10 வருஷம் முன்னாடி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னு இருக்கும். சோ 45 வயசுல உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்திருக்குன்னா 30-35லயே உங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் இது எல்லாமே டெவலப் ஆயிருக்கும். இது நம்ம ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். இது நம்ம அங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டோம்னா டயபெட்டிஸ் வரைக்கும் போகாம நம்மளால சில மெஷர்ஸ் எடுத்துக்கலாம், அது கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
1: சம்மர்னாவே இன்னொன்னு பெரிய விஷயம் என்னன்னா சன்பர்ன் அப்படிங்கறது அதிகமா கேள்விப்படுவோம். இந்த சன்பர்னால என்ன மாதிரியான டேமேஜஸ் எல்லாம் வரும்?
2: நிறைய பேர் வந்து டேன் அப்படின்ட்டு ரொம்ப வரி பண்ணிப்பாங்க. டேன் வந்து இட்ஸ் நத்திங் டு வரி அபவுட். வெளியூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேன்காக பீச்ல எல்லாம் படுத்து அந்த நம்ம கலர் வரணும்ட்டு அவங்க அவ்வளவு ஆசைப்படுவாங்க. பட் நம்ம வந்து அந்த டேன் ரொம்ப வரி பண்ணிப்போம், உடனே இந்த பிளீச் இது அது போடுறது. டேனிங், நம்ம ஸ்கின் டேனா இருக்குன்னா அது கொஞ்ச நாளுக்கு அப்புறமா, ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறமா அந்த டேன் போயிடும். ஸோ அதுக்கு ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம். பட் நம்ம ஸ்கின்ல சன்னுக்குன்ட்டு பாத்தீங்கன்னா சில பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் வரலாம், மெலாஸ்மான் அப்படி சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்கிரீன்ஸ் ஒழுங்கா போட்டுக்கிறது, அதெல்லாம் அந்த அந்த ஸ்கின் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். ஸ்கின் கேன்சர் வந்து நம்ம ஸ்கின் டைப்ஸ்ல அவ்வளோ காமன் இல்லை, ஆனாலும் சன்ஸ்கிரீன் போட்டுக்கிறது இஸ் அ பேசிக் நெசசிட்டி.
1: வெயில் காலத்துல வந்து நம்ம நம்மளை பாதுகாப்பா வச்சுக்கணும். எனக்கு வந்து வெயில் காரணமா உபாதைகள் ஏற்பட்டு நான் ஒரு மருத்துவரை நாட வேண்டாம் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும்?
2: ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி, நான் சொன்ன மாதிரி தண்ணி, ஹைட்ரேஷன், எந்த அளவுக்கு குடிக்கணுமோ அது ப்ராப்பரா குடிங்க. நீங்க வேற எந்த ஃபேன்சி எலக்ட்ரோலைட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தேவையில்லை. என்ன மாதிரி துணி போடுறீங்கன்ட்டு, நம்ம தாத்தா பாட்டி சொல்ற மாதிரி லைட் காட்டன், ஃப்ரீ ஃப்ளோயிங், லூஸ் க்ளோத்ஸ். இன்னும் இந்த மாதிரி டைம்ல சூட்ஸ் போடுறதோ இல்லை, இப்ப எல்லாம் எக்ஸசைஸ் கியரே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டே எடுக்காத மாதிரி எக்ஸசைஸ் கியர் சில பேர் போடுறாங்க, இல்ல ரொம்ப டைட் டைட்ஸ் போட்டுக்கிறாங்க. இது எல்லாத்தினால என்ன ஆகும், ஸ்வெட்டு வந்து அப்சார்ப் ஆகாது. ஸோ ஸ்வெட்டு ரொம்ப நேரம் ஸ்கின்ல இருந்துச்சுன்னா இதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸும் வரலாம், எக்ஸிமா மாதிரி கண்டிஷன்ஸ் இரிட்டேட் ஆகலாம். ஸோ அதனால எப்பவுமே வந்து லைட் thin cotton clothes, அது லூஸா இருக்கிற க்ளோத்ஸ், இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மூணாவது வந்து எந்த டைம்ல வந்து வெளில போகிறது, ரைட்? பீக் சம்மர். ஸோ யூஸ்வலி ஒரு டேல வந்து ஒரு 10 மணிலேருந்து 2-3 PM வரைக்கும் பயங்கரமான அந்த ஹீட், அந்த மாதிரி டைம்ஸ் முடிஞ்சா அவாய்ட் பண்ணணும். இதுலேயும் யங் சில்ட்ரன் அண்ட் 65 வயசுக்கு மேலே இருக்கிற அடல்ட்ஸ் இன்னும் கூட ப்ரோன் ஃபார் ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஸ்ட்ரோக் அண்ட் ஆல் தட். ஸோ லெஸ் தென் 1 இயர் சில்ட்ரன், அஃப்கோர்ஸ் 3 மந்த் பேபி, 2 மந்த் பேபி எல்லாம் யூ டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதே மாதிரி 65 வயசுக்கு மேலே இருக்கிற தாத்தா பாட்டி, ஓல்டர் சீனியர் அடல்ட், இவங்க எல்லாமே ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும்.
1: ஓகே, இப்போ அவங்களுக்கு தனியா ஏதாவது ஹீட்னால பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா?
2: இந்த ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் எக்ஸாஷன், டீஹைட்ரேஷன், இதெல்லாமே இவங்களுக்கு வர சான்சஸ் ஜாஸ்தி. எப்பவுமே யங் அடல்ட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் வந்து இன்னும் கூட அந்த பாடியில இருக்கிற ஹோமியோஸ்டேசிஸ் ஆர் மெட்டபாலிசம் அதோட அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணும். வெரி யங் அண்ட் மோர் தென் 65 யூ ஹேவ் டு டேக் மோர் ப்ரிகாஷன்ஸ். அதே மாதிரி எப்படி நம்ம இருக்கிற என்வாயன்மெண்ட்டை எப்படி கூலா வச்சுக்கிறது இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க இப்போ ஒரு ரூம்ல இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, சரி நான் வெயிலில் போக மாட்டேன், நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு நினைச்சாலும் அந்த கிராஸ் வென்டிலேஷன் இருக்கணும். ஸோ மேக்கிங் ஷுர் பிரீஸ் வந்து நல்லா ஃப்ளோ ஆகுதா, ஒரு நல்ல கூலிங் ஃபேன் இருக்கா, ஏசி தான் இருக்கணும்னு எல்லாம் அவசியம் இல்லை, நல்ல கூலிங் ஃபேன் இருக்கா, அந்த வென்டிலேஷன் இருக்கா, ரொம்ப அப்படியே சஃபகேட் ஆகுற மாதிரி ஸ்மால் ஏரியாஸ்ல காத்தே இல்லாம அந்த மாதிரி உட்கார்ந்த வீட்டுக்குள்ளேயே கூட உங்களுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் எக்ஸாஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம இருக்கிற ரூமோட மெட்டீரியல், ரைட்? இப்போ அந்த டின் ஷெட்ஸ் எல்லாம் போடுறது ஹீட் அப்படியே உள்ள வச்சுக்கும். ஸோ தட் கேன் ஆல்சோ பி வெரி டேஞ்சரஸ் ஃபார் பீப்புள். ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குன்னா கட்டாயமா சம்மருக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு வாட்டி உங்க டாக்டரை பாத்துருங்க. உங்க மெடிசன்ஸ் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணுமா, இல்ல தண்ணி எவ்வளவு குடிக்கணும், எஸ்பெஷலி கிட்னி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை எப்படி டீல் பண்ணணும், இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு டாக்டர் கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வந்துடும்.
1: இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ஃபுட் பாய்சனிங். சம்மர்ல வந்து ஃபுட் பாய்சனிங் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான உணவு பழக்கங்களால இது ஏற்பட வாய்ப்பு இருக்கு, நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும், இல்ல இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்தா உடனே நீங்க டாக்டரை பாருங்க, இது ஃபுட் பாய்சனுக்கான அறிகுறியா இருக்கும் எஸ்பெஷலி சம்மர் காசுனால அப்படிங்கறதா என்ன சொல்வீங்க?
2: இப்ப ஃபுட் பாய்சனிங்கோட சிம்டம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபிக்கலி வாமிட்டிங், டயரியா, வயிறு வலி, சில பேருக்கு ஜுரம் இருக்கலாம், சில பேருக்கு ஜுரம் இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு டயரியாலே ரத்தம் போகிற சான்சஸும் இருக்கு. டயரியா, லூஸ் மோஷன் எவ்வளோ அடிக்கடி போகுதுன்னு கூட நாங்கள் பேஷண்ட் கிட்ட பேசும்போது நாங்கள் கேட்போம், எவ்வளோ வாட்டி வாமிட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வாட்டி டயரியா போயிருக்குன்னு. அடிக்கடி போகுது, எவ்ரி ஃபியூ ஹவர்ஸ் போகுதுன்னா அவங்க வந்து டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அதோடு சேர்த்து ஜுரமும் இருக்குன்னா ஜுரம் இருந்தாலும் பாடி டீஹைட்ரேட் ஆகலாம். யூஸ்வலாக சம்மர் டைம்ல வந்து ஈஸி டு டைஜஸ்ட் ஃபுட் சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம், நல்ல ஈஸி டு டைஜஸ்ட் இருக்கணும். ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், அதுவும் தண்ணி இருக்கிற வெஜிடபிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம், அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கலாம். ஃபுட் வந்து ஈஸி டு டைஜஸ்டாக இருக்கணும். நிறைய இந்த ஹெவி ஆயிலி ஃபுட், இந்த சீஸ், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பாடிக்கு வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எல்லா ஹெவி ஃபுட், ஆயிலி ஃபுட், சீஸி ஃபுட், ப்ராசஸ் ஃபுட், சுகரி ட்ரிங்க்ஸ், காஃபி டீ வந்து அளவோட 1-2 கப்ஸுக்கு மேலே போக வேண்டாம். தீஸ் ஆர் தி டிபிக்கல்.
1: கோடி வெப்பம் அப்படிங்கறது வந்து மனநலன் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துமா, லைக் மென்டலி எக்ஸாஸ்ட் ஆகிறது இல்ல, எனி கைண்ட் ஆஃப் மென்டல் இன்கன்வீனியன்ஸ் எதுவும் ஏற்படுத்துமா?
2: ஸோ சீசன்னால மென்டல் இல்னஸஸ் வந்து நம்ம பார்ப்போம். டிபிக்கலா நம்ம கேள்விப்படுறது வந்து விண்டர் டைம்ல டிப்ரெஷன் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லுவோம், சீசனல் எஃபெக்டிவ் டிஸ்ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சம்மர்ல கூட சம்மர் டிப்ரெஷன் அப்படின்ட்டு அப்பப்போ பார்ப்போம். பட் இது மெயினா வந்து பிசிக்கல் டிஸ்கம்ஃபர்ட்னால, ஹீட் தாங்க முடியல அதனால வர இரிட்டேஷன் ஆங்ஸைட்டி, அதே மாதிரி தூக்கம் சரியா இருக்காது அதனாலயும் இந்த இரிட்டேஷன் ஆங்ஸைட்டி இதெல்லாமே ஜாஸ்தி ஆகலாம், நர்வஸ்னஸ் இதெல்லாமே. சில பேருக்கு வந்து சம்மர்னாலே வெக்கேஷன் போகணும், அதனால நம்ம வந்து அழகா இருக்கோமா, சம்மர் வெக்கேஷனுக்காக நம்ம என்ன ஸ்பெண்ட் பண்ணணும், இதெல்லாத்தினாலையும் சில பேருக்கு ஆங்ஸைட்டி வரும், டிப்ரெஷன் வரும், எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ வி சி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ்.
1: இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்கணும், இந்த ஸ்ட்ரோக் வர சமயத்துல இந்தந்த வேலைகளுக்கு போறவங்களுக்கு எல்லாம் அதிகமா இதுக்கான பாதிப்பு இருக்கு, லைக் வெயில்ல பாதிப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான வேலைகளுக்கு போறவங்களை சொல்வீங்க?
2: சோ ஹீட் ஸ்ட்ரோக் இல்ல சம்மர் ரிலேட்டட் இஷ்யூ, ஹீட் ரிலேட்டட் இஷ்யூஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏஜ் குரூப், ரைட், வெரி யங், லெஸ் தென் 1 இயர் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி வேலை பாக்குறீங்க, நிறைய நேரம் வெயில நிக்கிற பீப்புள் ஆப்வியஸ்லி இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இது வந்து லேபரர்ஸா இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸா இருக்கலாம், ஃபார்மர்ஸா இருக்கலாம், இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அடிக்கடி நின்றுட்டு இருப்பாங்க இருக்கிற அங்க இருக்கிற ஆர்கிடெக்ட் இன்ஜினியர்ஸ், அந்த அந்த மாதிரி பீப்புள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் டியூரிங் திஸ் டைம். இன்னொரு குரூப் வந்து உங்களுக்கு என்ன மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் இஷ்யூஸ், டயபெட்டிஸ் இவங்க எல்லாம் இருக்கிறவங்க வந்து, இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சுகர் ஜாஸ்தியா இருக்குன்னா டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இதே கிட்னி ஃபெயிலியர் இல்லை ஹார்ட் ஃபெயிலியர்ல இருக்காங்கன்னா நிறைய தண்ணி குடிக்க முடியாது. ஸோ எவ்வளவு தண்ணி குடிக்கணும், என் ஹார்ட் ஃபங்க்ஷன் எவ்வளோ, இது இதுக்கு என்ன எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது அதனால டாக்டரை மீட் பண்ணி அந்த ஒரு டிஸ்கஷன் வச்சுக்கிட்டா பெட்டர்.
0: கேட்டது இதுவரை கோடைகால இதயம் தொடர்பான பிரச்சனைகள், அதற்கு செய்ய வேண்டிய விடயங்கள் தொடர்பாக பார்த்தோம். அடுத்து எந்த அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவரிடம் செல்ல வேண்டும், இது தொடர்பான விவரங்களை பார்க்கலாம்.
1: லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் என்னென்ன, ஏன் ஏற்படுது, அதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும், மிக முக்கியமா அதிகரிச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தியும், நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மருத்துவர் கார்த்திக் மதிவான நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார்.
3: வணக்கம்
1: சார். லிவர் வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு அப்படின்னு சொல்றோம், அது வந்து 500 ஃபங்க்ஷன்ஸ் வந்து செய்யுது அப்படின்லாம் சொல்றோம். லிவர் ஒரு பொது மனிதனா, நான் என்னுடைய லிவரை பத்தி மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க?
3: லிவர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஆர்கன், ஸோ அதுக்கு வந்து 1-2 ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. இப்போ நீங்களே சொன்னீங்க 500 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வேற எந்த உறுப்புக்குமே வந்து அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷன் வந்து கடவுள் படைக்கல. ஓகே, ஏன்னா ஹார்ட்டுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா பிளட பம்ப் பண்ணி குட் பிளட் பேட் பிளட்னு திருப்பி அனுப்பிடும். லங்ஸ் வந்து ஆக்சிஜன் எடுத்து பியூரிஃபை பண்ணும். கிட்னிஸ் பாத்தீங்கன்னா யூரின் ப்ரொடியூஸ் பண்ணும், சில டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பும். பிரெயினுக்கு அடுத்து அதிக காம்ப்ளெக்ஸான இருக்கிற ஒரே ஆர்கன் வந்து லிவர் தான். நம்ம சாப்பிட்ற உணவு முறையில வந்து பொதுவா வந்து நம்ம என்ன வேணா சாப்பிடலாம், பட் அது என்ன சாப்பிட்டாலும் வயிற்றுக்கு போகுது, வயிற்றுந்து குடலுக்கு போகுது, அந்த ரத்தம் எல்லாமே வந்து லிவர் மூலியமா தான் ஹார்ட்டுக்கே போகுது. அது ஏன் போகுது அப்படின்னா அந்த லிவர் தான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்து, புரோட்டீன், புரதச்சத்து, ஃபேட், கொழுப்பு சத்தா பிரிக்குது. இப்போ லிவர் இல்லாட்டி நீங்க சாப்பிட்டு பிரயோஜனமே கிடையாது, உங்களால உயிரே வாழ முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டாவது லிவர் வந்து இம்யூனிட்டி, இப்போ நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்திக்கு வந்து லிவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். மூணாவது இப்ப நமக்கு அடிபட்ட ரத்தம் வந்து கட்டுது, ஸோ அது வந்து கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ 99% ஆஃப் ஆல் த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆர் லிவர் டிபெண்ட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ லிவர் இல்லாட்டி உங்களுக்கு பிளட்டும் கிளாட் ஆகாது. பிளஸ் கிட்னி மாதிரி நிறைய டாக்ஸின்ஸ், ட்ரக்ஸ் மெட்டபலைஸ் பண்றது, இதெல்லாமே வந்து பொதுமக்கள் புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு ஏன்னோ ஒரு எளிதான முறையில் நான் சொல்லணும்னா இது மூணு தான் வந்து ரொம்ப ஒரு அத்தியாவசியமான ஒரு லிவருடைய முக்கிய ஃபங்க்ஷன்ஸ்.
1: என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் அப்படிங்கறது நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு? ஏன்னா இப்போ ஒரு 20 வயசுல நம்ம ஒரு மாதிரியான உணவு சாப்பிட்டிருப்போம், ஒரு 50 வயசுல வேற ஒரு உணவு முறை இருக்கும். ஆனா நம்ம இந்த கண்ட்ரோலே இல்லாம நம்ம என்ன நினைச்சது வேணாலும் எந்த வயசுல வேணாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பழக்கம் அப்படிங்கறதும் இருக்கு. ஸோ இது தவறு அப்படிங்கிற பட்சத்திலயோ, இல்ல இந்தந்த உணவு எல்லாம் இந்தந்த வயசுல சாப்பிட்டா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியோ, இது லிவரை அஃபெக்ட் பண்ணும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி உணவு முறைகள் நம்ம எவ்வளவு கண்ட்ரோல்ல இருக்க வேண்டியிருக்கு?
3: இது வந்து இதை எளிதா மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம சாப்பிடுற எல்லா உணவுமே வந்து அல்டிமேட்லி நம்ம சொன்ன மாதிரி மாவுச்சத்து, புதுச்சத்து, கொழுப்பு சத்து போனாலும் எண்ட் ஆஃப் த டே கேலரிஸ் கவுண்ட். ஓகே, ஒரு சராசரியான ஒரு மனுஷனுக்கு ஒரு 30-35 கிலோ கேலரிஸ் பெர் கேஜி பாடி வெயிட், 1-1.2 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பிளஸ் 20-30 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் டயட் தேவைப்படுது. அது மாதிரி ஃபேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5-50 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் வந்து இப்படி தேவைப்படுது. சின்ன வயசுல நம்ம பாடியோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓகே, நீங்க எவ்வளோ வேணா சாப்பிடலாம், அந்த அளவுக்கு வந்து நீங்க பேர்ன் அவுட் பண்ணிருப்பீங்க. காலேஜ் படிக்கும்போது நீங்க விளையாடுவீங்க, ஸ்கூல் படிக்கும்போது விளையாடுவீங்க. ஸோ என்ன சாப்பிட்டாலும் அது சீக்கிரமா ஜீரணமாயிரும். சில பேர் வெயிட்டே போட மாட்டான், சில பேர் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஏஜ்ல இருந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. பட் ஆனால் ஆஃப்டர் ஒரு 30-40 இயர்ஸ் வந்து அப்படியே வெயிட் வந்து அப்படியே நீங்க பார்த்தா அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆயிருப்பீங்க. ஐ மீன் அது வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பார்த்துருப்போம். பட் 20 வயசுல சாப்பிட வேண்டிய டயட்டை வந்து நம்ம 40 வயசுலயும் 50 வயசுலயும் சாப்பிடுவேன்னா ரொம்ப கஷ்டம்.
1: ஓகே,
3: ஏன்னா மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும். அதே மாதிரி வந்து நம்ம சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் போறோம். ஸோ அப்போதான் வந்து லிவர்ல ஃபேட்டி லிவர் ஏற்படும். லிவர்ல மட்டும் இல்லாம அந்த விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க, கொழுப்பு படிமானம். உங்களோட இன்டெஸ்டைன் சுத்தி வந்து ஃபேட் இருக்கும். நம்ம வந்து வி கால் இட் சி ஆஃப் ஃபேட், அதாவது அந்த ஒமெண்டம்னு ஒரு கொழுப்பு படிமான லேயர் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க அந்த வயிற்றுல இருந்து அந்த கீழே அந்த ஸ்டொமக் அந்த ஆர்கன் ரீஜ் போறதுக்குள்ள சில பேருக்குலாம் 4-5 ஃபேட் எல்லாம் இருக்கும் கட் பண்ணி உள்ள போறதுக்கே. நம்ம சர்ஜரி பண்ணும்போது நம்ம அதெல்லாம் விட்னஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸஸ் கேலரிஸ் எல்லாமே ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிருது. இப்போ உங்களுக்கு வந்து 1500 கேலரி தான் தேவைப்படுது அப்படின்னா, நீங்க டெய்லி 3000 கேலரி சாப்பிடுறீங்கன்னா அது எல்லாமே வந்து கொழுப்பா வந்து ரத்த குழாயில போயிட்டு ஹார்ட் அட்டாக் வரலாம், இல்ல வந்து லிவர்ல உட்காந்து படிஞ்சு ஃபேட்டி லிவர் வரலாம், இன்டெஸ்டைன்ஸ் ஃபுல்லா உட்காந்து படிஞ்சிட்டு இட்ஸ் கால்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் ஏனோ, அதனால வந்து டயபெட்டிஸ் வரலாம், பான்க்ரியாஸ் அஃபெக்ட் ஆகலாம், கிட்னிஸ் கேன் கெட் அஃபெக்டட். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. நம்ம ஒரு ஏஜுக்கு அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து கம்மி பண்ணிடணும். ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ்ல வந்து ரெண்டு விதமா இருக்கு. சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம இட்லி தோசை சுகர் ஐட்டம்ஸ் எல்லாமே சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். இப்போ பிளான்ட்ஸ், இப்போ வெஜிடபிள்ஸ் ஏன் நிறைய எடுத்துக்க சொல்லி சொல்றோம் அப்படின்னா அதுலயும் கார்ப்ஸ் தான் இருக்கு, பட் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ். ஸோ இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த இன்சுலின் ஸ்பைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க டக்குன்னு வந்து வாயில ஒரு சுகர் ஒன்று போட்டீங்க அப்படின்னா குளுக்கோஸ் வந்து டக்குன்னு ஸ்பைக் ஆகும். அப்போ வந்து உங்க பான்க்ரியாஸ் வந்து பேர்ன் அவுட் ஆகும், பான்க்ரியாஸ் வந்து இன்சுலின் ரிலீஸ் பண்ணி இந்த சுகரை கட்டுப்படுத்த பார்க்கும். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு டெய்லியும் ஒரு 10 வேளை நீங்க வந்து வெறும் சிம்பிள் கார்ப்ஸே போயிட்டு உங்களுடைய கிராஃப்ல வந்து மேல கீழே மேல கீழே மேல கீழே போச்சுன்னா யுவர் பான்க்ரியாஸ் வில் பேர்ன் அவுட் சூன். ஸோ இன்னைக்கு வந்து வி கால் எவ்ரி திங் இஸ் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். முதலே வந்து நான் அல்கோலிக் ஃபேட்டி லிவர் என்ஏஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க, இப்ப எல்லாமே வந்து மெட்டபாலிக்கா மாத்திட்டாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காரணத்தினால உங்களுக்கு லிவர் பாதிக்கப்படுறதில்ல. இப்போ நான் வந்து அக்கேஷனலா அல்கோஹால் எடுத்துக்கிறேன், நான் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிறேன், இல்ல மந்த்லி டுவைஸ் எடுத்துக்கிறேன், ஆனா நான் ஜங்க் ஃபுட் சாப்பிடுறேன், நான் வந்து ஒரு நாளைக்கு 3000 கேலரி சாப்பிடுறேன், ஆனா நான் எக்ஸசைஸ் எதுவும் பண்றதில்ல, செடென்டரி லைஃப் ஸ்டைல். ஓகே, நான் அடிக்கடி வெளில சாப்பிடுறேன், நிறைய ஸ்வீட் சாப்பிடுறேன், அப்பப்போ ஸ்மோக் பண்றேன், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், நான் வந்து தூக்கம் இல்லை, நான் நைட் ஷிஃப்ட்ல இருக்கேன், தூக்கம் இல்லை, அப்படிங்கறதெல்லாம் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஓகே, பிளஸ் டயபெட்டிஸ் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு, இது எல்லாமே வந்து அதிகமா இருக்கிறதுனால. ஏன்னா டுடே எவ்ரி டிசீஸ் யூ சி இஸ் டேக்ட் அஸ் மெட்டபாலிக் சிண்ட்ரோம். லிவர்ல இருந்து ஹார்ட்ல இருந்து எல்லாமே வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிறோம். அதுக்கு வந்து அந்த நோய்களுக்கான ஒரு பேசிக் அடிப்படையே வந்து நம்ம சாப்பிட்ற ஒரு உணவு முறைகள் தான். இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்ச்சி வந்து எல்லாமே வந்து கார்ப்ஸ் கட் பண்றாங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் ஜங்க் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, சாக்லேட் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிவர்ஸ் பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. ஒரு 30-40 இயர்ஸ்ல வந்து இந்த விழிப்புணர்ச்சி கிடையாது, பட் இந்த மாதிரி நோய்கள் அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய சாப்பாடும் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி மாறிடுச்சு. முன்னால வந்து வெளில போய் ஹோட்டல்ல சாப்பிடறதே மாசத்துக்கு ஒரு தான் சாப்பிடுவோம், ஆனா இப்போ வந்து வீக்லி ட்வைஸ் த்ரைஸ்னு. ஏன்னா நீங்க ஒரு காஃபி குடிச்சிங்கனாலே 150-200 கேலரிஸ் வித் சுகர். ஓகே, ஒரு இட்லி சாப்பிட்டாலும் வந்து 150-200 கேலரிஸ். நீங்க என்ன சாப்பிட்டாலும் அதை வந்து நீங்க மைண்ட்ஃபுல் கான்சியஸா நீங்க வந்து எடுத்துக்கணும். அது இப்ப ஏன்னா ஜிம்ல போய் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் தெரியும் 100 கேலரி பர்ன் பண்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. சும்மா வந்து 100 கேலரி பர்ன் பண்ண முடியாது, ஆனா நீங்க டக்குன்னு வந்து ரோட்ல போயிட்டு ஒரு சின்ன ஒரு மிட்டாய் எடுத்து வாயில போட்டாலே வந்து இந்த 100 கேலரி வந்து முடிஞ்சிடும். இப்ப நீங்க அரை மணி நேரமா ஓடி உழைச்சு இந்த 150 கேலரி வேர்த்து கொட்டு இது பண்ணி கவன் பண்ணா சின்ன போயிட்டு ஒரு 1/2 கிளாஸ் டீயோ ஒரு கிளாஸ் டீயோ சக்கரை போட்டு குடிச்சிங்கன்னா முடிஞ்சு. ஸோ இது ஏன் சொல்றோம் அப்படின்னா, வயசாக நமக்கு 3 மீல்ஸே தேவை கிடையாது. ஸோ இது நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, 50-60 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு கேலரிஸே தேவை கிடையாது. ஏன்னா இவர் பாடி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியே கம்மியா இருக்கு. பட் இட் இஸ் ஃபார் ஜென்ரல் பப்ளிக். இப்ப சில பேர் 50 இயர்ஸ்ல வந்து மேரத்தான் ஓடுவாங்க இல்ல ஜிம் போவாங்க, இப்ப அவங்களுக்கு எல்லாம் இது அப்ளை கிடையாது. நம்ம என்ன சொன்னாலும் வந்து இது வந்து நான் அப்படி பண்றேன் அப்படி பண்ண எடுத்துக்க முடியாது. சில பேர் வந்து அந்த கேலரிஸை பர்ன் பண்றாங்க, டெய்லி ஒரு மணி நேரம் ஷட்டில் ஆடுறாங்க இல்ல ஒரு மணி நேரம் நான் வந்து வாக்கிங் போறேன், நான் வந்து கேலரிஸ் வந்து நான் பர்ன் பண்றேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 300-400 கேலரிஸ் எடுத்தாலும் என்னோட பாடி வெயிட் மெயின்டைன் ஆகுது, எனக்கு வந்து ஃபேட் எல்லாம் இல்ல, எனக்கு வந்து வயிறு வந்து பெருசா இல்ல, நான் நல்லா இருக்கிறேன், என்ன ஆனுவல் செக்அப் எல்லாம் பண்றப்பனா தே கேன் கோ ஆன் அண்ட் தே கேன் டூ. ஸோ மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அண்ட் டைரக்ட் காப்ஸ், இந்த சிம்பிள் காப்ஸை வந்து கட் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ் காப்ஸ். ஸோ வாட் வீ டெல் அவர் பேஷன்ஸ், இப்போ இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இந்த மாதிரி ஜெனரலாக வரவங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காய்கறி அளவுக்கு சாப்பாடும் சாப்பாடு அளவு காய்கறியும் ரேஷியோவை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ தட் நீங்கள் வந்து ரைஸ் கம்மியாக எடுத்துப்பீங்க ஆனால் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துப்பீங்க, உங்களுக்கு வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும், பசியும் வந்து உங்களுக்கு அடங்கிடும், பிளஸ் வெஜிடபிள்ஸ்ல இருக்கிற ஃபைபர் இஸ் குட் கட் ப்ரீபயோட்டிக். ஸோ கட் ஹெல்த்தும் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும், அதே மாதிரி பாடியில் சுகர் ஸ்பைக் லெவல்ஸும் உங்களுக்கு கம்மியாகும், யூ வில் சஸ்டெயின் இட், அந்த ஸ்பைக்ஸ் வந்து இருக்காது. ஸோ யோர் பான்க்ரியாஸ் வோன்ட் பர்ன் அவுட், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வராது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு பல விதமான நோய்களை தவிர்த்து நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். யூ வில் ஃபீல் த சேஞ்ச், உங்க ஃபேஸே கிளியர் ஆயிடும், வெயிட் லாஸ் ஆனா யூ வில் ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். ஸோ இதெல்லாம் ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ், பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் அதை வந்து நம்ம ஒரு வருத்தத்தோட சொல்லுவாங்க, நான் இத்தனை வருஷமா நான் வந்து குடிக்காம இருந்தேன், ஆனா பக்கத்துலயே ஒரு பெரிய ஒரு கோக் பாட்டில் எடுத்து வச்சு உட்காந்துருப்பாங்க. சோ ஐ ஹவ் சீன் சோ many people, you know, they don't touch alcohol but they have like 1 liter of coke or whatever it is, they keep having their junks every day. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா, லைக் ஐ செட், எக்ஸ்ட்ரா கேலரிஸ், இட் கீப்ஸ் பேர்னிங் அண்ட் ஃபேட்டி லிவர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சி கிரேட் 1 ஃபேட்டி லிவர் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கன்சல்டேஷன் வந்து கிரேட் 1 ஃபேட்டி லிவருக்கு நான் கன்சல்டேஷன் வர முடியுமா இல்லை கிரேட் 1 ஃபேட்டி லிவருக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். அந்த கிரேட் 2 கிரேட் 3க்கு மேலே ஃபேட்டி லிவர் போச்சு அப்படின்னா அந்த ஃபேட் அக்யூமுலேட் ஆகி லிவர் செல்ஸை வந்து ஃபைப்ரோசிஸ் அளவுக்கு கொண்டு போயிடும். ஸோ இந்த ஃபேட் ட்ராப்லெட்டுங்கிறது லிவர் செல்ல ஒரு வெயிட், இப்போ கான்ஸ்டண்டா நம்ம வெயிட் போட்டே இருந்தால் நம்ம என்ன ஆகும், கை இப்படி மடங்கிடும் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் நீங்க கான்ஸ்டன்டி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த லிவர் செல்ஸ் எல்லாம் இறுகிடும். ஸோ இட்ஸ் கால்ட் ஃபைப்ரோசிஸ். இந்த ஃபைப்ரோசிஸ் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து சிரோசிஸ். பட் இதுல என்ன பியூட்டி, வை லாட் ஆஃப் டாக்டர்ஸ் சேயிங் ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர்னா, அந்த ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ்லயே நம்ம டயக்னோஸ் பண்றோம் அப்படின்னா 100% வி கேன் ரிவர்ஸ் இட். Okay, 70% with lifestyle modification, 30% with drugs which are rich in antioxidants. So அதனால நம்ம உணவு முறையிலேயே வந்து antioxidants rich foods, like a lot of spices got antioxidants. அதே வந்து ஒரு ட்ரிங்காக வந்து நம்ம வீட்டில் வந்து பண்ணி குடிக்க சொல்கிறோம், என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ antioxidants நிறைய எடுத்துக்கிட்டால் தான் இந்த அன்னெசரி ஃபேட்ஸ் போய் உட்கார இடத்துலலாம் இட் கோஸ் ஸ்கேவெஞ்சர்ஸ் அண்ட் தென் இட் ப்ரொடெக்ட்ஸ் இட் ஃப்ரம் ப்ரிவென்டிங் ஒரு கார்டியாக் டிசீஸ் ஆகட்டுமே, ஒரு ஃபேட்டி லிவர் ஆகட்டுமே. ஸோ அந்த antioxidant rich foods will help you in maintaining the weight and also clears all the free radicals in the body.
1: இப்ப நம்ம liver வந்து fat store பண்ணுது அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது அப்படின எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன வகையான foods எல்லாம் வந்து அந்த fat ஆ வந்து convert ஆகுது?
3: See, எல்லா excess calories மே வந்து fat ஆ தான் convert ஆகும்.
1: Okay.
3: Fat is easy method to store.
1: Okay.
3: So அதனால வந்து fat வந்து liver ல வந்து fat first போய் உட்காரும். அதுக்கப்புறம் லிவர்ல ஃபில் அப் பண்ணதுக்கப்புறம் அங்கங்க போய் எல்லா இடத்துலயும் போய் உட்காந்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்டெஸ்டைன்ஸ் தொப்ப பெருசா இருக்கு. ஸோ அதே மாதிரி சிறுங்குடல்ல வந்து சுத்தி வந்து ஃபேட் பரிமாணம் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபேட் வந்து போய் உட்காந்துரும். எல்லாமே அல்டிமேட்லி எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் தி கேலரிஸ். இப்போ ஒருத்தர் வந்து 1500 கேலரி சாப்பிடுற இடத்துல ப்ரோட்டீனும் ஃபேட்டுமே வந்து 3000 கேலரி சாப்பிட்டோம்னா ப்ராப்ளம்
1: தான்.
3: ஸோ அல்டிமேட்லி யூ ஹாவ் டு வாட்ச் அண்ட் பி மைண்ட்ஃபுல் அபவுட் யுவர் கேலரி இன்டேக் பர் டே. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு நான் போய் ஒரு சமோசா சாப்பிட்றேன் அப்படின்னா யூ கேன் ஹாவ் தி ஃபைட் ஃபுட். பட் இப்போ ஒரு சமோசால வந்து 400 கேலரி இருக்கு அப்படின்னா உங்களுடைய கோட்டா 400 கேலரிக்கு ஓவர், அப்ப நீங்க வேற எதுலயோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அண்ட் பிளஸ் யூ ஹாவ் டு ஹாவ் 2-3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ டெய்லியும் வந்து நம்ம ஜங்க் இது பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆயில் ஃபைட் அண்ட் டீப் ஃபைட்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி எது சாப்பிட்டாலும் வந்து ஏன்னா அது நமக்கு தேவையா அப்படின்னு ரெண்டு தடவை யோசிச்சு நம்ம ஒரு நிதானமா எடுத்தோம்னா அப்படின்னா, ஏன்னா இஃப் யூஆர் ஹெல்த் கான்சியஸ் சில பேர்லாம் வந்து ஏன்னா பிஃபோர் டச்சிங் எனி டெம்டிங் ஃபுட்ஸ், ஒரு ஸ்வீட்டோ இல்ல ஒரு ஒரு சமோசாவோ ஒரு எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரைட் ஃபுட் இருந்துச்சு அப்படின்னா தி திங்க் ட்வைஸ், நம்ம கண்டிப்பா சாப்பிடணுமா வேண்டாமா, இது சாப்பிட்டா நம்ம வந்து வேற என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், இது சாப்பிட்டா நான் வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிலோமீட்டர் நடக்கிறேன் அப்படின்னா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஃபைன்.
1: அதாவது ஃபேட்டி லிவர் அப்படிங்கறதுனால என்ன மாதிரியான ஆபத்துகள் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹோல் ஹியூமன் பாடிக்குல?
3: சோ இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறதுனால யுவர் என்டையர் மெட்டபாலிசம் வில் ஸ்லோ டவுன், ஓகே, அண்ட் இட்ஸ் எ விஷியஸ் சைக்கிள் அப்படிம்பாங்க. இப்ப ஃபேட்டி லிவர் ஒருத்தருக்கு இருக்கு பிளஸ் டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. Okay, the fatty liver and diabetic patients, a deadly combination to have 50% in the mari or combination is na 50% of them will have a heart attack.
1: Okay,
3: adha na solla, there are enough number of peer reviewed journals which saying that it's a potential risk and it's a vicious cycle. Fatty liver nala cardiac problem varalam, fatty liver nala diabetes varalam. Okay, but diabetes irukravangalukku fatty liver varalam. ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம பார்ப்போம். சோ பிகாஸ் அன்னெசரி இது இல்லாம மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் வேற, ஜெனட்டிக்கா வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், ஜெனட்டிக்கா வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கலாம், அந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் அப்படி கிடையாது. சோ இது மூணுமே வந்து இன்டர்லிங்க்டு, ஹார்ட், உங்க பான்கிரியாஸ் அண்ட் உங்க லிவர், இது மூணுமே வந்து இன்டர்லிங்க்டு.
1: என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தா வந்து ஓகே நமக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படிங்கறதா, இல்ல உடனடியா நம்ம போய் மருத்துவரை பார்க்கணும் அப்படிங்கறது, ஒரு இந்த முக்கியமான சிம்டம்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னா என்ன
3: சொல்றீங்க? இது வந்து இட்ஸ் வெரி ட்ரிக்கி, ஏன்னா லிவர் வந்து ஒரு பொறுமையான ஒரு ஆர்கன், இந்த ஃபேட்டி லிவருக்கு எந்த சிம்டம்ஸும் கிடையாது. அப்படியே நம்ம சிம்டம்ஸ் சொல்லாவும் அது வந்து இட் கேன் பி ஃபார் எனி அதர் டிசீஸ். இப்ப நம்ம ஃபேட்டி லிவருக்கு சிம்டம் பண்ணா உங்களுக்கு மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆயிரும், ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவீங்க, இல்ல உங்களுக்கு வந்து ஃபெட்டிகபிலிட்டி, ஒரு ஜோஷ் இருக்காது, ரொம்ப டயர்டா இருக்க மாட்டீங்க, ஒரு டெய்லி வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, பட் ஆனா சில பேர் தூக்கம் இருந்தாலும் அப்படி இருக்கலாம், தைராய்டு ப்ராப்ளம்னாலும் அப்படி இருக்கலாம், இல்ல வேற எந்த பிரச்சனாலும் அப்படி இருக்கலாம். சோ இதெல்லாம் வந்து காமன் ஃபார் சோ மெனி அதர் டிசீஸ். அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா வந்து இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா உங்க ஃபேட்டி லிவர் நான் டயக்னோஸ் பண்ண முடியாது, அப்படி யாருமே இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் முடியாது. சோ வாட் வி ரெக்கமெண்ட் இஸ் ஹை ரிஸ்க் குரூப். இப்ப நான் வந்து ஹை ரிஸ்க் குரூப் அப்படின்னா எனக்கு வந்து 10 வருஷமா டயபெட்டிக் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி நார்மல் பாப்புலேஷனோட. நீங்க கட்டாயம் வந்து ஆனுவல் லிவர் செக்அப், ஒரு ஃபைப்ரோ ஸ்கேன், ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து ஒரு கிரேட் ஆஃப் ஃபேட்டி லிவர் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்ல நான் வந்து ஒபீஸா இருக்கேன், ஓவர் வெயிட்டா இருக்கேன், பிஎம்ஐன்னு சொல்லுவோம்ல, சோ பிஎம்ஐ வந்து 23க்கு மேல போச்சு, நான் வந்து கொஞ்சம் குண்டா இருக்கிறேன், எனக்கு வயிறு ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா கட்டாயம் நீங்க வந்து இஃப் யூ ஆர் ஹெல்த் கான்சியஸ், நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்க, எப்பவுமே இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே நான் வந்து எல்லா டாக்டர் வீடியோவும் பாக்குறேன் அப்படின்னா பார்த்தா மட்டும் பத்தாது, அதே கடைபிடிக்கணும்ல. சோ இந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ல இருக்கு அப்படின்னா யூனோ டெஃபினெட்லி யூ ஹாவ் டு கோ அண்ட் கெட் யுவர் லிவர் செக்ட், ஒரு ஃபைப்ரோஸ்கேன், ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி வராங்க, டாக்டர் நான் வந்து ஒரு வருஷமா ரொம்ப குடிச்சிட்டு இருக்கேன், நான் வந்து செக் பண்ணணும், ஒரு வருஷமா நான் வந்து 5 கிலோ நான் வெயிட் போட்டேன், நான் வந்து செக் பண்ணணும், அப்படி வரவங்க இருக்காங்க. பட் அப்படி வரவங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மி.
1: இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நாளை இருந்து நான் வந்து என்னோட லிவர் நான் கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னு தொடங்குறேன் அப்படின்னா, நீங்க பேசிக்கா இந்த ஒரு 5 விஷயங்கள் இல்ல இந்த ஒரு 10 விஷயங்கள் பண்ணுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா அப்படி நீங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியுமா?
3: மைண்ட்ஃபுல் ஈட்டிங், திரும்ப திரும்ப நம்ம வந்து ரீஇட்டரேட் பண்றோம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங். அதாவது எனக்கு இந்த வயசு, எனக்கு வந்து 40 வயசு ஆச்சு அப்படின்னா திஸ் இஸ் அ டைம் வேர் யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி காஷியஸ் நாட் டு கெயின் ஃபர்தர் வெயிட் அண்ட் ஆல்சோ மேக் ஷுவர் யூ ஈட் ஹெல்தி. சோ வி ஆல்வேஸ் சே பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட்னா நமக்கு வந்து எல்லாமே வேணும், அது ஒன்னு அந்த பார்ல வந்து ஒன்னு அதிகமா போகக்கூடாது, ஒன்னு கம்மியா போகக்கூடாது. சோ வயசாக சிம்பிள் கார்ப்ஸ கட் டவுன் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ சேர்த்துக்கிட்டு குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். நம்ம இந்தியன் டயட்ல வந்து ப்ரோட்டீன் வந்து இட்ஸ் வெரி லேகிங், யாருமே வந்து ஒரு நாளைக்கு 10 கிராம் கூட ப்ரோட்டீன் சாப்பிடறது கிடையாது. ஓகே, 10 to 15 grams ஆஃப் ப்ரோட்டீன் யாருனாலையும் அந்த அளவுக்கு எடுத்துக்கூடாது. ஒரு நாளைக்கு 40-50 grams ஆஃப் ப்ரோட்டீன் மினிமம் தேவை. சோ பாடி வெயிட் ரேஷியோ படி பாத்தீங்கன்னா ஒரு 60 கிலோ ஆளுக்கு அட்லீஸ்ட் 50-60 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் பெர் டே தேவைப்படுது. ஓகே, யூ கேன் பி வெஜிடேரியன், யூ கேன் பி அ நான் வெஜிடேரியன், பட் இன்க்ளூட் லாட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன் த டயட். அதே மாதிரி காய்கறிகள், ஓகே, ஃபைபர், ஒரு நாளைக்கு 20-30 grams ஆஃப் ஃபைபர் தேவை. மூணு வேளையும் வந்து கார்போஹைட்ரேட்ஸே எடுத்துக்காம அதை வந்து மாடிஃபை பண்ணி மில்லட்ஸா கூட இப்ப நிறைய பேர் வந்து இது பண்ணிக்கிறாங்க. சோ அதுலயும் வந்து மில்லட்ஸும் காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸ், சோ அந்த கிளைசிமிக் இன்டெக்ஸ் வந்து மெயின்டைன் ஆகும்.
1: லிவர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுவும் அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கறதும் ஒண்ணுதானா?
3: எல்லா லிவர் டேமேஜுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே வந்து ஃபேட்டி லிவர் தான். இந்த ஸ்டேஜ் இருந்து ஃபேட்டி லிவர், ஹெப்படைட்டிஸ், ஃபைப்ரோசிஸ், அப்புறம் சிரோசிஸ்.
1: அப்போ எந்த ஸ்டேஜ் போனாதான் நம்ம வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறதுக்கு?
3: கரெக்ட், அந்த சிரோட்டிக்ஸ்லயே வந்து சில கணக்கு இருக்கு. நீங்க ஒன்றும் வெயிட் பண்ணலாம், ஒன்றும் உங்கள் லிவர் வந்து அந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகலை, சிரோசிஸ் இருக்குது, ஆனால் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற இதை நீங்கள் ஒன்றும் பூர்த்தி அடையலை, இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ அப்ல இருங்க, அப்புறம் தேவைப்பட்ட டிரான்ஸ்பிளான் பண்ணிட்டு நம்ம எஜுகேட் பண்ணியிருப்போம். சில பேர் வரும்போதே வந்து ரொம்ப லேட்டாக இருக்கும், சில பேர் வந்து கரெக்டான டைமுக்கு வருவாங்க. ஸோ யார் யார் எந்த ஸ்டேஜில் வராங்களோ அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். இந்த ஃபேட்டி லிவர் வந்து இட் இஸ் பிகமிங் லைக் அ பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் வேர்ல்டு வைட், நாட் ஓன்லி இன் அவர் கண்ட்ரி. ஏன்னா பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம், இப்போ டயபிட்டிஸ் அ பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இது இன்னைக்கு வந்து நம்ம வந்து அட்டென்ஷன் கொடுத்து இதை வந்து நம்ம வந்து கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து எவ்ரிபடி வில் லேண்ட் அப் இன் லிவர் டிசீஸ் அண்ட் லிவர் ஸ்பெக்ட்ரம். அண்ட் நாட் ஓன்லி லிவர் டிசீஸ், இட் கேன் அஃபெக்ட் தி கொரோனரி ஆர்டரிஸ் இன் த ஹார்ட் and also it can affect the pancreas and overall well being also.
1: So the liver transplant பத்தியும் சில myths இருக்கு, like liver transplant பண்ணிட்டா வந்து infections வந்து ரொம்ப அதிகரிக்கும், அவங்கலாம் easily prone to infections அப்படினு சொல்றாங்க. அப்படி இல்லனா சில வேலைகள் எல்லாம் நம்மளால செய்யவே முடியாது அப்படிங்கற மாதிரி, like ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. So அது எந்த அளவுக்கு உண்மை?
3: So இப்போ அப்படி எல்லாம் கிடையாது. See, அதாவது transplant பண்ணி infection risk வந்து இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 weeks இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிரான்ஸ்பிளான் பண்ணி பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்றதுக்குள்ள அந்த இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, நீங்க அமெரிக்கால பண்ணாலும் சரி, ஜப்பான்ல பண்ணாலும் சரி, ஜெர்மனில பண்ணாலும் சரி, இன்னைக்கு வந்து டெக்னிகாலிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது இப்போ டிரான்ஸ்பிளான் சர்ஜரினால சாவக்கூடியவங்க இல்ல அதனால ஃபெயிலியர் ஆகி இருக்கக்கூடியவங்க ரேட் வந்து இன்னைக்கு வந்து லெஸ் தேன் 5% டெக்னிகாலிட்டி வைஸ். பட் 15-20% வந்து ஏன் நம்மளால காப்பாற்ற முடியல அப்படின்னா பிகாஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ரேட்.
1: ஓகே,
3: மற்ற வெளிநாட கம்பேர் பண்ணவரும் நம்ம நாட்டில் வந்து 5% இன்ஃபெக்ஷன் ரேட் ஜாஸ்தி. நம்மளுடைய ரேஸ், அதாவது நம்ம ஏசியன்ஸே வந்து ரொம்ப ஒரு மாதிரி வீக்கான ஒரு மேக். இப்போ இதே ஒரு ஆப்பிரிக்கன் பேஷண்ட்ஸோ இல்லை வெளிநாட்டு பேஷண்ட்ஸோ இது பண்ணால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க எவ்வளோ சிக்கா வந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து இந்தியாலேயே நம்ம வி டூ லாட் ஆஃப் ஃபாரின் பேஷண்ட்ஸ், அவங்களுடைய பாடி மேக் அந்த மாதிரி, ஜெனட்டிக்ஸ் அந்த மாதிரி. ஸோ பட் ஆனால் இந்தியன் பேஷண்ட் வந்து வெரி ஃப்ரெஜைல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப லேட்டா வந்துட்டாங்க, பிலிருபின் வந்து 20-30 வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வி ஆல்வேஸ் வான் தம் லைக் 30% ரிஸ்க் இருக்கு. டிரான்ஸ்பிளான் பண்ணாம காப்பாற்ற முடியாது, டிரான்ஸ்பிளான் பண்ணாம 100% அவர் வந்து உயிர் வாழ்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. பட் டிரான்ஸ்பிளான் பண்ணா 70-80% உயிர் வாழ்றதுக்கு இது இருக்கு, மீதி 30% வந்து இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் வரலாம், அது நம்ம கையில கிடையாது. ஏன்னா ஒரு மாசம் மேலே அவருக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம், ஒரு மாசத்துக்கு அப்புறம் அது இன்ஃபெக்ஷன் சப்சைட் ஆயிருக்கலாம். பட் டிரான்ஸ்பிளான் பண்ணதுக்கு அப்புறம் அதே இன்ஃபெக்ஷன் திரும்ப இன்னும் அதிவேகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆஃப்டர் டிரான்ஸ்பிளான் 3 months அப்புறம் எல்லாரும் வேலைக்கு போலாம். சோ மெனி பேஷன்ஸ் ஹூ ஆர் தேர் ஃபார் மோர் தென் 7-8 years லீடிங் அ நார்மல் லைஃப் ஸ்டைல். தேர் ஆர் ஈவன் டாக்டர்ஸ் ஹூ ஹேட் டிரான்ஸ்பிளான் ஸ்டில் ஆபரேட்டிங் ஹாப்பிலி.
1: இன்னொன்னு சொல்லுவாங்க, நீங்க வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயுள் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு இதுவும்
3: அப்படி கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சார் லிவர் டிரான்ஸ்பிளான் 5 வருஷமா இருப்பேன், 10 வருஷமா இருப்பேன் அப்படின்னு. சோ அந்த மாதிரி கிடையாது. வி ஈவன் டூ லிவர் டிரான்ஸ்பிளான் ஃபார் சில்ட்ரன்ஸ். நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பண்ண லிவர் டிரான்ஸ்பிளான்ட் 98 தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் டிரான்ஸ்பிளான் பண்ணோம். அந்த பசங்கெல்லாம் ஒன்றும் வீடு தான் இருக்காங்க. ஸோ அப்போனா இட்ஸ் பீங் 28 years ஆகும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ டிரான்ஸ்பிளான்ட்க்கு அப்புறம் நம்ம லிவரை எப்படி நம்ம பார்த்துக்கிறது பொறுத்து தான் இருக்கு.
0: கேட்டது எந்த அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளை கேட்டும் தொடர்ந்து மனநல பிரச்சனைகளை தவிர்ப்பது எப்படி, இதற்கான பார்வை
1: டிப்ரெஷன் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு மனநலம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை சந்தேகங்கள் குறித்து பூர்ண சந்திரிகா அவர்கள் கிட்ட இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம்.
4: வணக்கம்
1: மேம். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்ட இளைஞர்கள் கிட்ட அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
4: கண்டிப்பா அதிகரிச்சிருக்கு. எதன் மூலமா சொல்றோம் அப்படின்னா வந்து காலங்கள் மாறும்போது இளைஞர்களோ வளர்

0: மீடியா அதோட ஒரு ஆக்கிரமிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில. ஸோ இதெல்லாம் சார்ந்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு வருது. இன்னும் ஒன்று வந்து டிப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அவேர்னஸ் நிறைய இருக்கு. அதனால வந்து மக்களுக்கு வந்து நம்ம மனநலம் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு, நமக்கு மன உளைச்சல்ல இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத உணர்றதும் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நிறைய பேர் வராங்க.
1: இப்ப நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ற வார்த்தைகள் அப்படின்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இது ரெண்டும் தான். ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ரெண்டும் ஒண்ணுதானா, இல்ல ஸ்ட்ரெஸ்னால டிப்ரெஷன் வருது, இல்ல டிப்ரெஷன்னால ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னு எதுவும் இன்டர் கனெக்ஷன் எதுவும் இருக்கா?
0: ஸ்ட்ரெஸ் வேற, டிப்ரெஷன் வேற. டிப்ரெஷன்றது வந்து ஒரு மன வியாதி, மன உளைச்சல், மன சோர்வு, அது டிப்ரெஷன். டிப்ரெஷனுக்கு வந்து பல காரணிகள் இருக்கு, அது பயோ சைக்கோ சோசியல்னு பல காரணிகள்னால இருக்கலாம். அதுல ஒரு காரணம் வந்து ஸ்ட்ரெஸ். அதில் ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ் வந்து கேன் லீட் டு டிப்ரெஷன். ஆனால் வந்து டிப்ரெஷன் ஆன எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கானா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாதிரி தான். அப்போ நமக்கான அந்த கோப்பிங் ஸ்கில்ஸ், நமக்கான ஒரு நமக்குன்னு ஒரு இதில் வந்திருப்போம் இல்லையா, அந்த பாதை பயணத்தில் வந்து நம்ம நான் பார்க்காத பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சார் இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இதையும் கடந்து போவோன்னு இருக்கவங்க இருக்காங்க. பட் அதுவே ஒரு சிலர் பார்த்தா அதே சூழ்நிலையில தான் வேலை செய்வாங்க, அதே மாதிரி திட்டு வாங்குவாங்க. பட் ஆனால் பார்த்தா முடியாது, அவங்களால அங்க தாக்கு பிடிக்க முடியாது. சோ தட் இஸ் ஹவு இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒருத்தர்ல இருந்து ஒருத்தருக்கு. இன்னும் ஒண்ணு வந்து டிப்ரெஷன்ல வந்து நமக்கு ஒரு கிரைட்டீரியாவே இருக்கு, ICD-10 DSM-5 சொல்லிட்டு ஒரு கிரைட்டீரியா படியே வந்து 2 வாரத்துக்கு மேலாக ரொம்ப பெரும்பான்மையான நேரத்துல நமக்கு ஒரு மன சோர்வோட இருக்கிறது, ரொம்ப ஒரு ஃபெட்டிகபிலிட்டி, எந்தவித பிரச்சனையும் இருக்காது பட் ரொம்ப ஒரு ரொம்ப அயற்சியா இருக்கிறது. அந்த மண்டே வேலைக்கு போகாதது மட்டும் இல்ல, எல்லா நாளும் வேலைக்கு போகாம இருக்கிற மாதிரி இருக்கிறது. ரொம்ப ஒரு ஒரு சாதாரண பிளஷரபிளா, இதுக்கு முன்னால ஒரு மூவி போயிருப்போம், மால் போயிருப்போம், அதை என்ஜாய் பண்ணிருப்போம். பட் இந்த பீரியட்ல பார்த்தா அந்த என்ஜாய்மெண்ட் இருக்காது, ஆனா அதே தான் பண்ணுவோம். வேற ஸ்ட்ரெஸ் பார்த்தோம்னா வந்து இட் இஸ் அ பாடிஸ் ரியாக்ஷன். நம்ம பாடி எப்படி ரியாக்ட் பண்றது டு சம் க்ரானிக் ப்ரெஷர், அப்படி சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் இன் லைஃப்லாம், அதை வந்து வெளிப்படுத்துறது வந்து பிசிக்கலாகவும் இருக்கும், இந்த மாதிரி மென்டல் சிம்டம்ஸும் இருக்கும். ஸோ எல்லா வகையான சிம்டம்ஸும் ஸ்ட்ரெஸ்ல வரலாம். சில சமயம் பார்த்தோம்னா நம்ம டயபெட்டிஸ் இருக்கு, சுகர் இருக்கு, நம்ம போய் டாக்டர் முன்னால உட்காந்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க டாக்டர்னா வந்து என்ன ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியா இருக்கா குறைச்சிக்குங்க. பிபின்னு போய் உட்காந்தா என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா குறைச்சிக்குங்க, என்ன ஸ்ட்ரெஸ், ஏன் பிபி இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு, அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. தென் யூ லுக் அரவுண்ட். அதுக்கப்புறம் நம்மள கேட்டுப்போம், ஓ நம்ம கொஞ்ச நாளா இப்படி என்னமோ பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஸோ தட் இஸ் ஹவு இட் அஃபெக்ட்ஸ் யூ. ஸோ பிபி ஜாஸ்தியாகலாம், சுகர் ஜாஸ்தியாகலாம், இருக்கிற சிம்டம் ஜாஸ்தியாகும். சில ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருக்கும், சோரியாசிஸ் அதெல்லாம் பார்த்தா ஸ்ட்ரெஸ் சமயத்துல இன்னும் ஜாஸ்தியாகும், எக்ஸாசிபிரேட் ஆகும், ஆஸ்மா ஜாஸ்தியாகும். சில பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டைம்ல வாமிட்டிங் நிறைய வரலாம், ஹெட்ஏக், வெரி காமன் சிம்டம் இல்லையா, ஹெட்ஏக் இருந்துட்டே இருக்கலாம். இது இல்லாம வந்து தூக்கமின்மை, அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் அயற்சி, கொஞ்சம் ஒரு பதட்டம், இதெல்லாம் வரலாம். பட் அந்த ஸ்ட்ரெஸ் போயிட்ட பிறகு இதெல்லாம் கொஞ்சம் சுமாராயிடும் செய்யலாம். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ட்ரிகர்ல இருந்து வெளியே நம்ம எப்படியாவது நம்ம வந்துட்டோம்னா இது எல்லாமே சுமாராயிடும்.
1: சோ இப்போ போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்கல்ல மேம், அப்படின்னா என்னது?
0: சோ இப்ப இந்த டிப்ரெஷன்ல வந்து போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ல இந்த டிப்ரெசிவ் சிம்டம்ஸும் வரலாம். இந்த கார் ஆக்சிடென்ட்ஸ் காரணம், சம் ஆக்சிடென்ட்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கவங்க, சம் அபியூஸ் விக்டம்ஸ்ல, ஒரு ரொம்ப ஒரு பெரிய ட்ரோமேட்டிக் இவெண்ட், இல்லாட்டி ஏதாவது ஒரு ஒரு தாழ முடியாத ஒரு சோகம், தாழ முடியாத ஒரு ஒரு பெரிய பிரச்சனை, அந்த ஒரு இது நம்மளை தாக்கும் போது அதை வந்து நம்ம அந்த பாதிப்புனால தொடர்ச்சியா கொஞ்ச நாள் இருக்கு, அது கொஞ்ச நாள் இருக்கும்போது அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னுவோம். இப்ப இந்த சுனாமியே வச்சுக்கலாமே, அதுவே வந்து நிறைய பேருக்கு PTSD அளவுக்கு கொண்டு போச்சு. எப்படின்னா திருப்பி கடலுக்கே போகாம இருப்பாங்க, கடலுக்கு போகாமலே இருப்பாங்க, கடலை பார்த்தாலே பயமா இருக்கும், கடல் கிட்டே இருக்க வேணான்னு அதையே வாழ்வாதாரமா வச்சிருக்கவங்க தூர போய் இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. சோ இதெல்லாம் தான் வந்து அந்த PTSD-ஓட இது. சோ அதனால எது எப்படி ஒருத்தருக்கு எவ்வளவு பாதிப்பை தருதுன்றது அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை கொடுக்குதோ அதான் PTSD. அதுல வந்து காம்ப்ளெக்ஸ் PTSD கேட்டீங்க இல்லையா, இப்ப PTSD-ன்றது ஒரு 2 வருடத்துக்குள்ள அது சரியாகி அது வாழ்வாதாரம் நார்மலாகி வந்துடலாம். அந்த காம்ப்ளெக்ஸ் PTSD-ன்றது வந்து அதையும் தாண்டி அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அவங்கள பத்திய ஒரு சிந்தனைகள்ல வந்து ஒரு வேர்த்லெஸ்னஸ், ஒரு ரொம்ப நம்ம எதுக்கு இருக்கும் என்னத்துக்கு இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு சிந்தனைகள், ஒரு இமோஷனல் டிஸ்ரெகுலேஷன். அவங்களுக்கு வந்து சரியா தன்னுடைய ஒரு திடீர்னு கோபம் வருது, திடீர்னு ரொம்ப கவலையாவது, திடீர்னு கொஞ்சம் அந்த மாதிரியான பிரச்சனைகள். சோ அதனால என்ன ஆகும், நிலையான வேலையில நீடிக்க முடியாது. நிலையான பட் ஆனா நம்ம போய் வெறும் அந்த மேலோட்டமா அந்த இதை மட்டும் ட்ரீட் பண்ணாம

0: இவங்களுக்கும் என்ன பாதிப்பு சிறு வயதுல நடந்தது. அதனாலதான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த புல்லிங் புல்லிங்ன்றாங்களே, ஸ்கூல்ல வந்து புல்லிங், பாடி ஷேமிங்ன்றாங்க இல்லையா, அந்த புல்லிங் எல்லாம் கூட பாதிப்பை உண்டாக்கும். என்ன வந்து ஐ வாஸ் புல்லிட் அட் ஸ்கூல், அதனால எனக்கு வந்து என்னோட செல்ஃப் வர்த்தே இல்லை, அதனால நான் ஸ்கூல் மாறினேன். பாடி ஷேமிங், அந்த பாடி ஷேமிங்ல என்ன வந்து என்னுடைய அப்பியரன்ஸ்னாலயோ இல்ல என்னுடைய எதுனாலயோ என்ன இப்படி கிண்டல் அடிச்சாங்க, என்னால அந்த ஸ்கூல்ல வந்து படிக்க முடியலன்னு எவ்வளவோ இது இப்ப வெளியே வருது இல்லையா. இப்ப பெரியவங்க நிறைய பேர் பேசுறாங்க எனக்கு அப்படி நடந்தது அப்படின்றாங்க. அதுதான் அதனாலதான் இப்ப என்ன சொல்றோம்னா, சி வி ஹாவ் டு ஐடென்டிஃபை, ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இருக்கிறதுல ரெசிலியன்ஸை கொண்டு வரணும், அந்த கோப்பிங் கொண்டு வரணும். இதை வந்து நம்ம மாற்றது, இதை ஏற்றுக்கொண்டு இதை தாண்டி வரக்கூடிய திறனை வந்து அவங்க கிட்ட, திறன் மேம்பாடு, அந்த ரெசிலியன்ஸை கொண்டு வரணும். அந்த ரெசிலியன்ஸ் வந்து இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு கொஞ்சம் லேக்கிங், கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு சென்சிட்டிவ் டு ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை சென்சிட்டிவ் டு இதுவா இருக்கிறதுனால நம்ம ஸ்கூல்ல எல்லா இடங்கள்லயும் வந்து நிறைய இடங்கள்ல இது தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்குது. கவுன்சிலிங் மூலமாகவோ இல்லாட்டி நிறைய செஷன்ஸ், இப்ப நிறைய இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாம் ஹைலைட் ஆகுதுல்ல. இன்னைக்கு வந்து உலக மனநல தினம் அப்படின்னு அதை ஒட்டி நிறைய ஒரு விழிப்புணர்வு நிகழ்வுகள் பள்ளிக்கூடங்கள்ல நடக்குது. எக்ஸாம்ஸ்னா நம்ம இப்படி பயப்படக்கூடாது நடக்குது, ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கும், பள்ளிக்கூடங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும் போது, அவங்க கல்லூரி வரும்போது, அப்புறம் வாழ்க்கையில வரும்போது, இதையெல்லாம் தாண்டி வர்றதுக்கான அந்த திறனும் தைரியமும் எல்லாமே வந்துடும்.
1: நமக்கு இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கறதா வந்து ஜெனட்டிக் அப்படின்னு பாத்துருப்போம், பட் மனநலம் சார்ந்தும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ இதெல்லாம் கூட ஜெனட்டிக்கா வருது அப்படிங்கிறப்போ, நம்ம சின்ன வயசுல இருந்தே இதுக்கான ஒரு கேர் அப்படிங்கறது எடுக்க வேண்டியிருக்கா?
0: கண்டிப்பா எடுக்க வேண்டியிருக்கு. அதான் சொல்லல, பயோ சைக்கோ சோசியல் பயாலஜிக்கலா ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கு. எல்லா வியாதிகளுக்கும் ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கு, எல்லா மனநல பிரச்சனைகளுக்கும் ஜெனட்டிக் பேசிஸும் இருக்கு. அப்ப எனக்கு எங்க அப்பா அம்மா இல்ல வேற யாரோ ஒருத்தருக்கு குடும்பத்துல இருக்கு, அதனால எனக்கு கண்டிப்பா வருமா அப்படின்னா அது அப்படி கிடையாது. அப்ப நான் வளர்ற சூழ்நிலை, என்னை சுற்றி இருக்கிற மற்ற அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் நான் சமாளிச்சு நான் வந்துட்டேன்னா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் எங்கேயோ ஒரு இடத்துல என்னால அதை எதிர்கொள்ள முடியல, எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு, நான் வந்து தோண்டுறேன் அப்படின் போது அந்த ஜீன் இருக்கிறதுனால அந்த வல்னரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ அது வியாதியா வெளிப்படுது. அதனால அந்த ஒரு வல்னரபிலிட்டிக்கு அந்த ஜீன் வந்து காசா இருக்கும் போது அது வர்றதுக்கான சான்ஸ் நிறைய, ஆனா கண்டிப்பா வருமானம் வராது.
1: பட் தேர் ஆர் சான்சஸ். 7 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கை சூழல்ல வளர்க்கப்படுறோமோ, என்ன மாதிரியான சமூக கட்டமைப்புல வளர்க்கப்படுறோமோ அதுதான் நம்மளுடைய கேரக்டரை வந்து டிசைன் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு?
0: 7 வயசு என்ன, பிறந்ததுல இருந்தே தானே சொல்றோம் மதரோட அட்டாச்மெண்ட் எப்படி இருக்கணும். அந்த குழந்தை வந்து ஒரு ஐசோலேட்டடா ஒரு ஃபாஸ்டர் கேர்லயே எந்நேரமும் இருக்கிறத விட அந்த மதரோட அந்த அட்டாச்மெண்ட் இருக்கிறத ஒட்டிதான் வந்து அந்த குழந்தை வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது அது எப்படி வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுதுன்றது எல்லாமே வந்து ஒரு இதுவா இருக்கும். அது கொஞ்சம் நினைவு தெரிஞ்ச எல்கே. அதனால அந்த 7 வயதுன்னு இல்லாம சிறு வயது முதலே அந்த தொட்டில இருந்து வெளியே வந்தவுடன்ல இருந்தே வந்து அந்த மீ மீ மீன்றத விட்டு வி அவர், அதுவும் இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் ஒரு ஒன் சைல்ட் ஹவுஸ் ஹோல்ட்ல தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கான அந்த ஷேரிங், அந்த ரெஸ்பெக்ட், சில சமயம் நம்ம தெரியாத ஏதாவது குழந்தைகிட்ட போய் ஏதாவது பேசினா அது திருப்பி பதில் சொல்றதை பார்த்தா நமக்கே பயமா இருக்கும், ஐயோ அப்படின்ட்டு. அதனால வந்து நம்ம கேட்டு இது பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அதெல்லாமே வந்து தொடர்ச்சியா அது வந்துட்டே இருந்ததுன்னா டெஃபினெட்லி த சைல்டு வில் க்ரோ அப் டு பி அ குட் பர்சன்.
1: அதே மாதிரி இப்போ ஒரு பேரண்டாவோ இல்ல ஒரு கிட்ஸுக்கு ஒரு ஒரு குழந்தைய வளர்க்கறவங்க அப்படின்னு இருக்கிற நிலையில அவங்க எல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க குழந்தைகள் கிட்ட கவனிங்க, இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்னாலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமா கவனிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது
0: என்ன மாதிரி வந்து மனநல மருத்துவர்களை பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து விரோதியாவே பார்ப்பாங்க. இவங்க வந்து படிக்க வேணாம்னு சொல்றாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்றாங்க, கொஞ்சம் வந்து உங்களோட இது சூஸ் பண்ண சொல்றாங்க, அதெல்லாம் படிப்பு தான்ப்பா, இதெல்லாம் அந்த டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்காத அப்படின்வாங்க. கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாடுற சாம்பியன்ஸ் கூட பீச்சஸோ ஏதோ ஒருத்தவங்க கூட அந்த 2 இயர்ஸ் கேப் விட்டுருவாங்க. ஸ்விம்மிங் கூட நான் பார்த்திருக்கேன், +1 +2 தே நெவர் ஸ்விம். அது நாங்க என்ன சொல்லுவோம்னா அந்த ஒரு 1 hour பிராக்டிஸ் விடுங்க, விட்டா அவங்க இன்னும் நல்லா தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அது ரெண்டையும் வந்து இணைக்கணும். பேரண்ட்ஸ்க்கு வேற எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னா வந்து அவங்க வந்து அத படி படி படி படி படி படின்னு அந்த படிக்கலன்னா பிரச்சனைன்னு நினைக்க கூடாது. படிக்கலன்னா ஏன் படிக்கலன்றதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு. அதுல ஸ்லோ லேர்னர்ஸ், டிஸ்லெக்சிக் சைல்டு, அதெல்லாம் நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிடணும். ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சிபிஎஸ்சி வரலன்னா என்ஐஓஎஸ் அப்படி இப்படின்னு ஸ்டாண்டர்ட் மாத்துறதெல்லாம் முதல்ல பண்ணிட்டு, மற்றபடி வந்து எதுவும் சப்ஸ்டன்ஸ் யூஸ்குள்ள இந்த நிறைய வந்து பொருட்கள் வந்து கிடைக்குது எப்படி இருந்தா, அதெல்லாம் வந்து பள்ளிக்கூடங்கள்ல அருகிலோ எங்கேயோ விற்கவும் கூடாது, இது பண்ணவும் கூடாது, நிறைய இது இருக்கு, ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதை தாண்டி அதே மாதிரி நம்மளோட மகனோ மகளோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு எங்க போறாங்க அப்படி ரொம்ப சொல்லிட்டு போப்பா, அவ்வளவுதான். ஒரு ஒரு நான் தான் சொல்லுவேன், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃப்ரீடமா கொடுங்க, ரொம்ப அதை புடிச்சு வச்சா அதுவும் கஷ்டமாயிடும்.
1: இப்ப இந்த EMDRஓ இல்ல நீங்க சொன்ன மாதிரியான இந்த ஆரம்ப கட்ட சிகிச்சைகள் எதுவும் வேலை செய்யல அப்படின்னா அந்த மாத்திரை மட்டும்தான் அதுக்கான ஒரே சொல்யூஷன் தான்,
0: அப்படி கிடையாது. சி, நம்ம ஆரம்பிக்கும் போது ரெண்டும் ரெண்டு ஆம் தான், நான் அதுதான் எல்லார்கிட்டயும் சொல்வேன். இப்போ ஒரு டயபெட்டிஸ் வந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்றோம், மாத்திரை எடுத்துக்கோங்க, வாக் போங்க, ஒரு யோகா பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அதே தான் இதுக்கும், மாத்திரை எடுத்துக்கோங்க, சிபிடியும் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்துக்குங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒன்னா, அந்த மாத்திரையை மட்டுமே வந்து ஒரு விரோதியை பாக்குற மாதிரி எல்லாரும் பாப்பாங்க.
1: இல்ல அது இருக்கு, என்ன நம்ம இப்ப நம்ம உடல் நலம் சார்ந்த பிரச்சனைக்கு மாத்திரை எடுத்துக்கிறோம்னா அது ஈஸியா வெளியில சொல்லிடுறதோ இல்ல அது அதுக்கான ஒரு தயக்கம் அப்படிங்கறது யாருக்கிட்டயும் இருக்காது. ஆனா மனநலம் சார்ந்து நம்ம ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு அடிக்ட் ஆயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லன்னா அது மேல திணிக்கப்படுற ஒரு பார்வை அதுவே வந்து ஒரு மாதிரி இருக்குது.
0: அது எல்லாருக்குமே இருக்கு, நாங்க பல காலமா சொல்லிட்டே இருக்கோம். நாங்கெல்லாம் எப்படி சொல்லுவோம்னா, நாங்க வந்து உங்களை வாழ்க்கைக்கும் பாக்கணும்ன்ற ஆசையே கிடையாது. இந்த வியாதிக்கான இது வந்து இந்த 6 மாதமோ 1 வருடமோ இருக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து இதுக்கு போடணும்னு அவசியம் இல்ல, இத வந்து அப்படியே குறைச்சிருவோம். ஏன்னா வந்து இப்போ டிப்ரெஷனே எடுத்துக்கலாமே, டிப்ரெஷனுக்கே வந்து சிபிடியும் இருக்கு, கூட டேப்லெட்ஸும் கொடுக்குறோம். இந்த டேப்லெட்ஸ் வந்து ஒரு 6 மாதம் 9 மாதங்கள்ல நம்ம 1 வருடத்துல நிறுத்திடலாம், நிறைய பேருக்கு நிறுத்திடலாம், கொஞ்சம் பேருக்கு அது தொடரும். ஏன் தொடரும்னா, இந்த மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஜெனட்டிக்காவே வந்து இருக்கு, சிறு வயதுல இருந்தே அடிக்கடி இதை நிறுத்தினாலே திருப்பி வருதுன்னு அவங்க அப்படிதான் நினைச்சுப்பாங்க. நாங்க மாத்திரையை நிறுத்துறதுனாலதான் வியாதி வருதுன்னு நினைச்சுக்காங்க, அது மட்டும் காரணம் கிடையாது. இந்த வியாதியோட தன்மை வந்து இவர்கள்ல கொஞ்சம் தீவிரமா இருக்கிறதுனால நம்மளால அந்த மாத்திரையை நிறுத்த முடியாது, அது எவ்வளவுக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கு ஏத்த மாதிரிதான் போடுவோம். அதனால வந்து தேவைப்பட்டாதான் மாத்திரைகள் கொடுப்போம்.
1: மேம் அதே மாதிரி நான் வந்து டிப்ரெஷன்ல தான் இருக்கேன், இல்ல எனக்கு ஏதோ மனம் சார்ந்த ஏதோ பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: தெரிஞ்சுக்கிறது வந்து உங்க சுத்தி இருக்கவங்க சொல்லுவாங்க, அதுக்கு முன்னால நமக்கே தெரியும், நம்ம முதல்ல மாதிரி இல்லையே, நம்ம ஏன் வந்து முதல்ல மாதிரி ஒரு ஹாப்பியா இருக்க மாட்டேங்கிறோம், ரொம்ப ஹாப்பினஸ் கூட பார்க்க வேணாம், ஒரு பீஸ் தான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல. சோ ஒரு பீஸ்ஃபுல்லா இல்ல, சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு சிந்தனை வரும் இல்லையா, நானா இல்ல. சோ வந்து டிப்ரெஷன்ல வந்து நமக்கு வந்து மனசோர்வு, அப்ப என்ன ஆயிடும்னா நம்ம பல நாள் லீவ் போடுவோம், முதல்ல நல்லா அதான் நான் சொன்ன மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒர்க் எல்லாம் பண்ணாம இருப்போம், அப்போ இது எல்லாமே ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும், ஆப்சன்டிசம் லீவ் அப்படி இருக்கும்போது சுத்தி இருக்கவங்களும் கேட்பாங்களே, ஃப்ரெண்ட்ஸு கூட கேட்பாங்க, ஏன் நீங்க முதல்ல ஃபோன் பண்ணிட்டு இருந்தா என் கூட எங்க கூடலாம் வர இப்பெல்லாம் வர்றதில்ல அப்படின்னு. இதுவே வளரிளம் சிறார்கள்ல வந்தா படிப்பு இல்லாம, இது வந்து வெறும் டிப்ரெஷனை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றதா இருந்தா, இது மட்டும் இல்லாம மனச்சிதைவுன்னு இருக்கு, ஸ்கிசோஃப்ரீனியான் இருக்கு, அதுல வந்து கொஞ்சம் சந்தேகங்கள், நான் வெளியே போனாவே என்னை யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து என்னை யாரோ ஏதோ பண்றாங்கன்னு. இப்ப இருக்கிற நிறைய பேர் வந்து இல்ல இல்ல என்ன சுத்தி ஏதோ நடக்குது, என்ன சுத்தி ஏதோ நடக்குது, அதனாலதான் நான் நல்லா இல்லைன்னு காலில் கட்டுறாங்க, இதுல கட்டுறாங்க, அவங்கவுங்க நம்பிக்கையின் அடிப்படை. நம்ம எப்படி இருக்கோமோ அதுல இருந்து கொஞ்சம் மாறி இருக்கும்போது நம்ம சுத்தி இருக்கவங்களுக்கே தெரியும், அப்ப அவங்க சொல்லும் போது அதை கொஞ்சம் நம்ம கேட்கலாம், நமக்கும் தெரியும், அப்போ நீங்க அணுகணும். அது இல்லாம உங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு இப்போ வருது, இப்போ பீட் ஆன் சோசியல் மீடியா, பீட் ஆன் 104 நம்மளோட கவர்மெண்ட் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு, அப்புறம் எங்க பார்த்தாலும் விழிப்புணர்வு மெசேஜஸ் எல்லாம் வருது, பேப்பர்ல வந்து நிறைய பேர் எழுதுறாங்க, அப்போ இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு இன்புட் தானே. லுக் அட் ஸ்மால் ஹாப்பினஸ் இன் லைஃப், ரொம்ப ஒன்றும் பெரிய பெரிய ஹாப்பினஸ் வரணும்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நான் பஸ்ல போகும்போது விண்டோ சீட் கிடைச்சது, அதுவே ஒரு சின்ன சந்தோஷம் தான், டக்குன்னு வந்து நம்ம ஏறணும், விண்டோ சீட் கிடைச்சது, நமக்கான பயணம் இருந்தது, அப்போ வந்து நமக்கான போனோம், எல்லாமே குயிக்கா நடக்கும். சில சமயம் பார்த்தா டிராபிக் எல்லா டிராபிக் லைட் எல்லாமே கிரீனா இருந்தது, கிரீனா. லுக் அட் த ஸ்மால் ஹாப்பினஸ் இன் லைஃப் அண்ட் அதுவே வந்து இட் வில் மேக் யூ கண்டென்ட். ஆசைப்படுனா எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டாலும் கொஞ்சம் ரொம்ப கம்பாரிசன் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த மனநல பிரச்சனைகள் வரும். வந்ததுனால அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு கரியர்ல ஒரு பேக் இது வந்துருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, என் கூட படிச்சவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்வாங்க. அப்ப நான் சொல்லுவோம், பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க ஸ்பீட் போட்ல போட்டோம், நம்ம கட்டுமத்துல போனதா இருந்தாலும் நம்ம போறோம். அந்த டிராவல் தான் முக்கியம். ஏதாவது ஒரு ஒரு டிஸ்ரப்ஷன் இருந்தா கூட அதை ஒரு ஸ்பீட் பிரேக்கரா எடுத்துக்கலாம். அந்த ஸ்பீட் பிரேக்கரே இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த ஜர்னி கிடையாது. வில் வெயிட், வில் டேக் ரெஸ்ட் அண்ட் வி வில் கண்டினியூ ஆன் அவர் டிராவல். போலாம், தொடர்ச்சியா அந்த பாதையில போனோம், எங்கேயுமே நின்றுடக்கூடாது அப்படின்றத மட்டும் நாங்க திருப்பி திருப்பி சொல்லுவோம்.
1: அதே மாதிரி இன்றைய காலகட்டத்துல சோசியல் மீடியா அப்படிங்கறது வந்து கொஞ்சம் ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. சோசியல் மீடியா எதனால நிறைய நல்ல விஷயங்களையும் அதுல இருந்து தெரிஞ்சுக்கோ, டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு சோசியல் மீடியா எந்த மாதிரியான ஒரு காரணமா இருக்கு?
0: இப்ப எங்களுக்கு எந்த விதத்துல பிரச்சனையா இருக்குன்னா, எல்லாரும் கூகுள் பண்ணிட்டு வந்துடுறாங்க. மருத்துவர்கள் மட்டும் இல்ல, மனநல மருத்துவர்களுக்கு சாட் ஜிபிடியே தெரப்பி வேற கொடுக்குது. அதனால இன்னும் கஷ்டமாயிடுது. மத்த மருத்துவர்களுக்கும் அந்த சிம்டம் சைன் எல்லாம் போட்டு பார்த்துட்டு, ஐயோ எனக்கு இது வந்து புற்றுநோயா இருக்குமோ, எனக்கு இது வேற ஏதோ இருக்குமோன்னு நிறைய பேர் பயந்து போய் டாக்டர் முன்னால உட்கார்றதும் டாக்டர் நாங்க திட்டி அனுப்புறதும் நடந்துட்டு தான் இருக்குது. சோ அதனால ரொம்ப இன்புட் நிறைய வருது. கோவிடுக்கு முன் கோவிட்க்கு பின் அப்படின்னு ஒரு ஜெனரேஷனே வந்துருச்சு. அது நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, கொரோனாக்கு முன்னால அப்படி இப்படி இருக்கும் மேடம், பள்ளிக்கூடம் போவான் வருவான் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தான், ஆனா அந்த கொரோனா பீரியட்ல அந்த வீட்டுல பள்ளிக்கூடம் பிரேக்கு அது இது, அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த வாழ்வாதாரம் போச்சு. அப்ப அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஸ்கூல் மாத்துறது, இந்த ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல் மாத்தினேன், அப்புறம் இந்த ஸ்கூல்ல சேர்க்க சரியில்லை, அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனை, இந்த இதுல மொபைல்ல உட்கார்றது, அந்த கிளாஸஸும் மொபைல்ல ஆரம்பிச்சிச்சு. சோ அதுல எல்லாம் நிறைய பேர் வந்து அப்படியே ஒரு அந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாச்சு. அடிக்ஷன் டு மொபைல் போன் அடிக்ஷன்றது வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு. கேமிங்கு, சோ இது எல்லாமே வந்து இந்த கோவிட் பீரியட்ல வளர் இளம் சிறார்கள் நடுவுல ரொம்ப பெரிய பாதிப்பா இருந்தது. வாட் வி என்கரேஜஸ் விளையாட்டுனா அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ். இன்னொன்னு வந்து, ஐய் நீ வந்து பாக்காத அப்படின்னு நம்ம பார்த்தா அது அதுவும் தப்பாயிடுது. நீயும் பாக்காத நானும் பாக்காத. அப்போ எல்லாருமே ஒரு ஃபேமிலி டைம்னா அந்த டைம்ல வந்து நிறைய இடத்துல வந்து அந்த மொபைல எல்லாம் அம்மாவோ அப்பாவோ வாங்கி நீ தூரம் வச்சுப்பா, நம்ம சாப்பிடலாம், ஒன்னா சாப்பிடலாம், அப்படி ஒன்னா சாப்பிடலன்னா கூட பரவாயில்ல, மொபைல பாத்துட்டு சாப்பிடாத. அதுவுமே வந்து மைண்ட்ஃபுல்னஸ், அந்த மொபைல பாத்துக்கிட்டே சாப்பிடுறதுன்றது. சோசியல் மீடியால இன்ஸ்டால கூட பாக்குறேன், கப்புலா வந்து ரொம்ப அன்பா குக் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, கடைசியில பார்த்தா ஒரு படத்தை போட்டுட்டு உட்கார்ந்து அதை பார்த்துட்டே சாப்பிடுறாங்க. அதுல ஹவு டு யூ என்ஜாய் த மீல்? அப்போ அந்த மீல்ல என்ன இருக்குது, நம்ம இது பண்ணிருக்கோம், இது அந்த மைண்ட்ஃபுல்லா சாப்பிடுறதுன்றத வந்து வி என்கரேஜ் இட். மைண்ட்ஃபுல்லா இருங்க, இப்போ இந்த மொமெண்ட்ல இருக்கீங்க, இந்த மொமெண்ட்ல நம்மளை சுத்தி என்ன இருக்கு, பி அவேர் ஆஃப் இட். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், வி கீப் டெல்லிங் தம். சோ இந்த வகையில இந்த மீடியா இதுவை வந்து குறைக்கணும். அப்போ ஒரு 4 மணி நேரம் இருந்ததை 1 மணி நேரம் விளையாட்டுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, விளையாட போட்டோம் வரட்டும், லெட் ஹிம் ஆர் ஹர்னா டயர்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கேத்த மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இது பண்ணலாம். சோ இந்த சோசியல் மீடியா இது எல்லாத்தையும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எல்லாம் இல்லாம நிறைய வளரிளம் சிறார்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து என்னது என்னமோ சொல்லுவாங்களே, ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் வந்து இப்படி பண்றேன் பாருங்க, நான் ரீல்ஸ்ல அதெல்லாமே வந்து நான் இதை பண்றேன் அதை பண்றேன் உங்களுக்காக பண்றேன்ற அந்த அதை ஒட்டி அந்த வளரிளம் சிறார குறை சொல்றதை விட அது பின்னால இருக்கிற பெரியவங்களுடைய மனநிலையதான் அது காட்டுது. அந்த பெரியவர்கள் வந்து மாறணும். இந்த வளரிளம் சிறார வச்சோ, இந்த குழந்தைங்களை வச்சோ வந்து நிறைய இடத்துல பார்த்தா அந்த குழந்தைங்களோட முகமெல்லாம் மீடியால தெரியுது. நிறைய விஷயங்கள் அதெல்லாம் தவறு, பண்ணக்கூடாது, ஆபத்து அப்படின்றத தாண்டி நிறைய வெள்ளந்தியா இருக்காங்க. அப்ப இதெல்லாம் மாறணும்.
2: இன்றைய உதவுமா நிகழ்ச்சியின் நிறைவாக, மலம் கழிக்க சிரமமாக இருக்கிறதா, இதனை மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள், அப்படியானால் இது தொடர்பாக உடனடியாக கவனம் தேவை என்கின்றார்கள். அது தொடர்பான பார்வை
1: சார், கேன்சர் அப்படின்னா கேன்சர்னா என்ன சார், அது எப்படி உருவாகுது?
3: கேன்சர் அப்படிங்கறது வந்து டிவிஷன்ஸ் ஆஃப் செல்ஸ். ஒரு செல் வந்து எப்பயுமே டிவிஷன், அதாவது அதுல இருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு செல் அப்படின்னா இன்னொரு 2 செல் ஆகணும் 3 செல் ஆகணும் அந்த மாதிரி ஆகிறப்ப அது வந்து ஒரு கண்ட்ரோல்ட் மெக்கானிசமா இருக்கும். கேன்சர்ல என்ன ஆகும்னா அன்கண்ட்ரோல்ட், டோட்டலி இட் இஸ் அட்டானமஸ். அந்த பர்டிகுலர் செல் வந்து எதுலயுமே கண்ட்ரோல் இல்லாம அது வாட்டுக்கு டிவைட் ஆகிட்டே போகும். ஒரு செல் அப்படிங்கறது கட்டியாகி பெருசாகி அதைத்தான் நம்ம வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்றது. அது வந்து கேன்சர் கண்ட்ரோல் இல்லாதனால அது எங்க வேணா உடம்பு ஃபுல்லா பரவுறதுக்கும் அதுல வந்து தன்மை இருக்கும். சோ கட்டியை வந்து ரெண்டு வகையா சொல்லுவோம். ஒரு சில கட்டிகள் வந்து சாதா கட்டிகள் சொல்றோம், ஒரு சில கட்டிகள் வந்து கேன்சர் புற்றுநோய் கட்டிகள் சொல்றோம். அந்த புற்றுநோய் கட்டிகள் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் சாதா கட்டில இருந்து. இது வந்து உயிர்கொல்லி கட்டிகள். ஆனா எதனால உயிர்கொல்லி, மற்ற உறுப்புகளுக்கும் அது பரவி அந்த உறுப்புகள்ல அது அங்க செகண்டரிஸா மாறும். அதாவது இங்க இருந்து ரத்தத்துல போய் அது வந்து அங்க போயிட்டு உட்கார்ந்துட்டு மற்ற உறுப்பு உறுப்புனா வந்து சப்போஸ் நம்மளுக்கு வந்து மார்பகத்துல ஒரு புற்றுநோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல இருக்க புற்றுநோய் வந்து அங்க மட்டும் தங்காம ரத்தத்துல கலந்து அது மற்ற உறுப்பு லிவருக்கு போகலாம், நுரையீரல் கல்லீரலுக்கு போகலாம், இல்லாட்டி மூளைக்கு போகலாம், எலும்புக்கு போகலாம். அது பேர் வந்து நம்ம செகண்டரிஸ் சொல்றோம். அதுதான் வந்து நம்ம ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ். இது எந்த கட்டத்துல இருக்கு வியாதி, எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படி நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. அது வந்து அங்கேயே அது எந்த இடத்துல உருவாகுதோ அங்கேயே இருக்கிறது வந்து ஏர்லி ஸ்டேஜ். மற்ற உறுப்புக்கெல்லாம் பரவிடுச்சுன்னா அது வந்து லேட் ஸ்டேஜ் சொல்லுவோம். அதுதான் அந்த கேன்சர் புற்றுநோய் அப்படின்னு சொல்லி சொல்றது.
1: இப்போ அந்த சாதா கட்டிகள் வந்து கேன்சர் கட்டிகளா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
3: நீ இப்ப கேட்ட கேள்விகளுக்கு வந்து சாதா கட்டியா இருக்கிறது இந்த ரொம்ப காமனா இந்த லைப்போமா கொழுப்பு கட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நிறைய பேருக்கு உடம்பு ஃபுல்லா கொழுப்பு கட்டி இருக்கும், அது வந்து உடனே அது கேன்சரா மாற போறது இல்ல. ஒரு சிலருக்கு ஒரு சில கட்டிகள், அந்த ஒரு சிலர்லயே அந்த ஒரு சில கட்டிகள் வந்து திடீர்னுட்டு பெருசாக ஆரம்பிக்கலாம். ரெண்டு மூணு மாசத்துலயே ஒரு சென்டிமீட்டர் இருக்க கட்டி வந்து ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் பெருசா ஆச்சுன்னா அதை இமீடியட்டா போய் டாக்டர் கிட்ட காட்டிக்கணும். ஏன்னா அந்த சாதா கட்டி வந்து கேன்சர் கட்டி ஆகக்கூடிய தன்மை வந்துருச்சு அப்படின்னு. அது வந்து யூஸ்வலா சாதா கட்டிகள் வந்து கேன்சரா மாறுறது வந்து யூஸ்வலா சார்கோமான் ஒரு வெரைட்டில அந்த மாதிரி வரும். சோ அது அது இருக்கு. அதனால மெசேஜ் நம்ம கொடுக்கறது வந்து நம்ம பப்ளிக் வந்து தெரிஞ்சுக்கணும், சாதா கட்டிகள் எல்லாமே மாறாது. நூத்துல ஏதாவது ஒருத்தருக்கு வந்து சாதா கட்டி வந்து கேன்சராக மாறக்கூடிய தன்மை இருக்குது. அதனால அந்த சர்ஜன்ஸ் கிட்ட அப்பப்ப அதை காட்டி என்ன நிலைமை என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: அதே மாதிரி ஆண்களுக்குன்னா குறிப்பிட்ட இந்த கேன்சர் எல்லாம் தான் வரும், பெண்களுக்குன்னா குறிப்பிட்ட இந்த கேன்சர் எல்லாம் வர்றதுக்கு ஆபத்துகள் அதிகம் அப்படின்னு வகை பிரிச்சு எதுவும் இருக்கா சார்?
3: ஆண்களுக்கு பெண்களுக்கு ரெண்டு மூணு உறுப்புகளை தவிர எல்லாமே காமன் தான். சோ இப்ப நம்ம பாக்குறது நம்ம நாட்டிலயும் பாக்குறது நம்ம எங்க பிராக்டிஸ்லயும் நாங்க பாக்குறதுன்னா லேடிஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் ரொம்ப காமனா பாக்குறோம். அதே மாதிரி முந்தியெல்லாம் வந்து சர்வைக்கல் கேன்சர் சொல்லுவோம், அதாவது கர்ப்பப்பையினுடைய வாய், அதுதான் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கேன்சர் இது வந்து முந்தியெல்லாம் நிறைய பார்ப்போம். இப்போ வந்து நம்ம அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் சேர்த்து அதே மாதிரி பப்ளிக் கிளீனஸ் அந்த அவேர்னஸ் அதெல்லாம் வந்து சுத்தப்பத்தம்லாம் நிறைய தெரிய வந்ததுனால இப்ப அந்த இது வந்து அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து முந்தி இருந்ததுக்கு பயங்கரமா கம்மியாயிருக்கு இப்ப. ஆனா இன்னும் ஃபுல்லா நம்ம இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியல, கம்மியாயிருக்கு. அதுவும் இதுலதான் ஜாஸ்தியிலதான் இருக்குது. மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், அதுக்கப்புறம் வந்து முட்டைப்பைகள், அப்புறம் இறப்பை, இதெல்லாமே வந்து நிறைய காமனா இருக்கு. இப்ப ஆண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்கள்ல வந்து அது வந்து அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது கூட சம்பந்தப்பட்ட அந்த உறுப்புகள்ல வரத நிறைய பாத்துக்கிட்டு இருக்கோம். லங் கேன்சர், நுரையீரல், நுரையீரல் அதான் லங் கேன்சர் அப்படின்னு. அதே மாதிரி இறப்பை கேன்சர், ஸ்டமக் கேன்சர் பார்க்கணும். அதே மாதிரி த்ரோட்ல நம்ம ஸ்மோக்கிங் பண்றப்ப ஸ்மோக் பண்ணிட்டு உள்ள இழுத்து விடுறப்ப அந்த அந்த த்ரோட்ல வர்ற கேன்சர்ஸ், இதெல்லாமே இப்ப நிறைய பார்க்காங்க. இது கூட இப்ப அடிஷனல் நம்ம நிறைய பாத்துக்கிட்டு இருக்கிறது என்ன டாக்டர், கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுதா அப்படின்னு கேட்டா எஸ் கொஞ்சம் இப்ப தெரிய வந்திருக்க வந்து குடல் புற்றுநோய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் இப்ப நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். முந்தி இருந்ததுக்கு கொஞ்சம் மாறுதல்கள் இப்ப அந்த வகையாரில கொஞ்சம் தெரியுது. பட் வந்து இதெல்லாம் கேன்சர் வியாதிகள் எப்படின்னா இது முந்தி தெரியாம இருந்தது இப்ப நிறைய தெரிய வந்திருக்கு, கொஞ்சம் அதிகமான இருக்கு. அதே மாதிரியா நம்மளுடைய லைஃப் ஸ்பேனும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. முந்தி எல்லாமே 30 வயசு 40 வயசு அப்படின்ட்டு இறந்துகிட்டு இருந்த காலகட்டம் போய் இப்ப வந்து 65, 75, 80 வரைக்கும் இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ ஒன்ஸ் ஏஜ் அந்த வயது ஆக ஆக கேன்சர் வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி, உடம்பு சரியில்லாம போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: குடல் புற்றுநோய் அப்படிங்கறது அதிகரிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன, லைஃப் ஸ்டைலுக்கும் அதுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கா?
3: குடல் புற்றுநோய்க்கும் சரி எல்லா வகையான வியாதிகளுக்கும் சரி லைஃப் ஸ்டைல் பிளேஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்மா. லைஃப் ஸ்டைல்ல அதான் நீங்க வந்து இது என்ன டாக்டர் காரணங்கள் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இப்ப பேசிட்டு நம்ம என்ன பேசணும் இல்லையா, அதாவது ஒருத்தருடைய ஜெனெட்டிக்ஸ் அது ஒரு வகையான காரணம், அதுக்கப்புறம் நீங்க கேட்ட அந்த என்வரன்மெண்டல் ஃபேக்டர் ஒரு காரணம், லைஃப் ஸ்டைல் அது எடுத்தீங்கன்னா அது ஒரு காரணம். நீ ஒர்க்கிங் மேனேஜ் அது எடுத்தீங்கன்னா அது ஒரு காரணம். சரி ஜெனட்டிக்ஸ்ல என்ன டாக்டர் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் ஒவ்வொருத்தர் ஏஜ் நான் சொன்னேன் இல்லையா, வயது ஆக ஆக உடம்பு சரியில்லாம போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், உங்களுடைய பிபி எடுத்துக்கோங்க, சுகர் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எப்போ வருது? நீங்க 10 வயசுல இருக்கப்போ 20 வயசுல இருக்கிறப்போ வரல, வயசாக வருது. அதே மாதிரியா இந்த பிரச்சனைகளையும் 40, 45, 50 வயசு, 55, 60 வயசு வர்றப்ப இந்த இதுகள்லாம் வருவதற்கு, கேன்சர் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்ப குடல் புற்றுநோய் வந்து பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்மளுடைய வாழ்வு அந்த வாழ்க்கையினுடைய இது மாற்றங்கள் நிறைய இருக்கனால அதனால வருது அப்படின்ற நம்ம அது கூட ரிலேட் பண்ண முடியுது. சோ வயசு ஒரு காரணம். சில பேஷண்ட் வந்து கேன்சர் வருவதற்குரிய அவங்களுடைய உடல் வாகு அவங்களுடைய ஜெனட்டிக் ஃபேக்டரே இருக்கும், அது ஒரு காரணமா இருக்கும். இதெல்லாம் ஜெனட்டிக்ஸ். இதே மாதிரி அவங்க குடும்பத்தாட்களுக்கு வேற யாருக்காவது கேன்சர் இருக்குன்னா இவங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். குடல் கேன்சர் இருக்கிற ஃபேமிலி வந்து சில சமயம் வந்து அது ஜெனட்டிக்ஸ்ல ஓடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதுக்குன்னு உடனே எல்லாருமே பயந்துட வேண்டாம். 100ல 200 பேர்ல ஏதாவது ஒருத்தருக்கு அந்த குடல் கேன்சர் இருக்கிற ஃபேமிலியில வந்து இன்னொருத்தருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கலாம். சோ அதனால அவங்க ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து அந்த ஃபேமிலியில ஓடுறது. நெக்ஸ்ட் எத்தனை ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், இந்த ஆல்கஹால், ஒண்ணுமே எக்ஸசைஸ் பண்ணாம அப்படியே செடென்டரி லைஃப் இருக்கிறது, எதுவுமே பண்ணிக்கிறது இல்ல, ஜஸ்ட் எந்திரிக்கிறது, எங்க வேலை ஸ்பாட்டோ அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு வேலையை பாக்குறது, இப்ப வீட்டுக்கு வர்றது, எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாம இருக்கிறது. அதே மாதிரி டயட்டிக் ஹேபிட்ஸ் நீங்க கேட்டீங்க, டயட்டிக் ஹேபிட்ஸ்ல வந்து சில டயட் அதாவது லோ ஃபேட் எடுத்துக்கிறது நல்லது, நிறைய வெஜிடபிள்ஸ், ஃபைபர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரியா ரொம்ப இம்பார்ட்டன்டா இப்ப பேசப்படுறது வந்து இந்த ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம், பாதுகாக்க வச்சு அதாவது அதனுடைய லைஃப் ஸ்டைல், அதாவது நேச்சுரலா ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதை விட்டுட்டு இது கொஞ்ச நாள நான் அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், கொஞ்ச நாள் என் வசதிக்கு தகுந்த மாதிரி அது இருக்கட்டும், எப்ப வேணுமோ அதை நான் பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற அந்த ப்ராசஸ்ட் ஃபுட் அப்படின்னு பேசணும். ப்ராசஸ் ஃபுட்லயும் நிறைய வெரைட்டி இருக்கு, லோ ப்ராசஸ், மீடியம் ப்ராசஸ், ஹெவி ப்ராசஸ் அப்படின்னு. இந்த நம்ம பேசுற சாசேஜஸ் ஹாட் டாக்ஸ் அந்த மாதிரி ப்ராசஸ்ட் மீட் அப்படின்வாங்க. என்னன்னா நம்மளுடைய வசதிக்காக அதெல்லாம் பண்ற விஷயங்கள் நிறைய நாள் அதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லு. சோ அந்த மாதிரியா ப்ராசஸ்ட் ஃபுட் ஒண்ணு. இன்னொரு வகையான வந்து பயங்கரமா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுற கிரில்டு ஃபுட் இருக்கு. ரெண்டுத்திலயும் கெமிக்கல்ஸ் வந்து வேற வேற மாதிரி உற்பத்தி ஆகும், அந்த கெமிக்கல்ஸ் போய் குடல வந்து பாதிக்கும், அதனால வரக்கூடிய இது வந்து டயட் சம்பந்தப்பட்டது, லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்டது. ஒரே ஃபேக்டர் ஒரு நாள் எக்ஸ்போஷர், சார் நான் போய் வாரத்துல மாசத்துல ஒரே ஒரு நாள் ஒரு ப்ராசஸ்ட் மீட் அந்த இதை வாங்கி சாப்பிட்டேன்னு உனக்கு வந்துருமான்னு கேட்ட அந்த மாதிரியே கிடையாது. அதை டோட்டலா அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு அப்படியே இதா இருக்கணும் அந்த மாதிரி, தட் இஸ் நாட் த மெசேஜ் வி ஆர் ட்ரைங் டு சே. டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் ப்ராசஸ்ட் ஃபுட்லயே இருக்கிறது அந்த மாதிரி, அதனா இட் இஸ் அ டேஞ்சரஸ் திங். சோ யூஸ்வலா நான் என்ன என் பேஷன்ஸோ என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்றது என்னன்னா, கோ ஃபார் அ குக்டு ஃபுட் தேன் ஃபார் அ புக்டு ஃபுட். புக் பண்ணி புக் பண்ணி திங்காது, எல்லாருமே வந்து இப்ப வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. சோ வீட்டுல உட்காந்துட்டு ஒன்னும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது, ஒண்ணுமே இல்லை, எதையா ஒண்ணுத்த வந்து எதா ஒரு இதுல போட்டோம்னா இமீடியட்டா வந்து சாப்பாடு வந்துடும். சோ அந்த இதுல போறப்ப யூ டோன்ட் கெட் அ ஃப்ரெஷ் ஒன், யூ கெட் அ ப்ராசஸ்ட், யூ கெட் அ ஸ்டோர்டு பேக்டு அந்த மாதிரி இருக்கும். சோ ட்ரை டு அவாய்ட் இட், ஹாவ் அ நேச்சுரல் குக்டு ஃபுட், தட் இஸ் பி ஆல்வேஸ் பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய இது.
1: ஓகே சார், இப்போ கொலோரெக்டல் கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கொலோன் ரெக்டல் ரெண்டுமே ஒரே கேன்சர் நம்ம மீன் பண்ணுவோமா சார்?
3: இல்ல இல்ல, ரெண்டும் வந்து அதனுடைய கிட்டத்தட்ட உறுப்பு ஒண்ணுதான், அதாவது குடல் பெருங்குடல தான் நம்ம கோலோன் அப்படின்னு சொல்றோம். நம்ம வந்து மலம் போறோம் இல்லையா, டெய்லி மோஷன் போறோம், டெய்லி மோஷன் போற அந்த கடைசி அதாவது அந்த மோஷன் போறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் அந்த துவாரத்துல இருந்து மேல இருக்கிற அந்த பெருங்குடலை வந்து நம்ம ரெக்டம் அப்படிங்கிறோம். மத்த பெருங்குடல் எல்லாத்தையுமே வந்து கோலான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரெண்டுமே கோலானும் சரி ரெக்டமும் சரி பெருங்குடல் தான், ஆனா கடைசி பாகம் ஆஃப் த பெருங்குடலை வந்து ரெக்டம் அப்படின்னு சொல்றோம். சோ ரெண்டுத்துக்கும் வந்து பிஹேவியர், அதாவது கேன்சர் அதுல வந்ததுன்னா அதனுடைய பிஹேவியர் பேட்டர்ன் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. சோ குடல் கேன்சர் மட்டும் அப்படி பெருங்குடல் கேன்சர் மட்டும் எடுத்தீங்கன்னா, நான் இப்ப பேசிட்டு இருந்தேன் இல்லையா அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்வைரன்மெண்டல் சேஞ்சஸ் சொன்னேன், உங்க சாப்பாட்டுனால இது வரலாம், ப்ராசஸ்ட் ஃபுட்னால வரலாம், நீங்க வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கல, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கல, வெறும் அந்த ப்ராசஸ்ட் மீட் அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா அதுல வரலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ரெக்டம் கேன்சர் அந்த மலக்கடல் அந்த இடத்துல இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷனலா கொஞ்சம் காரணங்களும் இருக்கலாம். சரி, நான் இப்ப சொல்ற வார்த்தை வந்து ரொம்ப காமன், கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப காமன். சோ இப்ப கான்ஸ்டிபேஷன் ஜாஸ்தியா கிரானிக்கா இருந்துகிட்டு இருக்க பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். அதுக்கு உடனே கான்ஸ்டிபேஷன் இருக்கணும், பயப்படணும் அவசியம் இல்ல, கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அவ்வளவுதான். அப்பப்ப எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிறது, டாக்டர் கிட்ட போயிட்டு என்னென்ன கான்ஸ்டிபேஷன், என்ன வெளிக்கு போறதுக்கு கஷ்டப்படுறது. வெளிக்கு போற கஷ்டம் வந்து ஒண்ணு, அங்க அவங்களுடைய நேச்சுரல் இது ஒழுங்கா அவங்களால போக முடியாதனால இருக்கலாம், இல்லாட்டி அந்த பெருமுரளி கடைசி பக்கத்துல ஏதாவது அரப்பு கூட இருக்கலாம். நிறைய பேஷண்ட் வந்து எங்கிட்ட வர்றது, எனக்கு முதல்ல நல்லா வெளிக்கு போயிட்டு இருந்தது டாக்டர், இப்பதான் வெளிக்கு ஒழுங்கா போக மாட்டேங்குது, இந்த ஒரு 8 மாசமா 10 மாசமா அப்படின்னா அந்த மாதிரி திடீர்னு ஒருத்தனுக்கு ஏதாவது ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, போய் டாக்டர் பாக்குறது ரொம்ப முக்கியம். சிலருக்கு வந்து வருஷ கணக்குல இருந்துட்டு இருக்கும், பட் அவங்களும் அவங்கள கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டா பண்ணி, பவல் ஹேபிட்ஸ் கரெக்டா பண்ணி அவங்க பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ஏதாவது ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் வாங்கிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கான்ஸ்டிபேஷன் இது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, அது எது டாக்டர் எதனால டாக்டர் கான்ஸ்டிபேஷன், நம்ம இப்ப பேசிட்டு இருந்தோம் இல்லையா, பாலி சைக்கிளிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன், அதாவது வேரியஸ் திங்ஸ், நைட்ரேட்ஸ்ன்றதெல்லாம் வந்து அந்த வெளிக்கில வர்ற சமயத்துல இந்த கான்ஸ்டிபேஷனால அங்கேயே தங்கி ரொம்ப நேரம் இருந்துட்டு இருக்கும். சோ அது அந்த குடலுடைய செல்ஸ் கூட ரொம்ப நேரம் இன்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்போஷர் அந்த கெமிக்கல்ஸ் அந்த குடல் செல்ஸ் கூட ரொம்ப நேரம் இன்ட்ராக்ட் ஆகிறதுனால அதுல மாற்றங்கள் உற்பத்தி, கேன்சர் உற்பத்தி பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ நம்ம இதுல மலத்துல வந்து அதாவது குடல்ல வந்து மலம் வந்து சேருது அப்படின்னு சொன்னா அது வெளியில தள்ளி விட்டுறது, அது வெளியே இட்ஸ் எ பெட்டர் திங். ரொம்ப நேரம் வயிற்றுக்குள்ள அந்த குடலுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படி, அதனால தான் அந்த கான்ஸ்டிபேஷனை பத்தி நம்ம பேசினது. ரெண்டாவது விஷயம் வந்து ஹியூமன் பேப்லோமா வைரஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அது வந்து ஆனல் கேன்சர், அது அதுல வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்கு. அதனால இந்த பிஹேவியர் எப்படி வரலாம் அப்படின்றத பார்த்தோம்னா, குடல் பெருங்குடலுக்கும் கொஞ்சோட இந்த இடத்துல பெருங்குடலுடைய கடைசி பாகம் நம்ம ரெக்டம்னு சொல்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள், காரணகர்த்தாக்கள்ல வித்தியாசங்கள் இருக்கு. அதே மாதிரி பிஹேவியரல் பேட்டர்ன், இது எப்படி டாக்டர் இருக்குன்னா, யூஸ்வலா பெருங்குடல் இது வந்து நெறிக்கட்டிகளுக்கும் லிவருக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ரெக்டம் கீழ் பாகத்தன ஆனல் கெனால் போற இடத்துல வரக்கூடிய அந்த அந்த கட்டிகள் வாய்ப்புகள் வந்து அது பரவக்கூடியது வந்து லங்குக்கு, நெறிக்கட்டிகளுக்கு அந்த மாதிரியா பரவக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி. ரெண்டுத்துக்கும் வந்து பிஹேவியரல் ஜாஸ்தி. அதே மாதிரியா வந்து வைத்திய முறைகளை எடுத்தீங்கன்னா, வைத்திய முறைகளும் டிஃப்ரெண்ட், ரெண்டுத்திலயும் வந்து நம்ம வைத்திய முறை ஆபரேஷன் தான் வைத்திய முறை கிடையாது எல்லாத்துக்கும். ஆபரேஷன் இல்லாம மருந்து மாத்திரைகள்ல கதிர்வீச்சுகள் மூலமா வைத்தியம் பண்ணக்கூடிய ரத்தத்துல வாய்ப்புகள் அதிகம், ஆபரேஷனே இல்லாம. அதே ஆனா வந்து இது எடுத்தீங்கன்னா, குடல் கேன்சர் எடுத்தீங்கன்னா ஆபரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனன்ட்னு வரும். சோ வைத்திய முறைகள்ல எடுத்தீங்கன்னாலும் வித்தியாசங்கள் அது ரெண்டுத்திலயுமே இருக்கு.
1: பொதுவா கேன்சருக்கு 4 ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க, இதுக்குமே அப்படிதானா?
3: ஆல்மோஸ்ட் எல்லா கேன்சருக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டேஜஸ் வந்து 4 சொல்லிடுவோம். ரொம்ப சிம்பிளா நம்ம எனக்கு புரியற மாதிரி சொல்லு டாக்டர், இன்னும் போட்டு குழப்பாது அப்படின்னா, ஆரம்ப கட்ட கேன்சருக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆரம்ப கட்டம் ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்றதான் யாரா இருந்தாலும் பேசக்கூடிய ஒரு விஷயம். ஆரம்ப கட்ட கேன்சர், ஏர்லி ஸ்டேஜ் கேன்சர் அப்படிங்கறது வந்து ஸ்டேஜ் 1 அல்லது 2 லெவலுக்கும் அப்படி. ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்டத்தை அப்படின்றது வந்து கட்டியே இல்லை, எந்த வகையான சிம்டமும் தெரியல, நான் டெஸ்டுக்காண்டி போனேன் டாக்டர் கிட்ட, டாக்டர் சில டெஸ்டுகள் பண்ண சொல்லி நம்ம முதல் பேசணும் பாருங்க. அதாவது வந்து குடும்பத்துல யாருக்கோ கேன்சர் இருக்குது, நான் போய் நான் ஸ்கிரீன் பண்ணிக்கணும் டாக்டர், இனி எனக்கு ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி போய் பாக்குற சமயத்துல ஆரம்ப கட்ட வியாதி வந்து கண்டுபிடிக்கப்படும், ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், அது வந்து ஸ்டேஜ் 1 அப்படின்றோம். அதுக்கு மேல கொஞ்சம் பெருசா இருக்கிறதுதான் ஸ்டேஜ் 2. இந்த நெறிக்கட்டிகளுக்கு அதுக்கெல்லாம் பரவிருச்சு அப்படின்ற சமயத்துல ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்டேஜ் 4 எப்படின்னா, என்னன்னா ஒரு உறுப்புல இருந்து மத்த உறுப்புக்கு போயிருச்சு. உதாரணத்துக்கு இந்த வந்து மார்பக புற்றுநோய், எதுக்கு டாக்டர் திருப்பி திருப்பி மார்பகத்தை போய், அது ரொம்ப காமனா இப்ப பேஷண்ட்களுக்கு தெரிஞ்சது, நாக்குல வர அந்த புற்றுநோய், அது வந்து அங்கிருந்து நெறிக்கட்டிகளுக்கு ஏதாவது பரவுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து ஸ்டேஜ் 3 அப்படின்றோம். அதே மாதிரி வந்து இங்க மார்பகத்தின் மத்த உறுப்புக்கு போயிடுச்சு, லிவருக்கு, லங்குக்கு, பிரெயினுக்கு, போனுக்கு அந்த மாதிரி போச்சுன்னா அது வந்து ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறோம். நீங்க கேட்ட கல்வியினுடைய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, முக்கால்வாசி இல்ல 100% அர்லி ஆரம்ப கட்டத்துல வியாதியை பிடிச்சோம்னா பூரணமா குணமாயிருவாங்க பேஷண்ட். அதே மாதிரியா செலவுகளும் ரொம்ப கம்மி, வைத்திய செலவுகள் கம்மி. இதே ஆப்போசிட் அட்வான்ஸ்ட் டிசீஸ். அட்வான்ஸ் டிசீஸ்ல ஸ்டேஜ் 4 டிசீஸ்ல வைத்தியம் கொடுத்து குணமாக்கிருவியா டாக்டர் கேட்டாங்கன்னா நாங்க லைட்டா ஒரு பேக் ஸ்டெப் எடுத்து வைத்தியம் கொடுத்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சக்சஸ் ரேட் இருக்கும். செலவுகளும் ஜாஸ்தி. நிறைய வகையான வைத்திய முறைகளை பயன்படுத்தணும். ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், கீமோ தெரப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும், கதிர்வீச்சுகள் ரேடியேஷன் தெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும், இப்ப இம்யூனோ தெரப்பின்னு வந்துருச்சு, டார்கெட் தெரப்பின்னு வந்துச்சு, அது எல்லாத்தையும் பயன்படுத்தினாதான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் ஆகுது வரும். இதுல ஒரு சில பேஷண்ட் 10-15% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து இப்பெல்லாம் நல்லா ஆகுறாங்க அட்வான்ஸ் ஸ்டேஜ்லயும். முந்தைய அந்த இது வாய்ப்பு இருக்காது பேஷண்ட்டுக்கு. அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல பேஷண்ட் இறந்து போயிருவாங்க அப்படின்ட்டு இருந்த காலகட்டம் மாறி இப்ப வைத்திய முறைகள் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருக்கிறதுனால நம்ம அட்வான்ஸ்டு டிசீஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வைத்தியம் பண்ணி ஒரு சிலரை காப்பாத்துவதற்கு முடிகிறது.
1: ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே நம்மளால குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல குணமாயிட்டு போன யாருக்கும் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
3: வைத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபாலோ அப் அப்படிங்கறது முக்கியம். வைத்தியம் பண்ணி முடிச்சாச்சு, நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் வராம கூட இப்ப குடல், இப்ப மார்பகம் அல்லது குடல் அல்லது ஸ்டமக் எந்த உறுப்பு எடுத்தீங்கனாலும் அந்த உறுப்புல ஒரு சமயம் வந்து ஒரு வியாதி வந்திருக்கு. சோ அந்த உறுப்பு வந்து திருப்பி வருவதற்கு 1%, 2% வாய்ப்புகள் இருக்கு. அதே உறுப்புல திருப்பி வியாதி வர்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது உறுப்புலயும் வர்றதுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஜெனட்டிக்ஸ்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. இதுல வந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இப்ப இந்த மெசேஜ் ஏதாவது ஒரு கேன்சர் பேஷண்ட் கேட்டா ஓ அவ்வளவுதான் போல இருக்கேன் வாழ்க்கையில திருப்பி வந்துடும் அப்படி அந்த மாதிரி கிடையாது. நாம பேசிட்டு இருக்கிறது வந்து 1%. 100 கேன்சர் பேஷண்ட் இருக்கான் அப்படின்னா அந்த 100ல யாருக்கு டாக்டர் திருப்பி வரும்? ஏர்லி ஸ்டேஜ் டிசீஸ்ல இருக்கவங்க திருப்பி வரும்னா அதே உறுப்புல வரக்கூடியது 100ல ஒருத்தனுக்கு வரலாம், இல்லாட்டி வேற உறுப்புல வர்றதும் வந்து 100ல ஒருத்தனுக்கு தான் வரும், எல்லாத்துக்கும் வராது. ஆனா அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஃபாலோ அப்ல இருந்து அவங்களே அவங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபாலோ அப் அப்படிங்கிறது எங்களுடைய புற்றுநோய் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க நினைக்கிறது வந்து பேஷண்ட் நினைக்கிறது வந்து ஒரே ஒரு உறுப்பை பத்தி தான் நினைக்கிறாங்க. நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம தான் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்கோம். கை காலு வாய் மூக்கு லிவர் லங்கு நம்ம தான் கொடுத்து வச்சோம். ஆனா உடம்ப பொறுத்த வரைக்கும் அது ஒரு யூனிட் தான். ஒரு யூனிட்ல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னா மத்த எங்கேயாவது இடத்துலயும் பிரச்சனை வரலாம் அப்படிங்கறது அவங்க உணரணும். உணர்ந்து டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் முதல் இருந்துருச்சுன்னா அதை வந்து ஃபாலோ அப்ல வச்சு கரெக்டா இருக்கணும் பாத்துக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
1: கொலோரெக்டல் கேன்சர் அப்படிங்கிறதுக்கான பேசிக் சிம்டம்ஸ் என்ன? இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க நிச்சயமா ஒரு மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னா என்ன அறிகுறிகள் சொல்வீங்க?
3: ரொம்ப கிளாசிக்கலா நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னாங்க, நிறைய பேஷண்ட் வந்து அவங்க மோஷன் போறப்ப அதாவது வெளிக்கு போறப்ப டே டு டே இது இப்ப வந்து ரத்தம் போகுது அப்படின்வாங்க. ரத்தம் போறதுக்கு அவங்களுக்கே தெரியும் பிரச்சனை. நிறைய பேஷண்ட் நினைச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பைல்ஸ் இருக்குது, ஃபிஷர் இருக்குது, மூலம் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க. சோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட், கேன்சர் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு பெருசாயிராது, மாசக்கணக்கு வருஷக்கணக்காகும். ஒரு செல்லு 2000 செல் ஆறதுக்கோ 1000 செல் ஆறதுக்கோ வந்து ஒரு நாள் நடக்கிறதுக்கு விஷயம் கிடையவே கிடையாது. இது வந்து மாதங்கள் ஆகுது. சோ ஒரு சமயம் உனக்கு வந்து சிம்டம் ஏதோ ஒரு ஒன் வர ஆரம்பிக்குதுன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே இருந்த விஷயம், அது பிரச்சனை கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடியே இருந்தது. சோ ரத்தம் படுது, வேலைக்கு போறப்ப ரத்தம் இருக்குது. ஏன்னா இது எதுக்கு டாக்டர் திருப்தி? இது ரொம்ப காமன ஓபியில பாக்குறது. நாங்க எனக்கு நான் வந்து அது பைல்ஸ் நினைச்சிட்டே இருந்தேன் டாக்டர் அப்படின்னா ரத்தத்தை பாக்குறீங்கன்னா பார்க்க கூடாத பாத்துட்டேன், செக் பண்ணிக்கணும் போயிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க விரல் வச்சு பாக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. விரல் வச்சு பார்த்தாலே ரெக்டம் கேன்சர் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. சோ ஆசன வாயில விரல் உள்ள விட்டு பார்த்தாலே நம்மளுக்கு அங்க கட்டி இருக்கிறது ஈஸியா தெரிஞ்சு போயிடும். அது ஈஸியஸ்ட் மெத்தட். சப்போஸ் அதை அவங்க பார்த்துட்டாங்க பைல்ஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஓகே, பைல்ஸ் மாதிரி இல்லைங்க அப்படின்னு சொன்னா அடுத்து வந்து சில டெஸ்ட்டுகள் சொல்லுவோம், டியூப் டெஸ்ட் போட்டு பார்க்கணும், கொலோனோஸ்கோப்பின்ற போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நிறைய பேஷண்ட் வந்து நம்ம பயந்துக்குவோம், பயங்கரமான டெஸ்ட் அவ்வளவுதான் அப்படின்றதுனால போய்க்க மாட்டாங்க, போய் பண்ணிக்கணும் அப்படின்றது. அந்த அவங்க டெஸ்ட் சொல்ற சமயத்துல டாக்டர் சொல்ற சமயத்துல போய் அதை பண்ணிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அடுத்தது வந்து நான் சொன்ன முதல் சொன்ன மாதிரி கான்ஸ்டிபேஷன். வெளிக்கு சரியா வரமாட்டேங்குது, அடைச்சுக்கிட்டு இருந்தது முன்னாடி அப்படி கிடையாது, இப்ப அப்படி ஆகுது அப்படின்னா அதை போய் பார்த்தோம். சோ இந்த ரெண்டு ரத்தம் போகிறது, சடனா கான்ஸ்டிபேஷன் வர்றது, அது அதே மாதிரியா எனக்கு கரெக்டா மோஷன் போயிட்டே இருந்தது டாக்டர். கொஞ்ச நாட்களா மாறுதல் தெரியுது என்னுடைய பவல் ஹேபிட்ஸ்ல, என்னுடைய மோஷன் போறதுல கொஞ்சம் மாறுதல், திடீர்னு சளி சளியா வெளிக்கு போகுது, திடீர்னு வந்து லூஸ் மோஷனா போகுது, அதுக்கப்புறம் திடீர்னு நார்மலா போற மாதிரியா இருக்கு, இல்லாட்டி ஆட்டு புழுக்க மாதிரியா போகுது. முந்தையெல்லாம் நல்லா இருந்தது டாக்டர், இப்பதான் இந்த மாறுதல் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா போய் பார்த்தோம். அதே மாதிரி எல்டர்லி பீப்புள் என்னன்னா, இது வந்து இப்பத்த வரைக்கும் நம்ம பேசணும் ரெக்டம் பத்தி பேசணும், இந்த குடல் பெருங்குடலுக்கு வர்றப்ப வந்து அவங்களுக்கு வந்து அனிமியா இருக்கும். இந்த ரைட் சைடு குடல் எல்லாம் எப்படின்னா புண்ணு இருக்கும், உள்ளுக்குள்ள புண்ணு இருக்கும், அந்த புண்ணுல இருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருக்கும் மெதுவா. ஓ யாருக்குமே அப்படின்னா ரத்தம் வந்து ஒரு அந்த ஒரு நிமிஷத்துல, சப்போஸ் ஒரு நிமிஷத்துல ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் போகுது அப்படின்னு சொன்னா அவங்க ஹீமோகுளோபின் டக்காரன் டிராப் ஆகுறப்ப அவங்களுக்கு சிம்டம்ஸா தெரியும். இதுல வந்து டெய்லி வந்து ஒரு டிராப் ரெண்டு டிராப் கொஞ்சம் கொஞ்சமா போறப்ப நல்ல ஹீமோகுளோபின் 12-14 அப்படின்னு இருக்க வந்து ஸ்லோவா டிராப் ஆகிட்டே போகும் ஹீமோகுளோபின். உடம்பு வந்து அந்த ஹீமோகுளோபினுக்கு அக்செப்ட் ஆயிக்கும், அப்படியே ஒரு மாதிரி அக்கஷ்டமாயிருக்கும், வெளியில தெரியாது, பாக்குறப்ப கொஞ்சம் பேலா இருப்பாங்க, அந்த மாதிரி நடந்துட்டு அந்த மாதிரி அனிமியா இருக்கு, கொஞ்சம் மூச்சு வாங்குது, கால் வீக்கம் வருது அப்படின்னா என்னன்னா எதுனால இவங்களுக்கு அனிமியா வருது, எதுனால ரத்த சோகம் வருதுன்றது பாத்துக்கணும். சில பேஷண்ட் வந்து வெயிட் லாஸ், சடனா வெயிட் லாஸ் ஆவாங்க, சடனா வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு ஈட் ப்ராப்பர்லி, சாப்பாடு பார்த்தா கொஞ்சம் இது இருக்கிறது, இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் டிசீஸ்ல லாஸ் ஆஃப் வெயிட், லாஸ் ஆஃப் அப்பிடைட் அதெல்லாமே இருக்கும். நம்ம இந்த அனிமியா, சடனா வயிற்று வலி வர்றது, சாப்பிட்டா நிறைய ஏப்பம் போறது, காத்து நல்லா டெலிவரி ஆக மாட்டேங்குது கீழே, அந்த மாதிரி சமயத்துல டாக்டர் அணுகி இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் டெஸ்டுகள் சொல்லுவாங்க, டெஸ்டுகள் பண்ணிக்கிறது நல்லது.
1: அதே மாதிரி சிலருக்குலாம் அல்சர் இருக்கும், அந்த அல்சர் வந்து நாள்பட புற்றுநோயா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
3: குடல்ல இருக்கிற அல்சர்ஸ் வந்து எப்பவுமே பெருங்குடல்ல இருக்கிறது வந்து எப்பயுமே நாங்க வந்து கேன்சர் நினைப்போடதான் அதை எப்பயுமே பார்ப்போம். இறப்பையில இருக்கிறது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு அல்சர் இருக்குங்க, அதை சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதீங்க, அல்சர் இருக்குங்க அப்படின்வாங்க. அந்த அல்சர் கூட நம்ம இப்ப அவன் வந்து குடல பத்தி பயமுறுத்தக்கூடாது. ஆனா ரெண்டுத்திலயும் காமன் என்ன விஷயம்னா உனக்கு வந்து சாப்பிடறது கஷ்டமா இருக்கு, எனக்கு அல்சர் வலி இருக்குன்னா தயவு செஞ்சு எண்டோஸ்கோபி ஒன்று பண்ணி பாத்துக்கணும். பண்ணிட்டு அது என்ன அல்சர்ன்றத உறுதிப்படுத்திக்கணும். சாதா வகையான அல்சர்னா இறப்பையில இருக்க அல்சர் எல்லாம் மருந்து போட்டு சரி பண்ணிக்கலாம், அதை வந்து வளர விட்டு அதுல போய் மாட்டிக்கூடாது. அதெல்லாம் வந்து பல வருடங்கள் கழிச்சு கேன்சரா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அதுல கேர்ஃபுல்லா. பெருங்குடல்ல வர்ற முக்கால்வாசி அல்சர்கள் எல்லாமே யூஸ்வலா கேன்சராகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா பெருங்குடல்ல வர்ற அந்த டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து அதுல வந்து ஒரு ஒரு மெக்கானிசம் இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஓவர் நைட் வரப்போறதில்ல, இன்னைக்கு நல்லா இருக்குது குடல் நாளைக்கு கேன்சர் ஆகாது. இன்னைக்கு நல்லா இருக்கிற குடல்ல வந்து சின்னதா அந்த செல்ஸ்ல கொஞ்சம் மாறுதல் வரும், கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு அது சின்ன சாதாரண வகையான ஒரு கட்டியா வரும், அந்த கட்டி வந்து கொஞ்சம் நாட்கள்ல வந்து கேன்சர் கட்டி ஆகும், அதுல வந்து புண்ணு மாதிரியாவும் எதுவும் வரும். இது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு அதுல. அந்த மாதிரியே தான் நிறைய வந்து குடல் கேன்சர்லாம் ஒவ்வொரு நாள. அதனால நேற்று எனக்கு ஒண்ணுமே இல்லை டாக்டர், இன்னைக்கு கேன்சர்னு சொல்றீங்களா டாக்டர்னா நம்மளுக்கு இன்னைக்கு தெரிய வந்திருக்கு, ஆனா இட் இஸ் தேர் ஃபார் சம் டைம், கொஞ்சம் நாட்களா இருக்கு இப்ப தெரிய வந்திருக்கு அப்படிங்கறது தான் ஆக்சுவல் நிஜம். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அல்சர்ன்ற ஒண்ணு மனசுல தோணுதுன்னா தயவு செஞ்சு டாக்டர் கிட்ட போய் காட்டி அது சாதாரண அல்சரா மருந்து கொடுத்து சரி பண்ணக்கூடியதா, இல்லாட்டி வந்து அதற்கு தனியா வைத்தியங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கறத நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கணும்.
1: கேன்சருக்கான சிகிச்சை அப்படிங்கறது என்னன்னு
3: சார்? பிராடா நம்ம சிகிச்சையை பத்தி பேசுறோம் அப்படின்னா இதுல வந்து மூன்று வகையான சிகிச்சையை பத்தி பேசுவோம். ஒன்னு வந்து தொன்று தொட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு, கட்டிங் சர்ஜரி. ரெண்டாவது வந்து எல்லா பேஷண்ட்ஸும் பயப்படுற ஒரு வகையான இது, கீமோதெரப்பி. இந்த கீமோதெரப்பியில் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விருப்பப்படுறேன். இதுல என்னன்னா முடி கொட்டிரும் சொல்லிட்டு நிறைய பேர் வைத்தியத்துக்கு வராம போயிருவான். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது முடி கொட்டும், ஆனால் எல்லா கீமோதெரப்பிக்கும் கொட்டுறதில்லை. ஒரு டைப் ஒரு சில கீமோதெரப்பிகள் அதுக்கு தான் முடி கொட்டும். ஏன் டாக்டர் இதை ஸ்பெசிபிக்கா சொல்ற அப்படின்னு சொன்னா சில பேஷண்ட்ஸ்கள் என்ன பண்றாங்கன்னா கேன்சர் டயக்னோஸ் பண்ண பிறகு டாக்டர் கிட்ட வந்த பிறகு டாக்டர் கீமோதெரப்பின்னு சொன்ன பிறகு அந்த டாக்டர் கிட்ட தெளிவா கேட்கவும் மாட்டாங்க. இதுல முடி கொட்டுமா என்ன ஏதுன்ட்டு கீமோதெரப்பின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவன் வராம போயிருவானு. ஏன்னா அவன் கேள்விப்பட்டிருப்பான் கீமோதெரப்பின்னு சொன்னா கீமோதெரப்பி கொடுக்குறாங்கன்னா முடி கொட்டி போயிரும் அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முடி கொட்டினாலும் அந்த தெரப்பி கொடுத்து முடிச்சதுமே 2 மாசம் திருப்பி ஃபுல்லா நல்லா வந்துடும் எப்பயும் போல. ஆனா தைரியமா போய் கீமோதெரப்பி எடுத்துக்கலாம். கீமோதெரப்பில இப்ப புதுசு புதுசா வேற வந்துருச்சு, டெர்மினாலஜிஸ் டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோ தெரப்பி, அதெல்லாம் வந்து இப்ப அட்வான்சஸ், அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பேஷண்ட்ஸ்க்கு. இதை தவிர நம்ம இப்ப வந்து ரேடியேஷன் தெரப்பி, கதிர்வீச்சுக்கள், அதுவும் ஒரு வகையான வைத்திய முறை, அதுவும் ரொம்ப பெனிஃபிஷியல். அதுலயும் பயப்படுறாங்க என்னன்னா, பேஷண்ட் நினைக்கிற வந்து கரண்ட் வைப்பாங்க. ஏன்னா பழங்காலத்து காலங்காலமா அதனுடைய பேர் ரேடியேஷன் பேர் வந்து கரண்ட் வச்சிருவாங்கன்ட்டு. கரண்ட்னா உடனே அந்த ஷாக் வைக்கிறது, படத்துல காட்டுற மாதிரி இப்படி குதிக்கிறது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நிறைய சமயம் என்ன ஆகுதுன்னா, கதிர்வீச்சுகள் வச்சுக்கிறப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியவும் தெரியாது. முடிஞ்சு எந்திரிச்சு வாங்கன்னு சொன்ன பிறகு எந்திரிச்சு போவீங்க. ஏன்னா ஒண்ணுமே, சில பேஷண்ட் எல்லாம் என்கிட்ட வந்து, டாக்டர் ஒண்ணுமே பண்ணல சார், டாக்டர் காசு வாங்கிட்டாங்க டாக்டர் அப்படின்னு. அதனால பயம் தான் ஜாஸ்தியா இருக்கும். போயிட்டு என்ன ஏதுன்ட்டு அதை பத்தி ஃபுல்லா விசாரிச்சுட்டு வைத்திய முறைகள் பண்ணிக்கிறது வந்து இப்ப எல்லாம் பயங்கர அட்வான்ஸ்டு. இது சைட் எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப கம்மி. ஏன்னா டாக்டருங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு சைட் எஃபெக்ட்ஸ் வருது, அந்த சைட் எஃபெக்ட்ஸ் எப்படி அதை மறைக்கணும், எப்படி வந்து அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறது தெரிஞ்சுன்னா, அதுக்கு மாற்று மருந்துகளும் இப்ப வந்துருச்சு. அதை வந்து பப்ளிக் தெரிஞ்சுக்கணும்.

கோவில் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி பாடியிருந்த அந்த பாடல ஜௌத சாந்தி விரும்பி கேட்டிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக 70களில் இடம்பெற்றிருக்கும் இந்த பாடல்கள் இடம்பெற வருகின்றன.

0: நகரங்கள்ல இருந்து பாடல்களை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்

0: நித்யா, உன் வீட்ல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சே. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
3: இது வணக்கம் சிங்கே.
4: பலரும் இப்ப தொழில்நுட்பத்தை அதிகம் நம்பி இருக்காங்க. தொழில்நுட்பத்தை அதிகம் பயன்படுத்துறதுனால மற்றவர்களோட உரையாடுறது குறைஞ்சிருக்கு. இதனாலேயே சிங்கப்பூரை சேர்ந்த இளையர் நோ ஷியன் பாங் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, அவருடைய அண்டை வீட்டார் முகம் கொடுத்து ஒருத்தர் ஒருத்தரோட பேசணும் பழகணும் அப்படிங்கறதுக்காகவே அவருடைய அடுக்குமாடி கட்டடத்தின் கீழ் தளத்துல எல்லாரையும் ஒன்றிணைக்கிற மாதிரி ஒரு சமூக நிகழ்வை அவர் ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. இந்த சமூக நிகழ்வுல அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னா, சூப் சமைத்து அவரு எல்லாருக்கும் வழங்கி இருக்காரு. அவருடைய அடுக்குமாடி வீட்டின் கீழ் தளத்துல ஏற்கனவே யாரோ போட்லாக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காரு. அதன் பிறகு அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, டவுன் கவுன்சில் அவருடைய குடியிருப்பு பேட்டையின் நகர மன்றத்திற்கு சென்று, இந்த மாதிரி நான் இலவசமா 50 பேருக்கு உணவு வழங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அனுமதி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்களும் ஆச்சரியமா அனுமதியை கொடுத்துட்டாங்க. ஹலால் சமையல் பொருள்களை பயன்படுத்தி அவரு 2 விதமான சூப் வகைகளை தயாரிச்சிருந்தாரு. அதன் பிறகு எல்லாருக்கும் வழங்க ஆரம்பிச்சாரு. ஒரு சிலர் தான் வருவாங்க அப்படின்னு அவர் தொடக்கத்துல நினைச்சிருந்தாரு. ஆனா இந்த நிகழ்வை பத்தி கேட்ட பிறகு பலரும் வந்து இந்த நிகழ்வுல கலந்து கொண்டாங்க, ஒருத்தர் ஒருத்தரோட உரையாடினாங்க. இத பார்த்த பிறகு திரு நோக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இதே மாதிரி இன்னும் பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு இப்ப வந்திருக்கு. எல்லாரும் தனிமையில இல்லாம ஒருத்தர் ஒருத்தரோட சிரிச்சு பேசி பழகிறத அவரு கண்கூடா பாத்திருக்காரு. தொழில்நுட்பத்தையும் தாண்டி மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தரோடு இணைந்து பழகுவது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு இந்த நிகழ்வு அவருக்கு வலியுறுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு.

0: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்பு நினைச்சா கவலையா இருக்கு.
1: உன் அம்மா மாதிரி மூத்தோர் சொந்த வீட்டிலே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டுல பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
0: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
1: ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டம் தனியார் வீடுகள்ல வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
0: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
2: 80 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் ஜூலை முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு ease-private.gov.sg க்கு செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
3: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 வெள்ளிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
4: நேரமை போடுறது சரியாக காலை 6:40 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கி, நிகழ்ச்சியில உங்களுக்கான பொன்மொழி நேரம் வந்தாச்சு. இன்றைய பொன்மொழியை அனுப்பி வச்சிருக்காரு நேயர் ராசு. அடுத்தவனை என்ன செய்யலாம் என்று நினைப்பதை விட அடுத்த வேளை என்ன செய்யலாம் என்று நினைத்தால் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அடுத்தவனை என்ன செய்யலாம் என்று நினைப்பதை விட அடுத்த வேளை என்ன செய்யலாம் என்று நினைத்தால் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்குன்னே பல பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு மறுபடியும் எப்படி பிரச்சனையை நாம கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத விட நாம எப்படி இன்னும் சிறப்பா வாழலாம், அந்த பிரச்சனையில இருந்து நாம எப்படி மீண்டு வரலாம், நாம இவர்களை மறுபடியும் சந்திக்காமல் இருப்பதற்கு என்ன செய்யலாம், எப்படி நம்மளுடைய பாதையை வந்து திசை திருப்பி நாம இன்னும் சிறப்பா செயல்படலாம் அப்படிங்கறதுல உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்தினீங்கன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
3: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
5: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

வித்யாசாகர் இசையில் ஆதி திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஹரிஹரன் சுஜாதா அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில இருந்து ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. ஆதி திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்ட பிறகு இன்னைக்கு மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வானிலை ஆய்வகத்தார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை வருவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பொண்ணுல பொண்ணுல பண்ணுனா மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்குனி மாசம் கல்யாணம் பாட்டு கச்சேரி அடப்போய் காது குருதையிலே
1: மூக்குத்தி மட்டும் மினுமின்னு மின்னா போதுமா, முகமும் மின்ன வேணாமா? திருமணத்துக்கு தயாராகும் போது முதல்ல உங்க முகம் மின்னுறத உறுதி செய்துக்குங்க. திருமண ஏற்பாடு ஜாம் ஜாம்னு இருக்கும், அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. ஆனா முகத்தை பராமரிக்கிறதுக்கு நூற்று கணக்குல தான் செலவாக போகுது. அதை செய்யறதுக்கு சில பேர் தயங்கலாம். டிசம்பர்ல உங்களுக்கு திருமணம்னா இப்பவே முகத்தை பராமரிக்க ஆரம்பிச்சா தானே உங்களுடைய முகம் டிசம்பர்ல பாக்குறதுக்கு மினுமின்னு மின்னும். திருமண தண்ணிக்கு எல்லாரையும் வரவேற்கிறதுக்கு உங்க முகம் பல பலன்னு மின்னணும் அப்படின்னு சொல்றாங்க.
2: 101 ஸ்ரீங்கன் சாலை குட்டி பியூரிஃபால. இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day. மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: காலையில இப்ப நாம உற்சாகமா நல்லா செயல்படுவோங்க. ஆனா மதிய வேளையில என்ன நடக்கும்னா, லைட்டா தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரியா சோர்வா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நாம என்ன செய்வோம், உடனே காஃபிய கலக்கிட்டு மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிருவோம். அதற்கு பதிலா நாம ஒரு நேப்பச்சீனோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர் டாக்டர் ஷெரி. காஃபி குடிச்சா இதனுடைய விளைவுகள் நமக்கு 20 நிமிஷம் கழிச்சுதான் தெரியுமா? அப்ப அந்த 20 நிமிஷத்துக்குள்ள நாம ஒரு தூக்கம் ஒரு சின்ன நேப் எடுத்துக்கிட்டோம்னா, அதன் பிறகு நம்முடைய மூளை இன்னும் சிறப்பாக செயல்படும், நம்முடைய உற்பத்தி திறன் அதிகரிக்கும், அதோடு நமக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் ஷெரி. நேப்பச்சீடோ இது எல்லாருக்கும் பொருந்துமா இல்லையா அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. எனவே ஒரு மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்ற பிறகு செயல்பட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும்.
1: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
4: கோடரி சின்ன பொதுவான தைலம், தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவி நிவாரணம். ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
6: என்ன
7: உங்க விருப்ப பாடல்களும் இடம்பெறும்.

0: ஜிவி பிரகாஷின் இசை எல் கொம்பு திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் வலித்தது வேல்முருகன் மாளவிகா சுந்தர் அலபாடல வழங்கியிருந்தாங்க. நேர்களை இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக காலை 7 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு இருவருக்கு ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்டா காஃபியை நான் பரிசா கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேங்க. பரிசா வெல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியோட இணைந்திருங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: AYEA நோக்கி செல்லும் CTE ஊற்றம் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: ஜிமே,
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1card இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 7, மீடியா காபூலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். அனைத்துலக ஒழுங்குமுறை நிச்சயமற்றதாக இருந்தாலும் எதையும் மாற்ற முடியாது என்று ஒதுங்கிக் கொள்ளும் மனப்பான்மையை துருக்கியேவும் சிங்கப்பூரும் கொண்டிருக்கவில்லை என்று துருக்கியேவின் வெளியுறவு அமைச்சர் ஹகான் ஃபிடான் கூறியிருக்கிறார். அத்தகைய மனப்பான்மையை நிராகரிக்கும் அறிவார்ந்த பொறுப்பான நாடுகளில் துருக்கியேவும் சிங்கப்பூரும் அடங்குவதாக திரு ஃபிடான் சொன்னார். மாறாக இரு நாடும் அரசு தந்திர முயற்சிகளில் துடிப்புடன் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டார். இரு நாடும் வட்டார அளவில் பங்காளித்துவங்களை செய்து கொள்வதாகவும் அவர் சொன்னார். அந்த வகையில் துருக்கியேவும் சிங்கப்பூரும் ஒரே அணுகுமுறை கொண்டிருப்பதாக திரு ஃபிடான் சொன்னார். அனைத்துலக உத்தி ஆய்வுக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இந்நிலையில் துருக்கியேவின் வெளியுறவு அமைச்சர் ஹகான் ஃபிடான் சிங்கப்பூர் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். அவர் இங்கு 2 நாள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருந்தார். பயணத்தின் போது திரு ஃபிடான் பிரதமர் லாரன்ஸ் வோங்கை சந்தித்தார். இருவரும் இரு நாட்டின் நீண்டகால உறவுகளை மறு உறுதிப்படுத்தினர். சிங்கப்பூருடனும் வட்டாரத்துடனும் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் துருக்கியேவின் விருப்பத்தை திரு வோங் வரவேற்றார். திரு ஃபிடான் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனையும் சந்தித்தார். உணவு பாதுகாப்பு, புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி உள்ளிட்ட அம்சங்களில் கூட்டு முயற்சியை அதிகரிக்கும் வழிகளை அவர்கள் கலந்துரையாடினர். திரு ஃபிடான் உள்துறை அமைச்சர் கா சண்முகத்தையும் சந்தித்தார். பலதரப்பு ஒத்துழைப்பை கட்டிக்காப்பதன் முக்கியத்துவத்தை அவர்கள் மறு உறுதிப்படுத்தினர். சிங்கப்பூர் நிறுவனங்கள், குறிப்பாக சிறிய நடுத்தர நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு முறைகளுக்கு எளிதில் மாற உதவக்கூடிய தளம் அறிமுகம் காண்கிறது. அது சிங்கப்பூர் AI சங்கம் என்று அழைக்கப்படும். AI தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில் பல்வேறு தரப்புகள் இருக்கலாம். அனைத்து தரப்பையும் இணைக்க புதிய சங்கம் உதவும். அரசாங்க, தனியார் துறை நிறுவனங்களுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் புது சங்கம் கை கொடுக்கும். சிறிய நடுத்தர நிறுவனங்கள் AI தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து தெரிந்து கொள்வதற்கும் திட்டம் ஒன்று கொண்டுவரப்படுகிறது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் சட்டக்கல்வி மாணவர்களும் ஆசிரியர்களும் சட்ட AI தளம் ஒன்றை இலவசமாக பயன்படுத்தலாம். ஹாவி எனும் தளம் சிங்கப்பூரிலும் உலகளவிலும் உள்ள சட்ட நிறுவனங்களாலும் சட்டத்துறைகளாலும் பயன்படுத்தப்படுகிறது. தளத்தால் செயல்திறனும் உற்பத்தியும் மேம்படலாம் என்று சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் சட்டக்கல்வி பிரிவு சொன்னது. வேலையில் AI ஆற்றும் பங்கிற்கு மாணவர்கள் இன்னும் தயாராக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் உணவகங்களில் காணப்படும் எலி தொல்லை குறித்த அக்கறையாக நீடிக்கிறது. சென்ற ஆண்டு 230க்கும் அதிகமான உணவகங்களுக்கு எதிராக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். கடைக்காரர்கள் முறையான தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்துவது கட்டாயம். ஒரேயொரு கடை தவறு செய்தால் கூட எலி தொல்லை அதிகரிக்கக்கூடும் என்று வர்த்தகர்கள் எச்சரிக்கின்றன. பெரும்பாலான சாப்பாட்டு கடைகள் எலிகளை அகற்ற பூச்சி கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் சேவையை நாடுகின்றன. அந்த விவகாரத்தை கடைகள் தீவிரமாக கருத வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. லிட்டில் இந்தியாவில் எலி தொல்லை குறைந்திருக்கிறது. அப்பகுதியில் எலிகளின் நடமாட்டம் சுமார் 40 விழுக்காடு குறைந்திருப்பதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்தது. அங்கு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் எந்த எலி வலையும் காணப்படவில்லை. கடந்த ஆண்டு ஒவ்வொரு 2 மாதமும் சராசரியாக 37 எலி வலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கடந்த ஆண்டு ஏப்ரலில் இருந்து தீவு முழுவதும் எலிகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. முயற்சி பலன் தருகிறது. கடந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் எலி வலைகளின் எண்ணிக்கை சுமார் 5400 இருந்தது. ஆண்டின் பிற்பாதியில் அது 4200 குறைந்தது. லிட்டில் இந்தியா, ஹாலந்து வில்லேஜ், கேலாங், ஸ்ரேங்குன் கார்டன்ஸ் போன்ற உணவு வர்த்தக நடவடிக்கைகள் அதிகம் இருக்கும் இடங்களில் அதிகாரிகள் கவனம் செலுத்தினர். இஸ்ரேல் ஹெஸ்புல்லா சண்டை தொடர்கிறது. சண்டை நிறுத்த ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டதுடன் அதை கட்டிக்காக்க அரசு தந்திர முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் மோதல்கள் தொடர்கின்றன. லெபனானை தாக்க வேண்டாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவை கேட்டுக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முன்னதாக கூறியிருந்தார். இருதரப்பும் ஒன்றை ஒன்று சுடுவதை நிறுத்த இணங்கியதாக திரு டிரம்ப் சொன்னார். ஆனால் தமது ராணுவம் திட்டமிட்டபடி லெபனானின் தெற்கு பகுதியை தொடர்ந்து தாக்கவிருப்பதாக திரு நெட்டன்யாகு வலியுறுத்தினார். இஸ்ரேலுடன் பகுதி சண்டை நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாது என்று ஹிஸ்புல்லா சொன்னது. அதனைத் தொடர்ந்து சிறிது நேரத்தில் சண்டை வெடித்தது.
0: சொல்லும் பொருளும் கம்பேனியன் துணை. கடினமான வேலையை செய்யும் போது உடன் ஒரு துணை இருந்தால் வேலை சுமை தெரியாது. கம்பேனியன் துணை.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
6: வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சிக்கு ஆதரவு
7: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
6: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
8: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார், புஷ்

0: நேசையில் சார்லி சாப்ளின் இரண்டு திரைப்படத்தில் இருந்து உங்களுக்கு நல்கா பாடல் ஒலித்தது செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி கணேஷ் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:11 ஆகிவிட்டது. உங்களுக்கு தொடர்ந்து பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன, விறுவிறுப்பான பாடல்கள். நீங்க நல்லா ஆட்டம் போடணும், புதன்கிழமையாச்சே நல்லா ஆட்டம் போடணும் அப்படிங்கிறதுக்காகவே. அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்க போறோங்க.
1: காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பல்லழகு சொடி சிறவாடி
0: நீதி மோகன் பாடி இருக்கும் இந்த பாடல இன்னும் கொஞ்ச நேரத்துல கேட்க போறோம். அதற்கு முன்பு உங்களுக்காக அதிகாரத்துவ பாடல வந்து நம்மால மறக்க முடியாது. ரிக்கி மார்டின் இந்த பாடல வந்து வழங்கி இருந்தாரு. இன்னும் ஒரு வாரத்துல நமக்கு உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் தொடங்கவிருக்கின்றன. June 11 தொடங்கவிருக்கின்றது. இந்த கார்பந்து போட்டியில வந்து இந்த ஆட்டத்துல அப்படின்னு சொல்லணும்னா உலக கிண்ணத்துல June 13 நியூயார்க்கின் நியூ ஜெர்சி அரங்கத்துல இடம்பெறுகிற ஆட்டம் பிரேசில் மொரோக்கோவை மோதும் ஆட்டம். பிரேசில் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரேசிலின் நட்சத்திர ஆட்டக்காரரான நேமார் அவர் வந்து களம் இறங்குவாரு இந்த வருடம் அப்படின்னு சமீபத்துல அறிவிக்கப்பட்டது. இப்ப சுட சுட வெளியாகி இருக்கும் தகவல் என்னவென்றால் நேமாரால விளையாட முடியுமா முடியாதா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அவருடைய கெண்டை கால ஒரு வலி ஏற்பட்டிருக்கு, ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு. இதனாலேயே அவர் வந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கு 2-3 வாரங்கள் எடுக்கலாம். அப்ப அடுத்த வாரம் உலக கிண்ண கார்பந்து போட்டிகள், அதற்குள்ள அவர் வந்து சரியாயிடுவாரா இல்லையா அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அவருடைய மருத்துவர் ரோட்ரிகோ லாஸ்மார் அவர் வந்து சரியாவதற்கு 3-6 வாரங்கள் வரையிலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த ஆட்டத்துல அதாவது உலக கிண்ண கார்பந்து போட்டிகள்ல பிரேசில பிரதிநிதித்து நம்ம நேமார் ஆடுவாரா களம் இறங்குவாரா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொள்ள நீங்க ஒளி உண்மைதாரோட இணைந்திருக்கணுங்க. நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து தகவல்களை நான் உங்களுக்கு வழங்கினேன், நாம பொறுத்திருந்தாங்க பாக்கணும் சரியா. சரி நேயர்களே, உங்களுக்காக கார்பந்து செய்திகளை வழங்கியாச்சு. இப்போ உங்களுக்கான முக்கிய செய்திகள் போக்குவரத்து நிலவரம்.
2: ஒளி 9:06 போக்குவரத்து நிலவரம்.
0: பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம்.

கண்ணடகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

0: வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டியை நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லகேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலிகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ஜாயலிகாஸில் தங்கம், வைரம், போக்கி, பிரஷஸ் நகைகளை வாங்கும் போது சேகரிக்கு 40 விழுக்காடு கடிவு உண்டு. நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகல் டெல்ஸ் வலையொலியில்.
2: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 மணிக்கு அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
1: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
3: நிவாரணம் வழங்க உதவோ. நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
4: நான் இன்னைக்கு கோடரி சின்ன பொதுவான தைலத்தை வாங்கி பயன்படுத்த போறேன்.
2: விட்டது உங்களுக்காக அடுத்து வீரம் சங்க தமிழன் திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. அது மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்துல கேள்வியோட நான் வரப்போறேங்க. கேள்விக்கு சரியாக பதில் சொல்லும் முதல் 2 நேயர்களுக்கு காத்திருக்கிறது ஜோதி ஸ்தோபுஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபி பரிசு வெல்ல. நீங்க தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. இது உங்கள் ஒலி 9:68

விவேக் மொழிவினின் இசையில் சங்க தமிழன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. விவேக் சிவா சஞ்சனா கவுமஞ்சி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் வீரம் திரைப்படத்திலிருந்து பாடல கேட்டிருந்தீங்க. புஷ்பவனம், கூப்புசாமி, மகிழினி, மணிமாறன் மற்றும் குழுவினர் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லும் முதல் இரண்டு நேயர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிஸ்தோ புஷ்ப கடை வழங்கும் லவ் ஸ்டார் காஃபி பரிசா வழங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேங்க. உங்களுக்கான முதல் தகவல் இதோ. உலக கிண்ண கார்பந்து போட்டிகள்ல பிரேசிலின் முதல் ஆட்டத்துல அவங்க மொரோக்கோவை சந்திக்கிறாங்க. இரண்டாவது தகவல், உலக மிதிவண்டி தினம் இது நாளை கொண்டாடப்படுகின்றது. மூன்றாவது தகவல், ஜப்பானில் நடைபெறவிருக்கும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் சிங்கப்பூரை பிரதிநிதிக்க முதற்கட்டமாக 256 விளையாட்டு வீரர்கள் தேர்வு பெற்றுள்ளனர். இந்த மூன்று தகவல்கள்ல எது பொய்யானது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வந்து 9678889 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க. ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்தா காஃபிய பரிசா வழங்க நான் ரெடியா இருக்கேங்க. அடுத்து உங்களுக்காக தாவணி கனவுகள், தாய் வீடு திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. 80களில் இடம்பெற்றிருக்கும் இந்த விறுவிறுப்பான பாடல்களை கேளுங்க. நாங்க சந்தோஷமா இருங்க.

0: 80களின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: சங்கர் கணேசன் இசையில் தாய் வீடு திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருந்தீங்க. SP பாலசுப்ரமணியம், S ஜானகி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு இசைஞானி இளையராஜாவின் இசையில் தாவணி கனவுகள் திரைப்படத்துல இருந்து SP பாலசுப்ரமணியம், SP சைலஜா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. சற்று முன்பு வழங்கியிருந்தேன், அந்த மூன்று தகவல்கள் என்ன அப்படிங்கறத மீண்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். முதல் தகவல், உலக கிண்ண கார்பந்து போட்டிகள்ல பிரேசிலின் முதல் ஆட்டம் மொரோக்கோவிற்கு எதிரானது. இரண்டாவது தகவல், உலக மிதிவண்டி தினம் நாளை கொண்டாடப்படுகின்றது. மூன்றாவது தகவல், ஜப்பானில் நடைபெறவிருக்கும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் சிங்கப்பூரை பிரதிநிதிக்க 256 விளையாட்டு வீரர்கள் தேர்வு பெற்றுள்ளனர். இந்த மூன்றில் எந்த தகவல் பொய்யானது? இரண்டாவது தகவல் தாங்க பொய்யானது. முதல் தகவல், உலக கிண்ண கார்பந்து போட்டிகள்ல பிரேசிலின் முதல் ஆட்டம் மொரோக்கோவிற்கு எதிரானது. இது சரியான தகவல் தாங்க. சிங்கப்பூர் நேரப்படி வரும் June 14 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலை 6 இந்த ஆட்டம் நடைபெறுகிறது. சரி, இரண்டாவது தகவல், உலக மிதிவண்டி தினம் நாளை கொண்டாடப்படுகின்றது. இது தாங்க பொய்யான தகவல். சரியான பதில் என்னவென்றால் அது இன்று கொண்டாடப்படுகின்றது. மூன்றாவது தகவலும் சரியான தகவல் தாங்க. ஜப்பானில் நடைபெறவிருக்கும் ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல சிங்கப்பூரை

0: நிதிக்கு 256 வீரர்கள் தேர்வு பெற்றுள்ளனர். சரி, சரியான பதிலை சொல்லியிருக்கும் அந்த இரண்டு நேயர்கள் யார் என்றால் சர்வேஸ்வரன் சஜா. வாழ்த்துகள் உங்கள் இருவருக்கும். ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லவிஸ்தா காஃபி பரிசா கிடைக்கின்றது. இன்று உங்களுடைய வாய்ப்பை தவற விட்டுட்டீங்களா? கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்த நாள்கள்ல உங்களுக்கு போட்டி அங்கம் இடம்பெறும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க சரியா வந்து பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு. காதுகிட்டு இருக்குங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக பிஐஇஐ நோக்கி செல்லும் டிபிஇ லோயாங் அவென்யூவிற்கும் இலாயஸ் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், சாங்இஐ நோக்கி செல்லும் பிஐஇ டிபிஇ எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சுவையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: மீனவருக்கும் போது மீன்ல இருக்கக்கூடிய மசாலா எல்லாமே சட்டில ஒட்டிக்குதா, அந்த மீன் மசாலா மீனோட நல்லா ஒட்டி போயிறதுக்கு ஒரு சின்ன குறிப்பு. மீன் பொரிப்பதற்கான அந்த மசாலாவை நீங்க தயார் செய்யும் போது மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது இவற்றோட கொஞ்சம் அரிசி மாவு, சோள மாவு இவற்றையும் சேர்த்து கொள்ளுங்க. எண்ணெய், உப்பு, அதோட கொஞ்சம் மிளகு தூளையோ கருவேப்பிலைய லேசா மசிச்சோ அந்த மசாலாவில சேர்த்து நல்லா பதம் வரைக்கும் பிசைஞ்சு ஒரு 30 நிமிஷம் அந்த மீன்ல தடவி ஒரு பக்கமா வச்சிருங்க. அதன் பிறகு அந்த மசாலா மீனை தேங்காய் எண்ணெயில பொரிச்சு பாருங்க. அப்பதான் அந்த மீன் முருகலாகவோ மசாலா மீன்ல ஒட்டி பொரிஞ்சு ருசியாவும் கிடைக்கும். அத்தியாவசிய ஊட்டச்சத்துகளும் இயற்கையான இனிப்பும் நிறைந்த ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்களை இன்றே ருசித்து மகிழுங்கள். எந்த நேரத்திலும் அனுபவிக்க ஹவுஸ் பிராண்ட் பேரிச்சம்பழங்கள்.
2: வணக்கம் சிங்கை.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: ராஜேந்தரின் நேசையில் ஒரு தாயின் சபதம் திரைப்படத்தில இருந்து பாடல் ஒலித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு இசைஞானி இளையராஜாவின் நேசையில் தனிக்கட்டு ராஜா திரைப்படத்தில இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. நேரம் இப்பொழுது காலை 7:55 ஆகிவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்காக காலை 8 செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நாம எதிரொலி குழுவினரை சந்திக்க போறோங்க. ஒரு அவசர நிலை ஏற்படும் பொழுது நாம அதற்கு தயாரா இருக்கோமா இல்லையா, இதை பற்றிய ஒரு ஆராய்ச்சியில இறங்கி இருந்தாங்க நம்ம எதிரொலி குழுவினர். அதை பற்றி மேல் விவரங்களை இன்னும் கொஞ்சம் நேரத்துல உங்களுக்கு வழங்க இருக்காங்க. எனவே அவங்களை சந்தித்து மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. பேஸ்புக் வாயிலாகவும் நீங்கள் எங்களோடு இணையலாம்.
3: 968 போக்குவரத்து நிலவரம்.
2: துவாசை நோக்கி செல்லும் PIE AYE எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE டெம்பனிஸ்க்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம் பார்க்கை சீனை.
1: உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 7600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிப்பி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். பகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: மதுரையோட மனம் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன்ஸ்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலைமணி 8, மீடிய கபுலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். அனைத்துலக ஒழுங்குமுறை நிச்சயமற்றதாக இருந்தாலும் எதையும் மாற்ற முடியாது என்று ஒதுங்கிக் கொள்ளும் மனப்பான்மையை துருக்கியேவும் சிங்கப்பூர் கொண்டிருக்கவில்லை என்று துருக்கியேவின் வெளியுறவு அமைச்சர் ஹக்கான் ஃபிடான் கூறியிருக்கிறார். அத்தகைய மனப்பான்மையை நிராகரிக்கும் அறிவார்ந்த பொறுப்பான நாடுகளில் துருக்கியேவும் சிங்கப்பூரும் அடங்குவதாக திரிஃபிடான் சொன்னார். மாறாக இரு நாடும் அரசு தந்திர முயற்சிகளில் துடிப்புடன் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டார். இரு நாடும் வட்டார அளவில் பங்காளித்துவங்களை செய்து கொள்வதாகவும் அவர் சொன்னார். அந்த வகையில் துருக்கியேவும் சிங்கப்பூரும் ஒரே அணுகுமுறை கொண்டிருப்பதாக திரிஃபிடான் கூறினார். அனைத்துலக உத்தி ஆய்வுக் கழகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இந்நிலையில் துருக்கியேவின் வெளியுறவு அமைச்சர் ஹக்கான் ஃபிடான் சிங்கப்பூர் பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். அவர் இங்கு 2 நாள் அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டிருந்தார். பயணத்தின் போது திரு ஃபிடான் பிரதமர் லோரன்ஸ் வோங்கை சந்தித்தார். இருவரும் இரு நாட்டின் நீண்டகால உறவுகளை மறு உறுதிப்படுத்தினர். சிங்கப்பூருடனும் வட்டாரத்துடனும் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் துருக்கியேவின் விருப்பத்தை திரு வோங் வரவேற்றார். திரு ஃபிடான் வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணனையும் சந்தித்தார். உணவு பாதுகாப்பு, புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி உள்ளிட்ட அம்சங்களில் கூட்டு முயற்சியை அதிகரிக்கும் வழிகளை அவர்கள் கலந்துரையாடினர். திரு ஃபிடான் உள்துறை அமைச்சர் கா சண்முகத்தையும் சந்தித்தார். பலதரப்பு ஒத்துழைப்பை கட்டிக்காப்பதன் முக்கியத்துவத்தை அவர்கள் மறு உறுதிப்படுத்தினர். சிங்கப்பூர் நிறுவனங்கள், குறிப்பாக சிறிய நடுத்தர நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு முறைகளுக்கு எளிதில் மாற உதவக்கூடிய தளம் அறிமுகம் காண்கிறது. அது சிங்கப்பூர் AI சங்கம் என்று அழைக்கப்படும். AI தொழில்நுட்பத்தை பொறுத்தவரையில் பல்வேறு தரப்புகள் இருக்கலாம். அனைத்து தரப்பையும் இணைக்க புதிய சங்கம் உதவும். அரசாங்க, தனியார் துறை நிறுவனங்களுக்கிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் புது சங்கம் கை கொடுக்கும். சிறிய நடுத்தர நிறுவனங்கள் AI தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்கும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து தெரிந்து கொள்வதற்கும் திட்டம் ஒன்று கொண்டுவரப்படுகிறது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் சட்டக்கல்வி மாணவர்களும் ஆசிரியர்களும் சட்ட AI தளம் ஒன்றை இலவசமாக பயன்படுத்தலாம். ஹாவி எனும் தளம் சிங்கப்பூரிலும் உலகளவிலும் உள்ள சட்ட நிறுவனங்களாலும் சட்டத்துறைகளாலும் பயன்படுத்தப்படுகிறது. தளத்தால் செயல்திறனும் உற்பத்தியும் மேம்படலாம் என்று சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தின் சட்டக்கல்வி பிரிவு சொன்னது. வேலையில் AI ஆற்றும் பங்கிற்கு மாணவர்கள் இன்னும் தயாராக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் உணவகங்களில் காணப்படும் எலி தொல்லை குறித்த அக்கறையாக நீடிக்கிறது. சென்ற ஆண்டு 230க்கும் அதிகமான உணவகங்களுக்கு எதிராக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். கடைக்காரர்கள் முறையான